0: குமார்த்திகள் எல்லாமே இருந்திருக்காங்க. ஆனால் அவர் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அதே போல நம்மளும் என்ன செய்யணும், தேவனோட ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்கணும், தேவனோட வாழணும். தேவன் என்ன சொல்றாரோ அதன்படியும் வாழ வேண்டும். அவர் தான் கர்த்தர் மரத்தில் விரும்புகிறாரு. அல்லேலூயா. அப்ப நம்மளே கர்த்தர் என்ன செய்யற, உயிரோட எடுத்துக்கொள்வார இல்லையா? ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்போல நம்ம என்ன பண்ண போறோம், மரணமாக்கப்பட போறோம். இப்ப இந்த உலகத்தில் இருக்கும்போது சஞ்சரித்தாதான் தேவனிடத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இந்த உலகத்தில் வாழ்ற நாம் வந்து இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு நம்மளை எடுத்துக்கொள்வாருன்னு சொல்றது நம்மளை ஏமாத்திக் கொள்றோம். ஆனா இந்த உலகத்தில் வாழும்போது ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு நம்ம சஞ்சரிக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், தேவனோட சஞ்சரிக்க வேண்டும். தேவன் என்ன சொல், தேவனோட சஞ்சரிக்க என்ன, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி அவர் நடந்திருப்பாரு. அதனாலதான் தேவன் ஏனோக்கு என்ன செஞ்சாரு, உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்டார். சரி, மொதல் வாசிப்போம் ஆதியம் புஸ்தகம் 5:22.
1: ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின்
0: 300 வருஷம்
1: தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
0: அப்ப அவர் குடும்பம் இருந்தா இருக்கா இல்லையா, குடும்பம் இருந்துச்சு. இந்த உலகத்துல வாழ்ற நீங்களும் கூட என்ன செய்யலாம், தேவனோட சஞ்சரிக்க முடியவே முடியாதா? முடியும். நம்மளே ஆண்டவர் உயிரோடு எடுத்துக்கொள்வாரா, எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாரா? எடுத்துக்கொள்வார். நம்மளையும் ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனோடு நம்ம சஞ்சரிக்கும் போது நம்மளையும் கர்த்தர் எடுத்துக்கொள்வார். அதுக்கு இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னார். குடும்பம் இருந்தாலும் தேவனோட சஞ்சரிக்க முடியுங்கிறது நமக்கு ஏனோக்கு மூலமா ஒரு பாடத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமோஸ்ல வாசிக்கிற 3:3.
1: 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ,
0: அப்ப ஏனோக்குக்கும் ஆண்டவருக்கு என்ன செஞ்சது, ஒரு மனது இருந்தது. அல்லேலூயா. ஏனோக்கு என்ன செஞ்சாரு, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி அவரு செய்தார். ஒருமனப்பட்டிருந்தா தான் முன்ன நடக்க முடியும். அதே போல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நடக்கும் போது கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரோ நடக்கும் போதுதான் நமக்கும் தேவனுக்கும் ஒற்றுமை ஒரே மனதா இருதய கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நமக்கு சொல்வாரு. நம்ம அதன்படி செய்யும் போது இன்னும் அநேக காரியங்களை செய்யும் சொல்லி தருவாரு. நம்ம என்ன அவரோட ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க முடியும். அல்லேலூயா. இது வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். இம்மா நம்ம இப்பொழுது செவம் பண்ண போறோம். செவம் பண்ணலாமா? எங்களை அன்பாது இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரிசுத்த பிதாவை நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரை, பலப்படுத்துங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரை. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் சொன்ன வாக்குத்தத்தின்படி ஒவ்வொரு சந்தோஷத்தையும் சமானத்தையும் கட்டளடும்படியா செபிக்கிறோம். வேண்டி கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சிங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. இப்போ ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்க முடியாது செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் வாயிலிருந்து சொல்லி பறக்க முடியாது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் சொன்ன எங்கள் பரலோக பிதாவையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயாமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் பசுத்தாவில் நிரப்புங்கப்பா, தேவாவில் நிரப்புங்க, தேவ அக்கில் நிரப்புங்க ஆண்டவர. பூமி மேலே அக்கினை போட வந்து இப்பொழுதே பத்தியறி விரும்புறேன் சொன்னீரே. ஒவ்வொரு மேலையும் பசுத்தாவியான ஒரு அழுகி அளவு இல்லாமல் நிரப்ப முடியாது செபிக்கிறோம். முடிவு அருகேக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா, அவன் சந்திக்க தகுதிப்படுத்துங்க அப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. திருமணமாகாத மக்களுக்கு திரும்ப நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்து தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தரணும். கடன் பிரச்சனை கஷ்டங்களை எல்லாம் மாத்திருங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக பிரச்சனை கூட இருக்கட்டும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். உன் வாயிலிருந்து சொல்லி பறக்க முடியாது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க சப்பா. எந்த மந்திரம் செய்வனிருந்தாலும் அழித்து நிர்மலமாக்கி போடுங்க சப்பா. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வித்து வியாதி ஒன்றிலிருந்து விளக்க வேணும் சொன்னீங்களே, அப்படியா நீர் விளக்க வேண்டுமா செபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்துக்காக ஆண்டவர் எத்தனையோ நாட்கள் கண்ணீரோடு காத்திருக்காங்களப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் குழந்தை பாக்கியத்தை தர வேண்டும் ஆண்டவர். அப்பா இயேசுவின் கருத்துல அப்பா நம்ம சபையில எத்தனை பேர் அப்பா குழந்தை இல்லாம இருக்காங்களப்பா. குழந்தை பாக்கியத்தை தாங்கே சப்பா, தாங்கே சப்பா, தாங்கே சப்பா. மகிமையான காரியத்தை
2: செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய ஆண்டவரே, இறக்க செய்யப்பா, இறக்க செய்ய அன்பின் ஆண்டவரே, இறங்க வேண்டுமப்பா, இறங்க வேண்டுமப்பா. திருமணம் ஆகலேன்னு சொல்லி கலைஞர்க குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்தை ஆய்த்தபடி தாங்க, சமாந்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க, பிரச்சனை இல்லாம மாற்றிருங்க சப்பா. குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் இருக்கவே கூடாதப்பா. எல்லா குடும்பங்களிலும் தேவை சமாதானம் சம்பூர்ணம் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா மீ துதிக்கிறோம், தேடக்கூடிய மக்களாய் மாற்றுங்க. கத்தை தேடுற இதயம் வாழும் என்று சொன்னீரே. உண்மை தேடணும், பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா, மண்டி கொள்ளணும் அப்பா. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசிர்வீங்க, வியாபாரம் செய்யற மக்களை ஆசிர்வீங்க, கேசில் இருக்க மக்களை வெற்றி தாங்க, பிரிந்து கொடுங்க, இணைக்க வேண்டும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராச்சா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தாங்க, ஆசீர்வத்தை உயர்த்துங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க. கத்தாவேமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பண்டிஸ் வயிற்றுல வயிற்றுலினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்க ஐசப்பா. ஆண்டவரே, வீசிங்கினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. தலைவலினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க ஐசப்பா. ஐயா, இதோ மாம்சபடி யாருக்கணும் தேவனாய் கர்த்தர், என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரு. உம்மால் எல்லாம் முடியுமாண்டவரே, உம்மால் முடியாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லைப்பா. தீபால் அக்கரவா தப்பு நீங்கள் சொன்னீங்களே, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்களப்பா. அவங்களை நோக்கி பார்க்குறாண்டவரே, வேலைக்காரன் கண்கிலேசமான நோக்கி பார்க்கும் போலும், வேலைக்காரருடைய கண்கிலேசமாட்டி நோக்கி பார்க்கும் போலும், உண்மை நோக்கி கெஞ்சுகிறோம் ஐயா. கடன் கஷ்டத்தில் இருக்க மக்கள் ஒவ்வொரு கடன் அடைச்சித்தாங்க, கடன் அடைச்சித்தாங்க ஐசப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென். கத்தரம் ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
3: எங்களின் இஸ்லிம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கத்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: பரலோகத்திலே வாசமாயிருக்கிறவரே, உமக்கு நன்றி. இரக்கம் நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்தவரே, அடைக்கலமானவரே, அனுகுணமான நல்ல துணையே, உமை ஸ்தோத்திரிக்கிறோம். கோட்டையே, அரணே, ஜீவனே, தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா இயேசுவின் ஆவி ஆத்மா உடல் முழுது ராஜா கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. நீ தந்திருக்கிற இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி ராஜா. இப்பொழுது மகிமையின் பரிசுத்த பிரசனம் நடுவில் இறங்கி வருவதாக ஆண்டவரே, இந்த வல்லமை கடந்து வருவதாக. ஆவியானவர் எங்கள் நடுவில் இறங்கி அசைவாடுவீராக. தேவனுடைய பிரசனம், தேவனுடைய கிருபை எங்கள் நடுவில் இறங்கி மூடுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளும் இந்த ஆராதனை கிரோதமாக இளம்பெற ஆயுதங்கள் எல்லாம் நசனாக இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. பிசாசன் கிரி அழிக்கும்படிக்கு தேவக்குமான் வெளிப்பட்டீரின் ஆண்டவரே. சர்வங்கத்தை மிதிக்கவும் சத்துருவன் சகல வல்ல மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீங்களே. இந்த கூட்டணி புரதமாக இளம்பெற பொல்லாதவைகளாக இயேசுவை நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. புதிகன மகிமேல உமக்கு செலுத்துறோம்ப்பா. இயேசுவை நாமத்திலே தாழ்மையை ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. 33 சங்கீதம் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். நீதிமான்களே, கர்த்தருக்குள்ளே களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து 10 நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடைய வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். ஆகவே தேவன் நமக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே மகிழ்ச்சியோடு கைகளை தட்டி அவரை பாடி அவரை மகிமைப்படுத்துவோம்.

0: தேசத்தை ஆண்டவரே கர்த்தர் பாதுகாக்கணும், ஆசீர்வதிக்கணும். தேசத்திற்காக போராடி ஜெபம்வாங்க, ஜெபக்குறி சொல்லுவாங்க, இணைந்து ஜெபிக்கலாமா?
1: சில குடும்பத்தை பார்த்தா பண கஷ்டங்கள், சில குடும்பங்களை பார்த்தா கடன் பிரச்சனை, சில குடும்பங்களை பார்த்தா வீட்டுல சண்டை சச்சரவு அதிகமா இருக்குது. இந்த நிலவெல்லாம் மாறணும். எல்லா குடும்பங்களையும் தேவை சமான சந்தோஷம் நிறைஞ்சிருக்கணும், குடும்ப குடும்பமா ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அதுக்காச்சும்
2: துதிக்கிறம் ஏசப்பா, பரிசுத்த ராஜாவே, மே நன்றியோடு கூட துதிக்கிறம் ராஜா. அப்பா எத்தனையோ குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், பிரச்சனைகள். ஆண்டவரே தேவனே, நீங்க மனம் இறங்க வேண்டுமா? இங்க சமூகத்துல கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களை பார்த்தாலும் ஒவ்வொரு காரியத்தினால ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க, பிரச்சனையோடு இருக்கிறாங்க ஏசப்பா. அந்த குடும்பங்களுக்கு நல்ல சமாதானத்தை தயவாய் நீங்க தர வேண்டுமாய் கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. எந்தெந்த குடும்பங்கள்ல சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாங்களோ தகப்பனே, உங்களோட சமாதானத்தை ஒவ்வொரு குடும்பங்களுக்கு தயவாய் நீங்க தர வேண்டுமா? இங்க சமூகத்துல கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. எல்லா குடும்பம் குடும்பமாக ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. குடும்பம் குடும்பமாக கர்த்தரை தேடக்கூடிய அந்த இருதயம் உள்ளவர்களாக தேவரீர் மாற்ற வேண்டுமா கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க இப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம், துதி கன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி செபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: எங்களுக்கு நல்ல மழை தரணும், நல்ல ஆசீர்வாதமான மழையா இருக்கணும் ஐயா. தண்டனை மழை வேண்டாம். எல்லா பகுதியும் நம்ம நீலகிரி மாத்திரல, எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு தரணும். எங்கேயும் உயிர் சேதம் பொருள் சேதம் வரக்கூடாது. அதுக்காக சாம்பல்
3: அழிவுக்குற மழை இல்லாதபடி ஆசீர்வாத மழையாய் தாங்க ஏசப்பா. எல்லாரையும் உங்க ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தாவே அப்பா, நீங்க தேவ தூதர்களை வைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. யாருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது ஏசப்பா. அப்பா இம்மட்டுமா எங்களை காத்து நல்ல சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து நடத்தி வந்தீங்க ஏசப்பா. கர்த்தாவே ஆசீர்வாத மழையை தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்க வல்லமை உள்ளக்கார அந்த பகுதி முழுதும் இறங்கட்டும் ஏசப்பா. ஆறு தாலுக்கா மீது இறங்கட்டும் ஏசப்பா. கர்த்தாவே அப்பா கிருபையாய் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. கர்த்தாவே ஒவ்வொரு வீடுகள் மேலும் அது கரம் இறங்கட்டும் பா. ஒவ்வொரு வீட்டுமெண்டுகள் மீதும் அது கரம் இறங்கட்டும் ஏசப்பா. ஒவ்வொரு மரங்கள் மீதும் அது கரம் இறங்கட்டும்ப்பா. ஒவ்வொரு கரண்ட் கம்பியில் மீது உமது கரம் இறங்கட்டும் ஏசப்பா. எது கீழே விழுந்து சரிந்து யாரும் ஆண்டரை உயிரிழந்து போகாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க வல்லமை உள்ள கரத்தினால் ஒவ்வொருத்தரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் ரசித்துக் கொண்டு உங்க நாமத்தை மகிமைப்படுத்த பொருட்காக நன்றி ஏசப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெப கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
1: விவசாயிகள் நல்லா ஆசீர்வதிக்கப்படணும். எங்க விவசாயிகளுக்கு நஷ்டம் வரக்கூடாது. எல்லா விவசாயிகளும் தேவனை தேடணும், ரட்சிக்கப்படணும். யாருக்குமே நஷ்டம் வராதபடிக்கு நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம தேசத்திலையும் பஞ்சம் வரக்கூடாது.
4: விவசாய குடும்பத்துல எந்த ஒரு ஆபத்து முதல்ல வரக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே எங்க தேசத்துல பஞ்சங்களை வராதபடிக்கு எங்க தேசத்தை நீங்க பாதுகாத்துக்கொள்ள முடியும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க மனம் இறங்க மணிக்கம் நாங்களும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா அழிவுன்னு மழைனால தகப்பனே வெள்ளாமல் எதுவுமே தண்ணியில முழுகி போயிடக்கூடாது ஏசப்பா. ஆண்டவரே தண்ணியில அடிச்சு போயிடக்கூடாது ஏசப்பா. ஒவ்வொரு விவசாய நிலங்களை நீங்க பாதுகாத்துக்கணும் தகப்பனே. எல்லா ஆண்டவரே இந்த வெள்ளாமைகளும் நல்ல வழியத்தக்கதாக ஏசப்பா நீங்க இறக்கம் செய்ய முடிக்கம் நாங்களும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒருபோதும் ஏசப்பா அந்த வெள்ளாமைகளும் ஆண்டவரே தண்ணியில மூழ்கி போகாதபடி கேசப்பா. எல்லா வெள்ளம் மேலும் நீங்க காத்துக்கொள்ள முடிக்கும் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்துல பஞ்சங்கள் வரக்கூடாதுப்பா. ஆண்டவரே பொருளாதார விஷயம் எங்க தேசத்துல வராதபடி காத்துக்கொள்ள முடிக்கும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரையும் திருக்கிறோம் எங்க அந்த செலுத்தணும் ஏசப்பா. ஒவ்வொரு விவசாய குடும்பம் ஆசுரதிங்க ரட்சித்து மோடி நிறுத்துக்கணும். முடிய வரைய காய்த்து போட்டும் கேசப்பா. எந்த விவசாய குடும்பம் தகப்பனே யாருமே தற்கொலை பண்ணாதபடி காத்துக்கொள்ளும் கேசப்பா. எல்லா துறை கணமாக்கையும் உமக்கு செலுத்தணும் ஏசப்பா மூலம் ஜபத்தேற்ற குழந்தைகள் பரிசுத்த பிதாவே.
5: இப்பொழுது வேத பாடங்களை வாசிக்க போகிறோம். முதல் வேத பாடமாக மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 24 அதிகாரம்.
6: மத்தேயு 24 அதிகாரம். இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். முடிவு பரிந்தம் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். மேலும் பாழாக்குகிற அருவறுப்புகளை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. நீங்கள் ஓடிப்போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதீங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்நாட்களில் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும். சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும். நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்தரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோடே அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒருமுனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இலக்கிளைகள் தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரின் வருங்காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜல பிரயலத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேலைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரயலம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரின் வருங்காலத்திலும் நடக்கும். அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இரண்டு ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகளே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்கத் தொடங்கி வெறியரோடி புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டாள். அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோடி அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்பதே ஆமீன். வாசிக்க முடியாது. கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று.
7: பாடவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு தந்த கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி. ஆண்டவரே படைக்கப்பட்ட காணிக்கை நீர் ஆசீர்வதித்து நீர் அங்கீகரித்தபடிக்காக கெஞ்சி கேட்கிறோம். ஆண்டவரே உற்சாகமாக கொடுத்த எல்லா குடும்பங்களையும் அபிரீதமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்தி வெள்ளாக மாற்றி ஆசீர்வதிங்க. நீங்க அப்படி செய்ய போற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
8: திருடன்
6: வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள்.
8: தேவன் எப்படி வருவாரா, எப்ப வருவார், யாருக்கும் தெரியாது. அதான் சொல்றது, திருடன் வருகிற விதமாய் கர்த்தர் வருவார். எப்ப வருவார் யாருக்குமே தெரியாது.
9: For you yourselves know perfectly that the day of the Lord so comes as a thief in the night. Yes, we do not know when the Lord will come. So the Lord says here, you do not know the day when the Lord will come. The Lord so comes as a thief in the night.
8: திருடர் தெரியுமா? தெரியவே தெரியாது. ஆனால் அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவரை ஏசுகித்து நம்ம நினையாத நேரத்தில் கர்த்தர் வருவார். அவரை எப்பயுமே நம்ம நினைச்சிடணும். சந்திக்க நம்ம எப்போதும் ஆயத்தம் இருக்கணும்.
9: Nobody knows when the thief will come.
8: லூக்காவின் சுவிசேஷம் 17:34.
9: அந்த ராத்திரியில்
6: ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற இரண்டு பேரில்
8: ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான்
6: மற்றவன் கைவிடப்படுவான்.
8: பார்த்தீங்களா, ரெண்டு பேர் ஒரே படுக்கையில ஒரே கட்டில படுத்திருப்பாங்க. ஆனா ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுறவங்க ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த ஏற்றுக்கொள்றவங்க வந்து செபத்தோட துதியோட அவங்க இருதயம் இயேசுகத்தோடு இணைக்கப்பட்டிருந்தா ஏற்றுக்கொள்வாங்க. சும்மா கடமைக்காக சர்ச்சை போயிட்டு இருந்து கடமைக்காக தேவனை தேடுறவங்க கைவிடப்படுவாங்க.
9: I tell you that in that night there will be two men in one bed. The one will be taken and the other will be left. See this verse. Bible says that one will be taken and one will be left. Because the one will be taken is often praying and be with the Lord. But another is live according to his own will and wish. So we must be prepared to meet the Lord when he comes.
8: கர்த்தருக்கோடு எண்ணிக்கப்பட்டிருக்கவங்க ஏற்றுக்கொள்ளப்படுவாங்க. கிறிஸ்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாரும் பரலோகத்துக்கு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. கர்த்தரோடு எண்ணிக்கப்பட்டிருக்கவங்க மாத்திரம்தான் பரலோகத்துக்கு வர முடியும்.

0: with the Lord Jesus Christ will be taken into the heaven, but those who are not joined with the Lord will not be taken from this earth. So we must be prepared to meet the Lord. Matthew 24:27.
1: மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி,
2: மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி
1: மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல,
2: மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கிலிருந்து பிரகாசிக்கிறது போல
1: மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும்.
2: மனுஷகுமாரன் வருகையும் இருக்கும்.
0: For as the lightning comes from the east and flashes to the west, so also will the coming of the Son of Man be.
2: கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறியா, அதே போல தேவன் வரும்போது அவருடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவர் என்ன செஞ்சார், கூட்டி சேர்ப்பார்.
0: As the lightning comes from the east to flashes to the west like this, the Lord will take the people of himself, will take with him when he comes from the people wherever they.
2: அவரால் முடியாத காரியம் ஒண்ணு இல்ல.
0: It is possible with him. All things is possible with him.
2: ஒரே ஒரு காலங்களில் தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிலருக்கு வயசு 50 இருக்கலாம், 60 இருக்கலாம், 90 இருக்கலாம், இல்லாட்டி பிள்ளைகள் 5 வயசு, 10 வயசு, வாலி வயசுல இருக்கலாம். ஆனா அந்த வாலி வயசுக்கு நாட்களை கர்த்தர் நம்ம கொடுத்த நாட்களை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அந்த நாள் திரும்ப வரவே வராது.
0: We have only one life in this world. We may be 60 years, 90 years, or 80 years, or 5 years, 6 years. But we must use this time very usefully, because the time is very precious before the Lord.
2: எங்க காலங்களிலும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு காலங்கள் வேஸ்டா போயிடுச்சு. அப்ப எங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு சொல்றதுக்கு யாருமே இல்ல.
0: Our days are wasted, many times are wasted, because nobody was for us to preach about Jesus Christ. But we have more time.
2: இப்ப பாத்தீங்கன்னா கர்த்தர் எல்லா எந்த இடத்துல பார்த்தாலும் கர்த்தருடைய சத்தம் கேக்குறது. யூடியூப்ல பார்த்தாலும் சரி, டிவியில பார்த்தாலும் சரி, சர்ச்சி போனாலும் சொல்லி, எங்க பார்த்தாலும் கர்த்தருடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது.
0: But in these days we are hearing the verses of the Bible and the sound of the voice of the messengers through YouTube, through radios, through many preachers. We are hearing the gospel of Jesus Christ from all above the medias.
2: நல்லா நினைச்சணும், கர்த்தர் கொடுத்த நாட்களை வேஸ்ட் பண்ணிராத விடிய காத்துக்கொள்ளணும்.
0: So we should not waste the day with the which the Lord gave us. So we must use the days very usefully.
2: வெளிப்படுத்தின விசேஷம் 3:3.
0: Revelation 3:3.
1: ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து,
2: கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை என்ன செய்யணும், நினைவு கூர்ந்து
1: அதை கை கொண்டு மனந்திரும்பு,
2: கை கொண்டு மனந்திரும்பு.
1: நீ விழித்திராவிட்டால்,
2: நீ விழித்திராவிட்டால்
1: திருடனை போல் உன்மேல் வருவேன்,
2: திருடனை போல் உன்மேல் வருவேன்.
1: நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பான்.
2: நான் உன்மேல் வருகிற வேலையை என்ன செய்ய மாட்டேன், அறிய மாட்டேன். மனம் திரும்பி அந்த வசந்த மீரியத்துல பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையை நெறித்து
1: அதை கை கொண்டு மனம் திரும்பு,
2: அதுக்கு மனம் திரும்ப மாத்திரல, அது என்ன செய்யணும், கை கொண்டு மனம் திரும்பணும். ஒவ்வொரு வசந்தம் கேட்கற மாத்திரல, கை கொண்டு மனம் திரும்பணும்.
0: Remember therefore how you have received and heard, hold fast and repent. Therefore if you will not watch, I will come upon you as a thief, and you will not know what hour I will come upon you. Yes, according to the Bible, we have many verses from the Bible. We heard many verses and from the Bible, how we received, how we hear the verses, and we should keep all the verses and repent to the Lord. The Lord wants this. We must repent to the Lord and be watchful, and we must be aware to receive him.
2: மனம் திரும்பாம பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்போமானா அதனால நமக்கு என்ன லாபம்?
3: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்போ நம்ம சவம் பண்ணுவோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துகிற பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், அப்பாமே துதிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கணும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷித்தாரு ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்க. தெய்வீக பிரசனை கூட இருக்கட்டும், என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க. காய்ச்சல குணமாக்குங்கப்பா, கொரோனாவில் கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்க, குணமாக்குங்க ஏசப்பா. ஆண்டவரே நீங்கள் குணமாக்கம்மால முடியுமையா, வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். தேவை பிரசனை மூடட்டுமையா, நரம்பு மண்டலத்தில் குண சுகமாக இல்லாத மக்களுக்கு நரம்பு மண்டலத்தை குணமாக்குங்க ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம், கழுத்தோலியை குணமாக்குங்கப்பா, கழுத்தில் பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்க சுகமாக்குங்க சுகமாக்குங்க சப்பா, கை கால் வலியை குணமாக்குங்கப்பா, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா,

0: மஞ்சக்காமலை வியாதியை சுகமாக்குங்க சப்பா, மஞ்சக்காமலை வியாதியை சுகமாக்குங்கப்பா. மஞ்சக்காமலை வியாதி இருக்குது நீ செபிக்க சொல்றீங்க. மஞ்சக்காமலை கஷ்டப்படுற மக்களை என் தேவனை கர்த்தர் குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்கப்பா. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உங்க நாம ஒன்றே மகிப்பிடட்டும் ஐயா. பலத்த காரியத்தை செய்யுங்க சப்பா. கர்த்தருடைய கரம் தாங்கட்டுமப்பா. அப்பா செபிக்க முடியாத மக்களுக்கு நல்ல செபிக்க கிருபை செய்யுங்க. துதிக்க முடியாதவங்களுக்கு துதிக்க கிருபை செய்யுங்க ஐயா. பைபிள் வாசிக்க முடியலன்னு சொல்லி கலங்குற மக்கள் பைபிள் வாசிக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். தகப்பனே தகப்பனே, என் அப்பன் இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க சப்பா, சாக்கியத்தை கொடுங்க சப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க சப்பா. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள முடியும். பார்த்துல கெஞ்சுகிறோம் ஐயா, கெஞ்சுகிறோம். என் தேவை என்னவென்று படைத்தவர் அவர் அறிவார்னு சொல்லி பாக்குத்தின்படி நீர் அறிந்திருக்கிறீரப்பா. ஒவ்வொருவர் தேவை நீர் அறிந்திருக்கிற உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதம் செய்ய முடியாது செபிக்கிறோம். அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும்னு கெஞ்சுகிறப்பா. நம் நன்மையினால நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா. அப்பா நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளும் பிதாவில் தன் இறங்கி வருகிறது மார்பில் வேற்றுமேனு எந்த நிழலின்னு சொன்னீரே அப்பா. நிழலில்லைன்னு சொல்ல தெய்வநாய் கத்தர் ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்ச எத்தனையோ பேர் வேலை இழந்திருக்காங்கப்பா. அவங்களுக்கு திரும்ப அந்த வேலை தர வேண்டுமே சப்பா. பரலோக பிதாவே வேலை இழந்திருக்கிற மக்களுக்கு வேலை தர வேண்டும் ஐயா. வேலையில எத்தனையோ பேர் அப்பா பிரச்சனையோடு கலங்கியிருக்காங்கப்பா. வேலையில பிரச்சனையெல்லாம் மாற்றி போடுங்க. வேலை சில இடத்துல எல்லார் கண்களும் தாய்வும் இறக்கம் கிடைக்க கிருபை செய்யுங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஐயாமை துதிக்கிறோம். திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பை தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமானத்தை தரணும். கடனோடு இருக்கிற மக்களுக்கு கடனை தரும். குடும்பத்தில் சமான சந்தோஷத்தை கட்டளிடுங்க ஆண்டவரே. எத்தனை குடும்பங்களை பிரச்சனைகள் போராட்டங்கள் ஆண்டவரே. எல்லா குடும்பத்திற்கு பிரச்சனைகள் போராட்டத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம். தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க பிரிந்த குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா. அத்துமா நேசரையும் அண்டிக்குழுக்கொடி உன்னதமான பாக்கியத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். ஐயாமை துதிக்கிறோம். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. சிறு பிள்ளைகள் நல்லா படிக்கணும், ஞானத்தை கொடுங்க. போக்கிலும் வரத்திலும் தேவனுடைய கிருபை அவங்களை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தர் வீடு கட்டாவிட்டால் கட்டங்கள் பிரயாசங்கள் விருதா. கர்த்தர் நகரத்தை காக்காவிட்டால் காவலர் விழித்திருக்கு விருதான்னு சொன்னீரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ பாதுகாக்கணும், பராமரிக்கணும். எங்கு சென்றாலும் நீ தேவாதி தேவன் கூடிருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். அப்பா எத்தனையோ பிள்ளைகள் வாழ்க்கை பாழாகி போகிறதப்பா. அப்படிப்பட்ட காரியங்களை வரவே கூடாது ஏசப்பா. எங்களை ஆண்டவராக இயேசுவே எங்கள் வாழை பிள்ளைகளை பாதுகாக்கணும் ஐயா, பராமரிக்கணும் ஐயா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க. சமாளம் இல்லாத மக்கள் சமாளம் தாங்க. கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க அப்பா. குழந்தை பாய்க்கலா சகுளு குழந்தை பாய்த்தை தாங்கே சப்பா, தாங்கே சப்பா. அதிசயங்களை செய்யுங்க சப்பா. ஆசீர்வத்து உயர்த்துங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். கத்துடைய ஆசீர்வாத ஐஸ்வர்ய தருணு சென்னீரை ஆசீர்வித்து உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க சப்பா. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்புரை நாமத்தில் தாழ்மையா கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கத்து நாம் சேவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
1: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address acvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-24-35.

0: எபிரேயின் புஸ்தகம் 10 அதிகாரம் 37 வசனம்.
1: வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார். தாமதம் பண்ணார்.
0: வருகிறவர் கொஞ்ச காலத்தில் வருவார். என்ன செய்ய மாட்டாரு? தாமதம் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறிச்சு. பஞ்சங்கள், கொள்ளை நோய், யுத்தங்கள் எல்லாமே சொன்னார். எல்லாமே என்ன ஆயிடுச்சு? நிறைவேறி கொண்டு இருக்குது. இப்ப பாருங்க, உலகத்தில் எங்கேயாவது அன்பை பார்க்க முடியுது? அன்பான உண்மையான அன்பு எங்கேயுமே பார்க்க முடியல இல்லையா? ஆண்டவர் சொன்னார். மத்தேயு சுவிசேஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 24 அதிகாரம் 13 வசனம் வாசித்து பாருங்க.
1: அக்கிரமம் மிகுதியாவதினால்
0: அநேகருடைய
1: அன்பு தணிந்து போகும்.
0: உலகத்துல பார்த்தாலும் எங்கே பாவம் பெருகி கொண்டிருக்கு, எங்க பார்த்தாலும் அக்கிரமம் பெருகி கொண்டிருக்கிறது. அதனால என்ன செய்ய முடியாது? அன்பு என்ன செய்யும்? தணிஞ்சு போச்சு. முந்தியெல்லாம் இருந்த அன்பு இப்ப நிறைய பேர்த்து இல்ல. அன்பு இப்படியே தணிஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தராகிய தேவன் இணைந்து வருகிறவ இன்னும் கொஞ்ச கால் தருவா, அவர் என்ன செய்ய மாட்டாரு? தாமதம் பண்ணவே மாட்டார். வரப்போறாரு. நம்ம என்ன செய்யணும்? அவரை சந்திக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்கணும். அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். மற்றவங்களை பார்க்க வேண்டாம். நம்ம இயேசுவை பார்த்து நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் முகத்தை பார்த்து அவரை நோக்கி நம்ம ஓட வேண்டும். அவரை நோக்கி நம்ம கடந்து வர வேண்டும். அவர் மெல்லிசத்தை கேட்கணும். அவரு சத்தத்தை கேட்கணும். அவரோடு இருக்கணும். மற்றவங்களை பார்த்தா நம்ம சோறு வரும். மற்றவங்களும் பார்க்க கூடாது. யார பாக்கணும் சொல்லுங்க? யார பாக்கணும் சொல்லுங்க? ஏசப்பா தான் நம்ம பாக்கணும். மற்றவங்களை பாக்குறதுக்கு நம்ம வரலையா இல்லையா? வரல. நம்ம யார பாக்க வந்திருக்கோம்? ஆண்டவராக இயேசுகிறத பாக்குறோம். அவரை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 21 அதிகாரம் வாசிக்க கேட்ட வசனத்துல 9-11 வரைக்கும் வாசிப்போம்.
1: யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது
0: இப்ப யுத்தங்கள் எங்க? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நம்ம நாட்டுல கலகம்.
1: பயப்படாதிருங்கள்.
0: யுத்தங்களையும் கலகங்களையும் பார்த்து என்ன செய்யாதீங்க? பயப்படாதிருங்கள்.
1: இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியது.
0: இவைகளை முன்னதாக சம்பவிக்க வேண்டியது. இப்ப எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கு? முன்னாலேயே சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. யுத்தங்கள், கலகங்கள், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள். இப்ப எல்லாம் என்ன செஞ்சிருக்கு? இதெல்லாம் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது.
1: ஆனாலும் முடிவு உடனே வராது.
0: எந்த முடிவு? உலகத்தின் முடிவு உடனே வராது என்றார்.
1: அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி,
0: அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் சீஷர்களை நோக்கி,
1: ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும்
0: பாருங்க, கூட பிறந்தவங்க குடும்பத்து ஒரு குடும்பத்துல கூட பாருங்க, கூட பிறந்தவங்களுக்குள்ள அன்பு இல்ல. நிறைய குடும்பத்துல நிறைய குடும்பம் கொஞ்சம் குடும்பம் அன்பா இருக்காங்க, நிறைய குடும்பத்துல அன்பு இல்ல. ஏன்னா சனத்துக்கு விரோதமாய் சனம். ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் பார்த்தா பிடிக்கிறது இல்ல, ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் பிடிக்கிறது இல்ல. அப்படி சனத்துக்கு விரோதமாய் சனமும்
1: ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்.
0: ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்.
1: பல இடங்களில் மகாபூமி அதிர்ச்சிகளும்.
0: மகாபூமி அதிர்ச்சி பாருங்க, ஒரு வாரத்துல எங்கேயாச்சும் பூமி அதிர்ச்சி இல்லாத நாளே கிடையாது இல்லையா? மகா பூமி அதிர்ச்சிகளும்
1: பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும்.
0: பாத்தீங்களா? கொள்ளை நோய் பாத்தீங்களா? கொள்ளை நோய் பஞ்சங்கள். ஸ்ரீலங்கால பஞ்சம்ன்றாங்க, ஆப்கானிஸ்தான் பஞ்சம். நமக்கு இன்னும் எத்தனை நாடுகள் நமக்கு தெரியாது. எவ்வளவு நாடுகள்ல பஞ்சம் இருக்க தெரியாது. இதெல்லாம் பஞ்சங்களும், பூமி அதிர்ச்சி, பஞ்சங்கள், அப்புறம் என்னதான் கொள்ளை நோய். எல்லாத்திலும் கொள்ளை நோய் பாத்தீங்களா? கொள்ளை நோய் உலகம் முழுவதுமே வந்துருச்சு. கொள்ளை நோய் உண்டாகும்.
1: வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும்.
0: பெரிய அடையாளங்கள் வானத்திலிருந்து கல் எல்லாம் உழுதுன்றாங்க. எத்தனை அடையாளம் தோன்றுன்னு சொல்றாங்க, நமக்கு தெரியல. இத்தனை காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவராக இயேசுக்கு வருக ரொம்ப சமீபம். ஆனா உலகத்தின் முடிவு வராது. முதல்ல ஆண்டவராக இயேசுக்கு ரகசியம் வரும். அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம கத்திர வரும்போது கைவிட பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல. உலகம் என்னதான் வாழ்ந்தாலும் உலகம் ஒரு நாள் நம்மளை கைவிடும். அதனால நம்ம நினைச்சு இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தில் அல்ல, இப்போ அல்லாதவர்களை போல ஆண்டவரை நோக்கி அதிகமா நம்ம செவிக்கவும் துதிக்கவும், ஆண்டவர்கிட்ட நம்ம வெள்ளி சொத்தை கேட்கவும், பைபிள் வாசிக்கவும், ஆராதிக்கவும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது எல்லாருமே 2 மணி நேரம் 24 நிமிஷம் செவிக்கணும். ஏன்னா தசமா காணி கொடுத்தாலும் செபத்துல உறுதியா இருக்கணும். செபிக்கணும், குடும்பச்சம் பண்ணணும். குடும்பம் பண்ணணும், செபிக்கணும், ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கணும், தனிப்பட்ட முறையிலும் நம்ம செபிக்கணும். செபிக்கும் போது கர்த்தருடைய பாதுகாவல் நமக்கு இருக்கும். கர்த்தர் நம்மளுக்கு ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். லூக்கான சுவிசேஷம் 21 வாசிக்க கேட்டார், 21:25 வசனம்.
1: சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும்.
0: அடையாளங்கள் தோன்றி சந்திரன் ரத்தம் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. அப்ப நட்சத்திரங்களும் கீழே உதிருதுன்னு சொல்றாங்க. இது அடையாளங்கள் தோன்றும்.
1: பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும்.
0: பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு என்ன தத்தளிப்பும் இடுக்கங்களும் உண்டாது. நிறைய பேருக்கு வேலை இல்ல, கொள்ளை நோயினால எத்தனை பேருக்கு வேலை இழந்துட்டாங்க. எவ்வளவோ கஷ்டங்கள், தத்தளிப்பும் இடுக்கங்களும் உண்டாகும்.
1: சமுத்திரமும்
0: அலைகளும்
1: முழக்கமாயிருக்கும்.
0: பாத்தீங்களா, சமுத்திரமும் அலைகளும் எப்படி இருக்குமா, முழக்கமா இருக்கு. அடிக்கடி பாருங்க, தண்ணி வெளியே வந்துருச்சு. கன்னியாகுமரியில நிறைய இடத்துல இப்படி நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் பாருங்க சமயமா இருக்குது. ஆனா முதல் அருகு முடிவு உடனே வராது. ஆனா கர்த்தர் ரகசியம் வர கட்டாயம் முதல் சீக்கிரமா இருக்கும். நம்ம ஒரு நாள் என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு இருக்கணும். எப்போ வருவாரு நமக்கு தெரியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கணும். ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகாம எப்போதும் ஜபத்துல உறுதியா தரித்திருக்கணும். ஜபத்துல உறுதியா இருக்கணும். அதே போல வேத வாசிப்பிலையும் தேவனை தியானிக்கிறதுலயும் எல்லாவற்றையும் உறுதியா இருக்கணும். சர்ச்சைக்கு வந்து சபை குடியறது என்ன செய்யக்கூடாது, ஒரு நாள் கூட விட்டுறவே கூடாது. கல்யாணம் நல்லது போலாம் பின்னால. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் பாருங்க, வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 6:33 வசனம்.
1: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: அப்பொழுது இவைகள் உங்களுக்கு என்ன செய்வாராம், கூட கொடுப்பாரு. 100 பைபிள் படுக்க இவைகளை சேர்த்து கொடுப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நம்ம முதலாவது தேவன் ராஜ்யம், ரெண்டாவது தான் என்ன செய்யணும், இந்த பங்கன்ல ரெண்டாவது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு சபைக்குரியவர்கள் யாரும் தயவு செய்து விட்டுறாதீங்க. விட்டுட்டா நமக்கு இந்த நாள் இன்னொரு நாளைக்கு வராது. கடைசி காலத்தில் கடைசி வினாடியில் இருக்கும். கடைசி காலங்குடையில கடைசி வினாடி இருக்கும். நீங்க பைபிள்லாம் முழுவையே வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்க நல்லாவே புரிஞ்சுக்குவீங்க. அதனால நம்ம சபைக்குரியவர் விட்டுறக்கூடாது, சபத்தை விட்டுறக்கூடாது, துதி விட்டுறக்கூடாது, வேத வாசிப்பை விட்டுறக்கூடாது. பரிசுத்தால் நிறைஞ்சிருக்கணும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிறையணும். மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்க, நம்ம வெக்கப்படக்கூடாது. பரிசுத்தாவின் இருந்தா தான் நமக்குள்ள வந்தா தான் நம்ம வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் மாற்ற முடியும். அதான் பரிசுத்தாவின் வரும்போது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறார். பரிசுத்தாவின் வந்தா தான், நம்ம உள்ளத்துல வந்தா தான் வாழ்க்கை மாற்ற முடியும். நமக்கு பருகைக்கு ஆண்டோடைய வருகைக்கு நம்மள ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். பரிசுத்தாவின் கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டு வருகை ரொம்ப சமயமாயிருச்சு. நம்ம வாசிக்க கேட்ட சங்கீத புஸ்தகத்துல வசனம் 50:3 வசனம்.
1: நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார்.
0: அவர் என்ன செய்ய மாட்டாரா, நம்முடைய தேவன் வருவார், என்ன செய்ய மாட்டாரு, மௌனமா இரார்.
1: அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும்.
0: அவருக்கு முன்னால் என்ன பட்சிக்குமா, அக்கினி பட்சிக்கும்.
1: அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாய் இருக்கும்.
0: சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாய் இருக்கும். கர்த்தர் வரும்போது முதல்ல வரும்போது குழந்தையா வந்தாரு இல்லையா, குழந்தையா வந்தார். பாவியாக நம்ம ரட்சிக்கிறதுக்காக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து குழந்தையா வந்தார். இப்போ வரும்போது என்ன சொல்லுவாங்க, அக்கினி, அவர் சுற்றிலும் அக்கினி பசல் கொந்தளிப்பா இருக்குமா, அவர் வரப்போறாரு. அப்ப அவர் வரும்போது அவர் முகத்தை நம்ம பார்க்கணும் இல்லையா, அவர் முகத்தை பார்க்கணும். அவரோட நம்ம பறந்து போகணும்னு சொன்னா நான் இப்ப ஆயத்தப்பட்டதை இப்பயே நம்ம ஆயத்தப்படணும். இன்னொரு அந்த வசனம் சரி, 50:3 வசனம்.
1: நம்முடைய
0: தேவன் வருவார்,
1: மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும்.
0: அவருக்கு முன் என்ன பண்ணி பட்சிக்குமா, அக்கினி பட்சிக்கும்.
1: அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும்.
0: மகா போயில் என்ன செஞ்சுமா, கொந்தளிப்பாயிருக்கும். அப்ப நம்ம அதுக்கு பாருங்க ஆயத்தப்படணும். அதனால நம்ம இப்படிதான் இருக்கணும் தான். நம்ம கர்த்தர் வருகை பத்தி தான் நமக்கு இப்ப பேச சொல்லியிருக்காரு. 5-6 வரியை பத்தி தான் பேச கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறாரு. அவரை சந்திக்கணும், என்னெல்லாம் செய்யணும் தான் நம்ம தியானிக்க போறோம். முதலாவது வாசிக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் 16:15 வசனம்.
1: இதோ திருடனை போல் வருகிறேன்,
0: தன்
1: மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு
0: விழித்துக்கொண்டு
1: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
0: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியமான எப்படி வரப்போறாரா, எப்படி வருவாரா, திருடனை போல எப்ப வருவாரு யாருக்கும் தெரியாது. மார்க்கில் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், குமான் கூட அவர் வருகைய அறிய மாட்டார், பிதா ஒருத்தர் தான் தெரியும். அதனால என்ன செய்ய வருவா, வரும்போது நம்ம என்ன செய்யணும், திருடனை போல வருவேன், தனக்கு நம்ம கர்த்தர் கொடுத்த வஸ்திரங்களை என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். இந்த வஸ்திரம் இல்ல, ஆபிக்குரிய வஸ்திரம், கர்த்தர் கொடுத்த வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும். அந்த வஸ்திரத்தை காத்துக்கொள்ளாம நம்ம அசதியாவோ நிர்வசரமா இருந்தா நம்ம அந்த வஸ்திரத்தை என்ன செய்வோம், பிசாசு நம்மளை விட்டு திருடிட்டு போயிடுவோம். அதனாலதான் இங்க நம்ம ஒரு நாள் சொல்றோம், கர்த்தர் பிள்ளைக்கும் கர்த்தரோட ஐக்கியமா இருக்கணும், கர்த்தருடைய பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கணும். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் நூற்றாண்டு விசேஷம் 10:30
1: இயேசு பிரதியுத்தரமாக,
0: இயேசு பிரதியுத்தரமாக
1: ஒரு மனுஷன்,
0: ஒரு மனுஷன்
1: எருசலேமில் இருந்து,
0: எருசலேமில் இருந்து
1: எரிகோவுக்கு போகையில்,
0: எங்க போனாரு, எருசலேமில் எங்க போனானா, எரிகோவுக்கு போகையில்
1: கள்ளர் கையில் அகப்பட்டான்,
0: கள்ளர் கையில் அகப்பட்டான்,
1: அவர்கள்
0: அவர்கள்
1: அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு,
0: எதை எதை உரித்துட்டு போயிட்டான், வஸ்திரங்களை உரிந்து போட்டு
1: அவனை காயப்படுத்தி,
0: அவனை காயப்படுத்தி
1: குற்றுயிராக விட்டு போனார்கள்.
0: காயப்படுத்தி நம்ம மனசு காயப்படுறான், குழப்பத்தை உண்டாக்குறோம், சோறு உண்டாக்குறோம், நம்ம மனசு அப்படியே குத்துவிரா வருது, உள்ளத்துல செவிக்க முடியாது, துதிக்க முடியாது, நம்மளுக்கு கொடுத்த கத்தர் கொடுத்த வஸ்திரத்தை எடுத்துக்கொள்றான். அது மாத்திரம் இல்ல, மனசு என்ன செய்யறோம், குழப்பி குத்துவிரா விட்டு போயிடறான், செவிக்க முடியாம துதிக்க முடியல. சரி நிறைய பேர் சொல்றல, நிம்மதியே இல்ல எனக்கு, சபி செவிக்கவே முடியல, துதிக்க முடியல, மனசுல பெரிய போராட்டமா இருக்குது, எனக்குள்ள ரொம்ப போராட்டம் இருக்குது, எப்படி இருக்குது, என்ன செய்யறேன் தெரியல, ரொம்ப போராட்டமா இருக்கு, செவிக்க முடியல, துதிக்க முடியல, ரொம்ப மனசு போராட்டமா இருக்குது, கத்தோட சன்னியத்துல உட்காரவே முடியல அப்படின்னு சொல்றேன் இல்லையா. அப்ப என்ன செய்ய, ஏன் அப்படி போறேன்னா, அந்த சகோதரன் என்ன பண்ணாரா, எங்க போனாரு, எருசலேமில இருந்து எரிகோவுக்கு, எல்லாம் சொல்லுங்க எங்க போயிட்டு, அந்த சகோதரன் எருசலேமில இருந்து எரிகோ, எருசலேம் எதை குறிக்குது, தேவனுடைய தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம் அங்க, தேவனுடைய ஆலயம் இருக்குது, தேவனுடைய பிள்ளைகள் அங்க இருக்கிறாங்க. அதை விட்டுட்டு அவன் என்ன பண்ணிட்டான், எரிகோவுக்கு போயிட்டான். எரிகோங்கிறது சாபம் நிறைந்த இடம், அப்படி போகும்போதுதான் என்ன செய்யறான், பிசாசு நம்ம வஸ்திரத்தை நம்ம விட்டு எடுத்துடுறான். அதனால நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய பிள்ளைகளை ஐக்கியத்தை விட்டு நம்ம போகக்கூடாது. இந்த உலகத்துல எத்தனையோ ஐக்கியம் இருக்கலாம், எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், எத்தனையோ உறவினர் இருக்கலாம், எத்தனையோ மக்கள் நமக்கு இருக்கலாம், இருந்தாலும் முதல் என்ன செய்யணும், கர்த்தருடைய பிள்ளைகளோட நம்ம ஐக்கியம், முத கர்த்தரோட ஐக்கியம் இருக்கிறோம். யோவான் சொல்றாரு, எங்களை ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட என் ஐக்கியம் இருக்குன்னு சொல்றாரு. வாசிங்க 1 John 1:3
1: நீங்களும்,
0: நீங்களும்
1: எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி,
0: எங்களுடைய ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி
1: நாங்கள் கண்டும்,
0: நாங்கள் கண்டும்
1: கேட்டும் இருக்கிறதை,
0: கேட்டும் இருக்கிறதை
1: உங்களுக்கும் அறிவிக்கிறோம்,
0: உங்களுக்கும் அறிவிக்கிறோம்.
1: எங்களுடைய ஐக்கியம்,
0: எங்களுடைய ஐக்கியம்
1: பிதாவோடும்,
0: பிதாவோடும்
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது.
0: எங்கள் ஐக்கியம் எங்க இருக்கு, யாரோட இருக்கணும், ஐக்கியம் யாரோட இருக்கணும், பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கணும். நிறைய உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், நிறைய சொந்தக்காரங்க இருக்கலாம், நல்ல உறவினர் இருக்கலாம், நல்ல நிறைய மக்கள் உங்களுக்கு நல்ல தெரிஞ்சவங்களா இருக்கலாம். இருந்தாலும் அண்ணா யோவான் சொல்றாரு, எங்க ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு இருக்குது. அந்த ஐக்கியத்தை விட்டு நம்ம போக கூடாது. போகும்போதுதான் அங்க பிசாசு என்ன செய்யறான், அவங்க திருட யார குறிக்குது, வாசி பாருங்க யோவான் சுவிசேஷம் 10:10
1: திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி,
0: திருடன் என்ன செய்ய, திருடவும் கொல்லவும் அழிக்க, நம்ம அழிக்கத்தான் வருகிறான் அன்றி
1: வேறொன்றுக்கும் வரான்,
0: வேறொன்றுக்கு வரான்.
1: நானோ,
0: நானோ
1: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்,
0: அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும்
1: அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
0: நமக்காக ஜீவன் உண்டாயிருக்க, ஜீவனை தன் சொந்த ஜீவனை நமக்காக கொடுத்தார். அதான் நானும் ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்பட வந்தேன். ஆண்டவராக இயேசுக்கிறது நமக்காக ஜீவன் கொடுத்தாரு, நமக்கு நம்ம எப்படி வளரணுமா, பரிபூர்ணம் அடை வந்தாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், பேசு பாருங்க, நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், நிறைய சொந்தக்காரங்க இருக்கலாம், நிறைய நிறைய உறவினர் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார், முதலாவது என்ன செய்யும், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யும், இவைகள்லாம் கூட கொடுப்பேன்னு சொல்றாரு. அதாவது ரெண்டு பேர்ல வாசிக்கிறோம், 2 John 1:5 எல்லாரும் பைபிள் தயவு செய்ய பைபிள் பரட்டுங்க, பைபிள் பரட்டா தான் உங்களுக்கும் தெரியும், சும்மா உட்கார்ந்துருக்க கூட, பைபிள் வசனத்தை கேட்கணும், கேட்கறது மாத்திரம் நீங்க வாசிக்கணும்.
1: இப்படி இருக்க,
0: இப்படி இருக்க
1: நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய்,
0: அதிக ஜாக்கிரதை உள்ளவராய்
1: உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தை,
0: நமக்கு என்ன முதல்ல என்ன வேணும், விசுவாசம், தைரியம்,
1: தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும்
0: பொறுமையையும்
1: பொறுமையோட தேவபக்தியும்
0: தேவபக்தியோட
1: சகோதர ஸ்நேகத்தையும்
0: பாத்தீங்களா. என்ன வேணும்? சகோதர சிநேகம் வேணும். எத்தனைதான் நீங்க உலகத்துல உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இது நிறைய இருக்கலாம், இருக்கட்டும். அதோட யார் இருக்கணும்? சகோதர சிநேகம் பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளைகளோட சகோதர சிநேகமா இருக்க வேண்டும். அதைத்தான் ரோமர்லயும் சொல்றாரு, 12:10 பாருங்க. சகோதர சிநேகம் நமக்கு மிக மிக அவசியம். ஆண்டுடைய பிள்ளைகளோட நம்ம சிநேகிதான் இருக்க வேண்டும். வாசுங்க.
1: சகோதர சிநேகத்திலே
0: ஒருவர்
1: மேல் ஒருவர்
0: பச்சமாயிருங்கள். பாத்தீங்களா, சகோதர சிநேகத்தை எப்படி இருக்கணுமா? ஒருவர் ஒருவர் பச்சமா இருக்கணும். கோபமா இருக்க கூடாது, பச்சமா இருக்கணும். ஒருத்தர் மேல ஒருத்தர் பச்சமா இருக்கணும், அன்பா இருக்கணும். அந்த அன்பு இருந்தா தான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாள் கத்துற விட்டு பிரிய மாட்டோம். அப்ப நம்ம பச்சமா இருக்கணும், எல்லாரும் அன்பா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் அன்பா இருக்கணும். எங்கெங்கயோ பிறந்தோம், கர்த்தர் நம்மள எப்படி மாத்திருக்காரு? ஒரே குடும்பம் மாத்திருக்காரு. ஹலேலூயா,
1: ஹலேலூயா.
0: எங்கெங்கயோ பிறந்த எங்கெங்கயோ வளர்ந்தோம், கர்த்தர் நம்ம எப்படி மாத்திட்டாரு? ஒரே குடும்பம் மாத்திரு. சபைங்க என்பது ஒரே குடும்பம். அந்த ஐக்கியம் சமாதானம் நமக்குள்ள வரணும். ஹலேலூயா. அப்ப நம்ம சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? அப்ப நம்ம அந்த சகோதரன் என்ன பண்ணிட்டாரு? எங்க இருந்து எங்க போயிட்டாரு? எருசலேமில் இருந்து எரிய கோட்டை. எரிய எதை குறிக்குது? சாவு நிறைஞ்ச இடத்து போயிட்டாரு. அதனாலதான் வாஸ்தர திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேண்டி வேற ஒன்றுக்கும் வரான். வந்துட்டு என்ன பண்ணிட்டு எதை திருடிட்டு போயிட்டான்? வஸ்திரத்தை திருடிட்டு போயிட்டான். பாத்தீங்களா, வஸ்திரத்தை திருடிட்டு போயிட்டான். வஸ்திரம் தான் நம்ம மிக மிக அவசியம். வஸ்திரத்தை திருடிட்டு போயிட்டான். அதனால நம்ம என்ன செய்யக்கூடாது? பிசாசுக்கு மேடம் குடுக்கவே கூடாது. வஸ்திரத்தை வஸ்திரம் தான் மிக மிக அவசியம். என்ன வஸ்திரம்? வாசித்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 61:10.
1: கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன்,
0: கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன்.
1: என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது,
0: என் தேவனுக்குள் என் ஆத்மா களி கூர்ந்திருக்கிறது.
1: மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும்,
0: மணவாளன் தன் ஆபரணங்களினால் அலங்கரித்துக் கொள்கிறதற்கும்,
1: மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும்,
0: மணவாட்டி நகைகளால் சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக
1: அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி.
0: நமக்கு என்ன கொடுத்திருக்காரு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க.
1: ரட்சிப்பின்
0: வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம இழந்து போக கூடாது. நம்ம ஆண்டவர்கிட்ட வந்த போது, ஆண்டவர் இறுதியத்தில் ஏற்றுக்கொண்ட போது, ஆண்டவர்கிட்ட வரும்போது நமக்கு என்ன கொடுக்காரு? ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுக்கிறாரு. நம்ம நாளுக்கு நாள் நாளுக்கெல்லாம் என்ன செஞ்சிடா? ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்திருக்கோம். எப்படின்னா, பிசாசு வந்து நம்மளை வந்து அங்க போ அங்க போ இப்படி போ அப்படி செய்ய நம்மளை ஏமாற்றி குழப்பிட்டு நம்ம ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்திருக்கோம். அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்திருந்தேன், எனக்கு இன்னைக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் தாங்க ஐசப்பா, ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்திருக்கேனப்பா. ஆண்டவர் என்ன சொல்ல வெளிப்படுத்தின விசேஷம் 16:15.
1: இதோ திருடனை போல் வருகிறேன்.
0: எப்படி நம்ம ஆண்டவராக இயேசுகிறது எப்படி வருவாரா? திருடனை போல். திருடனை ஏன் திருடன் கொப்பிட்டு இருக்காருனா, திருடன் வர்றது யாரும் என்ன செய்ய முடியாது, தெரியவே தெரியும், யாருக்கும் தெரியாது, திடீர்னு வருவான். நான் இதோ திருடனை போல வருகிறேன்.
1: தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு
0: விழித்துக்கொண்டு
1: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
0: வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவன். என்ன வஸ்திரங்கள்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்துட்டோம்னா நம்ம என்ன செய்ய முடியாது? கர்த்தர் வருகைக்கு போக முடியாது. பாருங்க, ஆதாமும் ஏவாளையும் பாருங்க, கர்த்தர் அவர் வந்து அன்று மகிமையா படைச்சிருந்தார். மகிமையா படைச்சு எல்லாமே அவர் நல்லா வச்சிருந்தார். என்ன சொன்னாரு? இந்த கனியை சாப்பிடாதீங்க, இந்த கனியை சாப்பிட்டா சாகவே சாப்பி, இந்த கனியை மட்டும் சாப்பிடாதீங்க, இந்த கனியை சாப்பிடுங்க, சாப்பிட்றதுனால சாவே சாவேன்னு சொல்லி ஆண்டர் சொல்லியிருந்தார். இவங்க பாம்பு என்ன வந்துச்சு? பாம்பு வந்து கர்த்தர் நீ சாப்பிடண்டான்னு சொன்னாரா? இந்த கனியை நீ புசி, புசிக்கிறப்ப உனக்கு நான் நன்மை தீமை எல்லாம் தெரிஞ்சுக்கும், இந்த கனி புசின்னு சொல்லி அவனை ஏமாத்தி ஏபாலை சாப்பிட வச்சான். ஏபாலை என்ன செஞ்சிட்டாங்க? ஆதாமுக்கும் கொடுத்துட்டாங்க. அதனால என்ன ஆச்சும் பாருங்க, அவங்க வஸ்திரங்க இழந்துட்டாங்க. இந்த ரட்சிப்பின் வஸ்திரம், மகிமின் வஸ்திரத்தை இழந்துட்டாங்க. வாஸ்து பாருங்க, ஆதியம் புஸ்தகம் 3:10.
1: அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து
0: நிர்வாணமாய் இருப்பதினால் பயந்து
1: ஒளிந்து கொண்டேன் என்றான்.
0: ஒளிந்து கொண்டேன். என்ன ஏன் காரணம் என்ன? அந்த ஏபாலன் வந்து பிசாசு வஞ்சிச்சான் அந்த பழத்தை சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கலாம். தன் கணவனுக்கும் கொடுத்தாப்ல, ரெண்டு பேருக்கும் என்ன ஆயிடுச்சு, நிர்வாணமா இருக்குன்னு சொல்லி கத்துடைய சத்தத்தை கேட்டு கத்துக்கிட்டு வர முடியல அவங்களால. ஏன்னா கத்திரி கீழ்படியாம ஆண்டர் சொன்னாரு அந்த கனியை சாப்பிட வேண்டான்னு சொன்னாரு. இவங்க ஏபாலன் சாப்பிட்டது மூலமா தன் கணவனுக்கும் கொடுத்து என்ன செஞ்சாங்க, கத்திரி விட்டு பிரிய வேண்டிய சூழ்நில. அப்ப கத்திரி சத்தத்தை கேட்க முடியாம என்ன செஞ்சிட்டாங்க, ஒளிஞ்சு கொண்டிருந்தாங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவராகி இயேசுக்கு வரும்போது என்ன செய்யக்கூடாது, நான் திருடனை போல வருவேன், தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். ஆசி பண்ணிருக்க,
1: இதோ திருடனை போல் வருகிறேன்,
0: திருடனை போல் வருகிறேன்,
1: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
0: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
1: நிர்வாணமாய் நடவாதபடி,
0: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு
1: விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான்.
0: தன் வஸ்திரங்களை என்ன செஞ்சிடணும், காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். இந்த சகோதரன் பார்த்தோம், எரிகோல இருந்து எருசலேம் இருந்து எரிகோக்கு போனான். ஆனா என்ன செஞ்சான், பிசாசு என்ன பண்ணிட்டான், அந்த வஸ்திரத்தை உறிஞ்சி அவனை காயப்படுத்தி எப்படி விட்டுட்டு போயிட்டானா, குத்துவரா விட்டு போயிட்டான். கத்தர் விட்டு நம்ம பிரிஞ்சு வாழும்போது நம்ம மனசுல நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, உள்ளத்துல குழப்பம் சோர்வு தான் இருக்கும். ஆனா நம்ம இந்த நிலைக்கு தள்ளப்படாத படிக்கு நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணணும், நான் செவிக்கணும், துதிக்கணும், எந்த நேரமும் செவ்வாய் துதியில இருப்பேன், எப்பொழுதும் பைபிள் வாசிப்பேன், எப்பொழுதும் பரிசுத்தாலும் நிறைஞ்சிருப்பேன். நீங்க வேலை செஞ்சாலும் உங்களுக்கு இறுதியும் கத்தரோடு இருந்தா உங்களுக்கு எந்த பிசாசும் தொட முடியாது, எந்த இதுவும் தொட முடியாது, எந்த வியாதியும் தொட முடியாது, எந்த விளைவையும் நம்ம தொட முடியாது, எந்த குழப்பமும் நமக்குள்ள வர முடியாது. எப்படிப்பட்ட சூழ்நிலையும் நமக்கு சமாதான குலைச்சல் வராது. நம்ம ஆண்டவரோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புறாரு. அதுதான் யோவான் சொல்லின் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசுக்கிறிஸ்துவோடு எந்த பாவமும் நம்ம மேற்கொள்ள முடியாது. நம்ம கர்த்தர் விட்டு எப்ப பிரியறோமோ அப்பதான் பாவம் நம்மளை மேற்கொள்ளும். பிசாசு ஒவ்வொரு பாவத்தையா நம்ம கொண்டு வந்து நம்மள வந்து பாவம் செய்ய வைப்பான். ஆனா நம்ம கர்த்தரோடு இருந்தோம்னா எந்த பாவம் எதுவுமே நம்ம மேற்கொள்ள முடியாது. உலகத்துல எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்ம பாதுகாவல இருப்பார். அதான் சொன்னார், உலகத்துல ஒருத்தர் ஒன்று ஆனாலும் திடன்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன். வாசிங்க யோவான் சுவிசேஷம் 16:33. நீங்களே எல்லாம் தயவு செய்ய எடுத்துக்கோங்க பைபிள, அப்பதான் உங்களுக்கும் புரியும்.
1: என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க.
0: நீங்க உலகத்துல உபத்திரம் பார்த்து சார்ந்து சோர்ந்து போகிறீங்க, ஆனாலும் திடன் கொள்ளுங்க.
1: நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார்,
0: ஆனா எந்த சேலஞ்ச் வந்து எந்த சூழ்நிலையில் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொள்ளை நடந்தாலும் வரட்டும், பஞ்சம் வந்தால் வரட்டும், என்ன செய்யணும், பூமியை வந்தால் வரட்டும், யுத்தங்கள் இருந்தாலும் வரட்டும், நம்ம கர்த்தரோடு இருந்தா எதை பத்தி நம்ம என்ன செய்ய மாட்டோம், பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனாலதான் தாவீதுராஜா சொல்றாரு, கர்த்தரை எப்போது எனக்கு முன்பா வைத்திருக்கிற, அவர் வலதுவசத்தில் இருக்கிறப்ப நான் என்ன செய்ய போறதில்ல, அசைக்கப்படுவதில்லை. வாசிங்க 16:8. நம்ம எதை பார்த்து நம்ம அசைக்கப்பட வேண்டாம், நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பைபிள் நிறைய வாசிக்கணும், செவிக்கணும், துதிக்கணும், சபக்கொடி விட்டுறக்கூடாது. எப்பவுமே தேவனோடு இருந்தா எந்த குழப்பம் நமக்கு வராது. வாசிங்க,
1: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால், நான் அசைக்கப்படுவதில்லை.
0: அந்த அளவுக்கு நம்ம கர்த்தர்ட்ட நெருங்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அதான் சொல்றது, திருடனை போல வருவேன், தன் மானம் காணப்படாதபடிக்கு தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறான் பாக்கியவான். அப்ப நம்ம வஸ்திரத்தை காத்துக்கணும். என்ன வஸ்திரம், நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம நினைச்சு ஆண்டோடி பிள்ளைகளை விட்டு ஐக்கியத்தை விட்டு நம்ம உலக ஐக்கியக்குள்ள போகக்கூடாது. அப்ப போகும்போதுதான் பிசாசு நம்ம வஸ்திரத்தை திருடும். வஸ்திரத்தை பத்திரமா நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ரெண்டாவதாக ஆண்டு வருகை இருக்கு, நம்ம ஆயத்தமா இருக்குன்னு சொன்னா ரெண்டாவது என்ன செய்யணும், முதல் நம்ம வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும், ரெண்டாவதாக நம்ம என்ன செய்யணும் பாருங்க. 2 பேதுரு 3:14. ஆகையால் பிரியமானவர்களே,
1: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், கரையற்றவர்களும்.
0: நம்ம எப்படி இருக்கோம், ஆண்டு வரப்போ காத்திருக்கோம். எப்ப ஆண்டு வருவாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இதயத்துல காத்திருக்கோம், எப்போ வருவாரு எப்போ வருவாருன்னு சொல்லி நம்ம காத்திருக்கோம். இதயத்துல என்ன செய்யணும், கரையற்றவர்களும்
1: பிழை இல்லாதவர்களும்,
0: சமாதானத்தோடு
1: அவர் சன்னதியில் காணப்படும்படி, ஜாக்கிரதையாயிருங்கள்.
0: ஜாக்கிரதையா கரை பிழை இல்லாம என்ன செய்யணும், அவர் நம்ம உள்ளத்துல எப்படி இருக்கணுமா, சமாதானத்தோடு இருக்கணும். சமாதானம் இல்லைன்னா ஆண்டு வரைக்கும் நம்ம போக முடியாது, கத்துடைய குரலை கேட்க முடியாது. ஆண்டு நம்ம பக்கத்திலே நின்று பேசினா கூட நம்மளுக்குள்ள ஆண்டு சத்தத்தை கேட்க முடியாது. அதான் சொல்ல கரையற்றவர்களாகவும் பிழையில்லாதவர்களாகவும் கத்து வரும்போது என்ன செய்யணும், நம்ம இதயத்துல சமாதானம் சந்தோஷம் சமாதானம். ஆண்டுட்டு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இது சமாதானங்கப்பா சந்தோஷத்தாங்க, எனக்காகத்தானப்பா ரத்த சிந்தனைங்க, எனக்காகத்தானே படிக்கப்பட்டுன்னு ஒருக்கப்பட்டீங்க, எனக்கு ரத்தத்தால் என்னை கழுவுங்க, எனக்கு சமாளித்து கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டுட்டு கேட்கணும். ஆண்டு சொன்னாரு கொலோசியர் 1:20 பாருங்க,
1: அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே,
0: சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே
1: சமாதானத்தை உண்டாக்கி
0: பாத்தீங்களா, அவர் சிலுவையில அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக நீங்கள் நானும் சமானமா இருக்கணும் தான் என்ன செஞ்சிடா, சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமானத்தை உண்டாக்கி ஏசப்பாங்க ரத்தத்தினால என் கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குப்பா, எனக்கு சமானம் இல்லாம இருக்கப்ப உள்ளத்துல குழப்பமா இருக்கு, என் சோறு எடுத்துப்படுங்க, எனக்கு சமானத்தை கொடுங்க ஏசப்பான்னு நம்ம கேட்போம். அவர் தான் சமானத்தை கொடுக்க முடியும். அதுக்காகத்தான் நமக்காக அவர் தன்மை தாமே ஒப்பு கொடுத்தார. வாசித்து பாருங்க எபேசியன் புத்தகம் 5:27
1: கரை திரை முதலானவைகள்
0: பாருங்க, கரை திரை முதலானவைகள்
1: ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும்
0: பிழையற்றதுமான
1: மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
0: பாத்தீங்களா எப்படி இருக்கணுமா, கரை திரை பிழை ஒன்றுமில்லாமலும் அவருக்கு முன்பாக மகிமுள்ள சன்னிதானத்தில் நிறுத்துறதுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குறது தான் ஆண்டவராக இயேசுக்கு நமக்காக தம்மை தாமே சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தார். கரை தரை பிழை ஒன்றும் பரிசுத்தமும் பிழையற்ற சரீரமாக தமக்கு முன்பாக மகிமுள்ள சன்னிதானத்தில் நிறுத்திக் கொள்ளத்தக்கதாக நமக்காக தம்மை தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க, எனக்காத்த ஆண்டவரே உண்மை ஒப்பு கொடுத்தீரே, உங்க ரத்த என்னை கழுவுன்னு எனக்கு சமாந்து தாங்க, எனக்கு சந்தோஷம் தாங்க, உலகத்தில் எனக்கு எல்லாமே இருக்கின்றவரே, எனக்கு சமாதானம் மாத்திரம் இல்லப்பா, எனக்கு சமான் தாங்க சந்தோஷம் தாங்க. அது ஆண்டவர் இயேசுக்கு மாத்திரம் தான் சமான் தர முடியும், ஏன்னா அவர் தான் நமக்காக சிலுவில ரத்தத்தை சிந்தி சமானத்தை உண்டாக்கி இருக்கிறார். இன்னைக்கு கேளுங்க ஆண்டவரே என் உள்ளத்துல வாங்கப்பா, உங்க ரத்தத்தினால நீ கழுவுங்க, எனக்கு சமாந்தம் தாங்கப்பா. என்ன சமான் தர்றாரு ஆண்டவர் சொன்னாரு, உலகம் கொடுக்கற சமான்தால என்னுடைய சமான்த்தை உங்களுக்கு வைத்து போயிரு. வாசித்து பாருங்க யோவான் சுவிசேஷம் 14:27
1: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
0: என்னுடைய
1: சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்,
0: என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்,
1: உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை,
0: உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை,
1: உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக.
0: அன்று சொல்ற உலகம் கொடுக்கிற சமாதம், உலகம் என்ன, கொஞ்ச நேரம் உலக ஆசை பாசங்கள், உலகத்து சிட்டு இன்பங்கள், உலக காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் இருக்கு, அதுல இருந்து கொஞ்ச நேரம் சமாதானம் கொடுக்க முடியும். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் என்னோட சமாதானம், எப்படி நமக்காக சிலுவில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. அது மாத்திர ஏசாயின் புத்தகத்தில் வாசித்து பார்ப்பீர்களா 53:5
1: நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம்,
0: நம்முடைய மீறுதல் நிமித்தம்
1: அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம்,
0: நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம்
1: அவர் நொறுக்கப்பட்டார்,
0: அவர் நொறுக்கப்பட்டார்,
1: நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை,
0: நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும்
1: ஆக்கினை அவர் மேல் வந்தது.
0: பாத்தீங்களா நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ற ஆக்கினை யார் மேல வந்தது, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல, அவருடைய பிள்ளைகளாக நமக்காக அவர் சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்துச்சு. அதனால இயேசுவே உங்க ரத்தத்தால கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, சமாதானத்தை கொடுங்க, எனக்கு சந்தோஷம் கொடுங்க, எனக்கு நல்ல சமாதானம் தாங்கப்பா, நான் கரை தேர பிழை ஒன்று இல்லாம நான் உங்களை சன்னிதானத்தில் எப்போதும் சமானத்தோடு இருக்கணும், ஏன் நீர் எப்போ வந்தாலும் ராஜ்யத்துக்கு வரணும்னு கேளுங்க. அதுக்காக தான் அவர் தம்மை தம்மை நமக்கு ஒப்பு கொடுத்தார். கொலோசியர் புத்தகம் 3:15
1: தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது.
0: தேவ சமாதானம் எங்க இருக்கணும், நம்ம இருதயத்தில் இருக்கணும். எத்தனையோ குடும்பங்கள சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் எங்க இருக்கணும், நம்ம இருதயத்தில் இருக்கணும். அந்த சமாதானத்தை நம்ம கர்த்தர் கேட்டு போயிருக்கணும். அதான் கர்த்தர் சொன்னாரு, அவர் வரும்போது நம்ம எப்படி இருக்கணும், கரை பிழை ஒன்றுமில்லாமலும் சமாதானத்தோட சன்னிதானத்துல காணப்படணும். அப்ப நம்ம சமாதானத்தோடு இருந்தா தான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அதுக்காகத்தான் தம்மை தம்மை நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டு ஒப்பு கொடுப்போமா, ஆண்டவரே எனக்கு சமாளித்து தாங்க. முதல் நம்ம பார்த்தோம், முதல்ல என்ன செய்யணும், நம்ம இந்த நம்ம கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பிசாசு திருடாதபடிக்கே நம்ம காத்துக்கொள்ளணும். தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு, அந்த வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யணும், காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது ஆண்டு வரும்போது நம்ம எப்படி இருக்கணும், கரை தர பழ ஒன்றுமில்லாம என்ன செய்யணுமா, சமானத்தோட காக்கணும். இங்க சொல்றாரு சந்தோஷத்தாங்க என் கரை தேர பல ஒன்றுமெல்லாம் பரிசுத்தமும் பிழையற்ற சரிமும் உமக்கு முன்பாக இருத்திக்கொள்ளத்தக்க எனக்காக தம்மை தம்மே உப்பு கொடுத்தீரே உங்க ரத்தத்தால் நீ கழுவுன்னு கேளுங்க கர்த்தனை சமானத்தை தருவார். மூன்றாவது நம்ம எப்படி இருக்கணும் பாருங்க, ரெண்டு பேதன் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் 18வது வசனம்.
1: நம்முடைய கர்த்தரும்
0: ரட்சகருமாகிய
1: இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள்.
0: நம்ம என்ன சொல்லி இயேசு கிறிஸ்து கிருபையிலும் அவர் அறிகிற அறிவில என்ன செய்ய நாளுக்கு நாள் வளர வேண்டும். அவர் அறிகிற அறிவில வளர வேண்டும். இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவில நாம் நாளுக்கு நாள் வளர வேண்டும். எப்படி வளர வேண்டும்? நாம் பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும். ஆண்டு பார்த்து அதிக நேரம் காத்திருந்தா அவர் அறியற அறிவை நம்ம போதிப்பார். அவர் அறியற அறிவில் நம்ம வளர வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம் குலோசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம்.
1: சகலவிதமான நற்கிரியருமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து.
0: இங்க என்ன சொல்றாரு? தேவனை அறியற அறிவில கிருபையிலும் தேவனை அறியற அறிவிலும் வளர வேண்டும் சொன்னாரு. இங்க என்ன சொல்றாரு? என்ன செய்யணுமா சொல்லுங்க, வாசி சொல்லுங்க.
1: தேவனை அறிகிற அறிவில
0: என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். வாசிப்பா
1: சகலவிதம்
0: செய்து கெஞ்சி கேக்குற எல்லாரும் வசனத்தை கவனிங்க, நீங்களும் வாசிங்க, அப்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்.
1: சகலவித
0: நற்கிரிகளுமாகிய
1: கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து.
0: தேவனை அறிகிற அறிவில் என்ன செய்ய நம்ம விருத்தி அடைய வேண்டும். நம்ம வளரணும். நாளுக்கு நம்ம அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யப்பா, உண்மை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும். எப்ப அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைய முடியுமா? வாசித்து பாருங்க சங்கீத புஸ்தகம் 46வது சங்கீதம் 10வது வசனம்.
1: நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன்.
0: நம்ம என்ன செய்யணும்? நம்ம அமர்ந்து கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே உங்க அறிகிற அறிவு எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தருடைய பாதத்துல காத்திருந்து அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இங்க தாவீசர் சொல்றாரு 62வது சங்கீதம் 1வது வசனம் வாசிங்க.
1: தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது.
0: பாத்தீங்களா என்ன சொல்ற? தேவனையே நோக்கி என்ன செய்ய என் ஆத்மா அமர்ந்திருக்கிற ராஜா 40 வருஷம் 6 மாசம் இஸ்ரவேல் ஆண்டாரு. அப்படிப்பட்ட ராஜா தான் சொல்றது என் ஆத்மா தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது. நம்ம அமர்ந்திருந்து அவரை முழுமையா அறிந்து கொள்ள வேண்டும். முதல் என்ன செய்யணும்? நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை பீசா திருடாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது அங்க என்ன செய்யணும்? நம்ம வந்து கரை தேர பல ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் சமாதானத்தோடு அவர் சன்னிதானத்தில் காணப்படணும். மூன்றாவதாக என்ன செய்யணும்? அவர் அறியிற அறிவியல் நாளுக்கு நம்ம என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். எப்படி விருத்தி அடைய முடியும்? பரிசுத்த பவுல் சொல்றாரு அவர் அறியிற அறிவு நாளுக்கெல்லாம் என்ன செஞ்சாரா? விருத்தி அடைந்தார். இங்க பரிசுத்த பேதுரு எழுதுறாரு கிருபையிலும் அவர் அறியிற அறிவிலும் வளருங்கள் சொல்றாரு. இங்க பரிசுத்த பவுல் சொல்றாரு சகலமான அறிக்கைகளையும் கனிகள் தந்து அவர் அறியிற அறிவில விருத்தி அடையுங்கள். நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். நீங்க வளர்றது மற்றவங்களுக்கு தெரியணும், நான் வளர்றது மற்றவங்களுக்கு தெரியணும். இன்னைக்கு எப்படி தாங்க பாருங்க, எவ்வளவு ஆண்டவருக்குள்ள எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்காங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியணும். அப்ப நம்ம நாளுக்கு நான் அவர் அறியிற அறிவில விருத்தி அடைய வேண்டும். நான்காவதா என்ன செய்யணுமா? யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம்.
1: நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது.
0: கர்த்தர் வருகை எப்படி இருக்குதா? சமீபமாயிருக்கிறது. நம்ம இருதயத்தை என்ன செய்யணும்? நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க? ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தர் வருகை சமீபமாயிருக்கிறது. என்ன செய்யணும்? நம் பொறுமை. பிரச்சனைகள் போராட்டங்கள் வரதான் செய்யும். பிரச்சனைகள் வரும், குழப்பங்கள் வரும், சோர்வுகள். அதான் சொன்னார்ல, உலகத்துல எங்களுக்கு என்ன உண்டு? உங்களுக்கு உத்தரம் உண்டு. திடன் கொள்கு நான் உலகத்தை செய்தேன். பிரச்சனைகள் போராட்டங்கள் உத்தரம் வரத்தான் செய்யும். அதை பார்த்து நம்ம சோர்ந்துடக்கூடாது. அதான் சொல்லி நீடிய பொறுமை இருங்க. அவங்க இருதயத்தை திறப்படுத்துங்க. நம்ம இருதயத்தை திறப்படுத்தணும். யோசுவா 1:8-9
1: இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக
0: இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம்
1: நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாய்.
0: என்ன செய்யணும்? எப்படி இருக்கணும்? வசனத்தை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. பழங்கொண்டு திட மனது வேணும். நமக்குள்ள கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார், எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் கைவிட மாட்டேன்னு சொல்லி பலன் கொண்டு திட மனதா இருக்கும். நமக்குள்ள குழப்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன செய்வோம், ஆண்டவர் குறை சொல்லிடுவோம், சரி என்னடா சர்ச்சி போய் என்ன கிடைச்சிச்சு, கேஸ் அமைக்கும் என்ன கிடைச்சி நம்ம சொல்லிட்டு அதான் சொல்றாரு. எப்படி எப்படி இருக்குமா, நீடிய
1: பொறுமையா
0: பொறுமையா அந்த இருதயத்தை சிறப்படுத்து கத்து வருக என்னாச்சு சமயமா இருக்கு. நம்ம நீடிய பொறுமையோட மாத்துமா காத்துக்கொள்ளணும், நம்ம பொறுமை வேணும், பொறுமை தான் ஆண்டவரே. அந்த பொறுமை எப்படி வருமா பாருங்க. இங்க ஆண்டு நம்ம வாசிக்க கேட்ட லூக்கான சுவிசேஷம் 21:19
1: உங்கள் பொறுமையினா
0: உங்க பொறுமையினா
1: உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க.
0: உங்க பொறுமையில என்ன செய்யுங்க, உங்க ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். நம்ம ஆத்துமா காத்துக்கொள்ள பொறுமை வேணும். நம்ம ஏதோ ஆண்டவர் பொறுமைத்தரக்கூடாது, குறை சொல்லிடக்கூடாது. ஆண்டவர் எந்த வசதியிலும் குறை சொல்லாம நம்ம ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும். பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கர்த்தர் குறை சொல்லக்கூடாது. அவர் தான் நம்ம இந்த அளவுக்கு ஆசீர்வித்து நம்ம உயர்த்தி இருக்கிறாரு. நம்ம இந்த அளவுக்கு நம்ம எல்லாரையும் ஆசீர்வச்சிருக்காரு. ஆண்டவருக்கு வர்றதுக்கு முன்னாலே எப்படி இருந்தோம், இன்னைக்கு வந்த பிறகு எப்படி வச்சிருக்கிறாரு. நம்ம வந்து அவர் குறை சொல்லாதபடிக்கு ஆண்டவர்கிட்ட பொறுமையான ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும். பொறுமையானு வர மாட்டேன் என்ன செய்யறது அப்படின்னு நினைக்கிறீங்களா, பரிசுத்த ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னா பொறுமை தந்துருவாரு. அதான் வாசிக்கிறோம் கலாத்தியர் புஸ்தகம் 5:22
1: ஆவியின் கனியோ,
0: ஆவியின் கனியோ
1: அன்பு,
0: அன்பு
1: சந்தோஷம்,
0: சந்தோஷம்
1: சமாதானம்,
0: சமாதானம்
1: நீடிய பொறுமை,
0: நீடிய பொறுமை. ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார்னா அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தருவார். நமக்குள்ள பரிசுத்தன் வரணும். அதான் ஆண்டவர் சொன்னார் பரிசுத்தன் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும், சம்பூர்ணமா பெற்றுக்கொள்ளணும், கொஞ்சம் கொஞ்சம் இல்ல சம்பூர்ணம் பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தன் அபிஷேகம் சம்பூர்ணம் பெற்றுக்கொள்ளணும். அவர் நமக்குள்ள வந்துட்டார்னா நீடிய பொறுமை தருவார், நம்மளை மாத்திடுவாரு. அப்படியே ஒவ்வொரு நாள் மாத்தி மர்மமாக்கிடுவாரு. நம்ம பரிசுத்தாவி நமக்குள்ள வந்தாதான் நம்ம வாழ்க்கை என்ன செய்ய முடியும், மர்மமாக்க முடியும். அவர் தான் மர்மமாக்க முடியும். அவர் நம்ம குலத்துல ப்ரூவ் பண்ணும். அது மாத்திர இப்ப 2வது பொறுமை எப்படி வருமா பாருங்க, ரோமர்கள் நிறுவம் 15:4
1: தேவ வசனத்தினால்,
0: தேவ வசனத்தினால்
1: உண்டாகும் பொறுமையினாலும்.
0: தேவ வசனத்தை வாசிக்கும் போதுதான் உண்டாகும் பொறுமை. தேவ வசனத்தை ஒவ்வொரு நாள் வாசிக்கணும், வாசித்து வாசித்து வாசிக்கிறது மாத்திர தியானிக்கணும். தியானிச்சா நமக்கு அது தேவாசனத்தால உண்டாகும் பொறுமையினால. நம்ம பொறுமை எப்படி வரும், பசு தேவையை நமக்குள்ள வந்தாருன்னா நமக்கு பொறுமை வரும். ரெண்டாவது பசு தேவையான அந்த வசனத்தை நமக்கு ஒரு நாள் வாசிக்கனால பொறுமை நமக்கு வரும். இந்த பொறுமையினால நம்ம ஆத்துமாவை காத்துக்கொள்ளணும். ஏன்னா கத்திர வருக சமீபம். முதல் என்ன செய்யணும், வஸ்திரத்தை காத்துக்கொள்ளணும். ரெண்டாவதுக்கு நம்ம கரை தேர பிழை இல்லாம நம்ம காத்துக்கொள்ளணும். ஆண்டு வரும்போது நமக்கு நம்ம உள்ளத்துல பெரிய சமாதானம் இருக்கணும். மூன்றாவது என்ன செய்யணும், ஆண்டு அறிவில அரியர் அறிவில அவர் கிருவியிலும் அரியர் அறிவிலும் வளரணும். அது மாத்திர நாளுக்கு நம்ம என்ன செய்யணும், நற்கிரியை தந்து சக நற்கிரியல் கனி தந்து தேவன அரியர் அறிவை விருத்தி அடையணும். அது மாத்திர நான்காவது நம்ம ஆத்துவம் பொறுமையோடு காத்துக்கொள்ளணும். கத்தர் வரப்போறார், நிச்சயமா நம்மள ஆண்டு ஆசீர்வதிப்பார். நம்ம அதிக நேரம் செவநேரத்தை கூட்டிக்கொள்ளலாம், பைபிள் வாசிக்கிறத கூட்டிக்கொள்ளலாம். பசுத்தால் நிறைஞ்சி அன்னி பசு நிறைஞ்சி சவம் பண்ணுங்க. எல்லார் வீட்லயும் குடும்ப சவம் பண்ணுங்க, யாருமே குடும்ப சவம் பண்ணாம இருக்காதிங்க, சவம் பண்ணணும். அப்ப நம்ம குடும்பத்தை கட்டாயம் ஆசிரியத்து உயிர்த்தார். இந்த உலகத்திலேயே நம்ம கத்தர் கைவிட மாட்டாரு, பரலோகத்திலேயே அவர் ராஜ்யத்தை நம்ம போக முடியும். அதான் தாவீது சொல்ற கத்தரை எப்போதும் என் முன் வைத்திருக்கிற அப்படின்னு நான் என்ன செய்யறதில்ல, அசைக்கப்படுவதில்லை. சொல்ற சங்கீதம் 16:8 பாருங்க,
1: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
0: கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்.
1: அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா,
0: அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியா
1: நான் அசைக்கப்படுவதில்லை.
0: அவர் நம்ம பக்கத்தில் வலது பக்கத்தில் முன்னால அவர் எல்லா கருத்துக்கும் அவர் முன்வைத்து நீங்க வளர்த்தீங்க. எதை செய்தாலும் என்ன செஞ்சாலும் கர்த்தரை கேட்டு கேட்டு செய்யுங்க. அதான் தாவீது சொல்ற கர்த்தர் எப்போது எனக்கு முன்பாக, முன்பாக என்ன எல்லா காரியமும் அவற்றை கேட்டு கேட்டு கேட்டு செஞ்சீங்கன்னா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்படுவதில்லை. என்ன செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் எந்த காரியம் செஞ்சாலும் நீங்க சேவம் பண்ணுங்க. எங்கதான் வந்து கேட்கணும் இல்ல, நல்லா சேவம் பண்ணுங்க, கண்ணீரோடு சேவம் பண்ணுங்க. ஆண்டவரே இது உங்க சித்தமா, இந்த காரியம் உங்களுக்கு சித்தமானு சொல்லி எல்லாமே ஆண்டவர் கேட்டு கேட்டு செய்யுங்க. கர்த்தர் உச்சியமா நீங்க அசைக்கப்பட மாட்டீங்க. அவர் வரும்போது நம்ம தான் என்ன செய்வோம், பரலோகத்துக்கு நம்மள ஆண்டு வரும்போது நம்ம பரலோகத்துல பறந்து போய் அவர் ராஜ்யத்துல அவரோடு இருப்போம். ஆனா கர்த்தர் வர காரியங்கள் ரொம்ப சமயமா இருக்கு. நம்ம ஒரு நாளும் சேவம் பண்ண வேண்டும், பைபிள் வாசிக்க வேண்டும், பசுத்தால் நிறைஞ்சிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன அரியர் அறிவுரை விருத்தி அடைய வேண்டும். அப்ப கர்த்தருடைய பாத்திர அதிக நேரம் காத்திருந்து செவிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நிச்சயம் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தது உறுதி.

அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவராகிய தேவன், கர்த்தர் வருவார், அவர் மௌனமாக இருக்க மாட்டார். நம் தேவன் வரப்போகிறார். அவர் வருகை சமீபமாக இருக்கிறது. இந்த நாளிலே நம்மை நாம அர்ப்பணம் செய்வோமா? தேங்க்யூ லார்ட், நன்றி ஆவியானவரே. எங்களோடு கூட நீங்க பேசுனீங்களே ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. ஆம், தேவன் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார், மௌனமாயிரார், வரப்போகிறார். வருகையின் அடையாளங்கள் தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் தோன்றி இருக்கிறது. அது மகிமையான வருகையை பங்கு பெறுவதற்கு தான் நான்கு காரியங்களை தேவன் நம்மளுக்கு பேசினார். நம்முடைய வஸ்திரங்களை தேவன் கொடுத்த, நாம் தேவனிடம் மனம் திரும்பி வரும் பொழுது, அவரை நம் வாழ்க்கையின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, தேவன் நம் பாவங்களை மன்னித்து நமக்கு ரட்சிப்பு கொடுத்து, ரட்சிப்பு என்ற ஒரு வஸ்திரத்தையும் கொடுத்து நம்மை அலங்கரித்து பாதுகாத்து வருகிறார். நாம் தேவனுடைய ஐக்கியத்தையும் தேவ பிள்ளைகளின் ஐக்கியத்தையும் விட்டு நம் உலகத்திற்குள்ளே பின் மாற்றத்துக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது, பிசாசு நமது ஆவிக்குரிய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு குற்றுயிராக நம்மை விட்டு சமாதானம் இல்லாதபடிக்கு சமாதானத்தை இழக்க செய்து விடுகிறான். ஆகவே தான் இன்றைக்கு தேவன் சொல்கிறார், இதோ திருடனை போல வருகிறேன், உன் வஸ்திரத்தை காத்துக்கொள்ளும். சொல்லாம ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த அந்த ரட்சிப்பு என்ற வஸ்திரத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை கொடுங்க. சபை கூடியதை விட்டுவிடக்கூடாது. தேவ பிள்ளைகள் ஐக்கியத்தை நான் விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. ஜப ஐக்கியத்தை விட்டுவிடக்கூடாது ஆண்டவரே. எனக்கு கிருபை கொடுங்கப்பா. வாய் திறந்து எல்லாம் கேட்கலாமா? கரை திரை பிழை அற்றவர்களாக சமாதானத்தோடு சன்னிதானத்தில் காணப்படணும். எனக்குள்ளேயும் சமாதானமா இருக்கணும் ஆண்டவரே. நம் மற்றவர்களோடும் சமாதானமா இருக்கணும், அன்பா இருக்கணும், ஐக்கியமா இருக்கணும். எனக்குள்ள கரை திரை பிழை வராதபடிக்கு இயேசுவின் இரத்தத்தினால் என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அறிகிற அறிவியல ஒவ்வொரு நாளும் வளரணும், விருத்தி அடையணும், பாதத்தில் காத்திருக்கணும், வேதத்தை அதிகமாய் வாசிக்கணும். எனக்கு அந்த குருபையை தாங்கப்பா. எல்லாரும் கேட்போமா அந்த நாளில், தேங்க்யூ மை லார்ட், எனக்கு அந்த கிருபையை தாங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வருகையில் நான் பங்கு பெறுவதற்கு நீர் என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஆயத்தப்படுத்தும். ஒருபோதும் உங்களுடைய வருகையில் நான் கைவிடப்பட்டவனாகவோ, உன் வருகையில் கைவிடப்பட்டவனாகவோ கர்த்தாவே நான் போய்விடவே கூடாது என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் வாயை திறந்து கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிங்க, வாயை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. அப்பா என் கரத்தை நீங்க பிடித்து கொள்ளுங்க. அப்பா அப்பா என் கரத்தை நீங்க பிடித்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு போதும் அப்பா என் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து விட கூடாது ஆண்டவரே. கரை திரை பிழை இல்லாம நான் வாழணும், சமாதானத்தோட எங்க சன்னிதானத்துல நான் காணப்படணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அறிகிற அறிவில வளரணும், விருத்தி அடையணும். மாத்திரமல்ல, இந்த பிரச்சனைகள் போராட்டத்தை பார்த்து நான் சோர்ந்து விடக்கூடாது. நீடிய பொறுமையோடு கூட இருக்கணும். ஒவ்வொரு நாள் வேத வசனத்தை வாசித்து ஆவில் நிரம்பி இந்த பொறுமை என்ற ஆவின் கனியை பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை கொடுங்க. ஜெபிக்கலாமா எல்லாரும்? தேங்க் யூ லார்ட், தகப்பனே கொடுத்த வாக்கு வாக்குகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே உமை நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஜீசஸ், உன் வருகை சமீபமாயிருக்கிறது. அந்த மகிமையின் வருகைக்கு எங்களை அனைவரையும் நீர் ஆயத்தப்படுத்தணுமே ஆண்டவரே. ஒரு போதும் வருகிறே நாங்கள் கைவிடப்படக்கூடாது, பின்வாங்கி விடக்கூடாது ஆண்டவரே. அப்பா நீர் கொஞ்ச காலத்தில் வரப்போகிறீர் ஆண்டவரே, மௌனமா இருக்க மாட்டீங்க, வரப்போகிறீர், தாமதம் பண்ண மாட்டீங்க ஆண்டவரே. நாங்கள் மகிமின் வருகைக்கு பங்கு பெற எங்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக்கொள்ள, தேவ ஐக்கியத்தை, தேவ பிள்ளைகள் ஐக்கியத்தை, பிதாவாகிய தேவனுடைய குமாரனா இயேசுவோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டுவிடாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு அந்த பாக்கியத்தை நீர் தான் தர வேண்டும் ஐயா. எங்கள் வாழ்க்கையில கரை பிழை வந்து விடாதபடிக்கு எங்கள் உள்ளத்தில் எப்பொழுது சமாதானத்தால் நிரம்பி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்தல் காத்திருந்து உண்மை அறிந்து கொள்ள, உண்மை அறிகிற அறிவிலே வளர, விருத்தியடைய, வேதத்தை அதிகமாய்

0: அப்பா அந்த பொறுமை என்ற ஆவியின் கனியை ஆவியான எங்களுக்குள் வைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுமையும் ஆறுதலும் அளிக்கிற தேவனே, அந்த பொறுமை ஆறுதல்களை கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அர்ப்பணிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள், வசந்த ஒப்பு கொடுக்கிற ஜனங்களை பொறுப்படுத்தி நடத்தும் ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், சௌரியன வல்லமையாக பயன்படுத்தும். செய்வதற்காக கோடி நன்றிகள் ராஜா. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? கரங்களை உயர்த்தி எல்லாம் கர்த்தர் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, ஜீசஸ், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமே. உன் வருகைக்கு நாங்கள் பங்கு பெற வேண்டுமே அப்பா. எங்களை அதற்கென்று பிரத்யேகமாக நீ தயார்படுத்த வேண்டுமே. அதற்காக இந்த கடைசி நேரத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் நம்ம இணைந்து ஜெபிக்க போறோம். உங்கள் ஆசீர்வாதத்திற்காக இப்பொழுது அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருணு சென்னீரப்பா. ஆசீர்வதிக்க முடியாது, செபிக்கிறோம். சத்தத்தை உயர்த்தி துதிக்க செபிக்க, உம்மோடு ஒப்பராக, உம்மோடு ஒன்றரை கலக்க அந்த கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம். அன்றுவரையும் ஒவ்வொரு இடத்திலையும் பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறப்பா தகப்பனே. ஒவ்வொருத்தரும் வெள்ளி சத்தத்தை கேட்டும் அறிந்து கொள்ள மோடி இருக்க கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். சமானத்தை சந்தோஷம் தர முடியாது செபிக்கிறோம். ஆமாண்டுவரே, சமானத்தை கொடுக்கிற ஒருவர் தான் கொடுக்க முடியும் ஐயா. உலகத்துல பணம் எங்க அப்படியாவது கிடைச்சிடும், பொன் பொருள் எங்க எப்படியாவது கிடைச்சிடும் ஐயா. சமானத்தை கொடுக்கணும், ஒருவருத்தர் மாத்திரம் சமானத்தை கொடுக்க முடியும், சந்தோஷத்தை கொடுக்க முடியும். உமிடத்துல எங்க சமானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அறியிற அறிவில் விரித்திட வேண்டுமா செபிக்கிறோம். உண்மை சார்ந்து கொள்ள உம்மோடு ஒன்றரை கலக்க கிருவ தர முடியாது செபிக்கிறோம். என்ன பலவீனம் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க. எந்த மந்திரம் செய்வனை இருந்தாலும் இயேசுக்கு நாமத்துல உடை தெரியறோம் அப்பா. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க சப்பா, திருமணம் ஆகாத குடும்பங்களை திரும்ப நடக்கணும் சப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா, சமாளாத குடும்பத்துல சமாளத்தை தாங்கப்பா. குடும்பத்துல பிரச்சனைகள் மாற வேண்டிய கண்ணீர் துடைக்க வேண்டிய எத்தனை குடும்பங்களை சமாளம் இல்லப்பா. ஆண்டவரே, சமாளித்து தானப்பா நீங்க அதிகமா செபிக்க சொல்றீங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் சமாளம் இல்லாம தத்தளித்துக் கொண்டிருக்காங்கன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்களை சமாளம் இல்ல, சந்தோஷம் இல்ல, தத்தளித்துக் கொண்டிருக்காங்கப்பா. அவங்க வாழ்க்கையிலாம் நீர் அற்புதத்தையும் அதிசயங்களை நீ செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம் கத்தாவே, கெஞ்சுகிறோம். உம்மோடு இருக்க உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். தாபிதராஜ போல கத்தரை எப்பொழுது எனக்கு முன்பாய்த்திருக்கிறார், என் வலதுவரசத்தில் இருக்கிறபடினால அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லத்தக்கதாக அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர், எதை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம் ஆண்டவர். நீங்க சொன்னீங்கப்பா, உலகத்துல உபத்திரம் ஒன்று திடன் கொள்கிற உலகத்தை செய்தேன்னு சொன்னீரப்பா. உலகத்தை செய்த எங்கள் அன்பின் தகப்பன் எங்களுக்குள்ள இருக்கிறபடினாலுமே துதிக்கிறோம். எந்த பிரச்சனையும் யாரையும் மேற்கொள்ள கூடாது ஆண்டவர், எந்த சூழ்நிலையும். அப்ப யாரும் விட்டு வலதுறமும் இடவரும் சாயாது அடிக்க முடிவறிந்த நிலை நிலைப்போனோ ரட்சிக்கப்படும் சொன்னீரே. முடிவறிந்த நிலைத்திற்கும் அண்டி கொள்ளமே சார்ந்து கொள்ள உங்களோடு ஒன்றரை கலக்க கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். அண்டு விரையமே நோக்கி கெஞ்சுகிறப்பா கெஞ்சுகிறோம். தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைங்க, குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா. சமானத்தை சந்தோஷம் தர முடியாது செபிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் சமானம் சந்தோஷம் நிலைச்சிருக்கணும் ஐயா. அன்றுவரை ஒரு குடும்பத்தில் சமானத்தை இழந்து போக கூடாதப்பா. ஒரு குடும்பத்தில் கூட பிரச்சனை வந்தா அது மேற்கொள்ள கூடாதப்பா. அன்றுவரே, எல்லாவற்றையும் மேற்கொண்டு உங்களுடைய நாமத்தில் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க கிருப தர முடியாது செபிக்கிறோம். பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளாம் செபிக்கிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் செபிக்கிறோம். செபத்தில் உறுதியாய் தரித்திருக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. அருமையான தகப்பனே, உண்மை அறிந்து கொள்ள பாக்கியத்தை தாங்கப்பா. செபத்தில் உறுதியாய் தரித்திருக்கணும் ஐயா. ஞானத்திலையும் பக்தியிலும் கல்வியிலும் அறிவியிலும் ஆற்றலையும் சிறந்து வழங்க உதவி செய்யுங்க. உங்க பிரியமான பிள்ளைகளை வளைந்து கொள்ளுங்கப்பா. என் பிரியமே, பூர்ண ரூபதியே, பழுதொன்று உன்னில் இல்லை. நீ சொல்லத்தக்கதாக இப்படியாக மாற்றுமையா, மாற்றுமையா, மாற்றுமையா. நீங்க தான் எங்களை மாற்ற வேண்டும் ஆண்டவரே, நீங்க தான் எங்களை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உண்மையிலே என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லிட்டு சொன்னீரு. ஆலோசனை தந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எல்லாவற்றையும் எங்கள் அன்பு ரட்சகர் யேசுவா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: எங்களின் இசையின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7 5

0: స్తోత్రం అప్పా తుది కిరణ్ రాజాంగ్ల పరలోక పరిశుద్ధ పితావే అన్బుకాగ స్తోత్ర కిరణ్ తగప్పనే పడకపట్ట కాణికే నీరు ఆశీర్వదే తరల మాపా ఉత్సాహమా ఉదారతమా కొడుత ఎల్లా కుటుంబంగ్లకం పల మడంగాగ తిరుమ తందు నీరు ఆశీర్వదిత పెరుగ పండుంగప్పా ஆண்டவரே நீங்கள் தாமே எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்தனும் ஆண்டவரே உற்சாகமாக தந்த ஒவ்வொரு மக்களையும் பலப்படுத்துங்கப்பா கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்தல்லமாப்பா ஆண்டவரே எல்லா குடும்பங்களும் செழிப்பாக மாற்றுங்க தகப்பன குடும்பங்களில எந்த குறையும் வரக்கூடாது சாப்பா ஆண்டவரே கத்தாவே இந்த மாத ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே கத்தாவே இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே வரப்போகிற மாதம் முழுவதும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க நீங்கள் எப்படி செய்ப்பார தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்தன் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே ஆமென்
1: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம் 12-80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குன்னூர் 643-101 நீலகிரி மாவட்டம் தென்னிந்தியா
3: அன்பானவர்களே எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192 81-44-192-192 81-44-192-192 81-44-192-192
2: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள் மாத்திரமல்ல இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்
4: கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக

0: மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 21 வசனம்.
1: ஏனெனில்
0: உலகம் உண்டானது முதல்
1: இதுவரைக்கும் சம்பவித்திராததும்
0: இனிமேலும் சம்பவியாததுமான
1: மிகுந்த உபத்திரவம்
0: அப்பொழுது உண்டாயிருக்கும். உலகம் உண்டானது முதல் சம்பவித்திராததும் இனி சம்பவம் அநேக உபத்திரங்கள் உண்டாயிருக்கும். இப்ப காரியங்கள் கடந்து கொண்டே போகுது, அப்படியே காய் நகர்த்தப்பட்டு கொண்டே இருக்குது. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அப்படி வந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்படி இருப்பாரா? யோபேலின் புஸ்தகம் 3:16
1: வானமும் பூமியும் அதிரும்
0: ஆனாலும்
1: கர்த்தர்
0: தமது ஜனத்திற்கு
1: அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார்.
0: கர்த்தர் எப்படி இருப்பாரா? இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டைக்கு, தம் ஜனத்துக்கு எப்படி இருப்பாரு?
1: கர்த்தர் தம் ஜனத்திற்கு
0: அடைக்கலமா இருப்பார். நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருப்பார், நம்ம தேவைகளை சந்திப்பார், ஒரு குறை வராது. கர்த்தர் சந்திப்பார், யார் நிமித்தமா எவர் நிமித்தமாவது கர்த்தர் சந்திப்பார். உபத்திரம் இருக்கும், பாடுகள் இருக்கும் உலகத்துல, ஆனா கர்த்தரை தேடுறவங்களுக்கு அவர் எப்படி இருப்பாரு? அடைக்கலமா இருப்பார். ஹலிலூயா. அதனாலதான் அவங்களை எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, துதிங்க, எப்போது ஆண்டவரு கூட இருங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க எப்போது ஆண்டுக்குள்ள இருக்கணும்னு சொல்றது அதனாலதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்க செபிச்சா எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கூடியிருமா? நீங்க செபிக்காட்டே எங்களுக்கு ஆசீர்வாதம் குறைஞ்சிருமா? இல்ல, நீங்க பரலோகத்துக்கு வரணும், ஏசப்பா மடியிலிருந்து நீ உட்காரணும், ஏசுகிறது அண்டி கொள்ளணும், அதுதான் எங்களோட வாஞ்ச. நீங்க செபிச்சா எங்களுக்கு ஆசீர்வாதம் கூட போறது இல்லை. நீங்க செபிச்சீங்கன்னா பரலோகத்துல ஏசப்பா மடியில உட்காரணும். அல்ல, என்ன சொன்னாரு மார்க்கடி சுவிசேஷத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, அக்கறை போவோம் வாருங்கள் அக்கறைக்கு. இந்த கரையில் நம்ம இருக்கு, இந்த கரையில் அக்கறை போக வேண்டும். அதுதான் நான் சொல்கிறேன், எல்லாரும் நீங்கள் அதிகமாக செவிக்கணும், துதிக்கணும், ஆண்டரோடு இருக்கணும், பரிசுத்தாவில் நிறைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 6:9
1: நோவாவின் வம்ச வரலாறு.
0: நோவா
1: தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே
0: அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே
1: நீதிமானும்
0: உத்தமனுமாயிருந்தார்.
1: நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்.
0: அந்த இருந்த காலத்தில் மக்கள் மத்தியில் இவர் எப்படி இருந்தாரா? நீதிமானா உத்தமனுமா இருந்தார். எப்படி இருந்தாரு?
1: நீதிமான
0: உத்தமனா இருந்தார். ஆனா என்ன செஞ்சிருந்தாரு? தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அதான் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். எத்தனையோ சனங்கள் இருந்தாங்க, ஆனா எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. 8 பேருக்கு மாத்திருந்தான் அந்த பாக்கியம் கிடைச்சது. அவங்க எல்லாம் மக்கள்லாம், அந்த காலத்தில் இருந்த மக்கள்லாம் தேவனை தேடலை. தேவனை தேடாம உலகத்து உலகக்கரமான காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு நம்மளும் தேவனை தேடாம இருப்போமானால் பரலோகத்துக்கு போக முடியாது. தேவன் அந்த காலத்து மக்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனா இருந்தார். அது மாத்திர தேவனோட என்ன செஞ்சிருந்தாரா சொல்லுங்க? சஞ்சரித்து கொண்டிருந்தார். நீங்கள் நானும் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்துல வாஞ்சிக்கிறார். தேவனோடு எப்பவும் சஞ்சரிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டோடு இருக்கணும், ஆண்டவர் அண்டி கொள்ளணும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அண்டி கொள்ள வேண்டும். உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்க. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். உலகத்தில் திடன் கொள், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் சொன்னார். ஜெயித்த தேவனை கர்த்த நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. எந்த பிரச்சனையும் நம்ம மேற்கொள்ளாது. அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 139:18
1: நான் விழிக்கும் போது,
0: இன்னும்
1: உம்மண்டையில் இருக்கிறேன்,
0: அப்ப இரவெல்லாம் செவிச்சிட்டு இருந்திருப்பாரு, அதான் சொல்றாரு. நான் விழிக்கும் போது இன்னும் என்ன செஞ்சேன்? உம்மண்டையில இருக்கிறேன். இரவெல்லாம் செவிச்சிருப்பாரு, தேவனோடு செஞ்சிருத்து கொண்டே இருந்திருப்பாரு. அதனாலதான் சொல்றாரு, இன்னும் விழிக்கும் போது நான் உம்மண்டை இருக்கிறேன். நிறைய பேர் என்ன செய்வாங்க? சாப்பாட்டுக்கு நாளைக்கு கஷ்டம், நாளைக்கு பணம் இனிமே தேவை சந்திக்கணும், நாளைக்கு எப்படி இந்த கடன் அடைக்கிறது, இந்த கஷ்டத்தை எப்படி மாத்துறது, ஐயோ நாளைக்கு நம்ம பிள்ளைகளை எப்படி படிச்சு வருவாங்களா, பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க, இந்த மாதிரி கவலையில் இருக்கிறோமா? தாவீது ராஜா சொல்றாரு, விழிக்கும் போது இன்னும் உம்மண்டே இருக்கிறோம். அப்படி இருக்கீங்களா? அந்த அனுபவம் இருக்குதா? இல்லைன்னா கத்திட்டு கேளுங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, அவருக்கு மட்டும்தான் தேவனாய் கர்த்தர். என்ன சொல்ற, மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாய் கர்த்தர். நம்ம தேவனோடு இருக்கக்கூடிய அந்த தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு இருக்குதா? தாபீதரச்ச எங்களை மூலம் பாடுள்ள மனுஷன், அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தாரா? ஏன் உங்களுக்கும் எனக்கும் தரமாட்டாரு? நம்ம கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஆண்டவரே, நான் உம்மோட என்ன செய்யணும்? சஞ்சரித்துக்கணும். இரவெல்லாம் நம்மோட இருக்கணும். அப்ப பகலெல்லாம் உம்மோடு இருக்கணும். நம்ம இரவும் பகலும் உம்மோடு இருக்கணும் சப்பா. மே சார்ந்து கொள்ளணும்னு சொல்லி கேட்கணும். அது மாத்திரம் இல்லை, சங்கீதக்காரர் சொல்றாரு, சங்கீத புஸ்தகம் 4:4 வசனம்,
1: உங்கள் படுக்கையிலே
0: உங்கள்
1: இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள்.
0: படுக்கும் போது என்ன செய்யணுமா? பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கணும். இருதயத்தில் யார்கிட்ட பேசணும்? நம்ம இருதயத்தில் கர்த்தர்கிட்ட பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கணும். இருதயத்தில் கர்த்தரோடு பேசிக்கொண்டு இருக்கணும். அப்போதான் கர்த்தர்கிட்ட நல்ல தரிசனம் பார்க்கலாம். நமக்கு நல்ல கர்த்தர் நம்ம அவருடைய பார்த்த நம்மகிட்ட சொல்லுவார், நம்முடைய பாடத்தை அவர்கிட்ட சொல்லுவார். அவர் எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும், என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 63:6
1: என் படுக்கையின் மேல்,
0: என் படுக்கையின் மேல்
1: நான் உம்மை நினைக்கும் போது,
0: நான் உம்மை நினைக்கும் போது
1: ராஜாமங்களில்,
0: ராஜாமங்களில்
1: உம்மை தியானிக்கிறேன்,
0: உம்மை தியானிக்கிறேன். பார்த்தீங்களா, படுக்கையில் ராஜாமங்களில் நான் உம்மை தியானிக்கிறேன். அந்த அனுபவம் யாருக்காவது இருக்கா? அவர் கொடுத்த பாக்கியத்தை எங்களுக்கும் தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. கேட்ட நமக்கு ஆண்டவர் தருவார். ரெண்டாவது நோவா கால நோவா முதல்ல பார்த்தேன். நோவா என்ன செஞ்சிருத்து? அவர் உத்தமனா நீதிமானா தேவனாரு சஞ்சரித்து கொண்டிருந்தார். தாவீதை பார்த்தோம். அதுக்கு ரெண்டாவதாக அவர் என்ன பண்ணாராம் பாருங்க. எப்ரேயம் புஸ்தகம் 11:7
1: விசுவாசத்தினாலே,
0: விசுவாசத்தினாலே
1: நோவா,
0: நோவா
1: தற்காலத்திலே,
0: தற்காலத்திலே
1: காணாதவளை குறித்து,
0: காணாதவளை குறித்து
1: தேவ எச்சரிப்பு பெற்று,
0: தற்காலத்து ஏசப்பா பார்க்கல, பார்க்காம தேவனுடைய எச்சரிப்பை பெற்று
1: பயபக்தி உள்ளவனாகி,
0: பயபக்தி உள்ளவனாகினார். ஏசப்பா பார்க்கல, தேவனை பார்க்கல, பார்க்காமைய என்ன செஞ்சாரா? தேவனால எச்சரிக்கப்பட்டு விசுவாசத்தினால, தேவனை பார்த்ததே இல்லை, விசுவாசம். தேவனுடைய குரலை கேட்டிருப்பாரு, தேவனோடு சஞ்சரித்து இருக்காரு. ஏன்னா தேவனோடு சஞ்சரித்து கொண்டாரு, அதனால தேவனுடைய குரலை கேட்டிருப்பாரு. காணாமல் இருந்தும் விசுவாசத்தினால தேவனுடைய எச்சரிப்பை பெற்று என்ன செஞ்சான்? பயபக்தி உள்ளவனானார்.
1: விசுவாசத்தினாலே,
0: விசுவாசத்தினாலே
1: நோவா,
0: நோவா
1: தற்காலத்திலே,
0: தற்காலத்திலே
1: காணாதவளை குறித்து,
0: காணாதவளை குறித்து பார்க்கவே இல்லை, அவரு பார்த்ததே கிடையாது. நம்மளுக்கு கூட இப்ப ஆண்டு வராருன்னு சொல்றது பார்க்கல. ஆண்டு சொன்ன வசனத்தை வச்சு இப்ப நடக்கிற காரியங்களை வச்சு நம்ம விசுவாசிக்கிறோம். காணாதவளை குறித்து
1: தேவ எச்சரிப்பு பெற்று,
0: தேவன் எச்சரிப்பு பெற்று
1: பய பக்தி உள்ளவனாகி.
0: அவன் எப்படி ஆனாரா? மழை அவர் பார்க்கல, மழையை பார்க்கவே இல்லை. மழை பார்க்கல, மழை வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் மழை பெஞ்சதே கிடையாது. மழை வரும்னு யாருன்னு சொன்னது சொல்லியிருக்காங்க, ஆனா பார்க்கல. அது பார்க்காம என்ன செஞ்சாரு? பேழை செஞ்சாரு. அல்லேலூயா. பார்க்காம என்ன செஞ்சாரு? நோவா பேழை செஞ்சாரு, விசுவாசத்தோடு பேழை செஞ்சாரு. எத்தனை பேர் அவர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் கேலி பண்ணியிருப்பாங்க, என்னமா மழை வருதா, இவர் பாரு கப்பலை செஞ்சு வச்சுட்டு இருக்காரு, எங்கே மழை வரப்போகுது, மழைனா என்னென்னு நமக்கு தெரியாது அப்படின்னு. இப்போ நம்மளை பார்த்து எத்தனை பேர் கிண்டல் பண்ணுவாங்க, ஏசப்பா வரப்போறாரு, வரப்போறாருங்க, எங்கே வரப்போறாரு. ஆனால் அவர் சொன்ன வாக்கு தத்தங்களெல்லாம் நிறைவேறியிருக்கு, நம்ம நம்புகிறோம் இல்லையா? காணாரை குறித்து விசுவாசத்தினால கப்பலை செஞ்சார், இப்ப என்ன செஞ்ச எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனானாரு. அல்லேலூயா. நமக்குள்ள பயபக்தி இருக்கா? உலகம் கிண்டல் பண்ணும், கேலி பண்ணும், பரியாசம் பண்ணும், உலகத்தை நம்பி வாழக்கூடாது, நம்ம இயேசு நம்பி வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் பரலோகத்து போக முடியும். நம்ம யார நம்பி வாழணும்? இயேசு நம்பி. அதான் ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்னார். லூக்காவின் சுவிசேஷம் 18:8 ஆகிலும்
1: மனுஷகுமாரன் வரும்போது,
0: மனுஷகுமாரன் வரும்போது
1: பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ?
0: பூமியில என்ன செய்வாரா? விசுவாசத்தை காண்பாரோ? உங்களுக்கு எனக்கு விசுவாசம் இருக்கா? இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லி நமக்குள்ள விசுவாசம் இருக்கா? பூமியில் விசுவாச காண்பாரோ, நம்ம விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து வருவார், கட்டாயம் இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லி நமக்கு விசுவாசம் இருக்கு. உங்களுக்கு இருக்கா? என கட்டாயம் இருக்கு. இயேசு கிறிஸ்து கட்டாயம் எப்படி வருவேன்னு சொன்னார், கட்டாயம் வருவார். அல்லேலூயா. நம்ம இந்த விசுவாசத்தோடு நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். விசுவாசம் குறைய மறுக்குமானால், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா. விசுவாசம் தொடங்குறவரும் முடிக்கிறவரும் யாரு? இயேசு கிறிஸ்து தான். விசுவாசம் தாங்கப்பா, எனக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்க, எனக்கு விசுவாசம் தாங்கன்னு கேட்கணும். ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கணும். அதே போல் சீசல் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க சீசல்? என்ன கேட்டாங்க? லூக்கா விசேஷம் 17:5
1: அப்பொழுது கர்த்தரை நோக்கி
0: எங்கள் விசுவாசத்தை
1: வர்த்திக்க பண்ண வேண்டும்
0: என்றார்கள். எங்கள் விசுவாசத்தை என்ன செய்யணும்? வர்த்திக்க பண்ண வேண்டும். கேப்பீங்களா? விசுவாசம் இல்லாதவங்க கேளுங்க. விசுவாசம் இல்லைன்னா அவங்க கிட்ட கேளுங்க. அப்படியே அசதியா உட்கார்ந்துடாதீங்க. கர்த்தர் வரப்போறார். சொன்ன வாக்கு அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. ஹலேலூயா, ஹலேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹலேலூயா. விசுவாச சீசர் கேட்டாங்க, ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இயேசுவே எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். நம்ம கேட்க வேண்டும். அதுதான் பரிசுத்த பவுல் சொன்னார், 2 Corinthians 4:13
1: விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன்,
0: என்று
1: எழுதியிருக்கிறபடி
0: நாங்களும்
1: அந்த விசுவாசத்தின் ஆவியை
0: உடையவர்களாயிருந்து
1: விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம்.
0: விசுவாசன ஆவியை பெற்றிருக்கீங்களா? எங்க சோத்திரம் பண்ணவே மாட்டேன்றீங்க. விசுவாசன ஆவியை பெற்றிருக்கீங்களா? ஒரு நாள் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கலன்னு கண்ணீர் ஓடிக்கக்கூடிய நாட்கள் வரும். அதுக்குள்ளாக விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. முத நோவா என்ன செஞ்சார்? தேவனோட நீதிமானும் உத்தமனுமா இருந்தாரு. தேவனோட சஞ்சரித்து கொண்டார். ரெண்டாவது எப்படி இருந்தாரு? விசுவாசம் காணாதவர்களை குறித்து விசுவாசித்தாரு. தேவை எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனா இருந்தாரு. ஹல்லேலூயா. மூணாவது என்ன செய்யறாராம் பாருங்க. 2 Corinthians 5:5
1: பூர்வ உலகத்தையும்
0: தப்ப விடாமல்
1: நீதியை பிரசங்கித்தவனாகிய
0: நோவா முதலான
1: 8 பேரை காப்பாற்றி
0: நீதி பிரசங்கித்தவனாகிய நோவாவை என்ன செஞ்சாரு? 8 பேரை
1: காப்பாற்றினார்.
0: நீங்க தேவனை பத்தி எல்லாருக்கும் சொல்றீங்களா? ஆண்டவர் பத்தி சொன்னார். இன்னொரு வாசிமா,
1: பூர்வ உலகம்
0: அத்தனை உலகத்துல எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு யாருமே தப்ப விடாமல்
1: நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி
0: அவர் நீதியை பிரசங்கித்தார். அவங்க குடும்பத்தை 8 பேரை மாத்திரம் தேவன் காப்பாத்தினார். யாரெல்லாம் இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்றீங்க? சொல்லாம இருந்த பிரயோஜனமே இல்லை. சொல்லணும். நம்ம ஆண்டுகிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும்? எங்க தெய்வம் தான் தெய்வம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? லூக்கான் சுவிசேஷம் 24:47
1: அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும்.
0: எல்லாருக்கும் என்ன சொல்லணும்? மனம் திரும்புதலும்
1: பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி
0: சகல தேசத்தாருக்கும்
1: அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது.
0: அவர் நாமத்தினால் பிரசங்கப்பட வேண்டிய என்னது? பாவ மன்னிப்பும் மனம் திரும்பணும். பாவ நம்ம முதல்ல தாயின் வயிற்றுல பிறந்தப்ப பாவமான காரியத்தில் இருந்தோம். இப்ப மனம் திரும்ப வேண்டும். நம்ம தாயின் கற்பத்தில் பிறந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அந்த பாவத்தை தான் நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் பரலோத்து போக முடியாது. அதான் பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் எங்கே சொல்லியா இஸ்லாமியை தொடங்கி எல்லா இடங்களிலும் தேவனை பற்றி பிரசங்கம் பண்ண வேண்டும். என்ன பிரசங்கம் பண்ணணும்? மனம் திரும்புங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்தை ருசி பார்த்திருக்கிறாரு. அவர் தான் நமக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருந்திருக்கிறாரு. அவர் நம்புங்க. இதுதான் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நமக்காக மரணத்தை ருசி பார்த்தாரு, நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தினாருன்னு சொல்லி இது தான் சொல்லணும். அதான் சொல்லு எருசலேமை தொடங்கி எல்லா இடங்களிலும் என்ன சரி பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் எல்லாருக்கும் நம்ம கோர வேண்டும். சொல்கிறோம்மா, சொல்லாம சொல்ல ஆரம்பிச்சிருங்க. கத்தர் வரப்போகிறார், ரொம்ப சமீபம். சொல்லுங்க, சொல்லாமட்டிங்கன்னா கத்தர் வந்து உங்கள்கிட்ட கேட்பார் பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலும். தாயின் வயிற்றில் பிறக்கிறதுக்கு முன்னால் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்ம சொல்கிறதான் கரெக்டு, நான் தான் சொல்ல கரெக்டு இருந்தோம். இப்போ என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். பாவ மன்னிப்பு நம்ம முதல்ல நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கணும். பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், மனம் திரும்பணும். பாவமான காரியத்திலிருந்து மனம் திரும்பணும் நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே, இது வரைக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை கேட்டோம், இப்போ ஜெபிக்க போகிறோம். எங்களை அன்பான நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமையா. உங்களுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வியாதியை சுகமாக்குங்க, நோய் சுகமாக்குங்க, பலனத்தை குணமாக்கப்பா. அப்பாமே துதிக்கிறோம். கட்டுகளெல்லாம் உடைச்சி போடுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாற்றிருங்க, பிரச்சனை நீக்கிருங்க, அதிசயங்களை செய்யுங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, கண்ணில் பலன்றாலும் குணமாக்குங்க, காது கேட்காத மக்கள் காது கேட்கட்டும், வாய் பேசாத மக்கள் வாய் பேசட்டும், நரம்பில் பலவீனம் மற்ற மக்களை குணமாக்குங்க, ஆத்மா கண்களை திறந்து விடுங்க, செபிக்கக்கூடிய மனசை கொடுங்க, துதிக்கக்கூடிய மனசை கொடுங்க, ஆன்றோடு இணைந்து வாழ தாகத்தை கொடுங்க. இயேசுவே இயேசுவே, நீர் கூப்பிட்டதெல்லாம் அப்பா தாகமாக இருக்கிற எல்லாரும் எண்ணத்தில் வாருங்கன்னு சொன்னீர். வருத்தப்பட்டு பாரசமக்கள் எல்லாரும் எண்ணத்தில் வாருங்க, நானும் உனக்கு இளைப்பார்கள் தெரியும் சொன்னீரே. ஆண்டவரே, வருத்தப்பட்டு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற மக்கள்லாம் மரத்தில் ஓடி வரட்டும் ஆண்டவரே. பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, கற்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கற்பத்தின் கனியில் என்ன பல இருந்தாலும் சுகமாக்குங்க, பலவீனம் இருந்தாலும் சுகமாக்குங்க. மந்திரம் சிவனை உடைத்துப்படுங்க, பிசாசின்கள் அழித்துப்படுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க, சமம் இல்லாத மக்களுக்கு சமான் தாங்க, கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க, கஷ்டப்படுற குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் அனைத்து மாற்றுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்தில் வெளியிறகமாக இருப்பது செய்யுங்கப்பா, காத்துக்கோங்க. எல்லா குடும்பங்கள்லையும் வேதத்தை வாசிக்கணும், பய அப்பாமை ஸ்தோத்திரம் அரியர் அறிவில் நிரப்பப்படணும், தேவனை அண்டிக்கொள்ளணும், தேவனோடு இருக்கணும் ஐயா. ஓடி ஓடி முடி ஊழியத்தை செய்யணும், பலன் தரும், காத்துக்கொள்ளும். எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துகிறோம், இயேசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சொல்றதை கேட்டாரு, சந்தோஷமா இருங்க.
1: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-1435. in English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற நன்றி நல்ல கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழுவி பரிசுத்தப்படுத்தும். இந்த நாளிலே கூட உங்க மகிமை நடுவிலே கடந்து வருவதாகப்பா. எங்கள் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று எழுதியிருக்கிற அப்படி வார்த்தையை நான் நினைவு கூர்ந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்டு போகட்டும். இதோ சர்ப்பங்களையும் தேலி மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையில் மேற்கொள்ளும் அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொன்னிறேன். இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புகிற எல்லாம் பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்ப இறங்கி அசைவாடுங்கப்பா. எங்கள் பலத்தினால பராக்கிரமத்தினால ஒன்றும் இல்ல, எல்லாம் தேவோட ஆவியானவரால் தான் ஆகும் ஆண்டவரே. வாங்க ஆவியானவரே, உங்க மகிமை எல்லாரையும் மூட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த இடமுள் தெளிக்கப்படுவதாக, இந்த கூட்டணிக்கு விரதமாய் எழும்பி வருகிற பொல்லாத ஆவிகள் கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமக்கு செலுத்துறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மை வேண்டுகிறோம் பிதாவே. ஆ

0: தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக பாதுகாப்புக்காக பக்க என்ன குறிப்பெல்லாம் சொல்றாங்களோ அவளோட இணைந்து நம்ம எல்லாரும் ஜெபிக்கிற முன்பா வந்து ஜெபிங்க.
1: போதை பொருட்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை தரணும். கஞ்சா குக்கா என்னமோ சொல்றாங்க, அதுல இருந்தெல்லாம் கர்த்தர் விடுதலை தந்து மக்களுடைய மனது மாற்றி கர்த்தருடைய பக்கமா அவங்க திரும்பி கொள்ளணும். அதுக்காக வச்சு போடலாம்.
2: ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா குடிக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா கடையெல்லாம் சாத்துப்படணும். ஏசப்பா ஏசப்பா மதுபான கடையெல்லாம் சாத்தப்படணும். ஏசப்பா ஏசப்பா குடிக்க அடிமையா இருக்கிறவங்கள விடுதலையாக்கப்படணும். ஏசப்பா ஏசப்பா குடினால் எத்தனை குடும்பம் ஏசப்பா ஏசப்பா எத்தனை குடும்பம் கஷ்டப்படுது. ஏசப்பா இந்த நிலைமையை மாற்றி போடுங்க. ஏசப்பா ஏசப்பா குடிக்கு கஞ்சாக்கள் அடிமையா இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க விடுதலையாக்குங்க.
1: காவல்துறைக்காவது நம்ம ஜெபம் பண்ணுவோம், நீதித்துறைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம்.
3: அப்போ ஆண்டவரே இந்த வேலையில கூட இயேசு சாமி, அப்ப எங்கள் காவல்துறை அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கணும். தப்பா ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளும் தகப்பரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காம பார்த்தவங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்திலும் வரக்கூடாது. ஏசப்பா அவங்களெல்லாம் ஜெபிக்க விட மக்களாக நீங்க மாற்றுமடிக்காம ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்படணும். ஏசப்பா தேவனே அவங்களை பாதுகாத்துக்கொள். ஏசப்பா போகும்போது வரும்போது கூட கரம் தகப்பனே ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியோட தங்குமடிக்காம பார்த்தவங்களுக்கு ஜெபிக்கிறோம். ஏசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா நீங்க அப்படி செய்ய போறக்காய் நன்றி சொல்றோம். அப்போ ஆண்டவரே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா நீதி துறையில வேலை செய்யற ஒவ்வொரு நீதிபதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நீதிபதிகளும் நீங்க காத்துக்கொள்ளும்படிக்காம ஜெபிக்கிறோம். ஏசப்பா உங்களோட வேலைகளை நீதியோடும் தகப்பனே உண்மையோடும் செய்யக்கூடிய கிருபியா ஒவ்வொருத்தருக்கும் ஏசப்பா நீங்க தருமடிக்காம ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவை என்னவரே கிருபியாக இறங்கும். ஏசப்பா சுப்ரீம் கோர்ட்ல வேலை செய்யற ஒவ்வொரு நீதிபதியும் காத்துக்கொள்ளும். ஹைகோர்ட்ல வேலை செய்யற ஒவ்வொரு நீதிபதியும் காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அதுபோல தேசத்தில் எங்கெல்லாம் தகப்பனே நீதிபதிகள் இருக்காங்க ஏசப்பா எல்லா நீதிபதிகளும் காத்துள்ள யாரும் லஞ்சம் வாங்காதபடிக்கு ஏசப்பா நீங்க பாதுகாத்துக்கொள்ளும் தகப்பனே. அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பை தந்து ஏசப்பா நீங்க ஆசீர்வாதம் எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஏசப்பா எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்படணும் தகப்பனே. நீங்க கிருபியாக இறங்கி ஏசு சாமி அவங்களை ஆசீர்வதிக்க முடியும் ஜெபிக்கிறோம். அப்பா நீங்க அப்படிக்காக செய்ய போறக்காய் நன்றி சொல்றோம். எல்லா துதி கனமாக்கியமே உமக்கு சொல்றோம். ஏசப்பா மூலம் ஜெபத்தை ஏற்றுக் கொள்ளுங்கள் பரிசுத்த பிதாவே.
1: எல்லா சபையிலையும் எழுப்புதல் உண்டாகணும். அதுக்காக சொல்லணும்
4: மகிமையானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முற்றிலும் நீ பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஏசப்பா. ரத்தத்தை நிறுத்தி முற்றிலும் கழுவிருங்க ஏசப்பா. இந்த வேலை கூட நம்ம இந்திய தேசம் முழுதும் ரச்சிப்பி கட்டளிட வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மரியாதை எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா, அந்த ஜனங்களா அறிந்து கொள்ளணுமேப்பா ஆண்டவரே. மீ துதிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா ஒருத்தருக்கு கிறிஸ்தேசு உருவாக வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மீ துதிக்கிற எத்தனை தகப்பன்மார்களும் அறியலப்பா, தாய்மார்கள் அறியலப்பா, எங்க சகோதர சகோதரிமார்கள் சிறு பிள்ளைகளும் அறிந்து கொள்ள முடியல ஆண்டவரே. உலகத்தில் உலக காரியங்கள் மூழ்கி இருக்கிறாங்கப்பா ஏசப்பா. ஏசப்பா தேவனே நாளுக்கு நாள் கலாச்சாரத்துல மூழ்கி இருக்கிறாங்கப்பா. இந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை தயவாய் நீங்க தர வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ரட்சிப்பை இந்த ஜனங்களுக்கு கிருபியாய் தர வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ரத்தத்தினால் இந்த மக்களை கழுவியர்ல வேணுமா கெஞ்சி கேட்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா உதவி செய்ய. அதே போல எல்லா திருச்சபைகளுக்குள்ள ஒரு எழுப்புதலை தயவாய் தர வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப புது புது உபதேசங்கள் ஆண்டவரே, புதுவிதமான ஆராதனைகள் ஆண்டவரே, வேதத்துக்கு புறமான காரியங்கள் நடைபெற்று வருதுப்பா ஆண்டவரே. நானும் எங்க ஜனங்களும் விழிப்புள்ளவர்களா இருக்கத்தக்கதாக எங்களுக்கு அந்த கிருபிகளை தயவாய் தர வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பார்த்தாலும் கள்ள போதகங்கள் ஆண்டவரே, அதுக்கு நாங்க அடிமை ஆகக்கூடாதுப்பா. எங்க திருச்சபைகள் அடிமை ஆகக்கூடாது ஆண்டவரே. அப்பா ஏசப்பா எங்க திருச்சபை மக்களை பாதுகாத்துக் கொள்ள வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சபையிலும் ஆண்டவரே ஒரு பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்திக்கிறோம் ஏசு கிறிஸ்துமலை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
0: மல்கியா மூன்றாம் அதிகாரம், சகோதரர்கள் யாராவது முன் வந்து வாசிக்கலாம். மல்கியா மூன்றாம் அதிகாரம்.
5: மல்கியா மூன்றாம் அதிகாரம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படுக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையையும் எருசலேமின் காணிக்கையையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். நான் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களையெல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியிலுள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னை என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள்? தேவனை சேவிப்பது விருதா? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்கிறீர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்பதே ஆமேன். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
1: படைக்கப்பட்ட காணிக்கை நீர் ஆசீர்வதித்து பல மடங்காக குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் கத்தாவே. தியாகமா உதாரத்தமா கொடுத்த எல்லா குடும்பங்களையும் செழிக்க செய்ய முடிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் கத்தாவே. இந்த குடும்பத்தில் எந்த குறைவும் வராதபடி பாதுகாத்துக்கோங்க. எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து காத்துக்கோங்க, பலப்படுத்துங்க, பொறுப்பெடுத்துக்கோங்கப்பா. நீங்க இப்படி செய்ய போற தைக்கா கிருபைக்காக இறக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுக்கு தின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
6: ஒன்னு தெரிசலின் புஸ்தகம் 4:16-17.
7: ஏனெனில்
6: கர்த்தர் தாமே
7: ஆரவாரத்தோடும்
6: கர்த்தர் எப்படி ஆரப்பறாரு? ஆரவாரத்தோடும்
4: பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்
6: அப்பொழுது
4: கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட
6: ஆகாயத்தில்
4: எடுத்துக்கொள்ளப்பட்டு
6: இவ்விதமாய்
4: எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்
6: என்ன செய்யறோம் கர்த்தருடனே கூட இருப்போம் கர்த்தர் வரப்போறார் ஆரவாரத்தோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் தேவக்கால சத்தத்தோடும் வருவாரு அப்ப வரும்போது என்ன செய்ய கிறிஸ்துக்குள்ள மரிச்சவங்க எல்லாரும் மரிச்சவங்க இல்ல யாருக்குள்ள மரிச்சவங்க கிறிஸ்துக்காக வாழ்ந்து கிறிஸ்துக்காக மரிச்சு கிறிஸ்துக்காக உலகத்தில வெறுத்து இயேசுதான் எனக்கு வேணும் எந்த சூழ்நிலையில நம்ம வீட்டு வளர்த்துறோம் எதுவும் சாய மாட்டேன்னு சொல்லி அப்படி மரிச்சவங்க கிறிஸ்துக்கள் மரிச்சவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க ரெண்டாவது உயிரோடு நாம எடுத்துக்கொள்ளப்படும் அப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டு என்ன செய்யணுமா எப்போது நம்ம எங்க இருக்க போறோம் கத்தருடனே கூட இருப்போம் அந்த பாக்கியத்தை நம்ம யாரும் இழந்து போக கூடாது அல்லேலூயா இதுவரைக்கும் யாராவது உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் வாசிக்க கேட்போமா ரெண்டாச்சைகள் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் 11வது வசனம்
4: அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும்
6: அக்கினி ரதம் அக்கினி குதிரைகள் அப்ப குதிரைகள்லாம் எத்தனை தெரியாது அக்கினி குதிரைகளும்
4: அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார்
6: பாத்தீங்களா பேசிட்டே போயிருக்காங்க யாரு எலியாவோ எலிசாவோ பேசிட்டு போகும்போது அக்கினி ரதமும் குதிரைகள் வீரர் வந்து என்ன செஞ்சிட்டாங்க ரெண்டு வரையும் பிரிச்சு எலியா என்ன செஞ்சிட்டாரு சுழல் காத்துல எங்க ஏறி போனாரா பரலோகத்துக்கு ஏறி போனார் அப்ப நம்மளும் இந்த உலகத்துல இருந்து ஒரு நாள் உயிரோட கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக வேண்டிய நாட்கள் நெருங்கிருச்சு அதுக்கு நம்ம ஒரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்கணும் என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஆயத்தம் பட்டோம் அது இல்ல ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தம் மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாலும் சொல்லி வேதத்தில் வாசிக்க கேட்கிறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும் ஆயத்தமா இருந்தாதான் அவர் ராஜ்யத்துக்கு உயிரோட எடுத்துக்கொள்ள பட முடியும் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது
4: அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில்
6: அப்ப எப்படி இருந்திருக்காங்க அவங்க பேசிட்டு கத்தரை பத்தி பேசிருப்பாங்க என்ன பேசினாங்களோ பேசிக்கொண்டு நடந்து போகையில்
4: இதோ அக்கினி ரதமும்
6: அக்கினி குதிரைகளும்
4: அவர்கள் நடுவாக வந்து
6: எலியாவும் எலிசாவும் பேசிட்டு போறாங்க பேசிட்டு போகும்போது அவர் நடுவில் வந்து
4: இருவரையும் பிரித்தது எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார்
6: பரலோகத்து போயிட்டாரு அவர் எப்படி இருக்காரு இப்ப உயிரோடு இருக்கிறார் ஹலேலூயா அவர் உயிரோடு இருக்கிறாரு அதுதான் மேத்தூர் வாசிக்கு கேட்டோம் 16-17 என்ன சொன்னாங்க முத கிறிஸ்துக்கள் மறித்தவங்க ரெண்டாவது உயிரோடு நாமும் வாழத்துக்கு என்ன செய்வோம் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் கர்த்தருடைய கூட இருப்போம் ஹலேலூயா அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு வாஞ்சிருந்தா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்கணும் அதுக்குத்தான் வேற இந்த உலகத்துல என்ன இருக்குது கர்த்தர் கேட்ட இந்த உலகத்திலேயே நம்ம ஆசீர்வதிப்பார் பரலோகத்துல பெரிய சந்தோஷத்தை தருவார் ஹலேலூயா அந்த ராஜ்யத்தை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது எழுந்து போயிடக்கூடாது எலியா வந்து சுழல் காத்துல பரலோகத்துக்கு ஏறி போனார் அப்ப எலியாட்ட என்ன நல்லா கொண்டிருந்ததை நம்ம பார்க்க போறோம் முதல் என்ன சரி பார்க்க வாசிக்க கேட்போம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம்
4: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான்
6: பாத்தீங்களா எப்ப என்ன செஞ்சாரா என்ன செய்யிருக்காரு இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் நின்று சும்மாவை நின்றுப்பாரு செவிச்சுட்டே இருந்திருப்பாரு ஹல்லேலூயா அப்ப நம்மளும் என்ன செய்யணும் செவிச்சுட்டே இருக்கணும் அப்ப நின்று என்ன செஞ்சிருப்பா சும்மா நின்றுப்பாரா செவிச்சுட்டே இருந்திருப்பாரு அப்ப நம்மளும் செவிக்கணும் போராடி செவிக்கணும் ஆண்டவரே எனக்கு அந்த செபாவியை தாங்கப்பா எலியா போல நானும் செவிக்கணும் செபாவியை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் செவிச்சுட்டே இருக்கணும் எதனா செவிக்க நம்ம குடும்பத்துக்காக நம்ம பிள்ளைகளுக்காக செவிக்கிற மாத்திரல அது நம்ம செவிக்கணும் அதோட என்ன செய்யணும், தேசத்துக்காக நம்முடைய குறைகள் குற்றங்களை ஆண்டு அறிக்கைட்டு கர்த்தராகிய இயேசுக்குத்துக்கு முன்பாக நிற்க என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, என் ஜவமும் கேட்கப்படணும், எனக்கு உதவி செய்வேன்னு சொல்லி நம்ம கேட்டே இருக்கணும். யாக்கோபின் புஸ்தகம் 5:17
4: எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும்.
6: எலியா எப்படி இருந்தாரா? நம்மை போல பாடுள்ள, அவர் பெரிய எங்கேயோ இருந்து வரல, நம்மளை போல இந்த உலகத்துல பிறந்து நம்மளை போல பாடுகளா இருந்தும்,
4: மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜெபம் பண்ணினார்.
6: எப்படி ஜெபம் பண்ணாரா? மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். நம்மளும் அதுதான், கருத்தாய் ஜெபிக்கணும். ஏதோ ஜெபிக்கிறோம் இல்ல, கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். மழை பெய்யாதபடிக்கு அவர் எப்படி ஜெபித்தாரா? கருத்தாய் ஜெபித்தார். எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்றாரு, எப்படி ஜெபிச்சாரா? கருத்தாய் ஜெபித்தார். நம்மளும் ஜெபிக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு எனக்கும் ஜெபாவே தாங்கப்பா, நானும் ஜெபிக்கணும் சப்பா, ஜெபிக்க கொடு, கிருபை எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 1 Timothy 2:1-2.
4: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால்,
6: பிரதானமாய் முக்கியமா, பிரதானமான என்ன, முக்கியமாய் புத்தி சொல்லுவது என்னவென்றால்,
4: எல்லா மனுஷருக்காகவும்
6: எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். நம்ம உலகத்துல, நம்ம இந்த உலகத்தில் இருக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கணும். எல்லா மனிதர்க்காகவும்
4: விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும்
6: சோத்திரங்களையும்
4: பண்ண வேண்டும்,
6: நாம்
4: எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும்
6: கலகமில்லாமல்
4: அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு, ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும்.
6: அப்படியே செய்ய வேண்டும். யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்? நம்ம எல்லா மனிதர்க்காகவும் ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபிச்சிட்டோம்னா நம்ம தேசம் பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், மாநிலம் பெரிய ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னும் நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, தலைந்தோர் வீட்டுல ஜெபிக்கிறோமா? நம்மளே நம்ம கேட்டு பார்த்தா தெரியும் நம்ம ஜெபிக்கிறோமா இல்லையான்னு சொல்லி. இப்ப நம்ம ஜெபிக்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவதாக யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும் பாருங்க, 2 Thessalonians 3:2.
4: துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் நின்று, நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.
6: யாருக்காக? யாருக்காக ஜெபிக்கணும்? ஊழியக்காருக்காக ஜெபிக்கணும். யார் கையிலிருந்து? பொல்லாத மனிதர் கையிலிருந்து அவர் விடுவிக்கும்படி எங்களுக்காக வேண்டிக்கொள்ள. அப்ப ஊழியர்க்காக நம்ம கட்டாயம் ஜெபிக்கணும். என்ன செய்யணும்? ஊழியர்க்காக கட்டாயம் நம்ம ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஊழியராகிய நாங்க உங்களுக்காக ஜெபிக்கணும். கண்டிப்பா ஜெபிப்போம். ஏன்னா உத்தரவாதம் கெடுத்து நாங்க ஜெபிக்கணும். நாங்க உங்களுக்காக உத்தரவாதம் ஜெபிக்கட்டா, கர்த்தர் ஒரு நாள் எங்கிட்ட கேட்பாரு. நீங்களும் எங்களுக்காக என்ன செய்யணும்? ஊழியர்க்காக ஜெபிக்க. எதுக்காக?
4: துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர்,
6: கையில் நின்று
4: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.
6: எங்களுக்காக வேண்டிக்க. பாத்தீங்களா, எத்தனையோ தீய மக்கள் இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் பார்த்தாலும் ஊழியர்கள் எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கு, அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அப்ப உங்களுக்காக நாங்க ஜெபிக்கணும். நீங்க எங்களுக்காக ஜெபிக்கணும், நாங்களும் உங்களுக்காக கட்டாயம் ஜெபிக்கணும். ராஜாக்களுக்காக, அதிகாரங்களுக்காக ஜெபிக்கணும். மூன்றாவது யாருக்காக ஜெபிக்கணும்? ஊழியருக்காக ஜெபிக்கணும். நான்காவது பாருங்க, நீங்க யாருக்காக ஜெபிக்கணும்? நம்ம எல்லாரும். எபேசியர் புத்தகம் 6:18.
4: எந்த சமயத்திலும்
6: சரி, எனக்கு வந்து முடியலங்க, ஜெபிக்க முடியல, அதனால ஜெபிக்கலன்னு சொல்ல முடியாது. கர்த்தருங்க சொல்லிட்டாரு, எந்த சமயத்தில் துன்பமானாலும் இன்பமானாலும் எந்த சமயத்திலோ
4: சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும்
6: சகல பரிசுத்தவான்களுக்காகவோ
4: பண்ணும் வேண்டுதலோடும்
6: விழித்துக் கொண்டிருங்கள். சகல பரிசுத்தவான்கள், எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். ராஜாக்களுக்கு, அதிகாரிகளுக்கு ஜெபிக்கணும், ஊழியக்காரர்களுக்கு ஜெபிக்கணும், பரிசுத்தவர்களுக்கும் நம்ம ஜெபிக்கணும். அவங்களுக்கு பாதுகாவலுக்காக, அவங்களுக்கு எந்த ஆபத்து வித்து வரக்கூடாதுன்னு நம்ம ஜெபிக்கணும். எலியா அப்படிதான் ஜெபிச்சாரு. அதனால தான் எலியா என்ன செஞ்சாரு, கர்த்தர் சோழர் காத்துல எங்க எடுத்துட்டு போயிட்டாரு, பரலோகத்துக்கு எடுத்துட்டு போனாரு. கர்த்தர் பிரியமானவர்களே,
1: ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம சமம் பண்ண போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமின் தேவனை மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்தும்ல ராஜாவை மே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் நீங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க, கால்வழினால கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் தொடுங்கப்பா, சுகமாக்குங்க சுகமாக்குங்க அப்பா. கால்வழினால கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் தொடுங்கப்பா, வாய்வினால கஷ்டப்படுற மக்களை சுகமாக்குங்கப்பா சுகமாக்குங்க. எங்கெல்லாம் வாய்வினால கஷ்டப்படுறாங்களோ அந்த மக்களெல்லாம் குணமாக்கிருங்கப்பா, குணமாக்கிருங்க ஏசப்பா. கர்த்தருடைய வல்லக்கரம் தாங்க வேண்டும்படி செபிக்கிறோம். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. தகப்பனேமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. யூரின் பிராபலத்தினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. காய்ச்சலை குணமாக்குங்கப்பா, காய்ச்சலை குணமாக்குங்கப்பா. தகப்பனே இப்படி வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் அப்பா. கர்த்தருடைய மகி மூடட்டும், அக்கினி மூடட்டும், தேவப்பிரசனை மூடட்டும், வியாதி சுகமாக்குங்க, நோய் சுகமாக்குங்கப்பா. அப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே மே நோக்கி கெஞ்சிரும் அப்பாமே நோக்கி நாங்கள் கெஞ்சிரும் அப்பா. காதில் சீல் ஓடுற மக்களையும் குணமாக்க குணமாக்க குணமாக்குங்க. அன்பின் ஆண்டவரே அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. கர்த்தாவே காதை தொடுங்க, காதை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க. சுகமாக்குங்கப்பா சுகமாக்குங்க. அப்பாமே நோக்கி கெஞ்சிரும். கிட்னி பிராபலத்தை மாற்றி போடுங்கப்பா, குணமாக்குங்கப்பா. அந்தகர சக்தி எல்லாம் அழித்து போடுங்கப்பா. சாத்தானை ஜெயிக்கணும் ஏசப்பா, உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும் ஐயா. எல்லாருக்கும் இந்த ஜெயங்கொள்கிற வாழ்க்கையை கொடுங்கப்பா. உலகத்தை ஜெயிக்கணும் ஏசப்பா, மாம்சை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், மரணத்தை ஜெயிக்கணும்ன்றவர். நம்மை அண்டி கொள்ளணும் ஐயா, நம்மை சார்ந்து கொள்ளணும், உம்மோடு இருக்கணும் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க. சமம் இல்லாத மக்களுக்கு சமான் தாங்க. கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், ஆத்துமா கண்களை திறந்து விடுங்கப்பா. அவன் அறியக்கூடிய அறிவை தாங்கப்பா. தேவனே உலகத்தில் படித்து படித்து என்னென்னமோ அது எதோ அறியும் நினைக்கிறாங்க. என் ஆண்டவராக இயேசுக்கு அறியக்கூடிய மனதை எல்லாருக்கும் கொடுங்க ஆண்டவரை. கிணால் நிரப்பி காத்து கொள்ளுங்கப்பா. வண்டி வச்சிருக்க மக்களை ஆசிர்வீங்க, தேவைகளை சந்திங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. ஜீவனுள்ள பிதாவையும் அறியிற அறிவில் நிரப்ப வேண்டும் என்று செபிக்கிறோம். பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமாக இருப்பது செய்யுங்கப்பா. அப்பா நெஞ்சில் பலவீனத்தை குணமாக்குங்கப்பா, ஆட்டில் பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே, சரீரத்தில் காணப்படுற எல்லா பலவீனத்தையும் நீக்கிப்படுங்க ஆண்டவர். உங்கள் நாம் மகிப்பிடட்டும் எல்லா

0: செலுத்துறோம் யாசுபா நாமத்தில், தாழ்மையா கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமி கர்த்தர் நம்ம சேர்த்த கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
1: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asmincaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192, 81-44-192-192, 81-44-192-192, 81-44-192-192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.

0: பொன்னி தேசிலே புஸ்தகம் 5:23
1: சமாதானத்தின் தேவன் தாமே,
0: சமாதானத்தின் தேவன் தாமே
1: உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக,
0: உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக,
1: உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும்,
0: உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும்
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது,
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது
1: குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக,
0: குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்ம ஆவி ஆத்மா சரீரம் நம்மளும் ஆண்டு வரும்போது நம்ம என்ன செய்வது? குற்றமற்றவா இருக்கும்படி காக்கப்படுவதாக. நம்ம இந்த உலகத்துல ஒரே வாழ்வு வாழ்க்கை சமான் தேவையான நம்ம எப்படி மாத்துவாரா? முற்றிலுமா நம்மள பரிசுத்தமாக்குறாரு. நம்ம ஆவி ஆத்மா சரீரம் ஆண்டவராக இயேசுக்கிட்டு வரும்போது நம்ம என்ன செய்யணும்? குற்றமற்றதா இருக்கும்படி கர்த்தர் நம்மளை காப்பாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கர்த்தரை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை குற்றமற்றவள் வாழ்க்கை வாழ உதவிச்சிங்கப்பா, எனக்கு உதவிச்சிங்க, குற்றமில்லாத வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாங்க ஏசப்பா. எவ்வளவு நாட்கள் வேஸ்டா போயிடுச்சு, இனிமேல் நாட்களையாவது நான் குற்றமற்றதா வாழணும்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன முதல் மாசம் சமாந்தின் தேவன் தான் என்ன செய்யறாரா? முற்றில் நம்மள என்ன செய்வாரு? பரிசுத்தமாக்குவாரு. நம்மளை பரிசுத்தமாக்கிடுவோம். அவர் கையில நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆவி ஆத்மா சரீரத்தை நம்ம கர்த்தர் கையில ஒப்பு கொடுக்கும்போது நம்ம பரிசுத்தமாக்குவார். ஆண்டு வரும்போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி காப்பாடுற நம்மள? ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்க கடவுள் நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டு கையில ஒப்பு கொடுக்க வேண்டும். குலோசின் புஸ்தகம் 1:21
1: முன்னே அந்நியராயும்
0: அந்நியராகவும்
1: துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும், பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும்
0: கண்டிக்கப்படாதவர்களாகவும்
1: தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய
0: மாம்சரீரத்தில்
1: அடைந்த மரணத்தினாலே,
0: அவர் மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே
1: இப்பொழுது ஒப்புரவாக்கினார்.
0: எப்படி நமக்காக அவர் மாம்ச சரீரத்துல கைகள் ஆணி கார்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுவெல்லாம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உழுகப்பட்ட நிலத்தை போல எனக்காக உங்களுக்காக நம்மளுக்காக ஒவ்வொருத்தருக்காக பாடுபட்டார். நம்ம அந்நீராக இருந்தோம், ஆண்டவர் அறியாமல் ஆழ்ந்திருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மளை சேர்த்து கொண்டு அவர் அடிக்கப்பட்டு அவர் நொறுக்கப்பட்டதுனால தான், அவர் மாம்சத்தில் அடைந்த கஷ்டத்தினால தான் நம்ம நினைச்சார் அவருக்கு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறார். நம்ம இது ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. இயேசுக்கிறது எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக மரணத்தை ருசி பார்த்தார், எனக்காக ரத்தத்தை சிந்தினார், எனக்காக மரணாக்கினை ஏற்றுக்கொண்டாருங்கிறத நம்ம ஒரு நாளும் மறந்து போகவே கூடாது. நீங்களும் எடுத்து வாசிங்க, இன்னொரு கூட வாசிக்கலாம். குலாசியர் 1:21 நீங்களும் தயவுசெய்து எல்லாரும் எடுத்துக்கோங்க. முன்னே
1: அந்நியராயும்
0: நம்ம ஆண்டவர் அறியாம என்ன, ஆண்டவருக்கு அந்நியராய் ஆண்டவர் அறியாம எப்படியோ வாழ்ந்திருந்தோம். அந்நீராயும்
1: துர்க்கிரியைகளினால்
0: துருக்கிரிகளால் ஆண்டு பிரியமில்லாத கிரிகளினால்
1: மனதிலே சத்துருக்களாயும்
0: மனதில சத்துருக்களாகியும்
1: இருந்த உங்களையும்
0: பரிசுத்தராகவும், நம்மளை எப்படி மாத்திட்டாரு ஆண்டவரு? பரிசுத்தராயும்
1: குற்றமற்றவர்களாகவும்
0: கண்டிக்கப்படாதவர்களாகவும்
1: தமக்கு முன் நிறுத்தும்படியாக.
0: எதுக்கா நம்மளை மாத்தினாரா? தமக்கு முன்பாக ஆண்டவராகி இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிறுத்தும்படி
1: அவருடைய
0: மாம்ச சரீரத்தில்
1: அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார்.
0: இப்பொழுது நம்ம என்ன செய்ய, அவரோட நம்மள ஒப்புரவாக்கியிருக்கார். ஹலிலுயா. நம்ம என்ன செய்யணும்? இனிமேல் நம்ம பாவம் செய்யாடி குற்றமற்றவர்கள் வாழ ஒவ்வொரு நாளும் ஆண்டு கருத்தில் நம்ம அர்ப்பணித்து செவிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் தான் ஆண்டவரே என்னை எல்லாம் மாற்ற முடியும். என் வாழ்க்கை உமக்கு பிரியமான பிள்ளை வாழ எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவரே, எவ்வளவு நாட்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம், இனிமேல் நாட்கள் ஏவது நம்ம என்ன செய்யணும்? உமக்கு பிரியமானதை வாழ எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். 1 Corinthians 1:8
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால்
0: இயேசு கிறிஸ்துவின் நாளிலே
1: நீங்கள் குற்றஞ்சாட்டப்படாதவர்களா இருக்கும்படி
0: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளில அவர் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது? குற்றம் சாட்டப்படாது இருக்கும்படி
1: முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார்.
0: அவர் வாரினாலே குற்றமற்றவங்களா இருக்காத விடிக்கு என்ன செய்வாரு? நம்மளை இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அதுதான் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டோட பாதத்துல காத்திருக்கணும், ஆண்டோடு எப்போது இருக்கணும். ஒவ்வொரு நாளும் செவிச்சு துதிச்சு நம்ம இடவிடாம செவிக்கணும், ஸ்தோத்திரத்தோடு செவம் பண்ணணும். நீங்க நடந்தாலும் உட்கார்ந்தாலும் துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். எப்பொழுது ஆண்டவரோடு உங்க உள்ள இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், இறுதி என்ன செய்வாரு, அவர் ஸ்திரப்படுத்துவாரு. அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் செவிக்கணும், துதிக்கணும். ஆண்டவரோடு எப்போது நம்ம இறுதி இருக்கணும். ஆண்டு பிரிமலா காரி வரக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு நம்ம ஒரு மணி நேரமாவது கத்தடி பார்த்து நம்ம உப்பு கொடுத்து செவிக்கணும். ஆண்டவரே நம்ம பிரியமான பிள்ளைய வாரன் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, எப்போதும் செவிச்சிட்டு துவிச்சிட்டுமா இருக்கணும், எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். கேட்ட கத்த நிச்சயமா நம்மள மாற்றுவார். அவர் கத்தராகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருந்தாரு பாருங்க. எப்ரேயன் புஸ்தகம் 7:26.
1: பரிசுத்தரும் குற்றமற்றவரும்
0: கத்திரை இருந்தாரம் பாருங்க. பரிசுத்தரும் குற்றமற்றவரும்
1: மாசில்லாதவரும்
0: அவற்றை குற்றமுள்ள பரிசுத்தர் குற்றமற்றவர் மாசில்லாதவரும்
1: பாவிகளுக்கு விலகினவரும்
0: பாவிகளுக்கு விலகிற பாவிகள் நேசிக்கிறாரு. நம்ம திரும்ப திரும்ப பாவம் செய்யும் போது நம்மளை விட்டு என்ன செஞ்சாரு, விலகிறாரு. முதல்ல நம்ம நேசிக்கிறாரு. அவர் எப்படி இருந்தார், மாசில்லாதவரும் பரிசுத்தரும் குற்றமற்றவருமா இருந்தாரு. பாவியில பார்க்கும்போது விலகிறாரு. ஆனா அங்கே என்ன சொல்ற, என்ன இடத்துல வர ஒருவரையும் நான் என்ன செய்ய மாட்டேன், பரம்ப தள்ள மாட்டேன். பாருங்க யோவான் சுவிசேஷம் 6:37 பாருங்க.
1: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும்.
0: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும்.
1: என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை.
0: நான் புறம்பே தள்ள கத்த பாவியை நேசிக்கிறாரு. நம்ம திரும்ப திரும்ப பாவம் செய்யும்போது நம்மளை விட்டு என்ன செஞ்சாரு, விலகிறார். 7:26.
1: பரிசுத்தரும் குற்றமற்றவரும்
0: அவர் எப்படி இருந்தாரு, பரிசுத்தரா இருந்தாரு, குற்றமற்றவரா இருந்தாரு,
1: மாசில்லாதவரா
0: இருந்தாரு,
1: பாவிகளுக்கு விலகினவரும்.
0: நம்ம திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப பாவம் செய்யும்போது நம்மளை விட்டு விலகிறார். ஆண்டவர் சொன்னார், உன்னை விட்டு விலகுதும் இல்ல, உன்னை கைவிடுதும் சொன்னார், உண்மைதான். ஆனா நம்ம திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப பாவம் செய்யும்போது நம்மளை விட்டு என்ன செஞ்சாரு, விலகிறாரு. அதனால மாத்துமாவ ரொம்ப குற்றமற்றதான் நம்ம ஒவ்வொரு நாளும் காத்துக்குள்ள ஆண்டவருடைய பலன் கேட்டு நம்ம காத்துக்கொள்ளணும். ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றமற்றதா நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, முதலாவது நம்ம பார்க்கிறோம் நம்ம எப்படி வாழ வேண்டும் சொல்லி தானியேலை பார்க்கிறோம். தானியேல் புஸ்தகம் 6:4.
1: அப்பொழுது பிரதானிகளும்
0: தேசாதிபதிகளும்
1: ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க
0: அவரிடத்தில் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்கிற
1: அவர்களால் கூடாதிருந்தது.
0: குற்றத்தை கண்டுபிடிக்கிற சரி யாராலையுமே கூடாதிருந்தது. பார்த்தீங்களா, அவர்த்த ஒரு குற்றம் கூட கண்டுபிடிக்க முடியல. அவர் அந்த அளவுக்கு இருந்தார். நம்ம வாழ்க்கையிலையும் கூட நம்மளும் இந்த உலகத்துல இது வரைக்கும் எப்படியே வாழ்ந்த செஞ்சிட்டோம். இனிமேல் நாளுக்கு நம்ம வாழ்க்கையிலையும் குற்றம் கண்டுபிடிக்க கூடாதுபடிக்கு நம்ம வாழ வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை நம்ம பாடினது கேட்டோம். இதுதான் நம்ம தரணும், வருவாய் உன் தரணும். இதுதான் ஒரு நாள் நமக்கு இதுதான் இந்த தரணும். இந்த தரணத்தை நம்ம யாரும் விட்டுறக்கூடாது. பாருங்களா மணி, அதே போல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த நாட்கள் விட்டக்கூடாது. கொடுக்கப்பட்ட நாட்கள கத்திற்காக பிரயோஜனப்படுத்திக்கணும். அல்லேலூயா. இந்த தருண பயிற்சி இன்னொருத்தர் நமக்கு கிடைக்குமான்னு சொல்லி நம்மளால யாருக்குமே சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்காரு, பூவுக்கு புல்லு கூப்பிட்டுருக்காரு, பூவுக்கு கூப்பிட்டுருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில குற்றமற்றவர்கள் வாழ நம்ம ஒவ்வொரு நாளும் தானியில் குற்றமற்றவர்கள் வாழ்ந்தார். நம்மளை போய் பாடி உள்ள மனுஷன் தான், அரசாங்கத்தில் இருந்தாரு, பெரிய பிரதமராக இருந்தாரு. ஆனால் அவற்ற ஒரு குற்றம் கூட இல்லாதபடிக்கு கத்தர் அவளுக்கு பாலக்கிருவை கொடுத்தாரு. அதாங்க சொல்ற தானியின் புஸ்தகம் 6:22.
1: சிங்கங்கள்
0: என்னை சேதப்படுத்தாதபடிக்கு
1: தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது என்னென்றால்
0: அவருக்கு முன்பாக
1: நான் குற்றமற்றவனாய்
0: கத்திற்கு முன்னால் அவர் எப்படி இருந்தாரா, குற்றமற்றவராய் காணப்பட்டார். அருமையான சகோதரனே சகோதரி, நம்ம வாழ்க்கையிலும் கூட ஒரே ஒரு வாழ்க்கை குற்றமற்ற வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே குற்றமற்ற வாழ்க்கை வாழ எனக்கு பலன் கொடுங்க. அதுதான் ஸ்தோத்திரம் செவன் துதி எப்போதும் நம்ம ஆயில இருக்கணும். வேத வாசிக்கணும், வேதத்தை வாசித்து தியானிக்கணும். ஆதி பக்தர்கள் அப்படி வாழ்ந்தாங்களா, ஆண்டவர் எனக்கு இந்த கிருபை எனக்கு தாங்க, சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். கேட்டா நம்ம கர்த்தர் நிச்சயமா நம்மளை மாற்றுவார். அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இன்னொரு வாசிமா, தானியேல் புஸ்தகம் 4:4.
1: அப்பொழுது பிரதானிகளும்
0: தேசாதிபதிகளும்
1: ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவராய் இருந்தபடியால்,
0: தானியேல் எப்படி இருந்தாராம் பாருங்க, உண்மையுள்ளவராய் இருந்தபடினால
1: அவன் மேல்
0: போதும். அவர் எப்படி இருந்தாரா? உண்மையுள்ளவரா இருந்தாரு. நம்ம ஆளுக்களையும் கூட உண்மையுள்ளவரா இருக்குன்னு தான் கர்த்தர் விரும்புறாரு. நம்ம ஒவ்வொருத்தரும் உண்மையுள்ளவரா இருக்க வேண்டும். நம்மளால முடியாது, பலத்தினால அல்ல, பராக்கத்தினால, தேவ ஆவியினால ஆகும். நம்மளால முடியாது, உண்மையுள்ளவரா இருக்கணும். ஏன்னா கர்த்தர் அதைத்தான் விரும்புறாரு. வாசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கை கேட்ட சங்கீத புஸ்தகம் 51:6.
1: இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன்.
0: உள்ளத்துல என்ன செய்யணும்? உண்மை இருக்கணும். ஆண்டவரே, உண்மைகளெல்லாம் என்னை மாற்றும். ஆண்டவரே, என்னால முடியல, எனக்கு இதை மாற்றுங்க, எனக்கு பலன் கொடுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க தான் என்ன மாற்ற வேண்டும் ஆண்டவரே. என்னை வாழ்க்கையை மாற்றுங்க, என்னால முடியாத போமால முடியும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். தானியல்கிட்ட பாருங்க, 3:6.
1: இப்படி இருக்கையில்
0: தானியேல்
1: பிரதானிகளுக்கும்
0: தேசாதிபதிகளுக்கும்
1: மேற்பட்டவனாய் இருந்தான்.
0: பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் அப்படி எப்படி இருந்தாரா? மேற்பட்டவராய் இருந்தார்.
1: தானியேலுக்குள்
0: விசேஷ ஆவி இருந்தமையால்
1: அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார்.
0: அவருக்குள்ள என்ன இருந்தது? விசேஷ ஆவி இருந்தது. நீங்க அதுதான் பரிசுத்தாவியவருக்கு செவிச்சு யாரும் நிறைய மாட்டேன்றீங்களே. பரிசுத்தாவியை வந்தா தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற முடியும். பரிசுத்தாவி நமக்குள்ள வரலன்னு வச்சுக்கோங்க, மாற்றவே முடியாது. நம்ம என்னதான் பலத்தினால ஒண்ணு நம்ம நினைச்சாலும் முடியாது. அதே பலத்தினால அல்ல, பராக்கத்தினால யாரால தான் முடியும்? தேவ ஆவியினால தான் முடியும். அதான் காண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 1:8 பாருங்க.
1: பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது,
0: பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது
1: நீங்கள் பலனடைந்து,
0: நீங்கள் என்ன செய்வீங்க? பலனடைந்து. பரிசுத்தாவினர் வந்தாதான் நம்ம என்ன செய்வோம்? பலனடைந்து
1: எருசலேமிலும் யூதேயா முழுவதும்
0: சமாரியாவிலும்
1: பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார்.
0: எனக்கு சாட்சியா இருப்ப எப்ப நம்ம கத்து சாட்சியா வாழ முடியும்? பரிசுத்தாவி நமக்குள்ள வரும்போது பலனடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசி வரைந்தமும் அவரு சாட்சியா இருக்கும்னு சொன்னா நம்ம பரிசுத்தாவியான தேவை. பரிசுத்தேவன் வந்தா மாத்திரம் நம்ம வாழ்க்கை மாற்ற முடியும். அவர் நமக்குள்ள தேவை. பரிசுத்தேவனுக்கு தாரும் ஆண்டவரே. கண்ணீரோடு கேளுங்க. ஆண்டவர் சொன்ன மாம்சவன் யாவர் மேல் நாவிய ஊற்றுவேன் பாக்கு பண்ணியிருக்கிறார். நம்ம கேட்க மாட்டேன்றோம், துதிக்க மாட்டேன்றோம், சத்தமா கூட துதிக்க மாட்டேன்றோம். துதிக்கணும். கர்த்தருடைய பார்வையில் பரிசுத்தவரே தானியேலுக்குள்ள இருந்தார். அதான் அவர் உண்மையுள்ளவரா இருந்தார். அவர்தில் ஒரு குற்றம் காணப்படவில்லை. நம்ம வாழ்க்கை அப்படி வாழணும்னு சொன்னா, உண்மையுள்ளவரா குற்றம் இல்லாதவங்கள வாழணும்னு சொன்னா பரிசுத்தவனை தேவை. விசேஷாவியை பெற்றிருந்தார். தேசம் முழுவதும் அதிகாரி ஆக்கிறார் அஜய் நினைத்தாராம். நம்ம வாழ்க்கையில் உயிர் வரணும்னு சொன்னா, இன்னும் அதிகமான உயிர் வரணும், நல்ல ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்னா பரிசுத்தாவின் அபிஷேகம் தேவை. அதுதான் சொன்னார். பரிசுத்தாவின் வரும்போது பலனடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசி வரிந்து எனக்கு சாட்சியில் இருப்பாங்க, சாட்சியில் இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் நமக்குள் வந்தாதான் அவர் நம்ம சாட்சியா மாற்ற முடியும். அவர் தான் மாற்ற முடியும். அதுதான் சொன்னார். பூமி மேல கீழே போட அது இப்படியே பற்றிய விரும்புறேன்னு சொன்னார். ஏன் மேல அக்கறி போடுமாண்டவர் லூக்காசிசேஷம் 12:49 சொல்றாரு. பூமி மேல அக்கினியை போட வந்தால் இப்பொழுதே பற்றிய விரும்புறீங்க.
1: பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் அது இப்பொழுதே பற்றிய வேண்டும் என்று விரும்புகிறேன்.
0: ஆண்டு போட விரும்புறாரு. ஆண்டவரே ஏன் மேல அவரு அக்கினியை போடும்? ஆண்டவர நமக்கு சாட்சியா வாழணும். அபியா நான் வாழ்க்கை மேல வாழ்ந்த வாழ்க்கை வேண்டாம். ஆண்டவர நான் இமேல ஒரு புதிய வாழ்க்கை வாழணும். அபிஷேகம் எனக்கு தாருமப்பா. தானியில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதுனாலதான் அவர் குற்றமற்றவராய் உண்மையுள்ளவராய் வாழ்ந்தார். உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்தவர் வந்தார்னா சொல்லி பூமி கடைசியில் எனக்கு சாட்சியில இருப்பீங்க. ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சாட்சியா நிறுத்துவாரு. பரிசுத்தவர் மக்கள் இல்லைன்னா நமக்கு சாட்சியா வாழ முடியாது. அவர் நமக்குள்ள வந்துட்டார்னா பூமி கடைசி வரைந்தும் அவருக்கு சாட்சியா இருப்போம். அதுக்குத்தான் பரிசுத்தவனை தேவை. இதுதான் செவமண்ணு இடவிடாம செபிக்கணும்னு சொன்னா தேவை நமக்குள்ள இருந்தா தான் செபிக்க முடியும். பரிசுத்தவன் நமக்குள்ள இருந்தாதான் செபிக்க முடியும், துதிக்க முடியும். போராட்டத்தெல்லாம் கத்தர் நம்ம கூட இருப்பாரு. எங்க போனாலும் நம்ம கூட இருப்பாரு. எங்க வந்தாலும் அவனோடு கூட இருப்பாரு. நம்மளை கரம் பிடிச்சு நடத்துவாரு. அதுக்குத்தான் பரிசுத்தவனை தேவை. ரெண்டாவதாக தாவீதை பார்க்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 24 அதிகாரம் 11வது வசனம்.
1: என் தகப்பனே பாரும்,
0: என் தகப்பனே பாரும்,
1: என் கையில் இருக்கிற,
0: என் கையில் இருக்கிற
1: உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும்,
0: சால்வை தொங்கலை பாரும்,
1: உம்மை கொன்று போடாமல்,
0: உம்மை கொன்று போடாமல்,
1: உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்துக்கொண்டே,
0: உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்துக்கொண்டே,
1: என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும்,
0: என் கையிலே பொல்லாப்பு விரோதமும் இல்லை என்றும்,
1: உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும்,
0: உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும்
1: அறிந்து கொள்ளும்,
0: அறிந்து கொள்ளும். தாவீது சொல்றாரு. சவுல் வந்து தாவீதை கொல்றதுக்காக தேடி தேடி அலையறாரு. எத்தனையோ ராணுங்களை கூட்டிகிட்டு போய் தாவீதை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லி அலையறாரு. தேடி தேடி தேடி பாக்குறாரு. ஒரு நாளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாவீது கையில சவுலை உப்பு கொடுத்தாரு. இவர் என்ன செஞ்சாரு, அபிஷேகம் பண்ண பட்ட மேல நான் கையை போடக்கூடாதுன்னு சொல்லி மெதுதான் போய் சால்வை மட்டும் அறுத்து எடுத்துட்டு வந்துட்டாரு. அப்பதான் சொல்றாரு, தகப்பனே நீ பாரு, உங்க சால்வையில இருந்து அறுத்து கொண்டு இருக்கீதா, உங்க சால்வை நீங்க வேணா பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு. என் கையில ஒரு குற்றம் என் இடத்துல காணல. இன்னொரு வாசிப்பா,
1: என் தகப்பனே பாரும்,
0: என் தகப்பனே பாரும்,
1: என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும்,
0: என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும்,
1: உம்மை கொன்று போடாமல்,
0: உம்மை கொன்று போடாம தாவீத கொல்லன்னு சொல்லி அவர் எத்தனையோ காலங்கள் தேடிட்டு இருந்தாரு. ஆனா தாவீது கையில் வந்து இயேசு கிறிஸ்து சவுலை உப்பு கொடுத்தாரு. ஆனாலும் அவர் என்ன செய்யல, கொன்று போடாமல்
1: உம்முடைய சால்வையின் தொங்கலை,
0: உம்முடைய சால்வையின் தொங்கலை
1: அறுத்து கொண்டே,
0: அறுத்து கொண்டே,
1: என் கையிலே,
0: என் கையிலே
1: பொல்லாப்பும்,
0: பொல்லாப்பும்
1: துரோகமும் இல்லை என்றும்,
0: பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்று,
1: உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும்,
0: உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும்
1: அறிந்து கொள்ளும்,
0: அறிந்து கொள்ளும். பாத்தீங்களா, சத்துரு வந்து கையில கொடுத்து கூட அவர் என்ன செய்யல, கொல்லல. பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்று நீர் அறிந்து கொள்ளும். உங்க சாலுவை வந்து நான் அறுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தாவீது குற்றமற்றவர் வளர்ந்திருக்கிறாரு. மத பார்த்தவன் தானியல் குற்றமற்றவர் வளர்ந்தாரு. ரெண்டாவது யாரு குற்றமற்ற வளர்ந்தா, தாவீது. தாவீதை பார்த்து ராஜா சாட்சி கொடுக்கிறாரு பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 29வது அதிகாரம் 3வது வசனம்.
1: இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல்,
0: இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல்
1: இந்நாள் வரைக்கும்,
0: இந்நாள் வரைக்கும்
1: ஒரு குற்றமும்,
0: ஒரு குற்றமும்
1: நான் இவனிடத்தில் கண்டுபிடிக்கவில்லை என்றான்.
0: நான் இவனிடத்தில் என்ன செய்யல, ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கவில்லைன்னு சொல்லி வேற ராஜா தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அருமையான சகோதரே, சகோதரியே, நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம ஆண்டவராக இயேசுக்கிட்டு வரும்போது நம்ம வாழ்க்கையிலும் குற்றமற்றெல்லாம் வாழ கர்த்தர் உதவி செய்யணும். ஆவி ஆத்மா சரீரம் முழுதுமாய் குற்றமற்ற வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. முதல் தானியலை பார்த்தவர், ரெண்டாவது தாவீது குற்றமற்றவராக வாழ்ந்திருக்கிறாரு. அதனால அவர் செபிக்கிறார் பாருங்க. தாவீது செபிக்கிறாரு. சங்கீத புஸ்தகம் 19வது சங்கீதம் 12வது வசனம்.
1: தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்,
0: தன் பிள்ளை மற்றவங்களே நம்ம குறை சொல்லக்கூடாது. தன் பிள்ளையை உணர்கிறவன் யார், நம்ம பிள்ளையார் உணரணும். மற்றவங்க நம்ம என்ன செய்யறோம், அவங்க இப்படி செஞ்சிட்டாங்க அவங்களாலதான் இப்படி ஆயிட்டோம். ஆதாம் என்ன சொன்னாரு, நீங்க உண்டாக்குன நீங்க உண்டாக்கி கொடுத்த துணையா கொடுத்தீங்களா, அந்த மனைவிதான் இந்த பழத்தை பறிச்சு கொடுத்தேன்னு. ஏவாள் என்ன சொன்னாங்க, இந்த பிசாசு என்ன வந்து கொடுத்துட்டான், அதனாலதான் நான் சாப்பிட்டேன்னு சொல்லி. அதுதான் அங்கு தானே தாவீது சொல்றாரு. தன் பிழைய உணர்கிறவன் யார், என்னுடைய தப்பு தான், நான் தாண்டவரே மன்னிச்சுக்கோங்க ஏசப்பா, நீ கேட்காம அதுதான் சொல்றாரு. அவரு தன் பிழைய உணர்கிறவன் யார்,
1: மறைவான குற்றங்களுக்கு,
0: அவர் செபிக்கிற பாருங்க, மறைவான குற்றங்களுக்கு
1: என்னை நீங்களாக்கும்,
0: என்னை நீங்களாக்கும். மறைவான குற்றம், நம்ம மற்றவங்க யாருக்கும் தெரியலன்னு சொல்லி நான் குற்றம் பண்ணிடக்கூடாது ஆண்டவரே. மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் ஆண்டவரே. யாருமே என்னை பார்க்கலன்னு சொல்லி குற்றம் பண்ணிடக்கூடாது. மறைவான குற்றங்களுக்கு நீ நீங்களாக்குன்னு சொல்லி செபிக்கிறாரு. அதனாலதான் மற்ற ராஜா தாவீதை பத்தி சாட்சி கொடுக்கிறாரு. வந்த நாள் இருந்து இவனிடத்துல ஒரு குற்றத்தையும் நான் காணேன்னு சொல்லி. நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே நான் குற்றமற்ற ஆவி ஆத்மா சரீரம் முழுமையா குற்றமற்றார வாழ எனக்கு உதவி செய்யுமாப்பா, குற்றமற்றால வாழன ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும் கேட்டா கர்த்தர் நம்மளை மாத்துவார். அலையிலுயா அலையிலுயா சொல்லுங்க எல்லாம் அலையிலுயா கர்த்தருக்கு அலையிலே சொன்னாதான் பரலோகத்திற்கு அலையிலே சொல்ல முடியும். இங்க நம்ம அலையிலே சொல்லின்னு வச்சுக்கோங்க, பரலோகத்திற்கு அலையிலே எப்படி சொல்ல முடியும், இங்கே பழகணும். அலையிலுயா நம்ம அலையிலே சொல்லணும், கர்த்தர் வர போறார், கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். ஹலிலூயா சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாமே நிறைவேறி கொண்டிருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆண்டு வரப்போறாரு, ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. அதுங்க தாவீது சொல்றாரு சங்கீதத்துல 26:7.
1: நான் குற்றம் இல்லாமையிலே
0: என்
1: கைகளை கழுவி
0: உம்முடைய
1: பீடத்தை சுற்றி வருகிறேன்,
0: பீடத்தை சுற்றி வருகிறேன். குற்றம் இல்லாமே அவர் என்ன செய்யறாங்க, கைகளை கழுவி தேவனுடைய பீடத்தை சுற்றி வர்ற தாவீது சொல்ல முடிஞ்சிச்சு. அதனாலதான் தாவீது பார்த்து ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், தேவனாய் கர்த்தர் சொன்னார். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம் 13:22.
1: தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன்.
0: அவர் குற்றமற்றார் வாழ்ந்ததுனால்தான் தாவி ஆண்டவராக இயேசுக்கு தேவனாய் கர்த்தர் சொல்கிறார், தாவீது என்ன செய்ய ஈசாய் மாமன் என்ன செய்ய எனக்கு என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டே,
1: எனக்கு சித்தமானவைகளை எல்லாம்
0: அவன் என்ன செய்வாரா, எனக்கு சித்தமானவைகளை செய்வான் என்று
1: அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார்.
0: அவனை குறித்து என்ன செய்ய தாவீது குறித்து என்ன செஞ்சார், யார் சாட்சி கொடுத்தார், வானத்தையும் பூமியும் படைத்தவர், சமுத்திரத்தையும் நீர்வூற்றையும் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தை படைத்தவர் சொல்றாரு. அவனை குறித்து சாட்சி கொடுத்தார், என்ன சாட்சி கொடுத்தார், என்ன சாட்சி கொடுத்தார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வார்னு சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா தயவு செய்ய எல்லாம் சொல்லலாம், அல்லேலூயா இங்க சொன்னாதான் நீ பர்வத்துல சொல்ல முடியும், இங்க சொல்லட்டாங்க பர்வத்தை எப்படி சொல்ல முடியும். அல்லேலூயா சொல்றது யாருக்கு, கர்த்தர் தான் மகிமை, கர்த்தர் மகிமையை செலுத்துறோம். அல்லேலூயா மத யார் குற்றமற்ற வாழ்ந்தா, தானியேல். ரெண்டாவது தாவீது குற்றமற்றார் வாழ்ந்தார். மூன்றாவதாக பார்க்கிறோம் பவுலை பார்க்கிறோம், பவுல் குற்றமற்றார் வாழ்ந்தார். 1 Corinthians 4:4.
1: என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன்.
0: பவுல் சொல்றாரு என்னிடத்தில் யாதொரு குற்றமே இல்லை, நான் குற்றமில்லாம வாழ்றேன்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையிலுக்குள்ள குற்றமில்லாத வாழ்க்கை வாழ கர்த்தர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவர் நீர் குற்றமெல்லாம் வாழ்ந்தீரே எனக்கும் இந்த குற்றமெல்லாம் வாழ உதவி செய்யும் சொல்லி நம்ம கேட்கிறோம். கொலோசியர் புஸ்தகம் 1:9.
1: இது நிமித்தம்
0: நாங்கள் அதை கேட்ட நாள் முதல்
1: உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம்.
0: குற்றமலை வாழ்ந்ததுக்கு காரணம் என்ன, அவர் என்ன செஞ்சாரா, இடைவிடாம ஜெபம் பண்ணிட்டே இருந்தாரு. அதுதான் சொல்றேன், நீங்கள் நாள் நடந்தாலும் உட்கார்ந்தாலும் வேலை செஞ்சாலும் வண்டியில போனாலும் எங்க போனாலும் நம்ம இடம் செய்யணும், இடைவிடாமல் ஜெபிச்சுட்டே போகணும். பொல்லாங்க நிறைந்த உலகத்தில் வாழ்றோம், இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்ம எப்பயுமே கர்த்தர் பிரியமான பிள்ளையில வாழணும். அல்லேலூயா அல்லேலூயா இடைவிடாம ஜெபம் பண்ணாராம். அதனாலதான் நான் என்னோட யாதொரு குற்றத்தையும் காணேன்னு பரிசுத்த பவுல் சொல்றார், குற்றமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தார். அது இங்கேயும் சொல்றாரு பாருங்க, எபேசியர் புத்தகம் 1:16.
1: இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி
0: பாருங்க, இங்க சொன்னாரு இடைவிடாமல் ஜெபம் பண்றேன்னு சொல்லு, இங்க என்ன சொல்ல பாருங்க, இடைவிடாம உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி
1: என் ஜபங்களில் உங்களை நினைத்து,
0: என் ஜபங்களில் உங்களை நினைக்கிறேன், என் ஜபங்களில் உங்களை நினைக்கிறேன். அல்லேலூயா பாத்தீங்களா, இடைவிடாம உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜபங்களில் உங்களை நினைக்கிறேன்னு சொல்றாரு பரிசுத்த பவுல். அதனாலதான் சொல்றாரு என் இடத்துல ஒரு குற்றத்தையும் நான் காணேன், ஒரு குற்றம் கூட நடத்தல இல்ல அப்படின்னு சொல்றாரு. நம்ம வாழ்க்கையிலும் கூட குற்றமில்லாத வாழ்க்கை வாழ ஆண்டவரை நம்ம கேட்க வேண்டும், ஆண்டவரே எனக்கு குற்றமில்லாத வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யுமாப்பா. ஆண்டு வரும்போது அதுதான் பரிசுத்த பவுல் செவித்தார்கள் இல்லையா, 1 Thessalonians 5:23. சமாண்டின் தேவன் தாமே என்ன செய்ய முற்றிலும் உங்களை பரிசுத்தமாக்கவராக, ஆவி ஆத்மா சரீரம் அவர் வரும்போது குற்றமற்ற காக்க கடவுது. அப்ப நம்ம காக்கணும்னு சொன்னா நம்ம ஜெபம் பண்ணணும், சோத்திரம் பண்ணணும், பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும். அப்ப நம்ம குற்றமற்றலா கர்த்தர் வரும்போது நம்ம காத்து கொள்வார். அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குற்றமற்றார் வாழ்றதுக்கு என்ன சரி, இடைவிடாம ஜெபம் பண்ணாரு, இடைவிடாம ஸ்தோத்திரம் பண்ணாரு. அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: நம்மளும் இடைவிடாம ஜெபிக்கணும். கர்த்தர் வரப்போறாரு. பிலிப்பியர் புஸ்தகம் 3:7
1: ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ,
0: லாபமாயிருந்த எவைகளோ
1: அவைகளை
0: அவைகளை
1: கிறிஸ்துவுக்காக
0: கிறிஸ்துவுக்காக
1: நஷ்டம் என்று எண்ணினே,
0: நஷ்டம் எண்ணினே. கிறிஸ்துவுக்காக என்ன செஞ்சாராம், எல்லா லாபமா இருந்தது எல்லாத்தையும் நஷ்டம் எண்ணினே. MBA படிச்சிருந்தாரு அந்த காலத்திலே, 9.25 crore பணம் அவர் கையில இருந்துச்சான், எல்லாத்தையும் விட்டுட்டாரு கிறிஸ்துக்காக. ஆகிலும்
1: எனக்கு லாபமாயிருந்தவை எவைகளோ,
0: எனக்கு லாபமான எவைகளோ
1: அவைகளை
0: அவைகளை
1: கிறிஸ்துவுக்காக,
0: கிறிஸ்துவுக்காக வேற எதுக்காக இல்ல, கிறிஸ்து அடைஞ்சிக்கணும் சொல்லிட்டு கிறிஸ்துவுக்காக
1: நஷ்டமின்றி எண்ணினே,
0: நஷ்டமின்றி எண்ணினே. 10:11 படிச்சு பாத்தீங்கன்னா கர்த்தர் திட்டமா சொல்ற பாருங்க. 10:11 படி,
1: இப்படி நான்
0: அவரையும்
1: அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும்,
0: அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அடைவதற்கு,
1: அவருடைய மரணத்திற்கு ஒப்பான,
0: அவர் மரணத்துக்கு ஒப்பான
1: மரணத்திற்குள்ளாகி
0: எப்படியாயிலும்
1: உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படி,
0: தகுதியாகும் மரித்தோல் இருந்து எழும்பதற்கு தகுதியாகும்படி
1: அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன்,
0: எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு
1: குப்பையமாக எண்ணுகிறேன்,
0: குப்பையமாக எண்ணுகிறேன். பார்த்தீங்களா, எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டார், குப்பையமா என்றார். என்ன உயிர் தள்ளணும், பரலோகத்தில் அவரோடு மடியில் உட்காரணும், அவருக்காக வாழணும். அதுக்காக லாமான் எல்லாத்தையும் நஷ்டம்னு விட்டுட்டார். செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை விட்டுறணும். கர்த்தர் பிரியமில்லாத காரியம் என்னென்ன இருக்கோ, நீங்க பைபிள் வாசித்த உங்களோட ஆண்டவர் பேசுவார். உங்களுக்குள்ள என்னென்ன இருக்கோ, எனக்குள்ள என்னென்ன இருக்கோ கர்த்தர் பேசுவார். அதில் நம்ம என்ன செய்யணும், லாபமான இருக்க எல்லாரும் நஷ்டம்னு விட்டுறணும். எனக்கு இயேசுதான் வேணும்னு சொல்லி நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உயர்த்தி ஆசீர்வதிக்கிற உறுதி. கர்த்தர் நிச்சயமாக உங்களை பெரிய காரியம் உங்களை கொண்டு செய்வார், கர்த்தர் ஆசீர்விப்பார். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 20:33
1: ஒருவனுடைய வெள்ளியாகிலும்,
0: வெள்ளியாகிலும்
1: பொன்னையாகிலும்,
0: பொன்னையாகிலும்
1: வஸ்திரத்தையாகிலும்,
0: வஸ்திரத்தையாகிலும்
1: நான் இச்சிக்கவில்லை,
0: நான் இச்சிக்கவில்லை. பொண்ணு இச்சிக்கல, வஸ்திரத்தை இச்சிக்கல, வெள்ளி இச்சிக்க,

0: யோவான் சுவிசேஷம் 14 2-3
1: என் பிதாவின் வீட்டில்
0: அநேக
1: வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்
0: நான் போய்
1: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே
0: நீங்களும்
1: இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில்
0: சேர்த்துக் கொள்வேன் சொன்னார். கத்தர் போயிருக்கிறார், திரும்ப மறுபடியும் வரப்போறாரு, வந்து நம்மள என்ன செய்ய போறாரு, அவரிடத்துல சேர்த்துக் கொள்வேன் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டு வந்து திரும்ப நம்மளை அனுப்பிச்சாரு, அவர் இடத்துல நம்மளை என்ன செய்ய போறாரு, சேர்த்துக் கொள்ள போறாரு. பிலிப்பியர்ல எழுதியிருக்கிறாரு, பற்று பவுல் எழுதியிருக்கிறாரு, பிலிப்பியர் 3:20
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது
0: அங்கே இருந்து
1: கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: என்ன செய்ய இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்ன செய்யணும் வர்றதுக்காக எப்போ வருவாரு நம்ம உள்ள எழுங்கிட்டு இருக்கு இல்லையா, எப்போ வருவாரு அவர் வருகையில் நம்ம ராஜ்யத்துக்கு போகணும். இந்த உலகத்துல பாடுகள்லாம் நம்மளால சகிக்க முடியல, ஆண்டவரை சீக்கிரம் வாங்க. நம்மள அறியாமையில இந்த வார்த்தை நமக்குள்ள வருது, கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யணும், கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துக்கு போய்தான் ஆகணும். இந்த உலகத்திலே நம்ம யாரும் இருக்கவே முடியாது, எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஏழை இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த வீட்டுல இந்த உலகத்துல யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்கிறதுக்கு முடியாது. ரெண்டு இடம், ஒன்னு பரலோகம், என்ன நரகம். அதனால நம்ம ஒரு நாள் நம்ம ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிய வேண்டிய நாள் ஒண்ணு இருக்கு. கத்தர் பிரியமா வாழ்ந்தோம்னா எங்க போவோம், பரலோகத்துக்கு போவோம். கத்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தா எங்க போவோம், நரகம் தான். ரெண்டு வாழ்க்கை தான். ஆண்டவர் வருகிற ரொம்ப சமீபம், நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போன நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, கர்த்தர் ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருவரும் விரும்பணுமா வாசித்து பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 11:16
1: அதையல்ல
0: அதிலும்
1: மேன்மையான
0: பரமதேசத்தையே விரும்பினார்கள்.
1: ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறது இல்லை.
0: பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி விரும்பினவங்களை என்ன செய்யல, அவர் அவங்களை வந்து பார்த்து அவருடைய தேவனை சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலையா, வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே,
0: விருப்பான மக்களை வேணும் பரலோகத்துக்கு போகணும். அப்ப பரலோகத்துக்கு போகணும் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் கட்டாயம் செய்ய மாட்டோம். ஐயோ இந்த காரியம் கர்த்தர் பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், இந்த காரியம் எனக்கு ஆண்டவர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எப்ப அவர் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம உள்ளத்துல ஒரு விருப்பம் இருக்கும்போது நம்ம கட்டாயம் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, பரலோகம் வச்சிருந்தா நமக்கு சொந்தம். அப்ப அந்த நமக்குள்ள இந்த விருப்பம் இருந்தா கட்டாயம் நம்ம செய்ய மாட்டோம், கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்றாரு அவருடைய தேவன்னு சொல்றதுக்கு அவர் என்ன செய்யலையா, வெக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. நம்ம வாஞ்ச எப்படி இருக்குது, நம்ம உள்ளத்தின் வாஞ்ச நம்ம இருதயத்துக்கு தெரியும், நம்ம எப்படி நின்றோம் என்னன்னு சொல்லி. நம்ம உண்மையா வாஞ்சித்தோம்னா கர்த்தர் நிச்சயமா அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மள ஆயத்தப்படுது. அந்த நான் எங்க இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புறது பாத்தீங்க, நம்ம எங்க விரும்புவது, கர்த்தர் என்ன விரும்புறாரு, நான் எங்க இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. என்னதான் வாழ்ந்தாலும் இந்த குளத்துல கோடி வருஷம் வாழ்ந்தாலும் இருந்தா 95 இல்லாட்டா 100 வயசு அவ்வளவுதான், அதுக்கு மேல யாரும் இருக்க முடியாது. அதுக்கு நம்ம போகணும்னு சொன்னா என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும் சொல்லி பரம ராஜ்யத்தை நம்ம விரும்பணும். அல்லேலூயா. கொலோசியர் புஸ்தகம் 3:2-3
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: மேலானவைகளே நாடுங்கள்.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: பூமிக்குரிய காரியம் நம்ம தேட வேண்டாம்,
1: மேலானவைகளே நாடுங்கள்.
0: பூமிக்குரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருவாரு, கட்டாயம் தருவார். அல்லேலூயா. நம்ம மேலானை நாடும் போது நம் பூமிக்குரிய காரியங்கள் என்ன வேணும், எல்லாம் என்னென்ன தேவை, என்னென்ன தேவைன்னு சொல்லி அவர் தம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் கொடுக்கிறார், கொடுக்க அறிந்திருக்கிறார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கட்டாயம் தருவார். அதான் சொன்ன சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பச்சையா இருக்கும். கத்திர தேடவங்களுக்கு ஒரு நன்மையும் மேலாளர்களை தேடுங்க. பூமிக்குரிய காரியத்தை நீங்க தேட வேண்டாம், உங்களுக்கு எல்லாம் தருவேன். நீங்க தேட வேண்டியது என்னதுக்கு தேடணும்? மேலானவங்களை தேடுங்க, மேலானவைகள். அவர் ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருக்கணும். எப்பயாவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் வருக சமீபம், அது அதுக்கு முன்னால எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் ராஜ்யத்துல அவர் மடியில நம்ம இருக்கணும். ஹலேலூயா. அதுதான் என்னுடைய வாஞ்ச, என்னோட விருப்பம்லாம் அதுதான். இந்த உலகத்துல ஒண்ணு வேண்டாம். நான் பிறந்த நாள் இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இனிமேல் கண்ணை மூடிட்டா கர்த்தர் ராஜ்யத்துல அவருடைய மடியில உட்கார், அதுதான் என் தியாகம் வாஞ்சிடலாம். இந்த உலகத்துல எவ்வளவு பாடுபட்டாச்சு, இனிமேல் பரலோகத்துல போய் அவர் மடியில உட்காரணும். ஹலேலூயா. அதுக்குத்தான் மேலானவர்களை நம்ம நாட வேண்டும், மேலானவர்களை நாட வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 13:16
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: இந்த இடத்துல என்ன இல்ல, நிலையான நகரம் இங்க நமக்கு இங்க இல்லை.
1: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்,
0: வரப்போறதையே நாடி தேடுகிறோம். இயேசுக்கு வர போற வரத்தான் நம்ம நாடி தேடுகிறோம். எப்ப இயேசு வருவாரு, எப்ப நம்மளை கூட்டு போவாரு, அதுதான் நம்ம தேடுகிறோம். யாரும் எப்படியோ நான் அதுதான், கர்த்தர் எப்ப வருவாரு தெரிஞ்சு ஒரு நாள் இயக்கத்தோட நாடி தேடுகிறோம். ஏன்னா இந்த நிலையான நகரம் நமக்கு இல்லை. இந்த உலகத்துல என்ன இருந்தாலும் நிலையானது அல்ல. மாடி மேல மாடி கட்டினாலும், என்னதான் நம்ம செஞ்சாலும், நம்ம எல்லாம் பண தேவையில்லை. நம்ம நிறைய பணம் இருந்தாலும் நம்ம அது நம்ம என்ன செய்யறது, இந்த உலகத்துல ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. ஹல்லேலூயா. கொண்டு போக முடியுமா? முடியாது. நம்மதான் பணம் கேட்கறதுக்கு எதுக்குன்னா, சுவிசேஷம் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அறிவிக்கணும். அறிய தேவன் அறியாத மக்கள் அறிந்துக்கணும். அது ஒரே ஒரு வாஞ்சதான் எல்லாத்தையும். நம்ம பணம் கேட்கிறோம், எல்லாம் நினைச்சுக்கிறாங்க, என்னடா பணம் கேட்டே இருக்கிறாங்களே, ஏன் பணம் இப்படி கேட்கறாங்க, பணம் பழைய அலையிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஏன் பணத்தை கேட்கறேன்னு சொன்னா, சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அறிஞ்சது போல அந்த மக்கள் அறியாத மக்களும் தேவன அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி ஒரு நாள் அறியாம இருந்தோம், கர்த்தர் நமக்கு அறியக்கூடிய கிருபை கொடுத்தார். இப்ப நம்ம அறிந்தது போல மற்ற மக்களும் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கர்த்தர் போதுமான அளவு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த பஞ்சமும் இல்ல, கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம எப்ப எழுந்துக்கலாம், சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறியணும். இப்ப பாருங்க, இந்த டிவில எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய என்ன மாதிரி பார்வையில்லாதவங்க எல்லாம் போன் பண்ணி கேட்டே இருக்காங்க. எப்ப ரேடி எப்படி கேட்கணும், நம்பர் கொடுங்க, நாங்க எப்படி இதெல்லாம் பாக்கணும், டிவில என்ன எப்படி பாக்கணும், எல்லாம் கேட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளவு ஒரு வாஞ்ச தாக்கம் இயேசு அறிய வேண்டும் சொல்லி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது ஒவ்வொருத்தரும் கேட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ரெண்டு போடாத வரும், நாங்க எப்படியாவது இயேசு அறியணும், எங்களுக்கு வந்து எப்பம் ரேடியோ கேட்டு நம்பரை கொடுங்க, இல்லாட்டா தேவனுடைய வசனத்தை எப்படி டிவியில பாக்கலாம், எங்களுக்கு வந்து இந்த பத்திரிக்கை எங்களுக்கு வாசித்து கொடுங்க, அந்த பத்திரிக்கை நீங்க படிச்சுட்டீங்கன்னா நாங்க அதை பார்த்து பாத்துக்குவோம், நாங்க இயேசு அறிஞ்சுக்கணும், நாங்க மற்றவர்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவ்வளவு வாஞ்சி கூட கேட்கறாங்க. நமக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தயவு செய்ய வாஞ்சை இல்ல, தாக்கம் இல்ல, யாருக்காவது சொல்லணும்னு சொல்லி அந்த வாஞ்சையில. ஆனா பார்வை இல்லாதவங்க அவ்வளவு வாஞ்சியா இப்ப கேட்கறாங்க. ஹல்லேலூயா. இந்த வாஞ்சை கொடுத்தது யாரு, ஆண்டவரே இயேசு. அதுக்கு தான் பணம் தாங்க. ஐயோ சாப்பிட்டு இல்லையே, சாப்பிட்டு பிஞ்சு போச்சு, கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகுது, இதுதான் பணத்தை கேட்கறது. எங்களுக்கு சாப்பிட்றது கர்த்தர் போதுமான அளவு கொடுத்திருக்கிறார். ஒரு நன்மையுமே குறைபடாது, குறைவே இல்லை. அதனாலதான் இந்த சிகிச்சை எப்படியா அறிவிக்கணும், அதுக்குத்தான் பணம். 2 Corinthians 5:1-2
1: பூமிக்குரிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
1: தேவனால கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு.
0: அந்த தேவனால் கட்டப்பட்ட என்ன வீடு, கைவேலாத நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
0: பரலோகத்திலே உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
1: ஏனெனில்
0: இந்த கூடாரத்திலே
1: நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
0: இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்ல, அந்த ராஜ்யத்து மேல நமக்கு வாஞ்சை தாக இருக்கணும். அப்ப இந்த உலகத்தை நினைச்ச மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம். பாவத்தை பார்த்தா வெறுப்பு வரும், பாவத்தை பார்த்தா வெறுப்பு இருக்கும். கர்த்தர் எப்ப போகலாம், எப்ப கர்த்தரை பத்தி பேச மாட்டாங்களா, எங்க கர்த்தரை பத்தி பேசுவாங்க, எங்க ஆண்டவரை பத்தி பேசுவாங்க, எப்ப கேட்கலாம், நமக்குள்ள அந்த வாஞ்சி வரும். அது இந்த பூமிக்குடி கூட என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். அதுதான் நம்ம சரீரம். சரீரம் என்னதா இருந்தாலும் பூமிக்குடி கூறாரோ அழிஞ்சு போடும். பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம போகணும்னு நமக்குள்ள வாஞ்ச. ரெண்டாவது சுனாசிமா,
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம்
1: தவித்து
0: நம்முடைய
1: பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சவுள்ளவளா இருக்கிறோம்.
0: எப்படி இருக்கிறோம்? மிகவும் வாஞ்சவுள்ளவளா இருக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம் எல்லாரும் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் எப்படி நான்லாம் ஒரு நாள் ஆண்டவர் அறியாம இருந்தேன், ஆண்டவர் அறியாம எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்த, கர்த்தரை தேடி வந்தார். அல்லேலூயா. கர்த்தரை தேடி வந்தார். நான் அவரை தேடி போல, அவர் என்னை தேடி வந்தார். அவர் தான் என்னை தேடி வந்தார். அது போல நம்மள மாதிரி இருக்கு மக்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தேடணும். கர்த்தர் ராஜ்ய தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் பூலோகத்தையும் கூடாரத்தை நம்பி வாழக்கூடாது. கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஒவ்வொருத்தரும் போகணும். அப்படி போனா என்ன செய்யணும்? பரலோக ராஜ்யத்து மேல நமக்கு என்ன வேணும்? வாஞ்ச விருப்பம் இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். அதான் ஆண்டவர் சொன்னாரு, அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லா இருந்தா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களை என்னோட சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லிருக்க. அந்த ராஜ்யத்து அந்த தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹலேலூயா. கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். இதுவரைக்கும் ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப ஜெபிக்க போறோம். எங்கள் அன்பார் இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மெய் துதிக்கிறோம், மெய் போற்றுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. அப்பா இந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வேற தாங்க, செவிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க அப்பா. மெய் ஸ்தூத்திரமே வண்டிக்குள்ள மெய் சார்ந்து கொள்ள கிருவச்சிங்கப்பா. அண்டு வரையும் எத்தனையோ குடும்பங்கள்ல வேலை கிடைக்காதபடிக்கு போட்டி போறாம இருக்குதாப்பா. வேலை அவங்களுக்கு கிடைச்சி வேலை செய்யற இடத்துலயும் நல்ல சமாதானம் சந்தோஷத்தை தாரும். அண்டு வரையே உங்களை பார்த்து விழுந்து நாங்களை செபிக்கிறோம். நிச்சயமா இந்த நிகழ்ச்சி பார்த்து ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வைத்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிழ்ப்பிடட்டும் ஐயா. அண்டு வரையே எத்தனையோ நோய்கள் அப்ப எத்தனையோ சனங்கள் வியாதினாலும் நோயினாலும் பலவித்தினாலும் கஷ்டப்படுறாங்களப்ப. ஒவ்வொரு மேலையும் தேவையான பிரசனம் வல்லமை இறங்கட்டும், அக்கினி மூடட்டும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா பலவீனத்தையும் வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. மகத்தான கரீச்சி மகிமையான கரீச்சிங்க. கர்த்தருடைய பிரசனம் மூடட்டும், அக்கினி மூடட்டும். ஆண்டவரே வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்து தாருங்க. வேலையில் உயர்வை தாரு, உயர் வராத தடைகள் எல்லாம் நீக்கிப்படுங்க, கஷ்டத்தெல்லாம் மாற்றி போடுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றி தாங்குவாங்க, நாமத்தை மாத்திரம் மகிப்படுத்துங்க. பிரிந்து கொடுமையை அணைக்கிடுமையா, டைபஸ் ஆகணும்னு நினைக்கிற மக்கள் டைபஸ் ஆகக்கூடாதப்பா. குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்த முடி சித்தாண்டவரே, நீர் அற்புதத்தை செய்ய ஆசீர்வைத்து உயர்த்துங்க. அடுவரே அப்பாவை துதிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல மதிப்பு நாங்கள் பாஸ் பண்ணணும். உங்க மகத்துவம்ல நாமத்தை மகிப்படுத்துங்க, ஆசீர்வைத்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மாய்க்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீவரம் பரமப்பிதாவே. ஆமே. கத்திர ஜீவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of...

ஆண்டவராகிய கர்த்தத்தாமே, இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றித் தரும்படியாக கர்த்தருடைய கரத்திலே நாம் அர்ப்பணம் செய்து நமது இணைந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியுடமே துதிக்கின்றோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிறதான அன்பின் தகப்பனே, நீ தந்திருக்கிறதான இந்த புதிய நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்து போன வினாடி வரையிலும் கண்மணி போல எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவராக இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. நீர்தாமே தலைவராக இருந்து நடைபெறப் போகிற இரண்டு ஆராதனையும் பொறுப்பெடுத்து நடத்தி தாரும். ஆராதனைக்கு விரதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட்டு போகட்டும். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் தத்துருவின் சகல வல்லம் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீரேப்பா. இந்த கூட்டணிக்கு விரதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட்டு போவதாக. பிள்ளைகளை தேவனால் உண்டாந்த உருளை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்னீர். இந்த கூட்டணி குரதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. பாடப்போம் பாடல்கள், துதி ஆராதனைகள், எடுத்து போகிற ஜபங்கள், கேட்கப்போற தேவ செய்திகள், திருவிருந்த ஆராதனை எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும் அப்பா. நிறத்தை சுற்றி உங்க ரத்தத்தினால், உங்க நாமத்தினால், அக்கினியால், ஆவியானவரால், தேவ தூதரால், உங்க பரிசு

கொள்ளுங்க. இன்டர்நெட்ல, சர்வர்ல, கேபிள் செட்டப் பாக்ஸ்ல, மின்சாரத்தை எல்லாம் ரத்தம் தெளிங்கப்பா. தங்க தடையில்லாமல் வார்த்தைகள் எல்லாம் மக்களை சென்று அடையவும் குறைவைத்தார். நீ கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நாம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். துதிக்கான மகிமையெல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே தாழ்மை ஜெபிக்கின்றோம் பிதாவே. கலந்து கொள்ளலாம், சேர்ந்து பண்ணலாமா? உன்னதமானவர்

147வது சங்கீதத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். 147 சங்கீதம், சங்கீதக்காரன் சொல்கிறார், 147 சங்கீதம் முதல் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதிதிலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஏற்றது என்பது என்ன? கர்த்தரை நாம் துதிப்பது தான் சொல்றாரு. துதித்தலே இன்பமும், அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம் கர்த்தரை துதிக்கிறோமோ அதுதான் கர்த்தருக்கு ஏற்றது என்று திருமறையில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள். பார்த்தீங்களா, ஆண்டவரை கர்த்தரை என்ன செய்யணும்? துதியுடன் பாடி கொண்டாட வேண்டும். கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தினாலே கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆகவே எல்லாம் இணைந்து ஸ்தோத்திரம் துதி பாத்திரா என்ற பாடலை பாடி கர்த்தர் நமக்கு பாராட்டியிருக்கிற எல்லா விதமான நன்மைகளை நினைவுக்கு வந்தவர்களாக கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து பாடலாமா? ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உமை இன்றும் என்றும் துதித்திடுவேன் என்ற பாடலை எல்லாரும் நம்ம பாடி இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.

யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம். யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்க, யோவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு, கர்த்தர் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். யாரெல்லாம் கர்த்தரை நம்பியிருக்கிறோமோ அதை சொல்ற, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே கர்த்தரை சமூகத்தை நோக்கி பார்ப்போம். 34வது சங்கீதம் அப்படித்தான் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க, 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. 34வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? பிரகாசம் அடைந்தார்கள், கர்த்தரை நோக்கி பார்க்கிற முகங்கள் அது ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்த ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படாது என்று சொல்லியிருக்கீங்க. ஏதோ இந்த காலை நேரத்தில் நோக்கி பார்க்கிற என்னையும் என் குடும்பத்தையும் பொறுப்பிடுங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்க்கலாமா? புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். தெரிஞ்ச பரல் சேர்ந்து பண்ணலாமா?

ஆண்டவரே அர்ப்பணிக்கலாமா? தகப்பனே, புதிய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே, ஒரு புது பலத்தை எனக்கு தாரும். கர்த்தாவே, வாய் திறந்து கேளுங்க பார்க்கலாம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. வாய் திறந்து சொல்லுங்க, புது பலன், புது கிருபை, புது அபிஷேகம் என நிரப்பட்டும் அப்பா. ஆமென் கேட்கலாமா? ஆமென். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தரை ஆராதிப்பு கொண்டதாக நம்மை நாமே அலசி பார்க்கலாமா? தேவனுக்கும் நமக்கும் இடையே எங்கெல்லாம் பிளவுகள் இருக்கிறதோ, பிரிவுகள் இருக்கிறதோ, கர்த்தருக்கும் நமக்கும் இடையே எங்கெல்லாம் இடைவெளி இருக்கிறதோ, கர்த்தாவே மாற்றி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை கழுவுங்கப்பா. உங்க ரத்தம் என்னை முழுமையாய் மாற்றட்டும் ஆண்டவரே. இருக்கலாமா? உங்க ஜீவன் எனக்குள்ளே வரட்டும் அப்பா. என் பழைய வாழ்க்கையெல்லாம் மாறட்டும், என் பழைய சுபாவங்கள் எல்லாம் மாறட்டும். எனக்குள்ளே நீங்க தங்கிருங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை முழுமையாக கழுவி பரிசுத்தப்படுத்தணும்னு சொல்லி ஜெபிக்கின்றோ. இருக்கலாமா? அன்பியாவியானவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, கழுவுங்கப்பா, சுத்தப்படுத்துங்கப்பா. ஆமென். கேளுங்க பார்க்கலாம், கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. அதை திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? என்னை முழுமையாக பரிசுத்தப்படுத்துங்கப்பா. சொல்லுங்க, முழுமையாக என்னை சுத்தப்படுத்துங்கப்பா. உமக்கு பிரியமாய் நடக்க எனக்கு உதவி.

ஓ அன்னை பேசி துதிங்க, அன்னை பாசை பேசுகிறவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகும், அன்னை பாசை பேசுகிறவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகும், அன்னை பாசை பேசுகிற ரகசியங்களை பேசுகிறார். இது வேலை பாடுதல். ஹாலேலூயா ஹாலேலூயா. நல்லாவி நிரம்பி சத்தத்தை உயர்த்த, நல்லாவி நிரம்பி துதிங்க துதிங்க துதிங்க துதிங்க துதிங்க. ரிகாபோ ஷகாலாபா தோ ரகாலாபா ரீபாலாபா ரீபாலாபா. அப்படியே ஆவியாரோ வாஞ்சியோடு கூப்பிடலாம், அப்படியே வாஞ்சியோடு கூப்பிடலாமா? நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. கூப்பிடுங்க பார்க்கலாம், கூப்பிடுங்க பார்க்கலாம். ஓ ரிகாபோ ஷகாதா ராபா லாபா ராபா ராபா ராபா ராபா. நிரப்புங்கப்பா, சொல்லுங்க சொல்லுங்க. அவன் அமைதியா இருக்க கூடாது. ஆவிய நிலனை உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. ஆவிய நிலனை எதுவுமே செய்யவே முடியாது. ஆவியனவர் தான் நம்மை பலப்படுத்துகிறவர், ஆவியனவர் தான் நம்ம உயிர்ப்பிக்கிறவர். ஹாலேலூயா ஹாலேலூயா.

0: நன்றி ஆவியானவரே, உங்க கிருபை மகிமை அபிஷேகம் உன்னத பலன் ஆண்டவரே எல்லாரையும் நிரப்ப வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்திலே தாழ்மை ஜெபிக்கின்றோம் பிதாவே. தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவராகிய தேவன் நமக்கு தந்திருக்க இந்த நாட்களுக்காக நம்ம கர்த்தராகிய தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். சில குறிப்புகளுக்காக நாம் இப்பொழுது ஜெபங்கள் எடுக்க போகிறோம். புதிதாக பதவியேற்க போகிற அரசாங்கத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நேரத்திலே புதிதாக இந்த 10:30 அளவிலே புதிதாக அரசாட்சி செய்ய போகிற பதவியேற்க போகிற நம்முடைய புதிய அரசாங்கத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். முதலமைச்சர் ஆண்டவராய் கர்த்தர் தமது ஆவியினாலே நிரப்ப வேண்டும், தமது வல்லமையினால நிரப்ப வேண்டும், தமது அபிஷேகத்தால் நிரப்ப வேண்டும். கர்த்தர் அவரை வல்லமையாக பயன்படுத்த வேண்டும். அவரோடு கூட இன்றைக்கு பதவியேற்க போகிற ஒவ்வொரு அமைச்சர்களையும் தேவன் தமது ஆவியானவரால் நிரப்ப வேண்டும். வேதத்தில் வாசிக்கிறோம், உன்னதமானவர் ராஜ்யத்தின் மேலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அந்த ராஜ்யத்தின் மேலே என்ன கொடுக்கிறாரா, ஆளுகை தருகிறார். ஆகவே இன்றைக்கு இப்பொழுது இந்த நேரத்திலே பதவியேற்க போகிற நம்முடைய புதிய அரசாங்கத்திற்காக நம்ம எல்லார் கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபிக்க போகிறோம். யாருக்கோ இல்லை, நமது அரசாங்கம், நமது நாட்டிற்காக, நாம் வாழ்கின்ற நம்முடைய தமிழகத்திற்காக, தமிழகத்திலே புதிய பதவியேற்க போகிற நம்முடைய முதல் அமைச்சருக்காக, அவரோடு இணைந்து பணியாற்ற போகிற மற்ற அமைச்சர்களுக்காக, அவருடைய ஞானத்திற்காக, அறிவுக்காக, புத்திக்காக, தேவன் அவர்களை பயன்படுத்துவதற்காக நாம் எல்லா ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாம் கரங்களை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? தேவனே, இந்த அரசாங்கத்தை பொறுப்பெடுங்கப்பா. தேவனே, கையில் எடுங்கப்பா. தேவனே, உன் நாமத்தை மகிழப்படுத்துங்க. பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோமா?
1: சோத்ரம் அண்டரே, துதிக்கிறோம் இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காம நன்றி அப்பா. அண்டரே சோத்ரம் அப்பா, ஞானமாய் ஜெபிக்க பரிசான எனக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவனே, இந்த நாளில் கூட அண்டரே சோத்ரம் எங்கள் தமிழகத்துல புதிதாய் பதவியேற்க போகிறதானே அண்டரே சோத்ரே சப்பா. தேவனே, முதலமைச்சருக்காகவும் மந்திரிமார்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சப்பா. எங்கள் தமிழ்நாடை சுற்றி நீர் வேலையடைங்க. தமிழ்நாட்டில் நம்முடைய தூதர்களை வாங்கிய சப்பா. தேவனே, இந்த பதவியேற்கிற நாளில் கூட சப்பா எந்த கலவரங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்துடக்கூடாது சப்பா. கொண்டாட்டம்ன்ற பேர்ல ஏசப்பா யாருக்கும் எந்த உபத்திரமும் வந்துடக்கூடாது ஏசப்பா. என் தேவன், நம்முடைய தூதர்களை வைத்து நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். பதவியேற்கிறதான ஆண்டவரே ஏசப்பா. தேவனே, முதலமைச்சராய் அப்பாமே சோத்திரம் நியமிக்கப்பட்டிருக்கிறதான சகோதரனுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. தேவனே, நீங்க பொறுப்பெடுங்க. உன்னத ஞானத்தையும் அறிவன் தெளிந்த புத்தியும் அவருக்கு கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறேன் ஏசப்பா. உங்களுடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே சோத்திரம் இயேசுவே அப்பா. எங்கள் அப்பா தமிழ்நாட்டை ஆளும்படியான ஞானத்தை நீங்க கொடுங்க ஏசப்பா. பரிசாவினர் உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். முற்றிலுமாய் நீர் அவரை ஆளுகை செய்யுங்க சப்பா. தேவனே, தேவனே அண்டவரே சோத்ரம் உடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளை தேவன் அண்டவரே பொறுப்பெடுக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ரத்த கொட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்வீராக கூட அப்பா. பொறுப்பெடுக்கிறதான ஒவ்வொரு மந்திரிமாருக்கும் நாங்கள் செபிக்கிறோம் அண்டவரே சப்பா. ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்பெடுங்க. உம்முடைய ஆளுகையர்கள் மீது இறங்க வேண்டுமாய் கெஞ்சுகிற சப்பா. எங்கள் மீது ஆளுகை செய்யும்படியாய் நீங்க ஏற்படுத்தியிருக்கீங்க சப்பா. நீங்க அப்பா பொறுப்பெடுங்க சப்பா. உங்களுடைய பாதுகாப்பை தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் அண்டவரே. எங்கள் தமிழ்நாட்டில் நல்லாட்சி அமையும்படியாய் அவரை நீங்க பயன்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறேன் சப்பா. தேவனே, இறங்குங்க, இறங்குங்க சப்பா. அவருக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அகற்றுங்க. உம்முடைய அப்பாவி சோத்திரம் தூதர்களை அவர்கள் பக்கத்தில் வைக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் சப்பா. நல்ல ஆலோசனைகளை கொடுத்து இந்த அப்பா தமிழ்நாட்டை நல்ல ஆட்சி செய்யும்படியான் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே துதிக்கிறேன் சப்பா. ஞானத்தை அப்பா பெற்ற ஆண்டவரே அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகளை அவர் பக்கத்தில் வைக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். முற்றிலுமாய் நீங்க பொறுப்பெடுங்க சப்பா. இந்த நாளில் அண்டவரே சோத்ரே சப்பா. தேவனே, தேவனே மனம் இறங்கி தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். அவர் மூலமேகள் தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்படணும். உம்முடைய கர அவரோடு கூட இருக்கணும் சப்பா. பரிசானர் உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். முற்றிலுமாய் நீங்க பொறுப்பெடுங்க. எங்கள் குறை குற்றங்களை மன்னிச்சு எங்கள் தேசத்தை அப்பா எங்கள் தமிழ்நாட்டை ஆளும்படியான அண்டரே சப்பா. ஞானத்தை அவருக்கு நீங்க தர வேண்டுமாய் செபிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுங்க. உம்முடைய கையில எடுக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நீங்க அப்படியாய் செய்ய போறதற்காக நன்றி. துதிக்கிற துதிகனமாகவே நீர் எடுத்துக்கொள்ளும் ஏசப்பா மூல சேர்த்தற்குள்ள பரிசுத்தாவி.
0: ஆமென். கர்த்தரும் ஜெபங்களை கேட்டதற்காக கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதே போல நம்முடைய எல்லா திருச்சபைகளிலும் கர்த்தர் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எழுப்புதலையும் உணர்வை கொடுக்கவன். இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே இந்த உணர்வுகள் கம்மியாய் கொண்டு வருகிறது. தேவன் இந்த உணர்வை கொடுக்கும்படியாக எல்லா திருச்சபைகளிலும் எழுப்புதலை கொடுக்கும்படியாக அன்பு ஐக்கியத்தை ஒற்றுமை ஜபாவை ஊற்றும்படியாக அதற்காக ஜபம் பண்ணலாமா?
2: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த வேளையில கூட ஆண்டவரே எங்கள் அப்பா உலகம் முழுதும் இருக்கிறதான ஒவ்வொரு திருச்சபைகளுக்கு வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையில காணப்படுகிறதான இந்த உணர்வற்ற நிலைமையை மாற்றி எல்லா உணர்வை அப்பா ஒவ்வொரு திருச்சபைகளுக்குள்ளாய் தருவீராக. எல்லா திருச்சபைகளுக்குள்ளாய் ஆவில அனல் உள்ளவர்களாய் மாற்றுவீராக. ஒவ்வொரு திருச்சபைகளில் காணப்படுகிறதான அப்ப கருத்து வேறுபாடுகள், அப்ப பிரிவினைகள், அப்ப போட்டிகள், பொறாமைகள் எல்லாவற்றையும் மாற்றுவீராக. ஒவ்வொரு சபைகளுக்குள்ளாய் உங்களுடைய ஆளுகை இறங்கட்டும் அப்பா. சபை கடைசி கால அபிஷேகத்தில் ஒவ்வொரு சபைகளை நிரப்புவீராக. ஒவ்வொரு சபையிலும் அப்ப எழுப்புதல் தீ பற்றி எறியும்படியாக நாங்கள் கெஞ்சு கேட்கிறோம் அப்பா. ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கக்கூடிய சபைகளாய் ஒவ்வொரு சபைகளை மாற்றுவீராக. அப்போ ஒவ்வொரு சபைகளுக்குள்ளாய் உணர்வுள்ள இருதயத்தை ஒவ்வொரு சபைகளுக்குள்ளாய் தருவீராக அப்பா. ஒவ்வொரு சபையிலும் உமக்கு ஏற்ற அப்பா அப்ப சபைகளாய் மாறும்படியாக தேவனாய் கர்த்தர் அனுகிரம் பாராட்டுங்க அப்பா. கடைசி கால எழுப்புதல் தீ ஒவ்வொரு சபை பற்றி எறியும் வேண்டுமா நாங்கள் கெஞ்சு கேட்கிறோம். நீங்களே மகிமுள்ள காரியங்களை செய்யுங்க. சபைகளை சுற்றில் உங்களுடைய பாதுகாவலை வைப்பீராக அப்பா. சபைகள் உங்களுடைய அக்னி அப்பா ஸ்தம்பத்துக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்வீராக. நீங்களே மகிமுள்ள காரியங்களை செய்யுங்க. சபைகளுக்குள்ளாய் ஓநாய்களுக்குள்ள நுழையாதபடிக்கு தேவநாயக கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுபடைய நாமத்தில் கெஞ்சுறோம் பிதாவே,
0: ஆமென். கர்த்தன் ஜெபங்களை கேட்டதற்காக கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா எல்லாரும்? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்திலே போதைப் பொருள் கலாச்சாரம் மாற வேண்டும். எங்கே பார்த்தாலும் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர் என்று சொல்லி போதைப் பொருளுக்கு நிறைய பேர் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் நம்முடைய தேசத்தை விட்டு மாறும்படியாக, அதற்கு அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்கள் இரட்சிப்புக்குள் வரும்படியாக ஒருவர் யாராவது முன்வந்து ஜெபிக்கலாமா? போதைப் பொருள் கலாச்சாரத்தை எங்கள் தேசத்தை விட்டு மாற்றி தாரும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணலாமா?
3: ஆண்டவரே துதிக்கிறோமாப்பா. தகப்பனே இறங்கும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜெபிக்கிறோமாப்பா. எங்க தேசத்துக்கு இறங்குங்கப்பா. ஆம் தகப்பனே, போதைப் பொருளுக்கு ஆண்டவரே சிறியவர்களும் பெரியவர்களும் அடிமைப்பட்டிருக்காங்கப்பா. தகப்பனே நீங்க இறங்கும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜெபிக்கிறோமாப்பா. எங்க தேச ஆண்டவரே அப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜெபிக்கிறோமாப்பா. அவர்கள் எல்லாம் ரச்சிங்கப்பா. ஆம் தகப்பனே அப்பா அவர்கள் செய்யற பாவத்தை அவர்களுக்கு நீங்க உணர்த்தும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜெபிக்கிறோமாப்பா. தகப்பனே இந்த போதைப் பொருள் ஆண்டவரே விற்பனை பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ரட்சிக்கும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜெபிக்கிறோமாப்பா. ஆம் தகப்பனே தயவாய் இறங்குங்க. எங்க போதைப் பொருளை எங்க தேசத்தை விட்டு நீங்க அகற்றும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜெபிக்கிறோமாப்பா. இதை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் நீங்க ரட்சிங்க, குணமாக்கும்படியாய் பார்த்து நோக்கிஞ்சு ஜெபிக்கிற சப்பா. அப்படியா நீங்க செய்ய போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகான மகி
0: ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், லெபனான், ரஷ்யா, உக்ரைன், யுத்தங்கள் எல்லாம் மாறணும். எவ்வளோ ஜனங்கள் இந்த போர்னால பாதிக்கப்படுகிறார்கள். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். தேவனே ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இந்த யுத்தங்கள் மாறணும். ஒவ்வொரு தேசங்களிலே தோன்றுகிற கலவரங்கள் மாறணும். ஒரு சமாதானத்தை தேசங்களிலே தாரும் என்று சொல்லி யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தரை நோக்கி ஒருவர் யாராவது ஜெபம் பண்ணலாமா? யுத்தங்களை ஓய பண்ணுகிறவரே, எங்க தேசத்தில் யுத்தங்கள் மாறணும், உலகத்தில் யுத்தங்கள் மாற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி பாரத்தோடு ஜெபங்களை ஏறெடுப்போமா?
4: நல்லாண்டு வரை மீண்டுமாக முகம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ கர்த்தாவே ஜெப குறிப்பில் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறீங்களப்பா. இயேசுவே ஜெபத்துக்கு செவி சாய்த்து கொண்டிருக்கிறீங்களே தகப்பனே. இயேசுவே ஸ்தோத்தரிக்கிற நன்றியோடு துதிக்கிறப்பா. இயேசப்பா யுத்தங்கள் எல்லாம் ஓய பண்ணுங்க தகப்பனே. கர்த்தர் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே தகப்பனே. இயேசுவே ஸ்தோத்திர போர் நிறுத்த தீர்மானம் உடனடியாக உண்டாக வேண்டும் தகப்பனே. இயேசுவே ஸ்தோத்திரம் இறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. உலக நாடுகள் முழுவதும் தகப்பனே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடுமே துதிக்கிறோம். போர் நிறுத்த தீர்மானம் கத்தாவே தலைவர்களுக்கு நடுவில் உண்டாக வேண்டும் என்று அடிமை ஸ்தோத்திரமே நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. நாங்கள் சபை ஒன்று கூடி ஜபிக்கிறோம் தகப்பனே. கத்தாவியானவர் ஸ்தோத்திரம் கத்தாவே இறங்கி கிரிய செய்யும்படியாக தகப்பனே. இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா போர் நிறுத்த தீர்மானம் ஆண்டவரே உடனடியாக உண்டாகும்படியாக தேவனுடைய வல்லமையில கரம் இறங்க வேண்டும் என்று ஜபிக்கிறேன் தகப்பனே. அப்படியாக நீ செய்ய போறதான கிருவைகளுக்காக ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம், துதி கனமகிமே செலுத்துகிறோம், இயேசப்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே.
0: ஆமென். எல்லா கரங்களையும் உயர்த்தி உங்களையும் உங்க பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கத்திரி கரத்திலே ஒப்பு கொடுங்கள். தகப்பனே உம்மை துதிக்கின்றோம். நீ கொண்டு வந்திருக்கிற சபை மக்கள் எல்லாருக்காகவும் இப்பொழுது ஜபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. உமது பிள்ளைகள் ஒவ்வொருடைய கண்ணீரை மாற்றும், கவலைகளை மாற்றுங்க. எல்லாருக்கும் தெய்வீக சுகத்தை கத்தர் தாருமப்பா, ஆரோக்கியத்தை தாங்கப்பா, எல்லா குடும்பங்களின் சந்தோஷத்தை தாங்கப்பா, சமாதானத்தை தாங்கப்பா. கடன் பிரச்சனைகளை மாற்றி தாரும். நிறைய பிள்ளைகளை இந்த முறை பாஸ் பண்ண வைத்திருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் தேர்வுகளை வெற்றி பெற கிருபை கொடுத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. புதிய வகுப்புகளுக்கு போகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல வசதி வாய்ப்புகளை உருவாக்கி தாரும். தேவைகளை சந்திக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அவர்கள் பண தேவையை சந்திப்பீராக. நல்ல இடங்களில் அவர்களுக்கு இடம் கிடைக்க ஒவ்வொரு படிக்கிற எங்கள் அன்பு தம்பி தங்கைகளுக்கு வழிவாசலை திறந்துள்ளோம். அதற்காக பெற்றோர் எடுக்கிற முயற்சியிலே கர்த்தர் கூட இருந்து நடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இப்பொழுது திருமணமாகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல திருமண காரியங்களை கர்த்தர் ஒழுங்குபடுத்துவீராக, அதிசயங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. அதே போலப்பா குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் தாங்கப்பா அப்பா. அதே போல அப்ப எவ்வளவு பிரசவத்திற்காக எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகள் சுக பிரசவத்தை தாரும் ராஜா. எத்தனை வீட்டுல சண்டை எல்லாம் இருக்கிறது அப்பா, சமாதானம் இல்லையப்பா. எல்லா ஆசீர்வாதம் இருக்கிறது, ஆனால் சமாதானம் இல்லையே. கண்ணீர், கவலை, ஏக்கம், வேதனை, இந்த நிலைமைகள்லாம் எங்கள் குடும்பங்களை விட்டு மாற வேண்டுமாய் ஜெபிக்கின்ற ஆண்டவர். எல்லாம் இருக்கிறது, சமாதானம் இல்லை என்று புலம்புகிற பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கர்த்தர் தந்துள்ள ஆண்டவரே. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை தாங்கப்பா, தொழில்களை ஆசீர்வதிங்கப்பா. அதே போல கடை வைத்திருக்கிற கடையில ஆசீர்வாதம் தாங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, தொழில்களை ஆசீர்வதிங்க. உங்க பிரச்சனை எல்லா குடும்பங்களிலும் இருந்து நடத்தணும் ஆண்டவரே. சிறு குழந்தைகளை காப்பாற்றும். எந்த குழந்தைகளுக்கு எந்த பலவீனமோ நோய் நொடிகளோ தொடாத பிடிக்க கர்த்தர் ஒவ்வொரு குழந்தைகளை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. போதை பொருள்களுக்கு அடிமையா இருக்கிற மக்களுக்கு விடுதலையும் தாரும். விட முடியவில்லையே என்று கலங்குற பிள்ளைகளுக்கு அவற்றை விட்டு வெளியே வர கர்த்தராகிய தேவன் இரக்கம் பாராட்டும் அப்பா. உங்க பிரசனம் எல்லா குடும்பங்களிலும் இயேசுவை நாமத்தினாலே இறங்க வேண்டுமாக நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கின்றோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி நன்றி நன்றி அப்பா. வேலை இல்லாத வேலை கொடுங்கப்பா, தொழில் கொடுங்கப்பா. அப்ப இந்த கடைசி காலங்களிலே சம்பாத்தியம் இல்லை என்றால் எவ்வளோ கஷ்டம் ஆண்டவரே. குடும்பம் நடத்துறது எவ்வளோ கஷ்டம் அப்பா. ஆசீர்வதி வாகனம் வைத்து சம்பாத்தியம் பண்ணுறவர்களுக்கு இந்த வாகனத்தின் மூலம் ஆசீர்வாதங்களை தாரும் ராஜா. எல்லா குடும்பங்களும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற கரம் இறங்க வேண்டுமா இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வியாதியோடு, பலவீனத்தோடு, நோய்களோடு போராடி கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்திலே ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளை இடுவீராக என்று இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. சொந்த வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுங்க. எல்லா குடும்பங்களும் கர்த்தாவே நீங்க தயவு கூர்ந்து கிருபையாக தயவாக ஆசீர்வதித்தரலும் என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. அப்படி செய்வதற்காக கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. அப்பா இயேசுக்கிற நம் ஊழியங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆசீர்வதிப்பீராக. ஊழியங்கள் மூலமாய் மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. அக்காவை பலப்படுத்துங்க. நல்ல சரீர சுகமும் ஆரோக்கியமும் பலமும் தீர்க்காயினவர்கள் கொடுத்து வல்லமையாக பயன்படுத்துங்க. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நீங்கணும், உங்க ஜீவன் இறங்கணும், வல்லமையாக பயன்படுத்தணும் ஆண்டவரே. அப்பா மகிமையாயவர்களை பயன்படுத்துங்க. வசந்தியாக்க பலப்படுத்துங்க. அவர்களுக்கும் நல்ல சரீர சுகமும் பலம் ஆரோக்கியம் தந்து பாதுகாத்தலும். ஒவ்வொரு உடன் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சபையில் இருக்க எல்லா மக்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா சிறு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். பெரியவர்களுக்காக, முதியவர்களுக்காக ஜெபிக்கின்ற எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. ஆலை ஆராதனைக்கு வர முடியாத விடைக்கு வீட்டில் இருந்த வண்ணமாய் பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகள் மீது கத்துடைய கரம் இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கின்றோம் ராஜா. அப்பா உமக்கு நன்றி. அதே போல இயேசுங்கிற ஊழியர்கள் அன்போடு தாங்க நீங்க கொடுத்திருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லா குடும்பங்களையும் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேறு நன்மைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கிடைக்கிற வருமானத்தில் ஒரு பகுதியை முத ஊழியத்திற்காய் கொடுக்கிற அந்த மனதை கொடுத்தீர். முந்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய தேவன் கிருபையாய் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். ஜெனிதாவுக்கு நல்ல சுகம் கொடுங்க. வல்லமை ஜெனிதாமை இறங்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். திலக்கு மீது கத்தோடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. பலவீனமாக இருக்கிற பிள்ளை எல்லாரையும் கத்த தொடுவாராக. இயேசுவின் ஜீவன் இறங்கி வருவதாக ஆண்டவரே எல்லாரையும் பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ள.

0: ஊழியங்களை ஆசீர்வதிங்க, பத்திரிகை ஊழியங்களை கத்தர் ஆசீர்வதிங்க, தடைகள் வராதபடிக்கு காத்துக்கொள்ளும். நாளை கூட இந்தி, ஆங்கிலம், மலையாளம், அப்பா கன்னடம், தெலுங்கு பத்திரிகைகள் போஸ்ட் பண்ணும்போது கத்தர் ஆசீர்வதிப்பீராக. தமிழ் மொழி பத்திரிகை ஆசீர்வதிப்பீராக. அதற்காக உதவி செய்கிற குடும்பங்களை எழுப்புவீராக. பத்திரிகை படிக்கிற மக்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக. எந்த தடையும் வரக்கூடாதப்பா. டிவி, நம்ம டிவி நிகழ்ச்சிகளுக்கு தடை வரக்கூடாது, டிவிக்கு தடை வரக்கூடாது ராஜா. அப்பா டிவி மூலம் அநேக ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிக்கணக்கான மக்கள் கர்த்தர் பக்கம் திரும்பணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஜனங்களுமே அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். அப்பா அதில் எந்த தொழில்நுட்ப கோளாறுகள் வரக்கூடாது, எந்த ஹேக்காரையும் நடைபெறக்கூடாது, யாரும் ஹேக்கிங் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். வெளிச்சம் டிவி மூலமாய் அப்பா நம்முடைய கிருபையார் ஒளிபரப்பாக நம்ம நிகழ்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டிவி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு மணி டிவியும் கர்த்தர் தொடுங்க ஆண்டவரே. வெப் ஸ்ட்ரீமிங் நிறைய பேர் பார்க்கணும் ஆண்டவரே. மொபைல் மூலம் பார்க்கணும் ஆண்டவரே. சமூக வலைத்தளம் மூலமா பார்க்கணும். இன்னைக்கு நடக்கிற சண்டே கிளாஸ் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நிறைய சிறுபிள்ளைகளை கர்த்தர் கூட்டி சேர்ப்பீராக. ஆசிரியமார் எல்லாரையும் மறைத்து, ஆசிரியமார் மறைத்து வெளிப்படுவீராக. மருத்துவமனை ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க. சபை ஊழியங்களை ஆசீர்வதிங்க. வெளிக்கிற உபவாச கூட்டங்களை ஆசீர்வதிங்க. டெலிபோன் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. வீட்டு ஜப கூட்டங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு கூட்டங்கள் வழியாக கோடிக்கணக்கான மக்களும் பக்கம் ஈர்த்து கொள்ளுங்க. அப்ப எஃப்எம் ரேடியோ ஆசீர்வதிப்பீராக. அப்ப இப்போது ஆஃப்லைன் மூலமாக, ஆன்லைன் மூலம் எஃப்எம் மூலம் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கார்களோ, இப்போது கர்த்தருடைய வல்லம் என்பது இறங்குவதாக. கர்த்தர் இப்போது ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். செய்வதற்காக நன்றி. துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கின்றோம். எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கலந்து கொள்ளலாம். திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்கப் போகின்றோம். முதலாம் திருமறை பாடமாக ஆதியாகம புஸ்தகம் 18வது அதிகாரம். ஆதியாகமம் 18வது அதிகாரம். சகோதரிகள் யாராவது முன் வந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 18வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகம புஸ்தகம் 18வது அதிகாரம்.
1: வாசிக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 18வது அதிகாரம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாரரிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் மூன்று படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணையையும் பாலையையும் சமைப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு

0: ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களோட கூட போய் வழிவிட்டு அனுப்பினான். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதினாலும், அவனுக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பின்பு கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாயிருப்பதினாலும், அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாயிருப்பதினாலும், நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றான். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அவன் பின்னும் அவரோடு பேசி, 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக, 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், இதோ ஆண்டவரோடு பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான் என்பதே ஆமேன். வாசிக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாவது வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று.
1: இரண்டாவது திருமறை பாடமாக 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம். சகோதரர்கள் யாராவது முன் வந்து வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம்.
2: வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2வது வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமதிகமாய் தீரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகியிருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்துருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவது இல்லை. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் புறம்பே இருக்கவர்களை பற்றி யோகியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்பதே ஆமீன். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
1: சபையார் எழுந்து நின்று 84வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கப் போகிறோம். சங்கீத புஸ்தகம் 84வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீத புஸ்தகம் 84வது அதிகாரம். கித்தித் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க, கோராகின் புத்தரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும் நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருள்வார், உத்தமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் என்பதே. ஆமென். கலந்து கொள்ளலாம். பழுதும் காணிக்க நேரம். ஒரு பாடல் பாடப்படும் பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். வருகின்ற வாரம் நமக்கு மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை, ஆகவே மூன்றாவது வாரம் மிஷினரி காணிக்கை சேகரிக்கப்படும். நமது ஊழியத்தின் மூலமாக கத்திருக்கிறவையால் 6 மிஷினரிமார்கள் தாங்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். ஆகவே உங்கள் உதாரத்தமான காணிக்கையை படைக்க அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். வருகின்ற வாரம் மூன்றாவது வாரம், ஆகவே உங்கள் உதாரத்தமான காணிக்கையை படைக்க 2 ஆறுதலிலும் மிஷினரி காணிக்கை சேகரிக்கப்படும். ஆயத்தத்தோடு கலந்து வர உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகின்றோம். இப்பொழுதும் காணிக்கை நேரம். நாம் யாவரும் சேர்ந்து ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருளுகிறார். சேர்ந்து பாடலாமா?

0: காணிக்கை படைத்தவர்களுக்காக வசந்தி அக்கா அவர்கள் செதுப்பார்.
1: பிதாவே, நன்மைக்காக ஸ்தோத்தரிக்கிற தகப்பனை, பாடவும் ஆராதிக்கவும் ஜபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் ஆண்டவரே, எங்களுக்கு தந்தந்த கிருபைக்காக இறக்கத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா மிஸ் ஸ்தோத்தரிக்கிறோங்க. உற்சாகமாக உதாரத்தமாக கொடுத்த எல்லா குடும்பங்களுக்கும் பல மடங்காக திரும்ப தந்து நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, எல்லா குடும்பங்களுக்கும் நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க. பலவீனங்கள் யாவற்றையும் நீர் அகற்றுங்க, முட பலத்தால் இடைக்கட்டுங்க தகப்பனே. சப்பா ஓடி உழைக்க பலன் தந்து நீர் ஆசீர்வதித்து குடும்பங்கள் செழிப்பாக மாற்றப்பட உதவி செங்கப்பா. நீங்கள் இப்படி செய்ய போகிற தயவுக்காக கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமே.
0: தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிறதான அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நாங்கள் துதிக்கின்றோம் அப்பா. சற்று நேரம் நாங்கள் உம்முடைய திருவசனத்தை தியானம் செய்யும் பொழுது எங்களோடு கர்த்தர் பேசுவீராக. இந்த வேத தியானத்துக்கு விரதமாக எழும்புகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவே நாமத்தில் கட்டப்பட்டு போகட்டும். திருவசனம் செல்லும்படியான வாசலை கர்த்தர் திறந்தருளும் ஐயா. இந்த வேத வசனங்களை கவனிக்கும்படியாக ஒவ்வொரு இருதயத்தையும் வசனத்துக்கு நேராக திறந்தருளும். இதற்கு விரதமாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவை நாமத்தில் கட்டப்படுவதாக கர்த்தர் பொறுப்பெடுத்து கிரியை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் தாழ்மையை ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமே. கர்த்துடைய பரிசுத்தமான நாமம் மகிமையடைவதாக. கூடி வந்திருக்க உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகின்றோம். இன்றைக்கும் நமது தியானத்திற்காக ஆதியாகம புஸ்தகம் 18 அதிகாரம் பதினேழிலிருந்து 19 வரை இருக்கின்ற வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 18 அதிகாரம் 17 19 வரை சேர்ந்து வாசிக்கலாமா? அப்பொழுது கர்த்தர், ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த இடத்தில் ஒரு அருமையான காரியத்தை பார்க்கின்றோம். ஆபிரகாம் அவன் பெரிய பலத்த ஜாதியாக மாறப்போகிறான். ஆபிரகாமை குறித்த ஒரு பெரிய திட்டம் கர்த்தருக்கு இருந்தது. ஆபிரகாம் ஒரு பெரிய மாமனிதர். ஆபிரகாமுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் மெசபத்தோமியா நாட்டிலிருந்து கர்த்தருடைய அழைப்பை பெற்று கானானை நோக்கி செல்வதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். கர்த்தர் அவரை அழைத்த பொழுது அவர் புறப்பட்டு வந்தார் என்பதாக மாத்திரம் தான் நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். இது குறித்த ஆழமான காரியங்களை வேதாந்தம் சேர்க்கப்படாத ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது, யாசேர் என்ற புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்திலே ஆபிரகாமை குறித்த ஒரு சரித்திரம் சொல்லப்படுகிறது. இந்த ஆபிரகாம் சிறு வயதிலேயே அவர் கொல்லப்படுவதற்காக தேடப்பட்டவர். அவர் கர்த்தருடைய பிள்ளையாய் இருப்பதனாலே அவரை கொல்வதற்காக தேடினார்களாம். ஆபிரகாமோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் நோவாவுடைய அண்டரில் அவர் வளர்க்கப்பட்டு வந்தார். அவர் பாதுகாப்பாக இருந்தார். ஒரு குறித்த காலம் வரும்பொழுது இந்த ஆபிரகாம் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தி அந்த நாட்டு ராஜாவை கேட்டின போது இந்த ஆபிரகாமை கொல்வதற்காக வகை தேடினார்களாம். அப்பொழுது ஆபிரகாமை அவர்கள் கொண்டு போய் நிறுத்தினார்கள். ஒரு பெரிய நெருப்பு கனல் எரிந்து கொண்டிருந்து அதிலே இந்த ஆபிரகாமை தூக்கி போட்டதாக அந்த புத்தகத்தில் குறிப்பிடுகிறார்கள். 3 நாட்கள் இந்த ஆபிரகாம் அந்த நெருப்புக்குள்ளே எரிக்கப்பட்டார். ஆனால் அவருக்கு எந்த சேதமும் வரவில்லை. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆபிரகாம் அதனால தான் கர்த்தர் மேல அவருக்கு அவ்வளவு அன்பு. கர்த்தரும் அவரை நேசித்தார், ஆபிரகாம் கர்த்தரை நேசித்தார். அதான் இங்க சொல்றாரு, நான் ஆபிரகாம் செய்ய போகிறதே ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஏன்னா ஆபிரகாம் எப்படி இருக்கிறாரா, அவன் பெரிய பலத்த ஜாதி ஆவதனாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். ஆம் பிரியமானவர், இன்றைக்கும் நீங்களும் பெரிய ஜாதியாக மாற வேண்டும். நீங்களும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பமும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு துறையிலே, ஒவ்வொரு விதங்களிலே, ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமை குறித்த ஒரு நம்பிக்கை தேவனுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை என்ன? 19 வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் ஆபிரகாம் அவன் என்ன செய்யறாரா, தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஒரு நம்பிக்கை ஆபிரகாம் மேல் இருந்தது. என்ன நம்பிக்கை இருந்தது? ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும். அப்படின்னா உதாரணம் எடுத்து எப்படி எடுக்கலாம்? அதே ஆபிரகாம் அவருடைய மகன் யாரு? ஈசாக்கு. அப்ப அவங்க பிள்ளைகள் யாரு? யாரு? ஈசாக்கோட பிள்ளைகள் யாரு? யாக்கோபு, ஏசா. அப்போ கர்த்தருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நான் சொல்ல போகிற ஒரு காரியத்தை என் மகனாகிய ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு போதிப்பான், அதன் பிறகு அவனுடைய பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கும் போதிப்பான், 3வது தலைமுறை வரைக்கும் அவன் நான் சொல்ல காரியத்தை அவர்களுக்குள்ளே கொண்டு போவான் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா ஆபிரகாமின் தேவன் எப்படி கொண்டு போக விரும்புறாரு, பலத்த ஜாதியாக மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் பெரிய பலத்த ஜாதியாக மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது, அந்த விஷயம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவன் நான் சொன்ன காரியத்தை அறிவிப்பான். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பொதுவாக பிரச்சனைகள் வருவதும், இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்களுக்கு பொதுவாக காரியம் வருவதும், அவர்கள் கஷ்டம் வருவதும் காரணம் என்ன தெரியுமா? என்ன காரியம் அப்படின்னா, அவர்கள் கர்த்தரை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு செய்த காரியங்களை அவர்கள் அறியாமல் போவதனால தான் உங்க பிரச்சனை வருகிறது. இன்றைக்கு நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க நம்ம உதாரணத்துக்கு ஒரு உதாரணமா சொல்றோம் பாருங்களேன். இப்ப நம்ம டீம்ல எடுத்துக்கோங்க. இப்போ உதாரணமா சொல்லாம, இப்ப பெரியவர்கள் ஏறக்குறைய நம்ம குரூப்ல சும்மா ஒரு கணக்கு போட்டு பார்த்தா எப்படியும் ஒரு 20-25 பேருக்கு மேலாக கர்த்தருக்குள்ள இணைந்து போயிட்டாங்க. அவங்க முதியவர்கள். இப்ப அந்த மக்களுக்கு நம்ம கேட்டோம்னா, அவங்க ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டீங்க, எப்படிங்க நீங்க ஆண்டுக்குள்ள வந்தீங்கன்னு கேட்டு பாருங்க. அவங்க ஒரு பெரிய கதை வச்சிருப்பாங்க. ஆமாங்க, நான் ஒரு நாள் வியாதியில் இருந்தேன், நான் ஒரு நாள் மருத்துவமனையில் இருந்தேன், நான் ஒரு நாள் குழந்தை இல்லாமல் இருந்தேன், நான் ஒரு நாள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன், பிசாசின் போராட்டத்தில் இருந்தேன், நான் இப்படிலாம் இருந்தேன், இப்படி நான் துன்பப்பட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் இந்த இயேசுங்கர் ஊழியர்களை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அப்பொழுது சகோதரிமார் குறித்து கேள்விப்பட்டேன். அப்போ அவங்க எனக்கு ஜெபித்தாங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது. அன்றைக்கு இயேசுவை என் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அது முதல்ல என்னை இயேசு ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் என்று அந்த பெரியவர்கள் சொல்லுவாங்க. அந்த பெரியவர்கள் யாருக்கு சொல்லுவாங்க? அவங்க யாருக்கு சொல்லுவாங்க? அவங்க பிள்ளைகளுக்கு. அப்ப அவங்க இந்த டீம்ல வரும்போது எப்படி இருந்திருப்பாங்க? ஒரு 40 வயதுல இருந்திருப்பாங்க, ஒரு 30 வயதுல இருந்திருப்பாங்க, ஒரு 40 வயது. அப்ப அவங்க என்ன செய்வாங்க? அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு 25 வயது, ஒரு 30 வயது இருக்க அவங்க அந்த பெரியவங்க தன் பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பாங்க. இப்ப இவங்க அப்படியே அவங்க நாட்கள் கடந்து போக வயதாகி போகும் பொழுது 25-30 வயது இருக்க அவங்களே வளர்ந்து வராங்களே, இப்ப அவங்களுக்கு பிள்ளைகள் பிறப்பாங்க. அவங்களுக்கும் பிள்ளைகள் பெறும். அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, எப்படி அவங்க ஆண்டுக்குள்ள வந்தாங்க, எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அவங்க எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்கன்ற அந்த உண்மை அவர்களுக்கு தெரியாது. தெரியாதபடியினால தான் என்ன வருகிறதுனா, அவங்களுக்கு ஒரு அறியாமை வருகிறது. இன்றைக்கு வேதத்துல பார்க்கும் பொழுது இதை தான் நம்ம வேதத்துல பல இடங்களிலே நம்ம பார்க்கிறோம். வாஸ்து பாருங்க, யாத்திரா ஆகம புஸ்தகத்தை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா, யாத்திராகம் புஸ்தகம் 1வது அதிகாரம் என்ன சொல்லுது பாருங்க, யாத்திராகம புஸ்தகம் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்திலே அவன் தோன்றினான். பாருங்க, யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அங்கே தோன்றினான். அந்த யோசேப்பு செய்த காரியங்கள், அந்த தேசத்தை என்ன செய்தார் யோசேப்பு? பஞ்சம் வந்து அந்த எகிப்தே காலியாக போகிற ஒரு நிலைமை, அந்த பஞ்சம் வந்து அந்த எகிப்தே இல்லாமல் போகிற ஒரு நிலைமை வந்தது. ஆனால் குறித்த நேரத்திலே ஆண்டவராய் கர்த்தர் இந்த யோசேப்பை அவர் எங்க கொண்டு போறாரு? அவர் எகிப்திற்கு கொண்டு போகிறார். எகிப்து கொண்டு போன யோசேப்புக்கு அங்க ஒரு சொப்பனத்தை விளக்கம் செய்கிற ஒரு வரம் இருக்கிறது. அதன் மூலமாக அந்த யோசேப் என்ன செய்கிறார்? அந்த பார்வோனுக்கு, பார்வோன் ராஜாவே, நம்முடைய நாட்டிற்கு இப்படி பெரிய ஆபத்து வருகிறது, ஆகவே நீங்கள் இப்படிலாம் செய்யணும், இந்த மாதிரிலாம் செய்யணும், 7 வருஷம் செழிப்பான காலம் வரும், அதன் பிறகு ஒரு பஞ்ச காலம் வரும், இப்படிலாம் செய்யுங்க என்று சொன்ன உடனே அந்த பார்வோன் ராஜா தேவ ஆவியை பெற்ற இந்த மனிதனை போல் ஒருவன் இருக்கிறானா என்று சொல்லி யோசேப்பை 80 வருடம் அந்த எகிப்தில் ராஜாவாக மாற்றி வைக்கிறான். அவர் காலத்தில் எகிப்து மிக செழிப்பாக வாழ்ந்து வருகிறது. யோசேப்பினாலே எகிப்து அந்த இடத்துல காக்கப்படுகிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, அப்படியே நாட்கள் கடந்து போக போக போக போக போக போக போக யோசேப்போடு கூட எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. யோசேப் இறந்து போயிடுறாரு. இப்ப வசனம் சொல்லுகிறது, யார் எழும்புறா சொல்லுங்க, வாசிங்க பார்க்கலாமா? மீண்டும் ஒரு வருஷம் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எகிப்திலே தோன்றினான். இப்ப அவனுக்கு தெரியும், யோசேப்பன யாருன்னு தெரியாது. யோசேப்பு எகிப்து மக்களுக்கு செய்தது தெரியாது. அவன் எலும்பு என்ன செய்தான் போட்டிருக்கு? அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரேல் புத்தராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்கள் பலத்தமாக இருக்கிறார்னு சொல்லி இந்த அந்த மக்களுக்கு துன்பம் கொடுக்க ஆரம்பித்தான். இன்றைக்கு பொதுவாக தேசத்திலே இப்போ ஏன் இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் யார் என்று தெரிந்தால் தேசத்திலே கிறிஸ்துவை துள்ளப்படுத்துவார்களா? இன்றைக்கு மிஷினரிமார்கள், சீகன் பால்க் போன்ற பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் நம்முடைய தமிழகத்தில் வந்து முதல் முதலாக ஓலை சோழில எழுதி கொண்டிருந்த நமக்கு அழகான ஒரு பிரிண்டர் ரெடி பண்ணி கொடுத்தாரே, ஒரு அச்சு அந்த எழுத்துக்கள் எல்லாம் அச்சடிப்பதற்கு ஒரு இயந்திரத்தை செய்து கொடுத்தாரே சீகன் பால்க். அந்த அந்த பெரிய ஒரு பரிசுத்தவானை அறிந்திருந்தால் இன்றைக்கு கத்தோடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யாராவது எழும்புவார்களா, யாராவது பேசுவார்களா? சிந்தித்து பாருங்க. ஏன்னா அவங்களை அறியாதவர் எழும்பியிருக்கிறார்கள். இன்றைக்கு மிஸ்லீமார்கள் செய்த நன்மைகள், கிறிஸ்துவ பாதிரியார்கள் கிறிஸ்துவ ஸ்கூல்ஸில் செய்த மருத்துவ பணிகள், அவர்கள் செய்த கல்வி பணிகள் எல்லாம் தெரியாதவர்கள் இருப்பதனால என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, தெரியாதனால அவங்க ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு விரதமாய் இன்றைக்கு பலர் எழும்புறாங்க. ஆனால் நம்ம ஒரு காரியம் செய்த, இங்கே யோசே பெரியாத ஒருவன் தோன்றினான், அவன் இஸ்ரேல் மக்களை உபத்திரப்படுத்த ஆரம்பித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதான் ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாம் குறித்து கர்த்தருக்கு நம்பிக்கை இருந்தது. அவன் என்ன செய்வான்? தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்வான், அவன் இன்னும் பேர பிள்ளைகளுக்கு சொல்வான். இன்றைக்கு நீங்களும் கூட நானும் கூட அப்படி இருக்க வேண்டும். இப்ப பாருங்க, இப்ப வர புது ஜெனரேஷனுக்கு தெரியாது. இப்ப நீங்க உங்க அம்மா உங்க அப்பா உங்க தாத்தா பாட்டி இங்க ஜபத்துக்கு வந்திருப்பாங்க, எப்படி அவங்க ஆண்டை ஏற்றுக்கொண்டாங்க, என்ன அற்புதம் அவர் வாழ்க்கை நடந்தது. அன்றைக்கு அருமையான சகோதரி அவர்கள் கண்ணீரோடு ஜெபித்தார்கள், எனக்கு இந்த அற்புதம் நடந்தது, எனக்கு அவர்கள் ஜெபித்தார்கள் இந்த விளைவினம் மாறியது, அன்று இயேசுவை ஏற்றுக்கொண்ட என்று அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு பின்னால் வந்து சந்தேகம் இருக்கிறது தெரியாது, ஜெனரேஷனுக்கு தெரியாது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. தெரியாதபடினால் அவங்க அவங்க என்ன தெரியல, அவங்களுக்கு அவங்களுக்கு ஊழியான என்னன்னு தெரியல, சபையின என்னன்னு தெரியல, இயேசுனுக்கிற ஊழியான என்னன்னு தெரியல, இது மூலம் செயல்படுற கர்த்தரை பற்றி தெரியல, அவங்களுக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த யோசேப்பு அறியாத ஒரு ராஜன் தோன்றினான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கணும், எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, நீங்க பெற்றுக்கொண்ட அற்புதங்களை சொல்லணும். நீ இந்த உலகத்தில் வந்தது இவர்கள் ஜபமா என்று சொல்லணும். நீ இந்த உலகத்தில் வந்தது தம்பி இந்த ஆசீர்வாதம், நீ இந்த பாஸ் பண்ணது காரணம் இந்த ஜபம், இவர்கள் ஏறெடுத்த ஜபம் என்று சொல்லணும். நீ மரண தருவாயில் இருந்த அன்னைக்கு அவங்க கண்ணீர் வடிக்கலன்னா நீ உயிரோடு இருக்க மாட்டப்பா என்று சொல்லணும். இன்றைக்கு நிறைய பேருக்கு அது தெரிவதில்லை. யோசேப்பு அறியாத ஒரு ராஜன் தோன்றது போல இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் மொழி திருவலமாய் செய்கின்ற காரியங்களை அறியாத புதிய தலைமுறை எழும்புகிறது. அதனால அவர்களுக்கு ஒன்றும் புரிவதில்லை. சிந்திச்சு பாருங்க, அப்படி இருக்கக்கூடாது. அதனால அந்த ராஜனுக்கு தெரியல, இஸ்ரேல் மக்களால் தான் நம்ம இந்த எகிப்து வாழ்துன்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. அவன் எல்லாரையும் கொடுமைப்படுத்த ஆரம்பித்து விட. இன்றைக்கு கிறிஸ்துக்கள் அருமையான திருச்சபை மக்களே, நாம் அப்படி இருக்கக்கூடாது. நீ இன்றைக்கு உயிரோடு இருப்பது காரணம் என்ன? முதலாவது தேவன் கிருபை. அந்த கிருபை யார் மூலம் கிடைத்தது உனக்கு? என்னையா சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு அதை நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்களா? நீங்க எப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட என்பது சொல்லியிருக்கீங்களா? சிந்திச்சு பாருங்க. நம்ம பிள்ளைகளுக்கு வாட்ஸ்அப் குறித்து யூடியூப் குறித்து போதிக்கிறோம் தவிர, எப்படி நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாய், எப்படி நீ ரட்சிக்கப்பட்டாய், எப்படி நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய், எப்படி நீ ஆண்டோர்கள் வந்தாய் என்ப காரியத்தை சொல்லுகிறையா? சிந்திச்சு பாருங்க. உட்கா தூங்க தான் செய்யறோம். சிந்திச்சு பாருங்க. ஜபத்தில் உட்கா தூங்கிட்டு இருக்கீங்க, எப்படி நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க? அப்போ நல்லா சிந்திச்சு பாருங்க. அப்ப இதை நீ உன் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். அப்பதானே உங்களுக்கு எல்லாம் தெரியும். அங்க மறந்து போனார்கள். ஆகவே ஆபிரகாம் குறித்து, ஆபிரகாம் குறித்து ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம் ஆண்டவருக்கு? அவன் ஆபிரகாம் எப்படி மாறப்போறான்? அவன் அவன் பலத்த ஜாதியாக மாறப்போகிறான். அவன் ஆசீர்வதிக்கப்பட போகிறான் என்ற ஒரு திட்டம் கருத்திருக்கிறது. ஆனா அவர் நோக்கம் என்னன்னு என்ன செய்யணும்? போய் உன் பிள்ளைகளுக்கு சொல்லு. அவங்கவுங்க பிள்ளைகளுக்கு சொல்லி நீ கர்த்தருக்குள்ள ரெடி பண்ணி கொண்டு வரணும். இதை அநேகர் அறிந்து கொள்ளாதபடியினால்தான் இன்றைக்கு சபை வளராமல் இருக்கிறது, ஊழியங்கள் வளராமல் இருக்கிறது, கர்த்தரின் நாமத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. நீ உன் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும், நீ எப்படி ரட்சிக்கப்பட்டாய், நீ எப்படி ஆசிரதிக்கப்பட்டாய், நீ இன்றைக்கு இந்த இடத்துல அமர்ந்திருப்பதற்கு, நீ உயிரோடு வாழ்வதற்கு, நீ இந்த இடத்துல சுகமாக இருப்பதற்கு, நீ இப்படி இருப்பதற்கு காரணம் முதல் ஆண்டர் கிருபை. அந்த கிருபையை ஆண்டர் கொண்டு வந்தாரே, இவர்கள் மூலமாக கொண்டு வந்தாரே என்ற அந்த செய்தியை நீங்கள் சொல்லி பிள்ளைகளை கர்த்தருக்குள் கொண்டு வர வேண்டும். மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு ஜனங்களுக்கு பார்த்தா புதிய புதிய ஊழியங்களை பார்க்கிறாங்க, புதிய பாடல்களை பார்க்கிறாங்க, பாடல்களை பார்க்கிறாங்க, பாடல் பாடுகிறவர்களை பார்க்கிறாங்க, ஆடுகிறவர்களை பார்க்கிறார்கள், புதிய ஊழியங்களை பார்க்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அந்த பலதை பலசை மறந்து விடுகிறது. எப்படி நம்ம ஆண்டுக்குள்ள வந்தோம், இயேசுனா யாருன்னே தெரியாதே, எப்படிலாம் இருந்தோம், எப்படி இந்த ஊழியத்தின் மூலமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம், இயேசுவை காண்பித்தார்லே, நம்ம என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த அந்த காரியம் நிறைய பேருக்கு மறந்து விட்டது. இன்றைக்கு நிறைய புதிய ஊழியர்கள், புதிய திருச்சபைகள், புதிய மக்கள் இன்றைக்கு புதிய கர் அறிமுகம் ஆகும் பொழுது என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் செய்து மறந்து விடுகிறார்கள். மறக்க கூடாது. சொல்றார்களே, ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே கத்தரி பரிசுத்தாமத்தை ஸ்தோத்ரி, ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, கத்தர் செய்த உபகாரங்கள் என்ன செய்யாது? மறந்து விடாதே. இந்த எகித்து மறந்தது, யோசேப்பை மறந்தனாலதான் அந்த பிரச்சனை. ரெண்டாவது பாருங்க, இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஏன் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு சொல்ல சொல்கிறார்னா, யோசுவாவின் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் எடுத்து பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் கடைசி அதிகாரம், சரி, நியாயாதிபதிகள் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. நியாயாதிபதிகள் இரண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் வாசிக்கலாமா? யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரிகளையும் கிரியெல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களுமாகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் என்ன செய்தாங்களா? கர்த்தரை சேவித்தார்கள். இந்த யோசுவாவுடைய நாட்களிலே யோசுவா 31 ராஜாக்களை அவர் இஸ்ரேல் மக்களுக்காக என்ன செய்யறாரு? போய் என்ன செய்யறாரு? யுத்தம் பண்ணி அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க ஜெயிக்கிறாங்க. கானானில் கானானுக்குள்ள கொண்டு போய் அந்த தேசத்தை பங்கிட்டார் யோசுவா. சூரியனையும் சந்திரனையும் அவர் என்ன செய்யறாரு? நிற்க வைக்கிறார். யோர்தானை கர்த்தர் நாமத்தினாலே அவர் பிரிக்கிறார். எரிக்கோ மதில்களை எல்லாம் உடைக்க செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு யோசுவா. யோசுவாவுக்கு பின் இருந்த மூப்பர்கள் அவங்க நாட்கள் எல்லாம் மக்கள் என்ன செய்தாங்களாம் பாருங்க, என்ன செய்தாங்க? அவங்கெல்லாம் கர்த்தரை சேவித்தார்கள். அதற்கு பிறகு என்னன்னா, அவங்க அப்படியே கர்த்தரை விட்டு என்ன செஞ்சாங்க, அந்த மக்கள் அப்படியே என்ன செஞ்சாங்க, மறந்து விட்டார்கள். ஏன்னா அந்த தேவன் செய்த காரியத்தை வசனம் இன்னும் தெளிவா வாசித்து பாத்தீங்கன்னா, ரெண்டாம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடனே சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. பாத்தீங்களா? அப்ப அவங்களுக்கு யார பத்தி தெரியாது? புதிய ஜெனரேஷனுக்கு கர்த்தரை பத்தியும் தெரியாது, புதிய தலைமுறை மக்களுக்கு கர்த்தர் செய்த நன்மையும் தெரியாது. அவங்க ஏதோ ஒன்று பார்க்க புதுசா எழும்புறாங்க, அவனுக்கு என்னன்னே தெரியாது. இஸ்ரேல் மக்கள் வாழ்க்கையில் அப்படிதான் இருந்தது. ஆகவே அந்த மக்கள் என்ன செய்தாங்க? கர்த்தரை விட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? விலகி போகிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதனால தான் கர்த்தர் திட்டமாய் சொல்லும் பொழுது ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கும், அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் சொன்னதெல்லாம் கட்டளையிடுவான். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இப்படி உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் பயிற்றுவிக்க வேண்டும். நீங்கள் இயேசு ஏற்றுக்கொண்ட உங்களுடைய சாட்சி, நீங்க ஆசிரிக்கப்பட்டது, உங்கள் பழைய நிலைமை, இருந்த நிலைமை, நீங்கள் இருந்த கஷ்டம், நீங்கள் இருந்த ஏழ்மை, நீங்கள் இருந்த பலவீனம், நீங்க இருந்த கஷ்டம் எல்லாவற்றையும் நீ அவர்களுக்கு சொல்லி தேவன் உங்களை எப்படி தொட்டார், எப்படி ஆசீர்வதித்தார், எப்படி இயேசு ஏற்றுக்கொண்டார், நீங்கள் இந்த அளவுக்கு ஆசீர்வாதம் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதை நீங்கள் போதிக்க வேண்டும். இதை நிறைய பேர் மறந்து விடுகிறார்கள். இப்படிதான் இங்க நடந்த யோசுவாவை மறந்து விட்டார்கள். யோசுவாவுக்கு பின்னிருந்த மூப்பர்களே மறந்து விட்டார்கள். அவர்களுக்கு பின்னிருந்த பெரியவர்களை மறந்து விட்டார்கள். அவர்கள் எல்லாம் அறியாத புதிய தலைமுறை எழும்பதுனால அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அவங்க பார்க்கற ஏதோ சர்ச்சைக்கு போனோம், ஏதோ ஒரு புதிய பார்க்கற ஏதோ புது காரியத்தை பார்க்கறாங்க, மறந்து விடுறாங்க. அப்படி இருக்கவே கூடாது. அதனாலதான் கத்தர் அற்புதங்களை செய்யும் போதெல்லாம் ஒரு காரியத்தை இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றாரு. பாருங்க, யோசுவாவின் புஸ்தகத்தை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, பாருங்க யோசுவா புஸ்தகம் 3வது அதிகாரம் நீங்க வாசித்து பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறது. அந்த அற்புதம் என்ன? என்ன அற்புதம் நடக்குது அங்க? யோர்தான் என்னாகுது சொல்லுங்க. யோசுவா 3வது அதிகாரம் வாஸ்து பாத்திருக்கீங்களா? யோர்தான் என்னாகுது அங்க? அவர் ரெண்டாக பிரிகிறது. அது பெரிய அற்புதம் நடந்து விட்டது. இப்ப பின்வரும் சந்ததிக்கு அது எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? அதனால்தான் ஆண்டவர் ஐடியா கொடுக்கிறாரு. பாருங்க, யோசுவா 4வது அதிகாரம் எடுத்து பாருங்க. யோசுவா 4வது அதிகாரம் 18 வாசிக்கலாம், 17 வாசிக்கலாம். சத்தமா இல்ல எடுத்துட்டீங்களா? யோசுவா 4:17 வாசித்து பாருங்க. அதுல இருந்து வாசிங்க. யோசுவா யோர்தானிலிருந்து கரையேறி வாருங்கள் என்று ஆசாரியர்களுக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் யோர்தான் நடுவிலிருந்து ஏறி அவர் உள்ளங்கால்கள் கரையிலே ஊன்றின போது யோர்தானின் தண்ணீர் தங்களிடத்திற்கு திரும்பி முன்போல் அதன் கரையெங்கும் புரண்டது. இந்த பிரகாரமாக முதல் மாதம் 10வது தேதியிலே ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிக்கோவுக்கு கீழ் எல்லையான கீழ்காலிலே பாலை பெறுகினார்கள். இப்ப ஆண்டு என்ன சொல்ற, நல்லா கவனிச்சு பாருங்க. அவர்கள் யோர்தானில் எடுத்து கொண்டு வந்த அந்த 12 கற்களை யோசுவா கீழ்காலிலே நாட்ட சொல்லி என்ன சொல்றாரு பாருங்க. இஸ்ரேல் புத்திரரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கல்கள் ஏதென்று தங்கள் பிதாக்கள் கேட்கும் போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும், நீங்கள் சகலனாலும் உங்கள் தேவனை கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும், உங்கள் தேவனை கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை தங்கள் கடந்த தீர்மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாய் கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து திரும்பலும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவர்கள். பாத்தீங்களா, ஒரு கல்ல நாட்ட சொல்றாரு, 12 கல்ல நாட்ட. மக்கள் கேட்பாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாதுல்ல, இப்ப சின்ன பிள்ளையார்கள் தெரியாதுல்ல, அப்போ இது என்ன டேடி, என்னப்பா, என்ன தாத்தா, என்ன அம்மா, என்ன மாமா, என்ன அக்கா என் கேட்டா நீ அவங்களுக்கு சொல்லணும். அன்னைக்கு நாங்க அங்கிருந்து வரும்பொழுது, எகிப்திலிருந்து வரும்பொழுது யோர்தான் நீங்கள் குறுக்கே இருந்தது, சிவந்த சமுத்திரம் குறுக்கே இருந்தது. அப்பொழுது ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்து எங்களை அதிலிருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வந்தார். அதுக்கு அடையாளம் தான் இந்த கல் என்று சொல்ல. அப்ப அந்த மக்களுக்கு என்ன? அப்படியா? அப்போ மோசே யோசுவா போன்ற அவர்கள் மூலமாக தேவன் இவ்வளவு அற்புதம் செய்து நம்மை காப்பாற்றினாரா என்ற சங்கதி யாருக்கு தெரியுமா? அந்த பிள்ளைகளுக்கு தெரியும். அதை சொல்ல சொல்றார். இன்றைக்கு கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள். அப்படித்தான் வேதம் சொல்லுது. 105 சங்கீதனை வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்க கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. வாஸ்து பாருங்க, 105 சங்கீதம், ஒரு அருமையான வசனம் சொல்லுது. 105 சங்கீதம் எடுத்து பாருங்க, அதுல 2 வசனத்தை வாசிக்கலாமா நம்ம எல்லாம்? 105:2, அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். முதல் வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செயல்களை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து. பாத்தீங்களா, அந்த கல்ல நாட்ட சொல்றாரு. நாளைக்கு பாக்குறாங்க, சின்ன புது தலைமுறை வருது, அவங்களுக்கு தெரியாதுல்ல என்ன அந்த கல்லு சொன்னார். இந்த கல் எதுக்கு தெரியுமா? இந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கை நடந்தது நீ மறந்து விடக்கூடாது, தேவன் உனக்கு செய்த அற்புதம் தான் இதுன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லணும் சொல்றாரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அருமையான சகோதரே சகோதரியே, ஆபிரகாமை பெரிய ஜாதியாக மாற்ற தேவன் திட்டம் வைத்திருக்கிறார், ஆபிரகாமை ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறாரு. இப்ப இருப்பதை போல 1000 மணிக்கு தேவன் உயர்த்த சித்தம் வைத்திருக்கிறாரு. பிரச்சனை காலம் தான், கஷ்டம் காலம் தான் எல்லாம், ஆனா கத்தரி பிள்ளைகளுக்கு சகாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோமா? பஞ்சம் வரும், ஆனால் 33 சங்கீதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை பஞ்சத்திலிருந்து கர்த்தர் காப்பாற்றுவார், உங்களை என்னையும் கர்த்தர் காப்பாற்றுவார், மரணத்திலிருந்து காப்பாற்றுவார். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது மறந்து விடக்கூடாது, தேவன் உனக்கு செய்ததை மறந்து விடக்கூடாது. பெரியவர்கள் இன்னைக்கு பாருங்க, எவ்வளவு பெரியவர்கள் கடந்து போயிட்டாங்க. அந்த பெரியவர்களை கூப்பிட்டு விசாரிச்சீங்கன்னு அவங்க சொல்லுவாங்க, பா நீ உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே இயேசு தான்ப்பா. இப்ப உங்களுக்கு கேட்டா அவங்க பேசுற கதை பாத்தீங்களா, அப்பா ஒரு புக் எழுதலாம் அப்படி பேசுவாங்க. ஆனா அந்த பெரியவர்ல போய் கேட்டு பாருங்க, ஐயோ நீ இன்றைக்கு உயிரோடு இருப்பது காரணமே இயேசு தான்ப்பா, ஒரு நாள் உன பலவீனமா தூக்கிட்டு வந்தேன், நீ நடக்க முடியாம உன தூக்கிட்டு வந்தேன், வியாதி பெருக்கில கூட்டிட்டு வந்தேன், நீ மறுத்தி விடுவேன்னு தான் நினைச்சோம், ஆனா கொண்டு வந்து இந்த ஜப வீட்டுல போட்டோம், அக்கா கண்ணீரோடு உனக்கு ஜபித்தாங்க, அந்த கண்ணீரில் பிறந்தவன் தான் நீ, அந்த கண்ணீரை ஆண்டவர் கேட்டார், இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் செய்திருக்கிறார், இன்றைக்கு நீ உயிரோடு இருக்கிறாய், அதற்கு காரணம் கர்த்தருடைய கிருபை ஆண்டு அன்பு. அது யார் மூலம் வெளிப்பட்டது? அவர்கள் ஜபித்தார்கள்ப்பா. இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு தெரியாது, அவங்க அப்படி நேரம் மேலே குச்ச மாதிரி பண்ணுவாங்க. அந்த பெரியவர்கள்லாம் தான் பாருங்க, யோசுவாவும் அதற்கு பின்னர் இருக்க மூப்பர் ஒவ்வொருத்தரும் அவங்க கடந்து போயிட்டே இருக்காங்க. பின்னால் இருக்க ஜெனரேஷனுக்கு யார் என்ன நடந்ததுன்னே தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே அதனாலதான் பார்க்கிறோம், ஆபிரகாம் குறித்த நம்பிக்கை வந்த பிறகு ஆபிரகாம் நிச்சயமாக அவர் ஈசாக்கு சொல்லுகிறார். அப்படியே சந்ததி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நாளில் கூட சிந்தித்து பாருங்கள், நம்ம ஏதாவது மறந்து விட்டோமா, எப்படி இருக்கிறோம் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்ப்பது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நலம் என்று கருதுகிறேன். அவன் தேவன் உங்களை பெரிய ஜாதியாக மாற்ற விரும்புகிறார். நாம் ஆபிரகாம் செய்வதை மறைப்பேனோ என்று சொல்கிறார், ஆனால் நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசித்து நாம் இப்பொழுது நம் கர்த்தர் நோக்கி பார்த்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எடுத்து வாசித்து பாருங்கள், 2 4 புஸ்தகம் எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 24 22 வசனத்தை நாம் எல்லாம் சேர்ந்து வாசிக்க போகின்றோம். வாசிக்கலாமா? அப்படியே அவனுடைய தகப்பனாகிய யோய்தா தனக்கு செய்த தயையை ராஜாவாகிய யோவாஸ் நினையாமல் அவனை குமாரனை கொன்று போட்டான். சிந்திச்சு பாருங்க, இந்த யோவாஸ் அவன் 7 வயசு பிள்ளை இருக்கீங்களா, 7 வயசுல ஒரு பையனை ராஜாவாக மாற்றுகிறான். அவனுடைய அவனுக்கு எதிர்ப்பாய் எலும்பி ராஜவம்சத்தெல்லாம் கொல்ல வேண்டும் என்று சொல்லி அவனுடைய அத்தை எல்லாரையும் கொண்டு போட்டு விடுகிறார், எல்லாரும் அழித்து விடுகிறார். அப்ப யோய்தாய் என்ற ஒரு ஒரு ஆசாரியர் இந்த சின்ன பையனாகிய யோவா சென்றவனை குழந்தையா எடுத்துட்டு போய் மறைத்து வைத்து வளர்த்து இப்போ எத்தனை 7 வயசுல ராஜாவை மாற்று, 7 வயசு குழந்தைக்காவது ராஜாவை மாத்துவாங்களா? சிந்திச்சு பாருங்க. இப்போ இப்ப நம்ம பதவியேற்பு நடந்துட்டு இருக்குது, நம்ம தமிழகத்துல புதிய முதலமைச்சர் பதவியேற்றுக் கொண்டிருக்காங்க. சிந்திச்சு பாருங்க, 7 வயசுல ஒருத்தர் போய் ராஜாவை யாரும் வைப்பாங்களா? அப்போ 7 வயசு பையனை கொண்டு வந்து ராஜாவை மாத்தி அவன் கூட இருந்து எல்லாம் செய்து அவன் பெருசாகிற வரைக்கும் வளர்த்து எல்லாம் செய்து அவனுக்கு ஆண்டவர் பத்தி பொதிச்சு குறிப்பிட்ட வயது வந்து அவனுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சு அவனுக்கு எல்லாம் செய்து வந்து விடுகிறான். இப்ப யோய்தா மரணம் அடைந்து விடுகிறான். ஆனா இந்த யோசனை செய்ய தெரியுமா, யோய்தா செய்ததை அவன் மறந்து விட்டான். அவனுடைய மகனாகிய சகரியாவை பிரித்து அவன் கொன்று விடுகிறான். இதன் சொல்லுகிறது யோய்தா தனக்கு செய்த தயை அவன் மறந்து போனான். இந்த கடைசி காலத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சந்ததி எழும்புகிறது. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், சபையில் இருக்கிறவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், இயேசுங்கிறவர்களுடன் ஆசிரிக்கப்பட்டவர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தரை மறந்துவிடக்கூடாது. கர்த்தர் தான் ஊழியர்களை கொண்டு உங்களுக்கு செய்ததை மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு அவருடைய கால்கள் தள்ளாடலாம், வயது முதிச்சால் ஒருவேளை அவங்க பலன் இழந்து இருக்கலாம், அவர் ஒருவேளை பல சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அவங்க பலவீனமாக இருக்கலாம், அது ஏதோ ஒரு காரியம் நடக்கலாம். ஆனால் தேவன் உனக்கு செய்ததை மறந்து விடாத. இன்னைக்கு நீ இருப்பது, நீ வாழ்வது, நீ ஆசீர்வாதமா இருப்பது, நீ இந்த நிலைக்கு வந்தது எல்லாம் எப்படி என்பதை கொஞ்சம் ஒரு காரணம் நிமிஷம் கண்ணை மூடி சிந்தித்து பார்த்தீங்கன்னா நீ ஆண்டவருக்கு சாட்சியா இருப்பாய், நீ மறந்து விட மாட்டாய். இந்த யோய்தா செய்ததை யோவாஸ் மறந்து போனான். சிந்தி அதுக்கு பின்னால் வரத நீங்களே வீட்டில் வாசி பாருங்க. ஆகவே கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, ஆபிரகாமை போல உங்களை என்னை தேவன் ஆசீர்வதிக்க திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் உன்னை ஒரு இடத்துல நாட்டியிருக்கிறார். நீ அந்த இடத்துல கனி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய். பிளைன்ஸ் எல்லாம் போய் பாக்குறீங்களா? பாத்திருக்கீங்களா? நிறைய வீட்டுல இந்த வீட்டுல தென்னை மரம் நட்டிருப்பாங்க, அது எங்க போய் பழம் கொடுக்க தெரியுமா? பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்க? என்ன செய்யாது வளைஞ்சிக்கலாம் செய்யணும். போய் மத்த வீட்டுல அது அங்க போய் தேங்காய் கொடுத்துட்டு இருக்கோம், வளர்கிறது இங்க கொடுக்கிறது அங்க. எப்படி இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? சபையில நாட்டப்பட்டிருக்கீங்க. நீ சபையில வளர வேண்டும், சபையிலிருந்து கத்தரை மற்றவர்களுக்கு கொண்டு போக வேண்டும். அதை நிறைய பேர் மறந்துடுறாங்க. நீ இருப்பது இங்கு, ஆனா வந்து பிளேஸ்ல போய் பாருங்க, அப்படியே மறந்துட்டு வளர்ந்துட்டே இருக்கும். கொஞ்ச காலம் வந்த உடனே நேரா போகணும். எப்படி போயிருப்போம்? வளைஞ்சிடும். அப்படித்தானே இருக்குது பாருங்க. நேரம் கொஞ்ச நேரம் அப்புறம் பார்த்தா அது ஒரு டேன் ஆயிரும். இப்படி வளைஞ்சி போய் அவங்க வீட்டில் போய் கணி கொடுத்துட்டு இருக்கு. இப்ப நிறைய வீட்டில் பாருங்க, இப்ப இந்த பிச்சர்ஸ் மரம் பிளம்ஸ் மரம்லாம் வளர சீசன் தானே, போய் பாருங்க. அது மத்த வீட்டுக்கு அவனுக்கு கஷ்டமே இல்லை, அவன் பறிச்சு பறி சாப்பிட்டுருப்பார், ஜாலியாக அவர் சாப்பிட்டுருப்பார். ஏன்னா வளர்க்குறது கொடுக்கறது அங்க பறிச்சு சாப்பிடும். பிளம்ஸ் சாப்பிட்றது, பிச்சர்ஸ் சாப்பிட்றது, பேரி சாப்பிட்றது, மாதுளை பழம் சாப்பிட்றது. சிந்திச்சு பாருங்க, வளருவது எங்கே, கனி கொடுப்பது எங்கே? மறந்துவிடக்கூடாது. தேவன் செய்து மறந்துவிடக்கூடாது. யோசுவா கடைசி வரையும் அவன் மோசை கொடியே இருந்தார். ஹலேலூயா. யோசுவா எந்த அளவுக்கு ஆண்டு ஆசீர்வதிச்சார் பாத்தீங்களா? மோசை கூட செய்யல, ஆனா யோசுவா என்ன செய்தாரு? சூரியன் நிறுத்தினாரு, அப்புறம் சந்திரன் நிறுத்தினாரு. அந்த மோசை கொடி பவுல் கொடியே இருந்த திமேத்தை பவுலை போலவே அற்புதம் செய்ய ஆரம்பித்தார். என்னை போல கிரி நடப்பிக்கிறானே என்று சொன்னார். தேமா பவுலை விட்டு அவன் உலகத்தை பார்த்து பெண் வாங்கிப்பான். வேத்த நிறைய காரியம் இருக்கு. ஆகவே இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக உங்களை ஆண்டவர் பெரிய ஜாதியை மாற்ற விரும்புகிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், பெருக பண்ண விரும்புகிறார். ஆனால் ஒரு கட்டளை கொடுக்கிறார், நீ உன் பிள்ளைகளுக்கும் தேவன் சொன்னதை நீ சொல்ல வேண்டும், நீ மறந்துவிடக்கூடாது. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா தோண்டினான். பாருங்க, யோசேப்பு எங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு எகிப்தில் இருக்க அத்தனை பேரையும் காப்பாத்தி தன் பிரயாசத்தை கொடுத்து 80 வருஷம் அவர்களுக்கு எல்லாம் செய்து பார்த்தா கடைசியில் ஒரு ராஜா எலும்பனா யோசேப் மறந்துட்டான். இப்ப அவன் சந்ததியை துன்பப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். யோசே அந்த எகிப்து மாதிரி நீங்க மறந்துடக்கூடாது. இஸ்ரேல் மக்கள் பாருங்க, எகிப்தா அப்படி, இஸ்ரேல் மக்கள் பாருங்க எவ்வளோ நன்மை செய்து ஆண்டவர் அவங்கள அடிமை தனத்திலிருந்து அந்த அவங்க அடிமை தனத்திலிருந்து அவங்க செங்கல் சொல்லையில் இருந்தவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்ல அவங்கள பார்த்தால் இது ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்ல முடியாது. ஃபுல்லாக வேஷம் போட்டிருப்பாங்க. வேஷம் என்னது? கையிலிருந்து ஃபுல்லாக மண்ணு தான். அவங்க காலை துவைக்க மாலை வரைக்கும் மண்ணில் இருக்கிற ஆட்கள். இந்த அந்த ஆட்கள் எங்க கொண்டு வந்தார் போது பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கொண்டு வர்றாரு. அவங்க செஞ்சதெல்லாம் மறந்துட்டாங்க, தேவன் செஞ்சதை மறந்துட்டாங்க, மோசைய மறந்துட்டாங்க, யோசுவா மறந்துட்டாங்க, அவர்கள் அறியாத ஒரு பெரிய புதிய சந்ததி தோன்றியது, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அவங்க கர்த்தரை சேவிக்க அவங்க அப்படியே குறைந்து போய்விட்டாங்க. இந்த யோகிதாவை எடுத்துக்கொள்ளுங்க, யோகமாஸ் 7 வயசுல போய் யாராவது உட்கார வைப்பாங்களா? ராஜாவாய் உட்கார அந்த பெரிய அந்த ஆசாரியன் செய்ததை, யோகிதா செய்ததை யோவாஸ் மறந்து போன இன்றைக்கு அப்படி யாரும் இருக்காதீங்க. ஒரு நாள் ஒரு நாளையும் ஒழித்து ஆசிரியப்பட்டிருப்பீங்க, ஒரு நாள் ஒரு நாள் சபையின் மூலம் நீங்கள் தொடப்பட்டிருப்பீங்க, ஒரு நாள் ஒரு நாளும் கண்ணீர்லாம் நீங்க ஆசிரியப்பட்டிருப்பீங்க. மறந்துடாதீங்க, ஆசிரியப்பட முடியாது, மறக்கவே கூடாது. நீங்க என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன், கண் அவர் கண்ணீரில் நான் பிறந்திருக்கிறேன் தான் சொல்லுவேன். ஒரு கிருபையினால் முதல் கத்தர் கிருபை கத்த நேரம் வந்து தொட்டாரா? சிந்திச்சு பாருங்க, நம்ம இருக்க வீட்டில் வந்து நேரம் கதவு தட்டி மகனே மகளே நான் தான் ஜீசஸ் வந்திருக்கேன் வாமான் சொல்லி அவனை தூக்கிட்டு போனாரா? இல்லையே, அதுக்கு ஒரு தேவைப்பட்டாங்க தானே. சிந்திச்சு பாருங்க, செங்கல் தான், செங்கல் பிரிஞ்சு தான், அந்த செங்கல் பிரிச்சு விடுறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்ல? யாரு செஞ்சாத? மோசேஸ். மோசே உன் கோலை ஓங்கி, உன் கோலை ஓங்கி அந்த தண்ணீரை பிரித்து விடு, அதுக்கு ஒரு மோசை வேணும். அங்க இஸ்ரேல் மக்கள் ஜெயிக்கணும், மோசே நீ கையை தூக்கு, தூக்க ஒரு ஆள் வேணும். நேரம் ஆண்டு செஞ்சிட மாட்டாரு, அதுக்கு ஒருத்தர் வேணும். அல்லேலூயா. ஆண்டு குரலை கேட்கிற ஒருத்தர் வேணும், அறிவுறுத்துற ஒரு ஆட்கள் வேணும். அதை நிறைய பேர் மறந்துடுறீங்க, மறக்காதீங்க, மறக்க கூடாது. அப்படி மறக்காம இருந்தா உனக்கு தொடர்ந்து தேவன் உன் நடத்தும். மறந்துட்டா நான் என்ன சொல்ல முடியும்? ஆபிரகாம் மறக்கல, அதனால தான் ஆபிரகாமை தேவன் தன் சிநேகிதன் என்று அழைத்தார். ஆபிரகாம் புதிய ஏற்பாடு தொடங்கும் போது தொடங்குது பாத்தீங்களா, வாசித்திருக்கீங்களா? புதிய ஏற்பாடு எப்படி ஆரம்பிக்க தெரியுமா? வாசித்து பாருங்க, 1 வாசித்து பாருங்க, வாசித்து பாருங்க சத்தமா. ஆபிரகாமின் குமாரனாகி ஆபிரகாம் நினைச்சார் ஆண்டவர் பாருங்க. புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போது ஆபிரகாம் கொண்டுதான் ஆரம்பிக்கிறார். பரலோகத்தை பத்தி மக்களுக்கு அறிவுறுத்தும் சொல்றாரு, அந்த லாசுர மடி எங்க போகப்பட்டா? மோசை மடியில்னு சொல்ல, ஆபிரகாம் மடி அது பரதீஸ் இலைப்பாறையிடம். அப்ப ஆபிரகாம் இவ்வளவு முக்கியப்படுத்துறாரு பாருங்க ஆண்டவர். ஆபிரகாம் ஆபிரகாம் ஆபிரகாம் நாளைக்கான ஆசை இருந்தார், என்னை பார்த்தான்னு சொல்றாரு இயேசு. ஆபிரகாம் அவ்வளோ நெருக்கம், காரணம் என்னன்னா அந்த ஆபிரகாம் அப்படி இருந்தார். இன்றைக்கு உங்களை என்னை ஆண்டவர் மறக்க கூடாதுன்னா, கர்த்தரை மறக்காதீங்க, கர்த்தர் செய்த கிரியை மறக்காதீங்க, கர்த்தர் செய்த நன்மையை மறக்காதீங்க, கர்த்தர் அதுக்கு பயன்படுத்தின சபையை மறக்காதீங்க, ஊழியர்களை மறக்காதீங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. அப்படிலாம் இந்த பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் பா எப்ரேயர் 13 மதியத்தை சொல்லுவோம், நடத்துறது என்ன செய்ய நீயே வாசிக்கலாமா? எப்ரேயர் 13 ஒரே வசனம் வாசித்து நம்ம கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணம் செய்ய போகின்ற ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் மக்குள்ள நீ செய்ததை நாங்கள் நினைக்கணும் ஆண்டவரே, உண்மை பின்பற்றி வர எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்க. எப்ரேயர் 13:17 வசனத்தை வாசித்து பாருங்க. நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களா? துக்கத்தோடே அல்ல, சந்தோஷத்தோடையே இதை செய்யும்படி அவர்கள் கீழ்ப்படைந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு எப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க மாட்டாது. சிந்திச்சு பார்த்தீங்களா? உங்களை ஒருத்த ஆண்டுக்குள் வழி நடத்தி வந்திருப்பாங்க, உன் ஆசீர்வாதத்துக்கு ஒருத்தர் கண்ணீர் வடித்திருப்பாங்க, நேரம் ஆண்டு தொட்டுறல, என்னைக்குமே நீங்க நினைச்சு பார்க்கணும், நேரம் கதவு தட்டி நான் தான் ஜீசஸ் வந்திருக்கப்பா வா உன தொடரலாம் அப்படின்லாம். யாருக்கு அப்படிப்பட்ட அற்புதம் நடந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆண்டவர் உன்னை தொட்டிருப்பார், ஒரு ஊழியர் மூலமாய் கண்ணீரை தொடைத்திருப்பார், அவர் ஜபத்தை கேட்டிருப்பார், உன்னை ஆசீர்வதித்திருப்பார். இன்றைக்கு இந்த அளவுக்கு நீ இருக்கிறேன் என்றால் அதுக்கு ஒருத்தர் கண்ணீர் தான் காரணம், அவர் கிருபை. அதெல்லாம் மறந்துடக்கூடாது. மறக்காம ஏசப்பா நான் மறந்ததே எனக்கு மன்னியும். பாருங்க, கல்ல கொண்டு போய்க்க சொல்றாரு ஆண்டவர். கல் எதுக்குங்க? அவன் கேட்கறான், எதுக்கு யோசுவா கல் எதுக்கு? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த கல்லை பத்தி உங்க பிள்ளைகள் கேட்பாங்க, இவ்வளவு பேர் கல்லை வச்சு எதுக்குன்னா, ஏன் தெரியுமா? இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குதுப்பா. இப்படிலாம் எங்களை ஆண்டவர் வழிநடத்தி வந்தார் என்பதை உன் பிள்ளைகளுக்கு நீ சொல்ல வேண்டும் என்பதை. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? கடந்த காலத்தை நீ பிள்ளைகளுக்கு சொல்லணும், பெரியவங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, பேர குழந்தைக்கு சொல்லுங்க. அப்படித்தான் நம்ம அம்மா அப்பா எல்லாம் நம்மளை வளர்த்தாங்க. இப்ப பாருங்க, நல்லா நினைச்சு பாருங்க, இப்ப நம்ம முன்னால போன பெரியவங்க அவங்க பாருங்க, நல்லா அவங்களுக்கு இருக்கிற வாஞ்சையெல்லாம் பாருங்க. நல்லா ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். அந்த பெரியவங்களை பாருங்க, எவ்வளவு 25 பேர் கிட்ட போயிட்டா, அவங்க எல்லாம் நீங்க யாரை வேணா கொண்டு வாங்க, எந்த அம்மாவையோ அந்த ஐயாவையோ யாரை வேணா இப்ப மனசுல நினைச்சு பாருங்க. அவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இருக்கும், இயேசுவை பத்தி சொல்லுவாங்க. ரெண்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அக்காங்கிட்ட போய் ப்ரேயர் பண்ண, அக்காங்கிட்ட போய் கேளு, அவங்கள கனம் பண்ணு. அந்த பெரியவருடைய வாஞ்சல்லாம் அப்படி இருக்கும். யார் வேணா நீங்க எடுத்துக்கலாம், எந்த பெரியவர்கள் வேணா எடுத்துக்கலாம். ஒரு முறை ஒரு ஐயா வந்து என்கிட்ட சொன்னாரு, என்னங்க இவரு, அவர் ஒருத்தர் சொல்லி ஒரு நம்ம ஜப, என்னங்க இவரு எப்ப பார்த்தாலும் பைபிள்ன்றாரு, இவர் என்னங்க இவர் எப்ப பார்த்தாலும் பைபிள்ன்றாரு, இயேசுன்காரன்றாரு, என்னங்க சபைன்றாரு, என்னங்க இது என்ன இவருக்கு என்னங்க ஆயிடுச்சு. சில அவருக்கு ஒன்றும் ஆகலை, அவருக்கு பேரை என்ன வச்சுட்டாங்க, தன்னை கடைசியில் பைபிள் மாமான்னு வச்சுட்டாங்க. அந்த பெரியவர்கள் போய் கேட்டு பாருங்க, அவங்க அதை தான் சொல்லுவாங்க, ஏசு ஒளியும். அது கருத்த வந்து ரெண்டாவது சந்ததி கேட்டு பாருங்க, அவங்களும் செய்வாங்க, இல்லை நம்ம ஊழியம் நம்ம சபை. அந்த பெரியவங்களுடைய பிள்ளைகளை கேட்டு பாருங்க, நம்ம சபை நம்ம ஊழியம் நம்ம. அதுக்கு வர மூணாவது சந்ததியை பாருங்க, இந்த மூணாவது சந்தை கேள்வி குறிப்போம், கேட்டு பாருங்க.

முன்னாள் இருக்க அம்மா மாரி ஐயா மாரி யார வேணா எடுத்து பாரு, எல்லாம் அபிஷேகம் பெற்றவங்க. யார வேணா சொல்லுங்க, சொல்லுவேன். எத்தனை பேர் சொல்லுவேன், நம்ம குரூப்ல போனோம் எல்லாரும் லைனா சொல்லலாமா? அண்ணாலாம் எடுத்துக்கிறீங்களா, எல்சம்மா எடுத்துக்கிறீங்களா, நகோமியம்மா எடுத்துக்கிறீங்களா, பேட்ரிக்கை எடுத்துக்கிறீங்களா, நம்ம எங்க அம்மா இருந்தாங்க அவங்களை எடுத்துக்கிறீங்களா? எத்தனை பேர் சிந்திச்சு பாருங்க, ஒவ்வொருத்தையும் என்ன பாருங்க, எடுத்து பாருங்க, எல்லாரையும் அவங்க வாழ்க்கையை பாருங்க. அபிஷேகம் பெற்றிருப்பாங்க, தரிசனங்களை பார்ப்பாங்க, ஊழித்தின் வாஞ்சையா இருப்பாங்க. அந்த அந்த ஜெனரேஷன், இப்ப இருக்க ஜெனரேஷன் அவர் பிள்ளைகளுக்கு அந்த வாஞ்சா இருக்கான்னு பாருங்க, டோட்டலா பாதியா குறைஞ்சிருக்கும். வின்சென்ட் நடக்க முடியாம வருவார், அப்படியே வருவாரு வந்து சொல்ல, பிரதர் இந்த ஜப குறிப்பில் எனக்கு பெரிய எழுத்துல எழுத சொல்லி கொடுங்க, நான் வீட்டில் ஜபிக்கிறேன். அந்த பெரியவர்கள் வாஞ்சேன். இப்போ நம்ம நம்ம இந்த உலகத்துக்கு கடந்து போன எல்லாரும் பத்தி சொல்றேன், அவங்க பிள்ளைகளுக்கு எடுத்து போறோம், அந்த வாஞ்ச அப்படியே பாதியா குறைஞ்சிருக்கும். உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? சிந்திச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைகளை பாருங்க, அந்த பாதிலிருந்து இன்னும் குறைஞ்சிருக்கும், ஒண்ணுமே இருக்காது. அவங்க பிள்ளைகளை பாருங்க, டோட்டலா இனி ஆண்டவருக்கு தாமதிக்கணும் ஒரு 5 வருஷம், ஆனா யாருன்னு இயேசுக்காரன் என்னன்னு தெரியாது, ஏன் இயேசுக்கு வரனே தெரியாது, ஊழியக்காரன் யாருன்னு தெரியாது. ஜீசஸ் தெரியும், அது யாரோ ஒரு ஊழியக்காரன் அவங்க சொல்லுவாங்க, அங்கே அப்படியே போய்கிட்டு இயேசுங்கிற என்ன தெரியாது, ஊழிய என்ன தெரியாது, எப்படி ஆசிரியப்படன்னு தெரியும், எப்படி வந்தோனே நிறைய பேருக்கு அந்த சந்ததி மறந்து போய் விடுகிறது. ஆனால் இதற்கு இதுவரையில் இருந்த எல்லாரையும் பற்றி நான் சொல்ல முடியும்னா, 25 பேரை எண்ணி பார்த்தீங்கன்னா அத்தனை பேரோட அம்மா மாரும் ஐயா மாரும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, நம்ம சபைக்கு போங்க. இறந்தும் கூட பேசி கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் சில இறந்த நம்முடைய சபை மக்களை குறித்து பேசி கொண்டிருக்கும் பொழுது அவங்க இலைப்பாதல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அவங்க போய் கேட்குறாங்களா, ஆண்டவரே ஏண்டவரே எங்கள் ஜப வீடு மாத்த இருளா இருக்குது, ஏங்காண்டவரே எங்கள் இடம் மாத்திரம் வித்திரண்டா இருக்குது, அப்பா எங்கள் ஊழியக்கார ஆசீர்வதிங்கப்பா, எங்கள் ஜபம் கூட்டம் வளரட்டும் ஆண்டவரே. பாருங்க, இறந்தும் போய் ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க, இங்கே நம்ம ஜபிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இதுதான் அந்த பெரியவர்கள், யோசுவா காலத்து மக்கள் மாதிரி அவங்களாம். அதுக்கு பிறகு அவங்க பிள்ளைகள் இருப்பாங்க, அவங்களுக்கு விசாரிச்சு பாருங்க, டோட்டலாக குறைஞ்சிருக்கும் பாதி. அந்த வாஞ்சல் கொஞ்சம் இருக்கும், ஊழியம் இருக்கும், ஊழியக்காரர் மேல் இருக்கும், ஆண்டவர் பற்றி செய்வாங்க, சபை ஊழியம் காணிக்க இதெல்லாம் கொஞ்சம் இருப்பாங்க. அவங்க பிள்ளைகளை பார்த்து டோட்டலாக அதோட காலாக இருக்கும். இனி அவங்க பிள்ளைங்க பாருங்க, எல்லாம் குறைஞ்சி ஒன்றும் இல்லாமல் இருக்கும். சிந்திச்சு பாருங்க. இப்போ இறந்து போனவங்களை பற்றி சொல்லலாம், அவங்க பிள்ளைகள் யாராச்சும் ஊழியம் செய்றீங்களா? அவங்க பிள்ளைகள் யாராச்சும் ஊழியம் செய்றீங்களா? அந்த வாழையடி வாடகை அது வருதா ஆச்சும். அதனால தான் கர்த்தர் திட்டமா சொல்றாரு, ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு சொல்வான் நம்பிக்கை, அவன் தன் பிள்ளைகளுக்கு சொல்வான் ஒரு நம்பிக்கை, அவன் தன் பிள்ளைகளுக்கு சொல்வான் நம்பிக்கை. உங்களுக்கு குறித்து என்ன குறித்து ஆண்டவர் நம்ப முடியுமா? இன்றைக்கு அருமையானவர்களே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பைபிள் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்தாலும் நம்ம குடும்பத்தார், நம்ம கண்ணெதிரே வாழ்ந்த கத்தோடைய பிள்ளைகள், நம்முடைய அம்மா மாருங்க ஐயா அவங்களாம் வாழ்ந்து அவங்க வாழ்க்கையை நினைச்சு பாருங்க, ஊழியத்தின் மீது அவங்க கொண்ட அந்த தாகத்தை பாருங்க, அவங்க சூழ்நிலை பாருங்க. கமல் அம்மாலாம் பார்த்து நடக்க முடியாது அவங்களால, அப்படி இப்படிதான் நடப்பாங்க. மேலே அந்த படிக்கட்டு ஏறி வந்து அவங்க நின்றுக்குவாங்க, தம்பி போய் கூப்பிட்டு வருவார். இப்படி அவங்க சில முறை கீழே விழுந்தனால அவங்க வர்றதில்லை, சபைக்கு வரணும் சபைக்கு வரணும். பாருங்க அவங்க வாஞ்ச ப்ரையர் வாக் கடைசி ஒரு ஊழியம், கடைசி ஒரு டிசம்பர் மாதம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே ப்ரையர் வாக்கு ஊழியம், அவங்க சொன்னாங்க நான் கட்டாயம் ப்ரையர் வாக்கு போவேன், காலை தூக்க முடியாதுங்க. அப்போ மெதுவாக அவங்கள தூக்கி வேனில் உட்கார வச்சா ஜெபிச்சுட்டு வர்றாங்க. அந்த வாஞ்ச இன்னைக்கு எத்தனை பேருக்கு இருக்குது? அண்ணா நம்ம எடுத்துக்கொள்ளுங்க, முதலாவது ப்ரையர் வாக்கு பண்ண முதல் வந்து அவங்க தான் அவங்க ஆஃபரிங் கொடுப்பாங்க, என்னோட தான் முதல் இருக்கணும்ப்பான்னு சொல்லுவாங்க, எல்லா கூட்டத்துக்கும் வருவாங்க. இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, வின்சென்ட் ஐயா எடுத்துக்கோங்க, நம்ம எல்சம்மா எடுத்துக்கோங்க, நகோமியம்மா எடுத்துக்கோங்க, பேட்ரிக்கை எடுத்துக்கோங்க, நம்முடைய குடும்பங்கள் இருக்க எல்லாரையும் எடுத்து பாருங்க, ஒவ்வொருத்தரும் எடுத்து பாருங்க, எல்லாருக்குள்ளேயும் அந்த வாஞ்சம் இருந்திருக்கும். நமக்கு நம்ம கண்ணெதிரே இருக்கிறவங்க நினைச்சு பாருங்க, அப்புறம் பைபிளுக்கு போவோம், பைபிள் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல. இந்த வாஞ்சை நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் வரணும், வந்தால் ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமீன் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? ஆகவே எழுது நின்று நம்ம நோக்கி எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது சிந்தித்து பார்த்து ஜபம் பண்ணுவோமா? யோசேப்பை அறியாத ஒரு ராஜானை போல வெளியே இருக்கிறோமா? யோசுவாவையும் அந்த அவருக்கு பின்வரும் சந்ததியும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த நன்மையை மறந்த சந்ததியை எழுந்திருக்கிறோமா? அல்லது யோவாஸ் யோய்தா அவனுக்கு பாராட்டின நன்மையை மறந்த சந்ததியா இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம் சிந்தித்து பார்த்து. இல்ல ஆண்டவரே, நான் என் பெற்றோரை போல இயேசுக்காக நான் எழும்புவேன்,
என் முதியோர்

இப்ப ஆண்டோருக்கான எலும்புவேன், பைபிள் இருக்கிற நீ காண்பித்திருக்கிற பரிசுத்தவான்லி போல இயேசுக்காக நான் எழும்புவேன்னு சொல்ற கூட்டமாய் நம் மாறுவோம். நம்ம எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம்.

அர்ப்பணிக்கலாம் ஆண்டவரே. எங்களை மாற்ற ஆண்டு ஆபிரகாமை போல எங்க சந்ததி மகாரட்டம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க, அர்ப்பணம் பண்ணுங்க, அவரை தத்த நல்ல கழுவப்படுங்க. தேவன் உன்னை இடத்து வைத்த இடத்தை மறந்து விடாத, தேவன் உங்களை நாட்டின் இடத்தை மறந்து விடாதீர்கள். அர்ப்பணம் செய்யுங்க, தேவனே என்னை மாற்ற ஆண்டவரே. அர்ப்பணிக்கலாமா? அவ்வியானவரே எங்களை தகுதிப்படுத்தும் ஐயாலேலூயா. அர்ப்பணிக்கலாமா? அர்ப்பணம் பண்ணுங்க தகப்பனே. ஆமா ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு நம்பிக்கை இருந்தது. ஆபிரகாம் கர்த்தர் வழி நடவுகள் என்று சொல்லி தன் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கு அறிவிப்பான் என்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுப்பா. அப்ப நாங்களும் எங்கள் பிள்ளைகளுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் உங்களுடைய மகத்துவத்தை சொல்ல, நீர் எங்களுக்கு பாராட்டின காரியங்கள், நம்முடைய ஊழியத்தின் மூலமா நீ செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கர்த்தர் செய்ததை மற்றவர்களுக்கு அறிவிக்க எங்களை தகுதிப்படுத்தும். என் ஆத்மாவுக்கு தேவன் செய்து சொல்லுவேன் என்று சொன்னது போல நாங்கள் சொல்லத்தக்கதான ஒரு கிருபை அடியார்களுக்கு கர்த்தர் தயவாய் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் கரம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் கிருபை இறங்கட்டும். தன் அர்ப்பணிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே மாற்றங்களை உருவாக்கி தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு காமாண்டவரே, யோசா பார்த்து 12 கற்களை நாட்டு என்று சொன்னீர். ஆம் வந்து அதை இப்ப பிள்ளைகள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு நான் செய்த நன்மைகள், நான் செய்த காரியங்கள் தெரிய வர வேண்டும் என்று சொல்லி அது அதற்காக நீர் அந்த காரியத்தை செய்ய சொன்னீர். அப்ப நாங்களும் கூட அப்ப எங்கள் சந்ததிக்கு ஆமா பின்வரும் தலைமுறை மாறிக்கொண்டே இருக்கிறதுப்பா. இப்ப ஒரு பிள்ளைகளுக்கு தெரியவில்லை ஆண்டவரே. அப்பா நம்மளது அப்ப நீர் இயேசுங்கிற ஊழியத்தில் செய்கின்ற நன்மைகள் அவர்களுக்கு தெரியவில்லை அப்பா. அப்பா ஒவ்வொரு அப்படியே விலகி போய் கொண்டிருக்கிறார்கள் அப்பா, கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. தேவனே நாங்கள் உமக்குள்ளாகவும் கர்த்தாவே ஊழியத்திற்குள் நிலைத்திருந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு அந்த கிருபையை அதிகமாய் தாரும் ஆண்டவரே. கர்த்தர்களுக்கு செய்த அதிசயங்கள் தியானித்து பேச எல்லா பிள்ளைகளுக்கு சொல்ல, எங்கள் குடும்பங்களை கொண்டு வர அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காக நன்றி அப்பா. பின்னாடி போகின்ற திருவிருந்த பகுதிகளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும் ஆண்டவரே. நாம் ஒன்றே உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையை ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. திருவிருந்து இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்க, ஒரே நிமிஷம் பாருங்க. இப்படிலாம் ஆபிரகாம் ஒரு நல்ல மனிதனாக இருந்தபடினாலே ஆபிரகாமுக்கு நடந்த ஒரு காரியத்தை குறித்து நம்ம இங்க பார்க்கின்றோம். வாசித்து பாருங்க, ஆதியாகம் புஸ்தகம் 14வது அதிகாரம், ஆதியாகம் புஸ்தகம் 14 அதிகாரம் 18 வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆதியாகமும் 14 அதிகாரம் 18 வசனம் வாசிக்கலாமா? அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமேன் ராஜாவாகிய மேல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியுடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. ஹலேலூயா சொல்லாமா? சிந்திச்சு பாருங்க, செய்து வந்த ஆபிரகாமுக்கு அங்க ஒரு திருவிழா நடக்கிறது. ஹலேலூயா. மெல்கிசேதேக்கு என்ற ஒரு ஆசாரியன் வந்து என்ன கொடுத்தாராம் பாருங்க, அவருக்கு என்ன கொடுத்தாரு பாருங்க, அப்பமும். அந்த புதிய ஏற்பாட்டுக்கு அந்த மெல்கிசேதேக்கு எப்ரேயர் 7:8 வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக ஒப்பிடப்படுகிறார். அந்த ஆபிரகாமுக்கு அங்க என்ன கொடுக்கப்படுகிறது, என்ன கொடுத்தாரு, அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தது போல இப்பொழுது நமக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்பமும் திராட்சரசமும் திருவிருந்து வழியாக கொடுக்கிறார். ஹலேலூயா. நீங்களும் ஆபிரகாமை போல உங்கள் பிள்ளைகளுக்கு, அவர்கள் பிள்ளைகளுக்கு, அவர்கள் பிள்ளைகளுக்கு நீங்க கர்த்தரை குறித்து பேச, கர்த்தர் செய்த நன்மைகளை பேச நீங்கள் தயங்க கூடாது. அந்த ஆபிரகாமுக்கு தான் ஆண்டவர் எதிர்கொண்டு போய் மேல்கே சேர்த்துக்கு என்ற ஆசாரியன் அனுப்பி திராட்சரசம் அப்பவும் கொடுத்தது போல புதிய ஏற்பாடு காலத்தில் நமக்கு திருச்சபை மூலம் என்ன கொடுக்கிறார், இப்போ திருவிருந்து கொடுக்கிறார். ஹலேலூயா. கொடுத்து என்ன சொன்னார பாருங்க, அது அந்த அப்பவும் திராட்சரசம் கொடுத்து நம்ம நிறைய பேர் திருவிருந்தா எஞ்சி ஓடிடுறோம். லேட் ஆயிடுச்சுங்க, போயுங்க, போய் சமைக்கணுங்க, இன்னைக்கு போய் சிக்கன் செய்யணும், மட்டன் செய்யணும், அதை செய்யணும், எதை செய்யணும், இன்னைக்கு உருண்டைக்கறி செய்யணும், அதை செய்யணும், போகலாம், டைம் ஆச்சு, டைம் ஆச்சு, போனால் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கலாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது பாருங்க, அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியெல்லாம் இருந்து சாலைமையின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பவும் திராட்சரசம் கொண்டு வந்து அவனை என்ன செய்தாரா, ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு
நீ திருவதில் பங்கு பெற்றவர் என்ன கிடைக்கும்? உன்னதமான தேவன் என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப திருவதில் பங்கு பெறுகிற மனிதனுக்கு அந்த உன்னதமான தேவன் என்ன கிடைக்கிறது? நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஓடிராதீங்க, திருவன் பங்கு பெறணும். பங்கு பெற்றாதான் இயேசு சொன்னார், ஒரு மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணும் பொழுது கடைசி நாளில் அவனை உயிரோடு நான் எழுப்பேன். சொல்லுங்க, ஆமென் சொல்லுவோமா? உயிரோடு எழுப்ப ஆண்டவர் எழுப்ப போகிறார். அப்ப அது திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது ஆயுதத்தோட, ஐயோ நான் ஆயத்தமா வரலீங்க, அதுக்கு தான் 5 நிமிஷம் கொடுக்குறோம் உங்களுக்கு. இப்போ ஐயோ நான் ஆயத்தமா வரலையே, எனக்கு யாராவது சொல்லியிருந்தா, நான் போன வாரத்திலிருந்தே ஆயத்தமா. சில அபிலேசமா ஏதாவது சாக்கு சொல்லுவாங்க. இப்ப அதுதான் டைம். இந்த ஓட வேண்டாம், முழங்கால் போடுங்க, முழங்கால் போல் நின்னுக்குங்க. கொஞ்சம் நின்று ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்த, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்த ஜெபிக்கலாமா? அவர் சொல்ற தன்னைத்தான் நிதானித்து பார்க்கிறவன் அவன் நியாயம் தீர்க்கப்பட மாட்டான். ஆகவே அபாத்திரமா மாத்திரம் புசிக்காதீங்க. சும்மா மன்னிப்பு கேட்காத அப்படி நம்ம ஏதாவது தன வீட்டை வந்துடக்கூடாது. அதுக்கு தான் டைம் 5 நிமிஷம். முழங்கால் போட்டு ஆண்டவரே என்னை மாற்ற, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க. அப்ப எனக்குள்ள நீங்க வாங்கப்பான், கூப்பிடுங்க, திருவிருந்தில் பங்கு பெற்று பாருங்க. உன்னதமான தேவடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்துக்கு தரும். இதை இதை எதிர்பார்க்க நீங்க ஓன என்ன சம்பாதிச்சாலும் நிக்காது கையில, எங்கேயாவது கொண்டு போய் தான் கொட்டணும். அப்புறம் கத்துடைய ஆசீர்வாதம் என்ன கொடுக்கும் உங்களுக்கு? ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதனுடைய ஒரு வேதனை கூட்டாரோ கூட்ட மாட்டாரா? வேதனை கூட்டார். அப்ப திருவிருந்தினை பங்கு பெறும்போது உன்னதமான தேவனை ஆசீர்வதிக்கிறார். உன் உள்ள ஆவி ஆத்தம் அவர் உள்ளார்ந்த அற்புதம், வெறியார்ந்த அற்புதம். மெட்டீரியல் பிளஸ்ஸிங்கும் கிடைக்கும், உனக்கு பரலோகத்திற்கு எவ்வளவு பிளஸ்ஸிங்கும் கிடைக்கும். ஆண்டவர் ஆசீர்வாதத்திற்காக நம்ம தலைவணங்கி கொஞ்சம் நேரம், ஒரு 5 நிமிஷம் எடுத்து தப்பு இல்லையே. 5 நிமிஷத்தில் போய் என்னங்க சம்பவம், 100 ரூபா சம்பாதிச்சிருவீங்களா, 1000 ரூபா சம்பாதிச்சிருவீங்களா, என்ன கிடைச்சிட போகுது, எவ்வளோ என்ன அப்படி கறியை அதுக்குள்ளே பிரட்டிடுவீங்களா? கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும், எல்லாரும் டைம் எடுக்கும் தானே, சொல்லுங்க டைம் எடுக்கும் தானே. ஒரு 5 நிமிஷம் தப்பு இல்லை. ஒரு காந்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க. அந்த மெலுக்கு சேத்தை கொடுத்தா இன்னைக்கு உங்களுக்கு டைம் இருக்குமா, நம்ம சேனல்ல பாருங்க. மெலுக்கு சேத்தைக்கு இவரை குறித்த ஒரு படம் இன்னைக்கு போடுறோம் பாருங்க. மெலுக்கு சேத்தைக்கு என்ற ஒரு படம் இன்னைக்கு உங்களுக்கு திரையிடப்படுது. மெலுக்கு சேத்தை எப்படிலாம் வாழ்ந்தாருன்ற ஒரு சரித்திரம், அது நீங்க இதுவரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. மெலுக்கு சேத்தைக்கு அப்படின்ற ஒரு படம் தமிழ்ல இன்றைக்கு திரையிடப்படும். அப்புறம் மத்தியானத்துக்கு மேல ஒரு 4 மணிக்கு மேல அதை பாருங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. மெலுக்கு சேத்தை எப்படிலாம் வாழ்ந்தாரு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு உங்களை தேவன் ஆசீர்வதிக்க போறாரு. எல்லாரும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்தும், சோம் பண்ணுவீங்க, அவசரப்பட்டு ஓடிடாதீங்க. நான் ஆயத்தம் வரல நினைக்க, இப்போ 5 நிமிஷம் ஆயத்தப்படுங்க. உங்க பாவங்களை அறிக்கை செய்யுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. முடிச்சு முடிச்சு பார்த்துட்டு இருக்க கூடாது, கண்ணை மூடி நீங்க நீங்களும் ஏசுவோம். ஆமென். ஜெபம் பண்ணலாமா? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு எல்லாம் ஆயத்தம் பிடிச்சிடும். நீங்களும் அதுக்குள்ள உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. ஆமென். எல்லாரும் அப்படியே கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ண, சத்தமா ஜெபிக்கிறோம் ஜெபிக்கலாம், மௌனமா ஜெபிக்கிறோம் ஜெபிக்கலாம். கண்ணை திறந்து மாத்த பார்த்துட்டு இருக்க கூடாது. நல்லா நீங்களும் ஆண்டு வரும் உறவாடி கொண்டே இருக்கலாம். ஹாலேலூயா ஜெபம் பண்ணுங்க பாக்கலாம். தேங்க்யூ மைலா, நன்றி நன்றி நன்றி. சத்தமா ஜெபிக்கணும், ஸ்டார்ட் பண்ணிருங்க.

0: அவனோடே வாசம் பண்ணுவோம்.
1: அவனோடே வாசம் பண்ணுவோம். வசன தைரியத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் கை கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்த வாசனத்தை ஒவ்வொரு வாசனத்தையும் கை கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு உள்ளது உள்ளதென்றோ இல்லது இல்லதென்றோ சொல்லுங்க, இல்லாட்டே என்ன செய்யுது, அதெல்லாம் தீமைன்னு சொல்றாரு. இப்ப எத்தனையோ காரியங்கள் வாசனை இருக்கு, அந்த வாசனத்தெல்லாம் கை கொண்டாதான் பிதா நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். என் வசனத்தை கை கொடுங்கிறது நாங்களும் வந்து என்ன செய்வோம், வாசம் பண்ணுவோம்னு சொல்றாரு. எத்தனை வசனங்கள் நம்ம கை கொள்ளாம இருக்கோம், யோசிச்சு பாருங்க. வசனத்தை கை கொள்ள வேண்டும். கர்த்தர் கொடுத்த நாட்களும் வேஸ்ட் பண்ணவே கூடாது. கர்த்தர் கொடுத்த வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கை கொள்ள வேண்டும். வசனத்தை ஒவ்வொரு வசனத்தையும் கை கொண்டு வாழ வேண்டும். கை கொண்டு வாழலாம் பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது அருமையானவர்களே. அதனால இன்னைக்கு நம்ம மனசுல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நம்ம தீர்மானம் பண்ணலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. மனசுல ஒரு உள்ளத்துல ஒரு தீர்மானம் நமக்குள்ள வரணும். தாவி சொல்றாரு சங்கீதம் 17:3 வசனம், அவர் சொல்ற இறுதியில் ஒரு தீர்மானம் பண்ணாரு. நம்ம இறுதியில் தீர்மானம் பண்ணாம நம்ம என்னதான் வாழ்ந்தாலும் வாழவே முடியும். நமக்குள்ள ஒரு தீர்மானம் பிறக்கணும்.
0: என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன்.
1: வாய் மீறாதபடிக்கு என்ன செஞ்சாரு, தீர்மானம் பண்ணினார். தானியல் என்ன செஞ்சாரு, தானியல் புத்தகம் 1:8
0: தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று
1: தன்
0: இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு.
1: எங்க தீர்மானம் பண்ணாரு, இதயத்தில். நம்ம தீர்மானமே பண்றது இல்ல, அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம், நம்ம பரிசுத்தாவில் அறையறது இல்ல, தேவனோட வசனத்தை கை கொள்றது இல்ல. நம்ம பரிசுத்தாவில் நிறைஞ்சாதான் கர்த்தராகிய தேவன் வரும்போது நம்ம போக முடியும். அதான் சொல்றாரு கர்த்தர் ஆரவாரத்தோடு இறுதியில் தீர்மானம் பண்ணுங்க. தானியல் இறுதியில் தீர்மானம் பண்ணினார். தாவீது தீர்மானம் பண்ணினார். நம்மளும் தீர்மானம் பண்ணலாம் மாத்திருந்தான். ஏதோ வசனத்தை கேட்டோம் போயிட்டோம் அதோட மறந்துட்டு அப்புறம் அடுத்த சரி ஞாயிற்றுக்கிழமை வரும், அதோட இல்ல. இறுதியத்தில் ஒரு தீர்மானம் பண்ணு. கர்த்தருக்காக வாழ்வு, கர்த்தருக்காக கர்த்தருக்கான்னு சொல்லிட்டு என்ன கொடி இந்த உலகத்தில் என்ன சேர்த்தாலும் பரலோகத்திற்கு ஒரு ஒரு சின்ன பைசா கூட கொண்டு போக முடியாது. இந்த உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுக்காக வாழ்ந்தாதான் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். உயிரோடு இருக்கு நாமும் அவர் ராஜ்யத்துக்கு போய் அவரோடு எப்போதும் கூட இருப்போம். இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். பரலோக ராஜ்யத்தில் தான் எவ்வளவு நேரம் வர போறோம், நீடிய காலமா வாழ போறோம். ஹலேலூயா, யுக யுகமா வாழ போறோம். ஹலேலூயா. அதற்கேற்ற நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தோடு இறைஞ்சிருக்கணும். தேவனுடைய வசனத்தில் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், கை கொள்ளணும். பிழைத்திருக்குன்னா என்ன செய்யணுமா பாருங்க, 119 17 வசனம்,
0: உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும் அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கை கொள்வேன்.
1: நம்ம வசனத்தை கை கொள்றதுக்கு என்ன செய்யணும், நாம் பிழைத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு எப்படி இருக்கணும், அனுகூலமாய் இருக்க வேண்டும். அப்பதான்

0: தேவையோட வாசனத்தை நம்ம கைக்குள்ள முடியும். என்னால வாசனத்தை கைக்குள்ள முடியல, வாசனத்தை கைக்குள்ள முடியலேன்னு சொல்லி காலங்குறோம். ஆண்டோடு இருந்தோம் நமக்கு அனுகூலமா இருப்பாரு. அப்பொழுது வாசனத்தை அப்பறம் பிழைத்து ஒரு வாசனத்தை கைக்குள்ளேன்னு சொல்றாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் பிழைத்து இருக்கணும் அப்பா, நீர் எனக்கு அனுகூலமா இருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை அறிப்பேன் ஆண்டவர்களே. இந்த வாழ்க்கை நம்ம யாரும் வீணாய் போயிட்டு கூடாது. அல்லேலூயா. மொத கத்ரா இயேசுக்கு பரிசுத்தவன்கள் வரும்போது நம்ம மொதல் எப்படி இருக்கணும்? பரிசுத்தவன இருக்கணும். இப்ப நம்மளும் பரிசுத்தமா இருந்தா தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். எப்படி பரிசுத்தம்? பிழையற்ற பரிசுத்தான இருக்கணும். நம்ம ஆவிய ஆத்ம சரீரம் குற்றமற்றதா காக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது, கத்திர வரும்போது எப்படி இருக்கணும்? பரிசுத்தாவில நிறைஞ்சிருக்கணும். பரிசுத்தாவிக்குள்ள ஜெபம் பண்ணணும். அதான் தீத்து 3:7 வாசிக்கிறோம். பரிசுத்தாவி எப்படி பெற்றுக்கொள்ளணும்? சம்பூர்ணமா பெற்றுக்கொள்ளணும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவில நிறைஞ்சிருந்தார். நம்ம பரிசுத்தாவில் சம்பூர்ணமா பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது, நம்ம எப்படி இருக்கணும்? உயிர்வுள்ளா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி இருக்கணும்? உயிர்வுள்ளா இருக்கணும். ஆண்டவரே சொல்லணும், ஆண்டவரே நீ எனக்கு அனுகூலமா இருப்பா, நான் பிழைத்திருந்த வசனத்தை கை கொள்ளுவேன். வசனத்தை பிழைத்திருந்து கை கொள்ளுவாண்டவரே. கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் தேவக்காலத்தோடு வரும்போது முதல்ல யார் எழுந்திருப்பா? கிறிஸ்துக்குள்ள மறிச்சவங்க முதலாவது இருப்பாங்க. ரெண்டாவது, நம்ம என்ன செய்யணும்? உயிர்வுள்ளவர்களா இருக்க வேண்டும். அப்ப நமக்கு என்ன செய்யணும்? கர்த்தருடைய அபிஷேகத்தை நம்ம முழுமையா பெற்றுக்கொள்ளணும். அது மாத்திரல்ல, நம்ம கர்த்தர் நமக்கு அனுகூலமா இருந்தா தான் நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். குமார் நமக்குள்ள என்ன செய்யணும்? பரிசுத்தாவின் வழியா தான் குமார் நமக்குள்ள வருவாரு. அவசியத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்ம யோசிச்சு பார்க்கணும், கிறிஸ்தியானுக்குள்ள இருக்காரா கிறிஸ்தியானுக்குள் இல்லையான்னு சொல்லி எப்பயே நம்ம உள்ள தலைச்சி பார்க்கணும். எப்ப கர்த்தர் வருகை இருக்குன்னு தெரியாது. குமார் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். எப்ப நம்ம ஆண்டவர் வசனத்தை கை கொள்ளுவோம்? வசனத்தை கை கொள்ளுற என்ன செய்யணும்? கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கணும்? அனுகூலமா இருந்தா பிழைத்திருந்த ஒரு வசனத்தை கை கொள்ளு. ஆண்டவர் வசனத்தை கை கொள்ளும் போது தான் தேவையான நமக்குள்ள வந்து வாசம். நாங்க சொல்றாரு, வசனத்தை கை கொள்ளுங்க, நான் என் பிதாவும் நாங்க உங்களுக்கு வந்து வாசம் பண்ணுன்னு சொல்றாரு. எப்ப நமக்குள்ள வருவாரு? நம்ம பிழைத்திருந்து தேவனுடைய வசனத்தை கை கொள்ளணும். அப்பதான் தேவன் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவாரு. அப்பதான் நம்ம உயிர்வுள்ளவளா இருக்க முடியும். அல்லேலூயா. நம்ம உயிருள்ள இருந்தா தான் பரலோக ராஜ்யத்தை நம்ம போக முடியும். அல்லேலூயா. கடைசியாக மார்க்கு சுவிசேஷம் 13:27.
1: அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி
0: தாம் தெரிந்து கொண்டவர்களை
1: பூமியின் கடைமுனை முதற்கொண்டு
0: வானத்தின் கடைமுனை மட்டும் உள்ள
1: 4 திசைகளிலும் இருந்து
0: கூட்டி சேர்ப்பார். கர்த்தர் வரும்போது என்ன செய்வார்? 4 திசையிலிருந்து கர்த்தர் என்ன செய்வார்? தெரிந்து கொள்ளப்பட்டவரை கூட்டி சேர்ப்பார். அப்ப நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா இருக்கிறோமான்னு சொல்லி நம்ம உள்ள தலைசி பார்க்கணும். தெரிந்து கொள்ளப்பட்டவரை இருக்கிறோமா சொல்லி நம்ம உள்ள தலைசி பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட இருந்தா கூட வஞ்சிக்கப்படுவாங்களாம் பாருங்க. மார்க்கு 13:22.
1: ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும்
0: கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி
0: கூடுமானால்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக
0: அடையாளங்களையும்
1: அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: பாத்தீங்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களா வஞ்சிக்கத்தக்க செய்வாங்களா? அடையாளங்களையும் அற்புதங்களும் செய்வாங்க. ஆமா, இல்ல அங்க நல்ல அற்புதம் நடக்கு, அதிசயம் நடக்குது. எத்தனை பேருக்கு போக போறோமோ அங்க நிறைய அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு முதலாவதுவே சொல்லி வச்சுட்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கிறாங்க, என்ன நடக்குமா? அடையாளங்களும் அற்புதங்கள் நடக்கும். இப்பயே கர்த்தர் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட வஞ்சிக்கத்தக்கிறாங்க, அடையாளமும் அற்புதம் நடக்கும். அதை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? ஏன் வந்து வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. அல்லேலூயா. அற்புதத்தையும் அடையாளங்களையும் பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? வஞ்சிக்கப்பட்டுறக்கூடாது. கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்யணும்? கர்த்தர் ஊழியத்தை செய்யணும். வாசிங்க, 1 பேதுரு 2:9.
1: நீங்களோ
0: உங்களை
1: அந்தகாரத்தில் நின்று
0: தம்முடைய ஆச்சரியமான கர்த்தர் நம்ம ஒரு நாள் அந்தகாரத்தில் இருந்தோம். கர்த்தர் ஆச்சரியமான
1: ஒளியினிடத்திற்கு
0: வரவழைத்தவருடைய
1: புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும்.
0: நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும். ஆண்டவர் நம் வாழ்க்கையில என்னென்ன நன்மை செஞ்சாரோ அது எல்லாருக்கும் என்ன செய்யணும்? அறிவிக்கணும். நம் வாழ்க்கையில செய்த நன்மைகளை எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அல்லேலூயா. முத கர்த்தர் வருமானம் எப்படி இருக்கணும்? பசு. ரெண்டாவது நிறைஞ்சிருக்கணும். மூணாவது உயிர்களோட இருக்கணும். உயிர்களா இருக்கணும். தேவனுடைய வசனத்தை நம்ம கை கொள்ளணும். கர்த்தர் நமக்கு அனுகூலமா இருந்தா நம்ம எப்படி படைத்திருப்போம் இல்லையா? வசனத்தை அப்பதான் கை கொள்ள முடியும். படைத்திருந்தா தான் தேவனுடைய வசனத்தை கை கொள்ள முடியும். நான்காவதாக எப்படி இருக்கணும்? தெரிந்து கொண்ட சந்ததி என்ன செய்யணும்? கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்மள என்ன செஞ்சிருக்காரு? கர்த்தர் அந்தகாரத்திலிருந்து நம்மளை ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவர். நம்ம அந்தகாரத்தில் இருந்தோம், இருளுக்குள்ள கடந்தோம். நம்மளை இன்னைக்கு என்ன செஞ்சிருக்க? அந்தகாரத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்காரு? ஆச்சரியமான ஒளிக்கு நம்மளை வரவழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ரொம்ப. ஹல்லேலூயா. மறந்து போக கூடாது. நம்ம ஆண்டவர் பத்தி சொல்லணும். என்ன சொல்லணும்? சங்கீத புஸ்தகம் 66 சங்கீதம் 16 வசனம்.
1: அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன்.
0: அவர் நமக்கு ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லணும். மற்றவங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். என்ன செஞ்சிருக்காரு? ரொம்ப நாள் இருள் இருந்தோம். இருள் இருந்த என்ன வெளிச்சத்து கலைச்சாரு. என் ஆத்மாவில் இதெல்லாம் செஞ்சாரு. அவரால் பாவம் செஞ்சார். அவரால் ஆண்டு தெரியாம மனம் போல வாழ்ந்த அதுல இருந்துலாம் கர்த்தரை மீட்டு கொண்டார். நீங்களே இயேசு நம்புங்க, உங்களை மீட்டுக் கொள்வார், உங்களுக்கு சமான் தருவார், உங்களை மீட்டுக் கொள்வார் சொல்லி நீங்க சொல்லணும். ஆத்மாவுக்கு செஞ்சது சொல்லணுமா? ஆத்மா நம்ம என்ன செஞ்சிருக்க? பாவத்திலிருந்து நம்ம தூக்கி எடுத்து கண்மலையின் மேல நம்மள நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் பயங்கரமான குழியிலும் விளையாட சேட்டிலும் இருந்த நம்மள என்ன செஞ்சாரு? தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி நம்ம அடிகளை உறுதிப்படுத்தி நமக்கு பெரிய காரியம் செஞ்சிருக்க. அதை பத்தி நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். ஏசாயின் புஸ்தகம் 38 அதிகாரம் 17 வசனம்.
1: தேவரீரோ
0: என் ஆத்மாவை
1: நேசித்து அழிவின் குழி
0: எது? நரகம். நரகத்தில் நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்ம ஆத்மாவை அழிவின் குழிக்கு நம்மள என்ன செஞ்சிருக்கிறாரு? விலக்கி இருக்கிறாரு. அதை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். ஒரு நாள பாவம் செஞ்ச கர்த்தரின் அழிவின் குழிக்கு என்னை விலக்கி என் ஆத்மா மீட்டுக் கொண்டாருன்னு சொல்லி அது எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். அதைத்தான் சொல்லணும். கர்த்தர் எனக்கு ஆத்மாக்கு என்ன செஞ்சிருக்காரு அதை சொல்லுவேன் அப்படின்றாரு. அழிவின் குழிக்கு நம்மள என்ன செஞ்சிருக்காரு? விலக்கி மீட்டிருக்கிறாரு. அதை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அல்லேலூயா. நம்ம ஆத்மா தான் வெளியேறப்பட்டது இல்லையா? நம்ம ஆத்மா பத்தி எல்லாருக்கும் நம்ம சொல்லணும். ஆரவரத்தோடு வரப்போற பரிசுத்தவங்களோடு வரப்போற நம்ம முதல்ல எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கு. ரெண்டாவது பரிசுத்தாவில நிறைஞ்சிருக்கு. மூணாவது ஆண்டோட வசனத்தை நம்ம கை கொள்ளணும். நான்காவது நம்ம காண்ட செய்து மற்றவங்களுக்கு சொல்லணும். அதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்காரு. எதை சொல்லணும்? நம்ம ஆத்மா கர்த்தர் அழிவின் குழிக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டது எல்லாருக்கும் சொல்லணும். தேவன் வரும்போது நம்ம அவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆண்டவரே இன்னும் உங்க கர்த்தர் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே எனக்கு நான் உதவி செய்யப்பா. நம்ம மற்றவங்களுக்கு உண்மைப்படி சொல்லணும். எனக்கு பரிசுத்தவங்களா மாற்றுங்க ஆண்டவரே. அபிஷேகம் எனக்கு அளவுலாம தாங்கப்பா. உங்களோட வசந்த கை கொள்ளப்படி கிருபை தாரு. எனக்கு அனுகூலமா இருக்கும். என பிழைத்திருந்து வசந்த கை கொள்ள உதவி செய்யுங்க. அது மாத்திரல ஆண்டவரே, நான் எப்படியாவது என் ஆத்மா செய்தத மற்றவங்களுக்கு நான் சொல்லுவேன் ஆண்டவரே. அழிவின் புலியிலிருந்து மீட்டு கொண்டீர். அந்த காலத்தில் இருந்தப்பா உங்களுடைய புண்ணியத்தை அறிவிக்கத்தக்கதாக எனக்கு உதவி செய்தீரே. அது எல்லாருக்கும் நான் சொல்லுவேன் ஆண்டவரேன்னு சொல்லி இதயத்துல தானியில போல ஒரு தீர்மானம் பண்ணணும். தீர்மானம் பண்ணாட்டம் ஒண்ணுமே செய்ய முடியாது. இதயத்துல ஒரு தீர்மானம் பண்ணணும். நான் இயேசுக்காக தான் இயேசுக்காக வாழ்வேன்னு சொல்லி இதயத்தில் தீர்மானம் பண்ணணும். தாவீது தீர்மானம் பண்ணிடுற, தானியில் தீர்மானம் பண்ணிடுற. நீங்கள் நான் தீர்மானம் உள்ளத்தில் எடுக்காதனால்தான் நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். கர்த்தர் வர போறாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நீ பரிசுத்தவான்களோடு வரும்போது நானும் ஒரு ராஜ்யத்துக்கு வரணும், எனக்கு உதவி செய்யன்னு சொல்லி இன்னைக்கு இதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணனார் வேணவர்ல. ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போமா? நம்ம இதயத்தில் தீர்மானம் பண்ணாட்டம் ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம கேட்டுட்டு இருந்த வசந்த இந்த காலம் கேட்டு இந்த காலம் விட்டுறோம். அப்படி இல்லாத வழிக்கு ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எனக்கு ஒரு தீர்மானம் பண்ண உதவி செய்யுங்க. நீர் வரும்போது நம்ம ராஜ்யத்துக்கு வரணும். இந்த உலகம் எனக்கு சொந்தம் இல்லப்பா. உலகத்துல எல்லாமே இருந்தாலும் கர்த்தர் வரும்போது நம்ம ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. அப்ப ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போறதுக்கு நம்ம தீர்மானம் பண்ண அருமையான இல்லை. ஆண்டு கருத்துல ஒப்பு கொடுப்போமா?
1: நாம் எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரின் வருகை சமீபம். ஆண்டவரே, கர்த்தர் சகல பரிசுத்தவான்களோடு கூட எழுந்தருளி வருவார் என்று சொல்லி நாம் கேட்டோம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணம் செய்வோமா அன்பானவர்களே? கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறது. ஆண்டவராய் கர்த்தர் பரிசுத்தவான்களோடு கூட அவர் எழுந்தருளி வரும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்தும் ஆவியான நமக்கு திட்டமாய் வெளிப்படுத்தி காண்பித்தார். பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டுமா? கரைதிரை அற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டுமா? மற்ற ஜனங்களை விட்டு பிரிந்தெடுக்க வேண்டுமா? பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழ வேண்டும். சொல்லமா, பா, உங்க பரிசுத்தமான ரத்தத்தினால் என்னை கழுவும் ஆண்டவர். வாய் திறந்து செவி, என்னை கழுவும் அப்பா. கரைதிரை பிழை இல்லாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ எங்களுக்கு அந்த பாக்கியம் கொடுங்கப்பா. ஆம், கர்த்தர் வரப்போகிறார். பரிசுத்தவான்களோடு கூட வரும்பொழுது கண்கள் பரிசுத்தவான்களை தானே பார்க்கும். என்னை பரிசுத்தவனாய் மாற்றும், பரிசுத்தவதியாய் மாற்றும் என்று சொல்லி வாய் திறந்து செவிங்க பிரியமானவர்களே. தேங்க்யூ லார்ட். இரண்டாவதாக, அவர் பரிசுத்தவான்களோடு கூட வரும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்கள் இருக்க வேண்டுமா? பரிசுத்தாமிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நம்மை உறுதிப்படுத்திக் கொண்டவர்களாய் இருக்க வேண்டுமா? அப்பா, எந்த சூழ்நிலையிலும் என் விசுவாசம் பறிப்போய் விடக்கூடாது. நான் விசுவாசத்தை இழந்து விடக்கூடாது. எப்பொழுதும் ஆவில் நிரம்பி ஜெபித்துக் கொண்டே இருக்க, நீர் எப்படியாய் பரிசுத்தாவில் நிரம்பி இருந்தீரோ நாங்களும் பரிசுத்தாவில் நிரம்பி இருக்க உதவி செய்யுங்கப்பா. எனக்குள்ள ஆவியானவரை ஊற்றும் ஆண்டவரே. அளவில்லாமலும் ஆவியானவரை பெற்றிருக்கணும் ஆண்டவரே. வாய் திறந்து கேட்போமா. மூன்றாவதாக, கர்த்தர் பரிசுத்தவான்களோடு கூட, தூதர்களோடு கூட, தேவேக்கானத்தோடு, ஆரவாரத்தோடு கூட கடந்து வரும் பொழுது உயிரோடு இருக்கிறவர்கள், எந்த உயிர் உள்ளவரை குறித்து கர்த்தர் சொன்னா? ஆத்மத்தில் உயிர் இருக்கிறவர்கள், குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். இன்றைக்கு கேட்போமா, அந்த குமாரனின் ஆவியை எனக்குள்ளே வைங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள தாரும் ஆண்டவரே. நான் உயிர் உள்ளவனாக இருக்கணும். வருகையில நான் செட்டலடித்து பறக்கணும் ஆண்டவர். இந்த பாக்கியம் தாரும். நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாக இருக்கிறாய் என்று சொன்னாரே. அந்த வாழ்க்கையிலிருந்து எனக்கு வெளியே கொண்டு வாங்க. உயிர் உள்ளவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூல்லா, தேங்க்யூல்லா. அர்ப்பணம் செய்யுங்க. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் நம்மை கவனிக்கிறார். அதை திறந்து சொல்லாமா, வருகையில் நாங்கள் பங்கு பெறுவதற்காக. அப்பா, அந்த கிருபை எங்களுக்கு அதிகமாய் தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே, கிருபை கொடுங்க அப்பா. கேட்போமா. நான்காவதாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கும் பொழுது அவர் வருகையில் அவரோடு கூட செல்ல முடியும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கத்தக்கதான அடையாளங்களும் அற்புதமும் நடக்க ஆரம்பிக்கும். கத்தரை பார்த்து சொல்லுங்க, அப்பா எந்த அற்புத அடையாளங்களை பார்த்து நான் ஏமாந்து விடாதபடிக்கு, வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு என்னை காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. தெரிந்து கொள்ளப்பட்ட உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட நான் உம்முடைய புண்ணியங்கள் எல்லாருக்கும் அறிவிக்க, என் ஆத்மாவுக்கு எங்களுக்கு நீ செய்ததை நான் மற்றவர்களுக்கு சொல்லும்படிக்கு, எங்கள் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விளக்கினீரே அதை மற்றவர்களுக்கு சொல்லும்படிக்கு எங்களுக்கு பாக்கியம் கொடுங்க. எல்லாம் திறந்து செப்பீங்க. தேங்க்யூ லார்ட். கேட்போம், கேட்போம். அந்த பாக்கியத்தை தாங்கப்பா. கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, தர்மியான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக, எங்கள் ஆத்மாவை நேசித்து நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா தேவரீர் பரிசுத்தமானோடு கூட வரப்போகிறீர் ஆண்டவரே. அந்த மகிமையான வருகில அடியாரலாகி நாங்கள் எல்லாரும் காணப்படுவதற்கு எங்களுக்கு உறவு கொடுங்கப்பா. நாங்கள் கரைதிரை பிழையற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானப்பா கல்வாரி சிலுவிலே உண்மைத்தாமே நீர் ஒப்பு கொடுத்தீரப்பா. தகப்பனே, அந்த பரிசுத்தமான ரத்தம் எங்களுக்கு முற்றிலும் கழுவி பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களா, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களா இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அப்ப மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ண எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. விசுவாசத்தை ஒருபோது இழந்து விடாதபடிக்கு அப்பா எங்களின் தயவாய் கிருபையை பாதுகாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன் என்று சொன்னீரே அப்பா. தேவகுமாரனை எங்களுக்குள்ளே எப்போதும் தங்கியிருக்கணும் அப்பா. அந்த குமாரனின் ஆவியை, தேவகுமாரனின் ஆவியை எங்களுக்குள்ளே கர்த்தர் வைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உன் வசனத்தை கை கொள்ளும் பொழுது நாங்கள் அவனோடு வந்து வாசம் பண்ணுவோம் என்று சொன்னீரே அப்பா. அப்பா, நாங்கள் வசனத்தை கை கொள்ளும்படிக்கு எங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் ஆண்டவரே. அப்பா, எப்படியாவது உங்க மகிமையின் வருகையில் நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு அந்த குருவையும் பாக்கியத்தையும் அப்பா நீர் தருவீர். ஆசிரியராக உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் ஒருபோது எந்த அற்புதத்தை பார்த்தோம், அடையாளங்களை பார்த்தோம், எதை பார்த்தோம் மயங்கி விடாதபடிக்கு, வஞ்சிக்கப்பட்டு போய்விடாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தெரிந்து கொள்ளப்பட்ட நாங்கள் உடைய புண்ணியங்களை நீர் எங்கள் ஆத்மாவுக்கு செய்ததை மற்றவர்களுக்கு சொல்லும்படிக்கு அந்த கிருபையத்தால் எங்கள் உதடுகளை திறந்துவிடும். அப்பொழுது எங்கள் வாய் ஜனங்கள் மத்தியில் உன் புகழை அறிவிக்கும். எங்கள் உதடுகளை திறந்து விடும் அப்பா. அப்பொழுது எங்கள் வாய் உடைய புகழை மற்ற ஜனங்களுக்கு அறிவிக்கும் ஆண்டவரே. வசந்தி கேட்ட ஒருவரையும் விட்டுறாதீங்க அப்பா, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. செய்தி கொடுத்தாக்க அவரை வல்லமையாக பயன்படுத்தும். இந்த வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையை போய்விடக்கூடாது அப்பா. இந்த வார்த்தைகளை டிவியில கேட்கிற ஜனங்கள், ரேடியோல கேட்கிறவர்கள், எப்பம் ரேடியோல கேட்கிறவர்கள், இன்னும் பல்வேறு இடங்களில் வெப் டிவியில பார்க்கிறவர்கள் எல்லாரையுமே நீ தொட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு வசனம் கூட வெறுமையை போய்விடாது, அதுபடி கருத்தை காப்பாற்றும். இப்படி செய்வதற்காக கூட ஆனக்கூடிய ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். நன்றி. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்களை ஜெபிப்பார்கள். எல்லாரும் கத்த நோக்கி பாருங்க, என்ன தேவைக்காக வந்திருக்கீங்க, என்ன எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கீங்களோ கர்த்தர் நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நம்முடைய வேண்டுதல்களை நமக்கு அருள்கிற கர்த்தர் நம்முடைய கர்த்தர். ஆகவே கருத்தூன்றி இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம். தகப்பனே எனக்கு இரக்கத்தை காண்பீங்க, எனக்கு இறங்குங்க ஆண்டவரே. நீங்க பரத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணி பாருங்க. குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாக எல்லாம் ஜெபிங்க. பலவீனமா சுகவீனமா எந்த கஷ்டமா எதுவாக இருந்தாலும் சொல்லி கத்தட்ட சொல்லி உங்க கண்ணீரை விட்டு கொட்டுங்க. தேங்க்யூ லார்ட். கத்த நமக்கு இறங்குவார். உங்களுக்காக அக்கா அவர்களை ஜெபிப்பாங்க.
0: நாங்கள் ஒவ்வொருவரும் ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே. ஒருத்தர் கூட நாங்கள் இறந்து போக கூடாது ஆண்டவரே. எல்லா மக்களும் பரலோகத்துக்கு வரணும் ஆண்டவரே. பரிசுத்தவான்களை மாற்றும் ஐயா, பரலோகசியா மாற்றுங்க ஆண்டவரே. தேவனுடைய அபிஷேகத்தை அளவெல்லாம் பெற்றுக் கொள்ளணும். சபை மக்கள் மாத்திரல் ஆண்டவரே, டிவி வழியை பார்க்கிற மக்கள் கர்த்தாவே மே ஸ்தோத்திரம். வெப் டிவி வழியை பார்க்கிற மக்கள் அப்பாவே ஸ்தோத்திரிகளும். டிவி எல்லா டிவிலையும் பார்க்கிற மக்களும் பரிசுத்தப்படுத்தணும் ஐயா. அப்பாவா ரேடியோ கேட்கிற மக்களும் பரிசுத்தம் நிறைக்கப்படும் ஆண்டவரே. ஐயா முடி வருகைக்கு யாரையும் விட்டாதீங்கப்பா, எல்லாரும் கூட வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. இந்த உலகம் சொந்த இல்லப்பா, உலகத்தின் வேசு ஒரு நாள் கடந்து போகும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் உண்மை நம்பி ஜீவிக்க எங்கள் பலன் தர வேண்டும் என்று செபிக்கிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தைகளை கத்தாவே நாங்கள் அப்பா நாங்கள் கை கொள்வோம்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோடு நாங்கள் அப்பா கடந்து செல்ல கிருபை தாரு சுவாமி. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல டிவியிலே பாக்குற இப்ப லைவ்ல பாக்குறவங்களை அவங்க ஒவ்வொருத்தரும் இதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ண இறக்கம் பாராட்டுங்க. அன்பின் ஆண்டவரே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதப்பா. வியாதியை குணமாக்கேசப்பா, நோய் குணமாக்கேசப்பா, பலவீனத்தை குணமாக்கேசப்பா. மந்திரம் சிவனில உடைத்து போடுங்கப்பா, பிசாசின்களை அழித்து போடுங்கப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க சப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாயத்தை தாரும், சமாள இல்லாத மக்கள் சமான் தாரும். கடன் கஷ்டங்கள் கண்ணீர்கள் வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்ளும். தேவனோடு இருக்கணும் அப்பா, எப்போதும் தேவனோடு இருக்கணும் ஆண்டவரே. மூத்த மாடை பார்த்து நீ சொன்னீர், மகனே எப்போது என்னோடு இருக்கிறார், என்னோட எல்லாம் உன்னுடையதான் சொன்னீரே. நாங்கள் எப்போது உம்மோடு இருக்கணும் ஐயா, உண்மை அறிந்து கொள்ள உம்மோடு இருக்கும்போது உங்கள் வலது கரத்தை கொண்டு எங்களை தாங்குகிறீர் ஆண்டவரே. அப்பா அம்மக்கு ஸ்தோத்திரம். அப்பா தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேசில இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவரே. அப்பா வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வீடு கட்டணும்னு சொல்லி லோனுக்காக அலைஞ்சிருக்கிற உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காரியத்தை வாக்கப்படி தர உங்களை பார்த்துல செபிக்கிறோம். வீடு கட்டித்தாங்க அவங்க, நாம் மகிப்பிடட்டும். அப்பா அம்மை ஸ்தோத்திரம். கஷ்டத்தெல்லாம் மாத்திருங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. தேவ கிருபை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்யுங்கப்பா. தகப்பனே தகப்பனே, நாங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கணும் ஆண்டவரே. அற்புதங்களை பார்த்து அடையாளங்களை பார்த்து நாங்கள் யாரும் வஞ்சிக்கப்பட்டு போயிடாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்க சுவாமி. என் இயேசு வரப்போகிறீர் ஆண்டவரே. நாங்களும் இந்த கரத்தை பிடித்துக் கொள்ளணும் ஆண்டவரே. நீங்க எங்களை கையை பிடித்து நடத்தும் ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரமுடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படணுமையா. அப்படி இல்லாட்டாலும் கிறிஸ்துக்குள்ள மறித்தாலும் நீர் வரும்போது முதலாவது நாங்கள் எழுந்திருக்க அந்த மேலான ஒரு அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையில செய்ய முடிக்காய் செவிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்களை பக்குவப்படுத்துங்க, சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்கப்பா. நலமான மனதை கற்றுத்தாரு ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமே நான் ஒன்று போதித்து நடக்க வேண்டிய ஒளி உன் காட்டி உண்மையில என் கண்ணை வைத்து உன் ஆலோசனை சொல்லி சொன்னீரே. ஒவ்வொருவருக்கு நீர் ஆலோசனை தந்து கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவரே. உன்னது நிலைக்கு எடுத்து செல்லுங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே. யாரையுமே விட்டுறாதீங்கப்பா. டி பாக்குற மக்களை விட்டுறாதீங்க. சபை மக்களை விட்டுறாதீங்க ஆண்டவரே. எப்பம் ரேடியோ கேட்கிற மக்களை விட்டுறாதீங்கப்பா. வருகையில் நாங்கள் எல்லாரையும் பார்க்கணும் ஆண்டவரே. பலத்த காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க. பொறுப்படுத்து கத்துக்கோங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்புரை சரியாஸ் பாடாமத்தில் தாழ்மையாக செஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதமாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர், 1-409-100-0002229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர், 1-3-3-1-0-1-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசிய கரம் மாதாந்திரத்தை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asmankaram@gmail.com. அவர் வெப்சைட் and our users.com. God bless you.

0: ரட்சினி சந்தோஷத்தை தந்து உற்சாகத்தின் ஆவியை தாங்கும்படி செய்யும் சொல்லி 51 சங்கீதம் 12 வசனத்துல. சாபத்து காலத்துல சோர்ந்து போயிட்டீங்கன்னா எதை நினைச்சு எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் வரத்தான் செய்யறது. அதை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. ஹல்லேலூயா. ஆபத்துகள் சோர்ந்து போன பலன் புரியுது, வீரமாயிரும் சரீரம் எல்லாம் ஒரு மாதிரி வேடவேடான ஆயிரும். சோர்ந்து போக கூடாது. ஆனவர் எப்படி இருந்தா நம்ம செவத்தை கேட்க மாட்டார். நம்ம கடுத்து நம்மோட பேசினார். மூன்றாவதாக நம்ம எப்படி செவிக்கணும் அவத்துக்கு, அவர் பேர் என்ன பேரு? செவத்தை கேட்கிறவர். நம்ம கண்ணீர்லாம் அவர் துருத்தியில் வச்சிருக்காரு. நம்ம கண்ணீர்லாம் கணக்குல தான் இருக்கு, உண்மைதான். ஆனா நம்ம சோர்ந்து போக எப்போதும் செவம் ஒண்ணு. ரெண்டாவது என்னென்ன பாவம் இருந்தா நம்ம செவத்தை கேட்க மாட்டேன்னு பார்த்தோம். மூணாவதாக எப்படி செவிக்கணுமா, விழித்திருந்து செவிக்கணுமா. மார்க்கின் சுவிசேஷம் 13:33 வசனம்.
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்,
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். செவத்துல விழிப்பா இருக்கணும். அதுக்குன்னு தூங்காம இல்ல, உன்னத பாட்டுல வாசிக்கிற அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான் உன்னதப்பட்டு 5:2 வசனம்.
1: நான் நித்திரை பண்ணினேன்,
0: நான் நித்திரை பண்ணினேன்,
1: என் இதயமோ விழித்திருந்தது.
0: நம்ம நித்திரை பண்ணாலும் இருதயம் விழித்திருக்கணும். இருதயத்துல எந்த சோர்வுக்கும் எந்த பாவத்துக்கும் எந்த இதுக்கும் இடம் கூடாம இருந்தா கர்த்தர் நம்ம செவத்தை கட்டாயம் கேட்பார். தூங்காம விழித்திருந்தான்னு சொல்லல, விழித்திருந்து என்ன செய்யுங்க, செவம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவர் விழித்திருந்து செவிக்க வேண்டும். கடைசி நாள் வந்துட்டோம், ரொம்ப ரொம்ப கடைசி நாள் வந்துட்டோம். சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறுது. கடைசி நாள் வந்துட்டோம், விழித்திருந்து செவிக்க வேண்டும். இங்க சொல்றாரு மத்தேயு சுவிசேஷம் 26:40 41 வசனம்.
1: பின்பு அவர்
0: சீசரிடத்தில் வந்து
1: அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு
0: பேதுருவை நோக்கி
1: நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்,
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. பாத்தீங்களா, நம்ம என்ன செய்யணும், ஒரு மணி நேரமாவது கத்திர கேட்கிறார். ஒரு மணி ஏன் சோதனைக்குட்படாதபடிக்கு என்ன செய்யணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். உலகத்துல வர உபத்திரங்கள், பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் எத்தனையோ வரும். அந்த சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை விட்டு பிரிக்காது இருக்கிறோம். ஆண்டவரே, உண்மை விட்டு நான் பிரியாம வாழணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யணும், ஒரு மணி நேரமாவது கர்த்தரோடு பேச வேண்டும். அல்லேலூயா. ஒரு மணி நேரமாவது அவர்கள் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஒரு மணி நேரம் நம்ம அவரோடு பேசணும், விழித்திருந்து ஜெபிக்கணும். கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு மணி நேரம் அது விழித்திருந்து செவிக்க கூடாதா? செவிச்சாத்தான் என்ன சரி, இனிமேல் வரப்போற சோதனை காலத்துல மேற்கொள்ள முடியும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கூட நீங்களும் விழித்திருந்து கர்த்தருக்காக போராடி நம்ம செவிக்க வேண்டும். செவித்தாட்டா எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும் இனிமேல் வர காலங்கள்ல. அதங்க லூக்கான் சுவிசேஷம் 21:36 வசனம்.
1: ஆகையால்
0: இனி சம்பவிக்க போகிற
1: இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்.
0: இங்க சொல்றாரு விழித்திருந்து ஜெபம் பண்ண சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும், ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணத்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கிறிஸ்தவங்களா இருக்க, இங்க உலகத்துல கிறிஸ்தவங்களா இருக்கலாம், இங்க நல்லா கிறிஸ்தவங்களா இருக்கலாம், நம்ம தான் நல்ல ஊழியக்கார நம்ம நினைச்சுக்கலாம். பரலோக ராஜ்யத்து போடுன்னு சொன்ன எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்யுங்க. ஏன்னா இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பன்னு என்ன செய்யணும், இனிமேல் சம்பவிக்க போற என்ன சம்பவிக்க போகுது, பூமி எதிர்ச்சி வரப்போகுது, நல்ல சரி உண்டாக போகுது, கொள்ளை நோய்கள், பிரச்சனைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பன்னு என்ன செய்யணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். இந்த பிரச்சனையை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடுவோம். வரப்போற பிரச்சனைகள் பயங்கரமா இருக்கும். பூமி எதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், உத்தரங்கள், பாடுகள் எவ்வளவா வரும். அதுக்கெல்லாம் தப்பணும், அதுக்கெல்லாம் தப்பி ஆண்டவர் வச்சு போன என்ன செய்யணும், அதுதான் ஆண்டவர் வழி நம்ம காமிக்கிறாரு. இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி தப்பணும்னா என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபம் பண்ண அருமையானவர்களே, செவ்வையிலேனா ஒண்ணுமே இல்ல, செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. மொத கத்திர சொன்னாரு செவத்தை, இல்ல மொத செவத்தை கேக்குறன்னு சொன்னாரு. மொத என்ன எப்படி செவிக்கணும், சோர்ந்து போகாம செவிக்கணும். ரெண்டாவது பாவங்களா இருந்தா நம்ம கத்திர நம்ம செவத்துக்கு செவி கொடுக்க முடியாது. மூணாவது விழித்திருந்து செபிக்கணும். இனி 50 பேர் இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்புன்னு என்ன செய்யணும், செவமண்ணி விழித்திருக்கணும். அப்பதான் இனிமேல் வர காலங்களில் நம்ம ஆண்டு ராஜ்யத்துக்கு வர முடியும். செவமண்ணி செவமண்ணி விழித்திருக்கணும். நான்காவதாக எப்படி செவமண்ணு ஆண்டு சொல்றாரு, இவுதான் ஒன்னு, இவுதான் ஒரே அதிகாரம் தான், இதுதான் புஸ்தகம் 20வது வசனம்.
1: நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்,
0: நீங்க உங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல்
1: உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு,
0: உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு
1: பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி.
0: நம்ம எப்படி ஜெபிக்கணுமா, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும். மகா பரிசுத்த விசுவாசத்தை உறுதிப்படுத்திக்கணும். ஆண்டவரே, நமக்குள்ள ஒரு மனசுல ஒரு புரிதி, என்ன வந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன் ஆண்டவரே, என்னை காத்துக்கோங்க, இப்பயே என்னை பலப்படுத்திருங்க ஆண்டவரே. அதுக்குள்ள ஒரு விசுவாசம், உறுதி, மகா பரிசுத்தத்துக்குள்ள என்ன செய்யணும், உறுதிப்படுத்திக் கொண்டு அப்புறம் என்ன செய்யணுமா, ஆவி பரிசுத்தாவிக்குள்ள செவம் பண்ணும். அதனாலதான் அன்னி பேசுற பேசுங்க பேசுற, யாரும் பேச மாட்டேன்றீங்களே, அன்னி பேசுற பேசுறதுக்கு கஷ்டப்படுறீங்க வெக்கப்படுறீங்க, அன்னி பேசுற பேசுனாதான் நம்ம ஆண்டுக்குள்ள வருவோம், ஆண்டுக்குள்ள நம்ம ஆத்துமா நாளுக்கு நாள் பலன் அடையும். ஹல்லேலூயா. நீங்க என்னமோ சொன்னா அதை கேட்டா கேட்க மாட்டேன்றீங்களே, சொன்னா அன்னி பேசுற பேசுறீங்க, ஒருத்தர் ரெண்டாவது பேசுவாங்க அவ்வளவுதான், மற்றவங்களும் அமைதியா இருக்கீங்க, பேசணும் அன்னை பாசில பேசணும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க.
1: அந்நிய பாசையில் பேசுகிறவன்,
0: அந்நிய பாசையில் பேசுகிறவன்
1: தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான்.
0: பாத்தீங்களா, அன்னி பாச பேச என்ன செய்யும், தனக்கு எனக்கு, நான் அன்னி பாச பேசுன எனக்கு பக்தி விருத்தி உண்டாகும். நான் அன்னி பேசுற பேசுறேன் எனக்கு பக்தி விருத்தி உண்டாகும். நீங்க பேசுறீங்க உங்களுக்குள்ள பக்தி விருத்தி உண்டாகும். அதுக்கு தான் அன்னி பேச பேசணும். ஹல்லேலூயா.
1: நீங்கள் எல்லாரும் அந்நிய பாசைகளில் பேசும்படி விரும்புகிறேன்.
0: நீங்க அந்நிய பாசையில் பேசும்படி விரும்புகிறேன். பரிசுத்த பவுல் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாசையில பேசணும் விரும்புகிறேன். அந்நிய பேச பேச என்ன செய்யணுமா, நமக்கு பக்தி விருத்தி உண்டாகும். நான் பேசுற எனக்கு பக்தி விருத்தி உண்டாகும், நீங்க பேசுனா உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். அதுக்கு தான் அந்நிய பாச. ஹல்லேலூயா. அது பழைய ஏற்பாட்டிலே சொல்லி வச்சிருக்கிறாரு ஏசப்பா. ஏசாயின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம்.
1: பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாசையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இழைத்தவனை இழைப்பார பண்ணத்தக்க.
0: நம்ம முத பண்ணி பேசும்போது நமக்கு இந்த பக்தி விருத்தி உண்டாகுது. ரெண்டாவது அந்நிய பேசும்போது என்ன கிடைக்குது பாருங்க, இழைப்பாறுதல்.
1: இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்.
0: கேட்க மாட்டோம் நம்ம மாதிரி மக்கள் பாருங்க, அந்த காலத்துல இருந்திருக்காங்க. இதுதான் இழைத்தவன் இழைப்பாறு பண்றதும், இழைப்பாருன்னு சொன்னாலும் அவரோட அவர் ஏசப்பா பேசினாலுமே என்ன செஞ்சிருக்காங்க, கேட்காம இருந்திருக்காங்க. பாத்தீங்களா, நம்ம அப்படி இருக்க கூடாது. அல்லேலூயா. இருக்க மாட்டேன்னு சொல்றாங்களா, அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். கொஞ்சம் பேர் தான் சொல்லியிருக்கீங்க, எல்லாம் கொஞ்சம் பேர் எல்லாம் சொல்லுங்க, நான் பேச

0: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு,
1: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு
0: நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
1: நமக்காக வேண்டுதல் செய்ய நமக்காக என்ன பசுத்த வேண்டார், வாக்கு கடங்காத பெருமூச்சுவோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமூச்சுவோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, சீனோட தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம செபிக்க போறோம். எங்கூட சேர்ந்து செம்மனுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோமே, போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ய வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்க மாறு செய்ய ஆசீர்வீங்க, உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய அப்பா, பட்ட பாடுக்கும் பத்திரத்துக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்குங்க. பெரிய காரியத்தை செய்ய வேண்டிக் கொள்வதற்கு மேலான ஆசீர்வத்தை தாரும். கத்துடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வர்ய தருன்னு சொன்னீரே, ஆசீர்வத்தை உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்ய கத்துடைய கிருப, கத்துடைய பிரசரம் அவங்களை மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஒவ்வொருவரையும் கத்தா மனதை புதிதாக்கும் அப்பா, பலத்தை புதிதாக்கும் சுவாமி. கத்தாவே பரிசுத்தர் அபிஷேகம் புதியது, எண்ணெயில் அபிஷேகம் பண்ணும் ஐயா, அக்கினியில் அபிஷேகம் பண்ணுங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, என்ன பலவிருந்தாலும் குணமாக்குங்க ஏசப்பா. மந்திரம் செய்வனை உடைத்து போடுங்க, பிசாசுன்னு அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தாங்க அப்பா. அமை துதிக்கிற பிரகாசம் அணக்கண்களை திறந்துவிடும் ஐயா. உமை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கண்களை தாரு சுவாமி. ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க ஸ்பா, யாவரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேசில் இருக்கிற மக்களை வெற்றி தாங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க அப்பா. அமை துதிக்கிறோம். சாபத்திலையும் பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்ய ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. பொறுப்படுத்து காத்துக்கோங்க ஏசப்பா. சுகர்னால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க அப்பா. கேஸ்ல கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே. அற்புத அரசியங்களை செய்யுங்க. உங்க நாம் மகிப்பிடட்டும். எல்லா துதிகா நாம் மகிமுக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சரை ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி எஜுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நாமத்தை கேட்ட கலங்காதீங்க.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு

கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19. மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-0-490-10-0-0-0-0-2-2-2-9 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1-3-3-1-0-1-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமான ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்துல முதல் அதிகாரத்துல வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய

ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான இரண்டாவது ஆராதனைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த கூட்டங்களை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணம் செய்து ஜெபித்து ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிறவரே, பரிசுத்தரே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா, இயேசுவின் ரத்தம் எங்களாவே ஆத்துமா உடல் முழுதும் வரிசை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. இந்த ஜெப நேரத்தின் அன்பின் கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்த நடத்துங்கப்பா. இது குறதமா எலும்பெருகிற அந்தகார வல்லமைகள் எல்லாம் இயேசுவை நாமத்தில் கட்டப்படுவதாக. சர்வங்களின் தேரில் மிதிக்கவும், சத்துவின் சகல வல்ல மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீரேன். இந்த கூட்டங்கள் குறதமா எலும்பர் எல்லா அந்தகார ஆவிகளும் இயேசுவை நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கின்றோம். பிசாசின் கிரி அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டீரேப்பா. இந்த கூட்டங்களுக்கு உரமா எலும்புற எல்லா அந்தகார ஆவிகளும் இயேசுவை நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். இந்த இடத்தை சுற்றி முரத்தினால், உங்க நாமத்தினால், நக்கினியால், ஆவியானோரால் வேலியடைத்து நடத்தும். மின் கருவிகள், இசை கருவிகளும் ரத்தம் தெளிங்கப்பா. இருக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளுங்க. சர்வர்ல, இன்டர்நெட்ல, கேபிள் செட்டப் பாக்ஸ்ல எல்லாம் ரத்தம் தெளிங்க. மின்சாரத்துட்டு ஆசீர்வதிங்க. உங்க மகிமை வெளிப்படட்டும். ஆவியாளங்களை உங்க அன்பின் திருக்கிறத தாழ்த்து கொடுக்கிறோம். இது கொண்டு வந்திருக்க அனைத்து ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. உன் நாம ஒன்றே இந்த ஆறுதல் மூலமாய் மகிமை அடையட்டும்.

ஹல்லேலூயா. 66 சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 66 அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். 66 சங்கீதம் எடுத்து பாருங்க. முதல் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 66 சங்கீதம் முதல் வசனம், பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். ஹலில சொல்லாமா, தேவனுக்கு முன்பதாய் நம்ம கம்பீரமாய் பாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹலிலோயா, எல்லாம் சேர்ந்து பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா. பிரைஸ் தி லார்ட். எந்த கண்மலை ஆனவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. சேர்ந்து பாடலாமா.

வேதம் சொல்லுகிறது இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி என்ன செய்யறாங்கன்னா பாருங்க, கர்த்தருக்கு எபினேசர் என்ற பெயர் வைத்தாங்கன்னா பாருங்க. 1 சாமுவேல் 7:12 இவ்விதமாக சொல்கிறது, அப்போது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி என்ன செய்யலாம், அதற்கு எபினேசர் என்று பெயர். கர்த்தர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்தபடியினால் அவருக்கு என்ன பெயரு, எபினேசர் என்று பெயர் வைத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆகவே அந்த எபினேசராகிய தேவனை நாம் யாவரும் இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எபினேசரே ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நம்ம எல்லாம் இணைந்து இந்த பாடலை பாடி இம்மட்டும் நம்மை வழி நடத்தி வந்த எபினேசராகிய அன்பின் கர்த்தரை நாம் எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். எபினேசரே உமக்கு ஆராதனை.

அப்படி எழுந்து கத்திரை ஆராதிக்கலாம். ஹாலேலூயா. தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து வந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவருக்கும் நமக்கும் இடையே சரியான உறவு இல்லை என்றால் தேவனே என்னை புதுப்பித்துக் கொள்ளும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை மாற்றுங்க, என்னை உமோடு இணைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி கர்த்தரும் நம்மை அர்ப்பணிக்கலாமா? பா என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அது நம்மை சுத்திகரிக்கும். இந்த கல்வாரின் ரத்தத்தினால் என்னை கழுவுவீராக, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை ஒருமுகப்படுத்துங்கப்பா. உன் நாமத்திற்கு பயந்திருக்கும்படிக்கு என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய் என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும், ஜெபிக்கும்படியாய் என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். எல்லாரும் கேட்போமா? என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே.

0: ஸ்தோத்திரம் சப்பா மனம் இறங்குமையா எங்க மேல இறங்குமையா இறங்குமையா அபிஷேகத்துல நிரப்புமாப்பா உங்களுடைய பிரசனத்தால் நிரப்பும் ஆண்டவர் வல்லமை நிரப்பு தேவாக்கில் நிரப்பு தே பிரசனத்தால் நிரப்பு ஆண்டவர வல்லமை வல்லமை பரிசுத்தாவின் அபிஷேகம் சம்பூர்ணமே எங்களுக்கு பொழிந்தருளும் ஆண்டவர தேவாதி தேவனே அபிஷேகத்துக்காக நாங்கள் ஏங்குற ஆண்டவர எங்களுக்கு தாங்கப்பா தாங்கப்பா தாங்கப்பா தாங்கப்பா ரீக்கரபா லக்கரபா லக்கரபா லக்கரபா லக்கரபா லக்கரபர் சபலபர் ரபலபர் ரபலபர் ரபலபா பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிரப்போம் நிரப்போம் நிரப்போம் நிரப்போம் நிரப்போம் நிரப்போம் அக்கில் நிரப்போம் தேவ வல்லமை நிரப்போம் தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும் தேவ பிரசனை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டவர பரலோக பிதாவே இறங்கட்டும் அப்பா இறங்கட்டும் தேவாதி தேவனே சக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற சிக்கரபர் அக்கரபர்வா மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை மூடட்டையா உடைய பிரசனை எங்களை மூடட்டும் அக்கினி மூடட்டும் தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா தேவாதி தேவனே வாங்க வாங்க வாங்க அற்புதங்களை செய்யுங்க அதிசயங்களை செய்யுங்க உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா அற்புதங்களை செய்யுங்க அதிசயங்களை செய்யுங்க உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா உங்களுக்குள்ள ஆவி அனுப்பி ஆவி அனுப்பி அப்பா அற்புதங்களை செய்கிற தேவ நீங்க எங்களவரே தகப்பனே சோத்திரம் சோத்திரம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஐயா சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற ரீக்கப்பலவா பர்த்தா நிரப்போம் நிரப்போம் நிரப்போம் நிரப்போம் அப்பா நிரப்போம் உன்னதாவில் நிரப்போம் உன்னதாக்கில் நிரப்போம் வருக சமயம் ஆண்டவர சிக்கப்பல சிக்கப்பல சிக்கப்பல சிக்கப்பல சிக்கப்பல சிக்கப்பல ரீக்கலவா பொறுப்புடுங்க எல்லா துதி கனமாக்கி செலுத்துறோம் நாமத்தில் தாழ்மையாக்கிறோம் பரமசிதாவே
1: ஆமென் தொடர்ந்து ஜெபிக்கலாமா தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக பக்க ஜெபக்கிறவி சொல்லுவாங்க முன்பா வந்து ஜெபம் பண்ணுங்க
0: முதல்ல நம்ம பண்ணிக்கு இந்த விஜய் முதலமைச்சரை ஏற்றிருக்கிறாரு கர்த்தர் அவரை மறைச்சி நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாட்டை செயலாற்றணும் பெரிய காரியத்தை செய்யணும் எந்த குழப்பம் வரக்கூடாது எந்த பிரச்சனை வரக்கூடாது தேவாதி தேவனை கூடியிருந்து நடத்தணும் ஆண்டவர் நாமம் மகிழ்ப்படணும் அதுக்காக நம்ம செம்பலாமா
2: பரலோகத்தில் வாசிக்கிற பரிசுத்த பிதாவே இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்தணும் கர்த்தாவே இந்த ஆராதனை வழியில் ஆண்டவரே சொல்லப்பட்ட ஜப குறிப்புக்காக நன்றியோடு மிக துதிக்கணும் தகப்பனே நாளிலே ஆண்டவரே தமிழகத்திலே ஆண்டவரே முதலமைச்சராக பதவியேற்றுள்ள சி ஜோசப் விஜய் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும் கர்த்தாவே முதலமைச்சராய் அவர் பதவியேற்றுள்ளார் ஆண்டவரே நாளிலே அவர் கையெழுத்திட்டிருக்கிற எல்லா ஃபைல்களையும் ஆண்டவரே தொடர்ந்து செயலாக்கும்படியாக தேவர் சேவன் அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டணும்படியாக நாங்கள் ஜெபிக்கணும் தகப்பனே ஆண்டவரே தமிழ்நாட்டை ஆளுச்சிய தக்கதான சகல ஆசீர்வாதத்தாலும் சகல ஞானத்தாலும் சகல கிருபிகளால் நிரப்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவர்கள் கூட செயல்படுகிற ஒவ்வொரு அமைச்சர்களையும் அந்த கருத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு தங்கள் பணிகளை செவனே செய்யத்தக்கதான கிருபையை தந்திட முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரையும் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கி தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அந்த பதவியை ஆசீர்வதிக்கினா நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே எல்லா அமைச்சர்களையும் ஆசீர்வதிக்கினா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இது பொருட்படுத்தும் ஆசீர்வதிப்பிராக தொடர்ந்து நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கடத்திற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென்
0: ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நம்ம தேசத்துல ஊழல் இருக்க கூடாது அஞ்சு இருக்க கூடாது அதுக்காக சொல்லலாமா
3: ஸ்தோத்ரே சப்பாமே நன்றியோடு கூட துதிக்கிறமே சப்பா பரிசுத்த ராஜாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஆவியான தேவனே மே துதிக்கிறோம் ஏசப்பா இந்த வேலையில கூட ஏசப்பா எங்க தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தேவனே மே துதிக்கிறோம் எங்க பார்த்தாலும் ஊழல்கள் நடந்து கொண்டிருக்குதப்பா அப்பா மே துதிக்கிறோம் எங்க பார்த்தாலும் ஜனங்கள் ஒரு சின்ன காரியத்து கூட லஞ்சத்தை எதிர்பார்க்கிறாங்க ஏசப்பா தேவனே ஐயா லஞ்சம் இல்லாத ஆண்டவரே தேசமாக எங்க தேசத்தை தயவாய் மாற்றுங்கப்பா அவர்களுக்குன்னு கொடுக்கிற ஆண்டவரே அந்த சம்பளத்திலேயே அவங்க ஆண்டவரே அப்பா மன நிறைவடையக்கூடிய அந்த கிருபைகளை தயவாய் தாங்கப்பா. எத்தனை ஏழை ஜனங்களுக்கு ஆண்டவரே லஞ்சம் கொடுக்க முடியாதனால எத்தனையோ அப்பா நன்மைகள் வர முடியாமல் தடை செய்யப்படுகிறது ஏசப்பா. தேவனே நீங்க மனம் இறங்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. லஞ்சம் வாங்குற ஒவ்வொருத்தரையும் தேவரி ரட்சிக்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மீ துதிக்கிறோம். லஞ்சம் வாங்காதவர்களாக அவங்க உள்ளங்களை தயவாய் மாற்ற வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம். இந்த எங்க தேசம் அப்பா லஞ்சம் இல்லாத ஒரு தேசமாய் ஊழல் இல்லாத ஒரு தேசமாக தயவாய் நீங்க மாற்ற வேண்டுமாய் உங்க சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்க தேசத்தை நீங்க முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து நீங்க நடத்த வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம். நீங்க இப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை செலுத்துறோம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
4: கட்டாவே எங்க செபத்தை கேட்டுக்காய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மாத்திர நம்ம தேசத்தில் இருக்கப்பட்ட விவசாயிகளை ரட்சிக்கப்படணும். விவசாயிகளை ஆண்டு தேடணும். நல்ல வெள்ளை மரசில் தரணும். மழை போதுமான மழை தேவன் தரணும். விலவாசிலாம் குறையணும். எல்லா விலவாசி அதிகமாயிருச்சு பார்த்தீங்களா. விலவாசிலாம் குறையணும். அதுக்காக வச்சா போடலாம்.
5: பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, எசப்பா இந்த கிருபையில் ஆராதனை வேலைக்காகவும் இந்த ஜப குறிப்பை கத்தர் கொடுத்ததுக்காகவும் நாங்கள் நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாளிலும் ஏசப்பா எங்கள் தேசத்தில் உள்ள விவசாயிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். விவசாயிகளை கத்தாவே நீங்கள் தொடுங்க ஏசப்பா. அவர்கள் ஈடுபடுகின்ற இந்த விவசாயமான காரியங்களிலே ஏசப்பா விவசாய நிலங்களிலே அவங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஏசப்பா. அவங்க எதையெல்லாம் வேளாண்மை செய்கிறாங்களோ எல்லாவற்றிலும் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா ஆண்டவரே எங்களுடைய தேசம் விவசாய நாடாக இருக்கிறது. விவசாயத்தில் பெருகுகிற நாடாக இருக்கணும் ஏசப்பா. அப்படிப்பட்ட விவசாயிகளை கத்தர் நீங்க தொடுங்க, அவங்கள ஆசீர்வதிங்க. அவங்களுடைய பெருக்கம் இன்னும் அதிகமாக இருக்க கத்தர் கிருபை தாங்க. அவங்க என்னென்ன காரியங்களிலே அப்பா நிலங்களிலே விதைக்கிறாங்களோ எல்லாவற்றையும் கத்தர் ஆசீர்வாதமாக வைத்து தரும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஏசப்பா. உம்முடைய கரத்தில் எல்லா விவசாயிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். கத்த நீர் அவர்களை ஏற்று நடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். கத்த நீர் அவ்வாறு செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென்.
4: கர்த்தாவே எங்க ஜெபத்தை கேட்டுக்காய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்களை சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. உங்கள் திருரத்தை நீ கழுவி என்னை பரிசுத்தப்படுத்த உண்மை நோக்கி செபிக்கிறையா ஆண்டவரே. இந்த நாளிலையும் கூட அப்பா எங்கள் நாட்டில் பூமி முழுவதுலேயும் நாங்கள் பார்க்குறோம் எத்தனையோ தேசங்களோட சண்டை குழப்பங்கள் அப்பா. விசேஷமாக அப்பா இஸ்ரேலுக்கும் அப்பா மே ஸ்தோத்தரிக்கிறோமையா. அந்த அமெரிக்காவுக்கும் அப்பா ஈரானுக்கு நடக்கிற பிரச்சனைகளை மாற்றித்தர வேண்டும்னு செபிக்கிறையா. நீ தான் மாற்ற வேண்டும் ஐயா. அந்த பிரச்சனையை மாற்ற வேண்டும் தேவனே தேவனே. அந்த பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டுமா கெஞ்சுறமையா ஆண்டவரே. சண்டையை உண்டாக்குற பொல்லாத அசுத்தாவிய இயேசுக்கு நாமத்தை சுட்டெடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. சண்டை வேண்டாம் ஏசப்பா, சண்டை வேண்டாம் ஏசப்பா. பிரச்சனை மாட்டும். யுத்தத்தை ஓய பண்ணுற எங்கள் சர்வல்லமுள்ள தேவனே. யுத்தத்தை ஓய பண்ணுமையா, யுத்தத்தை ஓய பண்ணுங்க ஆண்டவரே. யுத்தத்தை ஓய பண்ணுங்க ஆண்டவரே. சண்டை சச்சரவு எங்கள் தேசத்தில் உண்டாக வேண்டாம் ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். எப்படியா சண்டையிலிருந்து விடுதலை தாங்கப்பா. அப்போ சண்டை வரவே கூடப்பா. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கு இருக்க பிரச்சனை மாற வேண்டும் ஆண்டவரே. ஈரானுக்கும் அப்பா அமெரிக்காவுக்கு இருக்க பிரச்சனை மாற வேண்டும் அப்பா. அண்ணன் எந்தெந்த அப்பா அதே போல் மணிப்பூரில் இருக்கப்பட்ட பிரச்சனை மாற வேண்டும் ஆண்டவரே. மணிப்பூரில் நடக்கிற பிரச்சனைகள் மாற்ற வேண்டும் ஆண்டவரே. கெஞ்சுகிறோம் அப்பா கெஞ்சுகிறோம். நான் பூமி முழுவதும் பார்த்தேன் எங்கெல்லாம் சண்டை எங்களுக்கு தெரியலப்பா. அங்கெல்லாம் நீங்கள் தான்ப்பா மாற்றித்தர வேண்டும்னு செபிக்கிறோம். பிரச்சனை மாற்றும் ஐயா. உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க. நீர் சொல்லாக நீர் கட்டளடை நிற்கும் ஐயா. உம்மால் மட்டும்தான் முடியும் ஐயா. தேவனே தேவனே கிருபை செய்ங்க, கிருபை செய்ங்க, கிருபை செய்ங்க. பிரச்சனை வேண்டாம், குழப்பங்கள் வேண்டாம். ஆண்டவரே மே ஸ்தோத்திரம். எல்லா குழப்பத்தையும் மாற்றி போடுங்க. மணிப்பூரில் இருக்க பிரச்சனை மாற்றி போடுற வீணார் அத்தம் சேர்ந்ததப்பா. ரத்த சிந்தும் போது அப்பாமே ஸ்தோத்திரம். அப்பா தேசம் அப்பா பாழாக்கப்படுமப்பா, சாமாகப்படுமப்பா. ரத்த சிந்த வேண்டாம் ஆண்டவரே. எந்த நாட்டிலுமே ரத்த சிந்த வேண்டாம் ஆண்டவரே. அப்பா அப்பா ரத்தம் சிந்தும் போது தேசம் பாழாக்கப்படும் ஐயா ஆண்டவரே. ரத்தம் சிந்த வேண்டாம் ஏசப்பா. சண்டை வேண்டாம், குழப்பங்கள் வேண்டாம். அப்பா அப்பா யார் மறிக்க வேண்டாயேசப்பா, பெரிய காரியத்தை செய்ய முடியாய், மன்றாடி கெஞ்சரேசப்பா கெஞ்சரேசப்பா. ஐயா நீங்க இறங்க வேண்டும், நீங்க இந்த பொறுப்பு எடுக்க வேண்டும் ஆண்டவரே, நீங்க இதை கையில் எடுக்க வேண்டும் ஆண்டவரே, உங்க பார்த்து பிடிச்சு கெஞ்சிரும், சண்டை வேண்டாப்பா, குழப்பங்கள் வேண்டாண்டவரே, அப்பாவை நோக்கி கெஞ்சிரும், லெவலானுக்கும் இஸ்ரேலுக்கு இருக்க பிரச்சனை மாற்றும் ஐயா, மாற்றும் ஐயா, இஸ்ரேலு பேசும், லெவனோட பேசும் ஆண்டவரே, அதே போல ஈரானோட பேசும் அப்பா, அப்பா அமெரிக்காவோட பேசுங்க ஆண்டவரே, எல்லா பிரச்சனையும் மாற்றுங்க, குழப்பங்களை மாற்றுங்க, அவங்க நாம் வகிப்பிடட்டும் அப்பா, மணிப்பூரில் இருக்கப்பட்ட எல்லா பிரச்சனையும் மாற்றி போடுங்க, அவங்க நாம் வகிப்பிடட்டும், எல்லா துதிக்கான மகிமும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், எங்களை அன்பு ரட்சகர் ஏசப்பா நாம் செலுத்த ஆழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: உட்கார்வோம். இப்பொழுது வேத பாடங்களை வாசிக்க போகிறோம். முதல் வேத பாடமாக யோவான் எழுதிய சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 21 அதிகாரத்தை சகோதரிகள் யாரோ வாசிப்பார்கள். யோவான் 21 அதிகாரம்.

வாசிக்கப்படியே கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யோவான் 21 அதிகாரம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதுமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபித்தேவின் குமாரரும் அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடி கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படி அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தன் வஸ்திரம் இல்லாதவனாயிருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறை 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீன்களுள்ள வலைகளை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலைகளை கரையிலே இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்கள் ஒருவனும், நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீன்களையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனகே சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2வது தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனகே சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3வது தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனகே சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3வது தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இள வயதுடனாய் இருந்தபோது உன்னை நீயே அரைக்கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுடன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் ராபோஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டி கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாக சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருவளவும் இவனிருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீஷன் மரிப்பது என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவனிருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன என்று சொன்னார். அந்த சீஷனே இவ

0: வாசிக்க கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி கொலேசையர் 4 அதிகாரம். எஜமான்களே, உங்களுக்கு பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருங்கள். கிறிஸ்துவினுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தள்ளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாறு மேறினதுமாய் இருப்பதாக. பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாய் இருக்கிற தீகிக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் அவனையும் உங்களில் ஒருவனாயிருக்க உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரராகிய ஓனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் இவ்விடத்து செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பார்கள். என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தருக்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்ணபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். இஸ்து என்னப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். விருத்த சேதனம் உள்ளவர்கள் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாயிருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தவர்கள். எப்பாபிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இவன் உங்களுக்காகவும் சுவாதிகேயருக்காகவும் எரா போலியாருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறார் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறான். பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். லவோதிகேயாவில் இருக்கிற சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டில் கூடுகிற சபையையும் வாழ்த்துங்கள். இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிகேயா சபையிலையும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிகேயாவிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். அர்க்கீப்பை கண்டு நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாகவென்று சொல்லுங்கள். பவுலாகிய நான் என் கையினால் எழுதி உங்களை வாழ்த்துகிறேன். நான் கட்டப்பட்டு இருக்கிறதை நினைத்துக் கொள்ளுங்கள். கிருபை உங்களோடு இருப்பதாக என்பதே ஆமேன். வாசிக்க கொடுக்கப்பட்ட 2 வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று.
1: இப்பொழுது 101 சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். இதனை எழுந்து நின்று நாம் எல்லோரும் மாறி மாறி வாசிக்கப் போகிறோம். நூற்று ஒன்றாம் சங்கீதம், தாவீதின் சங்கீதம். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உமை கீர்த்தனம் பண்ணுவேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சு உள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. என்பதே ஆமேன்.
2: இப்பொழுதும் காணிக்க நேரம். அடுத்த வாரம் 3 ஞாயிற்றுக்கிழமை ஆகையால் நம் சபையின் சாரம் மிஷனரி காணிக்க சேகரிக்கப்படும். நமது ஊழியங்கள் ஊழியத்தின் மூலமாக 6 மிஷனரி

தாங்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். ஆகவே உங்கள் உதாரணமான காணிக்கையை படைக்க அடுத்த வாரம் ஆயத்தமாய் நீங்கள் கடந்து வரும்படி அன்போடு உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். மிஷனரி காணிக்கை சேகரிக்கிறனால் அடுத்த வாரம் ஆயத்தத்தோடு கடந்து வர அன்போடு உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். இப்பொழுதும் காணிக்கிறோம் சர்கார்டின் ஒரு பாடல் பாடும்போது காணிக்கை சேகரிக்கிறோம்.

0: காணிக்கை படைத்தவர்களுக்காக வசந்தியக்க அவர்கள் ஜெபிப்பார். தொடர்ந்து கத்துடைய வார்த்தையை அக்கா நம் நடுவிலே இப்பொழுது கொண்டு வருவார்கள்.
1: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜாங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனை. பாடவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த அந்த கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அவங்கள கரங்களிலே பெற்று உங்கள் கரங்களிலே கொடுக்க கர்த்தத்தாமே எங்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியத்திற்காக ஸ்லாக்கியத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உற்சாகமாக உதாரத்தமாக கொடுத்தவர்களிடத்தில் கர்த்தர் பிரியமாக இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. குடும்பங்களை எல்லாம் செழிப்பாக மாற்றுங்க தகப்பனை. குடும்பங்களிலே எந்த குறையும் வராதபடி பாதுகாத்துங்க தகப்பனை. குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் கத்தாவே. ஒவ்வொருடைய தொழில்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டவரே நிலை நிறுத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்பா. நீங்கள் அப்படி செய்ப்போற தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்தன் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூயப்பிதாவே. ஆமே.
0: தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிறத அன்பின் கர்த்தாவே, சற்று நேரம் திருவசனங்களை நாங்கள் தியானம் செய்யும் பொழுது எங்களோடு கூட கர்த்தர் பேசுங்க, அக்கா மறைத்து பேசுங்க, அவர்களை பலப்படுத்துங்க. உன்னத பலன், உன்னத ஜீவன் இறங்கட்டும் ஐயா. எங்களை பலத்தால் இடைக்கட்டி என்னை பாதுகாத்து பராமரிக்க கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான். என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனும் என்று பவுல் முழங்கியது போல நாங்களும் ஜெபிக்கின்றோம். அக்கா மறைத்து பேசுவது வேத தியானத்துக்கு விரதமாக எலும்பர் பொல்லாதாவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. இப்படி திருவசனம் செல்லும்படியின் வாசலை கதை திறந்தள்ளும் அப்படி செய்ய போவதற்காக நன்றி அப்பா. துதி கண மகிமணி ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்திலே தாழ்மை உண்டுகிறோம் பிதாவே. ஆமென். இந்த கோரஸ் எல்லாம் இணைந்து பண்ணலாமா? என்ற வண்ணமா இந்த கோரஸ் பாடி பெரு உட்கார்ந்து கொள்ளலாம். எழுந்து நின்று பாடி பாடி பாடி பெரு உட்காரலாம்.

0: எங்கள் அன்பானே எங்கள் அன்பால் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, மே போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உங்கள் ரத்தத்தால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்த முடிய பாத்திர செபிக்கிறோம். எஸ்ஸப்பா என்னை மறைச்சி பேசுங்கப்பா, கெஞ்சிறப்பா கெஞ்சிறோம், என்னை மறைத்து பேசுங்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க எஸ்ஸப்பா. ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம், சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க, உண்மை போல எங்களை மாற்றுங்க. கருணை கடலே, கருணை சமுத்திரமே மே துதிக்கிறோம். இதுக்கு விரோதமாய் கிரீச்சர் எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசுக்கு நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டுகிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. நானே நல்ல மேய்ப்பேன்னு சொன்னீரே, நீரே நல்ல மேய்ப்பனாக இருந்து எங்களை கரம் பிடித்து நடத்துங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. நீங்கள் வாங்க ஏசப்பா, எங்களை மறைத்து செயலாட்டுங்க. உங்கள் நாமம் மட்டும்தான் மகிமைப்படணும் ஏசப்பா. நீங்கள் தான் எங்களை மறைத்து செயலாட்டணும். உங்கள் நாமம் மட்டும்தான் மகிமைப்படணும் ஏசப்பா. இது சபை மக்களையும் அப்பா நேரலையாக கேட்குற மக்களையும் ஆண்டவரே மே துதிக்கிறோமப்பா. அதே போல் அப்போ அந்த யூடியூப்லேயும் அப்பா எஃப்எம் ரேடியோலையும் கேட்குற மக்களையும் உடைய கரங்களை கொடுக்குறோம். நீர் மறைத்து பேசுங்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே கர்த்தருடைய பரிசுத்தை நாம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற யாவரையும் இயேசுக்கு நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் கொடுத்த வசனம் நீதிமொழியின் புஸ்தகம் 8:17.
1: என்னை சிநேகிக்கிறவர்களே,
0: என்னை சிநேகிக்கிறவர்களே,
1: நான் சிநேகிக்கிறேன்,
0: நான் சிநேகிக்கிறேன் என்று சொல்றாரு. என்ன, யாரை சிநேகிக்கிறாரா? என்ன சிநேகிக்கிறவர்களை செபி சிநேகிக்கிறேன்றாரு. இந்த உலகத்துல பாருங்க, யாரா ரொம்ப அன்பை பேசி என்ன சொல்லுவான், அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும், என்னதான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், அதிகமாக மேன்மை பாராட்டுவோம். நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வானத்தை படைச்சவர், பூமியை படைச்சவர், சமுத்திரத்தை படைச்சவர், நீர் ஊற்றுக்களெல்லாம் உண்டாக்கினவர், சூரியனின் சந்திரன் உண்டாக்கினவர் சொல்லுகிறாரு, என்னை சிநேகிக்கிறவங்கள நானும் அவர்களை சிநேகிக்கிறேன்னு சொல்றாரு. இப்போ நம்ம ஆண்டவர் சிநேகிக்கணும், ஆண்டவர் சிநேகிக்க கற்றுக்கொள்ளணும். சிநேகிக்கிறேன்னா நம்ம செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டோடு இருக்கணும். ஆண்டோடைய பாரம்பரியம் இப்போ என்ன தெரியுமா, பூமியில் உள்ள ஜனங்களாம் அறியாமல் இருக்காங்களே, எங்கே பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும், எங்கே பார்த்தாலும் திருடும், எங்கே பார்த்தாலும் பாவமான காரியம் இருக்குதே, எங்கே எனக்காக யார், என் பிள்ளைகள் எனக்காக யார் செவிப்பாங்க, யார் என்னை தேடுவாங்க, எனக்காக யார் செவிப்பாங்கன்னு சொல்லி அவள் கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. நிறைய பாருங்க, முன் நல்ல ஆண்டுக்குள்ளே இருந்தவங்க எத்தனையோ பேர் இப்போ என்ன செஞ்சிட்டாங்க, பின்வாங்கி போயிட்டுருக்காங்க. எத்தனையோ பேர் ஆண்டுக்காக வாழ்வேன்னு சொல்லி பொறுத்துற பண்ணி தீர்மானம் பண்ணி வாழ்ந்தவங்களாம் இப்போ பின்வாங்கி போய்கிட்டுருக்காங்க. அருமையான சகோதரி சகோதரி, நம்ம அவங்களுக்காக போராடி செவிக்க வேண்டும், கண்ணீரோடு செவிக்க வேண்டும். நமக்கு தெரியும் யாரெல்லாம் நல்லா ஆண்டுக்காக வாழ்வேன், ஆண்டுக்காக வாழ்வேன்னு சொல்லி எத்தனையோ சனங்கள் சொன்னாங்க, அவங்களாம் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, பின்வாங்கி போயிட்டுருக்காங்க. சினிமாலையும் டிவிலையும் இன்னும் பலவிதமான செல்போனுக்கு அடிமையாக இருக்காங்க. செல்போனு தான் எப்பப்பா, செல்போனு தான் செல்வோட பார்க்குறவங்க கற்றுட்டு கட்டாயம் செபிக்க முடியாது. செல்போனு என்ன வருது இதே தான், என்ன வருது பார்க்கல, என்ன அடுத்து என்ன வருது, அடுத்து என்ன இருக்குது, அடுத்து என்ன பார்க்கலாம், இந்த மாதிரி பார்க்குறவங்க ஆண்டவரை தேட முடியாது. ஆண்டவர் சொல்ற, என்னை சிநேகிக்கிறவங்களை நான் அவர்களை சிநேகிக்கிறேன். யார் இயேசு கிறிஸ்துவை சிநேகிக்கிறாங்களோ அவங்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். நம்ம எங்க இருக்கிறோன்னு சொல்லி செல்பனை சிநேகிக்கிறோமா, சினிமாவை சிநேகிக்கிறோமா, இல்லை உலகத்தில் அவங்க நல்லா பேசுவாங்க, இவங்க நல்லா பேசுவாங்க, அவங்க வீட்டில் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, என்னை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்கிறோமா, எப்படி இருக்கோம் நம்ம வாழ்க்கை இயேசுக்கு? மனிதர் முகத்தை பார்க்கிறா, கர்த்தர் என்ன பார்க்குறாரு, இருதயத்தை பார்க்குறார். நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தரை நம்ம முழுமனதோடு சிநேகிக்க வேண்டும். என்னை சிநேகிக்கிறவங்கள நான் சிநேகிக்கிறேன். அது ஃபுல்லாக வாசிட, என்னை சிநேகிக்கிறவர்களை
1: நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள்
0: என்னை கண்டடைவார்கள். நீங்க எப்படி இருக்கீங்க? சிநேகிக்கீங்களா? உலக சிநேகிந்தா? ஐயோ, அவங்க என்ன பார்த்தா என்ன அன்பா இருப்பாங்க, ரொம்ப அன்பு, என் மாதிரி தான் ரொம்ப அன்பு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கம்மா. உலக சிநேகிதான் அதுங்க சொல்ற பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 6:24
1: இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது.
0: ஒருவனை பகைத்து
1: மற்றவனை நேசிப்பான்
0: அல்லது
1: ஒருவனை பற்றி கொண்டு
0: மற்றவனை அசட்டை பண்ணுவான்.
1: தேவனுக்கும்
0: உலக பொருளுக்கும்
1: ஊழியம் செய்ய உங்களால் கூடாது.
0: தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் உங்களால கூடாது. அவங்களையே அன்பு பிரியப்படுத்தணும். மனிதரை எல்லாம் பிரியப்படுத்தணும், தேவனை பிரியப்படுத்தணும். அது என்ன செய்யுது? உங்களால கூடாது. நல்லா ஒரு காலம் அப்படியே ஆண்டவர் கேட்டே பாண்டவரே, என் மனிதரை பிரியப்படுத்துற எண்ணத்தை வந்து எடுத்து போடு ஆண்டவரே. மனிதரை பிரியப்படுத்துற காலங்கள் வேண்டாம் ஆண்டவரே. ஏசப்பா, நான் உண்மை மட்டும்தான் நான் பிரியப்படுத்தணும். என் வாழ்க்கையில நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, எங்கள் ஊர்லாம் பார்த்தா இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பு, சென்னை போனாலுமே எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பு, எல்லாம் இருந்தாங்க. வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு உலக சென்னையும் தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லியிருக்கீங்க, அது எனக்கு வேண்டாம். நீர் மட்டும் எனக்கு சென்னையாக இருக்கணும் ஆண்டவரே சொல்லி கேட்டே இருப்பேன். இது நம்மளால் முடியுமா? இது நம்மளுக்கு இது முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரால் மட்டும்தான் நம்மளை மாற்ற முடியும். யாரால் முடியும்? கத்திரால் மாற்ற முடியும். நம்ம கேட்டால் தான் அவர் மாற்றுவார். கேட்காட்ட மாற்ற மாட்டார். இங்கே இதுலேயும் சொல்கிறார் பாருங்க, யாக்கோப்பு 4:4 சொல்கிறார் பாருங்க.
1: விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா?
0: உலக சிநேகம் யார் பகை? தேவனுக்கு விரோதமான பகை. நான் பரலோகத்தில் அவரோடு தான் எப்போ கூட இருக்க போகிறோம். இந்த உலகத்துல இருந்து நம்ம எப்ப நம்ம ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுன்னு நமக்கு தெரியாது. இந்த உலகத்துல இருந்தா கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும், 70 வருஷம் இல்லாட்டி 80 வருஷம், அவ்வளவுதான். அதுக்கு மேல பரலோகத்துக்கு போகணும். அதனால இந்த என் தேவனாய் கர்த்தர் சிநேகனாய் நமக்கு கொள்ள வேண்டும். தேவன் தான் என்னை சிநேகிதர், அவரு தான் எனக்கு எல்லான்னு சொல்லி அவர் அண்டி கொள்ள வேண்டும். அவரோடு இருந்த அந்த உலகத்திலையும் அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், பரலோகத்திலையும் ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் தேவனை சிநேகித்தாங்க தான் பார்க்க போறோம். யாக்கோபின் புஸ்தகம் 2:23.
1: அப்படியே ஆபிரகாம்
0: தேவனை விசுவாசித்தான்,
1: அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது
0: என்கிற வேத வாக்கியம்
1: நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான்.
0: யாரு? ஆபிரகாம் என்ன பண்ணார்? தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டார். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் இருந்தார். அதனால கர்த்தர் அவர் எப்படி ஆசீர்வித்தாரான்? தேவன் சகலத்தையும் ஆசீர்வித்தார். கஷ்டப்படல. போகம் ஆதியாகமம் 24:1 வாசித்து பாருங்க.
1: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்.
0: சகல காரியத்தை என்ன செஞ்சாரு? ஆசீர்வித்து வந்தார். கர்த்தருடைய சிநேகிதம், கர்த்தர் நம்மை சிநேகிக்கும் போது கர்த்தர் நம்ம சகல காரியத்தை ஆசீர்வதிப்பார். சிநேகிதா இருக்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சார பாருங்க. யாக்கோபின் எபிரேயர் புஸ்தகம் 11:8
1: விசுவாசத்தினாலே
0: ஆபிரகாம்
1: தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி
0: அழைக்கப்பட்ட போது
1: கீழ்ப்படிந்து தான் போகும் இடம்
0: ஏசப்பா சொன்னார், உன் தாயை உன் தகப்பனை விட்டு உன் இனத்தாரை விட்டு நீ என்ன செய்ய புறப்பட்டு போ என்று சொன்னார். அதனால அவர் போற இடம் எங்க போறோம், எங்க இருக்கோ என்ன செய்வேன்னு அவருக்கு தெரியாது. போற இடம் என்னதுன்றே ஆசிப்பா,
1: தான் போகும் இடம் இன்னதென்று,
0: தான் போகும் இடம் இன்னதென்று
1: அறியாமல் புறப்பட்டு போனான்.
0: அறியாமல் புறப்பட்டு போனான் சொன்னார். உன் தாயும் தகப்பனையும் உன் இனத்தாரி விட்டு நான் காமிக்கும் தேசத்துக்கு நீ போயின்னு சொன்னார். உடனே போனார் கர்த்தர். அவர் நிமித்தமாக தான் இஸ்ரேல் சனங்கள் முஸ்லீம் சனங்கள் நம்பலாம் இன்னைக்கு அவர்கள் நிமித்தம் வந்தவங்க தான். அல்லேலூயா. நம்ம கத்திற்காக இந்த நாளில் கத்திற்காக எதை விட்டு கொடுக்குறோமோ, கத்திற்காக விட்டு கொடுக்கும்போது கத்தர் நம்மளை எந்த குறையுமே வைக்க மாட்டார். இந்த உலகத்திலே ஆசீர்வதிப்பார், பரலோகத்திலே ஆசீர்வதிப்பார். அவரோடு தான் நம்ம இருக்க போகிறோம். இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான் இருப்போம், அவரோடு தான் நித்தி நித்தி காலமாக இருக்க போகிறோம். அவரை நம்ம சிநேகிக்க வேண்டும். ஆதியம புஸ்தகம் 22:12.
1: அப்பொழுது அவர்,
0: பிள்ளையாண்டன் மேல்,
1: உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை, உன் புத்திரன் என்றும், உன் ஏகசுதன் என்றும் பாராமல், எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று, இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
0: பார்த்தீங்களா, ஒரே ஒரு மகன் எத்தனை வருஷம் ஆண்டு குழந்தைக்க காத்திருந்தாரு, 75 வருஷம் காத்திருந்தார். 25 வருஷம் காத்திருந்தாரு. 25 வருஷம் காத்திருந்தப்பறம் கொடுத்த குழந்தை. ஆண்டு சொல்றாரு, நீ வந்து அபிரகாமை நான் காமிக்கிற இடத்துக்கு கொண்டு கூட்டிட்டு போய் மகனை எனக்காக பலியிடு அப்படின்னு சொன்னாரு. கூட்டிட்டு போனாரு. அந்த மகன் கேட்குறாரு, அப்பா எல்லாம் இருக்குது, பழியோட ஆட்டுக்குட்டி இல்லையப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, அதை தேவன் பார்த்து கொள்வாருன்னு சொல்லி சொல்லிட்டு அந்த பழிவிடுத்து மேலே படுக்க வச்சு கட்டையெல்லாம் குளி எல்லாம் சரியாக வச்சு அந்த குழந்தைய பழியெடுத்து மேலே படுக்க வச்சு வெட்ட ஆபரகம் கையை ஓங்கும் போது தான் அவன் பிள்ளாண்டு மேலே, நீ என்ன செய்யாத, கையை போடாத, நீ உண்மையாக எனக்கு பயந்துருக்குன்னு சொல்லி அறிந்திருக்கிறேன்னு சொன்னார். அதனால தான் ஆபரகம் தேவன் ஆசீர்வித்தார். நம்ம கத்திருக்க என்ன செய்யறோம், ஒரு மணி நேரம் மிடிச்சு ஜெபிக்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். ஐயோ நான் தூங்கணும், தூங்காட்டே உடம்பு நல்லா இருக்காது, ஐயா தூங்கணும், யார் எப்பெல்லாம் கிடைக்கிறோம் அப்போல்லாம் நம்ம தூங்குறோம், அப்போல்லாம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம், அப்போல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம், நேரம் எவ்வளோ நேரம் பேசுகிறோம், எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணுறோம். ஆனால் ஆபரகம் அப்படி செய்யவே இல்லை. அதனால தான் அவருக்கு அம்மை தேவன் சொன்னது என் சென்னை கீதனேன்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை பார்த்து, தேவன் அவருக்கு அம்மை பார்த்து சென்னைன்னு சொன்னார், சகல காரியத்தை ஆசீர்வித்தார். அவருக்கு அம்மை தேவன் சகல காரியத்தை ஆசீர்வித்தார். நம்ம கொஞ்சம் ஆசீர்வாதம் தப்பவே மற்றவங்களை மதிக்கிறது இல்லை. நம்ம வந்து ஆசீர்வாதமாக இருக்குன்னு மற்றவங்களை அற்பமாக நினைக்கிறது, பட்டு பட்டு பட்டுன்னு பேசுறது, எவ்வளவோ இருக்கு. அப்படிலாம் நம்ம மன்னிப்பு கேட்கணும், ஏசப்பட்ட மன்னிப்பு கேட்டு ஏசோடு ஒப்புறாகணும். கர்த்தருக்குள்ளே இருந்தால் தான் கர்த்தர் நமக்குள்ளே இருப்பார். அவர் தேடினார் உங்களுக்கு வெளிப்படார், விட்டுட்டீங்கன்னா அவர் என்ன செஞ்சிருவாரா, என்றைக்கோ விட்டுடுவார். தேவனை தேடி பாருங்க, தேவன் உங்களை ஆசீர்விப்பார். நம்ம யாரையும் நம்ம என்ன செய்யணும், எல்லாற்றையும் நம்ம அன்பாக இருக்க கற்றுக்கொள்ளணும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாற்றையும் அன்பாக இருந்தார், நம்மளும் அன்பா இருக்கணும். அன்பு இல்லாதவன் ஆசிங்க. 1 Yohana 4:8.
1: அன்பில்லாதவன், தேவனை அறியான்.
0: அன்பில்லாட்டா என்ன செய்ய முடியும், தேவனை என்ன செய்ய முடியும், நம்ம அறியவே முடியாது. நம்ம நினைச்சிக்கல அன்பா தான் இருக்குன்னு, யாரையும் மதிக்கிறது இல்லை, யாரையும் இது பண்றது இல்லை. நம்ம தான், நமக்கு தான் எல்லாம் தெரியும். நம்ம என்ன, அவன் நம்மளோட அவங்க என்ன அப்படின்னு நினைக்கிறோம். அன்புலாட்டா தேவன் என்ன செய்ய முடியாது, நிச்சயமா நீங்க அறியவே முடியாது. அன்பு இருந்தவன் அன்புதான் தேவன் அறிய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பா இருக்கணும். முத ஆபரகம், தேவன் சிநேகித்தார். அல்லேலூயா. ஆபரகம் தேவன் என்ன செஞ்சாரு, சிநேகித்தார். ஆபரகம் தேவனை சிநேகித்தார். சகல காரியத்தை தேவன் என்ன செஞ்சார், அவரை ஆசீர்வித்தார். அவர் சிநேகித்து விட்டுருவார், யார வரையும் ஆசீர்விக்கிறார். அவர் நம்ம அதிகமாக செபிக்கமோ நம்மளை விட்டுருவாரா? விடவே மாட்டார். எந்த குறையுமோ வராமல் நம்ம காத்துக்குவார். ரெண்டாவது பாருங்க, கர்த்தர் யாரை சிநேகித்தாரா? நெகேமியன் புஸ்தகம் 13:26.
1: அவன் தன் தேவனாலே சிநேகிதன் எனப்பட்டவனாய் இருந்தான்.
0: அவன் தன் தேவனாலே எப்படி இருந்தாரா? சிநேகன் எனப்பட்டவனாய் இருந்தான். பாத்தீங்களா, தேவனாலே அவர் எப்படி இருந்தாரா? சிநேகனாய் எனப்பட்டவராய் இருந்தார்.
1: அவன் தன்
0: தேவனாலே
1: சிநேகிக்கப்பட்டவனாய் இருந்தான்.
0: சிநேகிக்கப்பட்டவனாய் தேவனால என்ன செஞ்சாரா? சாலமோ சிநேகிக்கப்பட்டவராய் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
2: ஹல்லேலூயா.
0: சொல்லுங்க, ஹல்லேலூயா பயப்படாம சொல்லுங்க. கர்த்தர் ராஜ்யத்தில் அவர்தான் ஹல்லேலூயா தான் பாட போறோம். ஹல்லேலூயா, கர்த்தர் ஹல்லேலூயா சொல்லுவோம். தேவனால சிநேகிக்கப்பட்டவராய் இருந்தார். யாரு? சாலம். காரணம் என்ன? 1 Kings 3:3.
1: சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து,
0: சாலமோன் என்ன செஞ்சார்? கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து
1: தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான்.
0: அன்பு கூர்ந்து என்ன செய்வோம்? நம்ம தேவனுடைய கட்டளையின்படி நடப்போம். அவர் சாலம் ராஜா என்ன செஞ்சார்? அன்பு கூர்ந்தாரு. தாவீது கொடுத்த கட்டளையின்படி நடந்தாரு. நம்ம அன்பு கர்த்தர் அன்பு கூர்ந்தா கர்த்தர் சொன்னபடி நடப்போம். அவர் கர்த்தரத்தில் அன்பு கூர்ந்தாரு. தாவி சொன்ன கட்டளையின்படி நடந்தார். நம்ம இப்படி இருக்கோம். ஆண்டு கட்டளை கை கொள்றோமா? ஆண்டு சொன்ன காரியத்தை நம்ம செய்கிறோமா? பைபிள் வாசிக்கிறோமா? பைபிள் வாசிக்க விட்டுறோம்மா? நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோமா? சினிமாலேயும் டிவிலேயும் போன்லேயும் நேரத்தை பிசாசு களவாடுறானா? அருமையான சகோதரியே, சகோதரியே, இது அன்பாக கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் கத்துட்டு அன்பு கூறுங்க. கத்து கொடுத்துட்டு ஒன்னே முடிதான் கேட்கிற, ஆண்டுட்டு அன்பு கூற வேண்டும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். 4
1: அப்படியே ராஜா
0: பலியிட
1: கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாய் இருந்தது.
0: அந்த
1: பலிபீடத்தின் மேல்
0: சாலமோன்
1: 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்.
0: 1000 சர்வாங்க பலி என்ன செஞ்சாரா? செலுத்தினார். நம்ம கர்த்தர் எத்தனை ஸ்தோத்திர பலி ஒரு நாள் சொல்றோம்? எவ்வளவு நேரம் சொல்றோம்? ஏதோ நம்ம தெரிஞ்சாலும் ஸ்தோத்திரப்பா இல்லை, 1000 சர்வாங்க பலி செலுத்தினார். நம்ம கர்த்தருக்கு எத்தனை ஸ்தோத்திர பலியை செலுத்துகிறோம்? அருமையான சகோதரி சகோதரி, சிந்தித்து செயல்படுவோம். கர்த்தர் வருகை ரொம்ப சமீபம். இன்னைக்கு நம்ம ஆண்டரை தேடினா தான் அவருக்கு முன்னால் நம்ம நிற்க முடியும். இன்னைக்கு அவருக்கு நம்ம தேடாமல் இன்னைக்கு பைபிள் வாசிக்காமல் நம்ம உலக காரியத்தில் மூழ்கி இருப்போமானால் கர்த்தர் வரும்போது அவருக்கு முன்னால் நிற்க முடியாது. இன்றைய இறைச்சி நாள், இன்றைய அணுக்கிற நாள், இன்றைக்கு ஆண்டவர் தேடுவோம். ஆண்டு வருகை ரொம்ப சமயமாக இருக்கு. நம்ம ஒருத்தர் பேசாமல் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க முகத்தில் ஏதாவது அவங்ககிட்ட போய் உதவி கேட்குன்னா நான் பயப்படுறேன். ஐயோ, அவங்க முகத்தில் எப்படி தான் மொழிக்கிறேன், இப்படி பேசிட்டேனே, அவங்களுக்கு இப்படி சொல்லிட்டேன், அவங்க முகத்தில் எப்படி மொழிக்கிறோம் நினைக்கிறோம். நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறது கூட தான் நம்ம வந்து யூக யுகமாக வாழப்போகிறோம். அவரோட தான் கோடி கோடி ஆண்டு முழுவதுமா அவர் இடத்த வாழ போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவரோடு தான் வாழ போறோம். அதனால என்ன செய்யணும்? அவரோடு நம்ம எப்போது இருக்கணும். ஆண்டு பெரிய காரியம் நம்ம செய்வார். அதான் ஆண்டு சொல்றாரு. அவர் சாலம் எத்தனை பள்ளி செலுத்தினாரா? 1000 பள்ளி. இங்க சொல்றாரு, ஏசாயின் புஸ்தகம் 43:21.
1: இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன்.
0: இவர்கள்
1: என் துதியை சொல்லி வருவார்கள்.
0: பாத்தீங்களா, எதுக்காக நம்மள இந்த உலகத்துல படிச்சிருக்காரா? என் துதிய சொல்லி வருவார்கள். எத்தனை நேரம் நீங்க துதிக்கிறீங்க? ஆண்டு எவ்வளவு நேரம் துதிக்கிறீங்க? யோசித்து பாருங்க. எதுக்கு எவ்வளவு நேரம் இடம் கொடுக்கணும்? துதிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் இடம் கொடுக்கிறோம்? துதிக்கும் இந்த சனத்தை எனக்கென்று ஏற்படுத்த இவர்கள் என்ன செய்வாங்க? என்னுடைய துதிய சொல்லி வருவாங்க. ஆண்டு சொன்னேன், சிநேகிக்கிறவனை சிநேகிக்கிறேன். முதல்ல பார்த்தா ஆபரகாம்பு தேவனை சிநேகித்தார். ரெண்டாவது சாலம்ராஜா தேவனை சிநேகித்தார். மூன்றாவது யோபாடு சுவிசேஷம் 15 அதிகாரம் 16-17 15-16-17
1: அவர்கள்
0: போஜனம் பண்ணின பின்பு
1: இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே
0: இவர்களிலும்
1: அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார்.
0: அதற்கு அவன்
1: ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்ற
0: இவர்களிலும் சும்மா கேட்டுக்கலாம். சீமோனே அன்பா இருக்கேன் அப்படி கேட்டுக்கலாம். என்ன கேட்டாரு? இவர்களிலும் அதிகம் என்னிடத்துல அன்பாய் இருக்கிறாயா என்றார்.
1: என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக.
0: என்னது மேய்ப்பாயின்? என்னது ஆண்டரை பத்தி, சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டரை பத்தி சொல்லுவாயா? என் ஆட்டுக்குட்டி மேய்ப்பாய் என்றார்.
1: இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி
0: யோனாவின் குமாரனாகிய சீமோனே
1: நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன்
0: ஆமாண்டவரே,
1: உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார்.
0: அவர்
1: என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார்.
0: ஆட்டுக்குட்டி மேய்க்க சொல்ற, ரெண்டாவது என்ன சொல்றாரு? என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று. எத்தனை பேர் உள்ளத்தில் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார்? சுவிசேஷம் சொல்லு, காய்பறிது குடு. எத்தனை பேர் இதயத்தை கடினப்படுத்திட்டு இருக்கோம். அருமையான சகோதரிய சகோதரியே, யூடியூப்ல பாக்குற எல்லாரையும் தான் சொல்றேன், நேரில் பாக்குற மக்களையும் தான் சொல்றேன், இங்க வந்திருக்க மக்கள் தான் சொல்றேன். கத்திர ஊழித்தன்மை எப்படி செய்யறோம்? சின்ன ஊழியமா செஞ்சாதான் பரலோகத்தில் இடம் இருக்க முடியும். ஆடுகள் மேய்ப்பாய் என்றார்.
1: மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி
0: யோனாவின் குமாரனாகிய சீமோனே
1: நீ என்னை நேசிக்கிறாயா என்றார்.
0: என்னை நேசிக்கிறாயா என்று
1: அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே
0: பேதுரு துக்கப்பட்டு
1: ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்.
0: உங்களுக்கு தெரியாது ஒன்னும் இல்லப்பா, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்.
1: நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர்
0: என்றான்.
1: இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார்.
0: என் ஆடுகளை மேய்ப்பாக. அப்ப யார் ஆண்டவர் சிநேகிக்கிறார்? மூன்றாவது ஊழியக்கார சிநேகிக்கிறார். உண்மையா நம்ம கர்த்தரை பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும். கர்த்தரை ஊழியத்தை பெற்றிருக்க உண்மைதான். அந்த ஊழியத்தில் கொஞ்சம் கூட அசதியாக இருக்கக்கூடாது. எங்களுக்கு ரவிப்பா சொல்லிக்கிறது, ஆவியோடு உண்மையோடு உண்மை தொழுதுகள்னோ இல்லை, உண்மையும் உத்தமாக ஒழித்து செய்யணும், பயத்தோடு நடுக்கத்தோடு ஒளியும் செய்யணும், கண்ணும் கருத்துமாக ஒளியும் செய்யணும், ஒழுங்கும் கிருமமாக ஒளியும் செய்யணும். ஊழியத்தை பெற்றது முக்கியம் இல்லை, ஊழியத்தை வந்து உண்மையும் உத்தமாக ஒளியும் செய்யணும், பயத்தோடு நடுக்கத்தோடு ஒளியும் செய்யணும், கண்ணும் கருத்துமாக ஒளியும் செய்யணும், ஒழுங்கும் கிருமமாக ஒளியும் செய்யணும். செய்கிறோமா? ஊழியத்தை எப்படி செய்கிறோம்? அருமையானவர்கள், அவர் கூட தான் பிரம்ம நாள் இருக்க போறோம். இந்த உலகம் கொஞ்ச நாள் தான், உலகத்தின் வேஷம் கடந்து வரும், உலகம் கைவிட்டுரும். அவரோட தான் நம்ம ரொம்ப நாள் இருக்க போறோம். அவருக்கு நம்ம என்ன ஊழியம் செய்யறோம், என்ன செய்யறோம் யோசித்து பாருங்க. எவ்வளவு நேரம் ஊழியம் செய்யறோம்? அதங்க சொல்றாரு நீதிபதியின் புஸ்தகம் 27 அதிகாரம் 23 வசனம்,
1: உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு.
0: உன் கையில கொடுத்த ஆத்தும என்ன செய்யணும்? கவனமாயிருக்க. நம்மளே எடுத்துக்கோங்க, முள்ளேறு ஊழியரையும் எடுத்துக்கலாம். ஊழித்து போயிட்டு வந்துடுறான், அதோட விட்டுறான், செபிக்கிறது இல்ல. அன்னைக்கு போய் செபிக்கிறதா விட்டுற, மத்தவங்களை அப்புறம் விட்டுறே விட்டுரு. என்ன இருக்கவங்களா, அவங்க எப்படி இருக்கவங்களா, அதெல்லாம் இல்ல. நிறைய பேர் செபிக்கிறதே இல்ல விட்டு வந்த மக்களுக்கு. உன் மந்த வேலை எப்படி இருக்கணும்? நீயே கவனமா இருக்கணும். ஆண்டு வரப்போறார், ஒரு நாள் கணக்கு கேட்பார். இப்பயே நம்ம சரிப்படுத்திக்கலாம், கணக்கு கேட்பார். அதனால் வாசிக்க கட்ட வேதாகம்ப பகுதியில் குலோசியர் புஸ்தகம் 4:17
1: அர்ப்பிப்பை கண்டு
0: அர்ப்பிக்கை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
0: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாய் இருப்பாயே என்று சொல்லுங்கள்.
0: கவனமாய் இருப்பாயாக என்று சொல்லுங்கள். கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நம்ம எப்படி இருக்கணும்? கவனமாய் இருக்கணும். ஜெபிக்க மாட்டோம். எத்தனையோ ஆத்மாக்களை சந்திச்சிருக்கோம். ஜெபிக்க மாட்டோம், துதிக்க மாட்டோம், அப்படியே விட்டுறோம். கர்த்தர் அர்ப்பிக்கை கண்டு கர்த்தர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? நீ பெற்ற ஊழியத்தை
1: அர்ப்பிப்பை கண்டு
0: அர்ப்பிக்கை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
0: கர்த்தர் நம்ம ஊழியத்தை யார்ட்ட பெற்றிருக்கோம்? கர்த்தரிடத்தை பெற்றிருக்கோம், மனிதனிடத்துல பெறல. நீ கர்த்தரிடத்தை பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றி முடி. எப்படி இருக்கணும்? கவனமாயிரு. ஊழி நம்ம யார்ட்டையும் பெறல, கர்த்தரை பெற்றிருக்கோம். அவர் நம்மளை ஒவ்வொரு வினாடியும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறார். நம்ம எப்படி செய்கிறோம், என்ன செய்கிறோம்? கவனத்தை பார்த்துட்டே இருக்காரு. நிறைவேற்றும்படி கவனமாயிரு. இந்த உலகத்தில் நல்லா ஊழியம் செஞ்சா என்ன தருவார்? மத்தேயு சுவிசேஷம் 25:21
1: அவனுடைய எஜமான்
0: அவனுடைய எஜமான்
1: அவனை நோக்கி
0: அவனை நோக்கி
1: நல்லது
0: நல்லது
1: உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே
0: உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே
1: கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தா
0: கொஞ்சத்துல உண்மையா இருந்த கையில கொடுத்த பொறுப்புல கொஞ்சத்திலே உண்மையா இருந்தா
1: அநேகத்தின் மேல்
0: அநேகத்தின் மேல்
1: உன்னை அதிகாரியாக வைப்பேன்.
0: அநேகத்தின் மேல் உன்னை என்ன செய்வ? அதிகாரியாய் வைப்பே.
1: உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார்.
0: உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் என்ன செய்ய? பிரவேசி. நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்வாரா? நம்ம இப்படி இருக்கோம், எத்தனை பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து பின்வாங்கி போயிருக்கோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? உத்தம உண்மையான ஊழியக்காரனே என்ன செய்ய? இன்னொருத்தர் வாசிப்பா.
1: அவனுடைய எஜமான்
0: அவனுடைய எஜமான்
1: அவனை நோக்கி
0: அவனை நோக்கி
1: நல்லது
0: நல்லது
1: உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே
0: உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே
1: கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய்.
0: கொஞ்சத்தில்தான் உண்மையா இருந்தா, புல்லாங்க செய்யல, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா
1: அநேகத்தின் மேல்
0: அநேகத்தின் மேல்
1: உன்னை அதிகாரியாக வைப்பேன்.
0: அநேகத்தின் மேல உன்னை அதிகாரியா வைப்பேன்.
1: உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான்.
0: உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்கு என்ன செய்ய? பிரவேசி. நம்ம எப்படி இருக்கோம்? உத்தமா ஒளிஞ்சிரமா? உண்மையா ஒளிஞ்சிரமா? ஊழியத்துக்கார கஷ்டப்பட்டு ஏதாவது சாக்கு போய் சொல்லி வீட்டில் இருந்துடுறோமா? நம்ம வானாதி வானவர் கூலிக்கார ஒளிஞ்சிரோம். யாருக்கு? வானத்தையும் பூமியும் படைத்தவர் குளிஞ்சிரோம், மனிதருக்கு அல்ல. தேவனாய் கர்த்தர் வானத்தை படைச்சவர், பூமி படைச்சவர், சமுத்திரத்தை படைச்சவர், நீர் ஊற்றுகளை உண்டாக்கினவர் குளிஞ்சிரோம். அந்த ஊழியத்தை எப்படி செய்யறோம்? எப்படி அதை நிறைவேற்றோம்? அலட்சியமா இருந்தோம்னா ஆண்டவர் ஒரு நாள் கேட்பார். இப்ப கேட்க மாட்டா, ஞாயிற்றுப்பல் கேட்பான். அன்னைக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப நம்ம இன்றைக்கே ரச்சினால் இன்றைய அனுக்கிற நாள். ஞாயிற்றுப்பல் நம்ம கணக்கு கேட்கமா, நம்ம எங்க போவோம்? ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் ஊழியத்துக்காக வராம இருந்தரலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். உங்களை அழைச்சவர் யாரு? ஏசப்பா. நீங்களே வரல. ஒரு வசனம் இருக்கு பாருங்க, எபிரேயர் 5:4 நீங்களே ஊழியத்துக்கு வரல, கர்த்தர் உங்களை அழைத்தார். அழைப்ப வீட்டு பின்வாங்கி போயிருக்கிறோம். பாருங்க வாசிங்க.
1: மேலும்
0: மேலும்
1: ஆரோனை போல
0: ஆரோனை போல
1: தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய
0: தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய
1: ஒருவனும்
0: ஒருவனும்
1: இந்த கனமான ஊழியத்திற்கு
0: இந்த கனமான ஊழியத்துக்கு
1: தானா ஏற்படுகிறதில்லை.
0: தானா ஏற்படுறதில்ல. நம்ம இஷ்டம்னா ஊழியம், இல்லைன்னா விட்டுறோம். நம்மளே ஏற்படுறதுல, கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து பின்வாங்கி இருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்க சகோதரி சகோதரிய, எங்க தூரத்திலிருந்து கேட்டிருந்தாலும் நீங்க ஒப்பு கொடுத்துருப்பீங்க. இப்ப பின் வாங்கிருக்கீங்க, அந்துட்டு ஒப்பு கொடுங்க. இன்றைய ரட்சணை நாள், இன்றைய அனுக்கிற நாள். முதல்ல என்ன செய்யணும்? கர்த்தர் சொல்ற என்ன? சென்னைக்கிறவங்களா? சென்னைக்கிற யார் சென்னைக்கிறார் முத? அவர். ரெண்டாவது சாலமன். மூன்றாவது ஊழிக்கார சென்னைக்கிறார். கடைசியாக உன்னத பாட்டின் புஸ்தகம் 1:4
1: என்னை இழுத்துக்கொள்ளும்,
0: என்னை இழுத்துக்கொள்ளோ,
1: உமக்கு பின்னே ஓடி வருவோம்,
0: உமக்கு பின்னே ஓடி வருவோம்.
1: ராஜா
0: ராஜா அது அதுக்கடுத்து வாசி
1: ராஜா
0: ராஜா
1: என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார்.
0: ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார்.
1: நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழ்வோம், திராட்சரசத்தை பார்க்கிலும், உமது நேசத்தை நினைப்போம்,
0: நேசத்தை நினைப்போம்.
1: உத்தமர்கள்
0: உத்தமர்கள்
1: உமை நேசிக்கிறார்கள்.
0: யார் நேசிப்பாங்க? உத்தமர்கள் கர்த்தர் நேசிப்பாங்க. நீ உத்தம வாழ்ந்தீனா கர்த்தர் நேசிக்க முடியும், உங்களை அறியாமையே நேசிக்க முடியும். உத்தமர்கள் கர்த்தர் நேசிப்பார்கள். நம்ம வாழ்க்கையில் உத்தமா இருக்கமா? கர்த்தர் நேசிக்க முடியும். உத்தமர்கள் கர்த்தர் நேசிப்பார்கள். கடைசி வினாடியில் இருக்கிறோம். உத்தமரா இருந்தா நீ கர்த்தரை விட்டு போக மாட்டீங்க, பின்வாங்க மாட்டீங்க. உத்தமர்கள் கர்த்தரை நேசிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 26:1
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே
1: என்னை நியாயம் விசாரியும்,
0: என்னை நியாய விசாரியும்,
1: நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன்.
0: தாவீராஜ சொல்றது, கர்த்தாவே என்ன நியாயம் விசாரியும், நான் உத்தமத்திலே நடக்கிறேன். நீங்க சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? என்னை நாய் விசாரியும் ஆண்டவரே, நான் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் உத்தமத்திலே நடக்கிறேன். என் நாய் விசாரியும், நான் உத்தமத்திலே நடக்கிறேன்னு சொல்றாரு. 18:1
1: என் பெலனாகிய கர்த்தாவே,
0: என் பெலனாகிய கர்த்தாவே,
1: உமில் அன்பு கூறுவேன்,
0: உமில் அன்பு கூறுவேன் சொல்றாரு. என் பெலனாகிய கர்த்தாவே, நம்ம இடத்துல என்ன செய்வேன்? அன்பு கூறுவேன். நீர்தான் எனக்கு அன்பு, நீர்தான், நீர்தான், நீர்தான் அன்பு கூறுவேன். அன்பு கூறுறமா? நம்ம ஆண்டவருக்கு தூரமா போயிருக்கோமா? பின்வாங்கி இருக்கோமா? ஆண்டவருக்கு நமக்கு ஒரு நாள் கூட இடைவெளி வர இல்லையா? நம்ம இருக்கிறது அங்கதான், இங்கே நினைச்சுக்காதீங்க. இது கொஞ்ச நாள், கொஞ்ச நாள் நம்மளை உருவாக்குற இடம். இந்த உலகம் வந்து நம்ம உருவாக்குறாரு. நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்லி, அந்த நம்ம எப்படியோ ஆண்டவருக்கு தூரமா இருந்தோம், நம்மளை உருவாக்கி அவர் பக்கமா இழுத்து கொள்ளுகிறாரு. அதான் இந்த மதம் அஸ்தம், என்னை இழுத்து கொள்ளும் பின்னே ஓடி வருவோம். உருவாக்குறாரு கர்த்தர் இந்த உலகத்துல. நான் எங்கேயோ கடந்தேன். கர்த்தரை கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கி இருக்கிறார், உருவாக்கி கொண்டே இருக்கிறார், உருவாக்கிட்டே இருக்காரு. இப்ப கடுகளவுக்கு உருவாக்கி இருக்காரு, இன்றும் உருவாக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டே இருக்கிறாரு. இந்த உலகம் நம்ம சொந்த இல்ல பெரியமானங்களே. நீ கண்ண மூடினா கர்த்தர் ராஜ்யத்தில் நம்ம இருக்கணும், அவரோடு எப்பவுமே இருக்கணும். அதுதான் இந்த உலகம் வயச, உலகத்தின் வயசு என்ன ஆயிரும்? கடந்து போயிரும். சங்கீதம் 116:1
1: கர்த்தர் என் சத்தத்தையும்,
0: கர்த்தர் என் சத்தத்தையும்,
1: என் விண்ணப்பத்தையும் கேட்டதினால்,
0: என் சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டதினால்,
1: அவரில் அன்பு கூறுகிறேன்,
0: அவரில் அன்பு கூறுகிறேன். கர்த்தர் என் சத்தத்தையும் விண்ணப்பத்தை கேட்டதினால் அவர்கிட்ட என்ன செய்ற? அன்பு கூறுறேன். தாவீராஜா சொல்றார், அவர் அன்பு கூர்ந்தார். அதனால கர்த்தர் அவரை பார்த்து சொன்னார், என் இதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்ல முடியுமா? அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 13:22 அருமையான சகோதரி சார், தூரத்திலிருந்து கேட்டுக்கிடுறேன். உங்களுக்கு இந்த ஆண்டு உங்களோட தான் பேசுறாரு, உங்களோட தான் பேசுறாரு. கர்த்தருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஐக்கியம் இருக்குது?
1: பின்பு அவர் அவனை தள்ளி,
0: அவர் அவனை தள்ளி
1: தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி,
0: தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி,
1: ஈசாயின் குமாரனாகிய தாவீதை,
0: ஈசாயின் குமாரனாகிய தாவீதை
1: என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன்.
0: கர்த்தருடைய இருதயத்துக்கு எப்படி இருந்தார் அவரு? ஏற்றவனாய் கண்டாரு. இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டே
1: எனக்கு சித்தமானவைகளை எல்லாம்
0: கத்தரே சாட்சி கொடுக்கிறாரு. எனக்கு சித்தமான
1: அவன் செய்வான் என்று,
0: அவன் செய்வான் என்று
1: அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார்.
0: உங்களை குறிச்சு என்ன குறிச்சு சாட்சி கொடுக்க முடியுமா? இல்லாட்ட இப்ப நம்ம கேட்போம், ஆண்டவரே எங்களையும் இதை தாவீத மாத்தினீரப்பா, எங்களையும் மாத்துங்க, ஒரு இதயத்துக்கு ஏற்றவளாக மாற்றுங்க, சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க, என்னை மாற்றுன்னு சொல்லி கேட்போம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 8:7.
1: திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது,
0: காத்திர மேல இருக்கிற நேசத்தை அவிக்க மாட்டாது.
1: வெள்ளங்களும்
0: அதை தணிக்க மாட்டாது.
1: ஒருவன்
0: தன் வீட்டில் உள்ள
1: ஆஸ்திகளை எல்லாம்
0: தேசத்திற்காக கொடுத்தாலும்
1: அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும்.
0: அதுதான் அந்த பரிசுத்த பவுல் சொல்றாரு, ரோமர்கள் நிர்வாகம் 8:36-37. நிர்வாணமானாலும் பசியானாலும் சொல்ற பாருங்க,
1: கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்?
0: உபத்திரவந்தாலும் நம்ம பிரிக்க முடியாது. உபத்திரமோ,
1: வியாகுலமோ,
0: துன்பமோ,
1: பசியோ,
0: நிர்வாணமோ,
1: நாசமோசமோ,
0: பட்டயமோ,
1: இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம்.
0: அவர்கள் அன்பு கூர்ந்தா நம்ம முற்றிலும் என்ன வந்தாலும் நம்ம ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர் இருக்கிறோமே, அது ஆஸ்தி எல்லாம் இருந்தாலும் அசட்டை பண்ணப்படும். இயேசுன போதும் என்ன வந்தாலும் சரி, இயேசுன போதுன்னு சொல்லணும். பரிசுத்த பவுலை போல நாம் அவர் எப்படி சொன்னாரோ அதே போல சொல்லணும். அவர் பின் சென்ற பாதையில் நம்ம செல்லணும். இந்த உலகத்தில் எவ்வளோ நாள் நீ மேலே தான் கஷ்டமான காரியங்கள் என்ன வந்தாலும் கர்த்தருக்காக சாட்சியாக மறிக்கணும். கர்த்தருக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுமா? தேவன் சொன்னான், சென்னைக்கிறவங்களை முதல் யாரை சென்னைச்சாரு, ரெண்டாவது சால, மூணாவது ஊழியக்காரை சென்னைச்சார், நாலாவது உத்தமரை சென்னைச்சார். நம்ம ஆண்டு கையில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுமா? ஆண்டவரே, நம்மளோட கரங்களை கொடுக்குறேன், என்னையும் மாற்றும் ஐயா, என்னையும் மாற்றுன்னு சொல்லி அர்ப்பணிச்சு சாப்பிடணும்.

என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிப்பேன். யாரெல்லாம் கர்த்தர் அன்பா இருக்கிறோமோ அவர்கள் கர்த்தர் அன்பாக இருப்பார். ஆபிரகாம் தேவனிடத்தில் அன்பா இருந்தார். பாருங்க, அவர் மகனையே கூட பலியாக கொடுக்க அவர் முன் வந்தார். எல்லாவற்றை விட அவர் கர்த்தரை நேசித்தார். சிந்தித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எப்படி அன்பா இருக்கிறோம். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பா இருந்தார். 1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினார். தன் தகப்பன் தாவீது கொடுத்த கட்டளை அனைத்தையும் நிறைவேற்றினார். மாத்திரமல்ல, பேதுருவை பார்த்து கர்த்தர் கேட்டார், பேதுருவே என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அப்படி என்றால் என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஊழியத்தை கவனமாக செய்வாயாக, உன் மந்தையின் மேல் நீ கவனமாய் இருப்பாயாக, நீ கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக என்று சொல்லி கர்த்தர் உங்களை என்னை அழைக்கிறார். ஊழியம் செயற்பணிக்கலாமா? கவனத்தோடு கண்ணும் கருத்துமாய் ஊழியம் செய்ய அர்ப்பணிக்கலாமா? Thank you Lord, Hallelujah. கர்த்தர் நம்மை தேடுகிறார். மாத்திரமல்ல, கடைசி ஒன்று பார்த்து, உத்தமர்கள் கர்த்தர் நேசிப்பார்கள். தாவீது உத்தமமாய் நடந்தார், தேவனை நேசித்தார். ரெண்டு இடத்துல வாசித்தோம், தாவீது கர்த்தரிடத்தில் அன்பா இருக்கிறேன், உம்மிடத்தில் அன்பா இருக்கிறேன் சொன்னார். நான் உத்தமனாக உத்தமையாக வாழ, என் கிருப கொடுங்க ஆண்டவரே. ஒரு வீடு நிறைய பொருள் கொண்டு கொடுத்தாலும் அது அன்புக்கு ஈடாகாது. என்ன வெள்ளம் போல் பிரச்சனை, துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள் வந்தால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒருபோதும் பிரிக்கவே முடியாது. ஹாலேலூயா. அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரே மெனேசிக்கு எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஹாலேலூயா. கண்ணை உயர்த்தி அர்ப்பணிக்கலாமா? தகப்பனே, மதியான வேலைக்காக ஸ்தோத்திரம். அந்தி சந்தி மதியான நேரத்திலே உம்மை நோக்கி தியானம் செய்ய முறையிடுவேன் தாவீது சொன்னது போன. தாவீது அந்தி சந்தி மதியான நேரத்திலே தியானம் செய்து முறையிடுவேன் என்று சொன்ன அந்த வாக்கின்படி இந்த மதியான வேலையை நாங்களும் உம்மை நோக்கி தியானித்து முறையிடுகிறோம். உங்களுக்கு அன்பாயிருக்க அர்ப்பணிக்கிறோம். உம்மை நேசிக்க அர்ப்பணிக்கிறோம். அன்பர் ஆபிரகாமை போல உம்மை நேசிக்க அர்ப்பணிக்கிறோம். சாலமோனை போல தன் தகப்பன் கட்டளை துவக்கத்திலே அவர் கடைபிடித்து நடந்தார். ஸ்தோத்தரிக்கிற மனிதனாய் துவக்கத்தில் இருந்தாரே, நாங்களும் உம்மை துதிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பேதுரு ஆடுகளை மேய்ப்பாயாக என்ற நீர் அன்பின் கடலை

0: வரையிலும் அவர் தலைகளாய் சிலுவில அறைகிற வரையிலும் ஊழியத்தை செய்தாரே. நாங்களும் எங்கள் மரண பரியந்த ஊழியத்தை செய்ய அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, உத்தமர்களும் நேசிப்பார்கள் என்று சொல்லி உத்தமர்களாய் நாங்கள் வாழ அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. தாவீதுமாய் வாழ்ந்தார், தாவீது உத்தமனாக வாழ்ந்தார், உம்மிடத்தில் அன்பாய் இருந்தார், உம்மை நேசித்தார், எல்லாரையும் பார்க்கிலும் உம்மிடத்தில் அன்பாய் இருந்தார். அப்ப நாங்களும் கூட உம்மை நேசிக்க எங்களுக்கு கிருப கொடுங்க ஆண்டவரே. அர்ப்பணிக்கிற உத்தமர்களாய் எங்களை மாற்றும் ராஜா. கிறிஸ்து அன்பை விட்டு நம்ம பிரிப்பவன் யார் என்று சொன்ன வாக்கின்படி எதுவும் உங்கள் அன்பை விட்டு எங்களை பிரிக்காதபடிக்கு காத்துக்கொள்ளும். எங்களை தாழ்த்தி ஒப்படுகிறோம், கர்த்தரியே ஏற்று நடத்தும். உங்களை செய்வதற்காக நன்றி. அக்காவின் வல்லமையாக பயன்படுத்தும், நாமத்தை மகிழ்படுத்தும். கடைசியாக இப்பொழுதும் உங்கள் அனைவருக்காக அக்கா ஜெபிப்பாங்க, உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்பாங்க. நேரலையாய் நிகழ்ச்சியில் இந்த துதி ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்க நீங்களும் எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
1: எங்களை அன்பா நேசித்து வழியை நடத்துற எங்களை தகப்பனே, கோடான கோடி நன்றி அசப்பா, கோடி கோடி நன்றி. சர்வல்லம்ள தேவனே துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. இந்த நாளிலையும் கூட ராச்சாமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வல்லம்ள தேவனே போற்றுகிறோம் அப்பா. அவர்கள் போடாங்களுக்கு சிநேகின்மையா அப்பா, அப்பா அதே போல சாலம் போடும் சிநேகினாண்டவர் அப்பா. அமை துதிக்கிறோம் தகப்பனே நாங்களப்பா. அப்பா சீசராக இருக்க ஊழியம் செய்யணும் ஐயா, நீர் எதிர்பார்க்குற அளவுக்கு ஊழியம் செய்யணும். என்னுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தேன், எவ்வளோ நாட்கள் உமக்கு நீர் எதிர்பார்க்குற அளவுக்கு செய்யலப்பா. நீ எதிர்பார்க்குற அளவுக்கு செய்ய எனக்கு கிருபை தாங்க, சொல்லித்தாங்க அதிகமாக ஆண்டவரே. அப்பா அவருடைய சித்தத்தை செய்ய எனக்கு கிருபை தாங்க, பலப்படுத்த முடியாது ஆண்டவர். எவ்வளோ காலங்களும் விழித்துச்சாலப்பா, எத்தனையோ காலங்கள் பேசி பேசி நேரத்தையும் காலத்தையும் வீண் பண்ண ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்கோங்க. ரத்தத்தால் என்னை கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தேவனே தேவனே இப்படி விழித்து செய்யணாண்டவரே, நாங்கள் இப்படி விழித்து செய்யணும் ஐயா. உத்தமராய் எங்களை மாற்றும் ஐயா. கர்த்தரை தாவீதை பதி சொன்னீரே, என்னை கிரீத்து ஏற்றவொன்னு சொன்னீரப்பா. எங்களையும் அப்படி மாற்றுமாண்டவரே, மாற்றுமாண்டவரே அப்பா. நாங்கள் எந்த சூழ்நிலையும் பரிசுத்த பவளை போல விட்டு பின்வாங்காதபடிக்கு நாங்கள் எங்களால் எங்களை அன்பு குருவராலே முற்றிலும் ஜெயங்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். உங்கள் நான் மகிழ்படட்டும் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலேயே அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வியாதியை சுகமாக்க, நோய் சுகமாக்க, எங்கெல்லாம் வசனத்தை கேட்டாங்களோ அந்த மக்கள்லாம் ஒருத்தர் அர்ப்பணிக்க கிருபை தாங்க. வியாதியை சுகமாக்குங்கப்பா, வியாதியை சுகமாக்க, நோய் சுகமாக்க, பலனத்தை குணமாக்க, மந்திரக்கட்டு செவன்கட்டு உடைத்து போடுங்க. இயேசுக்கு நாமல பிசாசின் கிரியை அழிக்கப்பட்டு போட்டோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்த பாக்கில்லா சகோதரி குழந்தை பாய் தாங்க. கற்பத்தின் கனி கத்திரால கடிக்க சுதந்திரம் நீ தான் கொடுக்குற சுதந்திரம் ஆண்டவரே. குழந்தை கொடுங்கப்பா, குழந்தை கொடுங்கப்பா. பொம்பி உண்டு பண்ணினே அப்பா, அதில் உள்ள மனிதரை சிருஷ்டித்தேன்னு சொன்னீரே. குழந்தைகளுமே எத்தனை பேர் தவிக்கிறாங்க ஏசப்பா, குழந்தை பாக்கெல்லாம் எத்தனை பேர் தவிக்கிறாங்கப்பா. குழந்தை கொடுங்க ஏசப்பா, குழந்தை கொடுங்க. பிச்சை கேட்குறே சப்பா, உங்கள் நாமத்தில் மன்றாடி கெஞ்சுரே சப்பா. அது மாத்திர ஆண்டவரே அப்பா, அமை ஸ்தோத்திரம். கடன் கஷ்டத்தினால் தவிக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க அப்பா, பிரச்சனையினால் கஷ்டப்படுற மக்கள் விடுதலை செய்யுங்க. தொழிற்சிற மக்களை ஆசிரியங்க, ஆவாரஞ்சிற மக்களை ஆசிரியங்க, குடிக்கிற மக்கள் விடுதலை தாங்க. ஏதோ ஒரு போதை பொருளுக்குள் வந்திருக்காமப்பா, அது வந்து அப்படியே மூளை கலைக்கிறதாம் ஆண்டவர் ஐயா. அதுக்கு அடிமையாக இருக்கிற சகோதர சகோதரி வீட்டுக்குள்ளுங்க ஆண்டவரே, கெஞ்சிரும் கெஞ்சிரும் ஐயா. அப்பா ஒரு புதுசாக ஒரு போதை பொருள் வந்திருக்காமப்பா, மூளை கலக்குதாம் ஆண்டவர். அப்படிப்பட்ட மக்களை மீட்டுக்கொள்ளுங்க, மீட்டுக்கொள்ளுங்க, மீட்டுக்கொள்ளுங்க ஏசப்பா, மீட்டுக்கொள்ளுங்க ஏசப்பா. அதே போல ஆண்டவரே தொழிற்சிற மக்களை ஆசிரியங்க, ஆவாரஞ்சிற மக்களை ஆசிரியங்க, வாகனம் வச்சிருக்கிற மக்களை ஆசிரியங்க, படிக்கிற பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. மே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைங்க, பிரச்சனையை மாற்றுங்க. எல்லா மக்களும் அப்பா நிறைய மக்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுங்க, கிருபை தாரும். நிறைய மக்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கட்டும், தேடட்டும், அண்டி கொள்ளட்டும், மோடி இருக்கட்டும். பின்வான மக்களை இழுத்துக்கொள்ளு, உங்க பின்னே ஓடி வரட்டும் ஐயா. உலகத்தை விட்டு பின்னே ஓடி வரட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.

0: கட்ட தந்த வசனம் 1 கொரிந்தியர் புத்தகம் 1 அதிகாரம் 18 வசனம். கெட்டு போறவங்களுக்கு என்ன செய்யலாம்? சில்வனி உபதேசம் பைத்தியமா இருக்கிறது. விசுவாசிக்கிற நமக்கு தேவை பலனா இருக்கிறது. அவர் நமக்கு அடிக்கப்பட்ட நமக்கா நொறுக்கப்பட்ட நினைச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது நம்ம கிறிஸ்து எப்படி இருக்கிற தேவை பலனும் ஞானமா இருக்கிறது. நீங்க ஒவ்வொரு நாளுமே கிறிஸ்துவோட கிறிஸ்துவோட சீலுவில் நமக்கா பட்ட பாடுகளை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவோட நமக்கா பட்ட பாடுகளை நினைச்சு தியானிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் புத்தகம் 5:15 வசனம்.
1: பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும்
0: என்ன செஞ்சாரு? மரித்திருக்கிறாரு. சிலுவில் அறையப்பட்ட நம்ம கூடாது, அவர்கள் அறையப்பட்ட ஆனாலும் பிழைத்து வாசித்து பாருங்க. கலாத்தியர் புத்தகம் 2:20.
1: கிறிஸ்துவுடனே
0: கூட
1: சிலுவையில் அறையப்பட்டேன்,
0: ஆயினும்
1: பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்.
0: கிறிஸ்துதான் எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். அதுதான் அங்க சொல்றாரு. நம் ஒவ்வொருக்காக என்ன செஞ்சார்? மரணத்தை எல்லாருக்கும் என்ன செஞ்சார்? மரணத்தை ருசி பார்த்தா இப்பாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 5:15 வசனம்.
1: பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல்,
0: நம்ம ஒவ்வொருவருக்காக நம்ம பிழைத்திராமல்,
1: தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி,
0: மரித்து மூன்றாம் நாள் எழுந்தவர்க்காக பிழைத்திருக்கும்படி
1: அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம்.
0: நம்ம எல்லாருக்காக என்ன செஞ்சாரு? மரணத்தை ருசி பெற்றார். நம்ம ஒவ்வொருவருக்கும் எல்லாருக்கும் மரித்து ருசி பெற்றார். அவருக்காக நம்ம பிழைத்திருக்க வேண்டும். பிழைத்திருக்க என்ன செய்யணும்? செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவர் ஆராதிக்கணும். உயிருள்ள தேவனை எப்போதும் துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி தேவனோடு இருக்கணும். தேவனுடைய சிலுவின் உபதேசத்திற்கு ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுவும் சொல்லு, தங்களுக்கு என்று பிழைத்திராமல் யாருக்காரும் பிழைத்திருக்க வேண்டும்? நமக்காக மறித்து உயிரோடு என்று அவருக்காக நம்ம பிழைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எதை செய்யலாம்? கர்த்தருக்காக தான் நம்ம செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான உபதேசம். கர்த்தருக்காக பிழைத்திருக்கவங்க தான் உண்மையான. என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, கர்த்தர் தான் எனக்கு அப்படிங்கிற பிழைத்திருக்கிறதா உண்மையான இது. சரி, முதலாவது பார்க்கிறோம், கர்த்தர் சிலுவில் அறையப்பட்டதால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். 1 பேதுரு 2:24 வசனம்.
1: நாம் பாவங்களுக்கு செத்து,
0: கர்த்தர் எதுக்காக சிலுவில் அறையப்பட்டார் பாருங்க, நம்ம பாவங்களுக்கு செத்து
1: நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு
0: அவர் தாமே
1: தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்மளுக்காக நம்ம என்ன பாவத்து செத்து நீதி பிழைத்திருக்கும்படி தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை அவரு சிலுவில சுமந்தார். அந்த எண்ணங்கள் ஒவ்வொரு நாள் நான் இருக்கணும். என்னுடைய பாவங்களை தேவனை கர்த்தர் சிலுவையில் சுமந்திருக்கிறார். நான் என்ன செய்யணும்? பாவத்துக்கு செத்து நம்ம என்ன செய்யணும்? நீதிக்கு பிழைச்சிருக்கணும். இன்னும் நம்ம பாவத்திலே வாழ்றதுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. பாவத்துக்கு செத்து என்ன செஞ்சிடணும்? நீதிக்கு பிழைச்சிருக்கணும். நமக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? நம்முடைய பாவங்களை சிலுவையில் என்ன செஞ்சார்? நம்முடைய பாவங்களை, நம்ம ஒவ்வொரு பாவங்களும் தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். அவர் பரிசுத்தர், தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆபோக்கு 1:13 அப்படிதான் சொல்லுது. நம்ம தான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்காரு. நம்முடைய பாவத்தை அவர் என்ன செஞ்சாரு? தம்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவில அடிக்கப்பட்டார் நம்முடைய பாவத்துக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பாவத்தை ஆண்டு சிலுவில சம்மந்துட்டார். இனிமே என்ன செய்யணும்? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கணும். பாவத்துக்கு நமக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. பாவத்துக்கு முழுமையா செத்துருன்னு என்னது? பாவத்துக்கு முழுமையா செத்துன என்ன? செத்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அவங்கள போய் என்ன திட்டினாலும் என்ன பேசினாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கோபப்படுவாங்களா? கோபப்பட மாட்டாங்க. கல்லறையில போய் திட்டி பாருங்க, என்னதான் திட்டினாலும் என்னன்னு அவங்க கேட்க மாட்டாங்க. அதனாலதான் அதே போல நம்மளும் பாவமான எந்தெந்த காரியம் இருக்கோ அந்த பாவமான காரியத்துக்கு நம்ம என்ன செஞ்சணும்? செத்துறணும். பாவத்துக்கு செத்து இனிமே நம்ம எதுக்கு தான் பிழைச்சிருக்கணும்? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். நம்ம சுபாவம், நம்ம பாவங்களை இயேசுக்கு சிலுவையில் சுமந்துட்டாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் நமக்குள்ள வேணும். ஆண்டவர், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கணும். ஆண்டவர், என் பாவங்கள்லாம் சிலுவையில் சுமந்துட்டீங்க, நான் விசுவாசிக்கிறப்பா, என் பாவங்களை உம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டீங்க, சிலுவையில் எனக்காகத்தானே இத்தனை பாடுகளை சகித்தீரப்பா, நான் விசுவாசிக்கிறேன், என் அன்பளவு பாவத்துக்கு சேர்த்து நீதி பிழைக்க என ஒப்பு கொடுக்கிறான்றவரேன்னு சொல்லி நம்ம கர்த்தருக்கத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒன்னியவான் 3:5
1: அவர் நம்முடைய பாவங்களை
0: சுமந்து தீர்க்க என்ன செஞ்சாரா? வெளிப்புமந்து தீர்க்கிறதுதான். வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், ராஜாதி ராஜா வந்து பாவத்தை சுமந்து தீர்க்கிறதான். அவரிடத்துல பாவம் இல்லை. நாம பிறந்திலிருந்து எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கோம், செய்கிறோம் திரும்ப அறிக்கிடுறோம், திரும்ப செய்கிறோம். நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறதா தேவநாயகத்தை வெளிப்பட்டார். இப்ப நம்ம பாவங்கள்லாம் ஆண்டவர் சொல்லிடணும், ஆண்டவரே என் பாவங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் நான் உமக்காக, நீ பாவம் இல்லாதவரப்பா, எனக்காகத்தானே ஒவ்வொரு நாளும் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க, எனக்காகத்தானப்பா நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க. நம்ம ஒரு தப்பு செய்யும் போதுதான் தேவநாயகத்துல செலுவில் அறையிறோம். ஆண்டவரே இனிமேல் நான் பாவம் செய்யாதவடி காத்துக்கோங்களை சொல்லி நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் அவர்களே. அது மாத்திர எப்ரேயின் புஸ்தகம் 10:10
1: இயேசு கிறிஸ்துவோட சரீரம்,
0: இயேசு கிறிஸ்துவோட சரீரம்
1: ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே,
0: ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே
1: அந்த சித்தத்தின்படி,
0: அந்த சித்தத்தின்படி
1: நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம்.
0: எனக்காக சிலுவில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீங்க. நம்மளை சுத்தம் செய்யறதுக்காக அவர் சொந்த ரத்தத்தை நம்மளெல்லாம் பரிசுத்தமாக என்ன செஞ்சார், அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி நகரவாசல் புறம்பே பாடுபட்டார், அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார், கைகளாணி கால்லாணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுகெல்லாம் அடிக்கப்பட்டார், ஒவ்வொரு சதையும் பிந்து தொங்கிச்சு. சங்கீதக்காரர் சொல்றாரு, அவர் சரீரம் எப்படி இருந்துதான், முதுவெல்லாம் பிஞ்சி உழுக்கப்பட்ட நடத்தி போல இருந்து. வாசித்து பாருங்க, சங்கீதம் 129:3
1: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது,
0: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது
1: தங்கள் படைச்சாலைகளை நீளமாக்கினார்கள்,
0: தங்கள் படைச்சாலைகளை நீளமாக்கினார்கள். ஆமாவர்கள் நமக்காக ஆண்டவராக இயேசுக்கு முது மேல அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு முதுகல எப்படி வச்சான், படைச்சாலை நீளமாக்கிறாங்க. வீட்டுல நான் பாத்திருக்கிறேன், அந்த மாடு வச்சு உழுதாங்கன்னா அப்படியே கட்டி கட்டியா அடியில இருக்க நிலம் மேல வரும், மேல இருக்க மணல்லாம் அடியில போவோம். அந்த மாதிரி கத்திராகி தேவன் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். அதை நமக்கு ஒரு நாள் விசுவாசிக்க வேண்டும். ஆமாண்டவர், என் பாவத்தை உங்க மேல சிலுவையில சுமந்துட்டீங்கப்பா, எதற்காக நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு படைத்திருக்கும் படிக்க ஆண்டவரே நீ உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். முழு மனதோடு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதை ஒப்பு கொடுத்து நாளை பின்வாங்கிறது இல்லை, முழு மனதோடு முழுதோடு நம்ம ஒப்பு கொடுத்து திரும்ப 2 நாள் கழிச்சு திரும்ப அதே பாவம் அல்ல, என்ன செய்யணும், முழு மனதோடு முழுதோடு தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 Peter 3:18
1: ஏனெனில்
0: கிறிஸ்துவும்
1: நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி,
0: எதற்காக பாருங்க, நம்மை தேவனிடத்தில் சேரும்படி
1: அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக,
0: அநீதி நம்மள அநீதி உள்ளவங்க நமக்கு பதிலாக
1: நீதி உள்ளவராய்,
0: நீதி உள்ளவராய்
1: பாவங்களின் நிமித்தம்,
0: பாவங்கள் நிமித்தம்
1: ஒரு தரம் பாடுபட்டார்,
0: ஒரு தரம் பாடுபட்டார் நமக்காக. பாருங்க, நம்முடைய பாவங்களுக்காக ஒரு தரம் பாடுபட்டார். நம்மளா என்ன செய்யணும், தேவனிடத்துல சேரணும். நம்ம பாவம் செஞ்சு மனம் போல பாவம் செஞ்சு வாழ்ந்தோம், அதனால என்ன ஆயிட்டோம், கர்த்தரை விட்டு எங்க செய்யிட்டோம், தூரம் போயிட்டோம். நமக்காக இந்த உலகத்துல வந்து என்ன செஞ்சாரு, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக ரத்தத்தை சிலுவையில சிந்தினாரு, நம்ம பாவத்துக்கு சேர்த்து நீதி பிழைக்கும்படி.
1: ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி,
0: நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி
1: அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக,
0: நம்மள அநீதி உள்ளவங்க நமக்கு பதிலாக
1: நீதி உள்ளவராய்,
0: நீதி உள்ளவராய்
1: பாவங்களின் நிமித்தம்,
0: நம்முடைய பாவங்கள் நிமித்தம்
1: ஒரு தரம் பாடுபட்டார்.
0: நமக்காக தான் என்ன செய்ய, ஒரு தரம் பாடுபட்டார். இந்த உலகத்துல குழந்தையா வந்தாரு, 33 இந்த உலகத்துல வாழ்ந்து நமக்காக பாடுபட்ட, எதற்காக நம்மெல்லாம் தேவனிடத்துல சேரும்படி, பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. முதலாவது பாவத்துக்கு சேர்த்து நீதி பிழைத்திருக்க வேண்டும். நம்ம ஒருவர் தேவனிடத்துல சேர வேண்டும். அதுக்குத்தான் தேவநாயகத்தை நமக்காக சிலுவில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களை அவர் தோளில சுமந்தார், நம்ம அக்கிரமத்தை அவர் மேல விழ பண்ணினார். அல்லேலூயா. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து எதுக்காக சிலுவில் அடிக்கப்பட்டார்? 2 Corinthians 8:10
1: அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும்,
0: அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும்
1: நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே,
0: நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே
1: ஐஸ்வர்யவன்களாகும்படிக்கு,
0: ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆகும்படிக்கு
1: உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே,
0: உங்கள் நிமித்தம் நம்முடைய நிமித்தம் அவர் என்ன செஞ்சாரு, தரித்திரமானாரே. அவர் கிருபை அறிஞ்சிருக்கோம், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், நமக்காக அவர் தரித்திரமானார். ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாரு? தரித்திரரானார். ஆமா அருமையானவர்களே, நமக்காக அவர் தரித்திரரானார். தரித்திரமா இருந்த நம்மளை ஐஸ்வரணம் ஆக்குறதுக்காக தான் தேவனாய் கர்த்தர் தரித்திரரானார். ஆண்டவரே எனக்காகத்தான் ஆண்டவரே என்னை ஐஸ்வரியம் ஆக்குறதுக்காக நீர் தரித்திரையே என்னப்பா, என் உள்ளத்துல வாங்க, எனக்குள்ள தங்கிருங்கப்பா, நான் பாவத்துக்கு சேர்த்து நீதி படைக்க உங்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்குறேன், நான் முழுமையா ஏசப்பா உங்களிடத்துல சேர்வேன்னு சொல்லி முழுத்தோடு நீ கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம். யோவான் சுவிசேஷம் 19:23.
1: போர் சேவகர் வஸ்திரங்களை எடுத்து,
0: அவர் வஸ்திரங்களை எடுத்து
1: ஒவ்வொரு சேவனுக்கு ஒவ்வொரு பங்காக,
0: ஒவ்வொரு சேவகருக்கு ஒவ்வொரு பங்காக
1: நாலு பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள்,
0: அங்கியும் எடுத்தார்கள்.
1: அந்த அங்கி
0: அங்கி
1: தையல் இல்லாமல் முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது.
0: பாருங்க, அவர் அங்கியும் எடுத்துட்டாங்க, வஸ்திரத்தை என்ன செஞ்சாங்க, நாலு பங்கா பங்கு போட்டாங்க. கத்திரி வேதம் சொல்லுது பாருங்க, என்னை மீட்கிறதுக்காக, உங்களை மீட்கிறதுக்காக, நம்ம ஐஸ்வர்யா மாறுறதுக்காக அவரு வஸ்திரம் கூட இல்லாம நமக்காக சிலுவை தொங்கினார். பாருங்க, வஸ்திரத்தையும் பங்கு போட்டு எடுத்துக்கிட்டாங்க, அங்கியும் எடுத்துட்டாங்க. அந்த அங்கி எப்படி இருந்துச்சா, மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே போல நெஞ்சிருந்திருக்காங்க. அந்த அங்கி கூட பங்கு போட்டாங்க. அதான் சங்கீதம் 22:18 வாசிப்போம்.
1: என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு,
0: பாத்தீங்களா, வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கு போட்டு
1: என் உடையின் பேரிலே சீட்டு போடுகிறார்கள்.
0: வஸ்திரங்களை தங்களுக்குள்ள பங்கு போட்டாங்க, உடையின் பேர்ல என்ன செய்யறாங்களா, சீட்டு போடுறாங்க. எத்தனை வேதனைகள் சொல்லனா நமக்காக பாடுகளான்னு வச்சிருக்காரு அருமையானவர்களே. வஸ்திரங்களெல்லாம் கூட தங்களுக்குள்ள பங்கு போட்டாங்க, அங்கேயுமே எடுத்துக்கொண்டாங்க. எனக்காக உங்களுக்காக வானாதி வானவர் ஐஸ்வரியம் உள்ள தேவன் உங்களுக்காக எனக்காக எவ்வளவு பாடுகள் எவ்வளவு வேதனைகள் அனுபவிச்சார் அருமையாக யோசித்து பாருங்க. தேவனாய் கர்த்தர் எனக்காகத்தான என்னுடைய என்ன ஐஸ்வர்யம் ஆக்கிறதுக்காக தேவனாய் கர்த்தர் எனக்காக தரித்திரர் ஆனாரே, நம்ம யோசித்து பாருங்க. ஆசிரியச்சிட்டார்னா செவிக்கு வர்றதில்ல, தேவனை துதிக்கிறதுல தேவனை மறந்துடுறோம், தேவனை துதிக்க மறந்துடுறோம், தேவனை தேட மறந்துடுறோம். எப்படியோ நம்ம மனம் போல வாழ ஆரம்பிச்சிடறோம். ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசுக்கு நமக்காக தரித்திரரானார். அங்கிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டாங்க, வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டாங்க. எவ்வளவு வேதனை பாருங்க. கத்துடி வேதஞ்சில் வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் எல்லாம் அவருடையது தான். ஆனா உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்காகத்தான் தேவனாய் கர்த்தர் தரித்திரரானார். ஆகாயின் புஸ்தகம் 2:8
1: வெள்ளியும் என்னுடையது,
0: வெள்ளியும் என்னுடையது,
1: பொன்னும் என்னுடையது,
0: பொன்னும் என்னுடையது
1: என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார்.
0: என்று சேனையில் கர்த்தர் சொல்ல, வெள்ளி அவருடையதான், பொண்ணு அவருடையதான். உங்களையும் என்னையும் தரித்திரராக இருந்த நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்காகத்தான் ஒரு வஸ்திரத்தை விட்டு கொடுத்தார். எல்லாமே விட்டு கொடுத்துட்டார், சரீரத்தை பிக்க கொடுத்தார், வஸ்திரங்களை கூட கழட்டுக்குள்ள விட்டு கொடுத்தார், அங்கிகளை விட்டு கொடுத்தார். 1:4 வாசித்து பாத்தீங்கன்னா 22:12 பாருங்க,
1: ஐஸ்வர்யமும் கனமும்,
0: ஐஸ்வர்யம் கனமும்
1: உம்மாலே வருகிறது,
0: கர்த்தராலதான் வருது. ஐஸ்வர்யம் கனம் யாரால வருது, கர்த்தராலதான் வருது. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. நம்மளை ஐஸ்வர்யமாக்குறதுக்காக அவர் கர்த்தரர் ஆனார். முதலாவது நம்ம பாவத்துக்கு செத்து நீதி பிழைக்கும்படிக்கு அவர் சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிவிலையில் சுமந்தார். நம்ம தேவனிடத்தில் சேர்றதுக்காக தான் அவர் நமக்காக பாடுபட்டார். 2வது தரித்திரமா இருந்த நம்மள ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்கு தான் கர்த்தராகி தேவன் நமக்காக தான் அவர் தரித்திரரானார். அவர் வஸ்திரத்தெல்லாம் நமக்காக விட்டு கொடுத்தார், அங்கேயும் நமக்காக விட்டு கொடுத்து எல்லாருமே நமக்கு கொடுத்துட்டாரு. அதங்க சொல்லுது வாசித்து பாருங்க, கர்த்தர் வேதம் சொல்லுது. எபேசியர் புஸ்தகம் 5:27
1: கரை திரை முதலானவைகள்
0: நம்ம எப்படி இருக்கணுமா, அன்று சித்தம் கரை திரை முதலானவைகள்
1: ஒன்றும் இல்லாமல்
0: பரிசுத்தமும்
1: பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தம் முன் நிறுத்திக் கொள்வதற்கும்,
0: நம்மளே அவருக்கு முன்பை நிறுத்திக் கொள்வதற்கும்
1: தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
0: தம்மை தாமே அதுக்காக ஒப்பு கொடுத்தார்.
2: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கிற நாம் இப்பொழுது நம்ம கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்க போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறீங்க பரம தகப்பனே, கோடான கொடி ஸ்தோத்திரம். வியாதியை குணமாக்கப்பா, நோயை குணமாக்க, பலவீனத்தை குணமாக்கப்பா. தீ பார்த்து கொண்டு ஒவ்வொரு மக்களும் வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போட்டுமையா. கர்த்தாவை துதிக்கிறேன். என்ன வியாதியால் சுகமாக்க மாற முடியும் ஐயா? இதோ மாம்சமணி யாவருக்கும் தேவனை கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரு. வியாதியை குணமாக்கேஸ்பா, நோயை குணமாக்கேஸ்பா, பலவீனத்தை குணமாக்கேஸ்பா, மந்திர கட்டு உடங்கேஸ்பா, செவனை கட்டு உடங்கேஸ்பா, பிசாசுங்கிற அழித்து போடுங்கேசப்பா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்கேசப்பா, திருமணமாக்காத மக்களுக்கு திரும்ப நடக்கணும்ப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை போய் தாங்கேசப்பா, கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு கண்ணீர் துடைங்கப்பா, எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க, எல்லா முகத்திலும் கண்ணீர் துடைச்சிருங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் கல்யாணம் பண்ணி அப்பா டைவர்ஸ் பண்ணிடுறாங்க எஸ்அப்பா, அப்பா எஸ்அப்பா எஸ்அப்பா டைவர்ஸ் பண்ணவே கூடாப்பா, எந்த குடும்பத்திலும் டைவர்ஸ் ஆகக்கூடாதப்பா. பரலுக்கு தகப்பனே அப்பா பெரிய காரியத்தை செய்ய, எவ்வளவு வேதனையான காரியம் ஆண்டவர், எத்தனையோ குடும்பங்கள் டைவர்ஸ் பண்ணிடுறாங்க, டைவர்ஸ் பண்ணக்கூடாது ராஜா, கெஞ்சிரப்பா கெஞ்சிரோ, பிசாசன் குடும்பத்தை உடைக்கிற பொல்லதாவி இயேசுக்கு திரும்பத்தை சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம் அப்பா. குடும்பம் கொண்டு சேர்ந்து வாழக்கு வச்சு முடியா வைக்கிறோம், பெரிய காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்யப்பா. கடன் கரம் பிடித்து நடத்துங்கப்பா, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, ஆத்துமா கண்ணில திறந்துடுங்க, உண்மை அறிந்து கொள்ள மண்டிக்கொள்ள கிருவை சிமிடாச்சு வைக்கிறோம். எல்லா மக்களும் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை கை கொண்டு நடக்கணும் அப்பா. பரலோக ராஜாவே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, அப்பா மே நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறகமா இருப்பது செங்கப்பா, ஆசீர்வதிச்சு உயர்த்த வேண்டும் என்று கெஞ்சுகிறங்க தாவே. எத்தனையோ குடும்பங்களை சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் ஆண்டவர, எல்லா குடும்பங்களும் பிரச்சனைகள் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. அன்பின் தகப்பரே தகப்பரே அப்பா இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, சமாதி தாரு, சந்தோஷம் தாரு. குடும்பத்துல மாமியார் மருமகளுக்குள்ள சமாதானம் வேணும் ஆண்டவரே, சந்தோஷம் வேணும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்ய, அதிசயங்களை செய்ய, ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய சப்பா, கர்த்தருடைய வல்லக்கரை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ராஜா. மகத்தான காரியத்தை செய்ய ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆத்மாக்கள் வேஸ்ட போயிடக்கூடாது, எல்லாரும் செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா ஆராதிக்கிறவங்களா மாற்றுங்க. நாட்கள் கொள்ளாத ஆனப்பினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை செய்ய. ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசுங்கப்பா, பேசுங்கப்பா, பேசுங்க. எத்தனையோ சனங்கள் நாட்கள் வேஸ்ட் பண்ணிருக்காங்கப்பா, அப்படி யார் வேஸ்ட் பண்ணாதபடி காத்துக்கொள்ளும் பெரிய காரியத்தை செஞ்சேசப்பா. அப்பா வியாபாரம் செய்யற மக்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா மே துதிக்கிற தொழிற்சர குடும்பங்களாம் ஆசீர்விக்கப்படணும். கத்துடைய வல்லக்கரை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியத்தை செய்ய அன்பின் தகப்பனையும் துதிக்கிற ஒவ்வொரு பேரும் நீ வைத்திருக்க சீர்பத்தில் எழுதி கொள்ளுங்க ஏசப்பா. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்டுக்கிறோம் பரமபிதாவே. ஆமாம் கேட்டுக்க சந்தோஷமா இருங்க.
3: கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இது ஒரு ஜெப நேரம். வழக்கம் போல நாம் யாரும் இப்பொழுது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். சகோதரி அவர்கள் சொல்கின்ற ஜெப குறிப்பை நன்கு கவனித்து அவளோடு இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாரும் இணைந்து ஜெபிக்கின்ற ஜெபம் நிச்சயம் வல்லமையுள்ளது. நமது இணைந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். நிச்சயம் நமது தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார்.
0: டிரைவருக்காக ஜெபம் பண்ணும், லாரி ஓட்டுறவங்களுக்காக, வேன் ஓட்டுறவங்களுக்காக, கார் ஓட்டுறவங்களுக்காக, எத்தனையோ டிரைவர் இருக்காங்க, பிளேன் ஓட்டுறவங்களுக்காக, எல்லாருக்காக பாதுகாப்புக்கான மச்சா பண்ணும்.
4: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி உணவு துதிக்கிறோம். ஏசப்பா உங்களுடைய ரத்தத்தை என்னால் என்னுடைய இரத்தத்தை கழுவி சுத்திகரிப்பீராக. இந்த வேலையில கூட ஏர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேண்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. பிளேனை ஏக்கிறதான ஒவ்வொருத்தருக்கும் உன்னத ஞானத்தை கொடுங்க அப்பா. எந்த விதத்திலும் அப்பா ஆண்டவரே அப்பா விமானங்கள் விபத்துக்குள் ஆகாதபடிக்கு பைலட்டுக்கு உரிய ஞானத்தையும் அப்பா அவர்களுக்கு தெளிந்த புத்தியும் தாரும் அப்பா. மகிமையுள்ள காரியங்களை செய்யுங்க. எந்த விதத்திலும் அவர்களுக்கு சிக்னல் தடைபடாதபடிக்கு சிக்னல் கரெக்டாக செய்யும்படியாகவும் இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் வழியாக அப்பா ஆண்டவரே அப்பா சுகமாய் பயணங்கள் இருக்கும்படியாக உதவி செய்யுங்க. அதே போல ட்ரெயின் ஓட்டுகிற ஒவ்வொரு டிரைவர்ஸ்க்கு வேண்டி செபிக்கிறோம். அவர்களுக்கும் உன்னத ஞானத்தையும் உன்னத கவனத்தையும் அவர்களுக்கும் கொடுங்கப்பா. அப்பா எந்த விதத்திலும் எந்த ஒரு பாதிப்புக்குள்ளாகாதபடிக்கு அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அன்றுவரே ட்ரெயின்களை இயக்கும்படியாக உதவி செய்வீராக. சிக்னலை கவனித்து அப்பா ட்ரெயினை இயக்கும்படியாக அந்த ஞானத்தையும் கிருபலை தருவீராக. அதே போல சாலையில அப்பா ஓட்டுகிற ஒவ்வொரு ஓட்டுநர்களுக்கு வேண்டி செபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் உன்னத ஞானத்தையும் உன்னத கிருபலை தாரும் அப்பா. அன்றுவரே அரசாங்கம் அப்பா சொல்லுகிற அப்பா அந்த அப்பா டிராபிக் விதிமுறைகளை பின்பற்றக்கூடிய அந்த இருதயத்தை அப்பா அப்பா தரே இல்ல ஓட்டுகிறதான ஒவ்வொரு வாகன ஓட்டிகளுக்கும் கொடுப்பீராக. ஆம் தகப்பனே, அப்பா கவர்மெண்ட் என்னென்ன டிராபிக் ரூல்ஸுகள் அப்பா பின்பற்ற சொல்லுகிறாங்களோ அந்த டிராபிக் அப்பா ரூல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஓட்டுநர்களும் பின்பற்ற உதவிச்சீங்க. அதே போல மது அருந்து விட்டு யாரும் வாகனங்களை இயக்க கூடாதப்பா. அப்பா அதே போல தூக்க கலக்கத்துல யாரும் வாகனங்களை இயக்க கூடாதப்பா. எல்லா வாகன ஓட்டிகளுக்கும் அப்ப தேவையான பலனையும் ஞானத்தையும் கிருபைகளையும் கொடுப்பீராக. மகிமையுள்ள காரியங்களை அப்பா இந்த வாகன ஓட்டுகிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை செய்யுங்க. ஒவ்வொரு வாகன ஓட்டிகளையும் ரட்சிப்பீராக. மகிமையுள்ள காரியங்களை செய்யுங்க சப்பா. எல்லா ஜபங்களையும் ஆண்டவராகிய அப்பா கிறிஸ்தேசுபின் விளையற பெற்ற நாமத்தில் கெஞ்சுறோம் எங்கள் பரலோக பிதாவே.
0: ஆமென். சீறு பிள்ளையில கடத்திட்டு போயிறாங்க, வாலி பிள்ளையில கடத்திட்டு போயிறாங்க. இப்படிப்பட்டவங்களெல்லாம் கர்த்தர் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். கடத்திட்டு போற மக்கள் தேவன் ரட்சிக்கணும். அவங்க இப்படிப்பட்ட பாவமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. அதுக்காக சாப்பிடணும்.
5: ஸ்தோத்திரமாப்பா, துதிக்கிறோம் ராஜாங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே. இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தேசம் முழுவதும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை ஆண்டவரே கடத்தி செல்கிறாங்க தகப்பனே. கத்தாவே, அந்த ஆண்டவரே மக்களை நீர் எப்படியாவது சந்திக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. தேசம் முழுவதும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகளை சுற்றி நீர் வேடி அடைச்சிட்டு நீர் பொருட்படுத்த முடிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. சிறு குழந்தைகள் ஆண்டுகிற தகப்பனே கடத்தி சென்று ஆண்டுகிற தகப்பனே அவர்கள் என்னென்ன காரியங்களுக்கு ஆண்டுகிற ஈடுபடுத்துறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் அவர்களை விட்டு நீர் விலக்கி போடும்படிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டுகிற தகப்பனே நீர் ஆண்டுகிற கரை வைத்து நீர் பாதுகாக்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். எந்த வீடுகளில சிறு பிள்ளைகள் காணாமல் போகாதபடி பாதுகாத்துக்கோங்க தகப்பனே. ஆண்டுகிற சிறு பிள்ளைகள் கடத்தி செல்கிற அந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. சிறு பிள்ளைகள் ஒருபோதும் ஆண்டவரே கத்தாவே கடத்தி செல்லாதபடிக்கு ராஜா நீங்க தான் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்த முடிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. தேசம் முழுவதற்கு தானே சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும் சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படவும் சிறு பிள்ளைகள் ஆண்டவரை தேடவும் அண்டிக்கொள்ளவும் நீங்க தாமே பலப்படுத்த முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். இந்த சிறு பிள்ளைகளை கொரோனா வைரஸ் ஆண்டவரே ஒருபோதும் தொடாதபடி நீர் பாதுகாத்து பலப்படுத்த முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அலி பிள்ளைகளும் எங்கேயும் காணாமல் போகாதபடி பாதுகாத்துக்கோங்க தகப்பனே. நீங்க முழுமையாய் பொருட்படுத்த ஆசீர்வதிக்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். துதிகனமாக்கிமே யாவற்றையும் நமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
0: சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விருதை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜப என்ன நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 8144192192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிடுவாங்கன்னா சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா.
6: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
7: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address: asinkaram@gmail.com. Our website:

0: கர்த்தர் தந்த வசனம் 1 கொரிந்தியர் புத்தகம் 1 அதிகாரம் 18 வசனம். கெட்டு போறவங்களுக்கு என்ன செய்யலாம்? சில்வன் உபதேசம் பைத்தியமா இருக்கிறது. விசுவாசிக்கிற நமக்கு தேவை பலனா இருக்கிறது. அவர் நமக்கு அடிக்கப்பட்ட நமக்காக நொறுக்கப்பட்ட நினைச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது நம்ம கிறிஸ்து எப்படி இருக்கிற தேவை பலனும் ஞானமா இருக்கிற நீங்க ஒவ்வொரு நாளுமே கிறிஸ்துவடைய கிறிஸ்துவடைய சீலுவில் நமக்கா பட்ட பாடுகளை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துடைய நமக்கா பட்ட பாடுகளை நினைச்சு தியானிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் புத்தகம் 5 அதிகாரம் 15 வசனம்.
1: பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும்
0: என்ன செஞ்சாரு? மரித்திருக்கிறாரு. சிலுவில் அறையப்பட்ட நம்ம படக்கூடாது. அவர்கள் அறையப்பட்ட ஆனாலும் பிழைத்து வாசித்து பாருங்க. கலாத்தியர் புத்தகம் 2 அதிகாரம் 20
1: கிறிஸ்துவுடனே
0: கூட
1: சிலுவையில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்.
0: கிறிஸ்துதான் எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். அதுதான் அங்க சொல்றாரு. நம்ம ஒவ்வொருக்காக என்ன செஞ்சாலும் மரணத்தை எல்லாருக்காக என்ன செஞ்சாரு? மரணத்தை ருசி பார்த்த இப்பாசிக்கலாம. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 15 வசனம்.
1: பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல்
0: ஒவ்வொருவருக்காக
1: தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி
0: 3 நாள் எழுந்தவர்க்காக பிழைத்திருக்கும்படி
1: அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம்.
0: நம்ம எல்லாருக்கும் என்ன செஞ்சாரு? மரணத்தை ருசி பெற்றார். நம்ம ஒவ்வொருவருக்கும் எல்லாருக்கும் மருந்து ருசி பெற்றார். அவருக்காக நம்ம பிழைத்திருக்க வேண்டும். பிழைத்திருக்க என்ன செய்யணும்? செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவர் ஆராதிக்கணும். உயிருள்ள தேவனை எப்போதும் துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி தேவனோடு இருக்கணும். தேவனுடைய சிலுவின் உபதேசத்திற்கு ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுவும் சொல்லு, தங்களுக்கு என்று பிழைத்திராமல் யாருக்காரும் பிழைத்திருக்க வேண்டும்? நமக்காக மறித்து உயிரோடு என்று அவருக்காக நம்ம பிழைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எதை செய்யலாம்? கர்த்தருக்காக தான் நம்ம செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான உபதேசம். கர்த்தருக்காக பிழைத்திருக்கவங்க தான் உண்மையான, என்ன வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி கர்த்தர் தான் எனக்கு அப்படிங்கிற பிழைத்திருக்கதான் உண்மையான இது. சரி, முதலாவது பார்க்கிறோம், கர்த்தர் சிலுவில் அறையப்பட்டதால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஒன்னு பேதுரு புத்தகம் 2:24 வசனம்.
1: நாம் பாவங்களுக்கு செத்து,
0: கர்த்தர் எதுக்காக சிலுவில் அறையப்பட்டார் பாருங்க, நம்ம பாவங்களுக்கு செத்து
1: நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு
0: அவர் தாமே
1: தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார்.
0: பாத்தீங்களா அருமையானவர்களே, நம்மளுக்காக நம்ம என்ன பாவத்து செத்து நீதி பிழைத்திருக்கும்படி தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை அவரு சிலுவில சுமந்தார். அந்த எண்ணங்கள் நம்ம ஒவ்வொரு நாள் இருக்கணும். என்னுடைய பாவங்களை தேவனை கர்த்தர் சிலுவையில் சுமந்திருக்கிறார். நான் என்ன செய்யணும்? பாவத்துக்கு செத்து நம்ம என்ன செய்யணும்? நீதிக்கு பிழைச்சிருக்கணும். இன்னும் பாவத்திலே வாழ்றதுக்கு நம்ம எந்த அதிகாரம் கிடையாது. பாவத்துக்கு செத்து என்ன செஞ்சிடணும்? நீதிக்கு பிழைச்சிருக்கணும். நமக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? நம்முடைய பாவங்களை சிலுவையில் என்ன செஞ்சாரு? நம்முடைய பாவங்களை, நம்ம ஒவ்வொரு பாவங்களும் தம்முடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சுமந்தார். அவர் பரிசுத்தர், தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். ஆபோக்குக்கு 1:13 அப்படிதான் சொல்லுது. நம்ம தான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கார். நம்முடைய பாவத்தை தான் அவர் என்ன செஞ்சாரு? தம்மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவில அடிக்கப்பட்டார் நம்முடைய பாவத்துக்கு. அப்புறம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பாவத்தை ஆண்டு சிலுவில சம்மந்திட்டார். இனிமே என்ன செய்யணும்? பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைக்கணும். பாவத்துக்கு நமக்கு சம்மந்தமே இருக்கக்கூடாது. பாவத்துக்கு முழுமையா சேர்த்துன்னு என்னது? பாவத்துக்கு முழுமையா சேர்த்தன என்ன? செத்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க? அவங்கள போய் என்ன திட்டினாலும் என்ன பேசினாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? கோபப்படுவாங்களா? கோபப்பட மாட்டாங்க. கல்லறையில போய் திட்டி பாருங்க, என்னதான் திட்டினாலும் என்னன்னு அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால தான் அதே போல நம்மளும் பாவமான எந்தெந்த காரியம் இருக்கோ அந்த பாவமான காரியத்துக்கு நம்ம என்ன செஞ்சணும்? செத்துறணும். பாவத்துக்கு செத்தின்மே நம்ம எதுக்கு தான் பிழைச்சிருக்கணும்? பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும். நம்ம சுபாவம், நம்ம பாவங்களை இயேசுக்கு சிலுவையில் சுமந்துட்டாரு. இன்னைக்கு ஒரு தீர்மானம் நமக்குள்ள வேணும். ஆண்டவரே, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கணும். ஆண்டவரே, என் பாவங்கள்லாம் சிலுவையில் சுமந்துட்டீங்க, நான் விசுவாசிக்கிறப்பா, என் பாவங்களை உம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டீங்க, சிலுவையில் எனக்காகத்தானே இத்தனை பாடுகளை சகித்தீரப்பா, நான் விசுவாசிக்கிறேன், நான் மேல பாவத்துக்கு செத்து நீதி பிழைக்க என ஒப்பு கொடுக்கிறான்றவரேன்னு சொல்லி நம்ம கர்த்தருக்கத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒன்னியவான் 3:5
1: அவர் நம்முடைய பாவங்களை
0: சுமந்து தீர்க்க என்ன செஞ்சாரா? வெளிப்புமந்து தீர்க்கிறதுதான். வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், ராஜாதி ராஜா, பாவத்தை சுமந்து தீர்க்கிறதான். அவரிடத்துல பாவம் இல்லை. நாம பிறந்திலிருந்து எத்தனையோ பாவங்கள் செய்திருக்கோம், செய்கிறோம் திரும்ப அறிக்கிறோம், திரும்ப செய்யறோம். நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறதா தேவனாய் கர்த்த வெளிப்பட்டார். இப்ப நம்ம பாவங்கள்லாம் ஆண்டு சொல்லிடணும், ஆண்டவரே என் பாவங்கள் எதுவா இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் நான் உமக்காக, நீ பாவம் இல்லாதவரப்பா, எனக்காகத்தான ஒவ்வொரு நாளும் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க, எனக்காகத்தானப்பா நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க. நம்ம ஒரு தப்பு செய்யும் போதெல்லாம் தேவனாய் கர்த்தரை சிலுவில் அறையிறோம். ஆண்டவரே இனிமேல் நான் பாவம் செய்யாதவடைய காத்துக்கோங்களை சொல்லி நம்ம கர்த்தருக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டும் அருமையானவர்களே. அது மாத்திரம் எப்ரேயன் புஸ்தகம் 10:10
1: இயேசு கிறிஸ்துவின் சரீரம்,
0: இயேசு கிறிஸ்துவின் சரீரம்
1: ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே,
0: ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே
1: அந்த சித்தத்தின்படி,
0: அந்த சித்தத்தின்படி
1: நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம்.
0: எனக்காகத்தான் சிலுவில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீங்க. நம்மளை சுத்தம் செய்யறதுக்காக அவர் சொந்த ரத்தத்தை நம்மளெல்லாம் பரிசுத்தமாக்குறதுக்கு என்ன செஞ்சார், அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தி நகரவாசல் புறவே பாடுபட்டார், அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார், கைகளாணி கால்லாணி விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுவெல்லாம் அடிக்கப்பட்டார், ஒவ்வொரு சதையும் பிந்து தொங்கிச்சு. சங்கீதக்காரர் சொல்றாரு, அவர் சரீரம் எப்படி இருந்துதான், முதுவெல்லாம் பிஞ்சி உழுகப்பட்ட நடத்தி போல இருந்து. வாசி பாருங்க சங்கீதம் 129:3
1: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது,
0: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது
1: தங்கள் படைச்சாலைகளை நீளமாக்கினார்கள்,
0: தங்கள் படைச்சாலைகளை நீளமாக்கினார்கள். ஆமாருமையானவர்களே, நமக்காவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதுமேல அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு முதுகல எப்படி வச்சான், படைச்சாலை நீளமாக்கிறாங்க. வீட்டுல நான் பாத்துருக்கிறேன், அந்த மாடு வச்சு உழுதாங்கன்னா அப்படியே கட்டி கட்டியா அடியில இருக்க நிலம் மேல வரும், மேல இருக்க மணல்லாம் அடியில போவோம். அந்த மாதிரி கர்த்தராகிய தேவன் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். அதை நமக்கு ஒரு நாள் விசுவாசிக்க வேண்டும். ஆமாண்டவர், என் பாவத்தை உங்க மேல சிலுவையில சுமந்துட்டீங்கப்பா, எதற்காக, நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு படைத்திருக்கும்படிக்கு ஆண்டவரே நீ உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். முழு மனதோடு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து நாளை பின்வாங்கிறது இல்ல, முழு மனதோடு முழுதோடு நம்ம ஒப்பு கொடுத்து திரும்ப 2 நாள் கழிச்சு திரும்ப அதே பாவம் அல்ல, என்ன செய்யணும், முழு மனதோடு முழு இதயத்தோடு தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 Peter 3:18
1: ஏனெனில்
0: கிறிஸ்துவும்
1: நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி,
0: எதற்காக பாருங்க, நம்மை தேவனிடத்தில் சேரும்படி
1: அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக,
0: அநீதி நம்மள அநீதி உள்ளவங்க நமக்கு பதிலாக
1: நீதி உள்ளவராய்,
0: நீதி உள்ளவராய்
1: பாவங்களின் நிமித்தம்,
0: பாவங்கள் நிமித்தம்
1: ஒரு தரம் பாடுபட்டார்,
0: ஒரு தரம் பாடுபட்டார் நமக்காக. பாருங்க, நம்முடைய பாவங்களுக்காக ஒரு தரம் பாடுபட்டார். நம்மள என்ன செய்யணும், தேவனிடத்துல சேரணும். பாவம் செஞ்சு மனம் போல பாவம் செஞ்சு வாழ்ந்தோம், அதனால என்ன ஆயிட்டோம், கர்த்தர் விட்டு எங்க போயிட்டோம், தூரம் போயிட்டோம். நமக்காக இந்த உலகத்துல வந்து என்ன செஞ்சாரு, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக ரத்தத்தை சிலுவையில சிந்தினாரு, நம்ம பாவத்துக்கு சேர்த்து நீதி பிழைக்கும்படி.
1: ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி,
0: நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி
1: அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக,
0: நம்மள அநீதி உள்ளவங்க நமக்கு பதிலாக
1: நீதி உள்ளவராய்,
0: நீதி உள்ளவராய்
1: பாவங்களின் நிமித்தம்,
0: நம்முடைய பாவங்கள் நிமித்தம்
1: ஒரு தரம் பாடுபட்டார்.
0: நமக்காக தான் என்ன செய்ய, ஒரு தரம் பாடுபட்டார். இந்த உலகத்துல குழந்தையா வந்தாரு, 33 இந்த உலகத்துல வாழ்ந்து நமக்காக பாடுபட்டார். எதற்காக, நம்மெல்லாம் தேவனிடத்துல சேரும்படி, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. முதலாவது அவன் பாவத்துக்கு செத்து நீதி பிழைத்திருக்க வேண்டும். நம்ம ஒருவரும் தேவனிடத்துல சேர வேண்டும். அதுக்குத்தான் தேவனாய் கர்த்தர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், நம்முடைய பாவங்களை அவர் தோளில சுமந்தார், நம் அக்கிரமத்தை அவர் மேல விழ பண்ணினார். அல்லேலூயா. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து எதுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், 2 Corinthians 8:10
1: அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும்,
0: அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும்
1: நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே,
0: நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே
1: ஐஸ்வர்யவன்களாகும்படிக்கு,
0: ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகும்படிக்கு
1: உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே,
0: உங்கள் நிமித்தம் நம்முடைய நிமித்தம் அவர் என்ன செஞ்சாரு, தரித்திரமானாரே. அவர் கிருபை அறிஞ்சிருக்கோம், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், நமக்காக அவர் தரித்திரமானார், ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாரு? தரித்திரரானார். ஆமா அருமையானவர்களே, நமக்காக தான் அவர் தரித்திரரானார். தரித்திரமா இருந்த நம்மளை ஐஸ்வரணமாக்குறதுக்காக தான் தேவனாய் கர்த்தர் தரித்திரரானார். ஆண்டவரே எனக்காத்தான ஆண்டவரே, என்னைய ஐஸ்வரியமாக்குறதுக்காக நீர் தரித்திரியாரு என்னப்பா, என் உள்ளத்துல வாங்க, எனக்குள்ள தங்கிருங்கப்பா, நான் பாவத்துக்கு சேர்த்து நீதி படைக்க உங்களை கர்த்தர் ஒப்பு கொடுக்குறேன். நான் முழுமையா ஏசப்பா உங்களிடத்துல சேர்வேன்னு சொல்லி முழுத்தோடு நீ கர்த்தர் ஒப்பு கொடுப்போம். யோவான் சுவிசேஷம் 19:23
1: போர் சேவகர் வஸ்திரங்களை எடுத்து,
0: அவர் வஸ்திரங்களை எடுத்து
1: ஒவ்வொரு சேவனுக்கு ஒவ்வொரு பங்காக,
0: ஒவ்வொரு சேகரனுக்கு ஒவ்வொரு பங்காக
1: 4 பங்காக்கினார்கள்.
0: 4 பங்காக்கினார்கள்.
1: அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் முழுவதும் நெய்யப்பட்டதாய் இருந்தது.
0: பாருங்க, அவர் அங்கியும் எடுத்துட்டாங்க, வஸ்திரத்தை என்ன செஞ்சாங்க, 4 பங்கு போட்டாங்க. கத்திரி வேதம் சொல்லுது பாருங்க, என்னை மீட்கிறதுக்காக, உங்களை மீட்கிறதுக்காக, நம்ம ஐஸ்வர்யா மாறுறதுக்காக அவருக்கு வஸ்திரம் கூட இல்லாம நமக்காக சிலுவை தொங்கினார். பாருங்க, வஸ்திரத்தையும் பங்கு போட்டு எடுத்துக்கிட்டாங்க, அங்கியும் எடுத்துட்டாங்க. அந்த அங்கி எப்படி இருந்துச்சா, மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரே போல நெஞ்சிருந்திருக்காங்க. அந்த அங்கி கூட பங்கு போட்டாங்க. அதான் சங்கீதம் 22:18 வாசிப்போம்.
1: என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு,
0: பாத்தீங்களா, வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கு போட்டு
1: என் உடையின் பேரிலே சீட்டு போடுகிறார்கள்.
0: வஸ்திரங்களை தங்களுக்குள்ள பங்கு போட்டாங்க, உடையின் பேரில என்ன செய்யறாங்களா, சீட்டு போடுறாங்க. எத்தனை வேதனைகளை சொல்லனா நமக்காக பாடுகளான்னு வச்சிருக்காரு அருமையானவர்களே. வஸ்திரங்களெல்லாம் கூட தங்களுக்குள்ள பங்கு போட்டாங்க, அங்கேயுமே எடுத்துக்கொண்டாங்க. எனக்காக உங்களுக்காக வானாதி வானவர் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் உங்களுக்காக எனக்காக எவ்வளவு பாடுகள் எவ்வளவு வேதனைகள் அனுபவிச்சார் அருமையான, யோசித்து பாருங்க. தேவனாய் கர்த்தர் எனக்காகத்தானே, என்னுடைய என்ன ஐஸ்வர்யம் ஆக்கிறதுக்காக தேவனாய் கர்த்தர் எனக்காக தரித்திரரானாரு. நம்ம யோசித்து பாருங்க. ஆசீர்வதிச்சிட்டாருனா செவிக்கு வர்றதில்ல, தேவனை துதிக்கிறதுல தேவனை மறந்துடுறோம், தேவனை துதிக்க மறந்துடுறோம், தேவனை தேட மறந்துடுறோம். எப்படியோ நம்ம மனம் போல வாழ ஆரம்பிச்சிடறோம். ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை ஐஸ்வர்யமாக்குறதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசுக்கு நமக்காக தரித்திரரானார். அங்கிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டாங்க, வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டாங்க. எவ்வளவு வேதனை பாருங்க. கர்த்தருடைய வேதனையில் வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் எல்லாம் அவருடையது தான். ஆனா உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்காக தான் தேவனாய் கர்த்தர் தரித்திரரானார். ஆகாயின் புத்தகம் 2:8
1: வெள்ளியும் என்னுடையது,
0: வெள்ளியும் என்னுடையது,
1: பொன்னும் என்னுடையது,
0: பொன்னும் என்னுடையது
1: என்று சேனைகளில் கர்த்தர் சொல்லுகிறார்.
0: என்று சேனைகளில் கர்த்தர் சொல்ல, வெள்ளி அவருடையதான், பொண்ணு அவருடையதான். உங்களையும் என்னையும் தரித்திரராக இருந்த நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்காகத்தான் ஒரு வஸ்திரத்தை விட்டு கொடுத்தார். எல்லாமே விட்டு கொடுத்தார், சரீரத்தை பிக்க கொடுத்தார், வஸ்திரங்களை கூட கழட்டுக்குள்ள விட்டு கொடுத்தார், அங்கிகளை விட்டு கொடுத்தார். 1:4 வாசித்து பாத்தீங்கன்னா 29:12 வாசித்து பாருங்க.
1: ஐஸ்வர்யம் கனமும்,
0: ஐஸ்வர்யம் கனமும்
1: உம்மாலே வருகிறது,
0: கர்த்தராலதான் வருது. ஐஸ்வர்யம் கனம் யாரால வருது, கர்த்தராலதான் வருது. வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. நம்மளை ஐஸ்வர்யமாக்குறதுக்காக அவர் தர்த்தரர் ஆனார். முதலாவது நம்ம பாவத்துக்கு செத்து நீதி பிழைக்கும்படிக்க அவர் சரீரத்தில் நம்மளுடைய பாவங்களை சிவிலையில் சுமந்தார். நம்ம தேவனிடத்தில் சேர்றதுக்காக தான் அவர் நமக்காக பாடுபட்டார். 2வது தரித்திரமா இருந்தார், நம்மள ஐஸ்வர்யம் ஆக்குறதுக்கு கர்த்தராகி தேவன் நமக்காக தான் அவர் தரித்திரரானார். அவர் வஸ்திரத்தெல்லாம் நமக்காக விட்டு கொடுத்தார், அங்கேயும் நமக்காக விட்டு கொடுத்து எல்லாருமே நமக்கு கொடுத்துட்டாரு. அதங்க சொல்லுது, வாசித்து பாருங்க. கர்த்தர் வேதம் சொல்லுது, எபேசியர் புத்தகம் 5:27.
1: கரை திரை முதலானவைகள்
0: நம்ம எப்படி இருக்கணுமா, அன்று சித்தம் கரை திரை முதலானவைகள்
1: ஒன்றும் இல்லாமல்,
0: ஒன்றும் இல்லாமல்
1: பரிசுத்தமும்,
0: பரிசுத்தமும்
1: பிழை அற்றதுமான,
0: பிழைய மற்றதுமான
1: மகிமையுள்ள சபையாக,
0: சபையாக
1: அதை தம் முன் நிறுத்திக் கொள்வதற்கும்,
0: நம்மளில அவருக்கு முன்பை நிறுத்திக் கொள்வதற்கும்
1: தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார்.
0: தம்மை தாமே அதுக்காக ஒப்பு கொடுத்தார்.
2: கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கிற நாம் இப்பொழுது நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம செவிக்க போறோம். எங்களை அன்பான இயேசுத்து வழி நடத்துறீங்க பரம தகப்பனையும் கோடான குடி ஸ்தோத்திரம். வியாதி குணமாக்கப்பா, நோய் குணமாக்க, பலவீனத்தை குணமாக்கப்பா. தீ பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களும் வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போட்டுமையா. கர்த்தாவை துதிக்கிற என்ன வியாதியாலும் சுகமாக்க மால முடியும் ஐயா. இதோ மாம்சமணி யாவருக்கும் தேவனாய் கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரு. வியாதியை குணமாக்க எஸ்பா, நோய் குணமாக்க எஸ்பா, பலவீனத்தை குணமாக்க எஸ்பா, மந்திர கட்டு ஒடுங்க எஸ்பா, செவனை கட்டு ஒடுங்க எஸ்பா, பிசாசுங்கிற அழித்து போடுங்க எஸ்பா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க எஸ்பா, திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் எஸ்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க எஸ்பா, கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்கு கண்ணீர் துடைங்கப்பா, எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைச்சேன்னு சொன்னீங்க, எல்லா முகத்திலும் கண்ணீர் துடைச்சிருங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் கல்யாணம் பண்ணி அப்பா டைவர்ஸ் பண்ணிடுறாங்க எஸ்அப்பா, அப்பா எஸ்அப்பா எஸ்அப்பா டைவர்ஸ் பண்ணவே கூடாப்பா, எந்த குடும்பத்திலும் டைவர்ஸ் ஆகக்கூடாதப்பா. பரலுக்கு தகப்பனே அப்பா பெரிய காரியத்தை செய்ய, எவ்வளவு வேதனையான காரியம் ஆண்டவர், எத்தனையோ குடும்பங்கள் டைவர்ஸ் பண்ணிடுறாங்க, டைவர்ஸ் பண்ணக்கூடாது ராஜா, கெஞ்சிரப்பா கெஞ்சிரோ, பிசாசன் குடும்பத்தை உடைக்கிற பொல்லாதாவி இயேசுக்கு திரும்பத்தை சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம் அப்பா. குடும்பம் கொண்டு சேர்ந்து வாழ கிருபை செம்மடியா வச்சு வைக்கிறோம், பெரிய காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய எஸ்அப்பா, கடன் கரம் பிடித்து நடத்துங்கப்பா, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, ஆத்துமா கண்களை திறந்துடுங்க, உண்மை அறிந்து கொள்ள அண்டிக்கொள்ள கிருவை சிந்தாச்சு வைக்கிறோம். எல்லா மக்களும் வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை கை கொண்டு நடக்கணும் அப்பா. பரலோக ராஜாவே மே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, அப்பா மே நோக்கி நாங்கள் செவிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செங்கப்பா, ஆசீர்வச்சு உயர்த்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோங்க தாவே. எத்தனையோ குடும்பங்கள சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் ஆண்டவர, எல்லா குடும்பங்களும் பிரச்சனைகள் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. அன்பின் தகப்பரே தகப்பரே அப்பா இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, சமாந்து தாரு, சந்தோஷத்தாரு. குடும்பத்துல மாமியார் மருமகளுக்குள்ள சமானம் வேணும் ஆண்டவரே, சந்தோஷம் வேணும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்ய, அதிசயங்களை செய்ய, ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்ய சப்பா, கர்த்தருடைய வல்லக்கரை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் ராஜா. மகத்தான காரியத்தை செய்ய ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆத்துமாக்கள் வேச பயிரக்கூட எல்லாரும் செபிக்கிறவங்களா, துதிக்கிறவங்களா, ஆராதிக்கிறவங்களா, மாற்றுங்க. நாட்கள் பொல்லாத ஆன அப்படின்னால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருவை செய்ய. ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசுங்கப்பா, பேசுங்கப்பா, பேசுங்க. எத்தனையோ ஜனங்கள் நாட்கள் வேஸ்ட் பண்ணிருக்காங்கப்பா, அப்படி யார் வேஸ்ட் பண்ணாதபடி காத்துக்கொள்ளும் பெரிய காரியத்தை செஞ்சேசப்பா. அப்பா வியாபாரம் செய்யற மக்களெல்லாம் நீர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா அம்மை துதிக்கிற தொழில் செய்யற குடும்பங்களாம் ஆசீர்விக்கப்படணும். கத்துடைய வல்லக்கரை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியத்தை செய்ய அன்பின் தகப்பனையும் துதிக்கிற ஒவ்வொரு பேரை நீ வைத்திருக்க சீஃப் எழுதி கொள்ளுங்க எஸ்அப்பா. எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்வா நாமத்தில் தாழ்மையாய் கேட்கிறோம் பரமபிதாவே. கேட்டிருக்க சந்தோஷமா இருங்க.
3: கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இது ஒரு ஜெப நேரம். வழக்கம் போல நாம் யாரும் இப்பொழுது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். சகோதரி அவர்கள் சொல்கின்ற ஜெப குறிப்பை நன்கு கவனித்து அவளோடு இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் யாரும் இணைந்து ஜெபிக்கின்ற ஜெபம் நிச்சயம் வல்லமையுள்ளது. நமது இணைந்த ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். நிச்சயம் நமது தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். வாருங்கள் ஜெபிக்கலாம்.
0: டிரைவருக்காக ஜெபம் பண்ணும், லாரி ஓட்டுறவங்களுக்காக, வேன் ஓட்டுறவங்களுக்காக, கார் ஓட்டுறவங்களுக்காக, எத்தனையோ டிரைவர் இருக்காங்க, பிளேன் ஓட்டுறவங்களுக்காக, எல்லாருக்காக பாதுகாவலுக்கான நம்ம ஜெபம் பண்ணும்.
4: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். ஏசப்பா, உங்களுடைய ரத்தத்தினால் என்னுடைய இரத்தத்தை கழுவி சுத்திகரிப்பீராக. இந்த வேலையில கூட ஏர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிளேனை ஏக்கிறதான ஒவ்வொருத்தருக்கும் உன்னத ஞானத்தை கொடுங்க அப்பா. எந்த விதத்திலும் அப்பா ஆண்டவரே, அப்பா விமானங்கள் விபத்துக்குள்ள ஆகாதபடிக்கு பைலட்டுக்கு உரிய ஞானத்தையும் அப்பா அவர்களுக்கு தெளிந்த புத்தியும் தாரும் அப்பா. மகிமையுள்ள காரியங்களை செய்ய எந்த விதத்திலும் அவர்களுக்கு சிக்னல் தடைப்படாதபடிக்கு சிக்னல் கரெக்டாக செய்யும்படியாகவும் இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட் வழியாக அப்பா ஆண்டவரே அப்பா சுகமாய் பயணங்கள் இருக்கும்படியாக உதவிச்சேங்க. அதே போல ட்ரெயின் ஓட்டுகிற ஒவ்வொரு டிரைவர்ஸ்க்கு வேண்டி ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் உன்னத ஞானத்தையும் உன்னத கவனத்தையும் அவர்களுக்கும் கொடுங்கப்பா. அப்பா எந்த விதத்திலும் எந்த ஒரு பாதிப்புக்குள்ளாகாதபடிக்கு அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து அன்றுவரே ட்ரெயின்களை இயக்கும்படியாக உதவி செய்வீராக. சிக்னலை கவனித்து அப்பா ட்ரெயினை இயக்கும்படியாக அந்த ஞானத்தையும் கிருபலை தருவீராக. அதே போல சாலையில அப்பா ஓட்டுகிற ஒவ்வொரு ஓட்டுநர்களுக்கு வேண்டி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் உன்னத ஞானத்தையும் உன்னத கிருபலை தாரும் அப்பா. அன்றுவரே அரசாங்கம் அப்பா சொல்லுகிற அப்பா அந்த அப்பா டிராபிக் விதிமுறைகளை பின்பற்றக்கூடிய அந்த இருதயத்தை அப்பா அப்பா தரே இல்ல ஓட்டுகிறதான ஒவ்வொரு வாகனங்கள் வாகன ஓட்டிகளுக்கும் கொடுப்பீராக. ஆம் தகப்பனே, அப்பா கவர்மெண்ட் என்னென்ன டிராபிக் ரூல்ஸ்கள் அப்பா பின்பற்ற சொல்லுகிறாங்களோ அந்த டிராபிக் அப்பா ரூல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஓட்டுநர்களும் பின்பற்ற உதவிச்சீங்க. அதே போல மது அருந்து விட்டு யாரும் வாகனங்களை இயக்க கூடாதப்பா. அப்பா அதே போல தூக்க கலக்கத்துல யாரும் வாகனங்களை இயக்க கூடாதப்பா. எல்லா வாகன ஓட்டிகளுக்கும் அப்ப தேவையான பலனையும் ஞானத்தையும் கிருபைகளையும் கொடுப்பீராக. மகிமையுள்ள காரியங்களை அப்பா இந்த வாகன ஓட்டுகிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில செய்யுங்க. ஒவ்வொரு வாகன ஓட்டிகளையும் ரட்சிப்பீராக. மகிமையுள்ள காரியங்களை செய்யுங்க சப்பா. எல்லா ஜபங்களையும் ஆண்டவராகிய அப்பா கிறிஸ்தேசுவின் விளையற பெற்ற நாமத்தில் கெஞ்சுறோம் எங்கள் பரலோக பிதாவே.
0: ஆமென். சிறு பிள்ளையில கடத்திட்டு போயிறாங்க, வாலி பிள்ளையில கடத்திட்டு போயிறாங்க. இப்படிப்பட்டவங்களை எல்லாம் கர்த்தர் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். கடத்திட்டு போற மக்கள் தேவன் ரட்சிக்கணும். அவங்க இப்படிப்பட்ட பாவமான செயல்களில் ஈடுபடக்கூடாது. அதுக்காக சாப்பிடணும்.
5: ஸ்தோத்திரமாப்பா, துதிக்கிறோம் ராஜாங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே. இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தேசம் முழுவதும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை ஆண்டவரே கடத்தி செல்கிறாங்க தகப்பனே. கத்தாவே, அந்த ஆண்டவரே மக்களை நீர் எப்படியாவது சந்திக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. தேசம் முழுவதும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகளை சுற்றி நீர் வேதி அடைச்சிட்டு நீர் பொருட்படுத்த கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. சிறு குழந்தைகள் ஆண்டுகிற தகப்பன கடத்தி சென்று ஆண்டுகிற தகப்பன அவர்கள் என்னென்ன காரியங்களுக்கு ஆண்டுகிற ஈடுபடுத்துறாங்களோ அந்த காரியங்கள் எல்லாம் அவர்களை விட்டு நீர் விலக்கி போடும்படிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. சிறு பிள்ளைகள் எல்லாம் ஆண்டுகிற தகப்பன நீர் ஆண்டு கர வைத்து நீர் பாதுகாக்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். எந்த வீடுகளிலும் சிறு பிள்ளைகள் காணாமல் போகாதபடி பாதுகாத்துக்கோங்க தகப்பன. ஆண்டுகிற சிறு பிள்ளைகளை கடத்தி செல்கிற அந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. சிறு பிள்ளைகள் ஒருபோதும் ஆண்டவரே கத்தாவே கடத்தி செல்லாதபடிக்கு ராஜா நீங்க தான் ஒவ்வொருவரையும் நீர் பொறுப்படுத்த முடிக்கா கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. தேசம் முழுவதற்கு தானே சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படவும் சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படவும் சிறு பிள்ளைகள் ஆண்டவரை தேடவும் அண்டிக் கொள்ளவும் நீங்க தாமே பலப்படுத்த முடிக்கா கெஞ்சி கேட்கிறோம். இந்த சிறு பிள்ளைகளை கொரோனா வைரஸ் ஆண்டு ஒருபோதும் தொடாதபடி நீர் பாதுகாத்து பலப்படுத்த முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அலிப்பிள்ளையிலும் எங்கேயும் காணாமல் போகாதபடி பாதுகாத்துக்கோங்க தகப்பனே. நீங்க முழுமையாய் பொருட்படுத்த ஆசீர்வதிக்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். துதிகனமாக்கியமே யாவற்றையும் செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
0: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் தாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிடுவாங்க, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனைகளை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் இந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜபங்களை உங்க ஜப குறிப்புகளை நீங்க சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.

0: பிரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நம் தேசியம் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் தேசியம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. Our email address: acinkaram@gmail.com. Our website:

0: ஏசாயின் புஸ்தகம் 25 4 வசனம்.
1: கொடூரமானவரின் சீரல்,
0: கொடூரமானவரின் சீரல்
1: மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில்,
0: மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில்,
1: நீர் ஏழைக்கு பலனும்,
0: ஏழைக்கு பலனும்,
1: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
0: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
1: பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும்,
0: பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும்,
1: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர்.
0: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். கத்திரம் எப்படி இருக்கிறாரு? பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம். நம் வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கத்திரமுக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. அலிலுயா. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் கத்திரமுக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. அவர் ஒரு நாளுமே நம்மளை கைவிடவே மாட்டார். 90 சங்கீதம் 1 வசனம்.
1: ஆண்டவரே,
0: தேவரீர்
1: தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர்.
0: பாத்தீங்க, மோசை என்ன சொல்றாரு? தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிற. ஒரு நாள் மட்டும் இல்ல, ரெண்டு நாள் மட்டும் இல்ல, தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்க. உங்க பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க அப்படி எத்தனை வருது, தலைமுறை தலைமுறை கர்த்தர் என்ன நமக்கு அடைக்கலமா இருப்பார். நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்ல. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாரு. நம்மளுக்கு ஒரு நாளும் எந்த பிசாசு எந்த சாத்தவளையும் நம்மள என்ன செய்ய முடியாது.

0: மேற்கொள்ளவே முடியாது. 91 சங்கீதம் 9 வசனம் 10 வசனம்,
1: எனக்கு அடைக்கலமாயிருக்கிற,
0: எனக்கு அடைக்கலமாயிருக்கிற
1: உன்னதமான கர்த்தரை,
0: உன்னதமான கர்த்தரை
1: உனக்கு தாபரமாக கொண்டா,
0: உனக்கு தாகரமாக கொண்டா,
1: ஆகியல் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது,
0: ஆகியல் பொல்லாப்பு நேரிடாது,
1: வாதை உன் கூடாரத்தை அணுகாது,
0: வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எனக்கு அடைக்கலமா இருக்கு, உன்னதமான கர்த்தர் உனக்கு தாகரமாக கொண்டா, ஆகியல் என்ன செய்து பொல்லாப்பு நேரிடாது, வாதை நம் கூடாரத்தை அடைக்கலாம் சொல்லிட்டே இருக்கணும். கர்த்தர் நீர் அடைக்கல, என் பலன், கோட்டை, என் ஜீவன் எல்லாமே நீங்க தான் நம்ம சொல்லணும். வாயில ஒவ்வொரு நாளும் அறிக்கிடணும், கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் கோட்டையும் அரணும் சீனுமா இருக்கிறாய், நீ ஒரு நாள் கைவிட மாட்டாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வாயினால அறிக்கிடணும். அதுதான் நமக்கு என்ன செய்வாரு, நம்ம எந்த பொல்லாப்பு நேரடி வாதை நம்ம கூட எத்தனை மந்திரம் செய்வன் எது வந்தாலும் நம்மளை தொடாது. நம்ம ஒரு நாளும் கர்த்தர் வாயினால அறிக்கிடணும், உண்மையான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நம்ம அறிக்கிடணும். நம்ம வாசிக்க கேட்ட ரூத்தின் புஸ்தகம் 2:12 வசனம்,
1: இஸ்ரவேலின் தேவனாகிய,
0: இஸ்ரவேலின் தேவனாகிய
1: கர்த்தருடைய சட்டைகளின் கீழ்,
0: கர்த்தருடைய சட்டைகளின் கீழ்
1: அடைக்கலமாய் வந்த உனக்கு,
0: அடைக்கலமாய் வந்த உனக்கு
1: அவராலே,
0: அவராலே
1: நிறைவான பலன் கிடைப்பதாக,
0: நிறைவான பலன் கிடைப்பதாக. அவற்றை அடைக்கலம் வந்தவங்களுக்கு நமக்கு எப்படி கிடைக்குமா, நிறைவான பலன். யாரெல்லாம் தேவன் தான் அடைக்கலாம், தேவன் தான் சொல்லி அவர் முழுமையா நம்பி வந்தவங்களுக்கு நமக்கு என்ன நிறைவான பலன் உண்டாகும். நமக்கு எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாருங்க கடைசி நாட்கள் எவ்வளவு பிரச்சனைகள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனாலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருந்து எல்லா இக்கீட்டுக்கும் விலக்கி நம்மளை காப்பார். நம்ம இந்த இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. பிசாசு அதிகமா இந்த காலங்களில் நிறைய பிரச்சனை கொண்டு வர பார்க்கறான், நம்ம திரும்பத்து சோர்ந்து போர்ந்து போகவே கூடாது. அவர் நம்ம அடைக்கலமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், எனக்கு நீர் தானே அடைக்கலாம், நீர் தான்டவர் எனக்கு அனுகூலம், கோட்டை, அரண், பலன் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் வாய்னால அறிக்கிட்டு சொல்லணும். யாராருக்கெல்லாம் அடைக்கலமா இருப்பாரு, முதலாவது பாருங்க கர்த்தர் நினைச்சாரா தம்முடைய சனங்களுக்கு என்ன செய்யறாரு, அடைக்கலமா இருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் அடைக்கலம் தவறு, அவர் என்றாரு நம்ம தம்முடைய சனங்களுக்கு அடைக்கலமா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். வாசி பாருங்க யோபியின் புஸ்தகம் 3:16 வசனம்,
1: வானமும் பூமியும் அதிரும்,
0: வானமும் பூமி அதிரும்,
1: ஆனாலும்,
0: ஆனாலும்
1: கர்த்தர் தமது ஜனத்துக்கு,
0: கர்த்தர் தமது ஜனத்துக்கு
1: அடைக்கலமும்,
0: அடைக்கலமும்
1: இஸ்ரவேல் புத்திரருக்கு,
0: இஸ்ரேல் புத்திரருக்கு
1: அரணான கோட்டையுமா இருப்பார்,
0: அரணான கோட்டையுமா இருப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தருடைய ஜனமா இருப்போம், ஆனால் கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. என்ன வானம் பூமி அதிர்ந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனை உலகத்துல வந்தாலும் சரி, கர்த்தர் தமிழ் சேர்ந்ததுக்கு எப்படி இருக்கிறாரா, அடைக்கலமா இருக்கிறார். வாசித்து பாருங்க யாத்ரா புஸ்தகம் 9:24-26
1: கல்மலையும்,
0: கண்மலையும்
1: கல்மலையோட,
0: கண்மலையோட
1: கலந்த,
0: கலந்த
1: அக்கினியும்,
0: அக்கினியும்
1: மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம்,
0: எகிப்து தேசம்
1: குடியேற்றப்பட்ட நாள் முதல்,
0: நாள் முதல்
1: அதில் அப்படி ஒரு போதும் உண்டானதில்லை,
0: அப்படி ஒரு போதும் உண்டானதில்லை.
1: எகிப்து தேசம் எங்கும்,
0: எகிப்தேசம் எங்கும்
1: மனிதரையும் மிருக ஜீவன்களையும்,
0: மனிதர்களையும் மிருக ஜீவன்களையும்
1: வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ,
0: வெளியே வெளியே இருந்தவைகள் எவைகளோ
1: அவைகள் எல்லாவற்றையும்,
0: அவை எல்லாவற்றையும்
1: அந்த கல்மலை அழித்து போட்டது,
0: கல்மலை அழித்து போட்டது.
1: அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம்,
0: வெளியில் பயிர் வகைகள் எல்லாம்
1: அழித்து,
0: அழித்து
1: வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது,
0: வெளியுள்ள மரங்கள் எல்லாம் முறித்து போட்டது.
1: இஸ்ரவேல் புத்திரர்,
0: இஸ்ரவேல் புத்திரர்
1: இருந்த,
0: இருந்த
1: கோசேன் நாட்டிலே மாத்திரம்,
0: கோசை நாட்டில மாத்திரம்
1: கல்மலை இல்லாதிருந்தது,
0: கல்மலை இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்காங்க, ஆனா எகிப்து நாடு முழுவதும் என்ன கண்மலை அக்கி வந்து சனங்கள் மேல, மரங்கள் மேல, வெள்ளாம எல்லாமே அழிச்சுப்பட்டது. ஆனா இஸ்ரேல் மக்கள் இருந்த கோசை நாட்டு மட்டும் என்ன செய்யல, அங்க மழை பெய்யல. அதான் கத்துடி வேதம் சொல்லு, தம் சனங்களுக்கு கத்துற எப்படி இருக்கிறாரா, அடைக்கலமா இருக்கிறார். எந்த பிரச்சனையும் பத்தி யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம கத்துடைய சனமா இருப்போமானா நம்ம எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. உலகத்துல எத்தனை பெரிய உபத்திரம் வந்தாலும், எத்தனை பாடுகள் வந்தாலும் கர்த்தர் நம்புறவங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு ஒரு குறையுமே வராது. கர்த்தர் முழுமையா நமக்கு அடைக்கலமாய் கொள்ளுவோம். கர்த்தர் நீர் தானே என் அடைக்கலம், நீர் தானே என் பல்லன், நீர் தானே எனக்கு ஜீவன், எனக்கு நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லும் ஒவ்வொரு நாளும் சொல்லும் போது தம்முடைய சனங்களுக்கு எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருப்பாரு. எகிப்து நாட்டுல எத்தனையோ அழி வந்துச்சு, பறவை, மரம், செடி, கொடி, மனிதர், மிருகச்சிவங்கள் எல்லாமே அழிந்து போச்சு. ஆனா கோசை நாட்டுல இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு எந்த மழையுமே பெய்யவே இல்லை. அதான் கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார். கர்த்தருடைய சனம் யாரு, வாசித்து பாருங்க இறைமையின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் 23 வசனம்.
1: என் வாக்குக்கு செவி கொடுங்கள்,
0: என் வாக்குகள் செவி கொடுங்கள்,
1: அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன்,
0: அப்பொழுது உங்கள் தேவனாயிருப்பேன்,
1: நீங்கள் என் ஜனமாயிருப்பேன்,
0: நீங்கள் என் ஜனமாயிருப்பேன். ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டுடைய சித்தத்தின்படி நடக்கும்போது அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? நம்ம என்ன செய்ய அவருடைய ஜனமா இருக்கிறோம், அவர் நம்முடைய தேவனா இருக்கிறாரு. நம்ம ஆண்டு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் செவி கொடுக்க வேண்டும். ஏதோ வாரம் போறோம் வந்துட்டு போறோம் அப்படி இல்ல, கத்தடி வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்துல கேட்கிறார், வேற எதுவுமே நம்ம இடத்துல கேட்கல. ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து ஆண்டு வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்வோமானா நிச்சயமா நம்ம எல்லாம் இருந்து கத்தடி சனமா இருப்போம். நிச்சயமா எங்க மழை பெஞ்சு எந்த ஆபத்து எங்க வந்தாலும் கத்தடி சனமாகி நம்மளுக்கு எந்த ஆபத்து வைத்தோ வராதபடி தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. யார் சொல்ற கத்தடி வேதம் தான் சொல்லுது, நம்ம சொல்ல கத்தடி வேதம் சொல்லுகிறது. முதல் கத்தடி சனங்களுக்கு கத்திர அடைக்கலமா இருக்கிறார், அவர் முழுமையா நம்பி அவருக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஆண்டோட வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் செவி கொடுக்க வேண்டும். காலையில எந்திரிச்சு பைபிள் வாசி செவித்து அப்புறம் நம்ம செவம் பண்ணி ரெண்டாவது அப்ப வேலையெல்லாம் தொடங்கும் போது உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருப்பாரு? எந்த ஆபத்து இல்லாம தேவன் கட்டாயம் காப்பாத்த அவர் வல்லவரா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை வாசிக்க வேண்டும். வாசிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு செவி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி சபைக்கு வந்தாலும் கன்வென்ஷனுக்கு வந்தாலும் டிவியில வசனம் கேட்டாலும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய அப்ப நம்மள அவருடைய சனமா மாத்துறாரு. அவருடைய சனத்துக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருந்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த இடத்துல மட்டும் இந்த கோச நாட்டுல மட்டும் மழை இல்லாம தேவன் பாதுகாத்தாரோ, அதே போல உங்களையும் என்னை நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாக்க அவரு வல்லவரா இருக்கிறார். முதலாவது தேவன் தம்முடைய சனங்களுக்கு அடைக்கலாம இருக்கிறார். இரண்டாவதாக யார் அடைக்கலமா இருக்கார் பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 29:25 வசனம்.
1: கர்த்தரை நம்புகிறவனோ,
0: கர்த்தரை நம்புகிறவனோ
1: உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் நம்புறவங்களே என்ன செய்வாங்க? உயர்ந்த அடைக்கத்துல வைப்பாரு. நம்ம அவரை எப்போதும் அவர் நம்புனா போதும், நீர் தான் நம்பிக்கை ஆண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாமே, நீர் தான் சொல்லி அவர் நம்ப வேண்டும். அவர் தான் எனக்கு எல்லாமே. கர்த்தர் நம்ம மருமத்துல கர்த்தர் என் தேவன், என் ஜீவன், என் பலன், என் தகப்பன், என் தாய், எனக்கு எல்லாமே அவர் தான். நீங்க முழுமையா அவர் நம்புவீங்கன்னா அவர் நிச்சயம் நினைச்சு உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவர் முழுமையா நம்ப வேண்டும் எக்காலத்தையும். அதனால என்ன எந்த சூழ்நிலையும் எல்லா நாள்லயும் அவர் தான் நம்ப வேண்டும். நன்மைக்காக மாத்து நம்புறதில்லை, எல்லா சூழ்நிலையும் நீர் தான் ஆண்டவருக்கு என் எல்லாமே, நீங்க தான் சொல்லி யாராலாம் நம்புறீங்களோ. முத கர்த்தருடைய சனத்துக்கு தேவன் அடைக்கலமா இருக்காரு. ரெண்டாவது யாருக்கு அடைக்கலமா இருக்காரு? தேவனை நம்புறவங்க, நம்புறவங்களை உயர்ந்த அடைத்தில் வைப்பாரு. அவர் முழுமையா நம்ப வேண்டும். நம்புவனால் அவர் முழுமையா நம்பும் போது கர்த்தர் நம்மளை உயர்ந்தடை துளைக்கிறார். அவர் முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 62:5-6 வசனம்.
1: நான் நம்புகிறது அவராலே வரும்,
0: நான் நம்புகிறது அவராலே வரும்,
1: அவரே என் கண்மலையும்,
0: அவரே என் கண்மலையும்,
1: என் ரட்சிப்பும்,
0: என் ரட்சிப்பும்,
1: என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர்,
0: என் உயர்ந்த அடைக்கலமான,
1: நான் அசைக்கப்படுவதில்லை,
0: அசைக்கப்படுவதில்லை. பத்தி அவரே என் கண்மலையும், அவரே என் ரட்சிப்பும், அவரே எனக்கு எப்படிப்பட்டவரா இருந்தாரா? உயர்ந்த அடைக்கலமானவர். அப்படின்னால என்ன செய்யணும்? அதிகமா அசைக்கப்படுது. அவர் யாரெல்லாம் அடைக்கலமா கண்மலையாக அவர் உயர்ந்த அடைக்கலன்னு சொல்லி நம்ம வாயினால் அறிக்கை மாட்டேன், வில்லத்தில் விசுவாசிக்க வேண்டும். அவர் தான் என் அடைக்கலம், அவர் தான் என் கண்மலை, அவர் தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலன்னு சொல்லினா நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம். உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கத்திர அடைக்கலமாக கண்மலையாக கொண்டிருக்கிற யாவரும் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்படவே மாட்டோம். வாயினால் சொல்றது மாத்திரல, உள்ளத்துல என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். உள்ளத்துல நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டும், நம்ம உள்ளத்துல விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஆயிடு சொல்றது மாத்திரல, இருதயத்துல விசுவாசிக்கணும். இருதயத்துல விசுவாசித்த என் கண்மலைன்னு சொல்ல வேண்டும். அப்ப நம்ம நிச்சயமா அசைக்கப்படவே மாட்டோம். எந்த பிரச்சனை என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த உபத்திரம் வந்தாலும் அசைக்கப்படவே மாட்டோம். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 52:8 வசனம்.
1: நானோ தேவனுடைய ஆலயத்தில்,
0: தேவனுடைய ஆலயத்தில்
1: பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிறேன்,
0: நான் பச்சையாய் ஒளி மரத்தை போல இருக்கிறேன்,
1: தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன்.
0: பாத்தீங்களா, அவர் எப்படி இருக்கிறாரு? கர்த்தர் கிருபை நம்பனால எப்படி இருக்கிறாரா? தேவனுடைய ஆலயத்துல பச்சையான ஒளிவு மரத்தை போல இருக்கிறார். அதான் சொல்றாரு, நான் பச்சையான ஒளி மரத்தை போல இருக்கிறேன், நான் தேவனுடைய கிருபை நம்பி இருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் கிருபை நம்ம முழுமையாய் நம்ப வேண்டும். எல்லா சூழலும் அவர் கிருபை நம்ம சூழ்ந்து கொள்ளும். எந்த உலகத்திலும் பாடுகள் உலகத்தில் வந்தாலும் கர்த்தர் நம்பும் போது நம்ம கிருபை சூழ்ந்து கொள்ளும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு, 39:7 வசனம்.
1: இப்போதும் ஆண்டவரே,
0: இப்போதும் ஆண்டவரே,
1: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
0: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
1: நீரே என் நம்பிக்கை,
0: நீரே நம்பிக்கை. சொல்லி பாருங்க, நீராவே எனக்கு நம்பிக்கை. உங்களை தவிர வேற நம்பிக்கை இந்த உலகத்தில் இல்லப்பா. நீங்க தான் இருக்க நம்பிக்கை, நீங்க தான் என் நம்பிக்கைன்னு சொல்லி பாருங்க. உங்களை கத்தடி கிருபை சூழ்ந்து கொள்ளும், உங்களை உயரம் தடை துளைப்பார். நீங்க பெரிய ஆசீர்வாதமா இருப்பீங்க. முதலாவது பார்த்தா கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அடைக்கலமா இருக்காரு. ரெண்டாவது கர்த்தர் நம்புறவங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்காரு. உயரம் தடத்தில் வைக்கிறார். அடைக்கல மாத்திரம் என்ன செய்யறாரா? உயரம் தடத்தில் வைக்கிறார். அது மாத்திரம் கர்த்தர் நம்பர்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பணும். ஒவ்வொரு நாள் அவர் நம்பணும். நம்மளே எல்லாமே நம்ம யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் கர்த்தரை நம்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. முதலே நம்ம கர்த்தரை தான் நம்பணும். மட்டும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். திருமணம் என்னோடு சேர்ந்து நீங்க செவிப்பீங்களா? கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் செபத்தை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். சிவனோட வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமானத்தை சந்தோஷத்தை தாரும். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொரு மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஒவ்வொருக்குள்ளையும் பக்தி விருத்தி உண்டாகட்டும் ஐயா. கர்த்தர் பயப்படுற பயத்தை தாரும் ஐயா. நான் எஜமான் என்றால் என் பயப்படுற பயம் எங்கேன்னு கேட்கிறேன். பரம தகப்பனே, நாங்களும் பயந்து கீழ்ப்படிந்து சித்தத்தை செய்யறவங்களாக எங்களை எல்லாரையும் மாற்ற வேண்டும் கூட கெஞ்சி செவிக்கிறோம் ஆண்டவரை. பிளஸ் டூ எழுதியிருக்காங்க ஆண்டவரை, அவங்களுக்கும் நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ணணும். உங்க நாம் மகிப்பிடட்டும் ஆண்டவரை. பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தாவையுமே துதிக்கிறோம். நீட் எக்ஸாம் எழுத போற மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். அவங்களையும் ஆசீர்வதிங்க. அவங்களையும் ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. எல்லாரையும் நல்லா எழுதி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணவும் டாக்டர் இதில் போய் சேரவும் நீர் கிருபை தர முடியாது. செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யப்பா, அதிசயங்களை செய்யுங்க. நான் என்னென்ன எக்ஸாம்ல எழுதுறாங்களோ ஒவ்வொரு வரைக்கும் ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. எல்லா பிள்ளைகளும் கர்த்தாவே ஸ்தோத்து நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ண தேவனாய் கர்த்தர் அனுக்கிரமன வேண்டும் முடி செபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேண்டும் முடி செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். வேண்டி கொடுத்திருக்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவனாய் இருப்பதற்காமே துதிக்கிறோம் ஆண்டவர ஐயாமே துதிக்கிறோம். எத்தனையோ சன்னங்களை அப்பா எத்தனையோ இதில் கஷ்டப்படுறாங்க ஆண்டவர அப்பா. சாப்பாட்டு கூட அக்கா கஷ்டப்படுறாங்க அப்பா. ஒவ்வொரு கண்ணீரையும் நீ துடைக்க முடியாது செபிக்கிறோம். வருமானத்தை வர்த்திக்க பண்ணுங்க சப்பா. கையின் கீழே ஆசீர்வதிங்க, கையின் கீழே உறுதிப்படுத்துங்கப்பா. உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர அப்பாமே துதிக்கிறோம். பண கஷ்டத்தினால கஷ்டப்படுற ஒவ்வொருவருக்கும் நீ இறங்க வேண்டும் அப்பா, இறங்க வேண்டும் ஐயா. இறங்கி அவங்க படத்தை சந்திக்க முடியாது கூட கெஞ்சி செபிக்கிறோம் ஆண்டவர. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம் அப்பா. சிக்கற்றவங்க கஷ்டப்படுறாங்க, விதவிகள் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, நீர் இறங்க முடியா செபிக்கிறோம். ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைக்க முடியா செபிக்கிறோம் ஐயா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க தானே சப்பா. ஒவ்வொரு முகத்திலிருந்து கண்ணீர் துடைத்தள்ளும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் அப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவனாய் இருப்பதற்காமே துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே மே நோக்கி கெஞ்சிரோ. கர்த்தரிடத்தில் மனமேகல் சேரு. ஒரு இருதயத்தில் வேண்டிலும் ஒரு கருளிச்சவே ஒரு வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு காரியத்தை வாய்க்க பண்ணுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. மக்களை மகிழ்ச்சியா இருக்கிற மக்களாகவும் அப்பா எங்கள் வழி இல்லாமடத்தில் எங்களை ஒப்புவித்து மேல் நம்பிக்கை இருக்கவும் நீ கிருவை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்து தரணேசப்பா. கற்பத்தின் கனி கத்திரால கடைக்கு சுகந்திரன்னு சொன்னீரே. கற்பத்தை தொடு மாண்டவரே, தொடு மாண்டவரே, தொடு மாண்டவரே அப்பா. குழந்தை பாய்க்கத்தை தாங்கேசப்பா, தாங்க. வேலைக்காரன் கண்களை எசமானி நோக்கி பார்க்கும் போலும், வேலைக்காரடி கண்களை எசமாட்டி நோக்கி பார்க்கும் போலும் தேவனை கர்த்தாவே முடிய இறக்கத்துக்காக கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுகிறோம். நீங்க தான்ப்பா வியாதியில கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் குணமாக்க வேண்டுமாப்பா, குணமாக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா பிரயாணப்பட்டு போற மக்களுக்கு யாருக்கும் ஆபத்து பத்து வரக்கூடாதப்பா. எங்க பார்த்தாலும் பத்துக்கள், எங்க பார்த்தாலும் அப்பா பத்துக்களும் சாவும் மரணம் தாங்களும் கேள்விப்படுறோம். நிலைமை எங்க தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துங்கப்பா. விபத்து யாருக்கு வரக்கூடாதப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாம் மகிப்படட்டும். எல்லா துதிகான மகிம்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சரையாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேட்டுக்கிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்திரம் செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
1: கத்துடி பரிசுத்த நாமம் மகிமையுள்ளதாக. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இது ஜெப நேரம். நாம் யாவரும் இந்த நேரத்தில் இணைந்து நமது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரர்கள் ஜெபக்குறிப்பு சொல்வார்கள், அவரோடு இணைந்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கலாமா?
0: சென்னை மக்களுக்காக நம்ம செம்பணும். நிறைய சென்னை நிறைய கொரோனா வைரஸ் நிறைய ஊட்டப்பட்டு கொண்டே இருக்கு. நிறைய மக்கள் மறைச்சு கொண்டே இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம எல்லாரும் போராடி செம்பணும். நீங்களும் எங்களோட எல்லாம் செம்பணுங்க.
2: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் குடும்பமாய் முடி சமூகத்துல வந்து ஆண்டவரே கூடி ஆராதிக்க ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த வேலையில கூட எங்க சென்னை பகுதிக்காக ஆண்டவரே உடைய திரு சமூகத்துல வந்து நிற்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரே இந்த கொரோனா வியாதியினால் ஆண்டவரே அப்பா பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாள் எத்தனையோ பேர் மரித்து கொண்டிருக்கிறாங்களப்பா. என் தகப்பன் நீர் எங்களுக்கு இறங்க வேண்டுமா ஜெபிக்கிற, எங்க சென்னை பட்டணத்துக்கு கர்த்த இறங்க வேண்டுமா ஜெபிக்கிற. எங்கள் அக்கிரமங்களை மன்னியும், எங்களுடைய தேசத்தின் பாவங்களை மன்னியும், எங்களுடைய துணிகரங்களை மன்னியும். ஆண்டவரே உமக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவங்களையும் கர்த்த தயவாய் மன்னித்து கர்த்தாவே எங்க சென்னை பட்டணத்துக்கு கர்த்த இறங்குவீராகப்பா. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வியாதி நகோரம் பெருகி கொண்டு போகிறது அப்பா. ஒவ்வொரு வீடுகளிலும் மரண ஓலங்களும், ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவர் வியாதியின் பீதிகளும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேட்டுக் கொண்டிருக்கிறது அப்பா. என் தகப்பனே நீர் இறங்கும்படி காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு இறங்கவிட்டால் யார் இறங்குவாப்பா? தகப்பனே எங்களுடைய அப்பா பிதாவே, எங்கள் சுகமாக்கணும் தெய்வமே, நீர் இறங்கும்படி காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் தயவாய் இறங்குவீராக, என் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுப்பீராகப்பா. யாருனாலும் முடியாது ஆண்டவர், எந்த மருந்துங்களாலும் மருத்துவராலும் முடியாதப்பா. எங்களுடைய அருமருந்தும் குரு மருந்தும் ஒரே மருந்து நீங்க தான் ஏசப்பா. நீர் எங்களுக்கு இறங்க வேண்டுமா? நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சென்னை பட்டணத்து மக்களுக்காய் கர்த்தர் இறங்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கைவிடாதீங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் கண்ணீரில் தவித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா. வியாதியில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா. இனேசப்பா எங்களுக்காய் சிந்தின இந்த பரிசுத்த ரத்த எங்க சென்னை பட்டணத்தை மேல் கர்த்தர் தயவாய் ஊற்றுவீராக, சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் கிருபையாய் இறங்குவீராக. மனதுருக்கம் உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் தெய்வமே, நீர் எங்களுக்கு இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். வியாதியை முற்றிலுமாய் அழித்து போடுங்க ஜனங்களை. எல்லா காரியத்திலிருந்து கர்த்தர் விடுவீங்க இயேசப்பா. வியாதி நகோரத்திலிருந்து எல்லாரையும் விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். என் ஜனங்கள் நிலைமையை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. எத்தனை குழந்தைகள் மரித்து போயிட்டாங்க, எவ்வளவு பேர் மரித்து போயிட்டாங்க ஏசப்பா. கர்த்தர் நீர் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். வியாதிக்கு கர்த்தர் ஒருவரே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீர் எங்களுக்கு இறங்குங்க, இறங்குங்க, எங்க தேசத்துக்கு இறங்கும்படிக்காய் இப்படி பரிசுத்த பாதம் பிடித்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய பிதாவே, ஆமென்.
0: நம்ம அரசியல் தலைவர்களுக்காக, நம்ம அத்தியாரத்துக்காக, நம்ம ராஜாக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம்.
2: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீ முற்றிலும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. தேவனே எங்க தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கிருபையுள்ள கரம் அவங்க மேல தங்கி இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யோசேப்பை வழி நடத்தின கர்த்தாவே தேவனே, எங்க தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் மேல தேவனுடைய கரம் தங்கியிருந்து தேசத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் தேவனே தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிரதமரை ஆசீர்வதித்தொருளும் ஆண்டவரே, எங்க உள்துறை அமைச்சரை ஆசீர்வதித்தொருளும் ஆண்டவரே, எங்க பொருளாதாரத்துறை அமைச்சரை ஆசீர்வதித்தொருளும் ஆண்டவரே, எங்க ராணுவத்துறை அமைச்சருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, பெட்ரோலியத்துறை அமைச்சருக்காக ஜெபிக்கிறோம், வெளியுறவுத்துறை அமைச்சருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்க சுகாதாரத்துறை அமைச்சருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு கேபினட் அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிற இணை அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனோட உன்னத கரம் அவங்களை தாங்கி வழிநடத்தணும், தேசத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் தேவன் அவர்களுக்கு தந்தது வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்க மாநில முதலமைச்சருக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, சுகாதாரத்துறை அமைச்சருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்க மாநிலத்தின் ஒவ்வொரு அமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருமேலும் தேவனோட திவ்ய கரம் தங்கியிருந்து மாநிலத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தை தருவீராக. ஒவ்வொரு எம்பிக்களுக்காக எம்எல்ஏக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அவங்க மேல கர்த்தரோட கிருபையுள்ள கரம் தங்கி இருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அந்த மாவட்டத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தின் விவேகத்தை தருவீராகப்பா. பரலோகத்தின் தேவனே இறங்குவீராக. ஒவ்வொரு மாநகராட்சி மேயர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு நகராட்சி தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு தேவனே எஸ்அப்பா கவுன்சிலர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தை அவங்களுக்கு தருவீராக. தேவனுடைய கிருபை அவங்களை தாங்கி வழி நடத்தணும், பாதுகாக்கணும் ஆண்டவரே. உன்னதரே இந்த காலங்களிலே எப்படி தேசத்தை நடத்தணும், எப்படி கொண்டு வரணும், எல்லாவற்றையும் அவங்களுக்கு கிருபையாய் ஆண்டவரே ஞானத்தை தந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவங்க மேல தேவனோட கிருபையுள்ள கரம் தாங்கி வழி நடத்தணும். நீர் இப்படி செய்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே.
0: திருச்சபை சீக்கிரமா திறக்கணும், அதுக்காக நம்ம சவுமணும் போராடி சவுமணும். நிறைய நம்ம திருச்சபையில திறந்து கற்று நாம் வைக்கப்படணும், அதுக்காக சவுப்பணும்.
3: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க தேசத்தையும் தேவனை கருத்தர் ஆக்கிரமிக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம். எங்க தேசத்தில் உள்ள திருச்சபைகள் ஒவ்வொன்றை ஆக்கிரமிக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. எங்க தேசத்தில் உள்ள திருச்சபைகள் திறக்க உதவி செய்தீரே, கோடி நன்றி ஏசப்பா. தமிழ்நாட்டிலும் திறக்க தேவனை கருத்தர் உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம். தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. பரலோக தேவனே, மனம் இறங்குங்க ஏசப்பா. இந்த கொரோனா வைரஸ்க்கு முற்றுப்புள்ளி வைங்க ஏசப்பா. இதனால திருச்சபைகள் திறக்கப்பட ஒவ்வொரு போதகர்மார்களையும் எங்க திருச்சபை வளர்ந்து பெருகுனேசப்பா. எங்க திருச்சபையில் ஒரு அக்னி பற்றி எரியும் ஆண்டவரே. எங்க திருச்சபைகள் ஒரு எழுப்பல் உண்டாகும் நேசப்பா. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உன் வருகைக்கு ஒரு கூட்டம் ஆத்து மக்களை கூட்டு ஒவ்வொரு திருச்சபையின் தேவனை கர்த்தர் பயன்படுத்துவீராக ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபைகளை திறக்க தேவனை கர்த்தர் உதவி செய்வீராக. மனம் இறங்குங்க ஏசப்பா. நாங்க யார்ட்ட ஏசப்பா போவோம் ஆண்டவரே? என் தேவனே, மனம் இறங்குங்க ஆண்டவரே. எப்படியாச்சும் திருச்சபைகள் திறக்கப்படணும். மக்கள் எல்லாம் கூடி ஜபிக்க என் தேவனை கர்த்தர் ஒரு வழிவாசலை திறந்து தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஏசப்பா. தடைகளை மாற்ற வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கொரோனா வைரஸ் முற்றுப்புள்ளி வைங்க ஏசப்பா. போது ஆண்டவரே, மனம் இறங்குங்க ஏசப்பா. என் தேவனே, என் தேவனே, மனம் இறங்குங்க ஏசப்பா. எவ்வளவு மாதங்கள் ஆயிடுச்சு ஏசப்பா திருச்சபைகளை திறந்து. இதற்கு பின்னாக நின்றுக்கிறீர் சிற பொல்லாத சாத்தன் கட்டப்பட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. எப்படி ஆச்சு திருச்சபைகள் திறக்கணும், நாம மகிமை பண்ணும். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. அப்படி செய்யப்படுதுன்னு நன்றி ஆண்டவரே. அப்ப எல்லா துதிகன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
0: சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம் நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
4: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 8144192192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமார் வெளியே ஊழியத்துக்கு போயிருவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஊழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த போன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களை அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்க பயன்படுத்திக் கொண்டு இந்த நேரத்தில் நீங்க உங்க ஜெபங்களை உங்க ஜெப குறிப்புல நீங்க சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹலேலூயா சொல்லலாமா?
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-1.
8: 780-1919 and 7598-112435. Our email address is asinkaram@gmail.com. Our website?

0: எபேசியர் புஸ்தகம் 5:16
1: நாட்கள் பொல்லாதவைகளானதால்
0: காலத்தை
1: பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
0: இந்த நாட்கள் பொல்லாதவர்கள் ஏன் இப்படின்னா பாருங்க, நாட்கள் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் கொண்டு இந்த நாட்கள் கஷ்டமான நாட்களா இருக்குது. ஆனாலும் இந்த நாட்கள் என்ன நம்ம என்ன செஞ்சு இதை பார்த்து சோர்ந்துடக்கூடாது. அதான் கட்டளை வேதம் சொல்லுது, நாட்கள் கொடி கால கொடி பொல்லாதவர்கள் ஆனவர்களால் காலத்து பிரவச்சன நாட்கள் பொல்லாதவன் தான். ஆனால் நம்ம இதை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது. பேசாது பலவிதமான போராட்டத்தையும் குழப்பத்தையும் சோர்வையும் கொண்டு அதை பார்த்து நம்ம சோர்ந்துடக்கூடாது. காலத்தை என்ன செய்யணும், நம்ம கொடுத்த காலங்களை பிரயோஜனப்படுத்திக்கொள்ளணும். நம்ம கொடுத்த காலங்களை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நம்ம துதி ஸ்தோத்திரம் ஜெபம் எப்பவும் கர்த்தருடைய இருக்கப்பட்ட ஐக்கியத்தில் நம்ம ஒரு நாளும் குறைவே கூடாது. கர்த்தருடைய இருக்கப்பட்ட ஐக்கியம் அவருடைய உறவு, அவரோடு நம்ம எந்த அளவுக்கு உறவாடணுமோ அந்த அளவுக்கு நம்ம குறையாத வடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரோட இணைஞ்சி துதிக்க செவிக்க ஆராதிக்க உதவி செய்யும். நமக்குத்தான் இவ்வளவு பிரச்சனை இருக்க, இவ்வளவு போராட்டம் இருக்கேன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்க கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. காலத்தை என்ன செஞ்சிருங்க, பிரவச்சன நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள், கொடி நாட்கள் தான். அதை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம கொடுத்த காலங்களை நம்ம கத்து நம்ம கொடுத்த காலங்கள அந்த காலங்களை என்ன செஞ்சிடணும், நம்ம பிரயோஜனப்படுத்திக்கொள்ளணும். இந்த காலத்தை வேஸ்ட் பண்ணிடவே கூடாது, ஒரு வினாடி கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இந்த நாள் வீணா செலவழித்த நிமிடம் மறுபடியும் வர்றதே கிடையாது. நீங்க இந்த நேரத்தில் ஒரு மணி நேரம் வேஸ்டா பண்ணி சும்மா பேசி விளையாண்டு அரட்டி அடிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு அந்த நிமிஷம் கிடையாது, வேற அடுத்த நாள் தான் வரும். அதனால ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடிகளும் நாட்களை என்ன செய்யணும், காலத்தை என்ன செய்யணும், நம்ம பிரயோஜனம் படுத்திக்கொள்ளணும். படுத்தாம நான் காலத்தை வீண் பண்ணிட்டோம்னா நாளைக்கு இந்த நாளுக்கு வராது. நம்ம நாளைக்கு எப்படி இருக்கோம் நமக்கு, நாளைக்கு நம்முடையது அல்ல. அதனால ஒவ்வொரு நாளும் நிமிஷமும் கர்த்தரோடு இணைஞ்சு வாழ, கர்த்தரோடு சஞ்சரிக்க, கர்த்தரோடு உறவாட, கர்த்தருக்காக வாழ, கர்த்தருக்காக எதையாவது நம்ம செய்ய அன்றுட்டு ஒப்பு கொடுக்கணும். யோபின் புஸ்தகம் 9:25-26.
1: என் நாட்கள்
0: நாட்கள்
1: அஞ்சக்காரர் ஓட்டத்திலும்,
0: இந்த நாட்கள் எப்படி வருது பாருங்க, அஞ்சக்காரர் ஓட்டத்திலும்
1: தீவிரமாயிருக்கிறது. அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போவோம். அவைகள் வேகமாய் ஓடுகிற,
0: அது வேகமாக ஓடுகிற
1: கப்பல்களை போலவும், இறையின் மேல் பாய்கிற கழுகை போலவும் கடந்து போகிறது.
0: கழுகை போல கடந்து போகுது பாருங்க, அப்படி நாட்கள் ஓடுது. அஞ்சல்காரர் ஓட்டம், போஸ்ட்மேன் மிந்திருந்த கொரில்ல இப்பதான் போஸ்ட்மேன் மிதியாத்தான் செய்யறாங்க. மிந்தியெல்லாம் கொரியல் குடுக்கறவங்களாம் அப்படி ஓடுவாங்களாம். அது அஞ்சலக்கார ஓட்டம் போல, தபால் காரங்களை போல ஓடுதான். மிந்தியெல்லாம் இந்த கொரியல்லாம் கொண்டு ஒரு வீட்டுக்கு கொண்டு கொடுக்கும் போது நாடுகளுக்குள்ள, இப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அங்க கொஞ்சம் ஒரு போஸ்ட் மேன் இங்க ஒரு போஸ்ட் மேன் இருக்கலாம் தெரியல. மிந்தியெல்லாம் இந்த கொரியல கொண்டு கொடுக்கலாம், அவ்வளவு ஓடி ஓடி தான் செய்வாங்களாம். அந்த மாதிரிதான் நாட்கள் ஓடுது. ஆனா நாட்கள் பொல்லாத அனுப்பிள்ள காலத்தை என்ன செஞ்சிடணும், பிரயோஜனப்படுத்திக்கணும். கொடுத்த நாட்கள் வேஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு இந்த நாள் வராது, அதனால பிரயோஜனப்படுத்திக்கணும். 1 Corinthians 7:31.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்தின் வேஷம் என்ன செய்யுது, கடந்து போகிறது. உலகத்தை நம்பி வாழக்கூடாது. அதான் கண்ணின் நீச்சே மாம்ச நீச்சே சீமனத்தின் பெருமை அது என்னது, என்னது பிதாவனால உண்டாவல, அதுல எதனால உண்டாயிருக்குது, உலகத்தினால இருக்கு. அந்த உலக காரியம் நமக்குள்ள வராத வடிக்கு நம்ம பத்திரமான மாத்துமாவை காத்துக்கொள்ளணும். கண்ணின் நிச்சயம் மாம்ச நிச்சயம் சீமனத்தின் பெருமை அது உலகத்தினால உண்டாடி இருக்கிறது, நம்ம பிதாவினால உண்டாந்ததில்லை. இந்த காரியத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் அடிமையாகவே கூடாது. நம்ம ஒவ்வொரு நாள் மாத்தும் ஆவி சரீரத்தை அந்தரங்க உள்ளந்தரின் மனதை நம்ம காத்துக்கொள்ளணும். காத்துக்கொண்டா தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகத்துல நம்ம காத்துக்கொள்ளாம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்க, பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே இந்த காலங்களில் எனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் ஆண்டவரை வேஸ்ட் பண்ணிடாத வடிக்கு, இந்த உலகத்தோட நான் வாழ்ந்துடாத வடிக்கு உமக்காக இல்லை வாழ எனக்கு பலன் கொடுங்க யேசுப்பான்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு பலன் கேட்டு எல்லாவற்றையும் மேற்கொண்டு வர முடியும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தமானதில்ல, உலகத்தின் வேஷம் கறந்து போகும். இந்த உலகத்தில் நம்ம என்னதான் சேர்த்து வச்சாலும் ஒன்றும் இந்த உலகத்திலிருந்து கொண்டு போகிற பின்னு கூட இந்த உலகத்திலிருந்து எடுத்து போக முடியாது. சின்ன பின்னு கூட எடுத்து போக முடியாது. நல்ல புடவை கேட்டிருந்தா கூட அந்த புடவை எடுத்துட்டு வேற படம் போடுறீங்க, இது பட்டு படம் போடுறீங்கன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட காலங்கள் நம்ம உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணணும், நாட்கள் பொல்லாத ஆனப்படுகிற காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள்ளணும். என்ன காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள்ளணும், முதலாவது பார்க்கிறோம் 2 Corinthians 6:2.
1: அனுக்கிரக காலத்திலே
0: நான்
1: உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம் இப்பொழுதே ரட்சணிய நாள்
0: இதுதான் அனுக்கிரக காலம். இத ரட்சணிய நாள் இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணிடுறாதீங்க. இந்த ரட்சிக்கப்பட்டு நம்ம இந்த உலகத்துல உலகம் எப்ப முடியுமா நமக்கு தெரியாது. கத்ரா இயேசுக்கு எப்ப வருவா தெரியாது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருந்தோம். ரட்சிக்கப்படுதுன்னு என்ன, நிறைய பேர் சொல்றாங்க இந்த பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சின்னு சொன்னாவே அதை ரட்சிப்புன்னு சொல்றாங்க. அல்லாது இல்ல பிரியமானவர்களே, நம்ம ரட்சிக்கப்படணும். கத்தோட வேதம் சொல்லுகிறது முற்று முடிய ரட்சிக்க அவர் வல்லமுள்ளவரா இருக்கிறாரு. முழுமையா நம்ம ரட்சிக்கப்படணும். கரை தர பழைய இல்லாம ரசிக்கணும். அதை கத்தோட வேதம் சொல்லு பாருங்க. எவ்ரையும் புஸ்தகம் 7:25.
1: மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியா அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமுள்ளவருமாயிருக்கிறார்.
0: அதுதான் முக்கியம். நம்ம கத்துட்டு வந்திருக்கோம், வந்து நம்ம பாவ மன்னிப்பு அடைஞ்சிட்டு அது ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லல. அந்த ரட்சிப்பு நம்ம நாளுக்கு நாள் என்ன செய்யறோம். நம்ம அந்த ரட்சிப்பு வந்து நம்ம ஒரு வீட்டுல நம்ம குடியிருக்கிறோம். வீட்டுல குடியிருக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம், சுத்தம் பண்ணி இதெல்லாம் பண்ணிடுறோம். அப்புறம் ஏன் நேத்தான பெருகிருக்கோம், இன்னை பெருக்காட்டம் என்ன, நம்ம தான் குடிதானே இங்கதான் இருக்கிறோம், இன்னை பெருக்க மட்டும்லாம் நாளை பெருகிக்கலாம் அப்படின்னு விட முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டை எப்படி சுத்திகரிக்கிறோமோ அதே போல நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்ம உயிரத்துல கூப்பிட்டு நம்ம உள்ளத்துல தங்கியிருந்தாருன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யற பாவத்திலிருந்து முழுமையா விடுதலை தர வேண்டும். என்னைக்கோ செஞ்ச பாவம் இல்ல. நம்ம ஒவ்வொரு நாளும் கத்திரம் உள்ளத்துல கூப்பிடணும், இயேசுவேன் உள்ளத்துல வாங்க, எனக்குள்ள இருக்கிற குறையிலிருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அதுதான் கத்திர செல்லும். அவர் எப்போதும் உயிர் உள்ளவரா இருக்கிற அப்படின்னால நம்மளை முற்றுமுடிய என்ன செய்யறாரா, ரட்சிக்க வல்லவரா இருக்கிற முற்றுமுடிய ரட்சிக்கணும். இந்த ரட்சிப்ப நம்ம என்னைக்கா ரட்சிக்கப்பட்டோம், என்னமோ ஆண்டவற்றை வந்துட்டு அது இல்ல, முற்றுமுடிய ரட்சிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம பாவத்தை விழுந்து வெற்றி உள்ள வாழ்க்கை வாழணும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்னென்ன பாவம் பிசாசு கொண்டு வர, நம்ம அமைதியா இருந்தாலும் பிசாசு பாவத்தை உள்ளத்துல தூண்டுவாள். நம்ம நீ இதை செய்ய அதை செய்ய அதெல்லாம் தப்பு இல்ல அப்படின்னு சொல்ல பிசாசு தூண்டுவா. அவனுக்கு நம்ம ஒரு நாள் இடம் கொடுக்க கூடாது. முற்றுமுடிய நம்ம ரட்சிக்கப்படணும். அப்பதான் பரலோகத்துக்கு நம்ம கத்தர் வரும்போது நம்ம ஆண்டவர் சத்தத்தை எக்கால சத்தத்தை கேட்க முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். முற்றுமுடிய ரசிக்க ஆண்டவரே, முற்றுமுடிய நீங்க எப்போது உயிர் உள்ளவரா இருக்கீங்கப்பா, என்னை முற்றுமுடிய ரசிங்கன்னு சொல்லி நம்ம ஒரு நாள் கேட்க வேண்டும். ரசிக்கப்பட்ட நமக்கு என்ன கிடைக்கும், கத்தர் சொல்றாரு. மிந்தி வந்து நம்ம எப்படியோ ஆழ்ந்தோ விட்டுட்டாரு, இப்ப என்ன சொல்றாரு, எங்கும் உள்ள மனிதருக்கு என்ன செய்யணுமா. நம்ம ஒரு நாளும் அப்போஸ்தலனுடைய புத்தகம் 17:30.
1: அறியாத உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார்.
0: இந்தி நம்ம கண்டுக்கல, எங்க காலத்துலாம் அப்பெல்லாம் இவ்வளவு தெரியாது. இவ்வளவு நமக்கு அப்பெல்லாம் அறியாமல எங்க அம்மாவுல நாளே இவ்வளவு துன்பப்படுத்திருக்கு அப்பெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. இப்ப நம்ம ஆண்டு நாட்கள் பொல்லாத ஆண்டு காலத்தை என்ன செஞ்சு பிரயோஜனப்படுத்திக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டு சின்ன தப்பு இருந்தாலும் இது தப்புன்னு சொல்லி நம்மள சீர்படுத்திக்கிட்டே இருக்க. அதான் அறியாமல் காலங்கள்ல தேவன் எப்படி இருந்தாரு, காணாதறி போல. இப்ப என்ன செய்யறாரு, எல்லாரும் என்ன செய்யறது, எங்கும் உள்ள மனிதர் எல்லாரும் கட்டளையிட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் கட்டளையிடுறாரு. எங்கும் உள்ள எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கட்ட எங்கும் உள்ள எல்லா சாதியும் நினைச்சிடணும், நீங்க மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி கத்தர் கட்டளையிடுறாரு. நம்ம மனம் திரும்ப வேண்டும். நம்ம எந்தெந்த பாவத்தில் இருக்கோம், எந்தெந்த காரியங்கள் இருக்கோம், எதுக்கெல்லாம் நம்ம அடிமையா இருக்கோம், அதுல இருந்து நம்ம விடுதலை பெறணும். ஏன்னா பாவஞ்சவரை எவரு என்ன இருக்கிறது, பாவஞ்சவன் எவனோ பாவத்துக்கு அடிமையா இருக்கும். வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8:34.
1: இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக
0: பாவம் செய்கிறவன் எவனும்
1: பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான்.
0: பாத்தீங்களா, பாவம் செய்யும் போது நமக்கு எதுக்கு அடிமையா இருக்கிறோம், பாவத்துக்கு. அன்னை மரியா என்ன சொன்னாங்க, ஆண்டவர் பார்த்து சொன்ன, இதோ நான் உமக்கு அடிமை. நம்ம கத்திற்கு தான் நம்ம அடிமை ஆகணும், பாவத்துக்கு நம்ம அடிமையாக கூடாது. அதனாலதான் கத்திட்ட கேட்கிறோம், ஆண்டவரே லட்சியமா பயன் பாவங்களிலிருந்து விடுதலை வேணும், நம்ம அணுந்துருவோம். நம்ம கோவப்பட்ட ஆண்டவரே, முந்தி நான் சண்டை போட்ட ஆண்டவர், மிந்தி மத்தவங்களாம் குறை சொன்ன ஆண்டவரே, இப்ப இந்த காரியத்துல எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு விடுதலை பெற வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும். ரசிக்கப்பட்ட என்ன செய்வோம் பாருங்க, 21:1-2.
1: கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே,
0: உம்முடைய வல்லமையிலே
1: ராஜா மகிழ்ச்சியாய் இருக்கிறார்,
0: உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார்,
1: உம்முடைய ரட்சிப்பிலே,
0: உம்முடைய ரட்சிப்பிலே
1: எவ்வளவாய் களி கூறுகிறார்,
0: எவ்வளவாய் களி கூறு பாத்தீங்க. ரட்சிக்கப்பட்ட என்ன செய்வோம், நம்ம உள்ளத்துல ஒரு களிப்பு சந்தோஷம் மகிழ்ச்சி நம்மள அறியாமையில சந்தோஷம் களி கூறுகிறார்.
1: அவருடைய மன விருப்பத்தின்படி,
0: அவருடைய மன விருப்பத்தின்படி
1: நீர் அவருக்கு தந்தருளி,
0: தந்தருளி
1: அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர்.
0: பாத்தீங்க, ரட்சிக்கப்பட்டவங்க என்ன செய்யும், களி கூற முடியும். அது மாத்திரம் என்ன செய்யறாரா, மன விருப்பத்தின்படி அவங்களுக்கு தந்தருளிகிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கமா இல்லையாங்கிறத நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனாப்பா இல்லையா, என்ன உண்மை பிரியமில்லாத காரியம் எனக்குள்ள என்ன இருக்குது சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம உள்ள தாராஞ்சு அலசி பார்ப்போம்னா, கர்த்தராகிய தேவன் வரும்போது, ஆண்டவரை இயேசுக்கு வரும்போது, அவர் ராஜ்யத்துக்கு நம்ம அவர் வரும்போது எக்கால சத்தத்தோடு வருவாரு. தேவன் பிரதான தூதன சத்தத்தோட, தேவன் ஆரவாரத்தோடு பிரதான தூதன சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வரும்போது நம்ம அப்படியே உடனே நம்ம அருவமாக்கி கர்த்தராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஒற்றுமுடியா ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அப்ப நம்ம கட்டாயம் நம்ம கர்த்தர் வரும்போது நம்மள கூட்டிட்டு போறோம். அதுக்குத்தான் நம்ம இவ்வளவு பாடுகள். அதனால யாரும் ரட்சிப்ப வந்து நம்ம வந்து வெறுப்பா எண்ணிடக்கூடாது, நம்ம அலட்சியமா இருந்துடக்கூடாது. அதனாலதான் தாவி சொல்ற ரட்சனை சந்தோஷத்தை திரும்ப தந்தே எனக்கு உற்சாகத்தின் ஆவி என்ன தாங்க முடிச்சையும் வாசி பாருங்க. சங்கீத புஸ்தகம் 51:12.
1: உமது ரட்சனிய சந்தோஷத்தை,
0: உமது ரட்சனிய சந்தோஷத்தை
1: திரும்பவும் எனக்கு தந்து,
0: பாத்தீங்களா கெஞ்சி கேக்குறாரு, உங்களுடைய ரட்சனிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து
1: உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும்.
0: உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி முதல்ல பரட்சி பெற்றிருந்தாரு. பிறந்த உங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், அந்த பொண்ணோட பாவம் செஞ்ச போது ரட்சிப்பு இழந்துடுறாரு. அப்பதான் கேக்குறாரு, ஆண்டவரே ரட்சனிய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்கப்பா, நான் இழந்துட்டேன், இந்த பாவத்தினால இந்த சந்தோஷத்தை இழந்துட்டேன், ஆண்டவரே எனக்கு திரும்ப தாங்கன்னு சொல்லி கேக்குற. ரட்சனை சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாகத்திறவி என்ன தாங்க முடிச்சு, ரட்சனை சந்தோஷம் அது பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் உபத்திரம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே நீ ரட்சியனை பரிசுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நாம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ரட்சிப்பை நம்ம ரட்சிப்பு எப்படி வரும் பார்த்தா, நம்ம தேவன் தான் நம்ம ரட்சிப்பா இருக்கிறாராம். பாருங்க 68:20.
1: நம்முடைய தேவன்,
0: நம்முடைய தேவன்
1: ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார்.
0: நம்ம தேவன் தான் ரட்சிப்ப அருளுக்கிற தேவன். நமக்கு ரட்சிப்பு இலவசம், அது காசு ஒண்ணு இல்ல. நம்ம ஆண்டவரை கேட்ட போதும், நம்ம தேவன் ரட்சிப்பை அருளுகிற தேவன். ஆண்டவரே நீ ரட்சிப்பு அருளும் ஐயா, நான் ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே நான் ரட்சிக்கப்பட்டுருன்னு அப்ப எப்படியாவது நீ ரட்சியுமாப்பா, நான் ரட்சிக்கப்படுன்னு சொல்லி நீங்க கேளுங்க. நமக்கு இலவசமா கத்தர் கொடுக்கிற ரட்சிப்பு அருளுகிற தேவன். நம்ம தேவன் தான் ரட்சிப்பு அருளுகிறார். பாமன்னிப்பு ஆகிய ரட்சிப்பு. லூக்கான் சுவிசேஷம் 1:77. ரட்சிப்புனா என்னன்னு தெரியாது இருக்க கூடாது, இங்க சொல்ற திட்டமா சொல்ற பாருங்க. லூக்கான் சுவிசேஷம் 1:77.
1: நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே,
0: நம்முடைய தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே
1: அவருடைய ஜனத்திற்கு,
0: அவருடைய ஜனத்திற்கு
1: பாவ மன்னிப்பாகிய,
0: பாவ மன்னிப்பாகிய
1: ரட்சிப்பை தெரியப்படுத்தவும்.
0: பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, ரட்சிப்புல என்ன, நம்ம பாவ மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பு. இதுல இருந்து இதுவரைக்கும் நம்ம சென்னை பிறந்திலிருந்து இதுவரை செஞ்ச எல்லா பாவத்திலும் ஒவ்வொரு நாளும் விடுதலை தரணும், அதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நம்ம ஒவ்வொருத்தரும் பெற்றுக் கொள்ளணும், யாரும் பெற்றுக் கொள்ளாம இருக்கக்கூடாது. இரண்டாவதாக சொல்றாரு, இரண்டாவதாக இந்த நாட்கள் பொல்லாத ஆனப்படி காலத்தை பிரவர்த்திப்படுத்த முதல் ரட்சிக்கப்படுது, ரெண்டாவது என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதுங்க சொல்றாரு சகரியன் புஸ்தகம் 10:1.
1: பின்மாறி காலத்து
0: மழையை
1: கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள்,
0: கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள். முதல்ல நம்ம என்ன செய்யணும், நாட்கள் பொல்லாத ஆரம்பத்தில் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும், நம்ம ரட்சிக்கப்படும். ரெண்டாவது என்ன செய்யணும், பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும். பின்மாறி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்க. பின்மாறி கால மழைன்னு என்ன, பரிசுத்த ஆவியானவர் அவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 2:17. கடைசி நாட்களில்
1: நான் மாம்சமான யாவர் மேலும்
0: என்
1: ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்
0: பரிசுத்தாவே கடைசி நாளுக்குல மாம்சமான யாவருமே ஆவி ஊற்றுவேன்னு சொன்னாரு. ஊற்றும்போது குமார குமார்த்திகள் 10 வயசு 8 வயசு பிள்ளைகள்லாம் உங்கள் குமார்த்திகள் தீர்க்குதரம் சொல்லுவாங்க, உங்க வாலிபர்கள் தரிசனம் பார்ப்பாங்க, மூப்பர்கள் சொப்பனம் பார்ப்பாங்க, ஊழியக்காரி மேலே ஆவி ஊற்றி அவர்களும் தீர்க்குதரம் சொல்லுவாங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. அப்பா மே துதிக்கிறோம், செய் பார்க்கிற மக்கள் அப்பா, யூடியூப்ல பாக்குற மக்கள் எல்லாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, ரிச்சிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வராய்த்தாங்க, செபிக்க துதிக்க உதவிச்சிங்க, வியாதி குணமாக்குங்க, நோய் குணமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க, மந்திர கட்டி செவனை கட்டி உடைச்சிருங்க, பிசாசுங்க அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க, திருமணமாக மக்களுக்கு திரும்ப நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கி தரணும், சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும், கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவர குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்கப்பா. ராச்சாமி துதிக்கிறோம் சமாளம் இல்லாத குடும்பத்துல சமான் தரும், சண்டை சச்சரவு உண்டாக்குற பொருளாதாரி இயேசுக்கு நமத்தை கடிந்து கொண்டு கட்டுகிறோம், தற்கொலை எண்ணத்தை உண்டாக்குற பொருளாதாரி அசுரனாகி இயேசுக்கு நமத்தில் சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம் ஐயா. ஆண்டவரே வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, வாடகைக்காக கூட திருப்பி வீடு அலையிறாங்கப்பா, வீடு கடைக்கு உதவிச்சிங்க, கொரோனால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்கி உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. எங்க தேசத்துல மரணமே வரக்கூடாது ஏசப்பா, எங்க தேசத்துல மரணமே இருக்கக்கூடாது ஆண்டவரே. கொரோனா கொள்ளை நோயெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே, கெஞ்சிரப்பா கெஞ்சிரோ ஏசப்பா. நீர் ஒருவர் தான் சுகம் தர முடியுமப்பா. ராஜாதி ராஜாவையுமே துதிக்கிறோம், உமை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். எங்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எப்படியாவது எங்க தேச மக்களுக்கு வியாதி குணமாக்கு, நோய் குணமாக்கு, பலவீனத்தை குணமாக்குங்க ஏசப்பா. அப்பா வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேசில் இருக்க மக்கள் வெட்டி தாரும், விவசாயிகளுக்கு நல்ல வெள்ள மலைச்சலை தாரும், ஆசீர்வதிங்க, அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. கர்த்தா வேமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கிட்னியை தொட்டு சுகமாக்கும், பலவீனப்பட்ட மக்களை சுகமாக்குங்கப்பா. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க ஏசப்பா. உங்க நாம மாத்திரம் மகிப்படட்டும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்யுங்கப்பா. தீமையிலிருந்து எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் தேவ கிருபை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. பணத்தேவைக்காக எனக்கு கஷ்டப்படுற மக்களுடைய பணத்தேவையை சந்திங்க, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தருணிச்சு நீரே ஆசீர்வித்தலும் ஐயா. கர்த்தாவே கடன் கஷ்டத்தினால கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு இறங்குமப்பா, இறங்குமப்பா. உண்மை வீட்டை எங்களுக்கு வேற யாரும் இல்லப்பா, நீங்க தான் உதவி செய்யணும்ப்பா, உதவி செய்யணும். ஒவ்வொரு தேவையும் சந்திக்கணும், ஆசீர்வித்து உயர்த்தணும். எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிக்கிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-0-490-10-0-0-0-0-2-2-2-9 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
4: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. our email address aislinkaram@gmail.com, our website handofjesus.in. God bless you.

அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 8144192192, 81

0: 9292192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
3: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறது உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: ஐம்பதாம் சங்கீதம் 3வது வசனம்.
4: நம்முடைய தேவன் வருவார்,
3: நம்முடைய தேவன் வருவார்,
4: மௌனமாயிரார்,
3: மௌனமாயிரார்,
4: அவருக்கு முன்,
3: அவருக்கு முன்
4: அக்கினி பட்சிக்கும்,
3: அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும்,
4: அவரை சுற்றிலும்,
3: அவரை சுற்றிலும்
4: மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும்.
3: அவரை சுற்றிலும் மகா புசல் என்ன எப்படி இருக்குமா, கொந்தளிப்பா இருக்கும். வருவார், மௌனமா இருக்க மாட்டார். வரப்போறாரு. வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். அவரை சந்திக்க நம்ம தகுதியா இருக்க வேண்டும். கர்த்தர் வரப்போறாரு. அவருக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. செபிக்காம நிறைய பேர், எத்தனை பேர் செபிக்காம இருக்கோம், எத்தனை பேர் துதிக்காம இருக்கிறோம், எத்தனை பேர் பைபிள் வாசிக்காம இருக்கிறோம், எத்தனை பேர் தேவனை தேடாம இருக்கிறோம். அருமையான சகோதரி சௌரி, இன்றைய ரச்சனையால், இன்றைய அனுக்கிற நாள், இன்றைக்கு நம்ம கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். மார்க்கன் சுவிசேஷம் 13:19.
4: ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல்,
3: தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல்
4: இதுவரைக்கும்
3: சம்பவித்திராததும்
4: இனிமேலும்
3: சம்பவியாததுமான
4: உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும்.
3: அது நாட்களில் உண்டாயிருக்கும். பாத்தீங்களா, இப்ப பாருங்க, இப்பயே நமக்கு என்ன சரி, இதுவரைக்கும் சம்பவியாதமான காரியம்தான் கொரோனா கொள்ளை நோய். 1வது அலை நாங்க, 2வது அலை நாங்க, இப்ப 3வது அலை வருதுன்றாங்க. எல்லா விலைவாசி அதிகமாயிடுச்சு, எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்றோம், இந்த சூழ்நிலையாவது நம்ம ஆண்டவர் தேடணும், இயேசுவை தேடணும். இந்த சூழ்நிலை நம்ம தேடாம இருப்போமானா இந்த உபத்திரங்கள் பாடுகள் இனிமேல் இது கொஞ்சம் தான் பயங்கரமான உபத்திரங்கள். எங்க பார்த்தாலும் மழை ஒரு பக்கம், வெள்ளம் ஒரு பக்கம், காற்று ஒரு பக்கம், நெருப்பு ஒரு பக்கம், கொள்ளைன்னு ஒரு பக்கம், என்னென்ன வருமோ தெரியும், பூமி அதிர்ச்சி ஒரு பக்கம், என்னென்ன வருமோ நமக்கு தெரியாது. இனிமேல் இப்படிப்பட்ட நாட்கள்ல நம்ம கடந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால என்ன செய்யணும், கர்த்தரை தேடணும். கர்த்தர் வேதம் சொல்லு, கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றி எறியும், அவர் அண்டிக்கொள்ற யாவரும் பாக்கியவான்கள். அண்டிக்கொள்ள வேண்டும், அவர் தேட வேண்டும், அவரோடு நம்ம ஒன்றரை கலக்க வேண்டும். அப்ப நம்ம கர்த்தர் நமக்கு என்ன பத்திரம் இருந்தாலும் பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. அவரை தவிர இந்த உலகத்தில் வேற பாதுகாவலே கிடையாது. நமக்கு வேற எந்த பாதுகாவலும், நம்ம என்னதான் பாதுகாவலுக்கு நம்ம அப்படி

0: செஞ்சலாம் இப்படி செஞ்சலாம் நினைச்சாலும் அதை செய்ய முடியாது. கொஞ்ச காலத்து அவருடைய கோபம் பற்றி அவர் அண்டிக் கொள்ற அவரும் பாக்கி வந்த அவர் முழுமையா நம்ம அண்டிக் கொள்ள வேண்டும், அவர் சார்ந்து கொள்ள வேண்டும், அவர் தேட வேண்டும். அவர் தேடுமுன்னா நிச்சயமா பெரிய ஆபத்து பத்துக்கு நம்மள கத்த தப்பு வச்சு பாதுகாப்பார். மாத்திரல கடைசி காலத்துல என்ன நடக்கணும் சொல்லி அசுத்த பாவல் நமக்கு திட்டம் எழுதியிருக்காரு பாருங்க. ரெண்டு தீமத்தின் புஸ்தகம் 3:1-5 வரைக்கும் வாசிக்க கேட்போம்.
1: மேலும்
0: மேலும்
1: கடைசி நாட்களில்,
0: கடைசி தான் கடைசி நாட்கள் பாத்தீங்களா, கடைசி நாட்களில்
1: கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக.
0: கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக.
1: எப்படியெனில்,
0: எப்படியெனில்
1: மனுஷர்கள் தற்பிரியராயும்.
0: மனிதர் எப்படி இருப்பாங்களா, தற்பிரியம், அவங்க நல்லா இருந்தா போகுது, அவங்க நான் நல்லா இருந்த போது அந்த தற்பிரியராயும்
1: பணப்பிரியராயும்.
0: பணப்பிரியராயும் என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் பணம் இருந்தா எப்படி வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம், ஆனா பணப்பிரியராயும்
1: வீம்புக்காரராயும்.
0: வீம்புக்காரராயும்
1: அகந்தை உள்ளவர்களாயும்.
0: அகந்தை உள்ளவர்களாயும்
1: தூசிக்கிறவர்களாயும்.
0: தூசிக்கிறவர்களாயும்
1: தாய் தகப்பன்மார்க்கு கீழ்படியாதவர்களாயும்.
0: தாய் தகப்பன்மார்க்கு கீழ்படியாதவர்களாயும்
1: நன்றி அறியாதவர்களாயும்.
0: நன்றி அறியாதவர்களாயும்
1: பரிசுத்தம் இல்லாதவர்களாயும்.
0: அந்த காலத்துல பாருங்க நன்றிகள பாத்தீங்களா, பரிசுத்தம் இல்லாதவர்களாயும்.
1: சுவாப அன்பில்லாதவர்களாயும்.
0: சுவாப அன்பில்லாதவர்களாயும்
1: இணங்காதவர்களாயும்.
0: இணங்காதவர்களாயும்
1: அவதூறு செய்கிறவர்களாயும்.
0: அவதூறு செய்வர்களாயும்
1: இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும்.
0: இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும்
1: கொடுமை உள்ளவர்களாயும்.
0: கொடுமை உள்ளவர்களாயும்
1: நல்லோரை பகைக்கிறவர்களாயும்.
0: நல்லோரை பகைக்கிறவர்களாயும்
1: துரோகிகளாயும்.
0: துரோகிகளாயும்
1: துணிகரம் உள்ளவர்களாயும்.
0: துணிகரம் உள்ளவர்களாயும்
1: இருமாப்பு உள்ளவர்களாயும்.
0: இருமாப்பு உள்ளவர்களாயும்
1: தேவ பிரியராயிராமல்.
0: தேவ பிரியராயிராமல்
1: சுகபோக பிரியராயும்.
0: சுகபோக பிரியராயும்
1: தேவ பக்தியின் வேசத்தை தரித்து.
0: தேவ பக்தி வேசத்தை, பக்தி மாதிரி வேசத்தை தரித்து
1: அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள்.
0: அதன் பலனை மறுதளிக்கிறவர்களும் இருப்பார்கள்.
1: இப்படிப்பட்டவர்களை,
0: இப்படிப்பட்டவர்களை
1: நீ விட்டு விலகு.
0: விட்டு விலகு பரிசுத்த பவுல் அந்த சபைக்கு புத்தி சொல்லி இருக்கிறாரு. இப்படிப்பட்டவங்களை என்ன செஞ்சு விட்டு விலகிற அவங்களோட இருந்தா நீயும் அப்படி மாறிடுவ அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு. அது கடைசி காலத்துல கொடிய காலம், இதுதான் கொடிய காலம், பயங்கரமான காலம். நீங்க நம்ம வாசித்து ஒவ்வொரு காலமும் நடந்து கொண்டிருக்கு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்லணும் இல்ல, உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். நம்ம எப்படி இருக்கணும், நம்ம அதிகமா கர்த்தர தேடணும், அதிகமா வேதத்தை வாசிக்கணும், நம்ம அதிகமா பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவினர் நமக்குள்ள இருந்தாதான் இப்படிப்பட்ட காலங்கள் எல்லாம் கடந்து வர முடியும். பரிசுத்தம் நமக்குள்ள இருந்தா தான் நம்மளோட பேசுவாரு. அப்ப நமக்கு சகல இந்த இப்படி தீங்கான காரியங்களை நம்ம கடந்து வர முடியும். அருமையானவர்களே, பரிசுத்தவின் அபிஷேகத்தை பெற்றுக்கோங்க, கேளுங்க. அன்று சொன்னார், கடைசி நாள் மாம்சமனை யாருமே நாவி ஊற்றின்னு சொல்லியிருக்கிறாரு. பரிசுத்தம் கொடுப்பது அதிக நிச்சயம்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இருந்தா தான் நம்ம எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எல்லாமே நம்மளோட பேசுவாரு, நம்ம போதிப்பாரு, கடந்து வர முடியும். கத்திர வருகை சமீபம், அப்ப நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படித்தான் நம்ம பார்க்கணும். நம்ம அதிகமா கத்திர வருகையைத்தான் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த வார்த்தை நம்ம தியானிக்க போறோம், என்ன செய்யணும். எப்ரேயன் புஸ்தகம் 10:37-38
1: வருகிறவர்,
0: வருகிறவர்
1: இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார்.
0: இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார்.
1: தாமதம் பண்ணார்,
0: தாமதம் பண்ணார்.
1: விசுவாசத்தினாலே,
0: விசுவாசத்தினாலே
1: நீதிமான் பிழைப்பான்,
0: நீதிமான் பிழைப்பான்.
1: பின்வாங்கி போவானானால்,
0: பின்வாங்கி போவானானால்
1: அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராதே என்கிறார்.
0: அவன் மேல் என் ஆத்மா பிரியமா இராது என்கிறார். பாத்தீங்களா, விசுவாசத்தான நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் நமக்கு தேவை. பின்வாங்கி போனா கத்துடைய ஆத்மா நம்ம மேல என்ன இருக்காது, பிரியமா இருக்காது. கத்துடைய ஆத்மா நம்ம மேல பிரியமா இல்லாட்டா நமக்கு எத்தனை பேர் இந்த உலகத்துல பிரியம் வந்து என்ன பிரயோஜனம். அருமையானவர்களே, யோசித்து பாருங்க. பின்வாங்கி போனானா அவன் அவன் மேல என் ஆத்மா பிரியமா இருக்காதுன்னு சொல்லி ஆண்டவராக இயேசுக்கிட்ட சொல்லி இருக்கிறார். ஆனா என்ன செய்யணும், கத்தரே நம்ம இடத்துல பிரியமில்லாட்டா இந்த உலகத்துல யார் பிரியம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை பாருங்க. அதனால கத்தர் நம்ம மேல பிரியமா இருக்கணும். அப்ப நமக்கு என்ன, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்ப. விசுவாசத்தை நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாங்கப்பா, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்னு சொல்லியிருக்கீங்களே, அந்த விசுவாசம் எனக்கு தாங்க ஆண்டவரே. விசுவாசம் மிக மிக அவசியம். விசுவாசத்தை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்க, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி இந்த விசுவாசம் எனக்கு வேணும் ஆண்டவரே. உங்க மேல விசுவாசம், எனக்கா மறித்து 3 நாள் உயிரோடு எழுந்தார், திரும்ப வருவார். அந்த விசுவாசம் எனக்கு வருமாண்டவர, விசுவாசம் எனக்கு தாருன்னு சொல்லி நம்ம கேட்கணும். தாவீதுராஜா சொல்றார் பாருங்க, 27:13.
1: நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே,
0: ஜீவனுள்ளோர் தேசத்திலே
1: கர்த்தருடைய நன்மையை,
0: கர்த்தருடைய நன்மையை
1: காண்பேன் என்று,
0: ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று
1: விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன்.
0: கெட்டு போய் அப்ப ஜீவனுள்ள தேசத்துக்கு நான் போகணும், அங்க நன்மையெல்லாம் புசிக்கணும், அங்க நன்மையெல்லாம் நான் காணணும் நினைச்சேன். நமக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசம் இல்லாட்ட நான் கெட்டு போயிருப்பேன்னு சொல்லி தாவி சொல்றேன். அப்பதான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் என் விசுவாசம் தாங்கப்பா, எனக்குள்ள விசுவாசம் இல்லாம இருக்குதுப்பா, எனக்குள்ள அவிசுவாசம் வந்துருது, இது எப்படி ஆகும் அப்படின்னு குழப்பம் வந்துருது. ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்க. விசுவாசம் தொடங்குற அவர் தான், முடிக்கிறவர் அவர் தான். நம்ம ஆண்டவர்கிட்ட விசுவாசம் கேட்கணும். விசுவாச ஆண்டவரே என் விசுவாசம் தாரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். எனக்கு விசுவாசம் இல்லப்பா, விசுவாசம் இல்லாம சோர்ந்து போயிடுறேன், எனக்கு அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கி போடும். வாலிபனுடைய தகப்பன் கேட்கிறாரு, விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பான் ஆண்டு சொல்லும் போது கேட்கிறார் பாருங்க. மார்க்கின் சுவிசேஷம் 9:23.
1: இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்,
0: விசுவாசிக்கிறவனுக்கு
1: எல்லாம் கூடும் என்றார்.
0: எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் நமக்கு அதிகமா தேவை. அப்ப ஆண்டோட கேட்கணும் விசுவாசம், அதுக்கு வாசிப்பா.
1: உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே,
0: என்
1: அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று.
0: அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, விசுவாசிக்கிறான் ஆண்டவர், ஆனா என்ன செய்யணும்? விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று
1: கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான்.
0: சத்தமிட்டு நம்ம ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசிக்கிறேன், அவிசுவாசம் என்ன விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அவிசுவாசம் வந்துருது. ஆண்டவருக்கு இன்னைக்கு கண்ணீர் கூட நம்ம கேட்க வேண்டும், விசுவாசம் தாங்கன்னு சொல்லி பாக்குறோம். லூக்கான் சுவிசேஷம் 22:32.
1: நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு.
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதரை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு
1: உனக்காக வேண்டிக் கொண்டேன்.
0: நல்ல சேவம் பண்ணும் அந்த மாதிரி கூட அவர் வேண்டிக்கல. என்ன சொன்னாரு? உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். அப்ப நம்ம விசுவாசம் என்ன செய்யணும்? ஒளிஞ்சு போகக்கூடாது. விசுவாசம் நாளுக்கு நாள் விருத்தி அடையணும். விசுவாசத்தை நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். ஆண்டவரே விசுவாசத்தை தாங்கப்பா, விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். ஏற்பாட்டை கேட்கணும். கேட்டா கட்டாயம் ஆண்டு நமக்கு தருவாரா தரமாட்டாரா? கட்டாயம் தருவார். விசுவாசத்தை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, விசுவாசம் இல்லாம இருக்கேன், விசுவாசம் தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும். சீசர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே விசுவாசம் வர்த்திக்க பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க. லூக்கான் சுவிசேஷம் 17:5.
1: அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள்.
0: எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். விசுவாசம் வர்த்திக்க பண்ணணும். விசுவாசம் இருந்தால்தான் நான் பரலோகத்துக்கு போகணும், போக முடியும். விசுவாசம் இருந்தால் தான் பரலோகத்துக்கே போக முடியும். விசுவாசம்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. அதனாலதான் ஜீசஸ் சொன்னாங்க, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். ஆண்டவரே விசுவாசத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கணும். ஆண்டவர் கட்டாயம் விசுவாசத்தை கேட்டா ஆண்டர் கட்டாயம் தருவாரா தரமாட்டாரா? கட்டாயம் தருவார். விசுவாசத்தை கேட்போம் பாருங்க. எப்ரேயன் புஸ்தகம் 11:5.
1: விசுவாசத்தினாலே ஈனோக்கு
0: மரணத்தை காணாதபடிக்கு
1: எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
0: அப்ப பரலோகத்துக்கு போன எதுதான் டிக்கெட்டு? விசுவாசம் தான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப சவம் பண்ண போறோம். சவம் பண்ணலாமா? எங்க அன்பாரி சித்து வழி நடத்துற எங்க பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எஸ்அப்பா மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு சனங்களையும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா செவிக்கிறோம். நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ளுங்க. அநேக மக்கள் அப்பா நேரலை பார்க்க உதவிச்சிங்க. தேவ கருவை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, சுகமாக்குங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன பலவி இருந்தாலும் குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே இறங்கும் இறங்கும் அப்பா, கால் வலியை குணமாக்குவாப்பா, முட்டி வலியை குணமாக்குங்க சப்பா. அப்பா மீ துதிக்கிறோம் தகப்பனையும் இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்க அப்பா. மந்திரம் செய்வன கட்டுகள் எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் உடைத்தெரிகிறோம் சுவாமி, உடைத்தெரிகிறோம் ஐயா. கத்ராக இயேசுக்கு நாமத்தில் பல்லாத பிசாசு அழித்து போடுகிறோம் ஆண்டவரே. அக்கினி அனுப்பி எல்லா சாத்திரையும் அழித்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. அக்கா தலைவலியை குணமாக்க ஸ்பா, தலைவலியை குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. நெஞ்சோலியை குணமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. கொலவலியை குணமாக்கி உங்க நாமத்தை நான் மகிழ்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டு உரிய குழந்தை பாய்க்கு எல்லா சகுலி குழந்தை பாய்க்கத்தை தாரும். குழந்தை நீர் கொடுத்திருக்க மக்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தாரும். சபிக்கமாக்கி ஆரோக்கியம் வர பண்ணுவேன்னு சொன்னீரே. குணமாக்குங்கப்பா, பரிபூர்ண சமாந்தை தந்தி சத்தியத்தை வெளிப்படுத்தும் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க சப்பா. தகப்பனையும் வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. வேலையில எத்தனை குடும்பங்களை சொல்றாங்கப்பா, வேலையில பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்றாங்களப்பா. எந்தெந்த எந்தெந்த சகோதரர்களுக்கு வேலையில பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் மாற்றுங்கப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாத்திருங்க. வியாதியை குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. அண்டு வரையும் குழந்தை பாய்க்கலாம் சகோதரி குழந்தை பாய்த்தை தாங்க. திருமணமாக சகோதர சகோதரி திருமணம் நடக்க உதவிச்சிங்க. அண்டு வரையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம் அப்பா. இந்த காரியம் கத்திரால் வந்து சொல்லத்தக்கதாக எத்தனை சகோதரர்களுக்கு திருமணம் ஆகாம இருக்கப்பா. அண்டு வரையும் திருமணம் நடக்க உதவிச்சிங்க, திருமணம் நடக்க உதவிச்சிங்கப்பா. கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க. கண்ணீரை தொடுங்க, பிரச்சனையை மாத்திருங்கப்பா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஆராய் நம்முடைய பெரிய காரியத்தை நிமிடாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க அப்பாவை துதிக்கிறோம். எங்கள் வாலிப சகோதர சகோதரா நீ பாதுகாக்கணும் ஐயா. அவர்களும் தேடணுமே அறிந்து கொள்ளணும் அப்பா, எண்டிக் கொள்ளணும். வாலிப சகோதரர்கள் பைபிள் வாசித்து வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியா ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரையும் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. கண்கண்ட காட்சியிலே அவங்க மகிழ்ந்திருந்திருக்கூடாது ராஜா. ஆண்டவரையும் வேதத்தை வாசித்து பிரியமான பிள்ளைகளாக ஒவ்வொரு வாலிப சகோதர சகலையும் மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க சப்பா. ஆண்டு வரையும் இறக்க செய்யுங்க இறக்க செய்யுங்க இறக்க செய்யுங்க சப்பா. ஆண்டு வரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே கெஞ்சுகிறோம் அப்பா. அந்த அப்பா நிகழ்ச்சி எங்கெல்லாம் பாக்குறாங்களோ ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொரு மலையும் தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும், அக்கினி மூடிக்கொள்ளட்டுமே சப்பா. பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா. அருமைய ரட்சகராகிய தெய்வமே அவங்க உள்ளத்தை ஆளுகை செய்யுங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. நாங்கள் யார் இடத்துல போவோம், நீர் தான் அவங்களை ஆசீர்வதிக்க முடியும் ஐயா. கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்யத்தை தருணுச்சு நீரே. ஆசீர்வித்தலும் ஐயா, நன்மை செய்யுங்கப்பா. அப்பாமை துதிக்கிறோம் தேடி அப்பாமிடத்துல பழகி அப்பாமி சமாரம் இருக்கணும், நன்மை உண்டாகும்னு சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொரு மக்களும் பழகணும், அவளுக்கு சமாரம் இருக்கணும், நன்மை உண்டாக்குற தேவ நீர் மாத்திருங்க அப்பா. எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீரே அப்பா, எங்களுக்காக மரண ஆக்கிரி ஏற்றுக்கொண்டீரே அப்பா. எங்களுக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணியடிக்கப்பட்டீரே, விழால குத்தப்பட்டீரே, முள்ளு முடி சூட்டப்பட்டீரே, முதுவெல்லாம் அடிக்கப்பட்டு ஒறுக்கப்பட்டீரே தகப்பனை. ஒவ்வொருவரும் அன்பு ருசிக்கத்தக்கதாக பிரகாச மனக்கண்கள் திறந்து விடுங்க ஆண்டவர். கத்தவர் நல்லவர் ருசித்து பார்க்கத்தக்கதாக ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு ஆட்களையும் உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. ஆசீர்விங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவையான வல்லமை நிறப்பட்டும் நிறப்பட்டும் நிறப்பட்டும் ஆசீர்வதிங்க. பொறுப்படுத்திக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம் எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேஜுகிறோம் பரமபிதாவே ஆமே. கத்தர் நாம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரி மாணவரே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, நீங்க பரிசுத்தேவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தேவனை கேளுங்க. பரிசுத்தேவனை அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தேவனை தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணீரிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் செய்கின்ற இந்த சிறு உதவி அநேக ஆயிரங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் 1000 மடங்கு உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசுவின் கரம் ஊழியங்கள், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நில்கிரிஸ், சவுத் இந்தியா. வங்கிகள் மூலமாக காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்களுக்கு இதோ எங்கள் வங்கி கணக்கு எண் விவரங்கள். அக்கவுண்ட் நேம் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் நேம் பேங்க் ஆப் பரோடா, பிரான்ச் குன்னூர் பிரான்ச், ஐஎஃப்எஸ்சி கோட் BARB00COONOO, அக்கவுண்ட் நம்பர் 1490100000229. மே காட் பிளஸ் யூ.
5: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acvinkaram@gmail.com. Our website andofjesus.in. God bless you.

0: கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நமக்கு தந்த வசனம் சங்கீத புஸ்தகம் 51:6.
1: இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்.
0: உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். ஆண்டவருக்கு அநேக விருப்பம் உண்டு. நம்ம கர்த்தர் சொல்ற பூமி மேல அக்கினியை போடுறது இப்பொழுதே பச்சேற விரும்புற அப்படி நிறைய காரியத்தில் விரும்புறலாம் சொல்லி இருக்கிறாரு. ஆனா கர்த்தர் இன்னொரு விருப்பம் என்ன, நம்ம ஒவ்வொரு உள்ளத்திலையும் உண்மை இருக்கணும், நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உள்ளத்தினோட உதட்டிலோட நம்ம பேசக்கூடாது, எதை செய்தாலும் என்ன செய்யணும், உண்மையா இருக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புறாரு. நம்ம உள்ளத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கட்டாயம் தருவா. நம்ம உள்ளத்துல உண்மை இல்லாம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது பிரயோஜனமே இல்லை. நம்ம உள்ளத்துல உண்மையா இருக்கமா. சிலர்லாம் பாத்தீங்கன்னா சொல்றதெல்லாம் எழுதுவாங்க, எதையோ சொல்லுவாங்க, ஆனா உண்மையும் உண்மையா இருக்காது. ஆனா கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன விரும்புறாரா, உள்ளத்துல உண்மை இருக்கணும். உண்மை இருக்க விரும்பலன்னு சொன்ன பரவாயில்ல, உள்ளத்துல உண்மை இருக்கணுமா. நம்ம பேச்சில வார்த்தையில செய்கையில எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும். நம்மளை அழைத்தவர் எப்படிப்பட்டவர், உண்மை உள்ளவர். 1 Corinthians 1:9 பாருங்க,
1: உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர்.
0: நம்மளை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எங்கேயோ இருந்த எங்கெல்லாம் இருந்த நம்ம சேற்றில உளையான சேற்றில கிடந்தோம், நம்ம அங்கிருந்து அழைத்து வந்தார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மளும் ஒவ்வொருவரும் உண்மையா இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழி புஸ்தகம் 20:6.
1: மனுஷன் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்?
0: உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? உண்மையா இருக்க, நம்ம வாழ்க்கையில் உண்மையா இருக்கான்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, என்னடா பேசுறலாம் பொய்யெல்லாம் பேசுறாங்க. ஆனா வந்து அவங்க நான் இப்படி இருந்தா அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் சொல்லி தங்களையே பிரஸ்தா பண்றாங்க. உண்மை அவங்க வாழ்க்கையில் உண்மை இல்லைன்னு சொல்லி நம்ம எத்தனையோ ஜனங்கள் நம்மளை பார்ப்பாங்க. அது மாத்திர ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து பாப்பாரு, ஒரு பக்கம் என்ன இருப்பா, இன்னொருத்தர் யாரு பாப்பா, பிசாசு நம்மளை பாப்பா, நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சிரிப்பான். இவங்க பேசுறலாம் ஏதோ பேசுறாங்க, உண்மை மாதிரி செஞ்சுக்கிறாங்க, ஆனா உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்க வேண்டும். ஏன் உண்மையா இருக்குன்னு தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 17:14.
1: அவரோடு கூட இருக்கிறவர்கள்
0: அழைக்கப்பட்டவர்களும்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள்.
0: பாத்தீங்களா, கர்த்தரோட இருக்கணும் சொன்னா எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? உண்மை, அப்பதான் பரலோர் ராஜ்யத்தில் அவரோடு இருக்க முடியும். அழைக்கப்பட்டவர், ரெண்டாவது யாரு சொல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவர், மூணாவது யாரு, உண்மை உள்ளதான் கர்த்தரோட, உண்மையா இருந்தால்தான் கர்த்தரோட இருக்க முடியும். கர்த்தர் நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு கர்த்தரோட இருப்பேன்னு சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது. உண்மையா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்கணும், பேச்சில உண்மையா இருக்கணும், செய்கையில உண்மையா இருக்கணும், கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கறோம் அதுல உண்மையா இருக்கணும். நிறைய பேருக்கு கர்த்தர் சமூகத்துல எதையோ ஒப்பு கொடுத்துருவாங்க, ஆனா கரெக்டா கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்ய மாட்டாங்க, உண்மையா இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஒப்பு கொடுத்ததுக்காக என்ன, யூதா சொல்றாரு, ஒப்பு கொடுத்துல என்ன செய்யணுமா? யூதா 1:4, 3
1: பரிசுத்தவான்களுக்கு
0: ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட
1: விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும்.
0: நம்ம ஒப்பு கொடுத்ததுக்காக என்ன செய்யணும், விசுவாசத்தோடு தைரியமா ஒப்பு கொடுத்துட்டு நம்ம ஏதோ நம்ம யார்கிட்ட சொல்ற, நம்ம வந்து இது இப்படி செய்வா அப்படி சொல்லி எங்க சொல்ற, தேவடைய சமூகத்துலதான் பிரசிங்ல ஒரு வசனம் இருக்கு, மனம் புதிரி தேவல சமூகத்துல எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி. நம்ம ஒப்பு கொடுத்தனா கட்டாயம் அதுல என்ன செய்யணும், உண்மையா இருக்க வேண்டும். ஒப்பு கொடுத்தல உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறாரோ அதுல நம்ம உண்மையா இருக்க வேண்டும், எல்லாத்திலும் உண்மையா இருக்க வேண்டும். அதான் உள்ளத்துல உண்மை, வெளியே நம்ம உண்மை மாதிரி இருந்துடலாம், ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, உள்ளத்துல உண்மை இருக்க வேண்டும், உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம உள்ளத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய ராஜ்யத்துல யாரெல்லாம் அங்க இருப்பாங்க, அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளதுதான் கர்த்தருடைய ராஜ்யத்துல இருக்க முடியும். இந்த உலகத்துல நம்ம உண்மை இருந்தா தான் கர்த்தருடைய ராஜ்யத்துல இருக்க முடியும். அல்லேலூயா. சரி, யாரெல்லாம் உண்மையா இருந்தாங்கதான் பாக்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் நெகேமியா புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம்.
1: ஆபிரகாமை தெரிந்து கொண்டு,
0: ஆபிரகாமை தெரிந்து கொண்டு
1: அவனை ஊர் என்னும் கல்தேரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி,
0: ஊர் என்னும் கல்தேரை பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி
1: அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர்,
0: ஆபிரகாமின் பேரிட்ட கர்த்தர் நீர்
1: அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு.
0: அல்லேலூயா. யாருடைய இருதயம் உண்மையா இருந்து கர்த்தருக்கு முன்பாக? அவருடைய ஆபிரகாமுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தது. நம்ம கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறோமா? முடிஞ்ச அளவுக்கு நம்ம எப்படியாவது உண்மையா இருக்க நம்ம பேசப்பட வேண்டும், உண்மையா இருக்க வேண்டும், உண்மையா இருக்க பேசப்பட வேண்டும். ஆபிரகாம் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்ததுதான். அதனால கர்த்தர் ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? அதிகமா தேவனை ஆசீர்வதித்தார். நம்ம வாழ்க்கையிலும் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வாஸ்து பாருங்க, யாத்தியம் புஸ்தகம் 24 அதிகாரம் 1 வசனம்.
1: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார்.
0: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானால்
1: கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்.
0: பாத்தீங்களா, ஆபிரகாம் கர்த்தர் என்ன செஞ்சாரா? சகல காரியங்களை ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதிப்பார். நம்ம உண்மையா இருந்தவங்க நம்ம வாழ்க்கையில ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரு நாள் ஆண்டுட்டு கேட்க, நம்மளால முடியாது ஆண்டவர, உண்மையுள்ளா மாறணும் ஆண்டவர, எனக்கு உதவி செய்யுங்க, என்னால முடியல, நீங்க தான் என்ன மாத்தணும், உண்மையா இருக்கணும் சுவாமி, ஒப்பு கொடுத்துல உண்மையா இருக்கணும், பேச்சில உண்மையா இருக்கணும், நான் செய்கையில உண்மையா இருக்கணும். கர்த்தர் என்னை எதற்காக பிடித்தீரோ அதை ஆசையா பின்தொடர்தலையும் உண்மையா இருக்கணும் ஆண்டவர். உண்மையா இருக்க மாதிரி நினைச்சிட்டு உண்மையெல்லாம் போனா கர்த்தர் உண்மையா இருக்கார். அழைத்தவர் எப்படி இருக்கிறாரு? உண்மையுள்ளவரா இருக்கிறார். அதனால நீங்கள் நானும் உண்மையுள்ளா இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீதிமணி புஸ்தகம் 28 அதிகாரம் 20 வசனம்.
1: உண்மையுள்ள மனுஷன்,
0: உண்மையுள்ள மனுஷன்
1: பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: பாத்தீங்களா, உண்மையுள்ள மனுஷன் எப்படி எவ்வளவு ஆசீர்வாதம் பெறுவாங்களா? பரிபூர்ண ஆசீர்வங்களை பெறுவான். நம்ம உண்மையுள்ள இருந்தா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். நம்ம கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை உண்மையுள்ளவராய் மாற்றும் ஆண்டவரே. இந்த உலகத்துல எவ்வளவு நாட்கள் நம்ம உண்மையில்லாம வாழ்ந்துட்டு ஆண்டவரே, இனிமேலாத நாட்கள்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. கத்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்கள் நிறைவேறியுது, ஒவ்வொரு காரியங்கள் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. எப்ப வருவார் நமக்கு தெரியாது. நம்ம ஆவலோடு அவர் வருகைக்கு வாஞ்சியோடு காத்திருக்க வேண்டும். அப்பதான் நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். இன்னும் நம்ம வாழ்க்கையிலே நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. நம்ம உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். ஆபிரகாம் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவராக இருந்தார். அதனாலதான் கர்த்தர் அவர் சகல காரியத்தை ஆசீர்வித்தார். உண்மையுள்ள மனுஷன் எப்படி ஆசீர்வதப்படுறாங்களா? பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறாங்களா? கர்த்தாவே கர்த்தாவே என்னையும் மாற்றும் ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ரெண்டாவது ஒரு பக்தரை பார்க்கிறோம். 8 புஸ்தகம் 12 அதிகாரம் 7 வசனம்.
1: என் தாசனாகிய மோசேயோ,
0: என் தாசனாகிய மோசேயோ
1: அப்படிப்பட்டவன் அல்ல,
0: அப்படிப்பட்டவன் அல்ல,
1: என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன்.
0: மோசே வீடெங்கும் உண்மையுள்ள இருந்தாராம். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் மோசையோட முகமுகமா சிநேகிதனோடு பேசுறது போல மோசையோட என்ன எப்படி பேசினாரு? முகமுகமாய் பேசினார். கர்த்தர் நம்ம கூட பேசுறாரா? யோசித்து பாருங்க. யாத்திரா புஸ்தகம் 33 அதிகாரம் 11 வசனம்.
1: ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல,
0: ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல
1: கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார்.
0: கர்த்தர் மோசையோட என்ன எப்படி பேசினாரா? முகமுகமாய் பேசினார். ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா, என்னை உண்மையுள்ளா மாற்றும், என் வாழ்க்கையில உண்மை இருக்கணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அது மாத்திர உபாகம் புஸ்தகம் 34 அதிகாரம் 10-12.
1: மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும்,
0: அவர் எல்லா ஊழியக்காரருக்கும்,
1: அவனுடைய தேசம் அனைத்திற்கும்,
0: அவர் தேசம் அனைத்திற்கும்
1: செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும்
0: அவன்
1: இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சியமாய் செய்த
0: இஸ்ரேல் எல்லாருக்கும் முன்பாக பிரத்யட்சியமாய் செய்த
1: சகல வல்லமையான கிரியைகளையும்
0: சகல வல்லமையான கிரியைகளையும்
1: மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால்
0: மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால்
1: கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல
0: கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல
1: ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும்.
0: அதுபடி என்ன சொல்ல இஸ்ரேல் ஒரு தீர்க்கதரிசி கூட அந்த மாதிரி தீர்க்கதரிசி எழும்பினதில்லைன்னு சொல்லி விளங்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனா கர்த்தர் என்ன மோச என்ன செஞ்சார்? கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருந்தாரு? உண்மையில இருந்தா நீங்கள் நான் உண்மையிலே இருக்க பிரயாசப்படுவோம். ஆண்டுட்டு உப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாள் கேட்கணும், நம்ம பிரயாசமாவது படணும். ஆண்டவரே நான் உண்மையிலா இருக்கணும் எல்லா காரியத்திலும், வேலை செய்யற இடத்துல உண்மையா இருக்கணும். அவங்க பார்த்து சொல்லணும், இப்ப இவங்க எல்லாம் கரெக்டா இருப்பாங்க, கிறிஸ்தவங்க வேலை செய்யறது கரெக்டா இருப்பாங்க, அவங்க நம்மளை பார்த்து சொல்லணும். ஒரு சின்ன பொய் கூட நமக்குள்ள வரக்கூடாது. குடும்பத்துல ஐயோ இவங்களா ரொம்ப உண்மையா இருப்பாங்க, அவங்க ஜபத்துக்கு போறாங்க, அவங்க கரெக்டா இருக்காங்க, ஒரு சின்ன பொய் கூட அவங்கள்ட்ட இருக்காது, கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம குடும்பத்தார் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். அதே போல நம்ம ஊழிஞ்சறவங்க எங்களை போல ஊழிஞ்சறவங்களும் நாங்க சாட்சியா இருக்கணும். இயேசு கிறிஸ்து எங்களை குறித்து சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. உண்மையா இருக்க வேண்டும். மோச உண்மையா இருந்தார். மொத யார் உண்மையா இருந்தார்? ஆபிரகாம் உண்மையா இருந்தார். ரெண்டாவது மோச உண்மையா இருந்தார். பாருங்க, அதனால மோசை கொடுத்த ஆசீர்வாதம் பாருங்க. யாத்திரா புஸ்தகம் 11:3
1: மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான்.
0: ஹல்லேலூயா. பார்வோனுடைய ஊழியக்கார பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மோசே எப்படி இருந்தாரு? பெரியவனாயிருந்தார். யார் அப்படி மாத்தினது? தேவன் மாத்தினார். அவர் உண்மையா இருந்ததுனால தேவன் அந்த அளவுக்கு உயர்த்தி ஆசீர்வதிச்சு அவர் மாற்றி வைத்திருக்கிறார். பார்வோனுடைய பார்வைக்கும் ஊழியக்காரருடைய பார்வைக்கும் மாச எப்படி இருந்தாரு? பெரியவன. அந்த காரணம் என்ன? ஆண்டருடைய பார்வையில் அவர் உண்மையா இருந்தார். என் வீடு எங்க உண்மையிலும் சொல்லி கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நம்மளை பிரயாசப்படுவோம். ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை என்னை மாற்றும். மோசை எங்களை போல பாடுள்ள மனசுதான் ஆண்டவரே. அபிரகாம் எங்களை போல பாடுள்ள மனசன். அவங்க உண்மையா இருந்தாங்கப்பா. எங்கள் வாழ்க்கை உண்மை இருக்க உதவி செய்யமாண்டவரை சொல்லி கேட்போம். யாத்ரா புஸ்தகம் 9:11
1: அந்த கொப்பளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசைக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது.
0: மோசைக்கு முன்னால யார் நிக்க முடியல? மந்திரவாதிகள் நிக்க முடியல. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு முன்னால மந்திரவாதி என்ன செய்யக்கூடாது? நிக்க கூடாது, ஓடி போயிடணும். நம்ம மந்திரவாதி பார்த்து பயப்பட வேண்டாம். மந்திரவாதி நம்மளை பார்த்து பயப்படணும். அல்லேலூயா. மந்திரவாதி என்ன செய்யணும்? நம்மளை பார்த்து பயப்படணும். இவங்க கூட நிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க நம்மளை பார்த்து பயப்படணும். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்பொழுது நம்ம ஜெபிக்க போறோம். எங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்களா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டோட வார்த்தை கேட்டிருக்காங்க ஏசப்பா. உங்க பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க. என்ன பலவீனம் இருந்தாலும் குணமாக்குங்க ஏசப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா. எந்த மந்திரம் செய்வனிகள் இருந்தாலும் உடைத்து போடுங்க ஆண்டவரே. பிசாசுங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிஞ்சிக்கொள்ளணும், தேவனை தெரியாத மக்கள் தேவனை தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்பாவை துதிக்கிறோம். ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமும் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய அந்நிய பாசல பேசிமை துதிக்கணுமே, ஸ்தோத்தரிக்கிறோம், மாராதிக்கணுமே, அறிந்து கொள்ளணும் ஏசப்பா. தகப்பரே தகப்பரே, என்ன தடைகள் இருந்தாலும் குடும்பத்தில் தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க. தடையில அகற்ற முன் சொல்றான்னு சொல்லி மீகா 2:13 சொன்னீரே, தடையில அகற்றி போடுங்க ஏசப்பா. தகப்பனே தகப்பரே, இறக்கம் பாராட்டுங்க. கிட்னி பலவீனத்தை குணமாக்குங்க ஏசப்பா. அப்பா ஆற்றுல பலவீனத்தை குணமாக்குங்க ஏசப்பா. வயிற்றுல பலவீனத்தை குணமாக்குங்க ஏசப்பா. கர்த்தாவே மே ஸ்தோத்திரம். கற்பப்பை தொட்டு சுகமாக்கி ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவர. கற்பத்தின் கனி கத்ரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீர் ஆண்டவர. வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கி தரணும் ஏசப்பா. சமாளம் இல்லாத மக்கள் சமாளம் தரணும் ஆண்டவரே. தொழிற்சர குடும்பங்களை ஆசிரியங்க ஏசப்பா, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க ஏசப்பா, கேஸ்ல இருக்க மக்கள் வெட்டிட்டாங்க, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவியலும் ஆற்றலும் சிறந்து வழங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவரே. லோன் கிடைச்சா வீடு கட்டலான்னு நினைக்கிற மக்கள் லோன் கிடைக்கணும், வீடும் கட்டணும். உங்க மகத்துவம் நான் மகிழ்ப்படணும் ஆண்டவரே. பிரிந்து குடும்பம் நினைக்கணும் ஐயா. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, பலத்த அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. ஆசீர்வத்தை உயர்த்துங்க கர்த்தாவே. மை நோக்கி கெஞ்சுகிறோம், கத்துடைய ஆசீர்வாதமா ஐஸ்வர்ய தருன்னு சொன்னீரே. ஆசீர்வத்தை உயர்த்துங்க, நன்மையினால முடிச்சு விட்டு பாதுகாத்துக்கோங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் யேசுபா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம சேதத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவில எல்லாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்கான புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acinkaram@gmail.com. Our website andofjesus.in. God bless you.

0: அப்படியே நீங்களோ விழித்திருங்கள். ஆண்டவரை இயேசுக்கு புறதேசத்துக்கு போயிருக்கிறாரு, அவர் ஒரு நாள் வருவாரு. அவர் வரும்போது விழிச்சிக்க கூடாது, தூங்குறவெல்லாம் இராதபடிக்கு என்ன செய்யணும், விழித்து நம்ம கையில கொடுத்த பொறுப்ப கரெக்டா செய்யணும். நம்ம கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு ஒரு பொறுப்பு கூட கொடுக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. அந்த பொறுப்பை செய்து முடிக்க நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும்.
1: ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்திற்கு பிரயாணம் போக
0: எத்தனைக்கும் போது
1: தன் ஊழியக்காரருக்கு
0: இப்ப நம்ம நீங்களே ஊருக்கு போறீங்க, என்ன பண்ணுவீங்க, குடும்பத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டு போவீங்க, பாத்துக்கோங்க நல்லா அப்படின்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரி தான் ஆண்டவரை இயேசுக்கிறதும் புறதேசத்துக்கு போக எத்தனைக்கும் போது
1: தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து
0: விழித்திருக்கும்படிக்கு
1: காவல்காரனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும்
0: என்ன செய்யுங்க, விழித்திருங்க. அவங்களுக்கு கொடுத்த வேலைய கரெக்டா செய்யணும். கத்திர வருக ரொம்ப சமயமாயிருச்சு. நம்ம ஊழியத்துக்காரங்க, நமக்கு ஊழியம் தானே, ஏதோ ஒரு நாளைக்கு போகலாம், ரெண்டு நாளைக்கு போகலாம், நம்ம எப்படியாவது பரவாயில்ல, எப்படி வேணாலும் போகலான்னு இருக்கவே முடியாது. உலக பிரகாரமான ஒரு ஆபீஸில் வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க, எப்படி ஒரு நாளைக்கு வேலை செய்யலைன்னா, ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு போகலின்னா என்ன சொல்லுவாங்க, சந்தோஷப்படுவாங்களா, பரவாயில்ல நல்ல வேலை, நீங்கள் மூணு நாள் லீவ் போட்டீங்க சந்தோஷம் பரவாயில்ல அப்படி சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், ஊழியத்தில் வந்து நம்ம எவ்வளவு கரெக்டா செய்யறோமா யோசிச்சு பாருங்க. நம்ம கத்தர் கொடுத்த பொறுப்பு ஒரு நாள் கத்தர் வந்து கேட்பார், உன் கையில கொடுத்தரே நீ எனக்காக என்ன செய்த அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்பார். நம்ம விழிப்பா இருக்கணும், நம்ம கொடுத்த பொறுப்பையும் செய்யணும், விழிப்பாவும் இருக்கணும். நம்ம கத்தர் கொடுத்த ஒவ்வொரு பொறுப்பையும் நம்ம கட்டாயம் செய்யணும். அதுக்கு தான் நிறைய பேர் எல்லாம் பைபிள் அதிகமா வாசிங்க. பைபிள் வாசாதான் உங்களுக்கும் தெரியும், பைபிள் வாசிக்காதனால சரியா இருக்க தெரியறது இல்லை, எப்படினாலும் செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இல்ல, ஒரு நாள் கத்தர் காவல்காரர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாரு, வந்து ஒரு நாள் நம்ம ஒரு நாள் கேப்பா, நம்ம விழிப்பா இருக்கோமா, கொடுத்த வேலையை செய்திருக்கோமா, செய்யாம விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்பார். இது வரைக்கும் நம்ம எப்படியோ வாழ்ந்தோம், இப்பதான் தீங்கின் காலம்னு சொல்லி கத்தர் வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க, எபேசியர் புஸ்தகம் 6:13.
1: ஆகையால்
0: தீங்கு நாளிலே
1: அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய்
0: நிற்கவும்
1: திராணி உள்ளவர்களாகும்படிக்கு
0: நம்ம கையில கொடுத்த பொறுப்ப நம்ம செய்யலன்னு சொன்னா கத்தர் ஒரு நாள் கட்டாயம் என்ன செய்வாரு, கணக்கு கேட்பார். நமக்கு எல்லாம் தாரார் தானே, ஒன்ன உணவு கொடுக்கிறார், உடுத்த உணவு கொடுக்கிறார், தங்க இடம் கொடுக்கிறாரு. அது ஒரு வரைக்கும் நீங்க நினைக்கல, நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு நினைக்கலாம். சம்பாதிச்சாலும் கூட சம்பாதிக்கிறதுக்கு யாரு கொடுக்கற பலன், யாரு கொடுக்கறா, கத்தர் தான் பலன் கொடுக்க. கத்தர் பலன் கொடுக்கட்டா நம்ம சம்பாதிக்க முடியுமா, அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. கத்தர் பலன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளால சம்பாதிக்க முடியுமா, நம்மளால முடியாது. அதான் கத்தர் நமக்கு என்ன பொறுப்பை நம்ம கையில கொடுத்துருக்கிறாரோ அதை என்ன செய்யணும், செய்து முடிக்கணும். செய்து முடித்து விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நமக்கு எந்த காரியத்தை கருத்தர் கொடுத்துருக்கிறோம் அதை ஒவ்வொரு நாளும் செய்து முடிக்கணும். செய்து முடிக்கிறதுக்கு மாத்திர விழிப்புள்ளவர்களா இருக்கணும். கருத்தர் கொடுத்த பொறுப்பனை செய்துட்டேன்னு சொல்லி நம்ம சந்தோஷமா இருக்கணும். நோவா பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆதியம் புஸ்தகம் 6:22.
1: நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான்.
0: பாத்தீங்களா, நோவா என்ன செஞ்சாராம், கத்தர் என்னென்ன அவரு செய்ய வேண்டி கட்டளை கொடுத்திருக்கிறாரோ அதில் என்ன செஞ்சாரு, செய்து முடித்தார். நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நீ வரும்போது நான் என்ன செய்யணும், ஆண்டவரே செய்து முடிக்கணுமே சப்பா. இதுதான் தீங்கன் காலம், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள், தீங்கு நாட்கள் இதுதான். நம்ம கத்தர் வரும்போது எப்பவுமே நம்ம என்ன செய்யணும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் காணப்பட வேண்டும். கத்தர் வருவார், ஒரு நாள் மட்டும் கணக்கு கேட்பார், உனக்கு நீ கொடுத்த நீ செய்தியா, நீ செய்து முடிச்சியா, செவம் பண்ணியா, எவ்வளவு நேரம் எனக்காக செவம் பண்ண, எவ்வளவு நேரம் சாணங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே அவங்களுக்கா நீ என்ன செய்த சொல்லி ஒரு நாள் கத்தர் கணக்கு கேட்பார். பாருங்க, ஒருத்தர் ஒரு ஊருக்கு போறாங்கன்னா என்ன செய்வாங்க, கரெக்டா வந்து செய்யலன்னு சொன்ன பெரிய பெரிய வேலையில் பணக்காரங்க வீட்டுல பொறுப்பு கொடுத்துட்டு போவாங்க. வரும்போது கணக்கு வந்து கேட்பாங்க, கொடுத்துட்டு போனேன்னு நீ என்ன செஞ்சிருக்கேன்னு கணக்கு கேட்பாங்க இல்லையா. அப்ப நம்ம ஆண்டவராக இயேசுக்கு கட்டாயம் நம்ம இடத்துல ஒரு நாள் கட்டாயம் கணக்கு கேட்பேன், நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கத்திருக்காங்க என்ன செஞ்சிருக்கோம், கத்திருக்கிட்ட கத்துட்டு நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ முடியாது, கத்துட்டு நம்ம கொடுத்த பொறுப்பை நம்ம கட்டாயம் செய்திருக்கிறோமா. ஏதோ ஒரு சர்ச்சைக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு போயிடலாம், அப்படி அதோட இல்லை, கர்த்தர் நம்ம கொடுத்த பொறுப்பு நம்ம கையில கொடுத்துருக்கிறார், அந்த பொறுப்பை கரெக்டா நம்ம செய்யணும். இப்ப கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கு செவிக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்துருப்பாரு, ஒவ்வொருத்தருக்கு

0: செய்து முடித்தார். நீங்கள் நாளே என்ன செஞ்சிருக்கிறோம் யோசித்து பாருங்க. கத்துட்டு கேட்கணும், செய்தி கரெக்டான செய்ய முடிக்கணுமாப்பா. இதுதான் தீங்கு நாள். இதுவரைக்கும் எப்படியே வாழ்ந்துட்டோம், இனிமேல் நம்ம செய்யணும். கத்து கொடுத்த பொறுப்பை நம்ம கட்டாயம் செய்யணும், செய்து முடிக்கணும். மோசை பாருங்க, மோசை சொல்றாரு நான் செய்து முடித்தேன்னு சொல்றாரு. பாருங்க யாத்திரா புஸ்தகம் 40:33. கொலோசியர் 4:17
1: அர்க்கிப்பை கண்டு,
0: அர்க்கிப்பை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள்.
0: கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள். பாத்தீங்க, நம்ம பெற்ற ஊழியத்தை என்ன செய்யணும், நிறைவேற்ற என்ன செய்யணும், கவனமாயிருப்ப. ஊழியத்தை கொடுத்துட்டாரு, ஏதோ ஒரு ஊழியம் செய்ய போனா போலாம், போலினா இல்ல நாளைக்கு வேணா போய்க்கலாம், இதனால என்ன இருக்குது, லீவ் போட்டுக்கலாம், அப்படி போட முடியாது. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியம் அதுதான் சொல்றாரு. அர்ப்பிக்க கண்டு என்ன சொல்றாரு, நீ பெற்ற ஊழியத்தை செய்யும்படிக்கு எப்படி இரு, கவனமா இருப்பாயாக, பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும். அது நம்ம கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நம்ம ஒரு வரைக்கும் நானா வந்துட்டானா நானாதன் ஊழியத்துக்கு வந்து, அப்படி இல்லை. கர்த்தர் அழைக்காட்ட ஒருத்தர் ஊழியத்துக்கு வர முடியாது. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி எப்படி இருக்கணுமா, கவனமா இரு. அந்த பரிசுத்த பவுலுதாங்க சொல்றாரு, நம்ம ஆஸ்கே கேட்ட அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 20:24.
1: ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன்.
0: நான் ஒன்றை குறித்து இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி அதை பத்தி கவலைப்பட மாட்டேன்.
1: என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்,
0: என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்.
1: என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும்,
0: என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும்,
1: தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை,
0: தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை
1: பிரசங்கம் பண்ணும்படிக்கு,
0: பிரசங்கம் பண்ணும்படிக்கு
1: நான் கர்த்தராக இயேசுவினிடத்தில்,
0: நான் கர்த்தராக இயேசுவினிடத்தில்
1: பெற்ற ஊழியத்தை,
0: பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றுவே விரும்புகிறேன்.
0: பொறுப்பு இருக்குதா யோசித்து பாருங்க. அதை பற்றி நம்ம பொறுப்பாக செய்கிறோமா? கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவர் எதற்கு இந்த உலகத்தை நான் படைச்சி இந்த உலகத்தில் அனுப்புனீங்க, ஆண்டவரே நான் என்ன ஊழியத்தை செய்யணும் எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. அப்போ தான் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அதுதான் முதல்ல என்ன செய்யணும், எப்போதும் செவம் பண்ணி விழித்திருங்க. ரெண்டாவது, பாவம் செய்ய வேண்டிக்கு நீதி கேட்க விழித்திருக்க வேண்டும். மூன்றாவது, ஆண்டவர் வரும்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, தூங்குறவர்களாக கண்டுபிடிக்கூடாது. நான்காவதாக, கர்த்தரமுகத்துல கொடுத்த பொறுப்பை நம்ம செய்திருக்கிறோமா? மோசை செய்து முடிச்சாரு, பரிசுத்த பவுல் செய்து முடித்தாரு, அப்புறம் யார் செய்து முடிச்சா, நாவா செய்து முடித்தார். நம்ம செய்திருக்கிறோமா? ஆண்டவரை செய்ய நம்மிடத்துல ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அதுக்கு நீங்களே கேட்கணும், ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் நான் என்ன செய்யணும், நான் எதுக்காக என்ன அழைச்சிங்க, எதுக்காக இந்த உலகத்துல படைச்சிங்க, படைத்த நோக்கம், நீ சொன்ன நோக்கம், நீர் என்ன இந்த உலகத்துல உண்டாக்கி அனுப்புற நோக்கம் நான் நிறைவேற்று ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. பேசுறா பேச மாட்டாரா? கட்டாயம் பேசுறா. அவர் பேசுகிற தெய்வன். கேளுங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் வச்சிருப்பாரு, அதை நிறைவேற்றுறமான்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். கடைசியாக, அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 20:29-31.
1: நான் போன பின்பு,
0: நான் போன பின்பு
1: மந்தையை தப்பவிடாத,
0: மந்தை தப்பவிடாத
1: கொடிதான ஓநாய்கள்,
0: கொடிதான ஓநாய்கள்
1: உங்களுக்குள்ளே வரும்,
0: உங்களுக்குள்ளே வரும்,
1: உங்களிலும் சிலர் எழும்பி,
0: உங்களிலும் சிலர் எழும்பி
1: சீசர்களை,
0: சீசர்களை
1: தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி,
0: தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி
1: மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன்,
0: மாறுபாடானவர்களை போதிப்பார் என்று அறிந்திருக்கிறேன்.
1: ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய்
0: இரவும்
1: பகலும்,
0: இரவும் பகலும்
1: கண்ணீரோடு
0: இடைவிடாமல்
1: அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள்.
0: அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து என்ன செய்யுங்க, விழித்திருங்க. வசனம்

0: எத்தனையோ வசன கர்த்தருங்க சொல்லியிருக்கிறாரு. அதை நினைத்து என்ன செய்யணும், விழித்திருக்கணும். எத்தனையோ விதத்தில் ஆராதனை வந்துருச்சு, கல்லாராதனை, அதுக்கு நம்ம தப்பி விழிச்சிருக்கணும். வச போல சொல்றாரு, ஓனாய் வரும்.
1: நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத,
0: சபையை தப்ப விடாத
1: கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி, சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி,
0: ஆள் சேர்க்கணும் சொல்லி தங்களை இழுத்து கொள்ளும்படி
1: மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்றிருக்கிறேன்.
0: மாறுபாடானவர்களை என்ன செய்வாங்களாம், போதிப்பாங்க.
1: ஆனப்படியால்
0: நான் மூன்று வருஷ காலமாய்
1: இரவும் பகலும்
0: கண்ணீரோடே
1: இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள்.
0: விழிப்பு தேவனுடைய வசனத்தை கேட்டிருக்கோம். அதை கேட்டு நம்ம அந்த வசனத்தை கேட்டு என்ன செய்ய, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இதயத்துல விழிப்பா இருக்க வேண்டும். கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அல்லேலூயா, ஹலேலூயா. பிசாசு அதிகமா கள்ளத்தீர்க்க சீல் எழுப்பிக் கொண்டிருக்கிறான். ஆனா கள்ளத்தீர்க்க இருக்கிறவன் என்ன செய்யக்கூடாது, செவி கொடுக்கவே கூடாது. கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கணும். வாசிக்கிற மாத்திரம் இங்க கேட்ட வசனத்தை திருப்பி திருப்பி எடுத்து வாசிக்கணும். கர்த்தர் சொன்ன வசனத்தை நினைத்து என்ன செஞ்சிருக்கணும், விழித்துக் கொண்டிருக்க. எத்தனையோ வசனம் கேட்க கர்த்தர் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. அதை கேட்டு நம்ம என்ன செய்யணும், இப்போ எதோ போயிட்டு வந்துட்டு அப்படி இல்லை, கேட்ட வசனத்தை கேட்டு வேணும் நினைத்து விழித்திருக்கணும். மத்தேயு சுவிசேஷம் 24:24-25. ஏனெனில்
1: கள்ள கிறிஸ்துக்களும்
0: கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி
0: கூடுமானால்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக
0: பெரிய அடையாளங்களையும்
1: அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: இதோ
1: முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன்.
0: பாத்தீங்களா, கள்ளத்தீர்க்க என்ன செய்வாங்க, பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வாங்க. கர்த்தர் நமக்கு என்ன செய்ய முன்னதே நமக்கு அறிவித்து வைத்திருக்கிறாரு. நம்ம அதை நினைச்சு விழித்திருக்கணும். அங்க அற்புதம் நடக்குது, இங்க அற்புதம் நடக்குன்னு சொன்னா ஓடிடக்கூடாது. அவங்க சொல்றது கரெக்டா இருக்கு. தீர்க்கதரிசனங்கள்லாம் எத்தனையோ தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அங்க போய் எத்தனை தீர்க்க தரிசனம் அப்படிலாம் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்க ஆத்மா வெளியேறப்பட்டது. அதை யோசிச்சுக்கோங்க. நிறைய பேர் அங்க இங்க ஓடிட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்தை நினைச்சு நம்ம விழித்திருக்க வேண்டும். அங்க இது நடக்குது, அது நடக்கு சொல்லுவாங்க. அங்க நான் போயிடக்கூடாது. கள்ளத்தீர்க்க தரிசிகளும் சொல்லுவாங்க, பெரிய அற்புதங்கள் அடையாளங்களையும் செய்வாங்க. அதை நினைச்சு நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம ஆத்துமக்களை, நம்ம ஆத்மா எப்படி இருந்தது, நம்ம ஆத்மா எப்படிப்பட்டது, வெளியேறப்பட்டது. அதை நினைச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் விழித்திருக்கணும். அதுதான் நிறைய வசன வாசிங்க, நிறைய வசன வாசிங்க, பைபிள் வாசிங்க, நிறைய நல்ல ஆவிக்குறி புஸ்தங்கள். ஏதோ ஒரு புஸ்தகம் வாங்கி வாசித்தரக்கூடாது. நல்ல ஆவிக்குறி புஸ்தங்கள் உங்க ஆத்மாவுக்கு பிரயோஜனமா இருந்தா வாங்கி வாசிங்க. ஏதோ ஒன்று வாசித்து உங்க ஆத்மாவுக்கு எடுத்துக்கொள்ளாதீங்க. நம்ம வந்து அதை சோதித்து பார்க்க வேண்டும். இதை படிக்கலாமா, இதை படிக்க கூடாதான்னு சொல்லி நம்ம ஆத்மா நம்ம அந்த வசனத்தை என்ன செய்ய நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். ஏன்னா இப்ப நிறைய கள்ளத்தீர்க்கதரிசி வந்துருச்சு. அதனால நம்ம என்ன செய்ய முடியும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க விழிப்பா இருக்கணும். விழிப்பா இல்லாத இருந்தனா அவன் நம்மளை மேற்கொள்ள பார்ப்பான். நம்ம ஒரு நாள் விழிப்பா இருக்கணும். பிலிப்பியன் புஸ்தகம் 3:16.
1: ஆகிலும் நாம் எதுவரையில் தேடியிருக்கிறோமோ
0: அது முதல்
1: ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக.
0: நம்ம கற்று வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க, பிள்ளைகள் தேர்ச்சி அடைறாங்க. அவங்க எந்த அளவுக்கு தேடிக்கோங்க, அதை பார்த்துதான் அவங்களை வந்து பாஸ் பண்றது பெயில் பண்றது இல்லையா. அதே போல நம்ம வாழ்க்கையிலும் எதுவரை தேடியிருக்கோமோ அதை நம்ம என்ன செய்யணும், ஒரே தேர்வுகளை நினைச்சு நம்ம எந்த அளவுக்கு தேடிக்கோ அதுல என்ன
1: செய்யணும்,
0: ஒழுங்காய் எந்த வசனத்துல எதுவரை தேடிக்கோ அதுல என்ன செய்யணும், ஒழுங்காய் நடந்து கொண்டு
1: ஒரே சிந்தையா
0: இருப்போமாக. நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்மளை ஏமாத்திருக்கோம், அஞ்சிக்கு இருக்குமே, யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, இடம் கொடுத்துடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் வரப்போறாரு. நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும். அதை எப்படி விழித்திருக்கணும், செபமண்ணி. ரெண்டாவது நீதி கேட்க விழித்திருக்கணும். மூணாவது, கத்தர் வரும்போது தூங்குறவளா காணாத விழிக்கணும் விழித்திருக்கணும். நான்காவதாக, நம்ம கொடுத்த பொறுப்பை செய்து முடித்து விழித்திருக்கணும். ஆண்டவரை கேட்கணும், எனக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அஞ்சாவதாக என்ன செய்யணும், நம்ம கொடுத்த வசனத்தை நினைச்சு நம்ம என்ன செய்யணும், விழித்திருக்கணும். எங்க கள்ள தீர்க்கதரிசன், அங்க தீர்க்கதரிசன் சொல்றாங்க, இங்க தீர்க்கதரிசன் சொல்றாங்க, அங்க அதெல்லாம் சொல்றாங்க, அங்க அற்பம் நடக்குது, இங்க அற்பம் நடக்குதுன்னு சொல்லி போயிடக்கூடாது. இந்த வசனத்தை இன்னொரு வாசி, மத்தேயு 24:24-25. அற்பம் நடக்கும், நல்ல மனசுல வச்சுக்கோங்க, அற்பம் நடக்கும். நடக்கிறத பார்த்து ஏமாந்துடாதீங்க.
1: ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும்
0: கள்ள தீர்க்கதரிசிகளும்
1: எழும்பி
0: கூடுமானால்
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக.
0: தெரிந்து கொள்ளப்பட்டப்பறம் அதில் என்ன செஞ்சாங்க, வஞ்சிக்கப்பட்டுருவாங்களாம். சரி, அங்க அற்பம் நடக்கு, அங்க போனா அங்க நல்ல தீர்க்க தரிசனம் இருக்கு, என்னமோ சொல்றாங்க, இவங்க சொல்றப்ப நம்ம கேட்க முடியாது, தீர்க்க தரிசனத்துக்காக போலாம் அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது.
1: வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும்
0: எப்படி நடக்குமா, பெரிய அடையாளங்களும்
1: அற்புதங்களையும் செய்வார்கள்.
0: பெரிய பிசாசு கூட என்ன செய்யும், பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள்.
1: இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன்.
0: இதோ முன்னதாகவே நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிவித்திருக்கிறாரு. அதனால எதுல நம்ம தேடிக்குமோ அதுல அதுல என்ன செய்யணும், நம்ம இன்னொரு காசி பிலிப்பியர் 3:16. ஆகிலும்
1: நாம் எதுவரையில் தேறியிருக்கிறோமோ,
0: எதுவரை ஆண்டவருக்குள்ள தேறியிருக்கிறோமோ,
1: அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையா இருப்போமாக.
0: இப்படி இருந்தால்தான் கர்த்தர் ராஜ்யத்தில் நம்ம போக முடியும். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னாரு, விழித்திருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 25:13.
1: மனுஷகுமாரன்
0: வரும் நாளையாவது
1: நீங்கள் அறியாதிருக்கிறபடியா,
0: விழித்திருங்கள். விழித்திருங்கள் எப்படி விழித்திருக்கணும், மத பத்தன் செவம் பண்ணி, ரெண்டாவது நீதி கேட்க விழித்திருக்கணும், மூணாவது கத்தர் வரும்போது தூங்குறவங்களா காணப்படாத விழித்திருக்கணும், நான்காவது கத்தர் நமக்கு கொடுத்த பொறுப்பை செய்து விழித்திருக்கணும், ஐந்தாவதாக என்ன செய்யணும், கேட்ட வசனத்தின்படி நம் விழித்திருந்து கள்ளத்திற்கு தரிசிகளுக்கும் என்ன செய்யணும், மாறுபாடுகள் போசை விஷயங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், இடம் கொடுக்காத வடிக்கு நம்ம விழித்திருக்கணும். திரிக்கிற ஆண்டு உரிமை நன்றியோடுமை துதிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் விழிப்புணர்வர்களாக காணப்பட உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம். எங்கள் கையில கொடுத்த பொறுப்பெல்லாம் நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு உறவி செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. யாராருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுத்திருக்கலாம் ஒவ்வொருவரோடு நீங்க பேசி அதை சொல்லித்தர வேண்டுமா செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா, ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க சப்பா. எல்லா மக்களும் வசந்தை கேட்டு தியானித்துக் கொண்டிருக்க கிருப தரும்படிக்காய் செபிக்கிறோம். ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்குமா அற்புதம் செய்யப்பா, ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா, நன்மையான காரியத்தை செய்யப்பா, மகத்தான காரியத்தை செய்யப்பா. கத்துடைய வசனம் எல்லாருக்குள்ளத்திலையும் எழுதி கொடுக்க முடியாது கூட கெஞ்சுகிறோம் ராஜா. அப்பா அமை தோத்துரு ஒவ்வொருவரும் இடைபட முடியாது செபிக்கிறோம். ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க தகப்பனே. இறக்கம் பாராட்டுங்க, கிருவை பாராட்டுங்க எசப்பா. ஒரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்குமா இருப்பீங்க தகப்பனே. வேண்டிக் கொடுத்திருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க தகப்பனே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்பா ஆசீர்வித்து உயர்த்த முடியாது செபிக்கிறோம். ரட்சிப்பின் பாத்திரமாய் மாற்றுங்க, பரிசுத்தம் நிறைச்சிருங்க, அக்கினால் நிறைச்சிருங்க, தேவல்லமில் நிறைச்சிருங்க, தேவப்பிரசலத்தாலும் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம் ஐயா. மகத்தான காரியத்தை செஞ்சேசப்பா ஆண்டவரே. இறங்குமப்பா, இறங்குறாச்சா தகப்பரே, இறங்க முடியா செபிக்கிறோம். ஒவ்வொரு பலவீனம் நீங்கி போட்டு ஆண்டவரே, யாருமே பலவீனத்தோடு இருக்கவே கூடாது எசப்பா. அப்பா மை ஸ்தோத்திரம், மந்திரம் செய்வனைகள் பெல்லி சனிகள் யாரையும் தொடவே கூடாதப்பா. சாத்தானை இயேசுக்கு நாமத்துல முறியடித்து போடுகிறோமையா, பொல்லாதவி எரித்து போடுகிறோம் ஐயா. மந்திரம் செய்வனை யாரையும் தொடவே கூடாதப்பா. பொல்லாத கிரிகளை இயேசுக்கு நாமத்தை நிர்மலமாக்கி செபிக்கிறோம், அழித்து போடுகிற, அர்த்தமாக்கி நிர்மலமாக்கி போடுகிற ஆண்டவரே. ஆண்டவரே பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா, மகத்தான காரியத்தை செய்யுங்க. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை கொடுங்க, திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. கற்பத்தின் கடி கத்திரால கடிக்கு சுகந்திரனு சென்னீரே. அப்பா அப்பா குழந்தை பயத்தை தாரும் அப்பா. குடிக்கிற குடும்பத்துல இயேசுவே இயேசுவே குடிக்க ஆகுடி மாற்றுமாண்டவரை மாற்றுமாண்டவரை அப்பா. கடன் கண்ணீர் வேதனைகள் இருக்க மக்களை விடுதலை செய்ய சப்பா விடுதலை செய்ய. வெள்ளியும் என்னோட பொண்ணும் என்னோட சொன்னீங்கள் ஆண்டவரை. நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க உதவி செய்ய. அங்க ஓடுறது இங்க ஓடுறது இராதபடிக்கு இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்க கிருவை செய்யப்பா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தார்கள் வெக்கப்பட்டு போடுதலு சொன்னீரே. நாங்கள் அங்கும் இங்கு ஓடாதபடிக்கு இயேசு நோக்கி பார்க்கக்கூடிய கிருவை தாங்க ஆண்டவரை. பலத்த அற்புதங்களை அடையாளங்களை அதிசயங்களை செய்ய முடியும் ஆட்சி வைக்கிறோம் ஆண்டவரே. இறங்குமப்பா இறங்குமப்பா இறங்குங்க ஏசப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆசீர்வீங்க வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. செழிக்க பண்ணு காத்துக்கொள்ளும் தேவ கிருவை சூழ்ந்து புலட்டும் ஆண்டவரே. அப்பா அப்பா அமை ஸ்தோத்திருக்கிறவராச்சு அமை ஸ்தோத்திருக்கிற வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவரே. அமை ஸ்தோத்திருக்கிறோம் ஐயா. தகப்பரே அற்புதத்தை அதிசயங்களை செய்யுங்க அன்பின் ஆண்டவரே. படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை ஞாபகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. கத்துடி கிருவை நாரை தாங்கட்டும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்யப்பா. நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் கத்திருதலும் உண்டாகி சோதியின் வெள்ளத்தை இறங்கிறது மாறுதல்கள் வேற்றுமையான எந்த நிலையிலே சொன்னீரப்பா ஆண்டவரே. அப்படியாக நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க என் சனங்கள். நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி வரை சொன்னீர். எல்லார் வாழ்க்கையிலும் திருப்தியாக்கி ஆசிரியத்து உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. நாங்கள் உமக்குள்ள நெருங்கி ஜீவிக்கமை சார்ந்து கொள்ளமை அண்டிக்கொள்ள உம்மோடு ஒன்றரை கலக்க கிருவச்சி மாமாண்டவரை கோபம் பற்றியறியும் அண்டிக்கொள்ற யாவரும் பாக்கியவனை சொன்னீரே கத்தாவே. நாங்கள் சங்கீதத்தில் வாசித்த மையம் ஒவ்வொருவரும் அண்டிக்கொள்ளட்டும். இயேசுவேமே அண்டிக்கொள்ளட்டும். சீவுள்ள பிதாவே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே அண்டிக்கொள்ளட்டும் ஐயா. ஆண்டவரை ஒவ்வொருவருமே அண்டிக்கொள்ளட்டும். தேவனே கெஞ்சிரப்பா கெஞ்சிரம். ஒவ்வொருவரும் அண்டிக்கொள்ளட்டும் அறிந்து கொள்ளட்டும் சார்ந்து கொள்ளட்டும். உம்மோடு ஒன்றரை கலக்கட்டும் ஐயா. பலத்த காரியத்தை செய்யுங்க. மார்வாடு மார்வாட போதிக்கிற சனங்களுக்கு அவங்க செவி கொடுக்காத விடிக்கு. அற்புதங்களை பார்த்து அதிசயங்களை பார்த்து ஓடிராத விடிக்கு. எங்களை மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஒவ்வொருவரை சுற்றி வேலடிக்க வேண்டுமா செபிக்கிறோம். அக்கினி வளர்ந்து காத்துக்கோங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் ஏசுபாடாமத்தை கெஞ்சி மண்டாடுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங் டென்பிரிட்ஜ் குன்னூர் 6431 நீலகிரி மாவட்டம் தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி பேங்க் ஆப் பரோடா குன்னூர் 1909010000229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் யூகோ பேங்க் குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட் hand of jesus.in. God bless you.

0: பிலிப்பியன் புஸ்தகம் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
0: அங்கே இருந்து
1: கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வர என்ன செஞ்சிட்டு இருக்க, ஒரு நாளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எப்ப வருவாரு, எப்ப நம்மளுக்கு கூட்டிட்டு போவாருன்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடியிருப்பு பரலோகம், இந்த குலகத்துல குடியிருப்பு இருந்தாலும் கொஞ்ச நாள் தான், 70-80 நல்லா வசதியா இருக்கிறவங்கன்னா 100 வயசு இருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா இப்ப நம்ம குடியிருப்பு எங்கதான் இருக்கு, பரலோகம்தான். அல்லேலூயா. அதுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தத்தோடு இருக்கணும். அந்த பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 7:31.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்தின் வேஷம் என்ன செய்ய போகுது, கடந்து போகுது. இந்த உலகம் இன்னைக்கு நல்லா இருக்கும், செழிப்பா இருக்கும், நம்ம நல்லா ஆசீர்வாதமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
0: அதை தகாத விதமாய்
1: அனுபவியவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: இந்த உலகத்தின் வேஷம் என்ன செய்வது, கடந்து போகுது. இந்த உலகத்தில் இருந்த கூட இந்த உலகத்தை அனுபவிக்கிறவங்க என்ன செய்யணும், அனுபவியாது போலவும் இருக்க வேண்டாம். ஆண்டு சொன்ன உலகத்தை நல்லது போல நீங்களும் உலகத்தை நல்ல. உலகத்துல பார்க்கும்போது அநேக போராட்டங்கள் போத்திரங்கள் வரும், அதை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து மாத்திர நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். நம்ம வாசிக்க கேட்ட 1 தீமோத்தேயு 6:7 வாசிக்க கேட்டோம் இல்லையா, 6:7 வாசிக்க கேட்போமா.
1: உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை.
0: உலகத்துல என்ன செய்யலாம், ஒன்னும் கொண்டு வந்ததும் இல்ல,
1: இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம்.
0: இந்த உலகத்திலிருந்து என்ன செய்வது, ஒன்னும் கொண்டு போவதும் நிச்சயம். அதனால என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்துக்கு ஒன்னும் கொண்டு வந்ததில்ல, உலகத்துல ஒன்னும் கொண்டு போறதில்ல. அதனால நம்ம பரலோகத்தில் நம்ம குடியிருப்பு எங்க இருக்குது, பரலோகத்தில் இருக்குது. அப்ப நம்ம பரலோகத்துக்கு போறதுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், அதைதான் நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம். கத்துற அதைதான் 2-3 வருஷமா தொடர்ந்து அதை தியானிக்க கத்திர கிருபை கொடுத்திருக்கிறாரு. நம்ம தியானிப்போம், பரலோகத்துக்கு போன என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி முதலாவது வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21:24.
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்.
0: அது வெளிச்சத்தில் நடப்பார்கள். ரட்சிக்கப்படுற ஜனங்கள் அது எங்க, எந்த வெளிச்சத்தில் நடப்பாங்க, பரலோக வெளிச்சத்துல நடப்பாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை ரட்சிப்போம், என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை எப்படியாவது ரட்சித்திரும் ஐயா, நான் ரட்சிக்கப்படணும். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. நம்ம ஆண்டு நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே என்னை ரட்சியும். நம்ம பலத்தினால பராக்கத்தை ரட்சிக்கு வர முடியாது, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை எப்படியாவது ரட்சித்திருமாப்பா, நான் பரலோகத்துக்கு வரணும், இந்த உலகம் எனக்கு வேண்ட ஆண்டவரே, பரலோகத்துக்கு வரணும், எனக்கு ரட்சியும் சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏற்பாட்டை கேட்டா நம்ம ரட்சிப்பார். ரட்சிப்பாரா ரசிக்க மாட்டாரா, கட்டாயம் ரட்சிப்பார். அவர் ரட்சிப்பு அவர்கிட்ட தான் இருக்கு, கத்தெடுத்துட்டு தான் இருக்கு. 3 சங்கீதம் கடைசி வசனம் கூட வாசிங்க, 3 சங்கீதம் பார், கடைசி வசனம்.
1: ரட்சிப்பு கர்த்தருடையது.
0: ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம கேட்கணும், கேட்டா ரட்சிப்பார். யாரா இருந்தாலும் சரி, கேட்டா ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்கப்பட்டவங்க எங்க நடக்க முடியும், பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம ரட்சிக்கப்பட்டதான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம ரட்சிப்புக்காக நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவரை கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என்னை ரட்சியுமாப்பா, என்னை ரட்சியுமா ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்டே இருக்கணும். ரட்சிப்பை பத்தி சொன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம், நேரமே பத்தாது. நம்ம ஒவ்வொரு நாள் கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை எப்படியாவது ரட்சித்தலும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். ஆனா நம்ம என்ன செய்யணும், ரட்சிக்கப்படுறதுக்கு பிரயாசப்படணும். வாசிங்க பிலிப்பியர் புஸ்தகம் 2:12.
1: அதிக பயத்தோடும்
0: நடுக்கத்தோடும்
1: உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்.
0: உங்கள் ரட்சிப்பு நிறைவேற என்ன செய்யணும், பிரயாசப்படும். நம்ம பிரயாசப்பட்டா கத்து ரட்சிப்பு, அதான் குதிரை யுத்த நாள் காய்த்தப்படும் ஜெயமோ கத்துருவோம். நம்ம பிரயாசப்படணும், ஆண்டவரே நீ ரட்சியும், என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, என்ன நான் ரட்சிக்கப்படணும், நம்முடைய பரலோக வெளிச்சத்தில் நடக்கணும் பாப்பா, அவங்க கூட இருக்கணும். ரட்சிப்பு கர்த்தருடன் சொல்லியிருக்கீங்க, என்னை ரட்சித்து தான் ஆகணும் ஆண்டவரே, என்னை ரட்சியும் சொல்லி நம்ம கேட்டே இருந்தோம்னா கர்த்தர் ரட்சிப்பார். ரட்சிப்பு அவருடையது, ரட்சிக்கப்பட்டதான் பெரிய ஒரு மகிழ்ச்சி அவரு தான். அதனால தான் தாபிதராஜா சொல்றாரு, ரட்சிப்பு இழந்து போயிட்டாரு. அப்ப அவர் கேட்கிறாரு 51:12
1: உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து.
0: பாத்தீங்களா, ரட்சிப்பின் சந்தோஷம், உலகத்துல எத்தனையோ சந்தோஷம் இருக்கு, ஆனா இது ரட்சிப்பின் சந்தோஷம். பெரிய ராஜா, ராஜாவா இருந்தாரு, ஆனாலும் அவருக்கு என்ன இல்ல, அந்த சந்தோஷம் இல்ல. அவர் என்ன கேக்குறாரு பாருங்க,
1: உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து.
0: ரட்சணிய சந்தோஷம் கொடுத்தீங்க ஆண்டவரே, அதனை இழந்துட்டாண்டவரே, எனக்கு திரும்பவும் எனக்கு தந்து.
1: உற்சாகமான ஆவியனை தாங்குபடி செய்யும்.
0: உற்சாகமான ஆவிய என்ன செய்யுங்க, தாங்க முடிச்சீங்க, ரட்சிப்ப குடுத்தீங்க, நான் இழந்துட்டாண்டவரே, ரட்சணை சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆவிய என்னை தாங்க முடிய செய்யுங்க. அப்ப நம்ம ஆண்டோட கேட்கணும், ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு தாங்கப்பா. அது பெரிய மகிழ்ச்சி, ரட்சிக்கப்பட்டிருந்தா பெரிய சமாதான சந்தோஷம். நம்ம பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சு, பெரிய சந்தோஷம். அதான் சொல்ற ரட்சிப்பின் சந்தோஷம் திரும்ப எனக்கு முத குடுத்தீங்க, நான் இழந்துட்டேன், திரும்ப எனக்கு தாங்கப்பா. முதல்ல கொடுத்தீங்க, நான் இழந்துட்டேன், திரும்ப எனக்கு தாங்க. ரட்சணைய சந்தோஷம் திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தையும் ஆவி என்ன தாங்கபடி செய்யும் சொல்லி கேக்குறாரு பெரிய ராஜா. ஆனாலும் அந்த சந்தோஷம் அவருக்கு அந்த சந்தோஷம் ஒண்ணுமே இல்ல. அவர் கேக்குறது என்ன, என்ன சந்தோஷத்தை கேக்குறாரு, என்ன சந்தோஷத்தை கேக்குறாரு, ரட்சணைய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகத்தின் ஆவி என்ன தாங்கபடி செய்யும். நம்ம அப்படி கேட்கணும், கேட்டாதான் கொடுப்பாரு, கேட்கணும். அவர் ரட்சிப்பு கத்துறாள் வரும், நம்ம கேட்கணும், ஆண்டவரையும் நீ ரட்சியும் அப்பா, ரட்சணிய சந்தோஷம் தாரும், ரட்சிக்கப்பட்ட பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. அது நம்ம அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்து போயிடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டா தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். நம்ம குடியிருப்பு இந்த உலகத்துல இல்ல, என்னதான் குலகத்துல வாழ்ந்தாலும் எத்தனை வருஷம்தான் வாழ்ந்தாலும் ஒரு நாள் நம்ம மறிக்க வேண்டியது நிச்சயம். ஆனா இந்த வருஷப்பர் போறதுதான் நம்ம என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். ரட்சிக்கப்பட்டதான் பரலோக வெளிச்சத்துல நடக்க முடியும். ஆண்டவரே நீ எப்படியாவது ரட்சியமாப்பா, என்னை ரட்சிப்பு கர்த்தருடைய, வேற யாரும் இதில் இல்லை. மற்ற மனிதர்ச்சிருந்து வருதுன்னா ஒருத்தர் கொடுப்பாங்க, ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க. இது ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. ரட்சிப்பு தாங்க, என்னை ரட்சியும் சுவாமி, என்னை ரட்சிக்கப்படணும்ப்பா, நான் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தமா வாழணும், ரட்சிக்கப்படணும் சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அண்ணால் சொல்றாங்க பாருங்க, 1 Samuel 2:1
1: அப்பொழுது அண்ணான்,
0: அப்பொழுது அண்ணான்
1: ஜபம் பண்ணி,
0: ஜபம் பண்ணி
1: என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது.
0: அவங்க என்ன சொல்றாங்க, கர்த்தருக்குள் என் இருதயம் களி கூறுகிறது,
1: என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது,
0: என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது,
1: என் பகைஞர் மேல்,
0: என் பகைஞர் மேல்
1: என் வாய் திறந்திருக்கிறது உம்முடைய ரட்சிப்பினாலே,
0: ரட்சிப்பினாலே
1: சந்தோஷப்படுகிறேன்.
0: ரட்சிப்பினால என்ன செய்யறாரா, என்ன செய்யறாங்களா, சந்தோஷப்படுறாங்க. குழந்தை சாமையில கர்த்தர் கொடுத்தாரு, அது கூட சந்தோஷம் இல்ல அவங்களுக்கு. எதுனால சந்தோஷம், ரட்சிப்பினால சந்தோஷம். அந்த ரட்சிப்ப அருமையான சகோதரியே, சகோதரியே, அந்த ரட்சிப்பை நம்ம யாரும் இழந்துடக்கூடாது. இழந்திருக்குமான என்ன கேளுங்க, ரட்சிப்பின் ரட்சனைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்காண்டவர், இழந்துட்டாண்டவர், என்னை ரட்சித்திருந்தீங்க, நான் ஒரு காலம் சந்தோஷமா இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன், அந்த ரட்சிப்பை இழந்துட்டப்பா, ரட்சணைய சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து. பெரிய ராஜா, எல்லா இரு இஸ்ரேல 40 வருஷம் வாழ்ந்தவர், அரசாண்டவர். ஆனாலும் அவர் என்ன கேட்கிறார், ஆண்டவரே ரட்சணைய சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகத்தின் ஆபி என்ன தாங்கபடி செய்யணும். தாங்கப்பா, நான் இழந்துட்டப்பா, ரட்சிப்பு உங்ககிட்ட தானே இருக்க ஆண்டவரே, நீ என்னை தரணும்னு சொல்லி நம்ம கேட்போம். ரட்சிப்பினால்தான் சந்தோஷமா இருக்க முடியும், ரட்சிப்பினால்தான் களி கூற முடியும். ஏசாய் என்ன சொல்றாரு பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 25:9
1: அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர்,
0: இவருக்காக காத்திருந்தோம்
1: இவருடைய ரட்சிப்பினால், களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும்.
0: களி கூர்ந்து என்ன செய்யப்படுறோம், மகிழ்வோம், ரட்சிப்பினால்தான் மகிழ்வோம். ரட்சிப்பின என்ன, 1:77 பாருங்க, நம்ம அடிக்கடி வாழ்த்திருக்கோம்.
1: அவருடைய ஜனத்திற்கு
0: பாவ மன்னிப்பாகிய
1: ரட்சிப்பை தெரியப்படுத்தவும்,
0: ரட்சிப்பை பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டால்தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்கணும். ஆண்டவரே பாவம் மன்னிப்பை தாருமாப்பா, நான் இதுல இருந்து சின்ன வயதுலேருந்து இது வரைக்கும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்க, ரட்சிப்பு கத்தொடையும் சொல்லியிருக்கீங்கப்பா, நீங்க தான் என்னை ரட்சிக்கணும், பாவம் மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பை தரணும். எனக்கு இழந்திருக்காண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன், திரும்ப இழந்துட்டேன், எனக்கு திரும்ப ரட்சிப்பை தாரும், ரட்சனை சந்தோஷத்தாரும், உற்சாகத்தை நான் என்னை தாங்க முடிச்சியும் சொல்லி நம்ம கேட்கணும். இரண்டாவதாக பரலோகத்துக்கு போன நம்ம என்ன செய்யணும் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21:27
1: தீட்டுள்ளதும்
0: தீட்டுள்ளதும்
1: அருவறுப்பையும்
0: அருவறுப்பையும்
1: பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய
0: பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய
1: ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை
0: அதில் பிரவேசிப்பதில்லை
1: ஆட்டுக்குட்டியானவரின்
0: ஆட்டுக்குட்டியானவரின்
1: ஜீவ புஸ்தகத்தில்
0: ஜீவ புஸ்தகத்தில்
1: எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்
0: எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்
1: அதில் பிரவேசிப்பார்கள்
0: அதில் பிரவேசிப்பார்கள். யாரு பிரவேசிக்க முடியும்? ஜீவ புஸ்தகத்துல நம்ம பேர் எழுதப்பட்டுதான் நம்ம அதுல பிரவேசிக்க முடியும். அப்ப ஆண்டு கேட்கணும், ஆண்டு என் பேரை சீஃப் போஸ்டர் எழுதிருங்கப்பா, என் சீஃப் போஸ்டர் என் பேர் எழுதிருங்க அப்படின்னு நம்ம ஒரு நாளும் கேட்கணும். சீஃப் போஸ்டர் பேர் எழுதப்படணும், ஆண்டு கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என் பேரை சீஃப் போஸ்டர் எழுதுங்கப்பா, எழுதாம இருக்கணும், இன்னைக்கு எழுதிருங்கப்பா, இன்னைக்கு எழுதுங்க ஆண்டவரே என் பேரன்னு சொல்லி நம்ம கேட்கணும். எனக்கு கடைசி வினாடியில் இருக்கும், அல்லேலூயா. ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது, கடைசி வினாடியில் இருக்கும். ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே என் பேரை சீஃப் போஸ்டர் எழுதுன்னு சொல்லி. யார் பேர் சீஃப் போஸ்டர் எழுதுறாரு வாசி பாருங்க, பிலிப்பியன் புத்தகம் 4:3
1: அன்றியும்
0: அன்றியும்
1: என் உத்தம கூட்டாளியே
0: என் உத்தம கூட்டாளியே
1: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி
0: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி
1: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்
0: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்
1: அவர்கள் கிளம்பந்தோடும்
0: அவர் கிளம்பந்தோடும்
1: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட
0: மற்ற என் வேலையாட்களோடும் கூட
1: சுவிசேஷ விஷயத்தில்
0: சுவிசேஷ விஷயத்தில்
1: என்னோட கூட
0: என்னோட கூட
1: மிகவும் பிரயாசப்பட்டார்கள்
0: மிகவும் பிரயாசப்பட்டார்கள்
1: அவர்களுடைய நாமங்கள்
0: அவருடைய நாமங்கள்
1: ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது
0: அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில். கர்த்தர் ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது சுவிசேஷ அறிவிக்கிறதுக்கு அவரை பாருங்க, ஒரு வேலைக்கு ஊழியம் செய்யலாம் இல்ல ஊழியத்துக்கு மற்ற ஊழியத்தை தாங்கலாம், ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது உங்க பேர் எங்க எழுதிடுறாரு? நம்ம பேரை ஜீவ புஸ்தகத்துல எழுதிடுறாரு. ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது நம்ம பேர் ஜீவ புஸ்தகம் எழுதுறாரு. ஹல்லேலூயா. ஊழியத்துக்காக பிரயாசப்படும் போது நம்ம என்ன செய்வோம், நம்ம பேரை என்ன பண்ணிடுறாரு, ஆண்டவரே சீஃப் போஸ்டர் எழுதி வச்சிடறாரு. அதனால நம்ம உங்க நம்முடைய பிரயாசங்கள் எதுவுமே என்ன செய்ய வீணாகாது, கத்து பார்த்துட்டே இருப்பாரு. ஒரு வாழ்க்கை நினைக்கல, நம்ம பிரயாசப்படுறது ஆண்டவருக்கு எப்படி தெரியும், நம்ம ஊழிஞ்சது எப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? 56 வாசிக்கிறோம், 8 வாசித்து பாருங்க, நம்ம அலைச்சல கூட கத்துற என்ன செஞ்சிருக்கிறாரா, கணக்குல வச்சிருக்கிறாரா.
1: என்
0: அலைச்சல்களை
1: தேவரீர் எண்ணி இருக்கிறீர்.
0: நம்ம அலைச்சல் என்ன செஞ்சிருக்கிறா, தேவரீர் எண்ணி இருக்கிறீர். நம்ம ஒவ்வொரு அலைச்சலையும் அவர் எண்ணி வச்சிருக்கிறாரு. அப்படியானா நீங்க ஊழியத்துக்காக பிரயாசப்படுறது, ஊழியத்துக்காக உதவிச்சிருத கத்தர் மறந்துடுவாரா? கட்டாயம் மறக்கவே மாட்டார். உங்க பேர் எங்கதான் இருக்குது சொல்லுங்க, சீவப்புஸ்தகத்துல எழுதியிருந்தா தான் எங்க போக முடியும், நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். எபிரேயன் புஸ்தகம் 6:10
1: ஏனென்றால்
0: உங்கள் கிரியையும்
1: நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும்
0: செய்து வருகிறதினாலும்
1: தமது நாமத்திற்காக
0: கர்த்தருடைய நாமத்திற்காக
1: காண்பித்த
0: அன்புள்ள பிரயாசத்தையும்
1: மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே.
0: தேவன் என்ன செய்வது, எப்படிப்பட்டவர் அல்ல, அணிந்துள்ளவர் அல்லவே. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக ஊழியம் செய்யறதையும் செய்து வர்றதையும் அவர் என்ன செய்ய, தம்முடைய நாமத்துக்காக பிரயாசப்படுறது அவர் மறந்து போடுறதுக்கு அவர் எப்படிப்பட்டவர் அல்ல, அணிந்துள்ளவர் அல்ல. உங்க பேர் கட்டாயம் சீஃப் போஸ்டர்ல எழுதி வச்சிருப்பாரு. ஹல்லேலூயா. சீஃப் போஸ்டர் பேர் எழுதுறதா எங்க போக முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். சீஃப் போஸ்டர் பேர் எழுதாட்டா பரலோகத்துக்கு போக முடியாது. யார் பேர் சீஃப் போஸ்டர் எழுதுவாரு, ஊழியத்துக்காக பிரயாசப்படுவா, மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள வாசிங்க பிலிப்பியர் இன்னொரு வாசிப்பேன், பிலிப்பியர் 4:3
1: அன்றியும் என் உத்தம கூட்டாளியே,
0: என் உத்தம கூட்டாளியே,
1: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி,
0: அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி
1: உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன்,
0: உன்னை வேண்டிக் கொள்கிறேன்.
1: அவர்கள் கிளம்பந்தோடும்,
0: அவர் கிளம்பந்தோடும்,
1: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட,
0: மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட
1: சுவிசேஷ விஷயத்தில்,
0: சுவிசேஷ விஷயத்தில்
1: என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள்,
0: என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள்.
1: அவர்களுடைய நாமங்கள்,
0: அவருடைய நாமங்கள்
1: ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது.
0: ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. யார் பேரு ஜீவ புஸ்தகம் இருக்குது? ஊழியர்க்காக சுவிசேஷக்காக பிரயாசப்படுற பேர் எங்க இருக்குது? ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது. அல்லேலூயா. உங்க நீங்க செய்யற ஒவ்வொரு உதவியும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். கர்த்தருக்காக ஊழியம் செய்தாலும் மறக்க மாட்டார். கர்த்தருக்காக கொடுக்கறவங்களையும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 10:20.
1: ஆகிலும்
0: ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக
1: நீங்கள் சந்தோஷப்படாமல்,
0: நீங்கள் சந்தோஷப்படாமல்
1: உங்கள் நாமங்கள்,
0: உங்கள் நாமங்கள்
1: பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார்.
0: உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதுக்காக நினைச்சீங்க சந்தோஷப்படுங்க. நம்ம போறோம், எங்க ஆண்டவருக்குனால ஆண்டவர் ஊழியத்துக்கு எடுத்துட்டு பிசாஸ் ஆண்டவர் உடனே துரத்திடுறாரு. அதுக்கு நீங்க சந்தோஷப்படாதீங்க. என்ன செய்யணுமா? நம்ம பேர் எங்க எழுதிருக்கணுமா? பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கிறதுக்காக நீங்க சந்தோஷப்படுங்க. அப்ப நம்ம ஊழியம் செய்யும் போது நம்ம பேரை எங்க எழுதிடுறாரு சொல்லுங்க? சீபுஸ்தத்துல எழுதிடுற பரலோகத்தின் பேர் எழுதி வச்சிருக்காரு. இன்னொரு வாசிப்பெல்லாம் தைசை எல்லாம் வாசிங்க, உச்சாம இருங்க. அப்பதான் வசனம் நம்ம உள்ளத்துல ஆண்டவர் நம்ம உள்ளத்துல எழுதி தருவாரு. நம்ம வசனத்தை தியானிக்கணும். அப்பதான் நம்ம பரலோகம் போக முடியும். வசனத்தை நம்ம அசதியா இருக்கவே கூடாது. இது வரைக்கும் ஆண்டோட பார்த்து கேட்டிருக்கோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்க அன்பான் இயேசுத்து வழி நடத்துற எங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வேறாய்த்தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா, உம்மோடு இணைத்துக் கொள்ளுங்கப்பா, உண்மை சார்ந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம்டா இருக்கட்டும். நன்மையினால முடிச்சு விட்டி காத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். கத்தாவே, வருஷத்து நன்மையினால முடிச்சுட்டி பாதையெல்லாம் நெய்யா பொழிவுன்னு சொன்னீரே, அப்படியாக ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்க. வியாதி சகல வியாதியும் குணமாக்குங்க. சகல நோயும் குணமாக்குங்க. சகல பலவீனத்தையும் குணமாக்குங்க. மந்திரம் செவினை உடைத்து போடுங்க. பிசாசுங்கிற அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாகாத மக்களுக்கு திரும்ப நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்து தரணும். சுகப்பிரசவத்துக்காக காத்திருக்க மக்களுக்கு நல்ல சுகப்பிரசவம் தரும். வியாதிகள்லாம் நீங்கி போடுங்கப்பா. அன்றுவரே அப்பா, மந்திரம் செய்வனே எல்லாம் உடைத்து போடுங்க. கரம் பிடித்து நடத்துங்க. அந்த கர சக்தியிலிருந்து விடுதலை செய்யுங்கப்பா. ஆத்தும நேசரையும் அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாச்சு பேக்கிறோம். நான் எல்லாவற்றையும் சேர கத்துன்னு சொன்னீங்கப்பா. நீங்க தான் செய்யணும். உங்க நாமந்தான் மங்கிப்படணும். கரம் பிடித்து நடத்துங்க. உன்னதாவில் நிரப்புங்க. உன்னதக்கில் நிரப்புங்க. உன்னத பல தர இடக்கட்டுங்க. கீழே மூடிக்கோங்க சப்பா. நானே அவற்றீச்சரை கத்துன்னு சொன்னீங்க. நீங்க தான் செய்யணும். உங்க நாம் மக்கிப்படுமையா? தொழிற்சிற குடும்பங்களை ஆசிர்வீங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிர்வீங்க. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. ஆண்டு வரையும் அப்பாமையை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் ஞாபகத்தை தாரும். நல்லா படிக்க கிருபை தாரும். செபிக்கிற பிள்ளைகளா மாத்துங்க. சிறு பிள்ளைகளா நல்லா செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்யுங்க. நானே இல்லாவ டீச்சரை கத்தனை சொன்னீங்க. கரம் பிடித்து நடத்துங்க. உன்னதவில் நிரப்புங்க. உன்னதக்கில் நிரப்புங்க சப்பா. பலத்தால் இடக்கட்டுங்க ராச்சா அப்பா. கவலைகள், சோர்வுகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த விடுதலை தாங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. பொறுப்படுத்து கத்துக்கோங்க ஏசப்பா. ஆசீர்வதி உயர்த்துங்க. எல்லா துதிக்கா நாம மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்தர் நமச்சவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவீங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 93 84 84 13 99 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட் ஆகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஆராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
3: எங்களின் எழுதும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: நம்ம வாசிக்க கேட்ட 91 சங்கீதம் 3 வசனம்.
1: அவர் உன்னை வேண்டனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார்.
0: ஆமா மேனவர்களே, இந்த பொல்லாங்க நிறைய இந்த உலகத்துல வாழ்றோம். இனிமேல் அடிக்கடி வரப்போது நிறைய கஷ்டங்கள், கண்ணீர்கள், ஆபத்துகள், பத்துக்கள் நிறைய இருக்கும். ஆனாலும் கத்தர் நினைச்ச கத்தர் தேடுறவங்களை நினைச்சாரு, வேடண்டி கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பிப்பார். இன்னும் உமைக்காரம் நோய் வந்தாலும் சரி, தேங்காய் காய்ச்சல் இருந்தாலும் சரி, கொரோனா கொள்ளை நோய் வந்து என்ன கொள்ளை நோய் உலகத்தில் வந்தாலும் ஆண்டவராக இயேசுக்கு திரும்பி வேடண்டிய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி நம்மளை என்ன செய்வாரா, தப்பிப்பார். அல்லேலூயா. நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து கர்த்தர் மாத்திர உறுதியை பற்றி கொண்டா போதும், எந்த கொள்ளை நோய் நம்மளை தொட முடியாது. எந்த வேடன் யாரு பிசாசு அவன் வைக்கிற கண்ணிக்கு நம்மள விலக்கி காத்துக்கலாம். பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கொள்ளை நோய் பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்லு, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி நம்ம தப்பு வைக்கிற தேவன் நம்மளே தேவன், கலங்க வேண்டாம். அவர் உறுதியா பற்றி பிடித்து கொள்ளணும். நம்ம செவத்தில் உரிய தரித்திருக்கணும். வேத வாசிக்கலையும் குடும்பச்சம் பண்றதுலயும் எல்லாருக்கும் வீட்லயும் குடும்பச்சம் பண்ணணும். அப்ப கர்த்தர் வேலடிச்சு காத்து கொள்வாரு. அல்லேலூயா. யார் வீட்டிலாம் குடும்பச்சம் பண்றோமோ வேலடிச்சு கர்த்தர் காத்து கொள்வார். நம்ம நடந்தாலும் உட்கார்ந்தாலும் சபத்தோடு துதியோடு இருக்கும்போது எந்த வேடன் யாரு பிசாசு வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் நம்ம தப்பிப்பார். அது மாத்திரம் வாசிக்க கட்ட சங்கீத புஸ்தகம் 49 சங்கீதத்துல 15 வசனம்.
1: ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
0: பாதாளத்தின் வல்லமைக்கு என்ன செய்கிறார், நம்மள தப்புவித்து மீட்பார்.
1: அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்.
0: பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்புவித்து மீட்பார், அவர் நம்மள ஏற்றுக்கொள்ள. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா. பாதாளம் நம்மள என்ன செய்ய முடியும், ஒரு நாளும் மேற்கொள்ள முடியவே முடியாது. பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்புவித்து மீக்கிறதேவன். எந்த பாதாளமும் நம்ம மேற்கொள்ள முடியாது. எத்தனை பாதாளங்கள் நமக்கு ரோதம் வந்தாலும் நம்ம வெளிப்படுத்தும் விசேஷத்துக்கு வாசிக்கிறோம். 6:8 வாசித்து பாருங்க. பாதாளம் பின் செல்லுமாமா, அப்படி வந்தாலும் நம்மளை என்ன செய்ய, பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்புவித்து மீக்கிற தேவன்.
1: நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது.
0: பாதாளம் என்ன செஞ்சிச்சு, அவன் பின்னால சென்றுச்சு. இங்க என்ன சொல்றாரு கர்த்தர், நமக்கு பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மள என்ன செய்றாரா, தப்புவித்து மீட்பார். அல்லேலூயா. மீட்பார் மாற்றல நம்மள என்ன செய்வாராம், நம்மள அவரு ஏற்றுக்கொள்ளுவாரா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா. நம்ம எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம், நம்ம எதை பார்த்தும் பயப்பட, பாதாளம் ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது, பாதாளம் தொடவே முடியாது. ஒவ்வொரு நாள் நம்ம செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், கர்த்தரோடு இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வீட்டுல குடும்பச்சம் பண்ணணும். எப்போது நம்ம வீட்டுல நம்ம உள்ளத்துல நம்ம செபிச்சும் துதிச்சுட்டே இருந்தோம்னா எந்த பாதாளம் மேற்கொள்ள முடியாது, எந்த கொள்ளை நோய் நம்மள மேற்கொள்ள முடியாது, எந்த வேடனுடைய கண்ணி நம்மள மேற்கொள்ளவே முடியாது. அதை பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா கடைசி நாளுடைய காரியங்கள் இப்ப நடந்து கொண்டு இருக்கு. மலேசியால எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர வெள்ளம், நீங்களா பாத்திருப்பீங்க, பயங்கரமான வெள்ளம் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவருடைய பிள்ளைகளை என்ன செய்வாரு, எல்லாத்தையும் தப்புவித்து நம்மள என்ன செய்யறாரு, காக்கிற தேவன். எதை பார்த்து நான் பயப்பட வேண்டாம். நம்ம எல்லாம் செபிக்கணும், அதிகமா செபிக்கணும், அதிகமா தேவனோடு உறவாடணும், அதிகமா ஆண்டு பாதத்துல காத்திருக்கணும். அது மாத்திர காலையில எந்திரிச்சு கர்த்தருடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து செபிச்சுட்டு தான் நம்ம வெளியே போகணும். அப்ப தேவனுடைய பாதுகள் நமக்கு எப்பவுமே கூட இருக்கும். நம்ம வெளியே போய் எந்திரிச்சு போய் சும்மா போயிடக்கூடாது. காலையில எந்திரிச்சதும் கொஞ்ச நேரம் செபிச்சு பைபிள் வாசித்து ஆண்டோட வார்த்தையை நம்ம தியானித்து போகும்போது அந்த நாளெல்லாம் உங்களோடு கர்த்தர் கூட இருப்பாரு, உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். எந்த தீங்கு நம்மள தொடவே முடியாது, எல்லா தீங்குக்கு நம்மள விலக்கி காப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்ம தப்புக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் தியானிக்க போறோம். முதலாவதாக பார்க்கிறோம் தானியேல் புஸ்தகம் 6:16.
1: அப்பொழுது ராஜா
0: கட்டளையிட
1: அவர்கள் தானியேலை கொண்டு வந்து
0: அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள்.
1: ராஜா தானியேலை நோக்கி,
0: நீ
1: இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன்
0: உன்னை
1: தப்புவிப்பார் என்றான்.
0: ஹல்லேலூயா. ஒரு புரட்சியாதி ராஜா அறிஞ்சிருக்கிறாரு, நீ இடைவிடாம நீ ஆராதிச்சுட்டே இருக்கப்பா, உன்னை என்ன சொல்வது, நீ இடைவிடாத ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். எதுல இருந்து? சிங்கத்தின் வாயிலிருந்து. ஹல்லேலூயா. சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிப்பார் என்று சொல்லி தவியார் அந்த ராஜா, ஆண்டவர் அறியாத ஒரு ராஜா தான் அவர் சொல்றாரு, நீ இடைவிடாம ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிப்பார். அப்ப நம்ம இடைவிடாம ஆராதிச்ச போதும், அவர் நம்ம எந்த சிங்கமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி நம்மள நினைச்சுவாரு, நம்மளை தப்புவிப்பார். இடைவிடாம தூச்சிட்டும் சோத்திரம் பண்ணிட்டு உள்ளத்துல பாட்டு பாடிட்டும் ஆண்டவரை ஆராதிச்சே இருந்தா நம்மளை தப்பிப்ப, எந்த எந்த ஆபத்தை மேற்கொள்ள முடியவே இல்லை, எந்த விபத்து வந்தாலும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. எந்த நிலைமையிலும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நம்மளை தப்பு வைக்கிற தேவன். நீங்க அங்க கலங்க வேண்டாம், கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளோட கூட இருந்து நம்மளை நடத்துகிற தேவன். 2 தீமோத்தேயு 1:4
1: என் முன்னோர்கள் முதற்கொண்டு

0: தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்,
1: ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். சித்திரத்தோடு தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இது ஒண்ணு பெரிய காரியம் இல்லையே. நம்ம இங்க இருந்து எருசலேம் போய் ஆராதிக்கணும் தான் நம்ம கஷ்டம். நம்ம எங்க இருந்தாலும் சித்திரத்தோடு தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தா நம்ம அவர் தப்பிப்பார். நம்ம ஆராதித்தா போதும், அவர் நம்மளை தப்பி வைக்கிற வல்லவரா இருக்க. சிங்கத்திலிருந்து தானியில தப்பி வைத்த தேவன் உங்களே கைவிட்டுருவாரா? நிச்சயம் விட மாட்டார். நம்ம இடவிடாமல் அவர் ஆராதித்து துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் செவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மளை அவர் தப்பி வைப்பார். அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நம்ம என்ன செய்யணும்? இடவிடாம ஆராதிக்கணும். இங்க சொல்றாரு எப்ரேயின் புஸ்தகம் 12:28.
0: ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம்,
1: நான் பெறப்படுற ராஜ்யம் என்ன ராஜ்யம்? அசைவில்லாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் நாம்
0: பயத்தோடும்
1: பக்தியோடும்
0: தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி.
1: பயத்தோடும் பக்தியோடும் அந்த ஆராதனை எப்படி இருக்கணுமா? தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி
0: கிருபையை பற்றி கொள்ள கடவும்.
1: கிருபையை பற்றி கொள்ள கடவும். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய முடியும். அவரை தேவனுடைய கிருபையை நம்ம என்ன செய்யணும்? பற்றி கொள்ளணும். ஆராதனை செய்யும் போது கர்த்தர் தானியில் இடவிடாம ஆராதித்தார். சிங்கத்தின் கையிலிருந்து அவரை காத்தார். சிங்கங்கள் அப்படிதான் போட்டிருக்கு. ஒரு சிங்கம் இல்ல, சிங்கங்கள் அப்படி போட்டிருக்குது. அப்ப நம்மளையும் கர்த்தர் நிச்சயமா தப்பிப்பார். யாரும் பயப்பட வேண்டாம். இந்த புது வருஷத்துல பயங்கரமான கஷ்டங்களா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை இடவிடாமல் ஆராதிக்க வேண்டும். ஹலிலூயா ஹலிலூயா
0: ஹலிலூயா.
1: நம்ம எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். அப்போஸ்தலரின் நடுவடிக்கை புஸ்தகம் 26:7.
0: இரவும் பகலும்
1: பாத்தீங்களா, இரவும் பகலும்
0: இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற
1: இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற
0: நம்முடைய 12 கோத்திரத்தாரும்
1: நம்முடைய 12 கோத்திரத்தார். அந்த 12 கோத்திரத்தார் என்ன செஞ்சிருக்காங்க? இடைவிடாம இரவும் பகலும் இடைவிடாம ஆராதித்திருந்தாங்களா நம்ம முற்பிதாக்கள். அப்ப இது நம்ம அது மாதிரி தான். நம்ம என்ன செய்யணும்? இனிமேலும் இடைவிடாம துதிச்சி ஸ்தோத்திரம் பண்ணி அன்று ஓட்டு இருந்தோம்னா எந்த சிங்கமும் மாறிக்கொள்ளாது. கெச்சிக்கிற சிங்கத்தை போல எலும்புற பொல்லாத பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது. எந்த ஆபத்து பத்தி நமக்கு வராது. இந்த உலகத்துல என்ன ஆபத்து வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்மளும் தேவன் பாதுகாப்பார். அல்லேலூயா. எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்ன சரி, இடைவிடாம தேவனை ஆராதித்து கொண்டிருக்கணும், துதிச்சு கொண்டிருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கணும். நிச்சயமா தேவன் நம்மளை தப்பிப்பார். ரெண்டாவதாக நம்ம ஆசிக்கு கேட்ட 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம் எப்படி எப்ப தப்பி வைக்கிறார பாருங்க. 1:10.
0: அப்படிப்பட்ட
1: மரணத்தினின்றும்
0: அவர் எங்களை தப்புவித்தார்.
1: அவர் எங்களை தப்புவித்தார்.
0: இப்பொழுதும் தப்புவிக்கிறார்.
1: இப்பொழுதும் தப்புவிக்கிறார்.
0: இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம்.
1: இன்னமும் தப்பிப்பார் என்று சொல்லியிருக்காங்க. கர்த்தரை நம்பி இருந்தாங்க. நம்மளும் அவரை நம்பி இருக்க வேண்டிய, என்ன மரணம் வந்தாலும் நம்ம தப்புவிக்க ஒரு வல்லவராக இருக்கிற அவரை முழுமையா நம்ப வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை முழுமையா நம்பி இருக்கணும். நம்மள போதும், வேற ஒன்னும் ஆண்டவர் கேட்கலாம். அவர் நம்பி அவங்க இன்னமும் தப்பிப்பாருன்னு சொல்லி அவங்க அப்போஸ்தலர் ஆதி அப்போஸ்தலர்கள் அப்ப கர்த்தரை நம்பி இருந்தாங்க. அதே போல நம்மளும் கர்த்தரை நம்ப வேண்டும். எல்லா சூழ்நிலையும் அவரே நம்ப வேண்டும். கர்த்தரை தப்பிப்பார், எல்லா இக்கட்சியங்களும் விடுவிப்பார் சொல்லி அவரை நம்ப வேண்டும். தாவீது ராஜா சொல்றாரு 62:8.
0: ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள்.
1: எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எந்த நேரத்திலும் அவரை நம்புங்க. யாரை நம்ப வேண்டாம், அவரை நம்புங்க. எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். நிச்சயமா உங்களை கட்ட எல்லா இக்கட்டுக்கும் தப்பிப்பார். எந்த மரணம் என்ன பிரச்சனை வந்தாலும் கத்து நம்மளை தப்பிப்பார். நம்ம கலங்க வேண்டாம். நம்ம அவர் முழுமையா நம்பினா போதும். ஆபிரகாம் பத்தி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ரோமர்கள் நிறுவம் 4:18.
0: உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு
1: தகப்பனாவதை
0: நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும்.
1: ஆபிரகாமுக்கு 100 வயசாயிடுச்சு, சாராளுக்கு வயசாயிடுச்சு, நம்பருக்கு என்ன செய்யல, ஏதுவே இல்லாம இருந்தோம்.
0: அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான்.
1: ஆபிரகாம் என்ன செஞ்சாரா?

0: நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவருக்கும் அவங்க மூலியமா வந்ததுதான் இஸ்ரேல் சந்ததி. நம்பிக்கை பெரிய காரியம், நம்ம நம்பணும் எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நம்ப வேண்டும். நம்பிக்கையோட விசுவாசிடுறான். அப்புறம் அவங்களுக்கு 100 வயசு, சாராவுக்கு 90 வயசு, எல்லாமே அவங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஆனா நம்புறதுக்கு எதுவே கிடையாது, குழந்தை கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை எதுவே கிடையாது. ஆனா அவங்க நம்பி இருந்தாங்க. அதனால கர்த்தர் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இன்னைக்கு அவங்கள நிமித்தாதான் இஸ்ரேல் சந்ததி உருவாயிருக்கு. அதனால நம்ம நம்புவோம், ஆபிரகாம் போல நம்புவோம், பரிசுத்த பவுல் அவங்கள நம்பினாங்க, தாவீது நம்பி இருந்தாங்க, நம்ம அவரை நம்புவோம். முதல்ல நம்ம இடைவிடாம ஆராதிக்கணும், ரெண்டாவது அவரை முழுமையா நம்பணும். நம்பிக்கையே எனக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரோமர்கள் நிருபம் 15:13
1: பரிசுத்தாவின் பலத்தினாலே,
0: பரிசுத்தாவின் பலத்தினாலே
1: உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு.
0: நம்பிக்கை பெருகும்படிக்கு எப்ப நமக்கு பரிசுத்தா நமக்கு நம்பிக்கை பெருகும்? பரிசுத்தாவின் பலம் அவர் நமக்குள்ள வந்துட்டாருனா அதங்க வேதத்துல வச்சுக்கிறேன். பரிசுத்தாவின் வரும்போது அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவினர் வரும்போது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடீஸ்வரன் சாட்சியா இருக்கு. அந்த பலன் நமக்குள்ள வரணும். பரிசுத்தாவின் பலத்தினால் நம்பிக்கை என்ன செய்தா பெருகும்படிக்கு. பரிசுத்தாவின் நமக்குள்ள இருந்தார்னா நமக்கு நம்பிக்கை பெருகும். நம்ம ஆண்டவரே பரிசுத்தாவின் அபிஷேகம் சம்பூர்ணமா தாங்கப்பா, கொஞ்சம் கொஞ்சம் வேண்டாப்பா, சம்பூர்ணமா தாங்க கேட்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றும் கத்தரிச்சா, இதோ மாம்சமணி யார் மேல ஆவிய ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ம கேட்கணும், கேட்டுத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தாறு ஆண்டவரே, தனியா என்னால வாழ முடியாது. அதனாலதான் இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லியிருக்காரு, பரிசுத்தாவி வந்து நமக்கு துணையாளரா, அந்த துணையாளர் நமக்குள்ள வந்துடணும். நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும். பரிசுத்தாவின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும். பரிசுத்தாவின நமக்குள்ள வந்துட்டாருன்னா நமக்கு நம்பிக்கை பெருகும். ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்வோம். முதல்ல நம்ம தப்பு வைக்கணும், என்ன செய்யணும்? இடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது நம்ம தப்பு வைக்கணும்னா என்ன செய்யணும்? கர்த்தரை என்ன செய்யணும்? நம்பணும். எக்காலத்திலும் எந்த காலத்தையும் அவர் நம்பி இருக்கணும். என்ன வந்தாலும், என்ன நடந்தாலும், மகிழ்ச்சியா இருந்தாலும், எல்லா நாளும் எக்காலத்தில் அவர் நம்ப வேண்டும். நம்பி இருந்தா போதும், கர்த்தர் நிச்சயமா நம்மள ஆண்டவர் ஆசிரிக்க ஒரு வல்லவரா இருக்கிறார். நம்ம நம்பணும், வேற ஒண்ணு நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கல, அவர் நம்ப வேண்டும். மூன்றாவதாக எப்ப நம்மளை தப்பிப்பாரா? லூக்காவின் சுவிசேஷம் 21:36
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி.
0: இனி சம்பவிக்க போற பூமி அதிர்ச்சி, இன்னும் ஆண்டவர் கொள்ளை நோய் பகல் மீதமான இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது? பூமி அதிர்ச்சி, எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சகலமான காரியங்கள் நிறைய நடக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, நீங்க வீட்டுல வாசிச்சு பாருங்க, மத்தியில சுவிசேஷம் 24 வாசித்து பாருங்க, என்னெல்லாம் நடக்க போகுது ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அதான் இனி நடக்க போற இவைகளுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணுமா? தப்பி. இனி நடக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்புன்னு என்ன செய்யணுமா? வாசி.
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிக்க.
0: இனி நடக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க.
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு.
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னா, மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரம் எண்ணப்படும்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். விழித்திருங்கள் என்றார். விழித்திருக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எனக்கு செவ்வாய் தாங்கப்பா, விண்ணப்பத்தினா வைத்தாங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணப்பா. நடந்தாலும் உட்கார்ந்தாலும் இயேசுவோட பேசிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நீங்க இயேசுவோட பேசினவங்களுக்கு எல்லா ஆலோசனையும் தந்து கொண்டே இருப்பார். நீங்க எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எல்லா ஆலோசனையும் தருவாரு. அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. இனி நடக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும்னா, இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னா எப்பொழுதும் செவமணி விழித்திருக்கணும். செவந்தான் செவச்சு இனி சம்பவிக்கிற இவைகளுக்கெல்லாம் தப்பணும். அது மாத்திரல, மனுஷக்கும் வர வரப்போற அவருக்கு முன்பாக நம்ம பாத்திரம்னா என்னப்படணும்னா என்ன செய்யணும்? எப்பொழுதும் செவமணி விழித்திருக்க வேண்டும். வேற எதுவுமே செய்ய முடியாது, எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இறுதியும் கர்த்தரோடு இருந்து வேலை செஞ்சாலும் நடந்தாலும் போனாலும் இறுதியும் கர்த்தரோடு இசைந்திருக்கணும். அப்ப நமக்கு எந்த ஆபத்து வித்து வராது. அதான் எப்பொழுதும் இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமரன் முன்பாக நிற்க பாத்திரனை என்னப்படணும், எப்பொழுதும் செவம் பண்ணி என்ன செய்யணுமா? விழித்திருக்கணும். செவமனை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என் கிருபி நாவி விண்ணப்பத்தினை தாங்கப்பா, நான் செபிக்கணும். ஆண்டவரே, சொல்லி கேட்போம். முதல்ல என்ன செய்யணும், இது தப்புன்னு என்ன செய்யணுமா, இடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை நம்பணும், நம்பர் எப்ப பரிசுத்தன் பலத்தினால நமக்கு நம்பிக்கை பெருகுன்னு வாசிக்க கேட்டோம். மட்டும் கத்தளை வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களான் பாரு இசித்து வழி நிறுத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வல்லம்ல தேவனை கத்தாவே, மை போற்றுகிறோமே வாழ்த்துகிறோம் அணுகிறோம் கத்தாவே. ஆண்டியா எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ரெண்டு பேராது மூணு பேராது நாமத்தில் எங்கே குடியிருக்கீங்களோ உங்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீர் ஆண்டவரே. ஐயா ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். சமாந்தி சந்தோஷத்தை தர முடியாது செபிக்கிறோம். பலவீனத்தை மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் உடைத்து போட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீர்லாம் துடைக்க வேண்டும் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுற எல்லா பிரச்சனைகள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தர முடியாது செபிக்கிறோம். கொரோனா கொள்ளை நோயிலிருந்து விடுதலை கொடுங்க ஏசப்பா. மேக்கரன் வியாதியிலிருந்து விடுதலை தாங்க. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவரையும் குணமாக்கிருங்க ஏசப்பா, குணமாக்கிருங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே நீங்க தான் சுகமாக்கணுமே. டெங்கு காய்ச்சல கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ விதத்துல கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. அவங்க கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் தொடங்க, பிரச்சனையால் நீக்கிருங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாய் நோக்கி நம்ம அன்றாடி செபிக்கிறோம் ஐயா. அதிசயங்களா அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய சப்பா. வேண்டி குளிர்ந்திருக்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சிற எங்கள் பரம தகப்பனே கோடி கோடி ஸ்தோத்திரம். அண்டவரே வீசிங்க வியாதியை குணமாக்குங்கப்பா. வீசிங்கனாலே எத்தனை பேர் மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாங்க ஏசப்பா. குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்கிற ஏசப்பா, கெஞ்சி கேட்கிறோம் அண்டவரே. இப்படி வல்லமை அவங்களுக்கு இறங்கி குணமாக்குங்கப்பா. 107 சங்கீத 20 வசனத்துல சொன்னீரேன், வசனத்தை அனுப்பி குணமாக்குன்னு சொன்னீரப்பா. குணமாக்க முடியாது செபிக்கிறோம் கத்தாவே. குணமாக்குங்க தலைவலியை குணமாக்க, தலைப்பாரத்தை குணமாக்கப்பா அண்டவரே. தலைவலியை குணமாக்க, நரம்பு பலவீனப்பட்ட மக்களை குணமாக்க. நரம்புலால எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களப்பா. லாங் குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா. பரலோக தேவனே ஒரு வீசம் வல்லமை அவங்களை மூடட்டு, அக்கினி மூடட்டு ராஜா. ஐயாமை துதிக்கிறோம் தகப்பனையுமே ஸ்தோத்திர. வேலையில பரமோசன் மக்களுக்காக செபிக்கிறோம். வேலையில பரமோசன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக செபிக்கிறோம். வேலை கன்ஃபார்மாக்கணுமே. கஷ்டப்படுற மக்களுக்காக செபிக்கிறோம். கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் தொடங்க சப்பா. கத்துடைய பிரசனம் மூடிக்கொள்ள முடியா செபிக்கிறோம் தகப்பனையுமே. நோக்கி நாங்கள் கெஞ்சுக்கிறோம் ஐயா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்தை தாங்க. வேலை இல்லாத மக்களுக்காக செபிக்கிற வேலையை தாங்கப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யப்பா. கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்ய, உதவி செய்ய சப்பா. அண்டு வரே கடன் பிரச்சனைலாம் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. உள்ளத்திலையும் வெளியிறங்குமா அற்புதத்தை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். வியாதியை குணமாக்குங்க சப்பா. பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க. காத்துக்கோங்கப்பா. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும். தேவைக்கிருவை எல்லாரையும் சொல்ந்து கொள்ளட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கரண் அப்பாமே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பது செய்யப்பா. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. குடும்பத்துல எத்தனை குடும்பங்களை சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லப்பா. அன்றைய துணையோர் வேலையை கிடைச்சி வேலையை இழந்திருக்காங்கப்பா. அவங்களுக்கு எல்லாம் நோக்கி செபிக்கிறோம். வேலை கொடுங்கப்பா. பிரச்சனையை மாத்திருங்க சப்பா. எல்லா மக்களும் செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிகான மகிமையும் மகத்துவத்தையும் மக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சரை அஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம செபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
3: 81 94 192 81 44 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
4: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
4: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவரே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
4: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
5: உங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website andabjesus.com. God bless you.

0: ஆண்டவரை இயேசுகிட்ட எப்படி இருந்தாரு, பரிசுத்தாவியில நிறைந்தவரை. நம்மளும் பரிசுத்தாவிக்குள்ள ஜெபம் பண்ணணும். தீத்து 3:7 வாசிக்கிறோம். பரிசுத்தாவி எப்படி பெற்றுக்கொள்ளுமா, சம்பூர்ணம் பெற்றுக்கொள்ளும். வாசிங்க, நீங்களே எல்லாம் எடுத்துக்கோங்க.
1: அவர் நமது இரட்சகராகிய
0: இயேசு
1: கிறிஸ்து மூலமா
0: அந்த
1: பரிசுத்த ஆவியை
0: நம்மில்
1: சம்பூரணமாய் பொழிந்தருளினார்.
0: நம்ம எப்படி பெறுகிறாரா, சம்பூரணம். அந்த அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவி எவ்வளவு பெற்றிருந்தாரு, பரிசுத்தாவில நிறைஞ்சிருந்தார். வாசிங்க, லூக்கா 4:1.
1: இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய்.
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு, பரிசுத்தாவினால நிறைந்திருக்கிறாரு. பரிசுத்தாவில் நிறைந்திருக்கிறார். நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளும், பரிசுத்தாவை எப்படி பெற்றுக்கொள்ளணும், சம்பூர்ணம் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. தீத்து 3:7 வாசிக்கிற, எப்படி பெற்றுக்கொள்ளணுமா, பரிசுத்தாவினை சம்பூர்ணம் பெற்றுக்கொள்ளணும். நிறைய பேர் அன்னி பசுல பேசுறதே இல்ல, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதும் இல்ல. நிறைய பேர் ஆண்டவற்றை கேட்கறதும் இல்ல. கேட்கணும், கேளுங்க, அப்புறம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டா தானே கொடுப்பாரு, கேட்கட்டி இப்படி தருவாரு. கேட்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்பதான் நம்ம அன்னி பசுல செபிக்க முடியும். நமக்கு என்ன செபிக்கணும், இனிமேல வர காலங்கள்ல பயங்கரமான காலங்கள் வரப்போகுது. இப்பே பாருங்க, நிறைய பேருக்கு வேலை இல்ல, எவ்வளவோ கஷ்டம் பாருங்க. வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்கறதில்ல, வேலைக்கு போனா சம்பளம் இருக்கிறதில்ல. இப்படி பயங்கரமான உபத்திரத்துல ஜீவிக்கிறோம். இனிமேல் வரும்போது பயங்கரமான காலங்கள் வரப்போகுது. அப்ப நம்ம எப்படி ஜீவிப்போம், அதான் சொல்றாரு. நீங்க என்ன செபிக்கணும் உங்களுக்கு தெரியாது, அதனால நீங்க என்ன செய்யுங்க. ரோமர்கள் 8:26.
1: அந்தபடியே
0: ஆவியானவரும்
1: நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம்
0: ஏற்றபடி
1: வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல்
0: இருக்கிறபடியா
1: ஆவியானவர் தாமே
0: வாக்கு கடங்காத
1: பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
0: பரிசுத்தம் நமக்குள்ள இருந்து அறிஞ்சிருவாரு. நமக்கு வேண்டிக் கொள்ளுது இன்னும் நம்ம அறியாம இருப்போம். பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல், அதுக்குதான் பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். சும்மா கை தட்டுறதுக்கு இல்ல, சும்மா நம்ம ஏதோ ஒரு காரியத்துக்கு இல்ல. பரிசுத்தன் அபிஷேகம் நமக்குள்ள இருந்தானா, நமக்காக எப்படி ஜெபம் பண்ணுவாரா, வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு ஜெபம் பண்றாரு. அதுக்குத்தான் பரிசுத்தன் தேவை. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்வோம். அபிஷேகம் இன்னைக்கு பெற்றுக்கொள்ளட்டா, திரும்ப கிடைக்குமா நம்ம சொல்ல முடியாது. இதுதான் இதை கர்த்தர் சொன்னார், கடைசி நாள் மாம்சமான யாவர்வேல் ஆவிய ஊற்று எங்களை குமாரன் குமார்த்தியும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அப்புறம் உங்க வாலிபர்கள் தரிசனம் பார்ப்பாங்க, மூப்பர்கள் செப்படம் ஊழிக்காரன் மேலேயும் ஊழிக்காரி மேலே ஆவி ஊற்றி அவங்க என்ன செய்வாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹலேலூயா. பரிசுத்தன் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுக்குத்தான் பரிசுத்தன் அபிஷேகத்தை நம்ம கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு. நம்ம கேட்டு என்ன செஞ்சிடணும், பெற்றுக்கொள்ளணும். முதல் பார்த்தோம், முதல்ல எப்படி இருக்கணும், கர்த்தராக இயேசுக்கிறது வரும்போது நம்ம எப்படி இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும், பரிசுத்தாவில நிறைஞ்சி நம்ம செபிக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்தாவில நிறைஞ்சி செபிக்கணும். அவர் 1000 பரிசுத்தவன்களோடு வரப்போறாரு. அப்ப நம்ம என்ன, இப்ப நம்ம செபிச்சா தான் வருகைக்கு நம்ம பரிசுத்தவன் இருந்தா தான் நம்மளை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருப்பார். இப்படி செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும்னு சொல்லி பரிசுத்தவரை சகல காரியத்தை நம்மளை போதிப்பார். 1 Joan 2:27 என்ன சொல்றாரு, நீங்க பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு சகலத்தை குறித்தும் போதிக்கும். வாசிங்க,
1: நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது
0: ஒருவரும்
1: உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை.
0: ஒருவரும் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், போதிக்க வேண்டாம். நம்ம பெற்ற பரிசுத்தவனை எல்லா கருத்தையும்
1: அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது.
0: அந்த அபிஷேகம் என்ன செய்யறாரா, சகலத்தை குறித்து நமக்கு போதிக்கிறார். அபிஷேகத்தை அதுதான் பெற்றுக்கொள்ளுங்க. அன்னி பாசில பேசுங்கன்னா யார் பேசுறீங்க, பேச மாட்டேன்றீங்க. ஒரு நாள் கிடைக்க கூடாத காலம் வரும். அப்ப நீங்க என்னதான் அழுது முட்டி மோதினாலும் கிடைக்காது. இப்ப கிடைச்சா, இப்ப கேட்டாதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. 3வதாக பாருங்க, 1 Thessalonians 4:16-17.
1: ஏனெனில்
0: கர்த்தர் தாமே
1: ஆரவாரத்தோடும்,
0: கர்த்தர் எப்படி வரப்போறா, ஆரபாரத்தோடும்
1: பிரதான தூதனுடைய சத்தத்தோடும்
0: தேவ எக்காலத்தோடும்
1: வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
0: அப்பொழுது
1: கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள்.
0: கிறிஸ்துக்குள்ள யாரெல்லாம் மரிச்சவங்களோ அவங்க என்ன செஞ்சிருவாங்க, முதலாவது எந்திரிப்பாங்க.
1: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்,
0: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்
1: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக,
0: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
1: மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு,
0: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
1: இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
0: நாம் எப்படி செய்ய இவ்விதமாய் கர்த்தரோட கூட எப்போது இருப்போம். அப்ப இந்த உலகத்துல பரிசுத்தமா இருந்தோம்னா கிறிஸ்துக்களை மறித்தாலும் கூட, நம்ம ஒரு வழிக்கு ரகசிய வருகைக்கு நம்ம இருக்காம இறந்து போனாலும் கூட கிறிஸ்துக்களை மறித்தனு முதலாவது நம்ம தான் எந்திரிப்போம். அல்லேலூயா. அதுதான் அது கர்த்தர் எப்படி வரப்போறா, ஆரவாரத்தோடும் கர்த்தருடைய ஆரவாரத்தோடும் பிரதான தூதரை சத்தத்தோடும் தேவ காலத்தோடு வரும்போது கிறிஸ்துக்களை மறித்தவங்க என்ன செய்வாங்க, முதலாவது எந்திரிப்பாங்க. ரெண்டாவது இப்ப நம்ம உயிரோடு இருக்க நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். சரி, உயிரோடு இருக்கிறவங்க அத்தனை பேருமே எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. எல்லா உயிரோட இவ்வளவு சனங்கள் இருப்பாங்க, அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா, இல்லவே இல்லை. கர்த்தர் சொல்ற உயிர் உள்ளோன்னு பேர் கொண்டிருந்தோம் செத்து அந்த சூழ்நிலையில இராதபடிக்கு இருக்கிறவங்க தான் எடுத்து பாஸ்ட் பாருங்க. வெளிப்படுத்தும் விசேஷம் 3:1
1: சர்தை சபையின் தூதனுக்கு,
0: தூதனுக்கு
1: நீ எழுத வேண்டிய என்னவெனில்,
0: நீ எழுத வேண்டிய என்னவெனில்
1: தேவனுடைய
0: ஏழு ஆவிகளையும்
1: ஏழு நட்சத்திரங்களையும்
0: உடையவர் சொல்லுகிறதாவது
1: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்,
0: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்.
1: நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம்,
0: செத்தவனாயிருக்கிறார். அப்ப உயிருள்ளவரை நம்ம இருக்கணும்னு சொன்னா நம்ம எப்படி இருக்கணும், செவிக்கணும், துதிக்கணும். ஆண்டவர இருக்கிறவங்க தான் பரலோக ராஜ்யத்துல போக முடியும் இல்லையா. நம்ம நம்ம கிரிய வந்து நம்ம உலகத்திற்கும் போது நான் கிரியை செய்தாதான் கர்த்தருக்காக எதையாவது கிரியை செய்யணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், இல்லாட்ட கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். செய்யும்போது ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். உயிர்களும் யாரே என்ன செய்யறாரு, கர்த்தர் என்ன செய்யறாரு, எடுத்துக்கொள்ற. அப்பதான் வாசித்தோம், மறந்துட்டீங்களா, வாசிங்க, பைபிள் வச்சுக்கணும். நீங்க கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனோடும் தேவக்காலத்தோடும் கர்த்தர் வருவார். வரும்போது என்ன செய்வோம், மத கிறிஸ்துக்கள் மறித்தவங்க முதலாவது எந்திரிப்பாங்க. அப்ப அதுக்கு பிறகு என்ன செய்வோம்,
1: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்,
0: நம்ம உயிரோடு இருக்கும் நாமும்
1: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக,
0: கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
1: மேகங்கள் மேல் அவர்களோட கூட
0: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
1: இவ்விதமா எப்பொழுதும்
0: கர்த்தரோட கூட இருப்போம். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்னா நம்ம உயிர்களோட இருக்கணும்னு என்ன செய்யணும், கர்த்தர் எப்போதும் செபிக்கணும், துதிக்கணும். யார் உயிர் உள்ளவங்க கர்த்தருடைய வேதம் சொல்லு பாருங்க, 1 Johannes 5:12
1: குமாரனை உடையவன்
0: ஜீவனை உடையவன்
1: தேவனுடைய குமாரன் இல்லாதவன்,
0: தேவனுடைய குமாரன் யாருக்குள்ள இல்லையோ
1: ஜீவன் இல்லாதவன்.
0: அப்ப குமாரன் உடையவன் பரிசுத்தம் நிறைஞ்சி பரிசுத்தம் கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க, ஜீவன் உடையவளா இருப்பீங்க. பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாம அப்படியே நேரத்தில் வந்து நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா குமாரன் உடையவன் சீவன் உடையவன், குமாரன் இல்லாதவன் சீவன் இல்லாதவன். பரிசுத்தாவி நமக்குள்ள இருந்தா தான் அவர் தான் குமாரனுடைய ஆவியை நமக்காக தந்திருக்கிறாரு இல்லையா. அவர்தான் வாசிக்கிறார் கலாத்தியர் புஸ்தகம் 4:6 பாருங்க. நீங்க பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள மாட்டேன்றீங்க, வாசிங்க.
1: மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால்,
0: நீங்க புத்திரராய் இருக்கிறபடினா
1: அப்பா பிதாவே
0: என்று கூப்பிடத்தக்கதாக
1: தேவன் தமது குமாரனுடைய ஆவியை
0: உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அதுதான் இங்க சொல்ற குமாரன் இல்லாதவன் சீவன் இல்லாதவன். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அன்னை பாசல் நிறைஞ்சி கர்த்தர் வரும்போது நம்ம இருந்தா தான் ஜீவனுடையவனா இருப்போம். அப்பதான் ஆண்டவர் அதான் அவங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு உயிர் உள்ளவர் என்று சொல்றாரு. நம்ம குமாரன் இல்லாம பரிசுத்தாவினர் இல்லாம வெறுமே போய் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போகவே முடியாது. அருமையானவர்களே, நீங்க என்னதான் செஞ்சாலும் அப்ப பாத்துக்கலாம் நினைச்சீங்கன்னா முடியாது. கர்த்தர் திடீர்னு வருவாரு, குமாரோட ஆவி இல்லாதவன் நீங்க உயிர் உள்ளன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த உலகத்துல நம்ம கர்த்தர் கொடுக்கப்பட்ட நாட்கள்ல பரிசுத்தன் அபிஷேகத்தில் இறைஞ்சி அபிஷேகத்தில் அது ஆவியில எப்படி இருக்கணுமா, வெளிப்படுத்தல் 3:17
1: இப்படி நீ குளிருமின்றி
0: அனலுமின்றி
1: வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன்,
0: இப்போ ஆவியில் எப்படி இருக்கும், நம்ம பரிசுத்தன் இருந்தா நம்ம எப்படி இருப்போம், ஆவியில அனலா இருப்போம். அல்லேலூயா. அபிஷேகம் நமக்குள்ள இருந்தா தான் நம்ம குமாரனுடையவன். அப்புறம் அபிஷேகம் இல்லாதவங்க என்ன செய்யறாங்க, ஜீவன் இல்லாதவங்களாயிருவா. அருமையானவர்களே, இந்த நாள்ல கர்த்தர் கொடுத்த நாட்கள வேஸ்ட் பண்ணிடாதீங்க. யோவான் சுவிசேஷம் 14:23.
1: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
0: ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால்,
1: அவன் என் வசனத்தை கை கொள்ளுவார்,
0: அவனில்
1: என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம்,
0: வசனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கை கொள்ள வேண்டும். தேவன் கொடுத்த வசனத்தை, ஒவ்வொரு வசனத்தையும் கை கொள்ள வேண்டும். இந்த நேரம் வரைக்கும் ஆண்டவர் வார்த்தை கேட்ட நாம் இப்பொழுது செபிக்க போறோம். சேர்ந்து செபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம், மெய் போற்றுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக கூட ஆனக்குடி ஸ்தோத்திர ராஜா. அன்பின் தகப்பனே, இந்த அப்பாவுடைய சிமுள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் அதிகமா நீர் ஆசீர்வித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். நன்மையான காரியத்தை செய்ய முடியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிற யாரால அலர்ஜினால கஷ்டப்படுறாங்களோ சுகமாக்குங்க ஏசப்பா. கேன்சர் வியாதிகளால் கஷ்டப்படுற மக்களை சுகமாக்குங்க ஆண்டவரே. தகப்பனையுமே துதிக்கிறோம், தகப்பனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. என்னென்ன பலவீனத்தில் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. கண்பாறை குறைவுள்ள மக்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம், கண்பாறை தாரும் ஆண்டவரே. மனம் திரும்பி தேடம் எண்டிக்கொள்ள உதவிச்சிங்கப்பா. பயத்தோடு பக்தோடு தொழுது கொள்ளணும் ஆண்டவரே. ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியா செபிக்கிறோம். சிவுள்ள பிதாவையுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு வாழ்க்கையிலும் என்ன தேவையோ நீர் அறிந்திருக்கிறப்பா. மனிதர் முகத்தை பார்க்கிற நீ இருதயத்தை பார்க்கிற தேவன். ஒவ்வொருவர் தேவையும் சந்தித்து நிறைவேற்றி தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனையுமே நோக்கி கெஞ்சுறோம். கை கால பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க. எத்தனையோ பேர் முட்டி வழியால் கஷ்டப்படுறாங்க ராஜா, அவங்களெல்லாம் குணமாக்குங்க தகப்பனே. கண்மணி ஆகிய தேவனையுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இறக்க செய்யப்பா, கிருபை செய்யுங்க சப்பா. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். கடன் கஷ்டங்களை படுற மக்கள் கண்ணீரெல்லாம் தொடுங்க. கடனால கஷ்டப்படுறாங்க, கண்ணீர்னால வேதனையால எத்தனையோ மக்கள் இருக்காங்கப்பா. கடன் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாத்திருங்க ஆண்டவரே. இறக்க செய்யுங்க சப்பா, கிருபை செய்யுங்க சப்பா. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. அபிஷேகத்துல நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க சப்பா. அப்பா எல்லாரும் செபிக்கிற மக்களா மாற்றுங்க, துதிக்கிற மக்களா மாற்றுங்க, ஆராதிக்கிற மக்களா மாற்றுங்க சப்பா. அன்பின் தகப்பனையுமே துதிக்கிறோம். காய்ச்சல்னால பலவீனத்தால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கிருங்க அன்பின் ஆண்டவரே. நானே நல்ல மைப்பன் சொன்னீங்க, நீங்க தான் நல்ல மைப்பனாக இருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தி செல்ல உங்களை பார்த்து செபிக்கிறோம். ஆண்டவரே, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. கேசில் இருக்கிற மக்களுக்கு வெற்றி தாங்க ஏசப்பா. சமாளாத மக்களுக்கு சமானத்தை கொடுங்கிறாச்சா. ஐயாமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா அற்புதிச்சிங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. தேவை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவை பிரசுரம் மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அன்பின் தகப்பனையை இறக்கச்சிங்க, இறக்கச்சிங்க ஏசப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க ஏசப்பா. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ராஜா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. படிக்கிற சிறு பிள்ளைகள் கூட தேவனை தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஏசப்பா. நான் மாம்சமான யார் மேலே நாவி ஊற்றுவேன். அவர் அவன் குமாரரும் குமார்த்தியும் தீர்க்கு தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொன்னீங்களே அப்பா, எல்லா சிறு பிள்ளைகளும் ஆவி ஊற்று ஆண்டவர். தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய மக்களாக மாற்றுங்க. பெரியவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லணும் ஆண்டவர். உங்களிடத்துல வாஞ்சியோடு தாகத்தோடு அப்பாவை தேடணும், எண்டிக்கொள்ளும், அறிந்து கொள்ளும் விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும் ஆண்டவர. அன்பின் தகப்பனையும் ஒவ்வொரு பேரையும் நீங்க வைத்திருக்க சீப்பஸ்டர் எழுதி கொள்ள முடியாச்சு விக்ரம் ஐயா. அன்பின் தகப்பனையும் துதிக்கிறோம். நாட்கள் பொல்லாத ஆனப்படினால காலத்தை பிரயோஜனம் கொடுத்து குடிக்கிற மக்களாக மாற்றுங்க ஆண்டவர. அப்பா, எல்லாரும் நல்லா செவிக்கணும் ஐயா, துதிக்கணும் ஐயா, ஆராதிக்கணுமே, அறிந்து கொள்ளணும். சர்ச்சுக்கு வர்றதுக்கு வாஞ்சோடு வரணும் அப்பா, தாகத்தோடு வரணும் அப்பா, ஓடி வரணும் ஆண்டவர. பொறுப்பிடுங்க, கரம் பிடித்து நடத்துங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகிழ்ச்சியில் தரும் எங்களை அன்பு ரச்சர் யஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் அமைச்சரித்து கேட்டுவிட்டார், கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது ₹200 அல்லது ₹300 அல்லது ₹500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 944-30-780-19, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆப் பரோடா, குன்னூர் 1-49-10-00-00-2229 என்ற எண்ணிற்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1-33-10-00-00-2624 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: Harvest Palms. Harvest Palms is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்துக் கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னா ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுன் கரம் ஒழித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒண்ணு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டான ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: சிறிய மாணவர்களே, உங்களின் அனைகள் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is aslinkaram@gmail.com. Our website, andatjesus.com. God bless you.

0: யோவான் சுவிசேஷம் 14 2-3
1: என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்
0: நான் போய்
1: உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே
0: நீங்களும்
1: இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்
0: சொன்னார். கத்தர் போயிருக்கிறார், திரும்ப மறுபடி வரப்போறாரு, வந்து நம்மள என்ன செய்ய போறாரு, அவரிடத்துல சேர்த்துக் கொள்வேன் சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டு வந்து திரும்ப நம்மளையில நினைச்சாரு, அவர் இடத்துல நம்மளை என்ன செய்ய போறாரு, சேர்த்துக்கொள்ள போறாரு. அதான் பிலிப்பியர்ல எழுதியிருக்கிறாரு, பத்து பவுல் எழுதியிருக்கிறாரு, பிலிப்பியர் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது
0: அங்கே இருந்து
1: கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: என்ன செய்யணும் இரட்சகர் என்ன செய்யணும் வர்றதுக்காக எப்போ வருவாரு நம்ம உள்ள ஏங்கிட்டு இருக்கு இல்லையா, எப்போ வருவாரு அவர் வருகையில் நம்ம ராஜ்யத்துக்கு போகணும். இந்த உலகத்தில் பாடுகள்லாம் நம்மளால் சகிக்க முடியல, ஆண்டவரை சீக்கிரம் வாங்க. நம்மள அறியாமல் இந்த வார்த்தை நமக்குள்ள வருது, கர்த்தர் வருகை ரொம்ப சமீபம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் என்ன செய்யணும், கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்கு போய்தான் ஆகணும். இந்த உலகத்திலே நம்ம யாரும் இருக்கவே முடியாது, எவ்வளோ பெரிய பணக்காரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஏழை இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த வீட்டில் இந்த உலகத்துல நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்கிறதுக்கு முடியாது. ரெண்டு இடம், ஒன்னு பரலோகம், இன்னொன்னு என்ன, நரகம். அதனால நம்ம ஒரு நாள் இந்த நம்ம ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு பிரிய வேண்டிய நாள் ஒன்று இருக்கு. கத்திர பிரியமா வாழ்ந்தோம்னா எங்க போவோம், பரலோகத்துக்கு போவோம். கத்திர பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தா எங்க போவோம், நரகம்தான். ரெண்டு வாழ்க்கை தான். ஆண்டவர் வருகை ரொம்ப சமீபம், நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதாவது நம்ம பார்க்குறோம், கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனால் நம்ம என்ன செய்யணுமா பாருங்க, கர்த்தர் ராஜ்யத்தை நம்ம ஒவ்வொருவரும் விரும்பணுமா வாசித்து பாருங்க. எபிரேயன் புஸ்தகம் 11:16.
1: அதையல்ல
0: அதிலும்
1: மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள்,
0: பரமதேசத்தையே விரும்பினார்கள்.
1: ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறது இல்லை.
0: பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி விரும்பினவங்களை என்ன செய்யல, அவர்கள் வந்து பார்த்து அவருடைய தேவனை சொல்றதுக்கு ஆண்டவர் என்ன செய்யலையா, வெட்கப்படவில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே,
0: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ண விருப்பான மக்களை வேணும் பரலோகத்துக்கு போகணும். அப்ப பரலோகத்துக்கு போகணும் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம், பாவம் கட்டாயம் செய்ய மாட்டோம். ஐயோ அந்த காரியம் கர்த்தர் பிடிக்காது, நான் இதை செய்ய மாட்டேன், இந்த காரியம் எனக்கு ஆண்டவர் பிடிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எப்போ அவர் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம உள்ளத்தில் ஒரு விருப்பம் இருக்கும்போது நம்ம கட்டாயம் பாவம் செய்ய மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, பரலோக ராஜ்யம்தான் நமக்கு சொந்தம். அப்போ அந்த நமக்குள்ள இந்த விருப்பம் இருந்தால் கட்டாயம் நம்ம என்ன செய்ய மாட்டோம், கர்த்தர் பிரியமில்லாத காரியத்தை செய்யவே மாட்டோம். அல்லேலூயா. அதனால கர்த்தர் சொல்கிறாரு, அவருடைய தேவைன்னு சொல்றதுக்கு அவர் என்ன செய்யலையா, வெக்கப்படவே இல்லை. அல்லேலூயா. நம்ம வாஞ்சை எப்படி இருக்குது, நம்ம உள்ளத்தின் வாஞ்ச நம்ம இருதயத்துக்கு தெரியும், நம்ம எப்படி என்றோ என்னன்னு சொல்லி. நம்ம உண்மையாக வாஞ்சித்தோம்னா கர்த்தர் நிச்சயமாக அந்த பரலோக ராஜ்யத்தை நம்மளை ஆயத்தப்படுது. அந்த நான் எங்கே இருக்கணும், அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புறது. பார்த்தீங்க, நம்ம எங்கே விரும்புவது, கர்த்தர் என்ன விரும்புகிறாரு, நான் எங்கே இருக்குன்னு அவர்கள் என்னோட கூட இருக்க விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. என்னதான் வாழ்ந்தாலும், இந்த குளத்தில் கோடி வருஷம் வாழ்ந்தாலும், இருந்தால் 95 லெட்டர் 100 வயசு அவ்வளோதான், அதுக்கு மேலே யாரும் இருக்க முடியாது. அதுக்கு நம்ம போகணும்னு சொன்னால் என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி நம்ம பரம ராஜ்யத்தை நம்ம விரும்பணும். அல்லேலூயா. கொலோசேயர் புஸ்தகம் 3:2-3
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: மேலானவைகளே நாடுங்கள்.
1: பூமியில் உள்ளவைகளை அல்ல,
0: பூமிக்குரிய காரியம் நம்ம தேட வேண்டாம்,
1: மேலானவைகளே நாடுங்கள்.
0: பூமிக்குரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருவாரு, கட்டாயம் தருவார். அல்லேலூயா. நம்ம மேலானை நாடும்போது நம் பூமிக்குரிய காரியங்கள் என்ன வேணும், எல்லாம் என்னென்ன தேவை சொல்லி அவர் தம்முடைய பிள்ளைகள் கட்டாயம் கொடுக்கிறார், கொடுக்க அறிந்திருக்கிறார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, கட்டாயம் தருவார். அதான் சொன்ன சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டியா இருக்கும். கத்தர் தேடவங்களுக்கு ஒரு நன்மையும் மேலானவைகள் அவர் ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருக்கணும். எப்பயாவது ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் வருக சமீபம் அது அதுக்கு முன்னால நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் கர்த்தர் ராஜ்யத்தில் அவர் மடியில நம்ம இருக்கணும். ஹலேலூயா. அதுதான் என்னுடைய வாஞ்ச, என்னோட விருப்பம்லாம் அதுதான். இந்த உலகத்தில் ஒண்ணு வேண்டாம். நான் பிறந்த நாள் இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டேன். இனிமேல் கண்ணை மூடிட்டா கர்த்தர் ராஜ்யத்தில் அவருடைய மடியில் உட்கார், அதுதான் என் தியாகம் வாஞ்செல்லாம். இந்த உலகத்தில் எவ்வளோ பாடுபட்டாச்சு, இனிமேல் பரலோகத்தில் போய் அவர் மடியில் உட்காரணும். அல்லேலூயா. அதுக்கு தான் மேலானவர்களை நம்ம நாட வேண்டும், மேலானவர்களை நாட வேண்டும். எபிரேயன் புஸ்தகம் 13:16
1: நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை.
0: இந்த இடத்துல என்ன இல்லை, நிலையான நகரம் இங்க நமக்கு இங்க இல்லை.
1: வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம்,
0: வரப்போறதையே நாடி தேடுகிறோம். இயேசுக்கு வருக போற வரத்தான் நம்ம நாடி தேடுகிறோம். எப்ப இயேசு வருவார், எப்ப நம்மளை கூட்டு போவார், அதுதான் நம்ம தேடுகிறோம். யார் யார் எப்படியோ நான் அதுதான். கர்த்தர் எப்போ வருவாரு தேடிச்சு ஒரு நாள் ஏக்கத்தோட நாடி தேடுகிறோம். ஏன்னா இந்த நிலையான நகரம் நமக்கு இல்லை. இந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் நிலையானது அல்ல. மாடி மேல மாடி கட்டினாலும் என்னதான் நம்ம செஞ்சாலும் நம்ம எல்லாம் பண தேவையில்லை. நம்ம நிறைய பணம் இருந்தாலும் நம்ம அது நம்ம என்ன செய்யறது, இந்த உலகத்தில் ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. கொண்டு போக முடியுமா? முடியாது. நம்ம தான் பணம் கேட்கறதுக்கு எதுக்குன்னா சுவிசேஷம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அறிவிக்கணும். அறிய தேவனை அறியாத மக்களை அறிந்துக்கணும். அது ஒரே ஒரு வாஞ்சதான் எல்லாத்தையும் நம்ம பணம் கேட்கறோம். எல்லாம் நினைச்சுக்கிறாங்க, என்னடா பணம் கேட்டே இருக்கிறாங்களே, ஏன் பணம் இப்படி கேட்கறாங்க, பணம் பணம் அலையிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஏன் படத்தை கேட்கிறேன்னு சொன்னா சுவிசேஷம் எல்லா மக்களுக்கு அறிவிக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அறிஞ்சது போல அந்த மக்கள் அறியாத மக்களும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படி ஒரு நாள் அறியாம இருந்தோம், கர்த்தர் நமக்கு அறியக்கூடிய கிருபை கொடுத்தார். இப்ப நம்ம அறிந்தது போல மற்ற மக்களும் என்ன செய்யணும், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் கர்த்தர் போதுமான அளவு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த பஞ்சமும் இல்லை, கத்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. நம்ம எப்ப எழுந்துட்டுங்கன்னா சுவிசேஷத்தை என்ன செய்யணும், அறியணும். இப்ப பாருங்க இந்த டிவிலாம் பாத்தீங்கன்னா நிறைய என்ன மாதிரி பார்வையில்லாதவங்க எல்லாம் போன் பண்ணி கேட்டே இருக்காங்க. எப்பம் இப்ப எப்பம் ரேடியோ எப்படி கேட்கணும், நம்பர் கொடுங்க, நாங்க எப்படி இதெல்லாம் பார்க்கணும், டிவியில என்ன எப்படி பார்க்கணும், எல்லாம் கேட்டே இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வாஞ்ச தாக்கம் இயேசு அறிய வேண்டும் சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க ஒவ்வொருத்தரும் கேட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ரெண்டு போடாத வரும், நாங்கள் எப்படியாவது ஏசு அறியணும், எங்களுக்கு வந்து எஃப்எம் ரேடியோ கேட்டு நம்பரை கொடுங்க, இல்லாட்டா தேவனுடைய வசனத்தை எப்படி டிவியில் பார்க்கலாம், எங்களுக்கு வந்து இந்த பத்திரிக்கை எங்களுக்கு வாசித்து கொடுங்க, அந்த பத்திரிக்கை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நாங்கள் அதை பார்த்து பார்த்துக்குவோம், நாங்கள் ஏசு அறிஞ்சிக்கணும், நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவ்வளோ வாஞ்சி கூட கேட்குறாங்க. நமக்கு இருக்கிறவங்களுக்கு தான் தயவு செய்ய வாஞ்சையும் இல்லை, தாகம் இல்லை, யாருக்காவது சொல்லணும்னு சொல்லி அந்த வாஞ்சையில். ஆனால் பார்வை இல்லாதவங்க அவ்வளோ வாஞ்சியாக இப்போ கேட்குறாங்க. அல்லேலூயா. இந்த வாஞ்சை கொடுத்தது யாரு, ஆண்டவரையே இயேசு கிறிஸ்து. அதுக்கு தான் பணம் தாங்க. ஐயோ சாப்பிட்டு இல்லையே, சாப்பிட்டு பிஞ்சு போய் சுவர் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகுது, இதுக்கு தான் பணத்தை கேட்குறேன். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கத்தர் போதுமான அளவு கொடுத்துருக்குறாரு. ஒரு நன்மையுமே குறைபடாது, குறைவே இல்லை. அதனால தான் இந்த சிகிச்சை எப்படியாவது அறிவிக்கணும், அதுக்கு தான் பணம். 2 Corinthians 5:1-2
1: பூமிக்குரிய
0: கூடாரமாகிய
1: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்,
0: நம்முடைய வீடு அழிந்து போனாலும்
1: தேவனால கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு.
0: அந்த தேவனால் கட்டப்பட்ட என்ன வீடு, கைவேலாத நித்திய வீடு
1: பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
0: பரலோகத்திலே உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
1: ஏனெனில்
0: இந்த கூடாரத்திலே
1: நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம்.
0: இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை, அந்த ராஜ்யத்து மேல நமக்கு வாஞ்சை தாக இருக்கணும். அப்ப இந்த உலகத்தில் நினைச்சு

0: எங்க கர்த்தரை பத்தி பேசுவாங்க, எங்க ஆண்டவரை பத்தி பேசுவாங்க, எப்ப கேட்கலாம் நமக்குள்ள அந்த வாஞ்சி வரும். அது இந்த பூமிக்குடி கூட என்ன செஞ்சிடும், அழிஞ்சு போயிடும். அதுதான் நம்ம சரீரம். இந்த சரீரம் என்னதான் இருந்தாலும் பூமிக்குடி கூடாரம் அழிஞ்சு போயிடும். பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் இருக்குது, அதை நம்ம போகணும்னு நமக்குள்ள வாஞ்சேன். ரெண்டாவது ஆசனம்,
1: ஏனெனில் இந்த கூடாரத்திலே
0: நாம் தவித்து
1: நம்முடைய பரம வாசஸ்தலத்தை
0: தரித்துக்கொள்ள
1: மிகவும் வாஞ்சவுள்ளவளா இருக்கிறோம்.
0: எப்படி இருக்கிறோம், மிகவும் வாஞ்சவுள்ளவளா இருக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம போகணும். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம், எல்லாரும் நம்ம இன்னைக்கு ஆண்டவர் எப்படி, நான்லாம் ஒரு நாள் ஆண்டவர் அறியாம இருந்தேன், ஆண்டவர் அறியாம எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தேன். கர்த்தரை தேடி வந்தார், அல்லேலூயா, கர்த்தரை தேடி வந்தார். நான் அவரை தேடி போல, அவர் என்னை தேடி வந்தார், அவர் தான் என்னை தேடி வந்தார். அது போல நம்மள மாதிரி இருக்கு மக்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தேடணும். கர்த்தர் ராஜ்ய தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும். ஒவ்வொருத்தரும் பூலகத்தின் கூடாரத்தை நம்பி வாழக்கூடாது, கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஒவ்வொருத்தரும் போகணும். அப்படி போனா என்ன செய்யணும், பரலோக ராஜ்யத்து மேலே நமக்கு என்ன வேணும், வாஞ்ச விருப்பம் இருந்தால் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலாம். அதான் ஆண்டவர் சொன்னார், அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லா இருந்தா உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களை என்னோட சேர்த்துக் கொள்வேன் சொல்லியிருக்காரு. அந்த ராஜ்யத்து அந்த தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்ச. ஹல்லேலூயா. கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். இது வரைக்கும் ஆண்டோட வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப ஜெபிக்க போறோம். எங்கள் அன்பார் இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மை துதிக்கிறோம், மை போற்றுகிறோம், மை வாழ்த்துகிறோம், வணங்குறோம் அப்பா. அப்போ அந்த நிகழ்ச்சி பார்த்துக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வர தாங்க, செவிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, அம்மை ஸ்தோத்திரமே வண்டி கொள்ள மை சார்ந்து கொள்ள கிருவச்சிங்கப்பா. அண்டு வரே எத்தனையோ குடும்பங்களில் வேலை கிடைக்காதபடிக்கு போட்டி போறாமல் இருக்குதாப்பா. வேலை அவங்களுக்கு கிடைச்சி வேலை செய்கிற இடத்துலையும் நல்ல சமாதானம் சந்தோஷத்தை தாரும். அண்டு வரே உங்களை பார்த்து விழுந்து நாங்களுக்கு செபிக்கிறோம். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வைத்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிப்பிடட்டும் ஐயா. ஆண்டவரே எத்தனையோ நோய்கள் அப்பா, எத்தனையோ சனங்கள் வியாதினாலும் நோயினாலும் பலவித்தினாலும் கஷ்டப்படுறாங்களப்பா. ஒவ்வொரு மேலையும் தேவனுடைய பிரசனம் வல்லமை இறங்கட்டும், அக்கினி மூடட்டும், தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எல்லா பலவீனத்தையும் வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. மகத்தான காரியத்தை செய்யுங்க, மகிமையான காரியம் செய்யுங்க. கர்த்தருடைய பிரசனம் மூடட்டும், அக்கினி மூடட்டும். ஆண்டவரே வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்து தாருங்க, வேலையில் உயர்வை தாரும், உயர்வராத தடைகள் எல்லாம் நீக்கி போடுங்க, கஷ்டத்தெல்லாம் மாற்றி போடுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்கிற மக்கள் வெற்றி தாங்குவாங்க, நாமத்தை மாத்திரம் மையப்படுத்துங்க. பிரிந்து கொடுமை அணைக்க கொடுமையா, டைபஸ் ஆகணும்னு நினைக்கிற மக்கள் டைபஸ் ஆகக்கூடாதப்பா. குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்த முடிச்சு தாண்டவரே, நீர் அற்புதத்தை செய்ய ஆசீர்வைத்து உயர்த்துங்க. அண்டவரே அப்பாவை துதிக்கிறோம், படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் நல்ல மதிப்பினாங்க பாஸ் பண்ணணும். உங்க மகத்துவம்ல நாமத்தை மகிப்படுத்துங்க, ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மாய்க்கு செலுத்துறோம், யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீவரம் பரமபிதாவே. ஆமே கத்திர ஜீவத்தை கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: Harvest Pumps. Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high pressure homogenizers, high pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is a chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com.

0: harvestbombs@vsnl.net.
1: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாத மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவிலெல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெல்லாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானோ ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்க கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதுல வந்து உங்க அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்க வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்ல. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்ட் போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கைத்துக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரத்தில் வந்துட்டே இருக்கும். யாத்திராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட் எல்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், திடீர்னு புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website andofjesus.in. God bless you.

0: கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு தந்த வசனம் சங்கீத புஸ்தகம் 51:6.
1: இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்.
0: உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். ஆண்டவருக்கு அநேக விருப்பம் உண்டு. நம்ம கர்த்தர் சொல்ற பூமி மேல் அக்கினியை போடணும், இப்பொழுதே பற்றியற விரும்புற, அப்படி நிறைய காரியத்தில் விரும்புறலாம் சொல்லி இருக்கிறாரு. ஆனா கர்த்தர் இன்னொரு விருப்பம் என்ன, நம்ம ஒவ்வொரு உள்ளத்திலையும் உண்மையா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உள்ளத்தினோட உதட்டிலோட நம்ம பேசக்கூடாது, எதை செய்தாலும் என்ன செய்யணும், உண்மையா இருக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புறாரு. நம்ம உள்ளத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கட்டாயம் தருவார். நம்ம உள்ளத்துல உண்மை இல்லாம வாழ்ந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது பிரயோஜனமே இல்லை. நம்ம உள்ளத்துல உண்மையா இருக்கமா. சிலர்லாம் பாத்தீங்கன்னா சொல்றதெல்லாம் எழுதுவாங்க, எதையோ சொல்லுவாங்க, ஆனா உண்மையும் உண்மையா இருக்காது. ஆனா கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன விரும்புறாரா, உள்ளத்துல உண்மை இருக்கணும். உண்மை இருக்க விரும்பலன்னு சொன்ன பரவாயில்ல, உள்ளத்துல உண்மை இருக்கணுமா. நம்ம பேச்சுல, வார்த்தையில, செய்கையில, எல்லாவற்றிலும் உண்மையா இருக்க வேண்டும். நம்மளை அழைத்தவர் எப்படிப்பட்டவர், உண்மை உள்ளவர். 1 Corinthians 1:9 பாருங்க,
1: உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர்.
0: நம்மளை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எங்கேயோ இருந்த, எங்கெல்லாம் இருந்த, நம்ம சேற்றில உளையான சேற்றில கிடந்தோம், நம்ம அங்கிருந்து அழைத்து வந்தார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நம்மளும் ஒவ்வொருவரும் உண்மையா இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழி புஸ்தகம் 20:6.
1: மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்.
0: உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார், உண்மையா இருக்க. நம்ம வாழ்க்கையில் உண்மையா இருக்கான்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, என்னடா பேசுறலாம், பொய்யெல்லாம் பேசுறாங்க. ஆனா வந்து அவங்க, நான் இப்படி இருந்தா அப்படி செய்வேன், இப்படி செய்வேன் சொல்லி தங்களையே பிரஸ்தா பண்றாங்க. அவங்க வாழ்க்கையில் உண்மை இல்லைன்னு சொல்லி நம்ம எத்தனையோ ஜனங்கள் நம்மள பாப்பாங்க. அது மாத்திர ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து பாப்பாரு, ஒரு பக்கம் என்ன, இன்னொருத்தர் என்ன, இன்னொருத்தர் யாரு பாப்பா, பிசாசு நம்மளை பாப்பா. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சிரிப்பான். அவங்க பேசுறலாம், ஏதோ பேசுறாங்க, உண்மை மாதிரி செஞ்சுக்கிறாங்க, ஆனா உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்க வேண்டும். ஏன் உண்மையா இருக்குன்னு தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 17:14.
1: அவரோடு கூட இருக்கிறவர்கள்,
0: அழைக்கப்பட்டவர்களும்,
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும், உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள்.
0: பாத்தீங்களா, கர்த்தரோட இருக்கணும்னு சொன்னா எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், உண்மை. அப்பதான் பரலோக ராஜ்யத்தில் அவரோடு இருக்க முடியும். அழைக்கப்பட்டவர், ரெண்டாவது யாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர், மூணாவது யாரு, உண்மையுள்ளதான் கர்த்தரோட. உண்மையா இருந்தால்தான் கர்த்தரோட இருக்க முடியும். கர்த்தர் நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு கர்த்தரோட இருப்பேன்னு சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது. உண்மையா இருக்கணும், நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்கணும், பேச்சில உண்மையா இருக்கணும், செய்கையில உண்மையா இருக்கணும், கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கறோம் அதுல உண்மையா இருக்கணும். நிறைய பேர் கர்த்தர் சமூகத்துல எதையோ ஒப்பு கொடுத்துருவாங்க, ஆனா கரெக்டா கர்த்தருடைய சமூகத்துல என்ன செய்ய மாட்டாங்க, உண்மையா இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம ஒப்பு கொடுத்ததுக்காக என்ன, தான் யூதா சொல்றாரு, ஒப்பு கொடுத்துல என்ன செய்யணுமா. யூதா 1:4-3
1: ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட, விசுவாசத்திற்காக, நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று.
0: ஒப்பு கொடுத்ததுக்காக என்ன செய்யணும், விசுவாசத்தோடு தைரியமா
1: போராட.
0: ஒப்பு கொடுத்துட்டு நம்ம ஏதோ நம்ம யார்ட்ட சொல்ற, நம்ம வந்து இத இப்படி செய்வோம் அப்படி சொல்லி எங்க சொல்றோம், தேவடைய சமூகத்துலதான். பிரசிங்ல ஒரு வசனம் இருக்கு, மனம் பதறி தேவையில சமூகத்துல எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி. நம்ம ஒப்பு கொடுத்தனா கட்டாயம் அதுல என்ன செய்யணும், உண்மையா இருக்க வேண்டும். ஒப்பு கொடுத்த உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்திருக்கிறாரோ அதுல நம்ம உண்மையா இருக்க வேண்டும். எல்லாத்திலும் உண்மையா இருக்க வேண்டும். அதான் உள்ளத்துல, உள்ளத்துல உண்மை. வெளியே நம்ம உண்மை மாதிரி இருந்துடலாம், ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, உள்ளத்துல உண்மை இருக்க வேண்டும். உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம உள்ளத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய ராஜ்யத்துல யாரெல்லாம் அங்க இருப்பாங்க, அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளதான் கர்த்தர் ராஜ்யத்துல இருக்க முடியும். இந்த உலகத்துல நம்ம உண்மையா இருந்தா தான் கர்த்தருடைய ராஜ்யத்துல இருக்க முடியும். அல்லேலூயா. சரி, யாரெல்லாம் உண்மையா இருந்தாங்கதான் பாக்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் நெகேமியா புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம்.
1: ஆபிரகாமை தெரிந்து கொண்டு,
0: ஆபிரகாமை தெரிந்து கொண்டு
1: அவனை ஊர் என்னும் கல்தேரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி,
0: ஊர் என்னும் கல்தேரை பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி
1: அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர்,
0: ஆபிரகாம் பேரிட்ட கர்த்தர் நீர்
1: அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு.
0: அல்லேலூயா. யாருடைய இருதயம் உண்மையா இருந்து கர்த்தருக்கு முன்பாக? அவருடைய ஆபிரகாமுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தது. நம்ம கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருக்கிறோமா? முடிச்சளவுக்கு எப்படியாவது உண்மையா இருக்க நம்ம பிரேசப்பட வேண்டும். உண்மையா இருக்க வேண்டும், உண்மையா இருக்க பிரேசப்பட வேண்டும். ஆபிரகாம் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்ததுதான். அதனால கர்த்தர் ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? அதிகமா தேவனை ஆசீர்வதித்தார். நம்ம வாழ்க்கையிலும் தேவனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வாஸ்து பாருங்க, ஆதியாம் புஸ்தகம் 24 அதிகாரம் 1 வசனம்.
1: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார்.
0: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானால்
1: கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்.
0: பாத்தீங்களா, ஆபிரகாம் கர்த்தர் என்ன செஞ்சாரா? சகல காரியங்களை ஆசீர்வதித்து வந்தார். கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதிப்பார். நம்ம உண்மையா இருந்தவங்க நம்ம வாழ்க்கையில ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரு நாள் ஆண்டுட்டு கேட்க, நம்மளால முடியாது ஆண்டவர, உண்மையுள்ளா மாறணும் ஆண்டவரே, எனக்கு உதவிச்சேங்க, என்னால முடியல, நீங்க தான் என்ன மாத்தணும், உண்மையா இருக்கணும் சுவாமி, ஒப்பு கொடுத்துல உண்மையா இருக்கணும், பேச்சில உண்மையா இருக்கணும், நான் செய்கையில உண்மையா இருக்கணும். கர்த்தர் என்னை எதற்காக பிடித்தீரோ அதை ஆசையா பின்தொடர்தலையும் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. உண்மையா இருக்க மாதிரி நினைச்சிட்டு உண்மையெல்லாம் போனா கர்த்தர் உண்மையா இருக்கிறார். அழைத்தவர் எப்படி இருக்கிறாரு? உண்மையுள்ளவரா இருக்கிறார். அதனால நீங்கள் நானும் உண்மையுள்ள இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நீதிமணி புஸ்தகம் 28 அதிகாரம் 20 வசனம்.
1: உண்மையுள்ள மனுஷன்,
0: உண்மையுள்ள மனுஷன்
1: பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்.
0: பாத்தீங்களா, உண்மையுள்ள மனுஷன் எப்படி எவ்வளவு ஆசீர்வாதம் பெறுவாங்களா? பரிபூர்ண ஆசீர்வங்களை பெறுவான். நம்ம உண்மையுள்ள இருந்தா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே என்னை உண்மையுள்ளவராய் மாற்றும் ஆண்டவரே. இந்த உலகத்துல எவ்வளவு நாட்கள் நம்ம உண்மையில்லாம வாழ்ந்துட்டோம் ஆண்டவரே. இனிமேலாத நாட்கள்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. கத்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்கள் நிறைவேறியுது. ஒவ்வொரு காரியங்கள் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. எப்ப வருவார் நமக்கு தெரியாது. நம்ம ஆவலோடு ஒரு அருகைக்கு வாஞ்சியோடு காத்திருக்க வேண்டும். அப்பதான் நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். இன்னும் நம்ம வாழ்க்கையிலே நம்ம ஏதோ ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியாது. நம்ம உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். ஆபிரகாம் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையுள்ளவராக இருந்தார். அதனாலதான் கர்த்தர் அவர் சகல காரியத்தை ஆசீர்வித்தார். உண்மையுள்ள மனுஷன் எப்படி ஆசீர்வதப்படுறாங்களா? பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறாங்களா? கர்த்தவே கர்த்தாவே என்னையும் மாற்றும் ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ரெண்டாவது ஒரு பக்தரை பார்க்கிறோம். எண்ணாம் புஸ்தகம் 12 அதிகாரம் 7 வசனம்.
1: என் தாசனாகிய மோசேயோ,
0: என் தாசனாகிய மோசேயோ
1: அப்படிப்பட்டவன் அல்ல,
0: அப்படிப்பட்டவன் அல்ல,
1: என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன்.
0: மோசே வீடெங்கும் உண்மையுள்ள இருந்தாராம். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் மோசையோட முகமுகமா சிநேகிதனோடு பேசுறது போல மோசையோட என்ன எப்படி பேசினாரு? முகமுகமாய் பேசினார். கர்த்தர் நம்ம கூட பேசுறாரா? யோசித்து பாருங்க. யாத்திரா புஸ்தகம் 33 அதிகாரம் 11 வசனம்.
1: ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல,
0: ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல
1: கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார்.
0: கர்த்தர் மோசையோட என்ன எப்படி பேசினாரா? முகமுகமாய் பேசினார். ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா, என்னை உண்மையுள்ளா மாற்றும், என் வாழ்க்கையில உண்மை இருக்கணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்க வேண்டும். அது மாத்திர உபாகம் புஸ்தகம் 34 அதிகாரம் 10-11-12.
1: மோசே எகிப்து தேசத்திலே,
0: எகிப்து தேசத்திலே
1: பார்வோனுக்கும்,
0: பார்வோனுக்கும்
1: அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும்,
0: அவர் எல்லா ஊழியக்காரருக்கும்
1: அவனுடைய தேசம் அனைத்திற்கும்,
0: அவர் தேசம் அனைத்திற்கும்
1: செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த,
0: கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த
1: சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும்,
0: சகல அடையாளங்களையும் அற்புதங்களிலும்
1: அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சியமாய் செய்த
0: இஸ்ரேல் எல்லாருக்கும் முன்பாக பிரத்யட்சியமாய் செய்த
1: சகல வல்லமையான கிரியைகளையும்
0: சகல வல்லமையான கிரியைகளையும்
1: மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால்
0: மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால்
1: கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல
0: கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல
1: ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும்.
0: அதுபடி என்ன சொல்ல இஸ்ரேல் ஒரு தீர்க்கதரிசி கூட அந்த மாதிரி தீர்க்கதரிசி எழும்பினதில்லைன்னு சொல்லி விளங்கும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா கர்த்தர் என்ன மோசை என்ன செஞ்சார்? கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருந்தாரு? உண்மையில இருந்தா நீங்கள் நான் உண்மையிலே இருக்க பிரயாசப்படுவோம். ஆண்டுட்டு உப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் கேட்கணும், நம்ம பிரயாசமாவது படணும். ஆண்டவரே, நான் உண்மையிலா இருக்கணும் எல்லா காரியத்திலும், வேலை செய்யற இடத்துல உண்மையா இருக்கணும். அவங்க பார்த்து சொல்லணும், இப்ப இவங்க எல்லாம் கரெக்டா இருப்பாங்க, கிறிஸ்தவங்க வேலை செய்யறது கரெக்டா இருப்பாங்க. அவங்க நம்மளை பார்த்து சொல்லணும். ஒரு சின்ன பொய் கூட நமக்குள்ள வரக்கூடாது. குடும்பத்துல ஐயோ இவங்களா ரொம்ப உண்மையா இருப்பாங்க, அவங்க ஜபத்துக்கு போறாங்க, அவங்க கரெக்டா இருக்காங்க, ஒரு சின்ன பொய் கூட அவங்கள்ட்ட இருக்காது, கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம குடும்பத்தார் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். அதே போல நம்ம ஊழிஞ்சறவங்க, எங்களை போல ஊழிஞ்சறவங்களும் நாங்க சாட்சியா இருக்கணும். இயேசு கிறிஸ்து எங்களை குறித்து சாட்சி சொல்லணும். அல்லேலூயா. உண்மையா இருக்க வேண்டும். மோசை உண்மையா இருந்தார். மொதல் யார் உண்மையா இருந்தார்? ஆபிரகாம் உண்மையா இருந்தார். ரெண்டாவது மோசை உண்மையா இருந்தார். பாருங்க, அதனால மோசை கொடுத்த ஆசீர்வாதம் பாருங்க. யாத்திரா புஸ்தகம் 11:3
1: மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான்.
0: ஹல்லேலூயா. பார்வோனுடைய ஊழியக்கார பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மோசே எப்படி இருந்தாரு? பெரியவனாயிருந்தார். யார் அப்படி மாத்தினது? தேவன் மாத்தினார். அவர் உண்மையா இருந்ததுனால தேவன் அந்த அளவுக்கு உயர்த்தி ஆசீர்வதிச்சு மாற்றி வைத்திருக்கிறார். பார்வோனுடைய பார்வைக்கும் ஊழியக்காரனுடைய பார்வைக்கும் மோசே எப்படி இருந்தாரு? பெரியவோட அந்த காரணம் என்ன? ஆண்டருடைய பார்வையில் அவர் உண்மையா இருந்தார். என் வீடு எங்கும் உண்மையிலும் சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, நம்மளே பிரயாசப்படுவோம். ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை என்னை மாற்றும். மோசே எங்களை போல பாடுகளும் மனசுதான். ஆண்டவரே, அப்புறகாம எங்களை போல பாடுகளும் மனசன். அவங்க உண்மையா இருந்தாங்கப்பா, எங்கள் வாழ்க்கை உண்மை இருக்க உதவி செய்யமாண்டவரை சொல்லி கேட்போம். யாத்ரா புஸ்தகம் 9:11
1: அந்த கொப்பளங்கள் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது.
0: மோசேக்கு முன்னால யார் நிக்க முடியல? மந்திரவாதிகள் நிக்க முடியல. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு முன்னால மந்திரவாதி என்ன செய்யக்கூடாது? நிக்க கூடாது, ஓடி போயிடணும். நம்ம மந்திரவாதி பார்த்து பயப்பட வேண்டாம். மந்திரவாதி நம்மளை பார்த்து பயப்படணும். அல்லேலூயா. மந்திரவாதி என்ன செய்யணும்? நம்மளை பார்த்து பயப்படணும். இவங்க கூட நிக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க நம்மளை பார்த்து பயப்படணும். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்கணும். நாங்கள் ஒரு நாள் பஞ்சாபுக்கு ஊழியத்து போயிருந்தப்போ மந்திரவாதி வந்து நைட்லாம் உட்கார்ந்து நாங்களாம் செவ முடியாப்பெல்லாம் செய்தி கொடுக்கல, ஒன்றும் தெரியாது. நாங்களும் ஒவ்வொருத்தரா உட்கார்ந்து நாங்கள் 3-4 போயிருந்தோம். உட்கார்ந்து செவிச்சுட்டே இருந்தோம். மந்திரவாதி வந்து எங்க செபத்தை தடுக்கிறதுக்காக மந்திரவாதி வந்து மந்திரம் பண்ணிட்டே இருந்தான். மந்திரம் பண்ணிட்டே இருக்கிறா. எங்களுக்கு ஆண்டவர் சொன்னார், மந்திரம் பண்ணிட்டே இருக்கிறா, நீங்க ஊக்கமா செவம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. இப்போ நாங்கள் ஊக்கமா செவம் பண்ணிட்டே இருந்தோம். கடைசியில சொல்லிட்டு அந்த மந்திரவாதி சொன்ன, நீங்க வணங்குற தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. கடைசி சொல்லிட்டு போனார், நீங்க வணங்குற தேவன் உண்மை உள்ள தேவன் சொன்னார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்கு முன்பாக உண்மையா இருந்தா கர்த்தர் நம்மள சின்ன கர்த்தர் உண்மையா இருந்தாலும் கர்த்தர் பெரிய கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். காலையில இருந்துச்சு எல்லாம் பயந்துட்டே இருந்தாங்க. அங்க போறவங்க தான் இங்க செபத்துக்கு வந்திருந்தாங்க. மந்திரவாதிட்ட போறவங்க தான் செபத்துக்கு வந்திருந்தாங்க. பயந்துட்டே இருந்தாங்க. அப்புறம் கடைசியில மந்திரவாதி பயந்து சொல்லிட்டு போயிட்டான், நீங்க வணங்குற தெய்வம் தான் உண்மையானது, எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல, எவ்வளவோ செஞ்சோம் எங்களால ஒண்ணுமே செய்ய முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆமா அருமையானவர்களே, மோசை பார்த்து மோசை பார்த்து மந்திரவாதி என்ன செய்ய முடியல? மோசைக்கு முன்பாக நிக்க முடியல. வாசிங்கினவருக்கு யாத்திரை புஸ்தகம் 9:11
1: அந்த கொப்பளங்கள் நிமித்தம்,
0: அந்த கொப்பளங்களின் நிமித்தம்
1: மந்திரவாதிகளும்
0: மந்திரவாதிகளும்
1: மோசேக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது.
0: மோசேக்கு முன்பாக என்ன செய்ய முடியல? நிக்க கூடாது இருந்தது. அருமையானவர்களே, நம்ம ஆண்டவரை இயேசுக்கு முன்பாக உண்மையா இருந்தோம்னா மந்திரவாதி நம்ம பக்கத்துல நிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புறேன் சொன்னிருப்ப, என் உள்ளத்தை மாற்றும், என்னால முடியலப்ப, எனக்கு உண்மையா இருக்க கிருபை செய்யுன்னு சொல்லி நம்ம கேட்கணும். பேச்சில, வார்த்தையில, நடக்கையில, நம்ம குடும்பத்துல, வேலை செய்யற இடத்துல நம்ம பார்க்கும்போது இவங்க கர்த்தருடைய பிள்ளைகள்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் நம்மளை மாற்றணும். ஹல்லேலூயா. மொதல் யார் உண்மையில இருந்தாங்க? ரெண்டாவது மோசே. மூணாவது பாருங்க, தானியேல் புஸ்தகம் 6:4
1: அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால்,
0: அவர் உண்மையுள்ளவராய் இருந்தபடியால்
1: அவன் மேல் சுமத்த,
0: அவன் மேல் சுமத்த
1: யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை.
0: யாதொரு குற்றமும் குறைவும் என்ன செய்யல? காணப்படவே இல்லை. யார் உண்மையில இருந்தா? தானியேல். தானியேல் உண்மையா இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க? ஏதாவது குற்றம் குற்றப்படுத்தி அவரை வந்து ஏதாவது செய்யலாம், அவங்கள அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தலாம் நினைச்சாங்க. அவர் உண்மை இருந்த முடியும். யாரு குற்றமும் குறைய என்ன செய்ய முடியல? காணப்படவே இல்லை. தானியேல் உண்மையா இருந்தார். முதல் ஆபிரகாம் உண்மையா இருந்தார். ரெண்டாவது மோசே உண்மையா இருந்தார். மூணாவது தானியேல் உண்மையா இருந்தார். அவர் குரங்கை என்னென்னமா செஞ்சு பார்த்தாங்க, அவனை ஒண்ணுமே செய்ய முடியல. வாசித்து பாருங்க, தானியேல் புஸ்தகம் 6:27
1: தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே.
0: சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரை
1: தப்புவிக்கிறவரும்
0: ரட்சிக்கிறவரும்
1: வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார்.
0: அவர் எப்படி இருக்கிறாரு? அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தேவன் நம்மளுக்கு தப்பு சிங்கங்களுக்கு, பிசாசு ஆகிய சிங்கங்களுக்கு தப்புகிற தேவன் மத்தியில் நம்மளை கொண்டு நினைச்சிரு அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார். சிங்கங்கள் வாயிலிருந்து தானியேலை தப்புவித்தார். வாழ்க்கையிலும் கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான், வகை தேடி சுற்றி திரு. அவன் கைக்கு நான் தப்பிக்கணும் சொன்ன நம் வாழ்க்கையில் உண்மை இருந்தா எந்த பிசாசை நம்மளை தொடவே முடியாது. அல்லேலூயா. நம்ம உண்மையா இருந்தா போதும், பிசாசை நம்ம பக்கம் கூட வராது, நம்ம பார்த்து பயந்து போடிடும். அல்லேலூயா. நம்ம உண்மையா இருக்க வேண்டும். தானியேல் புஸ்தகம் 6:28
1: தரியுவின் ராஜ்யபார காலத்திலும்
0: பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும்
1: தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது.
0: தானியேல் காரியம் எப்படி இருந்தது? ஜெயமா. ஒரு காரியத்திலும் அவர் தோத்து போனதே இல்லை. அவர் காரியம் ஜெயமாய் இருந்தது. அல்லேலூயா. காரணம் என்ன? அவர் என்ன செஞ்சாரு? உண்மையில இருந்தது. அதனால காரியம் முழுவதும் ஜெயமா இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையிலும் உண்மையா இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை ஜெயமா இருக்கும். நம்ம பொய், கோபம், தப்பு தப்பா பேசும்போதுதான் அங்க என்ன ஆயிருது? நம்ம வாழ்க்கையில தோல்வியா மாறிடுது. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருந்தா கர்த்தர் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஜெயமா மாற்றுவார். அல்லேலூயா. அதனால ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், தேவனாய் கர்த்தர் சொன்னார், இவன் எனக்கு பிரியமானவன் சொல்லி சாட்சி கொடுத்தார். வாசித்து பாருங்க, தானியேல் புஸ்தகம் 9:23
1: நீ மிகவும் பிரியமானவன்.
0: தானியேல கொடுத்த தேவனாய் கர்த்தர் என்ன சொல்றாரு?
1: நீ மிகவும்
0: பிரியமானவன்.
1: ஆதலால்
0: நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே
1: கட்டளை வெளிப்பட்டது.
0: நிறைய பேர் சொல்றேன், ஏன் ஜெபத்தை கேட்கல? நான் எவ்வளவு நாள் ஜெபிச்சிட்டு இருக்கேன், ஏன் ஜெபத்தை கேட்கல அப்படி சொல்றோம். தானியேல் பாருங்க, கர்த்தர் ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமான, வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே என்ன செஞ்சது? கட்டளை வெளிப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நம்ம செவத்தை கேட்கலாம், உள்ளத்தை அலசி பார்க்கணும். யாரு நம்ம செவத்தை கேட்கட்ட? யார் மேல தப்பு இருக்கு? நம்ம மேலதான் தப்பு இருக்கு. நம்ம உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை என்ன செஞ்சது? வெளிப்பட்டது. உண்மையுள்ளரா இருக்குமானா? நம்ம வேண்டிக்கொள்ள தொடங்கும் போதே கட்டளை வெளிப்பட்டு உடனே நம்ம செவத்தை கர்த்தர் கேட்பார். ஒரு சின்ன செவம் பண்ணா போதும், கர்த்தர் செவத்தை கேட்பார். அதை நம்ம வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை அவனுக்கு என்ன செஞ்சது? வெளிப்பட்டது அப்படி சொல்றாரு. ஆபிரகாம் உண்மையா இருந்தார், ரெண்டாவது மோசே உண்மையா இருந்தார், மூணாவது தானியேல் உண்மையா இருந்தார். கடைசியாக ஒன்னு தீமைத்தின் புஸ்தகம் 1:12 வசனம்,
1: என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து,
0: என்னை பலப்படுத்துகிற நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
1: என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி,
0: என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி
1: இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: பாருங்க, பவுல் உண்மை உள்ளதுனாலதான் கர்த்தர் என்ன செஞ்சாரா, ஊழியத்துக்கு ஏற்படுத்தியிருந்தாரா. பவுல் எங்கெல்லாம் போனாலும் கர்த்தர் கூட இருந்து, அவரோடு கூட இருந்து அவரை பலப்படுத்தி அவரை கொண்டு பெரிய காரியத்தை அவன் செய்தார். உளிது போல் நான் உன்னோடு இருக்கிறேன், அவன் கூட இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா பவுல் எப்படி இருந்தாரு, உண்மை உள்ளவரா இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் உண்மையா இருந்தா கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 18:10
1: நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்,
0: நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்,
1: உனக்கு தீங்கு செய்யும்படி,
0: உனக்கு தீங்கு செய்யும்படி
1: ஒருவனும் உன் மேல் கை போடுவதில்லை.
0: உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் மேல் என்ன செய்ய முடியாது, கை போடவே இல்லை. அவர் கர்த்தர், அவரு பரிசுத்த பவுல் எப்படி இருந்தாரு, எப்படி இருந்தாரு சொல்லுங்க, உண்மை உள்ளவரா இருந்தாரு. நம்ம வாழ்க்கையில உண்மையா இருக்க பிரயாசப்படுவோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை உண்மை உள்ளவராய் மாற்றி என் உள்ள உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் இருதயம் உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும் அப்பா. என் வாழ்க்கை எத்தனையோ காலங்கள் வேஸ்டா போயிருச்சு ஆண்டவரே, பொய்யிலும் கோபத்திலும் எரிச்சலும் பொறுப்பு இல்லாம, எந்த காரியத்தை கொடுத்தாலும் பொறுப்பு இல்லாம வாழ்ந்த ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் சொல்லி கேட்போம். அல்லேலூயா. நம்ம எது வரைக்கும் உண்மையா இருக்கோம், மரண பறிந்த உண்மையா இருக்கணுமா. வெளிப்படுத்தின விசேஷம் 2:10 கடைசி,
1: ஆகிலும் நீ மரண பறிந்தும் உண்மையாயிரு.
0: எவ்வளவு நாளைக்கு உண்மையா இருக்கணும், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, எவ்வளவு நாள் உண்மையா இருக்கணும், மரண பரியந்த உண்மையா இருக்க வேண்டும். ஆண்டு கேக்கணும், ஆண்டவரே மரண பரியந்த உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும். மனிதனை சாட்சி கொடுக்கறது அல்ல ஆண்டவரே, நீர் என்னை குறிச்சி சாட்சி கொடுக்கணும், உண்மை உள்ளவளாய் நீ மாற்றுன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு உண்மை உள்ளவளாய் மாற்றும், உண்மையா இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என் இறுதி உமக்கு முன்பாக உண்மையா இருக்கணும் ஆண்டவரே, என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம கேட்கணும். கர்த்தர் நிச்சயமா நம்ம மாற்றுவார். மத்தேயு சுவிசேஷம் 25:21
1: அவனுடைய எஜமான் அவனை நோக்கி,
0: அவருடைய எஜமான் அவனை நோக்கி,
1: நல்லது
0: நல்லது,
1: உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே,
0: உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே,
1: கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தா,
0: கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தா
1: அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்,
0: அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன்,
1: உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான்.
0: உன் எஜமான சந்தோஷத்துல என்ன செய்ய பிரவேசி, கொஞ்சத்துல நம்ம கையில கொடுத்த பொறுப்புல, நம்ம கையில கொடுத்த வேலை சிரத்துல, நம்ம கையில கொடுத்த குடும்பத்துல உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய காரியத்துல உண்மையா இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் கண்கள் என்ன செய்து பூமி எங்கோ உள்ளாகி கொண்டிருக்கிறது. நம்ம நம்ம உண்மையா இருக்குமா இல்லையான்னு சொல்லி கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். உண்மையா இருக்க வேண்டும். கொஞ்ச காரியத்துல உண்மையா இருந்தா உன்ன என்ன செய்வேன், அதிகத்துல நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருக்க வேண்டும். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம உள்ளத்தை அலசி பார்த்தா நமக்கு தெரியும். இன்னைக்கு கண்ணீரோடு கேட்பான், ஆண்டவரே என்னை உண்மை உள்ளலாய் மாற்றும் ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு உண்மை உள்ளலா இருக்கணும் ஆண்டவரே, மற்றவங்களுக்கு எல்லாம் உம்முடைய பார்வைக்கு உண்மையா இருக்கணும் சொல்லி நம்ம கத்துட்டு கேட்கணும். ஆண்டவர் தான் நம்மளை மாற்ற முடியும். ஆபிரகாம் உண்மை உள்ளவரா இருந்தாரு, ரெண்டாவது மோசே உண்மை உள்ளவரா இருந்தாரு, மூணாவது தானியேல் உண்மை உள்ளவரா இருந்தார், நான்காவது பவுல் உண்மையில் இருந்தாரு. அதனாலதான் பவுல் கையிலால கர்த்தர் என்ன செஞ்சார் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 19:12
1: பவுலின் கைகளினாலே,
0: பவுலின் கைகளினாலே
1: தேவன் விசேஷித்து அற்புதங்களை செய்தார்.
0: தேவன் என்ன செஞ்சாரா, விசேஷித்த அற்புதங்களை செய்தார்.
1: அவனுடைய சரீரத்திலிருந்து,
0: அவருடைய சரீரத்திலிருந்து
1: உருமாள்களையும்,
0: உருமாள்களையும்
1: கச்சைகளையும்,
0: கச்சைகளையும்
1: கொண்டு வந்து,
0: கொண்டு வந்து
1: வியாதிக்காரர் மேல் போட,
0: வியாதிக்காரிகள் மேல் போட,
1: வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின,
0: வியாதிகள் அவரை விட்டு நீங்கி போயின,
1: பொல்லாத ஆவிகளும்,
0: பொல்லாத ஆவிகளும்
1: அவர்களை விட்டு புறப்பட்டன.
0: அப்ப பாத்தீங்களா, அந்த பரிசுத்த பவுலுடைய அந்த உருமா கொண்டு மேல போட்டோன்னு பொல்லாத ஆவிகளோட என்ன செஞ்சு பரப்பிட்டு போயிடுச்சு. அவர் கையினால தேவன விசேஷ அற்புதங்களை செய்தார். அருமையானவர்களே, நம்மளும் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்துருக்கோம், நம்மளும் ஊழியம் செய்யறோம். நம்ம உண்மையா இருக்கோம், நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். பரிசுத்த பவுல் உண்மை உள்ளதான் கர்த்தர் ஊழியத்து கலைச்சார். நம்ம ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே நீ உண்மை உள்ளதாய் மாற்றும். ஆண்டவரே என் உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புறேன்னு சொன்னீரே, என் உண்மை உள்ளதாய் மாற்றும்னு கேட்போம். ஆண்டவரே ஆபரகமே போல என்னை மாற்றும், மோசே போல என்னை மாற்றுவப்பா, தானியலை போல உண்மை உள்ளதாய் மாற்றும், பரிசுத்த பவுளை போல உண்மை உள்ள மாற்றும். என் வாழ்க்கை உண்மை இருக்கட்டும் ஐயா, என் வாழ்க்கையை மாற்றும். என்னோட கரங்களை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கண்ணீரோடு கேட்போம். ஆண்டவரே நீங்க தான் என்னை மாற்ற முடியும், என் உள்ளங்களை நீங்க தான் மாற்ற முடியும் அப்பா. நான் கொடுத்த பொறுப்பை உண்மையா இருக்கணும், வீட்டுல உண்மையா இருக்கணும், வேலை ஸ்தலத்துல உண்மையா இருக்கணும், மற்றவங்கிட்ட கொடுக்கற வாங்குறதுல உண்மையா இருக்கணும். மற்றவங்க பொருள் நம்மகிட்ட இருக்கா அதை கொண்டு கொடுத்துடணும். 10 பைசானால் நாளை கத்துட்டு கணக்கு சொல்லணும். நம்ம அது உண்மை இல்லைன்னு இருக்குமா? நான் பல்லூர் ராஜ்யத்துக்கு நான் போக முடியாது. கர்த்தர்கிட்ட யார் கர்த்தர் ராஜ்யத்துல யார் இருக்க முடியும்? அழைத்தவரோ தெரிந்து கொள்ளப்பட்டவங்களோ உண்மையில் தான் கர்த்தர் ராஜ்யத்தில் இருக்க முடியும். உண்மையில் ஆட்ட அந்த உலகத்தில் வாழலாம், பல்லூர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. கர்த்தாவே உண்மை உள்ளவராய் மாற்றும், என்னோட கரங்களை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம்.
1: உண்மையுள்ளவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. கர்த்தர் நம்மோடு இன்று பேசி இருக்கிறார். அப்பா என் வாழ்க்கையில உண்மையை தாரும் ஆண்டவரே, உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறவரே என் உள்ளத்திலே உண்மையை தாரும் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?

ஆபிரகாம் உண்மையுள்ளவராக இருந்தபடியினார் தேவன் சகல காரியங்களிலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நாம் கேட்போமா, என் உள்ளத்திலே உண்மையை தாரும் ஆண்டவரே, என் கையில கொடுத்த பொறுப்புகளிலே உண்மையை தாரும் ஆண்டவரே, அதை திறந்து எல்லாரும் ஜெபிக்கலாமா? மோசே தேவனுடைய வீடெங்கும் ஒரு உண்மையுள்ளவராக இருந்தார், எனவே தேவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றார். மோசைக்கு முன்பதாய் எந்த மந்திரவாதியும் நிற்க முடியவில்லை. மோசே என்பவன் பெரியவனாய் இருந்தார். அவரை கொண்டு தேவன் நடப்பித்த அற்புதங்கள் அடையாளங்களை யாராலும் செய்ய முடியவில்லை. கேட்போமா, என் உள்ளத்திலும் உண்மையை தாரும் ஆண்டவரே. தானியேல் உண்மையுள்ளவராய் இருந்தபடியினால் சிங்கங்கள் அவரை சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கத்தின் வாய்களுக்கு தேவன் தானியேலை தப்புவித்தார், தானியேலை உயர்த்தினார். தானியேல் செய்கிற காரியம் எல்லாம் ஜெயமாயிருந்தது. நாம் சொல்லோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில தோல்விக்கு காரணம், என் வாழ்க்கையில் இருக்கின்ற பொய்யும் பொருட்டு தான் காரணம். ஆண்டவரே என் வாழ்க்கையில உண்மையை தாரும் அப்பா, உண்மையுள்ளவளாக உண்மையுள்ளவனாக என்னை மாற்றம் என்று சொல்லி கேட்போமா? பவுலடியார் வாழ்க்கையில் உண்மை இருந்தபடியினால் தேவன் அவருடைய கைகளினாலே விசேஷ அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தளினார். பவுலுடைய டிரெஸ்ஸை கொண்டு போய் போடும் பொழுது, அவருடைய ஆடையை கொண்டு போய் போடும் பொழுது, கச்சைகளை கொண்டு போய் போடும் பொழுது நோய்கள் குணமாகின, பிசாசுகளும் அலறி ஓடியன. ஆண்டவரே என்னையும் அப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ளவனாக மாற்றும். ஆண்டவரே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொன்னீரே, எனக்கு அந்த உண்மையை தாரும் என்று சொல்லி வாய் திறந்து ஜெபம் பண்ணி அர்ப்பணம் செய்வோமா? வாய் திறந்து ஜெபிப்பீங்களா? நல்ல பிதாவே, எங்களோடு இப்ப இணைந்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கையில் எடுப்பீராக, பொறுப்பெடுப்பீராக. எங்கள் வாழ்க்கையில உண்மையை தாரும், உள்ளத்தில் உண்மையை தாரும், எங்கள் வாழ்க்கையில உண்மை தாரும், அன்பிலே உண்மை தாரும், நடக்கிலே உண்மை தாரும், பேச்சிலே உண்மை தாரும், எங்கள் பார்வையில உண்மையை தாரும், எங்கள் கையில கொடுத்த பொறுப்புகளில் உண்மை தாரும், வேலை செய்யங்களிலே, ஊழியங்களிலே, குடும்ப வாழ்க்கையிலே, அன்பிலே, ஐக்கியத்திலே, சபையிலே, பரிசுத்திலே உண்மையை எங்களுக்கு தயவாய் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆபிரகாம் உண்மையிலவராய் இருந்தபடியால் சகல காரியங்களிலும் ஆபிரகாமை ஆசீர்வதித்தீர். மோசே உண்மையிலவராய் இருந்தபடியினாலே அவர் உண்மை தரிசிக்கும் பாக்கியத்தை கொடுத்தீர். எந்த மந்திரவாதிகளும் மோசைக்கு உண்பதை நிற்க கூடாதபடிக்கு ஒரு பலத்தையும் வல்லமையை கொடுத்தீரே. மோசை கொண்டு பெரிய காரியம் செய்தீரே. ஆண்டவரே தானியேல் உண்மையிலவராய் இருந்தபடியால் எந்த சிங்கங்களும் அவரை கடித்து குதிராதபடிக்கு அப்பா சிங்கத்தின் வாய்களுக்கு தப்புவித்தீரே. தானியேலின் காரியம் ஜெயமாயிருக்க உதவி செய்தீரே. ஆண்டவரே பவுலடியார் உண்மையிலவராய் இருந்தபடி அவர் மூன்றாம் வானம் வரைக்கும் கொண்டு சென்றீர் ஐயா. பவுலுடைய உண்மையில் இருந்தபடினார் அவர் கைகளின் மூலமா விசேஷ அற்புத அடையாளங்களை செய்தே. ஆண்டவரே அப்பா அவருடைய அப்பா ஆடைகளை கொண்டு சென்று நோயாளிகள் மேல் போடும் பொழுதும், பிசாசு பிடித்தவர்கள் மேல் போடும் பொழுதும் அவர்கள் சுகமடைந்தார்களே. ஆண்டவரே எங்களையும் இப்படி மாற்றும் உண்மையிலவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றும்படிக்கு நாங்கள் செபிக்கின்றோம் அப்பா. அந்த உண்மையின் ஆவியானவரை, அந்த சத்தியத்தின் ஆவியானவரை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க முடிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. மனம் இறங்கி ஆமாப்பா கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக மாற்றுவேன்னு சொன்ன வாக்கின்படியே உன் எஜமான சந்தோஷக்குள் பிரவேசி என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் வாசிக்க கேட்டோமே அப்பா. அவரோடு கூட இருக்கிறவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று கேட்டோமே. பரலோகத்தில் உம்மோடு கூட இருக்க எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கர்த்தர் தாரும் என்று ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் எங்களோடு இணைந்து அப்பா என் வாழ்க்கை எத்தனையோ பொய்யும் பொருட்டுக்கு இடம் கொடுத்து விட்டேன், மன்னியும், என்னை உண்மையுள்ளவனாக உண்மையுள்ளவளாக மாற்றும் என்று கேட்கிறார்களோ அத்தனை பேர் மீது கர்த்தருடைய அப்பா வல்லமையின் ஆவியானவர், அந்த உண்மையை அருளும் சத்தியத்தின் ஆவியானவர் கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க செய்ய போவதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசு சொன்னார் சத்திய ஆவியானவர் வரும் பொழுது உங்களை இந்த சத்தியத்துக்குள் நடத்துவார். சத்திய ஆவியானவருக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? உண்மையின் ஆவியானவர். வேதம் சொல்கிறது அப்படி என்றால் உண்மையின் ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது சகல உண்மைக்குள்ளும் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் கேட்கலாமா அந்த உண்மையின் ஆவியானவரை, அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது உண்மையிலுமே நாம் மெய்யாகவே அந்த உண்மையின் பாதையில் நடக்க முடியும். வாய் திறந்து கேட்போமா, ஹல்லேலூயா. அந்த உண்மையின் ஆவியான் எனக்குள் வரட்டும் என்று சொல்லி கேட்போம். கேட்போமா, வாய் திறந்து ஆவியானவர் வரவேற்போமா?

0: அக்கினி அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் ஊச்சிமான்றரே பூமியால அக்கினி போட வந்த இப்படியே பத்தி விரும்புறேன்னு சொன்னீரு. சீவுள்ள சாட்சிகளாய் எழுப்புங்கப்பா. அப்பா மேய்ச்சாட்சி சொல்றேன், ஆத்மா ரட்சிக்கிறான்னு சொன்னீரு. மேய்ச்சாட்சி சொல்லக்கூடிய மக்களை எழுப்புங்க. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. அவங்க ராம மாத்திரம் ஐக்கியப்படட்டும். கடந்து வருவீராக. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. கண்ணை தொடு மாண்டவரு. கண் பார்வை தாரும், காது வைக்காது காது வைக்கணும். வாய் பேசணும் ஆண்டவரு. நல்ல பைபிளஸ்க்கு கண் பார்வை தாரும் ஆண்டவரு. வாய் பேசல் வாய் தொடு ஆண்டவரு. நல்ல பேசக்கூடிய கிருவைகளை தாரும். காதுகளை தொடு ஆண்டவரு. காதுகளை தொடுங்கப்பா. உங்களுடைய சீவுள்ள வார்த்தை கேட்கட்டும் ஆண்டவரு. கத்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை ஒவ்வொரு உண்மையுள்ளராய் மாற்றுங்க ஆண்டவரை, மாற்றுங்க ஆண்டவரு. அபிஷேகம் இறங்கட்டும். தேவ அபிஷேகம், பரலோக அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், அளவுலாம் ஊற்று மாண்டவர். தொடுங்காண்டவரு. இப்படி இறங்கி வரட்டும். தேவ வல்லம் இறங்கி வரட்டும். இயேசுவை வல்லம் இறங்கி வரட்டும். தேவ கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ பிரசுரம் மூடிக்கொள்ளட்டும். நீ தொடுகிறதை உணரட்டும் ஐயா. பரலோக அக்கினி மூடட்டும் ஐயா. உங்களுடைய சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பலப்படுத்துங்க. சமாதை தாரும், சந்தோஷத்தை தாரும், பக்தி வராஜத்தை தாரும். ஜெபிக்க துதிக்க உதவி செய்ய. உண்மை உள்ளவர்களாய் மாற்றுங்க. உண்மை அறிந்து கொள்ள, அண்டிக் கொள்ள, உண்மை சார்ந்து வாழ கிருபை தரும்படியா ஜெபிக்கிறேன். ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. என் ஜனங்கள் முழுமையா ரட்சிக்கப்படணும். என் பாவை ஸ்தோத்திரம் பரலோக அக்கினி மூடணும். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. வியாதியை குணமாக்குங்க சப்பா, வியாதியை குணமாக்குங்க சப்பா, நோய் குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்க சப்பா. மந்திரம் செய்வரைகள் எல்லாம் உடைத்து போடுங்க ஆண்டவரே, உடைத்து போடுங்க. கட்டுகள் அழிக்கப்பட்டு போட்டு கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. கவலையெல்லாம் மாத்திருங்க. பிரச்சனை நீக்கிருங்க. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத மக்கள் குழந்தை பயத்தை தாங்கப்பா. கடன் கஷ்டங்களை எல்லாம் மாற்றுங்க. குடும்பத்துல சமாந்தை தாங்க, உள்ளத்துல சமாந்தை தாங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஐயா. கண்ணீர் கவலைகள் பிரச்சனைகள் அனைத்து நீக்கி போடுங்க ஆண்டவரே. தொழில் செய்ய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்ய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில இருக்க மக்கள் வெற்றி தாங்க. பாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்ய. சாவத்திற்கு மக்கள் விடுதலை செய்ய. வீடில்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவரே. பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தை கொடுங்க அப்பா. நல்ல பிள்ளைகளாம் செவிக்கிற பிள்ளைகளாய் துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. எங்க வாலிபர்கள் செவிக்கணும். எங்க சிறு பிள்ளைகள் செவிப்பேன். மூப்பர்கள் செவிக்கணும் ஆண்டவர. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையில அதிசயங்களை அற்புதங்களை செய்யப்பா. வேண்டிக் கொடுத்திருக்கோம், நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவையில பொறுப்படுங்க ஆண்டவர. என்னென்ன தேவையோடு வந்திருக்காங்களோ ஒவ்வொரு பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவர. கொஞ்சம் காரியம் சொல்லியிருப்பாங்க, சொல்லாத காரியம் எவ்வளவோ இருக்க ஆண்டவர. ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்காண்டவரே, தொடுங்க. பிரகாச மனக்கண்கள் திறந்து விடுங்க. அறியக்கூடிய அறிவியல் நிரப்புங்க ஆண்டவர. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிகனமாக்கி செலுத்துறோம். எங்கள் அன்புரத்தர் ஏசுநாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
1: கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மெய்யாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததற்காக ஆண்டவராகிய கர்த்தரை மிகுந்த நன்றியோடு கூட துதிக்கின்றோம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நமது நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் பெற்று வருகிறார்கள். நமது சகோதரி எஸ்தர் ராணி அவருடைய தேவ செய்தியை கேட்டும் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனைகளை கேட்டும் அதில் பங்கு பெற்றும் அநேகர் பயனடைந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, உங்களால் முடிந்த சிறு தொகையை ஒவ்வொரு மாதமும் நன்கொடையாக இந்த ஊழியத்திற்கு நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் இன்னும் சிறப்பாக இந்த நிகழ்ச்சிகளை எங்களால் செய்ய முடியும். அதற்கான பலன்களை ஆண்டவராகிய கர்த்தர் உபாகமும் 1:11 படி 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். இதன் கணக்கை, இதன் பலனை மெய்யாகவே நீங்கள் பரலோகத்தில் பார்க்கப் போகிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் நன்கொடையினால் நமது ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
3: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 3 0 7 8 0 1 9 மற்றும் 7 5 9 8 1 1 2 4 3 5. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 6431 01, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தருக்கு தந்த வசனம் உபாகம் புஸ்தகம் 13:4.
1: நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றிக் கொள்வீர்களாக.
0: கர்த்தரை என்ன செய்ய பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை பற்றி கொள்ள நினைச்சார் உறுதியா பிடிச்சுக்கணும். இயேசு நீதான், நீங்க தான் டவரே, எனக்கு உண்மை தவிர யாரும் இல்ல, நீங்க தான் சொல்லி அவளுக்கு உறுதியாய் பற்றி கொள்ளணும். அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர் உறுதியாய் பற்றி கொள்ளுவீங்கன்னா நம்ம பெரிய காரியத்தின் வாழ்க்கையில செய்வார். அதெல்லாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷர் 6 வாசிக்கிறோம் 37.
1: பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும்
0: என்னிடத்தில்
1: வரும்
0: என்னிடத்தில்
1: வருகிறவனை
0: நான்
1: புறம்பே தள்ளுவதில்லை.
0: கர்த்தருக்கு வரவங்கள ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? புறம்பே தள்ளவே மாட்டார். புறம்பின என்ன? மத்தேயுவின் சுவிசேஷம் 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: பாத்தீங்களா, ராஜ்யத்தின் புத்திரர் என்ன செய்வாங்க? கர்த்தர் கீழ்படியாதனால புறம்பான இருளை தள்ளப்படுங்க. ஆனா இங்க ஆண்டு சொல்றாரு, என்னிடத்துல வரவுற என்ன செய்ய மாட்டேன், புறம்பே தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் பார்த்து உறுதியாய் பற்றி கொள்ளும். அவர் பார்த்து பற்றி கொள்ளும். அவர் ஒரு நாள் மனைச்சு புறம்பே தள்ள மாட்டார். புறம்பு அங்க என்ன இருக்குது? மத்தேயு 8:12.
1: ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள்.
0: புறமான இருளிலே தள்ளப்படுங்க. இந்த நாட்கள் பொல்லாதான் அப்படின்னு காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக்க. நாளை நம்முடைய நாளை என்ன நடக்குன்னு தெரியல. ஒரு உறுதியா புடிச்சுக்கணும். இயேசுவி நீதான், நீங்க தான் எனக்கு எல்லாம், என் வாழ்க்கையை முழு பொறுப்படுத்துக்கோங்க, என் காலங்களும் உங்களை கருத்தில் இருக்கு. அவர் உறுதியா பிடிச்சிட்டா ஒரு நாள் நம்மளை புறமே தள்ளவே மாட்டார். அல்லேலூயா. முதலாவது பார்க்க, தேவனை பற்றி கொண்டவங்களுக்கு கர்த்தர் என்ன நன்மை தாராருந்தா நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். சங்கீத புஸ்தகம் 63:8.
1: என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது.
0: தாவீதுராஜா சொல்றாரு, என் ஆத்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டிருக்கிறது.
1: உமது வலதுகரம்
0: என்னை
1: தாங்குகிறது.
0: பாத்தீங்களா, ஆண்டவருடைய வலதுகரம் நம்மள தாங்குறது சொல்றாங்களே. இப்ப எப்படிதான் கஷ்டப்படுறாங்களா, பின்னால இவருக்கு யாரு பாப்பா அப்படிலாம் சொல்றாங்க. கத்திர உறுதியா பற்றி கொள்ளும் என்ன சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆண்டவருடைய வலதுகரம் என்ன தாங்குறது? கத்தடி வலதுகரம் நம்ம தாங்கும், கட்டாயம் நம்மளை தாங்கும். அவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். கத்திரம் பின்பற்றினோம்னா, கத்திரை பற்றி கொள்ளும்னா, படுக்கையில் இருந்தா கூட கத்திர நம்மளை என்ன செய்றாரு, தாங்குகிறார். அல்லேலூயா. அதை நம்ம கத்திரம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாக அவரை பிடிச்சிக்கணும். நீங்க தான்டவர் எனக்கு எல்லாம், நீங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தரை ஒப்பு கொடுக்கணும். அதே தான் இங்கேயும் சொல்றாரு, 73:23-24.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன்.
0: என் வலது கருத்தை பிடித்து தாங்குகிறேன்.
1: உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி
0: முடிவிலே
1: என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர்.
0: என்னை மகிமையில ஏற்றுக்கொள்ள முடிவில்ல, நான் மகிமையில ஏற்றுக்கொள்ள. நம்ம கத்தரோடு இருந்தா அவர் வலது கரம் தாங்கும். நமக்கு ஒவ்வொரு நாள் ஆலோசனை தருவாரு. மகிமேல நம்மள ஆண்டு ஒரு நாள் ஏற்றுக்கொள்வாரு. அல்லேலூயா. அதனால தான் அவர் என்ன செய்யணும், உறுதியா பற்றி கொள்ளணும். உறுதியாய் பற்றி கொள்ளணும். நீ தான் ஆண்டவர் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி பற்றி கொள்ளணும். என்ன வந்தாலும் என்னை விடவே மாட்டாண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம உறுதியா அவரை பற்றி கொள்ளணும். அவர் ஒரு நாள் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் கூட அவரை விட்டு வலது வரவும் செய்யக்கூடாது, இடது வரவும் செய்யக்கூடாது. முடிவெறிந்தும் நினைச்சிருக்கணும். ஒரு நாள் ரெண்டு நாள்ல முடிவரை நடித்திருந்தா தான் ரட்சிக்கப்பட முடியும். வாசித்து பாருங்க, மத்தியுள்ள சுவிசேஷம் 24 வாசித்து பார்த்தீங்கன்னா 13 நினைக்கிறேன்.
1: முடிவு பரியந்தம்

0: நிற்பவனே
1: நிலை நிற்பவனே
0: ரட்சிக்கப்படுவான்.
1: முடிவிருந்து நிலை நிற்பவனே என்ன செய்வான்? ரட்சிக்கப்படுவான். முடிவிருந்து நிலைக்கணும். என்ன வந்தாலும் சரி, நீர் எனக்கு போதுமாண்டவர் அப்படின்னு சொல்லி ஒரு காலை உறுதியாய் பிடிச்சுக்கணும். ஹல்லேலூயா. அவரை பற்றி கொள்ளணும். பற்றி கொண்டார் ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஏசாயின் புஸ்தகம் 41:10.
0: நீ பயப்படாதே,
1: பயப்படாதே,
0: நான் உன்னுடனே இருக்கிறேன்,
1: உன்னுடனே இருக்கிறேன்,
0: திகையாதே,
1: திகையாதே,
0: நான் உன் தேவன்,
1: நான் உன் தேவன்,
0: நான் உன்னை பலப்படுத்தி,
1: நான் உன்னை பலப்படுத்தி,
0: உனக்கு சகாயம் பண்ணுவேன்,
1: சகாயம் பண்ணுவேன்,
0: என் நீதியின் வலது கரத்தினால்,
1: நீதியின் வலது கரத்தினால்
0: உன்னை தாங்குவேன்.
1: பாத்தீங்கன்னா, பயப்படாது, உன்னோடு இருக்கேன், திகையார், உன் தேவன் பலப்படுத்துவாரு. நம்ம பலவீனமா இருக்க நினைக்கிறீங்களா? இவனை இவ்வளவு பலவீனமா இருக்க, என்னோட சரியை எப்ப நல்லா பலப்படுத்த நினைக்கிறா? அதுவும் சொல்ற இருப்பேன், தாங்குவேன்னு சொல்றாரு. சகாயம் பண்றாரு, உதவி செய்றவர். இந்த உலகத்துல வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் உதவி செய்யலாம், பின்னால சே எப்ப பாரு உங்களுக்கு உதவிதானா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா கத்தர் சொல்றாரு, சகாயம் பண்ணு, சகாயம் பண்ணு மாத்திரம் உங்களுக்கு என்ன செய்யறாரா? வலது கருத்துறால தாங்குற தேவன் நம்ம தேவன். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. உலகத்துல இயேசு கிறிஸ்து போல அன்புள்ள தேவன் உலகத்துல யாருமே இல்லை. அவ்வளோ ஒரு அன்புள்ள தேவன். அது மொத்தம் 13 ஏசாயா 41:13.
0: உன் தேவனாய் இருக்கிற,
1: உன் தேவனாய் இருக்கிற
0: கர்த்தராகிய நான்,
1: கர்த்தராகிய நான்
0: உன் வலது கையை பிடித்து,
1: உன் வலது கையை பிடித்து,
0: பயப்படாதே,
1: பயப்படாதே,
0: நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன்.
1: பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உலகத்துல திரும்ப துணை இருந்தால் கூட ஒரு நாள் கைவிட்டுருவாங்க. கணவன் மனைவி கைவிடுறாங்க, மனைவி கணவனை கைவிட்டுறாங்க, தாய் பிள்ளைகளை கைவிடுறாங்க, பிள்ளைகள் தாயை கைவிட்டுறாங்க. கைவிடுறது மாத்திர இல்ல, எத்தனை தாய்மார் பிள்ளைகளை வந்து கொண்டு விடுறாங்க. ஒரு நியூஸ்ல நிறைய பாக்குறோம், 2 வயசு குழந்தை அப்படி தண்ணி தொட்டி தூக்கி போடுறாங்க. கணவன் வந்து மனைவி வெட்டிடுறாங்க, மனைவி வந்து கணவன் வெட்டிடுறாங்க. இப்படிப்பட்ட காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர் என்ன சொல்ற, நம்ம வலது கருத்தை பிடித்து என்ன சொல்றாரா, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அவர் துணை மாத்திரம்தான் மாறாத துணை. மனைவியோட துணையும் மாறிடும், அம்மா அப்பா துணையும் மாறிடும், குழந்தைகளுடைய துணை தாய்க்கும் மாறிடும். கர்த்தர் துணை மாத்திரம் மாறாத துணை. அல்லேலூயா. அவர் என்னைக்கு கையை பிடிச்சாரோ இந்த நேரம் வரைக்கும் நம்மளை விடலை. 82 எங்கள் அப்பா இறந்துட்டாரு. ஆண்டவர் சொன்னார், உங்கள் அப்பா அம்மா இறந்து போகலாம், நான் வந்து உன்னை ஒரு நாள் நான் கைவிட மாட்டேன், உன் மீப்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு சொன்ன கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யலை, கைவிடவே இல்லை. அல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ பேர் கைவிட்டுறாங்க. அவர் சொன்னார், மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொன்னார். அன்னைக்கு சொன்ன தேவன் இன்ன வரைக்கும் கைவிடவே இல்லை. எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வரும், வராமல் இருக்காது. வந்தாலும் கத்து நம்மளை ஒவ்வொரு வினாடியும் போதுமான அவர் வந்து நடத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவரு தான் தாங்குற. அவரை மனுஷன் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். லேசா இல்லை அன்று சொல்றாரு, ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் விட்டுறக்கூடாது. அது சொல்ற கத்தர்னு சொல்றாரு, முடிவிருந்த நிலை நிலைப்போனா நிலைக்கணும். முடிவிருந்த அவர்கள் நிலை நிலைக்கணும். எந்த சூழ்நிலையும் அவர் வீட்டு வலதுறையும் செய்யக்கூடாது, வீட்டு இடதுறையும் செய்யக்கூடாது. முடிவிருந்த நிலை நிலைத்திருக்கணும். அவர்கள் நிலைச்சிருந்தா நிச்சயமா நம்மளை ஒரு நாள் கூட விட மாட்டார், ரட்சிப்பார். இந்த உலகத்தில் நம்ம ஆதரிக்கிறார், பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அல்லேலூயா. ரெண்டாவதாக, முதல்ல அவர் பற்றி கொண்டா நம்ம என்ன செய்யறாரு, நமக்கு என்ன கொடுக்கறாரு, அவர் வலதுகிற நம்மளை தாங்கிறது, நமக்கு சகாயம் பண்றாரு, வலது கத்துறால தாங்குறாரு. அது மாத்திர ஒவ்வொரு நாளும் நமக்கு என்ன செய்யறாரு, நம்ம வலதுகிறத தாங்கி ஆலோசனை தந்து நம்ம எங்க கொண்டு சேர்க்கிறாரு, அவர் மகிமையிலே நம்ம சேர்த்துக் கொள்கிறார். அல்லேலூயா. அதுதான் நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. அவரை நம்ம எப்படி பிடிச்சுக்கணும், உறுதியாய் பிடிச்சு கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். தீப்தியாசல வேலை செய்வோம், எங்க ஆபீஸுக்கோ அவங்க வீட்டுக்கோ எப்படி 1 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளவு தூரம் போயிட்டு என்ன செய்வோம், 6 மணி. அப்ப எங்க வீட்டுல ரேடியோ கிடையாது, அவங்க வீட்டில் ரேடியோ இருக்கு. அப்போ யார் யார் வீட்டிலோ ஒருத்தர் வீட்டில் தான் அப்போலாம் ரேடியோ இருக்கும். நான் ஊழியத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னால் அப்போ அவங்க வீட்டில் மட்டும் ரேடியோ இருப்போம். 6 மணிக்கு உடனே நான் ஓடுவேன் பாருங்க. வண்டி இருந்தாலும் இடிச்சிட்டு போகிறேன், என்ன இருக்கோ அதெல்லாம் கவனிக்க மாட்டேன். இடிச்சிட்டு போய் 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு எங்கள் வீட்டுக்கும், நான் தீப்தியாசம் வேலை செய்கிற இடத்துக்கும் 1 கிலோமீட்டர் இருக்கும். போய் ஆண்டோடைய வார்த்தை கேட்கறதுக்காக அவ்வளோ வேகமாக போவேன். அப்போ இந்த விஸ்வானியில் கேட்போம். அந்த அளவுக்கு கத்தர் அப்பயே எனக்கு ஒரு வாஞ்சை கொடுத்துருந்தார். அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கும் கத்தரை 1 நிமிஷம் கூட கைவிடாமல் எனக்கு எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உடுத்த உடவும் தங்க இடமும் சாப்பிட உணவும் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்கேயோ பிறந்து இன்னைக்கு உங்கள் மத்தியில் கத்தரை எனக்கு கொண்டு வச்சிருக்கேன்.

0: இருக்கிறார். ஹலேலூயா. அதை பற்றி கொள்ளக்கூடிய பாஞ்சை நமக்கு இருக்கணும். அப்ப கத்திரம் அதெல்லாம் நமக்கு என்ன செய்வார், நிச்சயமா நம்மள ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டார். ஹலேலூயா. ரெண்டாவது அவர் உறுதியை பற்றி கொள்ள, யாசாயின் புஸ்தகம் 26:3
1: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
0: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனது உடையவன்,
1: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
0: உம்மையே நம்பியிருக்கிறபடியால்,
1: நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர்.
0: பூரண சமாதானத்துடன் அவனை என்ன செய்வீங்க, காத்துக்கொள்வீர் சொல்லி யாசாய் சொல்றாரு. அவர் உறுதியாய் பற்றி கொண்டவனா, அவரே நம்பியிருக்கிறபடி நமக்கு என்ன பிடிக்கிறாரு, பூர்ண சமாதானம். பூர்ண சமாதானம் எனக்குலாம் பாருங்க, அம்மா அப்பா இல்லை, கண் பார்வை இல்லை, கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, இயேசு தவிர எனக்கு யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் கத்திர இணைச்சர் அவரை நம்பியிருக்கிறவங்க என்ன கொடுக்குறாரு, பூர்ண சமானத்தை கொடுக்குறாரு. எந்த குறையுமே இல்லை. நாளைக்கு என்ன செய்ய நினைக்கல, அவ்வளோ கவலை வந்தாலும் யாசு படிச்சு விளையாண்டு இந்த பொறுப்பு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, என்னாலும் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, எனக்கு நீங்கள் தான். எனக்கு இந்த ஊருக்கு வர்றதுக்கு மேலே யாருமே தெரியாது, வாசா ஒன்று தான் தெரியும், வாசா தான் கூட்டிட்டு இருந்துச்சு, வேறு எதுவுமே தெரியாது. ஆண்டு அன்னைக்கு சொன்னேன், அப்போ தான் சொன்னேன், ஆண்டவரே இந்த ஊரில் யாருன்னு தெரியாது, எப்படின்னு தெரியாது, ஆண்டவரே வஸ்தா நீங்கள் போச்சு, நீங்கள் போகிறோம், வஸ்தா தான் எங்கள் கூட இருக்குது, யார் வஸ்தாக்கா எப்படி இருப்பாங்க எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆண்டவர் நீங்கள் தான் என்னை பாதுகாத்துக்கணும் அப்படி சொல்லி தான் அன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதில் அன்னைக்கிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கத்தர் என்ன செய்யல, ஒரு நன்மையும் குறைப்படாமல் கத்துரு, ஒவ்வொரு உதவிக்கும் கத்தர் ஒருத்தரை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இது நீங்களே செய்யலாம், கத்தர் உங்களை உள்ளத்தில் பேசி கத்தர் எனக்கு உதவி செய்யக்கூடிய மனசை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அன்று மனசு கொடுக்கட்டா செய்ய முடியுமா, கத்தர் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மனசு கொடுத்து செய்ய வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஆண்டவர் சொல்லிட்டு தான் வந்த ஆண்டவரே எனக்கு என்னும் தெரியாது சுவாமி, எங்கள் வீட்டுக்கும் போகிறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை, அங்கே போனால் செவிக்க முடியாது, சர்ச்சைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, உடைய வார்த்தை கேட்க முடியாது, நான் எப்படி ஆண்டவரே உடைய வார்த்தை கேட்கட்டு எப்படி நான் பரலோகத்துக்கு வர முடியும், என்ன செய்யுது ஆண்டவரே, பஸ்தா கூட போச்சு, நீங்கள் போகிற ஆண்டவரே, நீங்கள் என்னை பொருட்படுத்துக்கோங்க, நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நன்மை குறைபடாதபடிக்கு தேவன் பாதுகாக்கிறார், சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். சந்தோஷம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா, சமாதானம் வாழ முடியுமா, வாழவே முடியாது. உண்மை உறுதியாக பற்றி கொண்டு உண்மையை நம்பியிருக்கிறபடினால் பூர்ண சமாதானத்தோடு காத்து கொள்ளுகிறீர். பூர்ண சமாதானத்தோடு கத்திர தந்திருக்கிறார். நீ பூர்ண சமாதானம் எப்பயோ பலவீனப்பட்டு நான் எப்படியோ மரிச்சிருப்பேன், ஆனால் கத்திர பூர்ண சமாதானத்தை கொடுக்க, நான் உனக்கு அம்மாவாக இருக்கிறேன், ஆண்டவர் எத்தனையோ தொடச்சு, நானும் கம்மா, நான் தான் உனக்கு அப்பா, நான் தான் உனக்கு எல்லாமே இருக்கிற, நீ ஏன் கலங்குற அப்படிலாம் ஆண்டவர் எத்தனையோ தூரம் ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி தொட்டு தடவி என்னை சமாதானப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஒரு நாளும் மறிக்க மாட்டேன், நான் உன்னை காத்துக்குவேன், உன் சீவலர் முழுது நான் பாதுகாத்துக்கிறேன் தேவன் சொன்னார். அதனால தான் இன்னைக்கு நான் சந்தோஷமாக சமாதானமாக வாழ முடிந்தது. ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை எப்படி கொடுக்கிறாரு பாருங்க, யாசாயின் புஸ்தகம் 26:12
1: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
0: கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
1: இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும்,
0: ஒரு நதியை போலவும்,
1: ஜாதிகளின் மகிமையை,
0: ஜாதிகள் மகிமையை
1: புரண்டு ஓடுகிற,
0: புரண்டு ஓடுகிற
1: ஆற்றை போலவும்,
0: ஆற்றை போலவும்
1: அவளிடமாக பாயும்படி செய்கிறேன்.
0: சமாதானத்தை எப்படி கொடுக்கிறாரா, நதியை போல ஆறை போல அவ்வளவு சமாதானமா கொடுக்கிறார். கட்டினால எப்பயோ மறிச்சிருப்பேன், கத்திர சமாதத்தை கொடுத்தார். நீங்கள் அவர் உறுதியை பற்றி கொள்ளுங்க, அவர் உறுதியை பற்றி கொள்ளணும், அவரே நம்பி இருக்கிறபடிய நமக்கு என்ன கொடுக்கறாரு, பூர்ண சமாதத்தை கொடுக்குறார். அந்த சமாதானம் எப்படி இருக்குமா, நதி போலவும் பாய்ந்து போடுகிற ஆற்றை போல நமக்கு சமாதத்தை கொடுக்கிறார். நம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். 2 Thessalonians 3:16
1: சமாதானத்தின்
0: கர்த்தர் தாமே
1: எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: என்ன செய்யறா, சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. எப்போதும் இன்னைக்கு மாத்திர நாளைக்கு மாத்திர எப்போதும் என்ன செய்யறா, சகல விதத்திலும் சமாதானத்தை தந்தருள்வாராக. அவர் எல்லாமே நேர்த்தி செய்கிற தேவன். அதாவது காலத்தில் அவர் என்ன செஞ்சாரா, நேர்த்தி செய்தார். ஹல்லேலூயா. அதுபோல் நம்ம தேவன் நம்ம செய்ய வேண்டிய ஒரு உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். முதல் அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். அவர் வலதுகர நம்ம தாங்கிறது அது மாத்திரல, ரெண்டாவது நமக்கு என்ன கொடுக்குறாரு, சமாதானம், பூர்ண சமாதானம். பார்த்தீங்களா, பூர்ண சமாதானம் எப்படி இருக்க, நதி போல இருக்குதான். இங்கே சொல்றாரு எல்லா விதத்துலேயும் என்ன செய்கிறாரு, எல்லா விதமான சமாதானத்தையும் காரர் வாசிப்பான் இருக்க. ரெண்டு திசையன் மூணாவது அதிகாரம் 16வது வசனம்.
1: சமாதானத்தின்
0: கர்த்தர் தாமே
1: எப்பொழுதும்
0: சகல விதத்திலும்
1: உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக.
0: சகல விதத்திலும் என்ன செஞ்சாரு? சமாதானம் தந்தருள்வாராக. கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், குடும்பத்தில் கண்ணீரோடு இருக்கவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம், பலவீனப்பட்டவங்களுக்கு அதுக்கேற்ற சமாதானம். அதனால அவர் உறுதியாக நம்ம பற்றி கொள்ள வேண்டும். ஹலேலூயா. கர்த்தர் கர்த்தரை நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால தான் சாவித்ராஜா சொல்கிறாரு, சங்கீதம் 31:15 வசனம். சங்கீதம் 31:15.
1: என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது.
0: உமது கரத்தில் இருக்குது. பார்த்தீங்களா, நம்ம காலங்கள் யார் கையில் இருக்குது? கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அவரை நம்ம உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் சரி, நம்ம அவர் உறுதியாய் பற்றிக்கொள்ளணும். அல்லேலூயா. மூணாவதாக உபாகம் புஸ்தகம் 4:4 வசனம்.
1: ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும்
0: இந்நாள் வரைக்கும்
1: உயிரோடு இருக்கிறீர்கள்.
0: பாத்தீங்களா, கர்த்தரை பற்றிக்கொண்ட என்ன செய்வார்? நமக்கு உயிரோடு காப்பாத்துற. ஹலேலூயா. மொத கர்த்தர் பற்றி கொண்டது என்ன தர்றாரு? நம்மள வலது கருத்தை பிடிச்சி நம்ம தாங்குறாரு, நமக்கு துணை நிக்கிறாரு. அது மாத்திரல என்ன செய்யறாரா? ஆலோசனை தந்து நம்மள மகிமையில ஏற்றுக்கொள்ள. ரெண்டாவது சமானத்தை எப்படி எவ்வளவு கொடுக்கிறாரு? பூர்ண சமானத்துக்குள்ள சமானம் எப்படி இருக்கா? நதி போல அவ்வளவு சமாந்தம் கொடுக்கிறாரு. மூன்றாவது என்ன கொடுக்கிறாரு? அவர் பற்றி கொண்ட யாவரும் என்ன செய்வாங்களா? உயிரோடு இருப்பாங்க. வாசிங்கினவருக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும்.
1: ஆனாலும்
0: உங்கள் தேவனாகிய கர்த்தரை
1: பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும்
0: இந்நாள் வரைக்கும்
1: உயிரோடு இருக்கிறீர்கள்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் பற்றிக்கொள்ள என்ன செய்கிறார்? நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறார். எத்தனை பலவீனம் வரட்டும், எத்தனை வியாதி தான் இருந்தாலும் கர்த்தர் பற்றிக்கொள்ள என்ன செய்யறாரு? உயிரோடு வைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் உயிரோடு வைக்கிற தேவன். பற்றி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் அவர் விட்டு வலதுறவும் சாயக்கூடாது, இடதுவரையும் சாயக்கூடாது, முடிவரையும் அழித்திருக்கணும். அதை உபாகம் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 32 வசனம் வாசித்து பாருங்க. உபாகம் புஸ்தகம் 5வது அதிகாரம் 32வது வசனம்.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர்
0: உங்களுக்கு கற்பித்தபடியே
1: செய்ய சாவதானமாயிருங்கள். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக.
0: கர்த்தர் விட்டு என்ன செய்யக்கூடாது? வலதுபுறம் சாயக்கூடாது, இடதுபுறம் சாயக்கூடாது. சொல்றாரு அவர் பற்றி கொண்டபடி. அவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர் பற்றி கொண்டன. எத்தனை பலவீனம் வந்தாலும், எத்தனை வியாதிகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி வச்சிருக்கிறாரு? உயிரோடு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. யாரும் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. உறுதியாய் பற்றி கொண்ட போதும், நம்ம உயிரோடு வைப்பார். பிசாசு எத்தனை விதமான பிரச்சனை கொண்டு வரட்டும், ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அதுதான் இங்க சொல்ற சங்கீதக்கார சொல்றாரு. சங்கீத புஸ்தகம் 118வது சங்கீதம் 17வது வசனம்.
1: நான் சாவாமல்
0: பிழைத்திருந்து
1: கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்.
0: பார்த்தீங்களா, நான் சாவாம பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். எத்தனை பேர் சொல்றோம், ஆண்டவரே நீ எடுத்துக்கோங்க, ஆண்டவரே என்னை எடுத்துக்கோங்க, ஆண்டவர் அப்படி நம்ம கேட்கவே கூடாது. சாவாம பிழைத்திருந்து என்ன செய்யணும்? அவருடைய செய்கைகளை எல்லாருக்கும் போய் சொல்லணும். விவரிப்பன் என்ன, எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தரின் வாழ்க்கையில் இப்படிதான் செஞ்சாரு, என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சாரு, இவ்வளவு வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மை செஞ்சிருக்காருன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் போய் சொல்லணும். அவர் தான் சொல்றாரு, என்ன பாதி வயசுல என்ன செய்யறீங்க ஆண்டவரே, என்ன எடுத்துக்கொள்ளாதீங்க. 102வது சங்கீதம் நினைக்கிறேன், அதை செவிக்கிறார். 102வது சங்கீதம் 24 வசனமா பாருங்க. 102வது சங்கீதத்துல சொல்றாரு, என்ன பாதி வயசுல எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே.
1: அப்பொழுது நான்
0: என் தேவனே
1: பாதி வயதில்
0: என்னை எடுத்துக்கொள்ளாதீங்க. அப்படித்தான் செபிக்கணும். ஆண்டவரே பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதீங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் வைக்கணும்னு உண்டாக்குனீங்களோ அந்த நாள் வரைக்கும் என்ன வச்சிருங்க. இந்த உலகத்துல எவ்வளவு நாள் என்ன உலகத்துல வைக்கணும்னு நினைச்சீங்களோ அந்த நாளுக்கு வச்சிருங்க. என்னை பாதி வயதில் எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே. கேட்கணும், இந்த உலகத்தில் உருவாக்குற நோக்கம் ஒன்று இருக்கும். நம்மளை சும்மா நம்ம இந்த உலகத்தில் கத்துற அனுப்பல. ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ வேலை செஞ்சோம், சாப்பிட்டோம், உண்டோ, உறங்கணும், அந்த மாதிரிக்கு அனுப்பலை. கத்தர் நம்மளை கொண்டு ஒரு நோக்கம், கத்திருக்க ஒரு நோக்கம், நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் உண்டாக்குறோம், ஒரு நோக்கம். கத்தாவே என்ன செய்யுதுங்க, பாதி வயதில் என்ன எடுத்துக்கொள்ளாதுங்க. இங்க என்ன சொல்றாரு, சாகாம பழித்திருந்து உங்களுடைய செய்ய விவரிப்பே. இந்த உலகத்தில் உண்டாக்குறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு அருமையானவர்கள். ஏதாவது வேலை செஞ்சோம், வீட்டை கட்டணும், காட்டை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், நம்ம வீட்டில் நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறோம், அதுக்கு கர்த்தர் நம்மளை உண்டாக்கல. நம்மளை எதுக்கு உண்டாக்கியிருக்காருன்னு தெரிஞ்சா சொன்னா நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் செய்கையில் எல்லாருக்கும் என்ன செய்யணும், விவரிச்சு சொல்லணும். கர்த்தர் செய்த நன்மைகளை எல்லாரும் விவரிக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்படி இருக்குன்னா என்ன செய்ய, அவர் உறுதியா பற்றி கொள்ள வேண்டும். 146:2.
1: நான் உயிரோடு இருக்கும் மட்டும்,
0: நான் உயிரோடு இருக்கும் மட்டும்
1: கர்த்தரை துதிப்பேன்,
0: கர்த்தரை துதிப்பேன்.
1: நான் உள்ளளவும்,
0: நான் உள்ளளவும்
1: என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன்.
0: பாத்தீங்களா, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். துதிக்கிறமா சொல்றேன், உயிரோடு இருக்க மட்டும் அவரை என்ன செய்வேன், துதிப்பார். உள்ளளவோ கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவேன். யார் யார் அப்படிலாம் செய்யறோம் நினைச்சு பாருங்க. முதல் கர்த்தர் நம்மளை உருவாக்குற நோக்கம், நம்மளை முதல்ல நம்ம கர்த்தர் பற்றி கொண்டும் போது நம்ம என்ன கிடைக்கணும், வலது கர்த்தர் நம்மளை தாங்குறாரு, நமக்கு என்ன செய்யறது, சகாயம் பண்றாரு. அல்லேலூயா. அது மாத்திரம் நமக்கு ஆலோசனை தந்து நம்மளை மகிமையில சேர்த்துக்கிறோம். ரெண்டாவதாக பூர்ண சமாந்தம் தர்றாரு. எவ்வளவு சமாந்தனம், நதி போல எல்லாவற்றிலும் நமக்கு சமாந்தம் கொடுக்கிறாரு. மூன்றாவதாக நம்ம என்ன கொடுக்கிறார், பற்றி கொள்ளும் போது நம்மளை உயிரோடிச்சிருக்காரு. உயிரோடு நம்ம என்ன செய்யணும், அவர் கர்த்தருடைய செய்கைகள் எல்லாருக்கும் வெறிச்சு சொல்லணும். நம்ம உயிரோடு நாளெல்லாம் கர்த்தரை துதிக்கணும். நம்ம உள்ளளவும் கர்த்தரை என்ன செய்யணும், கீர்த்தனம் பண்ணணும். ஹல்லேலூயா. கடைசியாக கர்த்தரை பற்றி கொள்ளும் என்ன கொடுக்கிறாரோ பாருங்க, உபாகம் புஸ்தகம் 30:20.
1: கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும்
0: ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும்
1: கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட
0: கொடுத்த தேசத்திலே
1: குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரே
0: அன்பு கூர்ந்து
1: அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக அவரே உனக்கு ஜீவனும்
0: தீர்க்காயுசுமானவர். ஹல்லேலூயா. அவர் தான் நம்ம ஜீவனும் தீர்க்காயுசு. அவர் பற்றி கொள்ளும் போது அவர் நமக்கு எப்படி இருக்கார், அவரே ஜீவன் நமக்கு தீர்க்காயுசுமா இருக்கிறார். அவர் தான் ஜீவன். 1 Yohana 5:12.
1: குமாரனை உடையவன்
0: ஜீவனுடையவன்
1: தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன்.
0: பாத்தீங்களா, இயேசுக்கு உங்களுக்குள்ள இருந்தா தான் நீங்க ஜீவனுடையவன் இருப்பீங்க. இயேசுக்கு உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க ஜீவன் இல்லாம இருப்பீங்க. அதுதான் இங்க சொல்றாரு, அவரை பற்றி கொள்வன். அவரே நமக்கு என்ன செய்யறா, ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். ஹல்லேலூயா. அவர்தான் நம்ம ஜீவன். அவருக்கான நம்ம தீர்க்க ஆயுசு உள்ளவர். அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் நமக்கு ஜீவனா இருப்பார். குமார் இல்லாத யாரு இல்லையா, ஜீவன் இல்ல. நமக்குள்ள குமார இருந்தாதான் ஜீவனுடையில இருப்போம். அப்பதான் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். அவர் பற்றி கொள்ளும் போது நம்ம ஜீவனுடையவராய் மாறுறோம். ஹல்லேலூயா. அவர் பற்றி கொள்ளும் ஜீவனும் தீர்க்காயசு அவர் தராரு. நம்ம தீர்க்காயசு தரணுமா, அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாய் பிடிச்சுக்கணும். அவர் தான் நமக்கு ஜீவனும் தீர்க்காயசு உடையவர். 1 Yohana 5:20.
1: இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார்.
0: இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன். அவர் தான் மெய்யான தேவன். அவர் உறுதியா பற்றி பிடிச்சுக்கோங்க. அவர் தான் மெய்யான தேவன். அவர் தான் நித்தி ஜீவனுடையவர். அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கோங்க. இயேசு இல்லாதபடி நமக்கு வாழ்க்கையே இல்லாருமையான அவர்களே. அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சிக்கோங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இவரே மெய்யான தேவனும் நித்தி ஜீவனுமா இருக்கிறார். அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அவர் விடவே கூடாது. விடா அப்படியா பிடிச்சுக்கணும். என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, இயேசு தான். அதான் யோகு சொல்றாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கை இருப்பார். ஆசித்து பாருங்க, யோபின் புஸ்தகம் 13:15
1: அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன்.
0: சின்ன பிரச்சனை கர்த்தர் போட சொல்லாம் முறுமுறுத்துருவாங்க. ஆமா, என்ன இருக்குது கர்த்தர் சாவமணி, என்ன இருக்குது, முறுமுறுத்துருவாங்க. ஆனா யோபு சொல்றாரு, அவர் கொன்று போட்டாலும் அவர் மேல என்ன செய்வேன், நம்பிக்கையா இருப்பேன். அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சுக்கணும், உறுதியாய் பற்றி கொள்ளணும். அவர் தான் நமக்கு நித்திய ஜீவனும் தீர்க்க ஆயுசமா இருக்கிறாரு. அவர் தான் மெய்யான தேவன், நித்திய ஜீவன் அவர் தான். நித்திய ஜீவன் நமக்குள்ள இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. ராமருக்கு நிறுவோம் 5:17
1: இயேசு கிறிஸ்து என்னும்
0: ஒருவராலே
1: ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது
0: அதிக நிச்சயமாமே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவராலே, இயேசு கிறிஸ்துனாலதான் என்ன சொல்ற, ஜீவன் அடைந்த என்ன செய்ய போறோம், ஆளப்போறோம். எங்க ஆளப்போறோம், 1000 கர்த்தராகிய தேவனோடு ஆளப்போறோம். ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்குள்ள ஹல்லேலூயா சொல்லமா, நம்ம அதில் ஆள வேண்டும். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். அதுக்குத்தான் இந்த உலகத்தில் எத்தனையோ பாடுகள், என்ன நிலை வந்தாலும் சரி, அவர் உறுதியாய் பற்றி பிடிச்சிக்கணும். அவர் பற்றி பிடிக்கும் போது நமக்கு என்ன கொடுக்குறாரு, முதல்ல பார்த்தா என்ன கொடுக்குறாரு, வலதுகரத்தில் நம்மளை தாங்குறாரு, அப்புறம் சகாயம் பண்ணுறாரு, தொடை நிற்கிறாரு. அது மாத்திர நமக்கு ஆலோசனை தந்து முடிவில் நம்மளை என்ன செய்கிறாரு, மகிமில் சேர்த்துக்கொள்றாரு. ரெண்டாவது பூர்ண சமாதானமாக கொடுக்கிறாரு. மூன்றாவது நம்மளை என்ன செய்கிறாரு, உயிரோடு வச்சிருக்கிறாரு. நான்காவது என்ன கொடுக்கிறாரு, ஜீவனும் தீர்க்க ஆயுசுமா வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரோடு இருந்தனா கிறிஸ்து இயேசு விழால நம்ம என்ன செய்ய போறோம், ஒரு நாள் நம்ம என்ன செய்ய, 1000 ஆட்சியில் ஆளுகை செய்ய போறோம். ஹல்லேலூயா. தானியேல் புஸ்தகம் 7:27 வானத்தின் கீழெங்கும் உள்ள
1: ராஜ்யங்களின் ராஜரீகமும்
0: ஆளுகையும் மகத்துவமும்
1: உன்னதமானவருடைய
0: பரிசுத்தவான்களாகிய
1: ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
0: உன்னத மாதிரி பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும்.
1: அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம்.
0: அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம், ஆண்டவருடைய ராஜ்யம், நித்திய ராஜ்யம்.
1: சகல கர்த்தத்துவங்களும்
0: அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றான். அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்ம போறோம். அதுக்கு தான் அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலயும் நமக்கு எல்லாம் தராரு, உதவி செய்யறாரு, சகாயம் பண்றாரு, துணை நிக்கிறாரு, நமக்கு வலது கத்து பிடிச்சி தாங்குறாரு. அது மாத்திர நம்ம என்ன செய்யறாரு, நமக்கு ஆலோசனை தந்து எங்க சேர்க்கிறாரு, மகிழ்மை சேர்க்கிறாரு. ரெண்டாவது என்ன கொடுக்கிறாரு, பரிபூர்ண பூர்ண சமாதத்தை கொடுக்கிறார். மூன்றாவது நம்மளை எப்படி வைக்கிறாரு, உயிரோடு வைக்கிறார். நான்காவதாக நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. அதில் ஜீவனும் தீர்க்காயுசுமா, அவரால் தான் நம்ம ஜீவன் கிடைக்கும். அப்புறம் தான் அவரோட நம்ம ஆளிகை செய்ய போகிறோம். பசுத்தவன்களுக்கு தான் அந்த ராஜ்யத்தை கர்த்தர் கொடுப்பறாரு. அந்த ராஜ்யம் முடிவில்லாத ராஜ்யம். அதுக்கு நீங்கள் நானும் போகணும்னு சொன்னால் கர்த்தர் உறுதியாய் பற்றி கொண்டால் போதும். அல்லேலூயா. எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போமா, கர்த்தர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதி அவரை பார்த்து பிடிச்சுக்கணும். நீங்கள் தான் ஆண்டவரை, எனக்கு யாரும் இல்லைப்பா, நீங்கள் தான் சொல்லி அவரை பார்த்து உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நம்ம பற்றி கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு தீர்க்க ஆயுசு தர. நம்ம ஒரு நாள் 1000 அரசாட்சியில் அவரோட அரசாழ்வோம். நித்திய சீவன் நம்ம தீர்க்க ஆயுசு தந்து பரலோகத்தில் நம்ம கொண்டு சேர்ப்பார். அதுக்காக நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா.
2: கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி தேவன் நம்மோடு கூட பேசினார். அவரிடத்தில் வருகிறவரை அவர் ஒருபோதும் புறமே தள்ளுவதில்லை என்று சொல்லி பார்த்தோம். நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய கரம் நம்மை தாங்குகிறது. அவர் கரம் நம்மை தாங்குகிறது, முடிவிலே நம்மை மகிமேலே ஏற்றுக்கொள்கிறது, நம் வலது கை பிடித்து தாங்குகிறார். இறுதியிலே கடைசியிலே பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். அவர் ஆலோசனைபடி நித்தமும் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இரண்டாவதாக நாம் அவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அந்த பூர்ண சமாதானத்தை எப்பொழுதும் சகல விதத்திலும் நமக்கு அவர் தருகிறார். நதியளவு சமாதானத்தை தேவன் நமக்கு தருகிறார். அது மாத்திரம் இல்ல, மூன்றாவதாய் நாம் அவரை பற்றி பிடித்துக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நம்மை உயிரோடே வைக்கிறார். புயல் வரலாம், காற்று வரலாம், வெள்ளம் வரலாம், ஆபத்து வரலாம், நோய் வரலாம், அத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மை உயிரோடு வைக்கிறார். உயிரோடு இருந்து நாம் என்ன செய்ய வேண்டுமா? அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். உயிரோடு இருக்க நாம் இந்த உலகத்தில் உள்ளளவும் அவரை துதிக்க வேண்டும். தேங்க்யூ லார்ட். நான்காவதாக, நாம் அவரை பற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அவர் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறாரா? நித்திய ஜீவனை நமக்குள் வைக்கிறார், நமக்கு தீர்க்காயசாய் மாறுகிறார். ஆம், நித்திய ஜீவன் அவர்தான். அந்த நித்திய ஜீவனை பெற்று நாம் இந்த உலகை 1000 வருடம் அவரோடு கூட சேர்ந்து அரசாண போகிறோம். இந்த வாக்கியத்தை தேவன் நமக்கு தரும்படிக்கு எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.

0: அர்ப்பணம் செய்வோமா ஆண்டவர், இந்த நாளிலிருந்து முழுமையாக பற்றி பிடித்துக் கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபமாடுவோம். தேங்க்யூ லார்ட். தகப்பனே, உங்க தேவனாகிய கர்த்தரை பற்றி கொள்வீர்களாக என்று சொல்லி எங்களோடு பேசினீரேப்பா, உண்மை துதிக்கின்றோம் ராஜா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உங்க அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி போடுகிறோம். உம்மிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் புறமே தள்ளாதவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் எங்களை பிடித்து தாங்குகிறது ஆண்டவரே. எங்களை நீர் வழிநடத்துகிறீர் ஐயா, ஆலோசனை தருகிறீர் ஐயா, முடிவிலே மகிமையிலே பரலோகத்தில் எங்களை ஏற்றுக்கொள்கிற தேவனாக இருக்கிறீர் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம் அப்பா. அது மாத்திரமல்ல, உம்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது பூர்ண சமாதானத்தை நிரம்பி வழியிற சமாதானத்தை சகல விதத்திலும் எப்பொழுதும் தந்தல்லுகிறீர் ஐயா. அதற்காக நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உறுதியானங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது அப்ப எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதுமே உயிரோடு எங்களை வைக்கிறீர் ஐயா. எந்த பிரச்சனை, வியாதி, துன்பம், நோய் என்ன வந்தாலும் அது எங்களை அசைக்காதபடி உயிரோடு எங்களை வைக்கிறீர். உயிரோடு இருக்கிற நாங்கள் பிழைத்திருந்து உங்களுடைய செய்கைகளை ஜனங்களுக்கு அறிவிக்க எங்களுக்கு உதவி செய். உயிரோடு இருந்து நாங்கள் உண்மை துதித்துக் கொண்டே கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருக்க அந்த பாக்கியம் தாரும் ஐயா. மாத்திரமல்ல, உண்மை உறுதியை பற்றி பிடித்துக் கொள்ளும் பொழுது நித்திய ஜீவன் எங்களுக்குள் வைத்து ஆமாண்டு தீர்க்காயசை கொடுத்து ஆயிரம் வருட அரசாட்சியில் உமோடு கூட சேர்ந்த உலகத்தை ஆளுகை செய்கிற பாக்கியத்தை கொடுக்கிறீரே சப்பா. அதற்காக உண்மை துதிக்கிறோம், எங்களை முழுமையா அர்ப்பணிக்கிறோம். பற்றி பிடித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. இந்த வார்த்தை கேட்டு யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ ஆண்டவரே, அவள் கரங்களை கருத்தை பிடித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்வதற்காக நன்றி அப்பா. செய்தி கொடுத்தாக்க அவர்கள் இன்னும் வல்லமையாக கருத்தை பயன்படுத்தும். தேங்க்யூ அல்லாஹ், நமக்கு நன்றி.
1: முடி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வியாதியை குணமாக்க, நோய் குணமாக்க ஏசப்பா, பலவீனத்தை குணமாக்க, மந்திர கட்டு செய்வனிட்டு உடைத்து படுங்க. அன்றுவரையுமே துதிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷத்தை தாரும், மகிழ்ச்சி ஆறுதலை தாருமப்பா. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறகமா இருப்பீங்க. வியாதிகள், நோய்கள், பலவீனம் நீங்கி போட்டு மந்திரம் ஜெயவனம் உடைக்கப்பட்டு போட்டு பரிசுத்த ஆவியான அபிஷேகம் அளவெல்லாம் ஊற்று மண்டவரை. வேலை இல்லாத குடும்பங்களை வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணமாகாத குடும்பங்களில் திருமணம் நடக்க உதவிச்சிங்க. குழந்தை பாக்கில்லா சகுலி குழந்தை பாய்த்த தாங்க கடன் கண்ணீர் வேதனைகளிலிருந்து விடுதலை செய்யுங்க. அன்றுவரே அற்புதங்களை செய்யுங்க, அச்சங்களை செய்யுங்க அப்பா. வீடை மீட்க முடியாத மக்கள் வீடை வீட்டுக்குள்ள கிருவை செய்யுங்க அப்பா. கடன் பிரச்சனோடு மக்களுக்கு கடன் அடைக்க உதவிச்சிங்க. எல்லாருமே பற்றி பிடித்துக் கொள்ளட்டும் ஐயா, உறுதியாய் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே. இறக்க பாராட்டுங்க, கிருவை பாராட்டுங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா. ஆமை ஸ்தோத்திரம் பெரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சம இல்லாத குடும்பத்தில் சமாந்த தர வேண்டும் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. கத்துடி நாம மாத்திரம் அங்கிப்படட்டும் ஐயா. பிரிந்த குடும்பம் அனைக்கிறமே, வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க ஆண்டவரே. படிக்கிற தம்பி தங்கைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. செபிக்கிற தம்பியா தங்கையா மாற்றும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கனமாகியுமே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கிய ஜீவிரவும் பரமபிதாவே. ஆமே.
0: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தி நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானோ ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்லை. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்டர் ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஒளித்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்ட் ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு உங்க நண்பர்கள், உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்ஒர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகள், இன்னும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கு, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோல கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இது ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குரூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் asvinkaram@gmail.com. அவர் வெப்சைட் அண்ட்

0: விடவில்லை.
1: உம்முடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
2: ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். எல்லா வீடுகளுக்குள்ள எழுப்புதல் அக்னி போடப்பட்டு கொண்டு வருகிறாரு. எல்லா பெரியவங்களையும் ஜெபிக்கிறவங்களா கர்த்தர் மாற்றிக்கொண்டே வருகிறார். ஆண்டவர் பெரிய ஆவிக்குரிய மாற்றத்தை உண்டாக்க

0: ஆரம்பித்து விட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், நம்ம நிறைய ஊழியக்காரர்களை பார்க்குறோம், ஊழியக்காரிகளை பார்க்குறோம். அதில் போலியான ஊழியர்களையும் பார்க்குறோம், கள்ள ஊழியர்களையும் பார்க்குறோம். கள்ளர்கள், பொருளாதவர்கள், போலியானவர்களுடைய கிரியைகளெல்லாம் முடக்கப்பட்டு போகணும். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அழைக்கப்பட்ட ஊழியர்கள், ஊழியக்காரிகள் மேலே ஆவியானவர் ஊற்றப்படணும். அவங்கள ஆவியினால் ஆண்டவர் நிரப்பணும், பலப்படுத்தணும், கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கணும், ஊழியத்தை வல்லமையோடு செய்யணும், அற்புத அடையாளங்களோடு அந்த ஊழியங்களை நிறைவேற்றணும். எல்லாரும் அதற்காக ஜெபிக்கலாம். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் இருக்கிற ஊழியர்கள், ஊழியக்காரிகள், சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியர்கள், ஊழியக்காரிகள் எல்லாருக்காக ஜெபிக்கிற எல்லாம் ஜெபிங்க, ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அவங்க மேல் ஆவியானவர் ஊற்றப்படட்டும். ஆண்டவரே, முதல் நூற்றாண்டு ஊழியர்களைப் போல கர்த்தர் மாற்றும். வைராக்கியம் உள்ளவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய், இயேசுவை காண்பிக்கிறவர்களாய் மாற்றும். நிரப்புங்க ஆண்டவரே, வல்லமையினால் நிரப்புங்க. ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகளுக்காக சகோதரரோடு இணைந்து ஜெபம் பண்ணலாம்.
1: பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஊழியக்காரர் மேல், ஊழியக்காரர்கள் மேல் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன் நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. அந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அந்த வார்த்தையின்படியே எல்லா ஊழியக்காரங்கள் மேல, ஊழியக்காரியங்கள் மேல ஆண்டவரே உம்முடைய ஆவியை நீங்க அளவில்லாமல் ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆண்டவரே இன்னொரு விசை அபிஷேகத்தினாலே நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடைசி கால தீர்க்க தரிசன அபிஷேகத்தின் வல்லமை எல்லா ஊழியக்காரங்களை நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கிற எல்லா ஊழியக்காரங்களையும் இந்த ஆவியினாலே கர்த்த நிரப்பு வீராக. எல்லா அப்போஸ்தலர்களையும் தீர்க்க தரிசன அபிஷேகத்தினாலே நிரப்பு வீராக. எல்லா சுவிசேஷர்களையும் ஆண்டவரே தீர்க்க தரிசன அபிஷேகத்தினாலே நீங்க நிரப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபை மேய்ப்பர்களை ஆண்டவரே தீர்க்க தரிசன அபிஷேகத்தினாலே நிரப்பு வீராக. அவர்களை தீர்க்க தரிசிகளாய் ஆண்டவர் மாற்றுவீராக. சபை ஆராதனை தீர்க்க தரிசன அபிஷேகத்தோடு இணைந்து நடத்த ஆண்டவர் உதவி செய்வீராக ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, தீர்க்க தரிசன அபிஷேகத்தின் வல்லமைய அப்போஸ்தலர்கள் மேல நீங்க ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீங்க இப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா சபை ஊழியர்கள், எல்லா ஊழியக்காரர்கள் மேல ஆண்டவரே கடைசி கால அக்கினியை கர்த்தர் ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அவங்களை நெருப்பாய் நீர் மாற்றுவீராக, அக்கினியாய் நீர் மாற்றுவீராக, ஒரு பேதுருவாய், ஒரு பவுலாய் நீர் மாற்றுவீராக. அவர்கள் மூலமா கடைசி கால அற்புத அடையாளங்கள் நடப்பதாக ஆண்டவரே. தகப்பனே, அப்போஸ்தல நடவடிக்கைகள் எப்படி ஆதி ஊழியர்கள் நீங்க பயன்படுத்தினீங்களோ அதே போல எங்க ஊழியக்காரர்கள் நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. வரங்கள் அவங்க மூலமா செயல்படுவதாக, வல்லமைகள் அவங்க மூலமா செயல்படுவதாக. கர்த்தாவே, அவர்களை நீங்க பயன்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே சமயத்தில் கள்ள ஊழியங்களை
0: சொல்லுங்க. இயேசுவே, எங்களுடைய ஜபத்தை கேட்டீங்க, பதில் தந்துட்டீங்க. கடைசி கால எழுப்புதலுக்கு ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டே வருகிறதற்காய் நன்றி. இன்னும் பலமாய் பலமாய் வானம் திறக்கப்பட்டு ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படணும், பலமாய் அக்னி இறங்கணும். அதற்காக ஜெபிக்கிறோம். பெரிய ஒரு எழுப்புதலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவுட் போரிங் மஸ்ட் கம் ஓ லார்ட். அதை சீக்கிரமாய் நடக்கட்ட நாங்கள் எதிர்பார்க்கிறோம், ஜெபிக்கிறோம். எல்லா ஜபத்திற்கு பதில் கொடுத்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். ஆண்டவர் நல்ல ஜெப நேரத்தை கொடுத்தார். இந்த யோவேல் 2:28-29 இது கடைசி காலத்துக்கான தீர்க்க தரிசன வார்த்தை. இதை நீங்கள் வைத்து ஜெபிக்கணும். இதை வைத்து இன்றைக்கி 4 காரியத்துக்கு ஜெபிச்சல. சிறு பிள்ளைகள், அப்புறம் வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள், அப்புறம் பெரியவங்க, மூப்பர்கள், வயசானவங்க, ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் சொல்லி கருத்தாக தொடர்ந்து உங்களுடைய குடும்ப ஜபம், தனி ஜபத்திலெல்லாம் இந்த வசனத்து மேலே கை வைத்து உங்களுடைய ஆவியை ஊற்றுங்க, ஊற்றுங்க, இன்னும் பலமாக ஊற்றுங்கன்னு ஜெபிங்க. ஒரு சீக்கிரத்தில் ஒரு பெரிய அவுட் போரிங் நடக்க போகிறாரு. இந்த அவுட் போரிங் ஆவியான ஒரு பலமாய் ஊற்றப்படுவார். அதுதான் தேசத்தை அசைக்கிறதான ஒரு எழுப்புதல். அந்த எழுப்புதல் உண்டாக போகிறது. பெரும் மழையின் இறைச்சல் கேட்கிறாரு. உள்ளங்கேழவு மேகம் எழுமி விட்டார். விசுவாசத்தோடு ஆண்டவரை துதித்து இதற்காக ஜெபிங்க. சீக்கிரத்தில் அதை காணப்போகிறோம். சில அறிவிப்புகளை சொல்லுகிறேன், அப்புறம் தேவ செய்தியை கேட்க போகிறோம். இயேசுடைய கரார் பத்திரிகை ஒவ்வொரு மாதமும் வெளிவருகிறது. உங்களில் அநேகரடை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீங்க. இந்த நாட்களில் ஆன்லைன்லேயே பத்திரிகை வாசிக்கிற நிறைய பேர் அந்த பழக்கம் வந்துவிட்டு செல்ஃபோனில் வாசிக்கலாம், டேபில் வாசிக்கலாம், உங்களுடைய கம்ப்யூட்டரில் வாசிக்கலாம். அப்போ அந்த மாதிரி ஆன்லைனில் பத்திரிக்கையை வாசிக்கக்கூடிய வசதி வந்துவிட்டு இந்த இயேசுடிகா பத்திரிகை தேவையானவர்கள் கவனத்திற்கு இந்த மாத பத்திரிக்கை ஏற்கனவே பெற்று வந்தால் நீங்கள் புதுப்பித்து கொள்ளணும். இப்போ நாங்கள் வந்து எல்லாத்தையும் அட்ரஸ் எல்லாம் ரீ அரேஞ்ச்மெண்ட் பண்ணுகிறோம். அதனால் எல்லாருமே அவங்க அட்ரஸை நிரப்பி கொடுக்க ஒரு ஃபார்ம் ஒன்று ஒழுங்கு செய்து இந்த ஃபார்ம் ஒன்று ஆன்லைனில் நீங்கள் பார்த்து அதை நிரப்பி கொடுக்க முடியும். அதனால் இந்த விவரங்கள் அடங்கின அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத கவனித்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது விவரங்கள் தேவைன்னா அந்த ஃபோன் நம்பர் பாருங்கள், 04639 353 333. இந்த நம்பருக்கு கால் பண்ணி இயேசுடிகா பத்திரிக்கை புதுப்பித்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய முகவரியை தெரியப்படுத்துங்க. இது மாதிரி இந்த ஆன்லைனில் இந்த ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில்லப் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே அனுப்பிடலாம். அல்லது ஒரு மின் படிவத்தை பூர்த்தி செய்ய கியூஆர் கோடு அதில் வந்து வச்சுருங்க, ஸ்கேன் மீ. அதை ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக எல்லாமே தெரிஞ்சிடும். இது வந்து சில பத்திரிகைகளுக்கு தபாலில் பிரிண்டட் மேகசின் அனுப்பணும்னா அதை அனுப்பிடுவோம். ஆன்லைனில் நான் வாசித்து கொள்கிற அதை அனுப்புங்கன்னா அனுப்பிடுவோம். இப்படி என்னென்ன வசதி உண்டு அதிலெல்லாம் பத்திரிக்கை அனுப்புகிறோம். உங்களுக்கு எதில் தேவைன்றதை நீங்கள் தெரியப்படுத்தணும், அந்த அட்ரஸை தெளிவாக நிரப்பி கொடுங்க. சரியா? ஓகே. திருப்பத்தூரில் 44வது விடுதலை அக்னி அபிஷேக முகாம் மே மாதம் 14, 15, 16 தேதியில் நடக்கிறது. அதில் வந்து தம்பி ஆஸ்பான், அப்புறம் சௌர ஜிபிஎஸ் ராபின்சன், பிரதர் மனோ, பிரதர் லூகாஸ், அப்புறம் வந்து லூகாஸ் சேகர், அப்புறம் சிஸ்டர் எலிசபெத் ராஜ்குமார், இவங்கெல்லாம் தெய்வ செய்தி கொடுத்து உங்கள் விடுதலைக்காக ஜெபிப்பாங்க. மே மாதம் 14, 15, 16 தேதியில் நீங்கள் அதை பதிவு செய்து கொள்ளுங்கள். திருப்புத்தூரில் நடைபெறுகிறது. இந்த ஜெபத்தில் பங்கு பெற்று விடுதலை பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். அதே மாதிரி மே மாதம் 24 தேதியிலிருந்து 30 வரை 7 நாட்கள் ஆசீர்வாத பெருவிழாக்கள் நம்முடைய நால்மாவுடைய தேவனுடைய கூடாரத்தில் வைத்து நடைபெறும். ஒரு நாளைக்கு 3 பெருவிழாக்கள். உதாரணத்திற்கு மே 25 தேதி காலை 9:00 to 12:00 வரை சந்தோஷ பெருவிழா, மதியம் 2:00 to 5:00 வரை சுகமளிக்கும் பெருவிழா, மாலை 6:00 to 9:00 வரை விடுதலை பெருவிழா. இப்படி அப்போது என்னென்ன தலைப்பு இருக்கிறதோ அந்த தலைப்பில் செய்தி கொடுத்து அந்த ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கப்படும். சிலருக்கு சமாதானம் வேணும், அந்த ஆசீர்வாதம். சிலருக்கு எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷமே இல்லை, அதுக்கான ஒரு ஜெபம். சிலருக்கு சுகம் வேணும், வியாதி, அதுக்காக செய்தி ஜெபம். சிலருக்கு விடுதலை வேணும், அதற்கான செய்தி ஜெபம். வெற்றி பெருவிழா, சிலருக்கு வந்து எக்ஸாம் எழுதுகிறேன், ஜெயம் வேணும், வாழ்க்கையில் வெற்றி பெற்றவங்களாக நிற்கணும், அதுக்கான ஒரு குடும்ப பெருவிழா. ஃபேமிலியில் பிரச்சனை காரியம் இருக்குது, அதுக்காக ஜெபிக்கணும். அப்படி ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு தலைப்பில் செய்தி கொடுத்து உங்களுக்கு அஜபங்கள் உங்களுடைய விடுதலை சுகத்துக்காக ஏறெடுக்கப்படும். எல்லா ஜபத்திலையும் நானும் இருப்பேன் ஏன்னு சொன்னால் ஆண்டவர் பேசியிருக்கிறார், ஜனங்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன் என்று. அதனால் நீங்கள் பங்கு பெற அழைக்கப்படுறீங்க. மே 24 தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை முதல் கூட்டம் ஆரம்பிக்கும். 30 தேதி சனிக்கிழமை திறப்பின் வாசல் ஜபத்தோடு அது முடிவடையும். அதனால் உணவு உங்களுக்கு இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும். சிலர் உபவாசத்தோடு இருப்பாங்க, இல்லை பல நாட்கள். அதனால் நீங்கள் வந்து டோக்கன் வாங்கி உணவு சாப்பிடுவதற்கான ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்கள் பெண்கள் தங்க தனித்தனி இட வசதிகள் உண்டு, இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரி, இந்த நாட்கள் எழுப்புதலின் நாட்கள். ஆண்டவர் எல்லா இடத்திலும் ஒரு எழுப்புதல் தரிசனம் பாரம் ஆண்டவர் உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் தன் வல்லமை பலமாய் வெளிப்படுத்தி ஜனங்களை ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார். நேற்றுக்கு நீங்கள் பார்த்தீங்களா சித்தூரில் நடந்த கூட்டம், அது முதல் நாள் கூட்டம். எவ்வளோ பேர் விடுதலை பெற்றாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ பேர் மனம் திரும்பினாங்க. இது மனுஷனால் உண்டானது அல்ல, கர்த்தர் கடைசி காலத்தில் ஒரு பெரிய அறுவடையை கட்டளையிடுகிறார். அவர் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவன், அவருடைய மனதுருக்கமும் பரிதாபம் தான் இந்த அற்புதங்களை எல்லாம் மக்களுக்கு செய்கிறது. அது இல்லாமல் உங்களுடைய ஜபம், எல்லாரும் ரட்சிக்கப்படணும் சுகமடையணும் நம்ம ஜபிக்கிறோம்ல, அந்த ஜபத்தை கேட்டு தான் ஆண்டவர் இந்த காரியத்தெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். கிருபையாக என்ன பயன்படுத்துகிறார். ஒரு கழுத அவருக்கு வேணும்ல, அவர் பேசுகிறதுக்கு அவருக்கு பயன்படுத்த ஒரு கழுத வேணும், அந்த கழுதை அவர் பயன்படுத்துகிறார், அவ்வளவுதான். மற்றபடி என்னுடைய பக்தியோ என்னுடைய சக்தியோ இதெல்லாம் செய்வதில்லை. அவருடைய கிருபை, அவருடைய மக்கள் மேலே வச்ச அந்த அன்பு, அதனால் அற்புதம் செய்கிறார். பலத்த அற்புதங்களை செய்தால் நிறைய பேர் விடுதலை பெற்றாங்க, இயேசுக்குள்ளே சந்தோஷப்பட்டாங்க. இன்றைக்கு ரெண்டாவது நாள் கூட்டத்தை பார்க்க போகிறீங்க. ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அப்புறம் செய்தி அற்புதங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆண்டவர் எப்படி இந்த கடைசி நாட்களில் கிரியை செய்கிறார், எப்படி ஜனங்களை தொடுகிறார், விடுவிக்கிறார், மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்து தேவனை துதிக்கணும், தொடர்ந்து எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். அதுக்காக தான் இந்த காரியம் எல்லாம். அதனால் நீங்கள் பார்த்து கருத்தாக ஜெபிக்கணும். இப்போ வந்து எழுப்புதல் தரிசனம் உள்ள மக்களை கர்த்தர் இணைத்து கொண்டு வருகிறார். நாங்கள் வந்து கடந்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதம், கடந்த மாதம் ஏப்ரல் மாதத்தில் 21ஆம் தேதி மெய்ப்பர்கள் சபை நடத்துகிறவங்களுக்கு, சபை நடத்துகிற மெய்ப்பர்களுக்காங்கள, பாஸ்டர்ஸ் போதகர்கள்ன்றோம், சபை நடத்துகிறவங்களுக்காக மட்டும் ஒரு மீட்டிங் வச்சோம். அது வந்து எல்லாருக்கும் மேலே எழுப்புதல் தரிசனத்தோடு தன்னை அர்ப்பணித்து கொண்டோம். எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றி ஒப்பு கொடுத்தவங்க, அவங்க சபையில் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறாங்க, எழுப்புதலுக்காக பிரயாசப்படுறாங்க, சுவிசேஷம் அறிவிக்கிற அப்படிப்பட்ட சபை மேய்ப்பர்களை அழைத்திருந்தோம். அவங்க அநேகர் வந்து பல நூறு பேர் கூடி வந்திருந்தாங்க, பல நூறு பேர் கூடி வந்திருந்தாங்க. நல்ல ஒரு புது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு போனாங்க. கர்த்தர் எல்லா மாவட்டத்தையும் எழுப்பி இருக்கிறதை பார்க்க முடிந்தது. அதே மாதிரி மே மாதம் 5ஆம் தேதி சுவிசேஷகர்கள், சுவிசேஷம் அறிவிப்பாங்களே, சபை இருக்காது, திருப்பிரசங்கம் பண்ணுவாங்க, சிறுவர் ஊழியம் நடத்துவாங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு கூட்டம் வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 600 பேர் வந்திருந்தாங்க. ஆண்கள் பெண்களும் வந்திருந்தாங்க. கர்த்தர் நல்ல அவங்களுக்கு கிருபை வரலமை வரத்தினால் அபிஷேகம் பண்ணினார். இனி ஊழியெல்லாம் வித்தியாசமாய் மாற ஆரம்பித்து விட்டது. ஆண்டவர் பலத்த அற்புத அடையாளங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டார். எழுப்புதல் தரிசனம் உள்ளவர்களை கர்த்தர் இணைக்க ஆரம்பிச்சிட்டார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவர் இப்படி பலமான காரியத்தை செய்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஆண்டவர் செய்கிறதை பார்க்க முடிகிறது. இது கடைசி காலமும் எழுப்புதல் காலமாக இருக்கிறதை உணர்ந்து கொண்டு இந்த கடைசி கால எழுப்புதலுக்காய் தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அந்த ஜெபத்துக்கெல்லாம் தேவன் பதில் கொடுத்து கொண்டு வருகிறார். அதனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அதனால் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் வர்ற நாட்களில் அந்த கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் குடும்பங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நடத்த ஞாபகம் இருக்குதா? நானும் எங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற ஒரு மகளும் உட்காந்து பேசினோம். ஃபேமிலியில் என்ன, அவங்க கவுன்சிலிங்கில் இருக்கிறதுனால ஃபேமிலி ப்ராப்ளத்தோடு நிறைய பேர் வர்றாங்க. அதில் நடத்தின பிறகு இப்போ நிறைய பேர் அவங்க வாங்கி அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபேமிலி ப்ராப்ளம், பிள்ளைகளை குறித்த பிரச்சனை, நிறைய அடிமைத்தனம், எப்படி விடுதலை பெறுவது என்று அவங்களுக்கு நல்ல கவுன்சிலிங் பண்ணி ஏறெடுக்கப்பட்டு நிறைய பேர் விடுதலை ஆகிறாங்க. இன்னும் புது புது பிரச்சனையோடு நிறைய பேர் வர்றாங்க. நாங்கள் இவ்வளோ சம்பாதிச்சோம், வீட்டில் ஒரு வருமானம் மிச்சமே இல்லை, எல்லாம் கடன் இது மாதிரி ஒரு ஆசீர்வாதமே இல்லை. ஏன் சில குடும்பத்துக்குள்ள சர்ப்பத்தின் பிரச்சனை, நிறைய பேருக்குள்ள இந்த போராட்டம், ஒன்று ரெண்டு பேருக்குள்ள நிறைய பேர் கவுன்சிலிங் வரணும்னு சொல்கிறாங்க. சர்ப்பம் பாம்பு எங்களுடைய வீட்டுக்குள்ளே உலாவது தெரியுது, எங்கள் மேலே ஏறுது, பயப்படுத்துது, இப்படி ஒன்று ரெண்டு பேரில் பலர். அப்போ இது மாதிரி காரியத்தெல்லாம் எப்படி விடுதலை பெறுவது, எப்படி ஆசீர்வாதத்தை தக்க வைத்து கொள்வது? அப்போ கர்த்தர் சித்தமான இன்னொரு நிகழ்ச்சி, குடும்பத்துக்காக ஃபேமிலி பிளஸ்ஸிங்காக ஸ்பெஷல் ப்ரோக்ராம் நடத்த போகிறோம். அந்த தேதி உங்களுக்கு அறிவிக்கப்படும். இப்போ நிறைய பேர் விழிப்படைந்து ஜெபிக்க ஜெபிக்க குடும்பங்கள் விடுதலை பெற்று சாட்சியாக எழும்பி வருகிறதை பார்க்க முடிகிறது. அதனால் இன்னொரு நாள் அந்த ஸ்பெஷல் நிகழ்ச்சி நடத்தப்படும். சரியா? சரி, இந்த நாளில் ஆண்டவர் வந்து இதுவரைக்கும் உதவி செய்தால் இந்த நிகழ்ச்சிக்கு தியாகத்தோடு காணிக்க அனுப்பின பிள்ளைகளுக்காக ஒரு ஸ்தோத்திரம் ஜபம் பண்ணிடலாமா? அப்படி எல்லாரும் ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதித்து ஒரு ஜபம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த நிகழ்ச்சிக்கு தியாகத்தோடு காணிக்க அனுப்பின இந்த பிள்ளைகள் குடும்பம், அவங்கள இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தியாகத்தோடு அனுப்பினதை நினைவு கூர்ந்தார்களும் அவங்க ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்தில் அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் இத்தனை பேரும் இணைந்து அவளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தார் எல்லாரையும் வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் எல்லாவற்றையும் அற்புதமாய் செய்கிறார். இப்போ நாம் வந்து தேவ செய்தியை கேட்கப் போகிறோம். சித்துள்ள நடந்த கூட்டத்தினுடைய 2வது நாள் கூட்டத்தை பார்க்க போகிறீங்க. ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்றதை பாருங்கள். எப்படிப்பட்ட அற்புதம்லாம் செய்திருக்கிறான்னு பாருங்கள். 2வது நாளில் நிறைய பேர் மேல் ஆவியானவர் ஊற்றப்பட்டார். கடைசி நாளில் மாம்சமான யாவரது ஆவியை ஊற்றுவேனாரில் நிறைய வாலிபர்கள் வாலிப பெண் பிள்ளைகள் அபிஷேகம் பெற்று வந்து சாட்சி சொன்னாங்க பாருங்கள். பெரிய மகிழ்ச்சி. அந்த வாக்குத்த வசனம் நிறைவேறுது. பப்ளிக் மீட்டிங்லேயே ஆண்டவர் ஆவியானவரை ஊற்றி அநேகரை நிரப்புகிறார். அதான் ஆண்டவருடைய எழுப்புதல் காலம் ஆரம்பித்து விட்டது. நம்ம தீவிரமாக செபிக்கணும். இப்போ செய்தியை கேட்போம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வாருங்கள். ஆமென்.
2: ஆந்திர மாநிலம் சித்தூரில் கடந்த மே மாதம் 2-3 ஆகிய தேதிகளில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் அற்புத பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் 1000+ ஜனங்கள் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டனர்.
3: இன்னைக்கு உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாற
4: போகிறீர்கள்.
3: அதற்கு தான் இயேசுங்க பிரசன்னமாக இருக்கிறார்.

0: இயேசு விடுதலை தருகிறவர்.
1: இயேசு விடுதலை சுவாரு.
0: இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார். அவரை விசுவாசத்தோடு கூப்பிடுங்கள்.
1: என்னால்
0: நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்திருக்கிறார்.
1: எந்தக்கண்டே நம்ம பாவங்களும் சிலுவையிலே மோசுனார்.
2: சாட்சி வேளையில் நமது இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலம் நடைபெற்ற அற்புத பெருவிழாக்கள் மற்றும் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியின் மூலம் அற்புதங்களை பெற்ற அநேகர் சாட்சிகளை கூறி தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.
3: உங்க பேர் என்ன சிஸ்டர்?
4: என் பேர் ஜாய் எலிசபெத்.
3: எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
4: ரேணிகுண்டா.
3: ரேணிகுண்டா, உங்களுக்கு ஆண்டவர் என்ன அற்புதம் செய்தார்?
4: 2023 வருஷம் என் 2வது குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போது 4 மாசங்க ஐயா, 4 மாசம் வயிற்றுல இருக்கும்போதே இந்த இந்த வலது பக்கத்தில் 4.6 mm அளவுக்கு கட்டி இருக்குங்க. ஸோ நான் ஸ்கேன் பண்ணபோது டாக்டர் திருப்பதி வைஷ்ணவி ஹாஸ்பிட்டல் மேடம் சொன்னாங்க, அபார்ஷன் பண்ணிவிடு, குழந்தை வந்து ஸ்பெஷல் சைல்டாக பிறக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் அந்த குழந்தைய லைஃப் லாங் நீ வச்சு கஷ்டப்படக்கூடாது, அபார்ஷன் பண்ணின்னு சொன்னாங்க. சரி மேடம், வீட்டுக்கு போயிட்டு 2 days கழிச்சு நான் வந்து பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. 2 days கழிச்சு நான் உடனே ப்ரேயர் பண்ணி 4 மாவடிக்கு போய் திருப்பன் வாசல் ஜபத்தில் கலந்து கொண்டு.
3: எந்த வருஷம் பிரதர் சிஸ்டர்?
4: 2023 வருஷத்துல 4வது மாசத்துல போய் கலந்துக்கணுங்க. கலந்துக்குன்னு ப்ரேயர் பண்ணிக்கின்னு ஐயா கிட்ட லாஸ்டா ஜோம் பண்ணி, விஷயம் சொல்லி ஜோம் பண்ணல, நானா ஜோம் பண்ணி ஐயா கிட்ட பர்சனலா ஜோம் பண்ணின்னு வீட்டுக்கு வந்தேங்க. வந்து செகண்ட்க்கு ஸ்கேன் பண்ண மேடம் நினைச்சாங்க அபர்ஷனுக்கு ரெடி ஆயிட்டு வந்துட்டாங்கன்னு நினைச்சாங்க. மேடம் லாஸ்டா 1 time ப்ளீஸ் ஸ்கேன் மேடம்னு கேட்டேன். ஓகேன்னு சொன்னாங்க மேடம். பண்ணி ஸ்கேன் பண்ணாங்க. பார்த்துட்டு வாட் ஏ மிராக்கல் சத்யான்னு கேட்டாங்க எங்க மேடம். மேடம் ஜீசஸ் இஸ் மிராக்கல் மேம்னு சொன்னேன் நான். இது ஏதோ ஏதோ 1-2 சான்ஸ் இருக்குமா? நான் இவ்வளோ பெரிய அற்புதம், அதுவும் அவ்வளோ ஜர்னி, 4 மாசத்தில் கன்சீவாக இருக்கிறப்ப ஜர்னி பண்ணவே கூடாது, ஆனால் நீங்கள் பண்ணி அதுலேயும் ஒரு சக்ஸஸ்ஸு, அவ்வளோ பெரிய கட்டியாக இல்லாமல்

0: இறந்து போச்சுன்னே சொல்லிட்டாங்க
1: சொல்லிட்டாங்கோ. அதுக்கப்புறமா நாங்க எல்லா வாரத்துக்கும் போயிட்டோம். அதுக்கப்புறமா குழந்தை இல்லன்னு எல்லாரும் எழுதிட்டாங்கோ வீட்டுலயே.
0: அற்புதம் நடந்துச்சு.
1: அட்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மோகன்லாஸ் ரையாவே புக் எங்க வீட்டுக்கு வருது. அந்த புக்ல ஒரு வசனத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறமா எசப்பா நீ உயிரில தேவையில்லை, எனக்கு ஒரு குழந்தை உயிர் கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணிட்டு அழுதுட்டு அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணும்போது குழந்தை நல்லா அசையுது, குழந்தை இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
0: என்ன அற்புதம் நடந்துச்சு?
2: போன வருஷம் மே மாசத்துல 7 கூட்டம் நடந்துச்சு இல்ல நாலமாவடியில. எனக்கு அதுக்கு முன்ன 3 வாயில கட்டி
0: வாயில வாய் உள் பகுதி இல்லையா கட்டி 3
2: பயங்கர வலி கொடுக்கும். நான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போல. ஏசப்பா நீங்க சுகம் கொடுத்தா உங்க ஊழியத்தை நான் செய்யறேன்.
0: நாலமாவடிக்கு வந்திருந்தீங்க.
2: நாலமாவடி
0: நடந்துச்சு.
2: அந்த 7 மீட்டிங்ல முடிஞ்சு பின்னிட்டு ஆண்டவர் எனக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்தாரு.
0: அதுக்கு பிறகு ஒன்னும் பிரச்சனை இல்ல.
2: காலில் ஒரு கட்டி மாறி இருந்துச்சு. அதுவும் எனக்கு
0: ரெண்டு கட்டிய கத்தர் மாதிரியே செய்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கத்தருக்கு மகிமை செலுத்துங்க.
3: செப்பட்டு கொட்டி தேவனவன மகிமை பரத்தா.
0: உங்க பேர் என்ன?
4: பேர் பிளெஸிங் ஐயா.
0: என்ன அற்புதம் ஐயாவுக்கு நடந்துச்சு?
4: அப்பா 2023 வருஷம் நவம்பர் மாசத்துல கரண்ட் ஷாக் அடிச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க. ஸ்பைனல் கார்டு ரெண்டு இடத்துல வஞ்சி போச்சு. ரெண்டா டாக்டருங்க சொன்னாங்க அதுக்கு இந்த கை இந்த கால் வராம போயிடுச்சு. டாக்டருங்க சொன்னாங்க உங்க அப்பா ஒன்னு மேல் நடக்கவே முடியாது, வீல் சேர்ல தான் வைக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க விசுவாசமா ஜபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி லைவ் ஏத்துன்னு போய் ஐசியூல எங்க அப்பா அம்மா கையை வச்சு ஜபம்
0: வச்சிருந்தீங்க.
4: ஜபம் பண்ணும் அதை தொடச்சு நாங்க ஜபம் பண்ணி வருவேன், நடக்கவே முடியாதுன்னு சொன்னேன். எங்க அப்பாவே ஏசப்பா
0: நாம நடக்க செய்திருக்கிறா பாருங்க ஐயா கொஞ்சம் நடக்க பாக்கலாம்.
3: என்ன
0: நமது
5: சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் வழங்கிய வல்லமையான தேவ செய்தியை காணலாம்.
6: நாம் இந்த நாட்களில் தியானிக்க முடியாய் தெரிந்து கொண்ட தேவனுடைய வார்த்தை
7: மனமே தினமன தியானிச்சிருக்கு மனம் எஞ்சுக்குன்ன லேக்கன பாகமும்
6: ரோமர் 7:24
7: ரோமிலாசன் பத்திரிக்கை 7:24
6: ஒரு மனிதனுடைய கதறுதல் அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது.
7: ஒக்க மனுஷனுக்கு விலாபமும் அக்கட செப்பபடி உண்டு.
6: நிர்பந்தமான மனுஷன் நான்.
7: நேனு தௌர்பாக்கியமான வியக்தினி.
6: யார் என்னை விடுதலை ஆக்குவார்கள்?
7: எவர் நன்னு விடுவிச்சுகலரு?
6: யார் எனக்கு விடுதலை தருவார்கள்?
7: எவர் நாக்கு விடுதலை இப்பகலரு?
6: ஒரு மனிதனுடைய கதறுதல் இது.
7: ஒக்க மனுஷனுக்கு விலாபம் இது.
6: யார் எனக்கு விடுதலை தருவார்கள்?
7: எவர் நாக்கு விடுதலை செய்தி?
6: ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் இந்த கதறுதல் இருக்கிறது.
7: பிரதி மனுஷனுக்கு
6: விடுதலை தருவார். இந்த வியாதி என்னை
7: வேதனைப்படுத்துகிறது.
6: விடுதலை தருவார்கள்?

0: பாதிச்சுவார் எவரு?
1: ஒரு பயம் என்னை வாதித்துக் கொண்டிருக்கிறது.
0: பயம் நன்னு பட்டி பீடிச்சுந்து.
1: இரவு வந்தால் பயம் வருகிறது.
0: ராத்திரி வச்சே எனக்கு பயம் கலுகுத்துந்து.
1: இரவெல்லாம் தூங்க முடிவதில்லை.
0: ராத்திரி தான் நிதிரை செலைக்க போத்துனது.
1: யார் இந்த பயத்தில் இந்த விடுதலை
0: தருவார்கள்? என்
1: குடும்பத்துக்குள்ள இந்த பிரச்சனை தீராமல் இருக்கிறது.
0: குடும்பம் நந்து சமஸ்யை தீர்ந்தையுந்து.
1: யார் இந்த பிரச்சனை விடுதலை தருவார்?
0: சமஸ்யை விடுதலை இச்சுனது.
1: இந்த கடன் பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வட்டிக்கே போய்
0: விடுகிறது.
1: விடுதலை
0: தருவார்கள்
1: விடுதலை
0: தருவார்கள்.
1: இது அநேக மனுஷருடைய உள்ளத்தில் இந்த எழும்புகிற ஒரு வேதனையின் குரல்.
0: இது நேடு அநேக மனுஷனுக்கு ஹயாந்தரங்கம் நுண்டி தலைத்து சொன்ன வேதனத்து கூடின ஒரு ஸ்வரம்.
1: இன்னைக்கு உங்களுடைய உள்ளத்தில் எப்படி ஒரு சத்தம் எழும்புகிறது?
0: விடுதலை
1: பெற முடியுமா?
0: விடுதலை
1: இத்தனை வருடம் அடிமைத்தனத்தில்
0: இருக்கிறேன்.
1: இத்தனை வருடம் இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. விடுதலை உண்டாகுமா?
0: நாக்கு விடுதலை கலுகுனா?
1: வேதனையோடு வந்திருக்கலாம்.
0: இன்றைக்கு
1: உங்களுக்கு நற்செய்தியை நான் சொல்லுகிறேன்.
0: இரோஜு நேனு மீக்கு சுபவார்த்தை செப்துனே.
1: இயேசுவின் நாமத்தில் ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன்.
0: இயேசு நாமம் மீக்கு சுபவார்த்தை.
1: இன்றைக்கு நீங்கள் விடுதலை அடைய போகிறீர்கள்.
0: நேடு மீர் விடுதலை பொந்துக்க போதுனரு.
1: இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள்.
0: நேடு மீக்கு விடுதலை தினமோ.
1: இன்றைக்கு உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாற போகிறது.
0: நேடு மீ துக்கமும் சந்தோஷமாக மாறணும்.
1: உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற போகிறீர்கள்.
0: நீ பாணிசத்தம் நுண்ணி மீர் விடுதலை பொந்துக்க போதுனரு.
1: அதற்கு தான் இயேசு இங்கே பிரசன்னமாக இருக்கிறார்.
0: அதற்கே இயேசு இங்கே பிரசன்னையுனரு.
1: இந்த விடுதலை நான் எப்படி பெற்றுக் கொள்வது?
0: இவ்விடுதலை நான் எலா பொந்துக்கொள்ளுட்டா?
1: எப்படி இந்த விடுதலை நான் பெற்றுக் கொள்வது?
0: எலா நீ விடுதலை பொந்துக்கொள்ளுட்டா?
1: அதை குறித்து தான் நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம்.
0: தானி குறித்து நாம் தியானித்து பிரார்த்திச்சுக்க போதும்.
1: நம்முடைய விடுதலைக்காக ஆண்டவர் சில காரியங்களை வைத்திருக்கிறார்.
0: மன விடுதலைக்கு பிரபுக்கு அம்சமும் சேடும்.
1: அதில் மூன்று காரியங்களை தியானிக்க போகிறோம்.
0: அதுல மூணு விஷயம் நாம் தியானிச்சுக்க போதும்.
1: முதலாவது
0: மொட்டமொழி
1: யோவான் 8 அதிகாரம் 36 வசனம்.
0: யோவான் சுவார்த்தை 8 அத்தியாயம் 36 வசனம்.
1: இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்.
0: இயேசு கிறிஸ்து கனகாமியமலை சுதந்திரங்கா చేసినలా நீ నిజముగా స్వతంత్రయందురు.
1: இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தருவார்.
0: இயேசு கிறிஸ்து మీకు విడుదల ఇచ్చును.
1: அவர் மெய்யான விடுதலை உங்களுக்கு தருவார்.
0: ఆయన నిజమైన విడుదల మీకు ఇచ్చును.
1: இந்த உலகத்தில் ரெண்டு விதமான வல்லமை கிரியை
0: செய்கிறார்.
1: ஒன்று சாத்தானுடைய வல்லமை.
0: ஒகடி சாத்தானிக சக்தி.
1: அது தீய வல்லமை.
0: அது கீடைன சக்தி.
1: அது மனிதனை அடிமைப்படுத்துகிற ஒரு வல்லமை.
0: அது மனுஷனை மானசிக சேசி சக்தி.
1: பொல்லாத சாத்தான் மனிதனை பாவத்துக்கு அடிமைப்படுத்துகிறார்.
0: துஷ்டுடைன சாத்தான் மனுஷனை பாபமுக்கு மானசிக சேச்சுனார்.
1: அவன் பலவீன வியாதிக்கு அடிமைப்படுத்துகிறார்.
0: அதனை பலஹீனத்துக்கு வியாதுக்கு மானசிக சேச்சுனார்.
1: பயத்துக்கும் குழப்பத்துக்கும் அடிமைப்படுத்துகிறார்.
0: பயமுனுக்கு கந்தரகோளமுனுக்கு பானிசிகா செய்யுச்சுனாடு.
1: இயேசு அவனை குறித்து சொல்லும் பொழுது,
0: இயேசு அவனுக்கு செப்புச்சுனப்பு.
1: யோவான் 10 அதிகாரம் 10 வசனத்தில்,
0: யோவான் சுவார்த்தை 10 அத்தியாயம் 10 வசனம்லோ,
1: அவன் திருடனாய் இருக்கிறவன்.
0: அத்தடு தொங்கை உண்டாடு.
1: அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான்.
0: அத்தடு தொங்கிலించుటకును హత్య చేయుటకు நாசம் చేయుటకుచ్చునాడు.
1: கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து செயல்படுகிற பொல்லாத சாத்தான்.
0: கண்ணுக்கு கனபடக்குண்டா சாட்டுகா நுண்டி கிரியను చేయుచున్న దుష్టుడైన சாத்தானு.
1: அவன் மனிதர்களை
0: அடிமைப்படுத்துகிறான்.
1: அவன்
0: தப்புடு வாட்டி நம்மேட்டு செய்யும்.
1: மனிதர்களை கடவுளாக நம்ப வைக்கிறவன்.
0: மனுஷுலனு தேவுளுகா நம்மேட்டு செய்யவாடு.
1: பொய்யானவைகளை கடவுள் என்று நம்ப வைக்கிறவன்.
0: அபத்தமான வாட்டினி நம்மேட்டு செய்யவாடு.
1: அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான்.
0: வாடு அபத்தமுனு அபத்தமுனுக்கு ஜனகுடை உண்டாடு.
1: மனிதர்களை பயப்படுத்தி அடிமைப்படுத்துகிறவன்.
0: மனுஷுளை பெதரிஞ்சி பயமுடுக்கு பான்சு செய்யுச்சுனாடு.
1: அதுதான் சாத்தானுடைய கிரியைகள்.
0: அதே சாத்தானிக்க கிரியலும்.
1: இன்னொரு பக்கத்திலே தேவன் கிரியை செய்கிறார்.
0: மறுவைப்புனா தேவ தேவன் கிரியை செய்கிறார்.
1: அவர் விடுதலை தருகிறவர்.
0: ஆயன விடுதலை இச்சுவாடு.
1: அடிமைப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுத்த மகளை பண்ணுகிறவர்.
0: பானிசத்தம்ல உள்ள பிரஜலுக்கு விடுதலை இச்சி ஆனந்திப்ப செய்வாடு.
1: மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்க தான் அவர் மனிதனாய் இறங்கி வந்தார்.
0: மனுஷலனும் விடுதலை இச்சுடக்கே ஆயன மானவுடுக ஆயன அவதரிஞ்சு வச்சேன்.
1: அவர் இயேசு என்ற பெயரில் இந்த உலகத்தில் உலாவினார்.
0: ஆயன இயேசு என்ற பெயரோடு லோகம் நந்து சஞ்சரிஞ்சார்.
1: ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார்.
0: ஜனங்களுக்கு விடுதலை இச்சேன்.
1: பாவத்தின் வல்லமில் இருந்து விடுதலை ஆக்கினார்.
0: சக்தி விடுதலை
1: சகல நோயில் இருந்து விடுதலை கொடுத்தார்.
0: சகல ரோகம் நுண்டி விடுதலை
1: சகல பிசாசின் கட்டுகள் இருந்து விடுதலை
0: கொடுத்தார். விடுதலை
1: லூக்கா 4:18 இயேசு சொல்கிறார்.
0: லூக்கா சுவார்த்தா 4:18 பிரபு செப்துனாரு.
1: நான் சிறைப்பட்டவளுக்கு விடுதலை கோரும்படிக்கு வந்தேன்.
0: சரலோ உன்ன வாரிக்கு விடுதலை பிரகடிச்சிருக்க வச்சுனானு.
1: காயப்பட்டவளுக்கு விடுதலையை அறிவிப்பதற்கு வந்தேன்.
0: காயம் நொந்தின வாரிக்கு விடுதலை பிரகடிச்சிருக்க வச்சுனானு.
1: இயேசு இந்த உலகத்தில் வந்ததே மனிதர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக.
0: இயேசு லோகத்துக்கு வந்ததே மனுஷருக்கு விடுதலை இச்சுட்டுகை.
1: அதற்காக தம்மை சிலுவையிலே பலியாய் கொடுத்தார்.
0: தானிக்கே தன்னு தானு சிலுவையிலே பலியாய் அர்ப்பிச்சுக்கொண்டு.
1: அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது ஒரு விடுதலை உண்டாகும்.
0: ஆ இயேசுக்கு நாமமுன செப்புச்சனுக்கு விடுதலை கலுகுதுంది.
1: அவர்தான் உங்களுக்கு இன்றைக்கு மெய்யான விடுதலை தர போகிறார்.
0: ஐனே நேடு மீக்கு விஜயம் நிஜமான விடுதலை இவ்வோச்சுனாரு.
1: சாத்தான் மனிதர்களை பல விதத்தில் அடிமைப்படுத்துகிறார்.
0: சாத்தானு மனுஷனு பல ரகாலுகா பான்சல்கா செய்யச்சுனாரு.
1: அதில் முக்கியமான ஒரு காரியம்
0: அந்தளோ சாலா பிராமுக்கியமான ஒரு விஷயம்
1: பாவத்துக்கு அடிமைப்படுத்துகிறார்.
0: பாபமுனுக்கு பான்சிகா செய்யிட்டார்.
1: பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான்.
0: பாபமு செய்யச்சுன பிரதி ஒக்கடு பாபமுனுக்கு பான்சி உன்னாரு.
1: யோவான் 8:34 இயேசுப்படி சொல்கிறார்.
0: யோஹான் சுவார்த்தா 8:34 பிரபு அலா செப்துனாரு.
1: காரணம் என்ன?
0: காரணம் ஏமிட்டி?
1: பாவத்துக்கு ஒரு வல்லமை உண்டு.
0: பாபம் வந்து ஒரு சக்தி உண்டு.
1: பாவம் ஒரு மனிதனை அடிமையாக்கி விடும்.
0: பாபம் ஒரு மனுஷனை பான்சிகா செய்யும்.
1: நீதிமொழிகள் 5:22 சொல்லுகிறார்.
0: சாந்தல் கந்தமோ 5:22 வந்து
1: பாவம் ஒரு மனிதனை கயிற்றை போல கட்டிவிடும் என்று வசனம் சொல்லுகிறார்.
0: பாபம் அனுதி ஒரு மனுஷனை சிக்குளு வெட்டி பாசமலை பந்திச்சு.
1: ஏன் அவன் அடிமைப்பட்டு போகிறான்?
0: எந்துக்கத்திரு பான்சிகா மாத்துனா?
1: ஏன் அவனை இதை விட முடிவதில்லை?
0: எந்துக்கு வாடு அளவாட்டி மனுக்குலை போத்துனாரு?
1: 1 யோவான் 3:8 சொல்லுகிறார்.
0: மோட்டி யோகான் பத்திரிகா 3:8 உண்டு.
1: பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்.
0: பாபமு செய்யிச்சுன் வாடு சாத்தான் வல்ல கலுகு செய்யப்படுவான்.
1: அந்த பாபத்துக்கு பின்னால ஒரு பொல்லாத ஆவி செயல்படுகிறது.
0: பாபமு வெனக்கு துஷ்ட ஆத்ம பஞ்சேசுந்தி.
1: அது குடிவெறியை கொண்டு வருகிற ஆவி.
0: அது தாகுடு மத்துனி புரிகொழுப்பி
1: மனிதனை குடிக்கு அடிமைப்படுத்தி விடுகிறது.
0: அது ஒரு மனுஷனை தாகுடிக்கு பான்சிகா செய்யும்.
1: அதிலிருந்து வெளியே வர முடியாதபடி அடிமைப்படுத்துகிறது.
0: அந்தலோனி பைட்டிக்கு ராக்கே ராலேருக்குன்னட்லு பான்சிகா செய்யும்.
1: விபச்சாரத்தின் ஆவி அநேகரை விபச்சார பாவத்துக்கு அடிமைப்படுத்துகிறது.
0: விபச்சார்பு ஆத்மா அநேகுன்னு விபச்சார்பு பாபமுனுக்கு பான்சிகா செய்யும்.
1: இச்சையின் ஆவிகளை எனக்கு இச்சையான கிரியைகளுக்கு அடிமைப்படுத்துகிறது.
0: இச்ச கலிகின்றிட்டு ஆத்மல அநேக ரகம் நீச்சமான இச்சலுக்கு பான்சிகா செய்யும்.
1: ஒவ்வொரு பாபத்துக்கு பின்னால இந்த அசுத்த ஆவியினுடைய கிரியை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது.
0: பிரதி பாபமு வெனக்க அபவித்திர ஆத்மலிக்க கிரியல் உண்மையான பைபிள் கதம் செப்துந்தி.
1: கோபம் எரிச்சலை கொண்டு வருகிற ஆவி குடும்ப சமாதானத்தை கெடுக்கிறது.
0: கோபமும் உக்ரத்தனும் தீஸ்கொச்சிட்டுண்டே ஆத்ம குடும்பக்க சமாதானம் செருவி.
1: பண ஆசையை கொண்டு வருகிற ஆவி லஞ்சம் வாங்க மனிதனை தூண்டுகிறது.
0: அபேட்ச தீஸ்கொச்சின ஆத்ம மனுஷனை லஞ்சம் புச்சுக்குன்னட்டு புரிகலப்படும்.
1: ஒவ்வொரு பாபத்துக்கு பின்னாலும் இந்த பிசாசின் கிரியை இருக்கிறது.
0: பிரதி பாபம் வெனக்கேட்டு தெய்வப்பு சக்தலிக்க கிரியல் உண்டாய்.
1: ஆகவேதான் மனிதனால் இதை விட முடிவதில்லை.
0: அதுக்கே மனுஷன் வல்ல தீனை விடுத்து வெட்டலைக்கு போத்துனாரு.
1: அவருடைய உள்ளத்துக்குள்ள இந்த கேள்வி எழுப்பிக்கொண்டே இருக்கிறார்.
0: அதன் ஹிருதயாந்தரங்கம்ல இட்டி பிரஸ் நிச்சமுல் இயேசுவே
1: உண்டு. யார் எனக்கு விடுதலை தருவார்?
0: எவன் நமக்கு விடுதலை செய்தி?
1: இதிலிருந்து விடுதலை கொடுக்க ஒரே ஒருவரால் மாத்திரம் உண்டு.
0: இதுல ஒன்னு விடுதலை இச்சுவார் ஒக்கருக்கு மாத்திரமே.
1: அவர்தான் இயேசு.
0: ஐனே இயேசு.
1: அவர்தான் இயேசு கிறிஸ்து.
0: ஐனே இயேசு கிறிஸ்து.
1: மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கவே அவர் மனிதனாய் வந்தார்.
0: மனுஷனை பாபமுனை விடுவிச்சிருக்கேன் மனுஷனுக்காய் லோக்கானுக்கு வச்சனோ.
1: அவர் பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரம் அல்ல. பாவத்தின் வல்லமில் மனிதனை
0: விடுதலையாக்குகிறவர்.
1: இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி
0: வைத்திருக்கிறது.
1: செல்போனுக்கு அடிமைப்பட்டவர்கள் அநேகர்.
0: செல்போனுக்கு பான்சிகையினர் அநேகரு.
1: சீரியலுக்கு அடிமைப்பட்டவர்கள் அநேகர்.
0: சீரியலுக்கு பான்சிகையினர் அநேகரு.
1: தவறான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடிமைப்பட்டவர்கள் அநேகர்.
0: தப்புடு ஸ்நேகம்னுக்கு பான்சிகையினர் அநேகரு.
1: அது உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறது.
0: அது மிம்மலை பான்சிக
1: செய்யும். ஆகவே சமாதானத்தை இழந்து போனீர்கள்.
0: காவணமீர் சமாதானம் கொள்பியாரு.
1: இன்னைக்கு ஒரு விடுதலை தேவை.
0: நேடு மீக்கு விடுதலை காவாலி.
1: உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை.
0: மீக்கு விடுதலை காவாலி.
1: சகோதரனே உனக்கு ஒரு விடுதலை தேவை.
0: சகோதரா நேடு நீக்கு விடுதலை காவாலி.
1: இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்க ஆயத்தமா
0: இருக்கு. நேடு நீக்கு விடுதலை வாழனி சம்சித்திரை உண்டு.
1: எனக்கு விடுதலை வேண்டும் என்று முதலாவது விரும்ப வேண்டும்.
0: மொட்டை மொட்டை நாக்கு விடுதலை காவலனி மீர் கோர்க்கவாலனி.
1: விடுதலை கொடுக்கிற இயேசு வண்டை உங்களை அர்ப்பணிக்க வேண்டும்.
0: விடுதலை சீட்டு இயேசு யுத்தமே மூலமே சமர்ப்பிச்சுக்கோ.
1: அப்பதான் ஒரு விடுதலை தர முடியும்.
0: அப்படியே என்ன விடுதலை பகல்.
1: இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை.
0: ஈ ரோஜ நீக்கு விடுதலை காவாலி.
1: வாலிபனே உனக்கு ஒரு விடுதலை தேவை.
0: ஓ யவனசரா நீடு நீக்கு விடுதலை காவாலி.
1: இயேசு விடுதலை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார்.
0: இயேசு விடுதலை விட அன்னைக்கு சித்தம் கொண்டாடு.
1: பழனின்னு ஒரு ஊர் இருக்கு.
0: பழனி அணி ஒரு ஊர் இருந்து கதா.
1: அங்கே துரைசாமின்னு ஒரு ஐயா.
0: அக்கட துரைசாமி அணிட்டு ஒரு ஐயா.
1: அவருக்கு ஒரு பிரச்சனை. அவர் ஒரு பக்கம் ரொம்ப பக்தி உள்ளவர். பக்தியோடு தெய்வத்தை தேடுகிறவர்.
0: பக்தித்தோ தேவனை அன்வேஷிச்சேவர்.
1: தன்னுடைய இடத்துல தான் கொம்ப வணங்கணும்னு ஒரு கோயிலே கட்டி
0: வைத்திருக்கிறார். தேவனை மொக்காலனி ஏகங்க குடே கட்டி
1: அவ்வளவு பக்தியோடு தெய்வ வணக்க செய்கிறார்.
0: பக்திபாடு தேவனி எந்த பூஜா பக்தர்கள் கலவார்.
1: ஆனா 38 வருஷம் குடி குடி குடி.
0: కానీ 38 సంవత్సరాలు తాగుడు తాగుడు తాగుడు.
1: ఒక పక్కం భక్తి.
0: ఒకవైపేమో భక్తి.
1: ఇన్నొరు పక్కం మధుబానం.
0: మరోవైపేమో ఆ యొక్క తాగుడు.
1: అవరు ఎవ్వలవో ప్రార్థన పని పాతా.
0: ఆయన ఎంతో ప్రార్థన చేసి చూశాడు.
1: ఇది పాపం ఎనకు తెలియదు.
0: ఇది పాపమని నాకు తెలుస్తుంది.
1: 38 వర్షమై విడ ముడియవల్ల.
0: 38 సంవత్సరాలకి అలవాటు మానుకోలేకపోతున్నా.
1: దైవతే భక్తియోడు కొబెట్టి పాతా.
0: దేవుని భక్తితో పిలిచి చూశాడు.
1: ஒருவரும் உதவி செய்யவில்லை.
0: ஏ ஒக்கரு சகாயம் செய்ய.
1: மதுபானம் ஒரு பக்கம்.
0: அவருடைய
1: மனைவி பிள்ளைகள் இயேசுவை யாரோ சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள்.
0: ஆயனுக்கு பாரிய பிடலு எவரோ இயேசை செப்பக வாரு அங்கீகரிச்சு
1: அவங்க இயேசுவை நோக்கி ஜெபிப்பார்கள்.
0: வாரு கூட இயேசை தொட்டு பிரார்த்திச்சவர்.
1: டிவியில இயேசுவை பற்றி செய்தி வரும்.
0: டிவியில இயேசுன்னு குறிச்சி சந்தேஷால
1: மனைவி பிள்ளைகள் பார்ப்பாங்க.
0: பாரிய பிடலு சூஸ்டர்
1: இவரு சொல்ல இதெல்லாம் எதுக்கு பாக்குறீங்க
0: என்னண்டாரு இதான் எதுக்கு சூஸ்டாரு
1: இதெல்லாம் மரம் மாத்திரக்கு ஏமாத்துவாங்க
0: இதன் மதம் மாற்றான் மோசபுஸ்டாரு
1: அப்படி கோபப்படுவார்.
0: அலி கோபகிச்சுக்கினேவார்.
1: அதனால அவங்க தொடர்ந்து பார்த்து கொண்டு
0: விடுதலை
1: தருகிறவர். விடுதலை
0: தருவார்.
1: அவருக்கான செய்தி சொல்லப்பட்டார்.
0: ஆயன சம்பந்தம் வர்த்தமான சொல்லப்படி.
1: ஐயோ இதுக்கு தானே நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன்.
0: ஐயோ தீனி குறுக்கேகா இன்னி தினால் கனிபெட்டேனும்.
1: எனக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா?
0: நாக்கு விடுதலை இச்சே பிரபுக்குன்னாடா.
1: எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா?
0: நாக்கு விடுதலை லபிச்சுனா
1: இயேசுவை கோபட்டால் விடுதலை தருவார்.
0: இயேசுக்கு மரபெடுத்து விடுதலை தருக்கணும்.
1: அவர் ஜபனத்துல டிவிக்கு முன்னால முழங்கால் படிக்கிறார்.
0: பிரார்த்தனா சமயம் நான் டிவி முன்பு மோக்கரிச்சாரு.
1: எல்லாரும் சொல்றாங்க இயேசு விடுதலை தருவார்.
0: இயேசு விடுதலை இச்சாடனி.
1: 38 வருஷமா நான் குடிகாரனா இருக்கிறேன்.
0: 38 சம்சாலே தாகு போத்து தரம் துறை ஒண்ணு.
1: இந்த போதை வஸ்துகளை பயன்படுத்துகிறேன்.
0: மதுபானத்தை
1: போதை வஸ்துகளை தொட முடியவில்லை.
0: மத்து பதார்த்தம் முட்டலைக்கு போயினும்.
1: ஒரே ஒரு சின்ன ஜபம்.
0: ஒகே ஒக்க சின்னி பாட்டி பிரார்த்தனை.
1: அவருடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்றினார்.
0: ஆயன ஜீவிதானே தலக்கங்களாக மாற்றி.
1: காரணம் என்ன?
0: காரணம் ஏமிட்டி?
1: இயேசு விடுதலை தருகிறவர்.
0: இயேசு விடுதலை சுவாடு.
1: இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருவார்.
0: ஏடுனமிக்கு விடுதலை சுவாடு. ஆயன
1: அவர் விசுவாசத்தோடு கோப்பிடுங்கள்.
0: ஆயன விசுவாசம் தொழவண்டி.
1: என்னால் நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்திருக்கிறார்.
0: எந்தக்கண்டே ஆயன மன பாபம்ல சிலுவையிலே மோசி
1: நம்முடைய பாவத்தை மன்னித்து விடுதலை கொடுக்க தன்னை சிலுவையிலே பலியாய் கொடுத்தார்.
0: மன பாபம் க்ஷமிச்சி மனக்கு விடுதலை இச்சிருக்கிற சிலுவையில பலியாய் அர்ப்பிச்சுக்கொண்டிருக்க.
1: அவர்தான் நம்முடைய பாவத்திற்குரிய பரிகாரி.
0: ஆயனே மன பாபம்க்கு சம்பந்தின பரிகாரி.
1: விசுவாசத்தோடு கூப்பிட்டால் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை.
0: விசுவாசம் தூமீர் பிலிச்சினலைதே நேடே மீக்கு விடுதலை.
1: யோவான் 8 அதிகாரம்.
0: யோவான் சுவார்த்தை ఎనిమిదవ అధ్యాయం
2: 32వ వచనం.
0: 32వ వచనం.
2: యేసు சொல்கிறார் సత్యం ఉంగలే విడుదలయాకు.
0: యేసు చెప్తున్నారు సత్యం మిమ్మల్ని స్వతంత్రులుగా చేయి.
2: సత్యత్వం మూలమై విడుదలై.
0: సత్యము ద్వారా విడుదల.
2: సత్యం అంటే ఏంది?
0: సత్యం అంటే ఏమిటండి?
2: యేసుదాన్ సత్యం.
0: యేసయే సత్యము.
2: అది మాత్రమల్ల.
0: అది మాత్రమే కాదు.
2: యోహాను 17:17 లో యేసు சொல்கிறார்.
0: యోహాను సువార్త 17:17 అంటాడు.
2: కర్తరుడే వసనమే సత్యం.
0: దేవుని యొక్క వాక్యమే సత్యము.
2: இந்த வேத புஸ்தகம் சத்தியம்.
0: ஈ லேக்கன கிரந்தம் அன்னதி சத்தியமோ.
2: நான் இந்த வசனத்தை தான் உங்களுக்கு போதிக்கிறேன்.
0: நீ இந்த வாக்கியானே நீ மீக் போதிஸ்துனா.
2: என் சொந்த தத்துவங்களை சொல்லவில்லை.
0: நான் சொந்த தத்துவால் செப்பட்லேது.
2: என்னுடைய சொந்த கருத்துக்களை சொல்லவில்லை.
0: நான் சொந்த பாவால் செப்பட்லேது.
2: அதனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது.
0: அதுவல்ல எட்டி பிரயோஜனம் மீக் கலகுது.
2: இது வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தை.
0: இது சக்திகள தேவனிக்க மாட்டது.
2: இந்த வார்த்தை விடுதலை கொடுக்கிற வல்லமை உள்ளது.
0: இயக்க லேக்கன வாக்கால் விடுதலை செய்யும் சக்தி கலகுது.
2: அநேக ஆண்டுகளுக்கு முன்னால்
0: அநேக சமஸ்தால பூர்வம்
2: துபாய் தேசத்திற்கு நான் ஊழியத்திற்கு போயிருந்தேன்.
0: துபாய் தேசம்னுக்கு என் பரிசு நிமித்தம்
2: ஒரு சகோதரருடைய வீட்டிற்கு என்னை உணவுக்காக அழைத்து கொண்டு போனார்.
0: ஒரு சகோதரி இன்னைக்கு போஜனானக்கே நான் வெண்ட பெற்றுக்கொண்டு
2: நான் அங்கே போன போது அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு காரியம் சொன்னார்.
0: నేను అక్కడ వెళ్ళినప్పుడు తన జీవితంలో జరిగిన ఒక సంఘటన చెప్పాడు.
2: అవర్ సన్నార్ బ్రదర్ యేసుకు ఎనకు సంబంధం ఇல்லை.
0: ఆయన అన్నాడు బ్రదర్ ఏసైకు నాకు ఎట్టి సంబంధం లేదండి.
2: నేను క్రైస్తవుల అల్లాద కుటుంబతే సాండవ.
0: నేను క్రైస్తవుని కాని కుటుంబంలో జన్మించాను.
2: నా రెంబ భక్తి ఉళ్ళవాని. భక్తిగలవాని.
0: భక్తిగలవాని.
2: ఎన్ మతతల వైరాగ్యం ఉళ్ళవాని.
0: నా మతమునందు వైరాగ్యత గలవాని.
2: என்னுடைய மனைவி நான் விரும்பி திருமணம் செய்து கொண்டேன்.
0: நான் பாரியனோ நீ ஏறு கோரி விவாகம் చేసుకున్నాను.
2: அவர்கள் கிறிஸ்தவர்கள்.
0: வாரு கிறிஸ்தவ.
2: என்ன நடந்தது?
0: ஏன் జరిగింది?
2: திருமணமான உடனே.
0: விவாகம் ஆன வெண்டனே.
2: முதல் நாளிலேயே.
0: మొదటి రోజున.
2: அவருடைய மனைவி அவருக்கு ஒரு வேத புத்தகத்தை கொடுத்தார்கள்.
0: பாரிய ஆயனுக்கு ஒரு பைபிள் கந்தாணி அந்திச்சிது.
2: நான் உங்களுக்கு பெஸ்டான gift கொடுக்க வேண்டும் என்று வாங்கி வைத்திருக்கிறேன்.
0: నేను మీకు శ్రేష్టమైన బహుమానం ఇవ్వాలని కొని ఉంచానయ్యా అంది.
2: இது என்னது என்று கேட்டா.
0: ఏమటని
2: இது வேத புஸ்தகம்.
0: இது பைபிள் கிரந்தமோ.
2: கோபம் வந்து விட்டது இவருக்கு.
0: கோபம் வச்சேசிந்து இனிக்கு.
2: இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்?
0: தீனிக்கு நாக்கு சம்பந்தம் ஏமிட்டி?
2: எனக்கென்று தெய்வம் இருக்கிறது.
0: நாக்கண்டு தேவுள் ఉన్నారు.
2: எனக்கென்று நம்பிக்கை இருக்கிறது.
0: நாக்கண்டு நம்பிக்கை.
2: இந்த இயேசு பத்தி அந்த பேசாதே.
0: இயேசுని గురించి నాతో మాట్లాడకు.
2: இந்த வேதத்தை நான் தொடக்கூட மாட்டேன்.
0: ఈ బైబిల్ గ్రంథాన్ని కనీసనే ముట్టను కూడా ముట్టను.
2: ఒన్నోడు వైతుకొల్.
0: నీ దగ్గరే పెట్టుకో.
2: నీ జపం అనికొల్.
0: నువ్వు ప్రార్థించుకో.
2: నీ వేదతే వాసించు.
0: నువ్వు బైబిల్ గ్రంథం చదువుకో.
2: எனக்கு మదకు సంబంధం
0: దానికి సంబంధం లేదు.
2: ఇని యేసుని బట్టి పేసినా
0: ఇక యేసుని గురించి మాట్లాడితే
2: పిరిందు విడ వేండేదా?
0: మనం ఇక వేరైపోవాల్సిందే.
2: కఠినమైన వార్తే చెల్లిబెట్టి
0: కఠినమైన మాట చెప్పాడు.
2: సహోదరి ఒన్ను చెయ్య ముడియవల్.
0: ఆ సహోదరి ఏమి చేయలేకపోయింది.
2: అదన్ పరకు యేసు బట్టియే పేసుకోదే.
0: దాని తర్వాత యేసుని గురించి మాట్లాడలేదు.
2: అంత వేద పుస్తకతే పెట్టిలే వైతుకున్నారు.
0: ఆ యొక్క బైబిల్ గ్రంథాన్ని పెట్టిలో దాచిపెట్టింది.
2: అనాలి ఇవరు చర్చికి పోక తడై చెల్లవదే.
0: కానీ ఈయన ఆలయాన్ని వెళ్ళుకు ఎట్టి ఆటంకం చెప్పేవాడు.
2: ఎవరే కొండ పోయి చర్చిలో విడువా?
0: ఈయనే తీసుకెళ్లి ఆ యొక్క ఆలయం దగ్గర దించుతాడు.
2: ఆరాధన ముడిందరే మనవి అళైతుకొండ.
0: ఆరాధన అయిపోగానే భార్యను వెంట పెట్టుకుని తెచ్చుకుంటాడు.
2: இந்த சகோதரி இயேசுவை நோக்கி ஜெப மாத்திரை செய்து கொண்டு வந்தார்கள்.
0: இ சகோதரி இயேசை தொட்டு மாத்திரம் பிரார்த்தனை செய்து சுச்சிது.
2: பல வருஷங்கள் கடந்து விட்டது.
0: பல சமஸ்தால் தாட்டாய்
2: பிள்ளைகள் பிறந்து அவங்களும் வளர்ந்து விட்டார்கள்.
0: பிள்ளலு புட்டாரு வாரு பெருகாரு.
2: இவர் ஒரு பெரிய ஆபீசரா வேலை செய்கிறார்.
0: இன கொப்ப அதிகாரிகா பஞ்சேசுனார்.
2: நல்ல பணம் சம்பாதிக்கிறவர்.
0: மஞ்சிக சக்கக தனமு சம்பாதிச்சார்.
2: ஒரு நாள் வேலை முடிந்து வீட்டுக்கு திரும்பினார்.
0: ஒரு ரோஜுன உச்சகம் முகிஞ்சுக்கொண்டு இன்னைக்கு திரிக்கு வச்சார்.
2: அவர் டயர்டா வந்து அமர்ந்து
0: அது சாலா அலசி போய் வச்சு
2: தன் மனைவியிடத்துல ஒரு காஃபி கொண்டு வா என்று சொன்னார்.
0: தன பாரிய தெகிர ஒரு காஃபி பட்டுக்குறான்னு
2: சொல்லி அவர் போய் தயாரித்து கொண்டிருக்கும் போது
0: அவன் வெள்ளி தயார் செய்யச்சுண்டுகனே
2: திடீரென்று ஒரு வியாதி அவரை தாக்க ஆரம்பித்தது.
0: உன்னட்டுண்டி ஒரு வியாதி அவன் மீது தாடி செய்ய மொதலாயின்.
2: அவருடைய சரீரத்தில் ஒரு பகுதி பாதிக்கப்பட ஆரம்பித்தது.
0: அவன் சரீரமந்து ஒரு பாகமந்த தப்பத்தின்டம் ஆரம்பிச்சபடி
2: ஒரு கால் அப்படி சுண்டி சுண்டி இழுக்க ஆரம்பித்தது.
0: ஒரு கால் அலா முடிச்சுக்கொண்டு லாகட்டம் மொதலாயின்.
2: கொஞ்ச நேரத்தில் அந்த கால் மரத்து செயலற்று போனது.
0: కొంతసేపటికి ఆ కాలు చచ్చిబడి పనిచేయడం మానేసింది.
2: పక్షవాత నోయ్ అవరై తాకినది.
0: పక్షవాతము ఆయన మీద దాడి చేసింది.
2: కాల్ సేలట పోనది.
0: కాలు పనిచేయలేకపోయింది.
2: ఆ వ్యాధి కొంచెం కొంచెమాయ్ మేలే ఏరి కొండరుంది.
0: ఆ వ్యాధి రాను రాను శరీరం పైభాగముకు అలా సాకుతూ
2: కై అడియే ఉదరి తిరుమ ఆరంభించింది.
0: సోకుతూ ఆ చెయ్యి కూడా అలా అదిరిపోతూ వచ్చింది.
2: అవుడి ముఖం తిరుమ ఆరంభించింది.
0: ఆయనకి ముఖము కూడా అలా
2: మరచిపోయింది. ఒక నోయ్ నమ్మి తాకుగరదు.
0: ఆయనకి అర్థమైంది ఏదొక వ్యాధి మన మీద దాడి చేస్తుంది.
2: పక్షవాత నోయ్ తాకుగరదు.
0: పక్షవాతము నా మీద దాడి చేస్తుంది.
2: తన మనవి కోపెట్టారు.
0: తన భార్యను పిలిచాడు.
2: అవుడు ఓడి వందారు.
0: ఆ పరుగు పరుగున వచ్చింది.
2: ఒక కణ్ మున్నాలు అవుడి
3: Upload your photos and become a Disney-style princess or wizard in seconds. With Video Express AI, you can choose one main character, maybe a princess or a wizard, and they'll stay the same across every scene you create. In the first scene, the princess sings in her castle. In the second, she meets a wizard friend in the forest. That's it. Two characters consistent across the entire story. Their look, their voice, their emotions, they remain seamless from start to finish. Add narration, music, or even extend your video to 5 minutes and suddenly you have a full fairy tale that feels like a movie. The best part? You don't need animators, voice actors, or studios. Just type your story, upload your characters, and hit generate. And unlike other platforms that drain you monthly, with Video Express, you pay once and create unlimited animated stories forever. Magical adventures, children's tales, even full series, all powered by your imagination. Click below and bring your first Disney-style story to life today.
2: இதை வாசியுங்கள்.
0: நீ சதவண்டி.
2: அது உங்களுக்கு விடுதலை கொடுக்க
0: விடுதலை சுத்தியானது.
2: இது எப்படி எனக்கு விடுதலை கொடுக்கும்?
0: இதெல்லாம் எனக்கு விடுதலை சுத்தி.
2: ஆனால் இந்த வியாதி வரை தாக்கி கொண்டே இருக்கிறது.
0: இந்த வியாதி ரானு ரானு சோக்குது வச்சிருந்தி.
2: கொஞ்ச நேரத்துல பேச்சு போய்விடும்.
0: இங்க கொஞ்சம்ல மாட்டல படிப்பே பரிசு.
2: கழுத்தெல்லாம் திரும்பி விட்டது.
0: இங்க மெடத்த திரும்பி போயிரு.
2: மனவிதை வாசியுங்கள் என்று சொல்லும் போது.
0: பாரிய சதமன் செப்பகா.
2: வேற வழியே இல்லாதபடி.
0: வேற கத்தியந்திரலை.
2: அவர் வாசிக்க ஆரம்பித்தார்.
0: வாக்கியம் சொல்ல மாலு
2: பேசி. சத்தம வாசிங்க நாங்க.
0: கெட்டிக்க சதமன் செப்பிந்தி.
2: சத்தம வாசிக்க ஆரம்பித்தார். அந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க
0: வாக்கியம் சதவகா சதவகா சதவகா
2: ஒரு அதிகாரம் முடிந்தது. இரண்டாவது அதிகாரம்
0: முடிந்தது.
2: அந்த வியாதி அவரை விட்டு பின்வாங்க
0: ஆரம்பித்தது. வியாதி தகு முகம்
2: திரும்பி இருந்த கழுத்து நேராக மாற
0: ஆரம்பித்தது. போயின மேட தின்னகராடும் முதலிந்தி.
2: பேச முடியாத வாய் தெளிவாய் பேச
0: ஆரம்பித்தது. போயின மூத்தி மாதிரி மாட்டாட சாகிந்தி.
2: இன்னும் வசனத்தை வாசிக்க வாசிக்க
0: இங்க வாக்கியம் சதவகா
2: வல்லமை
0: எனக்கு
2: சுகத்தை கொடுத்தது. இது வல்லமை உள்ள வார்த்தை என்பதை நான் அறிந்து கொண்டேன்.
0: இது சக்திகள வாக்கியம் என்ற சங்கத்தை குறித்தேன்.
2: இன்னைக்கு நான் வேலைக்கு போகும்போது கூட வேத புத்தகத்தை கொண்டு போகிறேன்.
0: ஈ ரோஜு நான் உச்சகாணி வெள்ளுச்சுனப்பு கூட பைபிள் கந்தானி வெண்ட வெட்கொண்டு எழுதுனேன்.
2: இந்த வார்த்தை சத்தியம்.
0: இந்த வாக்கியம் சத்தியம்.
2: இந்த வசனத்துக்கு ஒரு வல்லமை உண்டு.
0: இந்த வாக்கியத்துக்கு சக்தி உண்டு.
2: எபிரேயர் 4:12 சொல்கிறது.
0: எபிரேயர் 4:12 சொல்லுது.
2: தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது.
0: தேவனுக்கு வாக்கியமும் ஜீவனும் சக்தி கலிகி.
2: இதற்கு உயிர் இருக்கிறது.
0: இதற்கு ஜீவம் உண்டு.
2: காரணம் இது வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனுடைய வார்த்தை.
0: காரணம் இதை பூமி ஆகாசம் கலுகு చేసిన தேவனுக்கு வாக்கு.
2: நீங்கள் இதை வாசிக்கும் பொழுது
0: நீ தானி చదువుతుండే
2: அது உங்களை பரிசுத்தமாக்கும்.
0: அது உங்களை பரிசுத்தபடுத்தும்.
2: நீங்கள் இதை வாசிக்கும் போது
0: நீ చదువుతుండే
2: உங்களுக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வரும். நீ
0: சமாதானம் తీసుకొచ్చు.
2: நீங்கள் இதை வாசிக்கும் பொழுது
0: நீ చదువుతుండే
2: உங்களுக்கு சுகத்தை கொண்டு வரும்.
0: நீ சுகத்தை తీసుకొచ్చు.
2: நீங்கள் இதை வாசிக்கும் பொழுது
0: நீ చదువుతుండే
2: உங்களுக்கு விடுதலை கொண்டு வரும்.
0: விடுதலை తీసుకొచ్చు.
2: இந்த வசனத்துக்கு அர்ப்பணிக்கும் போது காரியங்கள் வாய்க்கும்.
0: நீ காரியம்
2: ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இது தேவனுடைய வார்த்தை.
0: இது தேவனுக்கு வாக்கு.
2: இதற்கு ஈடான ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் எதுவும் இல்லை.
0: தீனி தர்மத்தை வாக்கியம் ஏதோ தீனி
2: தேவனால் மனிதனுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தை.
0: தேவனை சேர்த்த மனுஷனுக்கு ராசிவமான வாக்கியம்.
2: இதற்கு வல்லமை இருக்கிறது.
0: தீனிக்கு சக்தி கலது.
2: ஆகவே தான் இந்த வசனத்தை வாசியுங்கள்.
0: அந்த சேத்தி வாக்கியம் சதவண்டி.
2: வசனத்தை
0: விசுவாசியுங்கள்.
2: உங்களுக்குள்ளே விடுதலை கொண்டு
0: வரும்.
2: தீஸ்கொச்சுனோ 3:17 வசனம்.
0: 2 கொரிந்தியர் ராசம் பத்திரிகா 3:17 வச்சனம்.
2: கர்த்தரே ஆவியானவர்
0: பிரபுவே ஆத்மையுனர்.
2: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு.
0: பிரபுக்கு ஆத்மா எக்கட உண்டுனோ அக்கட சுவாதந்திரம்.
2: ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு.
0: பரிசுத்தாத்மா எக்கட உண்டுனோ அக்கட விடுதலை உண்டு.
2: யார் இந்த ஆவியானவர்?
0: எவரி பரிசுத்தாத்மா.
2: அந்த வசனம் சொல்லுகிறது.
0: ஆ வாக்கியம் சொல்லுது.
2: கர்த்தரே ஆவியானவர்
0: பிரபுவே ஆத்மையுனர்.
2: பிதாவிலும் குமாரிலும் நின்று புறப்படுகிற ஆவியானவர் என்று நாம் விசுவாசத்தை அறிக்கையிடுகிறோம்.
0: அல்ல தண்டிலோண்டி குமாரனுடைய பயிலேத்துன பரிசுத்தாத்மா நம்ம தேவனுக்கு நம்ம விசுவாசிஸ்துனோம்.
2: அப்ப பரிசுத்தாவினால்
1: ஒரு மனிதன் நிரப்பப்படும் பொழுது,
0: ஐதே பரிசுத்த ஆத்மா தாரோக மனுஷி நிம்பபடுச்சுனா,
1: நாம் தேவனால் நிரப்பப்படுகிறோம்,
0: நாம் தேவன் சேத நிம்பபடுச்சுனா,
1: கர்த்தரால் நிரப்பப்படுகிறோம்,
0: பிரபு சேதம நிம்பபடுச்சுனா,
1: அவரே ஆவியானவராய் நமக்குள் இறங்குகிறார்,
0: ஐதே பரிசுத்த ஆத்மாவுகா மனுளோனக்கு திகவச்சுனாரு,
1: ஆவியானவர் வல்லமை உள்ளவர்,
0: ஆ பரிசுத்த ஆத்மா பகு சக்தி கலவாடு,
1: அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது,
0: அப்போஸ்தலர் 1:8 చెప్తుంది,
1: பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் வல்லமை பெற்றுக்கொள்வீர்கள்,
0: பரிசுத்த ஆத்மா மீதி கோச்சுனும் நீர் சக்தியை பொந்துகொண்டுரு,
1: ஆவியானவருடைய வல்லமை மனிதனுக்குள்ளே விடுதலை கொண்டு வரும்,
0: ஆ பரிசுத்த ஆத்மா சக்தி மனுஷல விடுதலை తీసుకొనొచ్చును,
1: எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விடுதலை தேவையோ,
0: ஏ மனுஷனுக்கு ஜீவத்துல விடுதலை కావాలో,
1: அந்த விடுதலை ஆவியானவர் கொண்டு வருகிறார்,
0: ஆ விடுதலை பரிசுத்த ஆத்மா తీసుకొస్తుంది,
1: இன்றைக்கு உம்முடைய வாழ்க்கையில்,
0: ఈ రోజున మీ జీవితమందు,
1: రక్షించబడ్డ సిలర్ వంద சொல்லுவாங்க,
0: రక్షింపబడిన వారు కొందరు చెప్తారు,
1: ஏ நான் రక్షించబడ్డேன்,
0: నే రక్షింపబడ్డానయ్యా,
1: ఆండోడే పిల్లై ఆయిటే,
0: ప్రభేక్ బిడగ మారేనయ్యా,
1: ఆనా

0: పాపం ఎన్నే తొడందుకుంటే
1: అయితే ఈ పాపం నన్ను వెంబడిస్తుందండి.
0: అది చేయకూడదని నేను నెనకరేను.
1: అది చేయకూడదని నేను అనుకుంటున్నా.
0: అది చేయి విడుగరేను.
1: నేను చేసేస్తాను.
0: ఇది పార్కకూడదని నేను నెనకరేను.
1: ఇది చూడకూడదని అనుకుంటున్నా.
0: అది పాత విడుగరేను.
1: నేను చూసేస్తున్నా.
0: నేను విరంబాద కార్యతే చేయి విడుగరేను.
1: నేను కోరుకొనని దాన్ని నేను చేస్తున్నా.
0: ఎనకగ జవమణగలు ఎన్న
1: నాకు ప్రార్థించిన చెప్తారు.
0: ఇప్పటి ஒரு మనే భక్తనుడే కదరుదల్ వేదతల్ சொல்லப்படுகிறது.
1: ఇలాగున ఒక భక్తుని యొక్క రోదన ధ్వనియే బైబిల్ గ్రంథం చెప్పారు.
0: రోమర్ 7వ అధికారం.
1: రోమిల్ రాసిన పత్రిక 7వ అధ్యాయం
0: 15వ వచనத்தில் அவர் சொல்லுகிறார்.
1: 15వ వచనంలో ఆయన అంటారు,
0: "நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை."
1: నేను చేయుచున్నది నాకే ఇష్టం లేదు.
0: "நான் விரும்புகிறதை செய்யாமல்."
1: నేను కోరుకున్నది నేను చేయక.
0: "நான் வெறுக்கிறதையே செய்கிறேன்."
1: నేను ద్వేషించున్నదే చేయుచున్నాను.
0: "நான் செய்கிறது எனக்கு சம்மதம் இல்லை."
1: నేను చేయుచున్నది నాకు ఇష్టం లేదు.
0: "இது செய்யக்கூடாதென்று நினைக்கிறேன்."
1: దీని చేయకూడదని నేను అనుకుంటున్నాను.
0: எனக்குள் வாசமாயிருக்கிற பாபம் அப்படி
1: செய்கிறேன்.
0: மனிதன் யார் எனக்கு விடுதலை தருவார்? இதுதான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய கதறுதல்.
1: இதே ஒரு மனுஷனுக்கு கொப்ப ரோதன.
0: ஐயா, நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன்.
1: ஐயா, நீ ரட்சிக்கப்பட்டாய்.
0: பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன்.
1: பரிசுத்தமாய் ஜீவிச்சல் கோ.
0: ஆனால் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை.
1: பரிசுத்தமாய் ஜீவிச்சலைக்கு போது
0: என் கண்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியவில்லை.
1: நான் கண்ணை பரிசுத்தமாய் காபாடுகளைக்கு போது
0: என் சிந்தனையை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியவில்லை.
1: நான் கண்ணை பரிசுத்தமாய் காபாடுகளைக்கு போது
0: நான் அதிகமாய் ஜெபிக்க விரும்புகிறேன்.
1: நான் அதிகமாய் பிரார்த்திச்சாலும்
0: ஆனால் ஜெபிக்க முடியவில்லை.
1: பிரார்த்திச்சலைக்கு போது
0: நான் செய்ய விரும்புகிறதை செய்ய முடியவில்லை.
1: செய்யாலனி கோர்க்குனே செய்யலைக்கு போது
0: இந்த உலகத்தின் பாவங்கள் என்னை நெருக்குகிறது.
1: நான் உன்னை பாபம் நான் இருக்கிச்சுன்னது.
0: இந்த வாலிப வயதில் எப்படி பரிசுத்தமாய் வாழுவது?
1: எவன பிராயமும் எல்லாம் பரிசுத்தமா ஜீவிச்சுகள்.
0: எங்க பாவம் நிறைந்திருக்கிறது?
1: எங்க வைப்பு சூச்சனா பாபம் தோண்டி உண்டு.
0: எங்க போனாலும் பாபத்தை தூண்டுகிற காரியங்கள் இருக்கிறது.
1: எக்கடி வெளியினா பாபானி புரிகொலுக்கு போயிட்டு அம்சாலே உண்ணாய்.
0: எப்படி பரிசுத்தமாய் வாழுவது?
1: எல்லாம் பரிசுத்தமா ஜீவிச்சது.
0: இதுதான் அநேகருடைய பிரச்சனை.
1: இதே அநேகருக்கு சமஸ்ய.
0: இதற்கு ஒரே ஒரு பதில் தான் உண்டு.
1: இதுக்கு ஒரே ஒக்க ஜவாபு.
0: ஆவியானவர்,
1: பரிசுத்தாத்மன்,
0: பரிசுத்த ஆவியானவர்,
1: பரிசுத்தாத்மன்
0: அவர் வரும் பொழுது அவர் உங்களை பரிசுத்தத்தின் பாதையில் நடத்துவார்.
1: ஆயன மிம்மலை பரிசுத்தமான பாட்டலோ நடிப்பின்சுனு.
0: ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனத்தில்
1: ரோமில் ராசிபத்திரிகை 8வது அத்தியாயம்
0: ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலை ஆக்கிற்று என்று சொல்கிறார்.
1: காபட்டி ஆத்மீக நியமமும் நன்னு விடுவிச்சுனு என்று.
0: யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்று கதறினார்.
1: எவர் நன்னு விடுவிச்சுனனே ஆயன விளபின்சின்.
0: இவர் சொல்கிற ஆவியானவர் எனக்கு விடுதலை கொடுத்தார்.
1: சுத்துனார் பரிசுத்தாத்மனே எனக்கு விடுதலை சுச்சுனார்.
0: பரிசுத்தாமுடைய வல்லமை உங்களுக்குள்ளே வரும்போது
1: பரிசுத்தாத்மீக சக்தி மீலோருக்கு வச்சுச்சுனார்.
0: நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள்.
1: நீர் விடுதலை பொந்து கொந்தரு.
0: அவர் கொடுக்கிற விடுதலையில முக்கியமானது
1: ஆயன இச்சுச்சுன விடுதலை பிராமுக்கியமே.
0: நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில்

0: ఆత్మలు పాపత్తుకు అడిమయాకి వైతరుకరు
1: కొంతమందిని అపవిత్రాత్మలు పాపములకు బానిసగా ఉంచింది
0: అది మధుబాన మధువెరియన్ ఆవి
1: అది మాదక ద్రవ్యం అదే రీతిగా మత్తు
0: చిలరి విభచారతే నావి
1: కొంతమందిని విభిచారపు ఆత్మ
0: అడిమయాకి వైతరుకరు
1: బానిసగా ఉంచుంది
0: అదనాల దాన్ని విడ ముడియవల్లే
1: అందుకనే దాన్ని విడిచిపెట్టలే
0: బోధ వస్తువులకు అడిమైపడుతుగర ఆవి
1: బోధ వస్తువులకు బానిసగా ఉంచే ఆత్మ
0: ఒక వల్లమే అన్న పాపత్తు செய்ய உங்களை தூண்டுகிறார்
1: ఒక శక్తి మిమ్మల్ని పాపము చేయనట్లు పురిగొల్చుతుంది
0: சில வாலிபர்கள் என்ன பாண்ட அந்த அசுத்தாவின் பிடியிலே தவிக்கிறார்கள்
1: కొంతమంది యవనసులై కపవిత్రాత్మైక పట్టులో పడి అలమటించున్నారు
0: அந்த ஆவிதான் உங்களை இந்த பாவத்தை செய்ய உங்களை அடிமைப்படுத்தி தூண்டிக்கொண்டே இருக்கிறார்
1: அப்படி ஆத்மனே மிம்மலை பானிசகா చేసి பாபமு చేయనట్లు పురిగొల్చుతున్నారు
0: ஆண்டவர் சொல்கிறார்
1: பிரபு చెప్తున్నారు
0: இப்பொழுது நான் உங்களை விடுதலை ஆக்க போகிறேன்
1: இப்போ நீ விடுவிக்க போகுச்சுன்னா
0: ஆவியானவர் எங்கோங்க விடுதலை உண்டு
1: பரிசுத்தாத்மா எக்கடோ அக்கட விடுதலை உண்டு
0: ஆவியானவர் எங்கோங்க விடுதலை உண்டு
1: பரிசுத்தாத்மா எக்கடோ அக்கட விடுதலை உண்டு
0: தேவனே உம்முடைய ஆவியை அனுப்புவீராக
1: தேவனே ஆத்மனு பம்பிச்சுது காக்க
0: சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக
1: சாத்தானிக பந்தகால் திம்பிவேயுனுக
0: பாவத்துக்குள்ளாக்குகிற அசுத்த ஆவிகள் விலகுவதாக
1: பாபமுக்கு லோரை செய்யுன அபவித்தாத்மா தொலைக்கு போவுனுக
0: இப்பொழுது அந்த ஆவிகள் வெளியேற ஆரம்பிக்கிறது
1: இப்படியே ஆத்மனு பயல்தேட்ட முதலையாயி
0: என்ன இந்த ஆவி தூண்டுகிறது
1: என்னை
0: பாவம் செய்ய வைக்கிறது
1: வெளியேறுவதாக
0: பொருளாத ஆவிகள் வெளியேறுவதாக.

0: ఆత్మలు బయటకు వచ్చును గాక,
1: విడుదల ఉండవదాక,
0: విడుదల కలుగును గాక.
1: యేసుడే బలమై బలమా ఇరంగ పోగరాడు,
0: శక్తి బహుబలంగా దిగిరాబోతు.
1: ఆండవ తమ్ముడి ఆవి అనిపికొండిరుకరా,
0: తనకి ఆత్మను పంపిస్తున్నాడు.
1: ఆవి అన్నవారు ఎంగోంగి విడుదల,
0: పరిశుద్ధాత్మ ఎక్కడో అక్కడ విడుదల.
1: బాలిబన ఇంటికి ఉనకి విడుదల,
0: ఓ యవనసుడా నీకు నేను విడుదల.
1: బాలిబ మగళ ఇంటికి ఉనకి విడుదల,
0: కుమార్తె నీకు నేను విడుదల.
1: కొన్ని అడ్డిమైపడితే ఆవి వెలగగరది యేసువి నామతి.
0: చేసిన ఆత్మ ఈ రోజున
1: యేసువి నామతినాలే, ஒவ்வொருவருக்கும் விடுதலை
0: உண்டாகட்டும்,
1: புதிய இதயம் உண்டாகட்டும், ஒவ்வொருவருக்கும் புதிய இதயம்
0: உண்டாகட்டும்.
1: ரத்தத்தின் வல்லமைக்குள்ள ஒப்பு
0: கொடுக்கிறேன்,
1: இன்று முதல் ஒரு மாற்றம் உண்டாகட்டும்.
0: தினமொழுக்கு மாற்பு கலுகுனு காக்க
1: தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம்,
0: நன்றி மிக்க ஸ்தோத்திரம்.
1: என் சரீரத்தில் ஒரு வியாதி இருக்கிறாரு,
0: நான் சிரமந்துக்கு வியாதி உண்டு,
1: எனக்கு ஒரு சுகம் வேண்டும்,
0: நாக்கு சுவாசத்து காவாலி,
1: எனக்கு ஒரு விடுதலை வேண்டும்,
0: நாக்கு விடுதலை காவாலி.
1: அப்படி சொல்றங்க வல்லதுகரமாய்
0: தங்க சிப்பே வாரி மீ குடிச்சை பைக்கத்தன்,
1: நீங்க விரும்பினால் இயேசு சுகம் தருவார்.
0: நீர் கோருக்குனாலே இயேசு மிக்க சுவாசத்தை.
1: இப்போ கண்களிலே வியாதி உள்ளவர்கள் கண்களிலே கை வைங்க,
0: இப்போ கல்லல்லோ வியாதி கலிகின வாரி மீ கல்லல்லோ சேதல பெட்ட,
1: உடைய குருட்டு கண்களை ஆண்டவர் தரப்பார்.
0: நீ குட்டி கண்ணலன பிரபு தரச்சன்,
1: உடைய கண்களிலே தெளிவான பார்வை வரும்,
0: நீ கல்லல்லோ சுவாசமான சூப்புகள்.
1: காது கேட்காதவர்கள் காதிலே விரல் வைத்துக் கொள்ளுங்க,
0: செவுல வினபண்ணுவார் செவுல மீ வேல் பெற்றுக்கொண்டு,
1: வியாதி உள்ள இடத்துல கை வைத்துக் கொள்ளுங்க,
0: வியாதி கலிகின சலமந்து மீ சேதல் பெற்ற,
1: வியாதிப்பட்ட யாரையாவது அழைத்துக் கொண்டு வந்திருந்தார்,
0: வியாதி கலிகின வர எவரன வெண்ட பெற்றுக்கொண்டு,
1: அவங்க மேல கை வைங்க,
0: வார் மீ சேதல் பெற்ற.
1: உடைய குழந்தைகள்
0: மீக்கு விடலு,
1: உடைய கணவர்
0: மீக்கு பர்த்தா,
1: அல்லது உடைய மனைவி
0: மீக்கு பாரியா,
1: நீங்க அழைத்து வந்தவங்க மேல கை வைங்க.
0: நீர் வெண்ட பெற்றுக்கொண்டு வார் மீ சேதல்
1: பெற்ற, தொடு உன்னை கேளுங்க,
0: இயேசையா முட்டன நடுங்க,
1: இயேசுவே தொடும்,
0: இயேசையா முட்டன நடுங்க,
1: இயேசுவே சுகமாக்கும்,
0: இயேசையா சுவாசபட்சம் நடுங்க,
1: இயேசுவின் பெயரை சொல்லுங்க,
0: இயேசை பேர் ஜெபன்,
1: அந்த வலி உள்ள இடத்துல கை வைங்க,
0: ஆய்க்க நுப்புன்ன சோடமி சேதல்
1: பெற்ற, இயேசுவின் வல்லமை இறங்குகிறது,
0: இப்படி இயேசுக்கு சக்தி திகுச்சுந்து,
1: இயேசுவின் வல்லமை இறங்குகிறது,
0: இயேசு சக்தி திகுச்சு,
1: நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே,
0: நசரேயனுடைய இயேசு கிறிஸ்து நாமமாய்
1: சகல வியாதிகளும் இலகுவதாக,
0: சகல வியாதிகளும் தொலைக்கி போவதாக,
1: நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே,
0: நசரேயனுடைய இயேசு கிறிஸ்து நாமமாய்
1: சகல வியாதிகளும் இலகுவதாக,
0: சகல வியாதிகளும் தொலைக்கி போவதாக,
1: ஆண்டவரே கண்களை தொடுவீராக,
0: பாவிரி கண்ணல முட்டுதுகாக,
1: குருட்டு கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக,
0: குட்டி கண்ணல இயேசு நாமன தரவணுக,
1: இயேசுவின் நாமத்தினாலே,
0: இயேசு நாமமாய்
1: நாவின் கட்டுகள் அறுக்கப்படுவதாக,
0: நாளுக்கு பந்தகால் தெம்பிவே
1: மாட்டாய், ஊமையின் ஆவி விலகட்டும் இயேசுவின் நாமத்தில்,
0: ரோகம் கலங்கின ஆத்தம் தொலைக்கி போவதுகாக,
1: அவர்கள் தெளிவாய் பேசுவார்களாக,
0: வசங்க மாட்டாதுகாக,
1: நடக்க முடியாத கால்களுக்குள்ளே
0: நடவலே நீ கலல்லு,
1: இயேசுவின் நாமத்தினாலே,
0: இயேசு நாமமாய்
1: சுகம் உண்டாவதாக, எலும்புகளிலே சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினாலே,
0: இயேசு நாமமாய்
1: எலும்புகளில் உள்ள வலிகள் மறைவதாக, நடக்க முடியாத கால்கள் பலன் கொள்ளுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே,
0: இயேசு நாமமாய்
1: எல்லா வலதுகர முயத்தை இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம்,
0: இயேசுயானனு முட்டிட்டு மீக்கு
1: என்னை குணமாக்குறதற்காய் ஸ்தோத்திரம்,
0: சுவாசபட்சம் வந்தனாலே
1: விசுவாசத்தை அறிக்கையிடுங்க,
0: விசுவாசம் நொப்புகள்
1: செய், விசுவாசத்தை அறிக்கையிடுங்க,
0: விசுவாசம் நொப்புகள்
1: செய், இயேசுவே என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம்,
0: இயேசுயானனு முட்டிட்டு வந்தனாலே
1: நீங்க துதிக்க துதிக்க விடுதலை,
0: நீ சுத்திஞ்சக சுத்திங்க மீக்கு விடுதலை,
1: வேணுகோபால்
0: வேணுகோபால்
1: ஆண்டவுடைய கரங்களை தொட்டு விட்டது வேணுகோபால்,
0: பிரபு கசம் நீ முட்டிந்தையா வேணுகோபால்,
1: உங்களை குணமாக்கி இருக்கிறார், இப்போட சரீரத்தை சோதித்து பாருங்க, அந்த வியாதி அங்க இல்லை, அந்த வலி அங்க இல்லை, இயேசு உங்களை குணமாக்கி இருக்கிறார், எலும்புகள் நரம்புகள் பாதிக்கப்பட்டு ஜெபித்தீர்கள்,
0: எமுக்களும் நரம்புகளும் தப்பத்தின்
1: நாமத்தில் உங்களுக்கு சுகம்,
0: இயேசு நானுமிக் சுவாசத்தை,
1: ரேணுகா தேவி,
0: ரேணுகா தேவி
1: இயேசுடைய வல்லமை உங்களை தொட்டது,
0: இயேசு சக்தி நின்னு முட்டிந்தம்மா,
1: ஆண்டவுடைய வல்லமை உங்களுடைய கர்ப்ப பையை குணமாக்கி,
0: பிரபைக்க சக்தி நீ கர்ப்ப சஞ்சனமாக,
1: அடி வயிற்றில் வலியோட வந்தீங்க,
0: பொத்தி கருப்புல நுப்பி துவச்சோ,
1: இயேசு அதை தொட்டு குணமாக்கி விட்டார்,
0: இயேசு அதை முட்டி சுவாசபட்சம்,
1: அந்த கட்டி மறைந்தது,
0: அக்கடல நீ மட்டுமா,
1: இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க,
0: இயேசு ஸ்தோத்திரம் ஜெபன்,
1: வாய் திறந்து ஆண்டவரை துதிங்க,
0: நோர்த்தச்சி பிரபுனி சுத்திஞ்சண்டி,
1: கிருஷ்ணவேணி
0: கிருஷ்ணவேணி
1: ஆண்டவுடைய கரம் உங்களை தொட்டது,
0: பிரபை காசு நின்னு முட்டிந்து,
1: அடிக்கடி ஒரு மயக்க வியாதி வரும்,
0: மாட்டி மாட்டிக்கு ஒரு மயக்கம் வந்து வியாதி,
1: அந்த மயக்கம் வருன்னே தெரியாது,
0: எப்படி மயக்கம் வச்சுனோ தெரியல,
1: அது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி,
0: அது ஒரு பலவீனப்படுத்த ஆத்மா,
1: இயேசுவின் நாமத்தில் உனக்கு விடுதலை,
0: இயேசு நாமனுக்கு விடுதலை,
1: இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்,
0: இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் ஜெபோம்,
1: இயேசுவே நன்றி என்று சொல் மகளே,
0: இயேசுயா நீக்கு வந்தனா செப்பு குமார்,
1: சந்தியா
0: சந்தியா
1: ஆண்டவுடைய கரமுனை தொட்டது மகளே
0: முட்டிந்து குமார்
1: நீ ஒரு வாலிப மகள்
0: உன்
1: கண்ணுக்காக ஜெபம்
0: பண்ணினான்
1: கண்களை தொட்டு புது கண்களாய்
0: முட்டி நூத்தனமே கல்லகா
1: தெளிவான பார்வை
0: கொடுத்தான் சூப்பிச்சேன்
1: இயேசுக்கு ஸ்தோத்திரம் என்று
0: சொல்லம் செய்ப்பு
1: வாய் திறந்த ஆண்டவரை துதி
0: நோர்த்தி பிரபுணி சோத்திரிச்சு
1: பிரவீணா
0: பிரவீணா
1: ஆண்டவுடைய கரமுனை தொட்டது மகள்
0: முட்டிந்து குமார்
1: கழுத்து எலும்பு பாதிக்கப்பட்டு வந்தாள்
0: நீ மெடைக்க எமுக பாகம் தப்பு
1: தின்னு திருப்பினாலே வலிக்கும்
0: மேடம் திப்பித்தேனே நொப்பி
1: மிகுந்த வேதனையோடு வந்தாய்
0: நிக்கில் வேதம் தோச்சு
1: இயேசுவின் ஜபத்தை கேட்டாய்
0: இயேசு நீ பிரார்த்தனை
1: கழுத்து எலும்பை குணமாக்கினார்
0: நீ கைய மேடை முக பாகம்
1: இயேசுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்
0: இயேசுக்கு ஸ்தோத்திரம் செய்ப்பு
1: இயேசுக்கு நன்றி சொல்லி பொழுது
0: இயேசுக்கு வந்தனால் நீ புடிச்சு
1: எல்லாரும் வலது கரம் உயர்த்தி
0: அந்தர் குடிச்சி பை
1: என்னை தொட்டதற்காய் நன்றி
0: நான் முட்டி நந்துக்கு மீக்கு வந்தனால்
1: எனக்கு விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் விடுதலை
0: இச்சந்து மீக்கு வந்தனால்
1: வாய் திறந்தவரை துதியுங்கள்
0: நோர்த்தச்சேன் பிரபுனி ஸ்துதிஞ்சேன்
1: வாய் திறந்த ஆண்டவரை
2: Got too much to do? Launch your personal AI assistant with one-click OpenClaw from Hostinger. Get everything you need out of the box. No.
1: வருஷமா
3: வலது காது கேட்காது கண்கள் மூடாது ரெண்டுலயும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருக்கிறார்
1: கண்ணு மூடாதா இப்படி மூட முடியாது
4: மூட முடியாது ஐயா ட்ரீட்மென்ட் எத்தனை இருக்கேன் கள்ளிக்கிரி ஹாஸ்பிடல்ல
1: 5 வருஷமா
4: ஆமா
1: அப்ப கண்ணு திறந்தே தான் இருக்குமா
4: மூடுறப்போ இது மேல பஞ்சு வச்சுன்னு இப்படி கட்டிக்கின்னு தான் நான் தூங்குவேன் ஐயா
1: பஞ்சு வச்சு கட்டிக்கிட்டு
4: அது மேல வச்சுன்னு கட்டின்னு தூங்குவேன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறப்போ லைட்டா மூடிக்கும் மறுபடியும் திறந்துக்கும் அப்படி
1: கண்ணு பிரச்சனை காதுக்கு
4: காது
1: 5 வருஷமா கேட்காது
4: லைட்டா கேட்க அவ்வளவுதான்
1: பேர் என்ன
4: திவ்யா
1: எந்த ஊர் உங்களுக்கு
4: அல்லாஹ்வலம் ஐயா
1: இப்ப என்ன நடந்து ஜெபிக்கும்
4: இப்ப வந்து நீங்க பிரேயர் பண்ணீங்க வசன் சொல்லிருந்தீங்க ஐயா எர்மியா 30:18 ஆயனே மீக்கு ஆரோக்கியம் கலுகு செய்யணும் ஆயன மீ காயமுன்னு கட்டணும் அப்படின்னு வசந்த எத்து 4 வாட்டி சொல்லி பிரேயர் பண்ணையா வசனதான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கேக்குறப்போ ஆவியானவரும் என் கைய அப்படியே வலிச்சு மாதிரி இருந்துச்சு ஐயா காலையில வரப்போ நான் ட்ரீட்மெண்ட் மந்து போட்டுன்னு தான் வந்தேன்
1: இப்ப நல்லா
4: தெரியுது இப்ப வந்து அந்த எரியுதுன்றதே இல்லையா
1: இல்ல கண்ணுல வித்தியாசம்
4: கண்ணுல வித்தியாசம் காது நல்லா
1: கேக்குது அந்த காது கேக்குது
4: கேக்குதா
1: இத மூடிக்கிடுங்க
5: கேக்குதா
4: கேக்குதய்யா
5: கேக்குதா
4: கேக்குதய்யா
1: 5 வருஷமா அந்த காது கேட்காது கதை திறந்திருக்கிறார் வினோதமான வியாதி பாருங்க கண்ணை மூடே முடியாதான் கண் எப்பவுமே திறந்திருக்கும் ராத்திரியில தூங்கும் போது பஞ்சை வச்சு துணியை வச்சு கட்டிக்கிட்டு தான் தூங்கணுமா ஆண்டவர் இப்ப கண்ணை நல்லா மூட வைக்கிறாரு பாருங்க அற்புதமான ஒரு சுகம்
6: என் பேர் பிரவீன் நான் இங்க வரும்போதே ரொம்ப வலியா வந்தேன் நானு கைத்து வலி பயங்கரமா இருந்துச்சு இங்க உங்க மெசேஜ் சொல்லும் போதே நான் கழுத்தை அப்படி இப்படி ஆட்டின்னு தான் உட்காந்துட்டே இருந்தேன் என்னால ஃபுல்லா கைத்து வலியிலிருந்து இது வரைக்கும் பெயின் பயங்கரமா இருந்துச்சுயா நீங்க பிரேயர் பண்ணும் போது கடவுளே உடைய வல்லமைன்னு சொல்றாங்களா அதை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் பண்ணேன்
1: பிரவீணா
0: பிரவீணா
1: ஆண்டவுடைய கரமுனை தொட்டது மகள்
0: முட்டிந்துக்குமா
1: கழுத்து எலும்பு பாதிக்கப்பட்டு வந்தான்
0: நீ மேடைக்க எமுக பாகம் தப்பு தின்னு
1: திருப்பினாலே வலிக்கும்
0: மேடம் திப்பித்தேனே நொப்பி
1: மிகுந்த வேதனையோடு வந்தாய்
0: நிக்கில் வேதம் தோச்சு
1: இயேசுவின் ஜபத்தை கேட்டா
0: இயேசு நீ பிரார்த்தனை
1: கழுத்து எலும்பை
6: குணமாக்கினான்
1: ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து கழுத்து எலும்புல இருந்த வலி வயிற்று பாத இருந்த வலி எல்லாத்தையும் மாத்தி நல்ல ஃப்ரீயாக்கிட்டார்
7: நான் பேரு கிருஷ்ணவேணி நான் பேர் பெற்று கிருஷ்ணவேணி நீக்கு அப்படப்படு கல்லு திருகுத்துண்டுந்து துராத్మను ఆత్మ నుంచి దేవుడిని నిన్ను విడుదల చేస్తానని పాస్టర్ పేరు పెట్టి పిలిచి నాకు స్వస్థత ఇచ్చినారు
1: கிருஷ்ணவேணி
0: கிருஷ்ணவேணி
1: ஆண்டவுடைய கரம் உங்களை தொட்டாரு
0: முட்டிந்து
1: அடிக்கடி ஒரு மயக்க வியாதி வரும்
0: மாட்டி மாட்டிக்கு ஒரு மயக்கம் வண்டி வியாதி
1: அந்த மயக்கம் வரும்னே தெரியாது
0: எப்படி மயக்கம் வச்சுனோ தெரியல
1: அது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி
0: அது ஒரு பலவீனப்படுத்த ஆத்மா
1: இயேசுவின் நாமத்தில் உனக்கு விடுதலை
0: இயேசு நாமம் உனக்கு விடுதலை
7: தேவன் நாமனுக்கு மகிமை கலுகுன காக்க
6: எனக்கு
1: வயிறு
6: பிரச்சனை இருக்குது சுகமாக்குறாரு
3: சாந்தி
0: சாந்தி
1: ஆண்டவருடைய கரம் உங்களை தொடுகிறது
0: ரெபெக்கா சனின முர்த்துந்தம்மா
1: உங்களுடைய குடல் பகுதியில் இருக்கிற பிரச்சனை மாறுகிறது
0: நீ பேகு பாகம் வந்துன சமஸ் இப்படி மாறி போகுது
1: வயிற்று பகுதியில் எப்பொழுதும் ஒரு காந்தல்
0: கடுப்பு பாகம்ல எப்பொழுது ஒரு நொப்பி
1: அது விலகுகிறது இயேசுவின் நாமத்தில்
0: இயேசு கிறிஸ்து நாமத்தில் தொலைகி போகுது
1: அந்த நோயை கொண்டு வந்த ஆவி விலகிற்று
0: ஆ நொப்பி தீஸ்கொச்சி ஆத்தம் தொலைகி போகுது
1: இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க
0: இயேசுக்கு ஸ்தோத்திரம் ஜெபன்
1: அதோட சரியாயிடு
8: இப்ப நல்லா சாப்பிட்டு
1: நல்லா சாப்பிட்டு நல்லா நேற்றுக்கு ராத்திரி சுகம் கொடுத்துட்டார் எல்லாம் கரந்தட்டீங்க
0: பிரபு சோசஞ்சர் சக்ககேன் சக்காய் கோச்ச தமிழுக்கு
9: எனக்கு நீங்க உங்களுடைய அபிஷேகத்தால் என்ன நிரப்புங்க நான் என்ன அபிஷேகத்தால் நிரப்பி தான் நான் இந்த இடத்தை விட்டு போனோம் அப்படின்னு நான் ரொம்ப வாஞ்சே கேட்டேன் அங்கிள் சொன்ன மாதிரி நான் ரொம்ப வாஞ்சே கேட்டதுனால கடவுள் என்ன அக்கினியினால் அபிஷேகம் பண்ணதற்காக கடவுளுக்கு கொடான கொடி
1: நன்றி
10: கண்ணு சரியா பைபிள் கிட்ட வச்சு படிச்சாலும் தெரியாது அது காலத்தை ஜபம் பண்ணும்போது போன் இந்த லைட் போட்டு தான் படிக்க முடியும் இப்போ அங்கே வந்தாப்புலேருந்து அந்த அதிகாரத்தை நான் நோட்ஸில் ஏற்றுக்கலாம் எவ்வளவோ பிரயாஸ் பண்ணுறேன் காணாலும் முடியல ஐயா வந்து கண் மேலே ஜபம் பண்ணி வச்சு கையை வச்சு ஜபம் பண்ணிக்காங்க அப்படின்னு சொன்னபோது கையை ஜபம் பண்ணி கொடுத்து திருப்பி நான் அந்த வசனத்தை பார்த்து அந்த அதிகாரம் ஏற்றுக்கலாம் அப்படின்னு திருப்பி எனக்கு நல்லா தெரிஞ்சுங்க ஐயா அந்த வசனம்
1: தெளிவாக தெரியுது
10: ஆ தெரியுது
1: கண் பார் வாண்டர் தந்துட்டார் காட் பிளஸ் யூ
11: அபிஷேகம் பெற்றுக்கணும் ரொம்ப நாள் ஆசையா இருந்தது இன்னைக்கு தான் அபிஷேகம் பெற்றுக்கணும்
12: அநேக மக்கள் ஆசீர்வாதம் பெற்றாங்க முக்கியமா வந்து இந்த மீட்டிங் ரொம்ப எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தது நல்ல ஒரு அக்னி அபிஷேகத்தினால கர்த்தர் எங்களை நிரப்பினாரு எங்க ரெண்டு குடும்பங்களையும் அதாவது நாங்க என்ன வேண்டுதலோட வந்தோமோ அந்த வேண்டுதல் கர்த்தர் நிறைவேற்றுவார் என்ற அந்த ஒரு சந்தோஷத்தோட நாங்க திரும்பிக்கிறோம்
13: பெண்களுக்கான எழுப்புதல் ஜப கூடுகை மே மாதம் 14 தேதி வியாழக்கிழமை நேரம் காலை 10 முதல் மதியம் 3 வரை நடைபெறும் இடம் CSI பாரிஷ் ஹால் டட்லி பள்ளி அருகில் திண்டுக்கல் தேவ செய்தி சகோதரி செல்லராணி அப்பாத்துறை அவர்கள் எழுப்புதல் ஜபம் சகோதரி அனிதா பானு மற்றும் சகோதரி வசந்தி பால் ஆகியோர் பெண்களே தெபோராளை போல தீர்க்க தரிசியாக எழும்பி தேசத்தின் எழுப்புதலுக்காக எழும்பி பிரகாசித்திட வாருங்கள் உங்களை அன்புடன் அழைக்கும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் மேலும் விவரங்களுக்கு 9944105044 9952865683
14: இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்

0: நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபோர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேச்சரவாளர். இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்.
1: நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் 7 நாட்கள் ஆசீர்வாத பெருவிழாக்கள்.

0: தேவ செய்தி. சகோதரர் மோகன் சி லாசரஸ் மற்றும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்கள், சிறுவர் மற்றும் வாலிபர்களுக்கும் சிறப்பு கூட்டங்களும் உண்டு. நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஆவியில் பலப்படவும், அற்புதத்தை பெற்றுக்கொண்டு ஆரோக்கியத்துடன் வாழவும் குடும்பமாக இக்கூட்டங்களில் கலந்து கொள்ளுங்கள். கூட்டம் முடிந்தவுடன் அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து மற்றும் ரயில் வசதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மே மாதம் 24ஆம் தேதி முதல் மே மாதம் 30ஆம் தேதி வரை தினமும் காலை 9 மணி முதல் இக்கூட்டங்கள் நடைபெறும். முன்பதிவு செய்ய partner.jesusredeems.com என்ற இணையதளத்தில் உங்கள் வருகையை ஆன்லைன் அல்லது நேரில் வந்து பதிவு செய்யவும். ஆண்கள் பெண்கள் தங்குவதற்கு தனித்தனி இடவசதி உண்டு. பகல் மற்றும் இரவு வேளைகளில் குறைந்த கட்டணத்தில் உணவு வழங்கப்படும். சிறு பிள்ளைகளே, உங்களுக்கோர் நற்செய்தி. மீண்டும் இந்த வருடம் இயேசு விடுவிக்கிறார் சிறுவர் ஊழியங்கள் நடத்தும் VBS Virtual Bible School 2026 இந்த இயரோட தீம் என்ன தெரியுமா? ஜீசஸ் ஸ்குவாட், இயேசுவின் சேனை. இதில் புத்தம் புது பாடல்கள், புது பொலிவுடன் ஆராதனைகள், ஜூடா ஸ்குவாட்னு ஒரு புதுவிதமான கேம் ஷோ இருக்கு. ஷார்ட் பிலிம்ஸ், குக்கிங் ஷோ, ரிவைவல் டூர், டெஸ்டிமனி, மோகனங்கள் மெசேஜ் போன்ற புத்தம் புது நிகழ்ச்சிகளுடன் வர்ச்சுவல் பைபிள் ஸ்கூல் 2026 மே மாதம் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தினமும் காலை 10 மணி முதல் 12 மணி வரை உங்கள் சத்தியம் தொலைக்காட்சி, இயேசு விடுவிக்கிறார் சமூக வலைதளங்கள் மற்றும் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனலில் கண்டு மகிழலாம். மேலும் நீங்கள் ஆன்லைனில் பதிவு செய்து JRVBS 2026 சான்றிதழ் பெறலாம். பதிவு செய்வோருக்கு ஆன்லைன் குவிஸ், ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுவதன் மூலம் நிறைய பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படும். பதிவு செய்ய வேண்டிய இணையதளம் VBS.JesusRedeems.com. தொடர்பு எண் 9488375315.
1: இயேசுவால் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். எந்த இக்கட்டில் இருந்து விடுதலை ஆக்க முடியும். தொடர்ச்சியாக கடன், தொடர்ச்சியாக வியாதி, தொடர்ச்சியாக மரணங்கள், தொடர்ச்சியாக தோல்விகள், எதை எடுத்தால் ஆசீர்வாதமற்ற தன்மை. நீங்க யோசித்து பார்க்கணும், அது சாபத்தின் விளைவாக இருக்கலாம். பாரத்தை சுமந்து துக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே அழுது கொண்டிருப்பதனால் என்ன பிரயோஜனம்? உங்களையே நினைத்து வேதனைப்பட்டு செத்து போன பரவாயில்ல என்று சொல்லிட்டால் பிரச்சனை மாறிவிடாது. ஆண்டவர் சொல்கிறார், கம் ஆன் டு மீ. நீ பாரத்தோடு இருக்கிறாய், வியாதியோடு இருக்கிறாய், வேதனையோடு இருக்கிறாய். ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட், ஐ வில் ஹீல் யூ, ஐ வில் டெலிவர் யூ, ஐ வில் பிளஸ் யூ, ஐ வில் சேஞ்ச் யுவர் சாரோ இன்டு ஜாய். நான் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன், உன் துக்கத்தை நீக்குவேன், விடுதலை தருவேன். கம் ஆன் டு மீ, இயேசு அழைக்கிறார்.
2: Since the dawn of time, stories have connected us. Open Art brings the tools to the storytellers of today. Creating a character is simple. Whether it's from a sentence or a single image, Open Art brings your vision to life. But that's just the beginning. Once your character is created, you can use it in any story or setting with perfect consistency. With OpenArt's 3D Pose Editor, you can adjust your character's position and movements with ease. Want to take it further? Seamlessly place your character into any scene or background. The future of storytelling starts with you. OpenArt brings your ideas to life in ways you never imagined.
3: When creativity and AI merge, every gap is gracefully bridged. With AI Extend, those almost moments find their perfect continuation. Free-flowing trajectories unleash new sparks of creativity. Even text transforms, breathing life into your message. Data becomes rhythm. Charts become emotion. This is Wondershare Filmora, powered by AI. Edit as an expert.
4: பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஆசீர்வாத உபவாச நேரலை நிகழ்ச்சி ஜெபத்துல

0: இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் நம் மத்தியில இருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் நம் மத்தியில பெரிய காரியங்களை செய்ய சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வேளையிலும் இந்த சமூக வலைதளங்கள்ல கம்ஃபர்ட் டிஜிட்டல் சேனல்ல நீங்க இதை பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இந்த அந்த ஆசீர்வாத உபவாச ஜபத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் அநேகர் பாரத்தோடு துக்கத்தோடு யாரோ ஒருவர் வேதனையோடு இருக்கிறது நீங்க அறிந்திருக்கிறீங்க. அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணும் போது அவங்க இதை பார்த்து அவங்க தேவ அன்பினால நிரப்பப்படவும் தேவன் அவர்களுக்கு அற்புதத்தை செய்யவும் அது ஏதுவாக இருக்கும். அதனால இந்த லிங்கை மற்றவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்படியாக உங்களை கேட்டுக் கொள்கிறோம். அதே போல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹாலேலூயா. கர்த்தர் நம் மத்தியில இருக்கிறார். அவர் தூரத்துக்கு மாத்திரம் சமீபத்துக்கு மாத்திரம் அல்ல, தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார். நீங்க எங்கெங்கு கடந்து நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அவர் ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்ய ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். நீங்க என்ன கவலையோடு என்ன பாரத்தோடு என்ன வேதனையோடு நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஏதோ ஒரு ஜப குறிப்பை வைத்துக் கொண்டு இந்த ஜபத்துக்கு எப்பவும் பதில் கிடைக்கும்ட்டு ஒரு கவலையோடு வேதனையோடு காணப்படலாம், கர்த்தர் இந்த நாள்ல உங்களுக்கு அற்புதத்தை செய்ய அவர் ஆவலுள்ளவர் தேவனாக இருக்கிறார். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 26:4 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார். அவரை நம்பிதான் நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அவர் யெகோவா, நித்திய கண்மலையாக உங்கள் வாழ்க்கையில கடந்து வருவார். உங்களுடைய எல்லா பிரச்சனையும் மாற்ற அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக கடந்து வந்திருக்கிறார். அதனால நீங்க எந்த விதத்திலையும் கலங்க தேவையில்லை. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தருடைய வசனத்தின்படி கர்த்தர் திருப்தியாய் போகிறார். இப்போதும் ஆண்டவரை துதித்து நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பதாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடுவோம் என்று தாவீது பக்தன் சொல்கிறார். நாமும் ஆண்டவரை துதித்து பாடும்போது தேவ பிரசன்னம் நம்ம மத்தியில வரும். அந்த பிரசன்னமாகுதல் வரும்போதே கர்த்தர் உங்களுக்கு விடுதலையும் அற்புதத்தையும் செய்ய அவர் வல்லமை உள்ளதே தேவனாக இருக்கிறார். இப்போதும் நம்முடைய சகோதரிமார்கள் பாடல் வேலையை பொறுப்படுத்த நடத்தி தருவார்கள்.
1: Praise the Lord. இந்த நாளிலும் கூட இந்த ஆசீர்வாத உபவாச ஜபத்துல உங்களை சந்திச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் கூட அநேகர் வேதனையின் மத்தியில கஷ்டங்கள் மத்தியில நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க யாரை நோக்கி பார்க்கறீங்க, நீங்க இயேசுவை பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த நாளில கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். அதுக்கு முன்பாக நம்ம துதித்த ஆண்டவரை பாட போறோம். நீங்க நினைக்கலாம், எனக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு சூழ்நிலைகளுக்கு நான் எப்படி துதிக்க முடியும், நான் சொல்றேன். ஆனா பைபிள் ஒவ்வொரு காரியங்களும் பார்க்கும்போது பவுலு சீலாவும் கட்டப்பட்ட நிலைமை துதிச்சாங்க, தாவீது துரத்தப்பட்ட நிலைமையில துதிச்சாரு. இவங்க எல்லாம் துதிக்கும் போது அந்த சூழ்நிலைகளை துதிக்கும் போதும் கர்த்தர் அதனாலதான் ஜெயத்தை கொடுத்தாரு. உங்க சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரிங்க, ஆனா கர்த்தரை பார்த்து துதிங்க. இந்த நாளில நீங்க துதிக்கும் போதே கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளையிட அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எங்களோடு கூட இணைந்து நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா பாடுங்க, சந்தோஷமா இருங்க, எப்பொழுது சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி, நெருக்கத்தின் மத்தியிலும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோமா.

அல்லேலூயா. சர்வவல்ல தேவன் அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, ஏன்னா உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். உங்களை மரண பரியந்த நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆண்டவரை துதிக்கும் போது அவர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அப்படிதான் சாரி பார்த்து விதவை அடுத்த நாளைக்கு என்னன்னு செய்ய தெரியாம இந்த நாளோடு சாப்பிட்டுட்டு தானும் தன் பிள்ளையும் மரித்து போவோன்னு இருக்கும் போது எங்கேயோ இருக்கிற எலியாவை கொண்டு அந்த குடும்பத்தை வாழ வைத்தார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஒருவேளை நம்ம மரித்துதான் போனோம், இந்த கடன் பிரச்சனையில நெருக்கப்பட்டிருக்குமே, எப்படி ஒரு சூழ்நிலை இருக்குமே, நம்ம மரித்து போற தருவாய் தான் நீங்க நினைக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், ஒருவேளை ஆண்டவர் எங்கேயோ இருக்கிற ஒருத்தவங்களை கூட கொண்டு வந்து உங்களை வாழ வைக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க விசுவாசத்தோடு அவரை பாடி துதிக்கும் போது இயேசுப்பா நீங்க என் கூட இருக்கீங்க, எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஆண்டவரே நீங்க எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவீங்க, நீங்க என் கூட இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம அவரை பாடி துதிக்க துதிக்க ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். இன்னொரு ஒரு பாடலை பாட போறோம். இயேசு நீங்க இருக்கையில நான் சோர்ந்து போவதில்லை, ஏன்னா நீங்க எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவீங்கன்னு சொல்லி ஆண்டவர் கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நீங்க பாடி துதிக்க போறீங்க. அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார்.

0: கொள்ள வேண்டும். நிக்கோலே, நீங்க அறிந்திருப்பீர்கள், நான் உங்க வயசுல நான் என்ன பாக்குறேன். உரகளாவிய மனச்சாட்சிக்காக நீங்கள் காட்டும் ஆழமான கவலையை நான் பாக்குறேன்.
1: நான் நீங்கள் மற்றும் திரு கோத்ரன் ஆகியோருக்கு பாதி அளவாவது சாதிக்க முடிஞ்சா?
2: கோத்ரன்,
0: நீங்க சாதிப்பீங்க, நீங்க எங்களை விட முன்னேறுவீங்க, அதை நாங்க உறுதி செய்யணும். உங்களுக்காக ஒரு விமானம் காத்திருக்கிறது. அந்த ஒலிவ் கலையை எங்களுக்காக மீண்டும் கொண்டு வாருங்க. வாய்த்துட்டு

0: இது எனக்கு பிடிக்கவில்லை ஜான்.
1: அவலப்படம் என்ன, நீங்க பாருங்க, மக்கள் அவரை ஒரு வீரரா பாக்குறாங்க. நம்முடைய திட்டங்களை முன்னேற்ற ஒரு வீரர் நமக்கு தேவை.
0: அரபுகளை யார் விடுவிப்பாரு? வில்லைகள் பசியால் அழுதனர், இருந்தும் போரை தேர்ந்தெடுத்தனர்.
1: ஆனா நான் சில சரக்குகளை மறுசீரமைக்கல. அவர்களின் பிள்ளைகள் பசிக்காக இருந்தா அரபுகள் சமாதானத்துக்காக அழுவார்கள். எல்லாமும் சிறப்பாக நடைபெறுகிறது.
2: நிச்சயமா நீங்கள் உங்கள் பாதுகாப்பு பிரச்சனைகளை கவனித்திருக்கிறீர்கள் என்று கருதுகிறேன்.

0: ரிக் பேட்டன் மேன்ஹாட்டன் அலுவலகத்தில் சேருவதற்கு முன்பு பென்டகானில் ஒரு தகவல் நிபுணராயிருந்தார். துரதிருஷ்டவசமாக தன் தலையிடும் பழக்கத்தை அவர் விட்டுவிட முடியல.
1: நான் சொல்லுவேன், பெரிட்டன் தான் ஓய்வூதியத்தையும் சுகாதார நலன்களையும் தியாகம் செய்ய வேண்டியிருக்கும்.

0: மோசமான அம்பரை பார்.
1: அம்பர் அப்படியே சரிங்க.
0: இந்த சாதனம் இன்னும் சரியா வேலை செய்யவில்லை போல இருக்கிறது. சரி, 287 மீண்டும் தொடங்கலாம்.

உங்கள் கையை உங்க பக்கம் வையுங்கள். கை, இதோ பாருங்கள், எல்லாம் சரியாக இருக்கிறது. இன்று இரவு இங்க யாருமே தூங்க போவது கிடையாது. இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒரு தலையணை தேவையா? அது மிகவும் மோசமாக இருக்கிறது.

0: இப்பயணிகளுடன் காத்திருக்கிறாய் என்றால் அவர்களுக்கு காஃபி பரிமாற வேண்டியிருக்கும்.
1: மன்னிக்கமா, இந்த பரப்புல நான் கொஞ்சம் தனிமையாக இருந்து விட்டேன் என்று எனக்கு தெரியும். என் பிடித்த விமான பணிப்பெண்ணுக்கு எப்படி இருக்கிறது அது?
0: பரவாயில்ல பக், நீ பெரிய செய்தி ஒன்றுல வேலை பார்க்கும் போது எனக்கு எப்போது தெரியும் அந்த முகபாவனையே உனக்கு வந்துவிடும். அந்த தொலைபேசி அழைப்புகளை செய்ததற்கு மீண்டும் நன்றி. நான் வேலை பெற்றுவிட்டேன்.
1: நீ பெற்றாயா? அருமை, வாழ்த்துக்கள்.
0: இது பெரிய மாற்றமா இருக்கும்.
1: நீ அவர்கள் ஆச்சரியப்படுத்தி விடுவாய்.
0: நான் காத்திருக்க முடியல. நீ
1: ஐயா, அது சுலபமானதில்ல. இப்ப அதெல்லாம் குறிப்பாங்க.
0: அப்போ இது இன்று இரவு அமைதியா இருக்கும்னு நினைச்ச. காஃபி தயாரா நண்பர்களே?
2: ஆமா கண்டிப்பாக, எனக்கு கருப்பு காஃபி வேணும்.
0: சரியா?
3: ஆமா எனக்கும் அதே மாதிரி. நன்றி ஆட்டி. சோ இது என்ன போறியாம? நீ இப்போது மிகவும் களைப்பா தெரிவதா? சிறிது நேரம் நன்றாக ஓய்வெடுக்க போகிறாயா?
0: நான் ஐநாவில் வேலை ஏற்க போகிறேன். இன்று இரவுதான் என் கடைசி விமானம்.
3: ஏன், என்ன நீ மாற்ற வேண்டுமா நினைக்கிறியா?
0: இப்போது முன்னேறும் நேரம் வந்து விட்டது.
4: என்ன

0: இத பத்தி எனக்கு எப்போது சொல்ல போனீங்க?
1: நம்மள ஒருவராவது ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருந்தது.
0: அதனால என்ன அர்த்தம்? எப்போதிலிருந்து
1: நான் காத்திருக்க கலைத்து விட்டேன். அந்த பார்வைகள், அந்த கண்ணோட்டங்கள், நீ என்னை இங்கேயே இருக்க ஒரு காரணம் சொல்லுன்னு என காத்திருக்க கலைத்து விட்டேன்.
0: ஓ, மிக்க மகிழ்ச்சியான வணக்கம் ஹாட்டி. உங்களை இன்று இந்த இடத்துல நேரில் பார்த்ததுல எனக்கு மனமார்ந்த மகிழ்ச்சியை தருகிறது.
2: கண்ணே,
3: நீ எங்க இருக்கிற?
4: அம்மா, எல்லாம் சரியா? அடே,
3: என் கணவர் அவர் காணாமல் போய்விட்டார்.
4: உங்களுக்கு தெரியுமா, நீ தூங்கி கொண்டிருக்கும் போது அவர் வெறும் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கலாம் நான் நினைக்கிறேன்.
3: நீங்க சென்று பார்த்து வர முடியுமா தயவு செய்து?
4: சரி, கண்டிப்பாக.
3: இதையும் எடுத்துக்கொடு.
4: அம்மா,
3: அவர் நிர்வாணமா மேல போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன்.

0: நான் உடனே வந்து சேரவேன்.
1: கண்ணே, நீ குழந்தைங்கள பார்த்தாயா?
0: எங்க
1: அவர்கள்? எங்க? என் குழந்தைங்க எங்க?

0: இது சரியான நேரத்துல வந்தது.
1: ஜே, மக்கள் காணாம போயிருக்காங்க. 10க்கும் மேற்பட்ட இருக்கைகள் காலியா இருக்கின்றன.
0: ஹாட்டி, இது ஒரு பெரிய விமானம். மக்கள் லெவல்ல இருக்கறான்.
1: நான் சொல்றேன், அவர்கள் இங்கே இல்ல. அவர்கள் எங்கோ இல்ல, சரியா? அவர்களின் காலணிகள், உடைகள், வகுப்புகள் எல்லாம் இங்கேயே இருக்கிறது. பைத்திரம் மாதிரி அவர்கள் பின்னால் விட்டு சென்று விட்டார்கள். மக்கள் போய்விட்டாங்க.
0: நான் உடனே வந்து சேர.
1: நான் பைத்தியக்காரன் இல்ல. போய் உய தேட.
0: அவர்கள் தொலைவில் இல்ல, இருக்கையில் அமருங்க. தாடி, எனக்கு உதவுங்க. அடுத்தது நான் இல்ல, நான் அடுத்ததாக போக போவதில்லை. தாடி, நெஞ்சி எண்ணி பாரு. இருந்து வெளியே போலாம். நான் இப்போதே இந்த விமானத்தில இருந்து இறங்க போகிறேன்.
2: இல்ல இல்ல இல்ல, பண்ணாத அடப்பாளி. இல்ல இல்ல இல்ல இல்ல.

0: யாரு இறக்க போவதில்லை. சற்று அமைதியாக இருங்க, சற்று அமைதியா இருங்க. சரியா, நீங்க நன்றாக இருப்பீங்க.
1: என்ன
0: நடக்குது கேப்டன்?
2: நான் எனக்கு தெரியவில்லை. சற்று அமைதியாக இருங்கள்.
3: ஹாய் அம்மா, இது நான். இந்த மாலை விருந்துக்கு வர முடியாததற்கு மன்னிப்பு கேட்க வேணும் என்று நினைத்தேன். ஓ இல்ல,
0: டிரைவர் அங்க உள்ள டிரைவர் இல்ல. அது சரி, அது சரி.
3: நீங்க அதிர்ச்சியா இருக்கீங்க.
0: டிரைவர் அங்க

0: இல்ல இல்ல, தயவு செய்து செய்யாதீர்கள்.
1: என்ன நடக்குது, என்ன நடக்குது?
0: நீங்க அவனை பாத்தீங்களா? அவன் கார்ல இருந்த சீட்ல இருந்து மறைஞ்சு விட்டான். ஆனா அவன் அவளை அங்கே மூட முடியாது, அவன் நடக்க கூட முடியாது. தயவு, தயவு செய்து யாரும் எனக்கு உதவவில்லை. தயவு, என் குழந்தை யாராவது
2: தயவு செய்து யாரும் எனக்கு உதவவில்லை.
1: காத்திருங்கள்.
3: இருக்கைகளுக்கு திரும்ப வைக்கணும். அவசர நடவடிக்கைகளை தூருங்க.
4: நான்
3: உதவுகிறேன்.
4: அவர்களுக்கு தெரியாது. உடனே வர.
3: அந்த
4: நான் சொன்ன இப்பதே சே.
3: எல்லாரும் உங்க இருக்கைக்கு திரும்புங்க. உங்கள் ஆக்சிஜன் முகம் முடிவாடி என்ன?

0: மேடே மேடே, இது பான்கான் ஹெவி 907.
1: மேனே,
2: மே என்ன நடக்குது?
1: கான்கார்ட் 2701 உங்களுக்கும் பயணிகள் காணவில்லைன்னு நினைக்கிறேன்.
2: உறுதி கான்டாக்ட். என்ன நடக்குது? நான்
1: தெரியல, இது எல்லா இடத்துலயும் நடக்குது. திரும்ப சொல்ல.
2: நீங்க
1: வானூர்தி போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் காணவில்லை, விமான பணியாளர்கள் காணவில்லை, விமானங்கள் எல்லா இடத்திலும் கீழே விழுந்துருங்க.
2: அவர்களை திரும்ப கொண்டு வா.

0: பாபா வாய் வா.
1: எல்லா லைனங்களும் பிசி, தயவு செய்து பிறகு முயற்சி செய்யமா.
0: கருப்பானது வெள்ளையா, பணக்காரரும் ஏழையும் இங்கும் வெளிநாட்டையும், ஜகத்தில் உள்ள தலைவர்கள் பலர் காணாம போனவர்களின் பட்டியல்ல ஜனாதிபதியின் மரணமும் சேர்க்கப்படுகிறது. நிக்கோலாய் கார்பேட்டியா,
2: இந்த நிகழ்வு துரதிருஷ்டவசமாக உலகம் முழுவதும் பரவியுள்ளது போல தெரிகிறது. நாடுகள் தங்களது எல்லைகளுக்குள் உள்ள குழப்பத்தை சமாளிக்கும் போது ஐநா உலகத்தை நிலைநிறுத்தும் தலைமை பொறுப்பை எடுத்துள்ளது. இந்த நேரத்துல எத்தனை பேர் காணாம போயிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. ஆனா இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒன்று, அமைதி மிகவும் அவசியம். நாம் நம்முடைய அண்டவர்களுக்கு உதவி செய்து நம்மிடையிலான வேறுபாடுகளை மறக்க செய்ய வேண்டும். அதை நாம் இப்போதே செய்ய வேண்டும்.
3: 200 147 மற்றும் 250.
0: நீ எங்க போகிறாய்?
2: நான் இப்பவே போனா வெளியேற முடியும்னு அவங்க சொல்றாங்க.
0: போடு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
2: முடியாது, நான் வீட்டுக்கு போறோம்.
0: டைம் செய்து
2: மணிக்கோ ரெட்டு வா. நான் உண்மையில மிகவும் வருந்துகிறேன்.
4: வணக்கம் ஐவி கோயில், ஒரு செய்தி விடுங்க.
0: ஐவி இதுதான், உலகம் பைத்தியம் ஆகிடுச்சுன்னு தெரியும். நீங்க அங்க இருந்தா உங்க உதவி தேவை. நீ ட்ரக் பார்ட்னர் கண்டுபிடிக்கணும். நான் அவனிடம் பேச வேண்டி இருக்கிறது. அவ ஏதோ முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கலாம் நினைக்கிறேன்.
2: பேசு. வார்த்தைகள் கவனமா இரு. கேப்டன், நான் நியூயார்க் போகணும். இது ஒரு அவசரம்.
5: இப்போ எல்லாருக்கும் ஒரு அவசரம் தான் இருக்கு.
2: இங்க புரியவில்லை. பாருங்க, நான் நியூயார்க்கு போனா சில பதில்கள் கிடைக்கும்.
5: இல்ல, நம்மளுக்கு இங்க வர வாய்ப்பு கிடைச்சது எவ்வளவு அதிர்ஷ்டம் தெரியுமா? மற்ற எல்லா விமான நிலையங்களும் மூடப்பட்டிருக்கின்றன.
2: ஏதாவது வழி இருக்கலாம். இது உண்மையிலேயே முக்கியமான விஷயம் இல்லைன்னா நான் கேட்க மாட்டேன்.
5: இப்ப எனக்கு முக்கியமானது என் குடும்பத்திடம் வீடு திரும்பணும் என்பதுதான். மன்னிக்கவும், தயவு செய்து கவனமாயிரு.
2: இப்போ பா, யோசிச்சுப்பாயா, உனக்கு எனக்கு உதவக்கூடிய யாராவது தெரிஞ்சிருக்கோம். சரி,
5: விமானத்துல என்னை காப்பாற்றியதற்கு நான் உனக்கு கடமைப்பட்டுள்ளேன். எனக்கு தெரிஞ்ச ஒருவருக்கு சார்ட்டர் சர்வீஸ் இருக்கு.
1: இது ராணுவ கைது. பின்னால் நில்.

0: ஆரம்பத்தில் அதுக்கு இப்போ கொஞ்சம் தாமதமாயிடுச்சு.
1: இதற்கு மற்றொரு பெயரும் கூட வழக்கத்தில் இருந்து வருகிறது என்பதை நாம் இங்கே கவனிக்க வேண்டும்.
0: மற்றொரு மன்னிக்கோ, நான் விமானத்துக்கு போகணும்.

0: 20 米。老妹儿，20米。阿爸，阿爸。
1: நாம் நம்முடைய சொந்த சிக்கலை சமாளிக்கும் போது இந்த பயங்கரமான தீய செயலுக்கு யார் அல்லது என்ன காரணம் என்பதை கண்டுபிடிக்க ஐக்கிய நாடுகள் அமைப்பு தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்து வருகிறார்கள் என்பதில் நாங்கள் மிகவும் நன்றி கூறுகிறோம்.
2: இது நம்முடைய உணவு மறுவிநியோக வலையமைப்பை எப்படி பாதிக்கிறது?
3: விசித்திரமாக, நம்முடைய எல்லா பணியாளர்களும் இன்னும் தங்கள் இடங்களில் இருக்கிறார்கள்.
2: நம்ப முடியல, உலகமே தலைகீழாகி போய்விட்டது. அதாவது
4: ஆமா, இதெல்லாம் வசதியா இல்லையா ஜோஷ்வா? வாய்ப்பு வந்து தட்டும் முறை காத்திருக்காத, கதவை விரித்து திறந்து அதை கத்திக்கொண்டு அடித்துக்கொண்டு உள்ளே இழுத்துவா.

0: 안개 백종원.
1: 나만 하대.
0: என் வீட்டில் நீ என்ன செய்கிறாய்?
2: நீ அந்த குடுவையால என்னை அடிக்கப் போவதில்லை என்று நம்புகிறேன்.
1: என்ன மறக்கிறது? என் அம்மா சகோதர.
2: நீ குளோய் தான் இருக்க வேண்டும். நான் உன்னை பயமுறுத்தி விட்டேன்னு மன்னிக்கமோ?
1: என் அம்மா மற்றும் மீகா, அவர்களுக்கு நான் மிகவும் பயப்படுகிறேன்.
2: நான் அறிவேன்.
0: அவர்கள் இறந்தார்களா அல்லது காணாம போனார்களா என தெரியாது.
1: இது ஒரு கனவு கொலையா இருக்குது?
2: அப்பா எப்படி இருக்காளு?
1: அவர் மேல களைப்பா மயஞ்சு விழுந்திருக்கிறார்.
2: பரவாயில்ல, சரிதான்.
1: இல்ல, இது சரியில்லை.
2: இல்ல, இது சரியில்லை. பார், எனக்கு பதில்கள் தேவை என்றா நியூயார்க்கு போக வேண்டும். இப்போ உன் அப்பா ஒரு மனிதரை பத்தி எனக்கு சொன்னார்.
1: கென்விட்ஸ், அவர் ஒரு தனியார் விமானி.
2: அவரை எப்படி சந்திப்பது என்று சொல்ல முடியுமா?
1: நான் உன்னை அங்கே அழைத்து செல்லியேன்.
2: இல்ல இல்ல, உன்னை வெளியே அனுப்ப முடியாது. வெளியில பைத்தியக்கார நிலைமைதா.
1: இங்கே உட்கார்ந்து எதுவும் செய்யாம இருந்தா நானே பைத்தியமாகி விடுறேன். ஒரு விஷயம், நீ ஏதாவது கண்டுபிடித்தால் எனக்கு தெரியப்படுத்து.
2: நிச்சயமா.

0: அவர் கொஞ்சம் அதிகம் தர விரும்புகிறார் போல இல்லையா? செயின்ட் லூயிஸ்க்கு 2000 டாலர்கள்,
1: என்பருக்கு 3000 டாலர்கள்.
0: மன்னிக்கவும் நண்பர்களே, பணம் மட்டுமே. மறு அறிவிப்பு வரும் வரை அனைத்து வர்த்தக விமான நிலையங்களும் முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளன என்பதை நினைவில் கொள்ளவும்.
2: நாணயம் என்னிடம் பைரங்கள் உள்ளன.
1: 25,000,
3: 48
1: மணி நேரம்,
0: 25 பெரிய

0: மணி நேரம்
1: 25 பெரிய. ஏன் இங்க 30? யாராவது எம்மா யாராவது யாராவது முடிஞ்சு விட்டதா? ஹே கோரி, நீங்க எப்படி இருக்கீங்க? அப்படியானா இவருக்கு உங்களால் வாக்களிக்க முடியுமா?
2: நான் உன்னிப்பாக பாக்குறேன் கென், அவரே திரு ஜியனன்.
1: ஆமா ஆமா ஆமா, கால்பந்து போட்டிகளின் போது அந்த ஆள் தானே செய்தி அறிவிப்புகளை செய்கிறா? அழகான முடி. சரி ஐயா, நீங்கள் ஒரு விமானிய வாங்கி விட்டீர், அலுவலகத்துல பாக்கலாம். சரியா மார்க்க மக்களே,
2: உங்கள் வாக்குறுதிய மறந்து விடாது. என்ன அத
3: எனக்கு ஏதாவது கிடைத்தோட பயணத்துக்கு நன்றி. நீண்ட
2: வரவேற்கிறோம், உங்களுக்கு சில பதில்கள் கிடைக்கும் என்று நம்புகிறேன்.
3: நீங்கள் உங்கள் குடும்பத்தை கண்டுபிடிப்பீர்கள் என்று நம்புகிறேன்.
1: வேற்றுக்கிரக வாசில நான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் சின்னஞ்சிறு பச்சை மனிதர்களை பற்றி பேசவில்லை, இது நுட்பம் அளவு. உங்களுக்கு தெரியும், ஏரியா 51 மாதிரியான விஷயங்கள் பொருளை மழைவு செய்யுது.
0: ஸ்டார் ட்ரெக் மாதிரியா? வாங்க.
1: மாயத, நான் சொல்வது அங்கங்கே பரவி இருக்கும் சில விஷயங்களை விட பைத்தியகாரமானது இல்ல. மாற்று பரிமாணங்கள், தீவிரவாதிகள் கடத்தல், நாஸ்டடாமஸ் கணிப்புகள். மாய, ரேடியோல ஒருவான் பைபிள்ல இருந்து நல்ல ஒன்ன மேற்கோள் காட்டினா. நீங்கள் அந்த இருவர் வயல்ல நின்று கொண்டிருக்கும் கதையை அறிந்திருக்கிறீர்களா? ஒருவனை எடுத்து செல்கிறார்கள், இன்னொருவன் அங்கேயே நின்று கொண்டே இருக்கிறான். இரு பெண்கள் சமையல் அறையில நின்றுக்கிறாங்க. ஒருவரை எடுத்து செல்கிறார்கள், இன்னொருத்தி பாத்திரம் கழுவிக்கிட்டே இருக்கிறா.
0: ஆனா எல்லா காணாம போனவர்களுக்கும் பொதுவாக என்ன இருக்கிறது?
1: எல்லா பிள்ளைகளும் போய்விட்டாரு. இது பைட் பை ஃபைபர் கதைய போல இருக்கு, ஆனா பெரியவர்களை எப்படி விளக்க போறீங்க?
0: அப்படின்னா ஏதோ ஒன்று எல்லா பிள்ளைகளையும் சில பெரியவர்களையும் இலக்காக தேர்ந்தெடுத்திருக்கலாம்.
1: அப்போ எளிதா பிடிக்கலாமா?
0: இது ரத்த வகை, மூல அலைகள், டிஎன்ஏ மாதிரியானது இருக்கலாம். யாருக்கு தெரியுமோ? இது பைத்தியகாரத்தனம், மக்கள் இப்படி சும்மா மறந்து விட மாட்டாளே.
1: உண்மையான கேள்வி என்னவென்றால், அவர்கள் போய்விட்டார்களா அல்லது திருப்பி அனுப்பப்படுவார்களா, இன்னும் பலர் காணாமல் போவார்களா, இதுல இருந்து எப்படி தப்பிப்பது?
3: ஒரே காரணி எடுத்துக்கொள்ளப்படாதவர்களில் இருக்கக்கூடாது. அது இங்கே விட்டு வைக்கப்பட்டவர்களிடம் தான் இருக்கலாம்.
4: ஏய் செய்தியாளர்,
0: என்ன

0: நான் பைத்தியமாகி போயிட்டேன். எல்லா இடமும் ஓடி உன்னை தேடிக்கொண்டிருந்தேன். நீ எங்கே போனாய்?
1: மற்றும் போலீஸோ?
0: மன்னிக்கிறோம்,
1: நம்ம நண்பர்களும் கூட. நான் ரொம்ப பயந்துக்க.
0: நான் தேவாலயத்துக்கு போய் பாப்போமா?
1: ஆமா, தயவு செய்து ஆரம்பிக்காடு.
0: உன் அம்மா சொன்னது சரியானா இருந்தா அங்க யாரும் இருக்க மாட்டாங்கவே.
1: அவள கேள்வி செய்யாத. இப்போ இல்ல,
0: நான் அவளை கேள்வி செய்யல. ஆனா சட்டு யோசிச்சுப்ப, அவ அதிக நேரம் எங்க கழுத்தா? அவ எங்க இருந்தா சந்தோஷமாக இருந்தா?
1: நீ வீட்டுல இருந்தாடா அவ சந்தோஷமா இருந்தா.
0: ரோயி, உன் அம்மா நம்பின விஷயங்கள், அவ பேசின விஷயங்கள், அவ உண்மையா இருந்தா என்ன?
1: நான் வீட்டுக்கு போறேன். அவர்கள் திரும்பி வரும்போது இருக்க நிறைய விஷயங்கள் இருக்கு.

0: நீங்க இப்போது துருக்கி நாட்டை சேர்ந்த தேக்கினத்தவரை பற்றி தான் கேட்கிறீர்களா?
1: எனக்கு

நீ தவ உன் செய்தி எனக்கு தெரியும், உன் வார்த்தைகள் எனக்கு தெரியும். நான் இங்கே நின்ற நான் அதை பிரசங்கித்த மற்றும் நான் நன்றாக செய்த. ஆனா அவர்கள் போயிட்டாங்க, அவர்கள் போயிட்டாங்க. மற்றும் ஓ, ஆனா தெரிந்திருப்பதும் நம்புவதும் இரண்டு வேறு விஷயங்கள். நான் பொய் வாழ்க்கை வாழ்கிறேன், நான் ஒரு பொய்யை வாழ்கிறேன்.

ஓக் அரைவுடே. இப்பொழுதே உன் முன்னால் உறக்கம் முழக்கமிட்டிருக்கிறேன். இப்பொழுது உன்னிடமே இதை கேட்கிறேன். கடவுளை என் பாவங்களை மன்னிச்சு. நான் உன்னிடம் கேட்கிறேன், இன்னொரு வாய்ப்பு கொடு. உன்னை ஏல்க மன்னிச்சு கடவுளே. என்னை உபயோகப்படுத்து ஆண்டவரே, தயவு செய்து என்னை உபயோகப்படுத்து. அவர் ஏற்கனவே உன்னை உபயோகித்து விட்டார். அவர் ஏற்கனவே உன்னை உபயோகித்து விட்டார்.

வணக்கம். நான் பாஸ்டர் வெனன் பில்லிங்ஸ், நியூ ஹோப் வில்லேஜ் சர்ச்ல இருந்து. இந்த வீடியோவை நீங்க பாப்பீங்கன்னா சந்தேகம் இல்லாம குழப்பமா இருக்கலாம். நான் உங்களை ஊக்கப்படுத்த விரும்புகிறேன். உங்கள் அன்புக்குரியவர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் நண்பர்கள், உங்கள் பரிச்சயங்கள் எந்த தீய சக்தியாலும் அல்லது வெளிநிலையிலிருந்து வந்த படையெடுப்பாலும் பறிக்கப்பட்டு போகவில்லை.

0: நீ மறைந்து விட்டா என்ற நினைத்து நான்
1: மறையாம இருக்க முயற்சிக்கிறேன். வா போலாம்.
2: என்ன நடக்குது?
1: யாரும் இந்த கொல்ல முயற்சிச்சாண்ட?
2: அது காலை உணவுக்கு முன்னா இல்ல பிறகா?
1: எல், இந்த மறைவுகளுக்கு ஒரு தடம் கிடைச்சிருக்கு. அது உறுதி இல்லாதது, பைத்தியக்காரத்தன மாதிரி இருக்கு. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஒரே விஷயம் இதுதான், ரிக் எதற்காக உயிர் விட்டான்னு பாக்க. என்னடா இது, ரிக் இதை எப்படி வாங்கினா?
3: இதுல என்ன இருக்கு?
2: இந்த எழுத்துக்கண்
0: BAN 7.
1: ஏதோ ஒரு குறியீடு போல இருக்கு. அது என்ன
2: எனக்கு தெரியவில்லை, ஆனா கண்டுபிடிப்போம். இது ஒரு அதிசயம், எல்லாமே சரியா பொருந்துகிறது.
4: என் வாழ்நாள்ல இதை நான் எதிர்பார்க்கமல்ல. இதற்காக உன்னை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இஸ்ரேல் உன்னை ஒருபோதும் மறக்காது. ஆண்டுகளாக பல மணி நேரங்கள் நாங்கள் காத்திருமோ.
5: பிறப்புகள் தளங்குகிற
4: இத சாத்தியமாக்கியது நீவா?
2: ஆமியா நண்பா, இப்ப நாமெல்லாம் தயார்.
0: என்ன என்ன ஆயிடுச்சு அது?
4: இது முடியாது. நம்ம சுட்டு எங்கோ எதிரிகள் இருக்கிறாங்க. இவ்வளவு நாட்களாக பலர் காணாம போயிருக்கிறார்கள். அதிகமான குழப்பம் பழக்கம்.
2: உங்கள் எதிரிகள் அந்த சூத்திரத்தை பெற்றவுடன் தங்கள் ஆயுதங்களை வைக்கிறாங்க.
0: நம்முடைய சூத்திரம், நாம அதே செய்ய முடியும். நீயோ நானோ நாம் சாத்தியமற்றத சாதிக்க முடியும்.
2: எந்த சந்தேகமும் இல்ல, இது சாலமோனின் கோயிலின் வரைபடம். அது யூத மதத்துல மிகவும் புனிதமான இடத்தில் இருந்தது.
1: 2000 ஆண்டுகளுக்கு முன் ரோமானியர்கள் இக்கோவிலை அழித்தது முதல் யூதர்கள் அதை மீண்டும் கட்ட முயல்கின்றனர்.
2: இஸ்லாமிய மதத்தின் புனித தலங்கள்ல ஒன்று.
1: ஆரி குவிமாடா, யூதர்களும் அரேபியர்களும் இந்த குறிப்பிட்ட பாறையை மிகவும் புனிதமானதாக கருதுவதாக தெரிகிறது.
6: யூதர்கள் அதை புல்டோசர் கொண்டு இடிக்க முயன்றா அது ஒரு போருக்கு வழிவகுக்கும்.
1: சரி பெண்களே, நமக்கு தேவையானது இதுதான். கோயிலுக்கும் நிலப்பாதைகளுக்கும் அழிந்த சமவெளிகளுக்கும் இடையே ஏதோ ஒரு தொடர்பு. அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஏனோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்டோன்கள் மற்றும் கோத்திரனுடன் தொடர்புடையதாக இருக்கின்றன.
2: சர்வதேச வங்கியில் அவர்கள் எப்போதும் ஒரே மாதிரினா பணத்தை பின்தொடருங்க கண்ணே.
7: போய் அன்பே, நான் உன்னிடம் பேச வேண்டும். அம்மாவோ ராமியோ எங்கே இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும்.
8: அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்?
7: அவர்கள் கடவுளோடம் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். கண்ணே தயவு செய்து.
8: அம்மா தேவாலயத்திற்கு போக ஆரம்பித்தது நினைவிருக்கிறதா? பாட்டியா இருந்த போது அப்போது நீ சொன்னதை நினைவிருக்கிறதா? நீயும் அதே மாதிரி செய்கிறாயே. நீயும் கடவுளை ஒரு ஆதரவாகவே பயன்படுத்துகிறாயே.
7: பார், நான் என்ன சொன்னேன் என்று எனக்கு தெரியும். இது கடினம் என்பதும் எனக்கு தெரியும். இது என்னிடமிருந்து வருவது மிகவும் கடினம் என்று எனக்கு தெரியும். உன்னை நான் குறை சொல்லவில்லை. நீ என் வார்த்தையை மட்டும் நம்ப வேண்டியதில்லை என்று விரும்புகிறேன். ஃபாஸ்டர் பில்லிங்ஸ் ஒரு டேப் வைத்து சொல்ந்தார். க்ளோயி, அந்த டேப்பை நீ பார்த்து விட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அது எல்லாவற்றையும் விளக்குங்களுக்கு.
9: நீ அம்மாவை கேட்டு ஆர்வமாக இருப்பது போல நடிப்பதாக எனக்கு சொன்னது நினைவிருக்கிறதா? நீ அதே மாதிரி எனக்காகவும் செய்வாயா என்பதே என் வேண்டுகோள்.
7: இத பத்தி சற்று யோசித்து பாரு.
10: பல ஆண்டுகளாக நடந்த அணு ஆயுத சோதனைகளால் உருவான கதிர்வீச்சு தான் இந்த மறைவுகளுக்கு காரணம் என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தியுள்ளோம். வன்முறைக்கும் போராசைக்கும் நாம் ஆசைப்படுவதால் நம்முடைய சொந்த பிள்ளைகளை நாமே அழுத்து விட்டோம். இதை இப்போது நிறுத்தப்பட வேண்டும். நான் அனைத்து அணு ஆயுதங்களையும் முழுமையா ஆயுதம் மற்றும் அழிக்க வேண்டும் என்று முன்மொழிகிறேன். அணு ஆயுத திறன் கொண்ட நாடுகள் இதை செய்ய வேண்டும்.
8: ஆமா, இப்போ யாராவது சரியா பேசுறாங்க போல இருக்கிறது.
10: நான் என் நெருங்கிய நண்பர் டாக்டர் ஹைம் ரோசன்ஸ்வைக் அவர்களுடன் நெருக்கமா பணியாற்றுக. ஐநா அமைதி பணிக்காகவும் பூமியில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் உணவு பெற்றிருக்க வேண்டும் என்ற திட்டத்துக்கும் அவர் முழு ஆதரவளிக்க ஒப்புக்கொண்டுள்ளார்.
3: அவன் நல்ல மனது. நன்றி.
10: உங்களுக்கு மிகவும் நன்றி. நன்றி.

0: ரயன்,
1: இடி வடக்கோ, நான் போகும் முன் உங்களை பார்த்து சரி இருக்கிறீர்களா என்று தெரிஞ்சு கொள்ள வந்தேன். உங்க குடும்பம் எப்படி இருக்கிறேன்னு? நான்
0: என் மக க்ளோயி மட்டும் இருக்கிறா, ஆனா என் மனைவியும் மகனும்
1: மிகவும் வருந்துகிறேன்.
0: நீங்க எங்காவது போகிறீங்களா?
1: நான் ஐயனாவுக்கு போகிறேன். எந்த ஒரு நம்பிக்கையும் தர ஒரே இடம் அதுதான். நான் இங்கே இருக்க வேண்டிய காரணம் இல்லை என்றால்
0: அடிமா இல்ல
1: நீங்க வேண்டாம்.
0: நானும் தயவு செய்து
1: உங்களை நீங்களே சித்திரவதை செய்யாதீர்கள். நாம் எல்லாரும் தவறு செய்கிறோம். ஆனா புதிதாக ஆரம்பிக்க இன்னும் தாமதமாக விழுக. புதியதாக தொடர்ந்துங்க. நீங்க என்ன எல்லாம் அனுபவித்தீர்கள் என்று எனக்கு தெரியும். அது யாரையும் உடச்சும்லோ, அது எனக்கு புரிகிறது.
0: இல்ல உங்களுக்கு புரியாது. இப்போ நான் வேற ஒரு வரின, நான் ஐரினாவ வார்த்தைய கேட்க வேண்டியிருந்தது. அவ எனக்கு சொல்ல முயற்சித்தா, ஆனா நான் கேட்கவில்லை. அவ சொன்னத சலிதா, நான் கேட்டிருந்தா அதை நான் தெரிஞ்சிருட்டேன். என் வாழ்க்கையில எனக்கு தேவையான எல்லாமும், என் வாழ்க்கைய பூர்த்தி செய்ய தேவையான எல்லாமும் இங்கேதான் இருக்கிறது. அது என் குடும்பத்தோட இங்கேதான் இருக்கிறது. உங்களுக்கு புரியுறதா?
1: என்ன இவ்வளவு மக்களாகவா?
0: அதனாலதான் எனக்கு தேவை. நீங்க என்ன மன்னிக்கிறோ, நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்கணும். நீங்க என்ன பேசுறீங்க? நான் தவறு செய்த
1: நம்ம இருவரும் உணர்வது தவறுன்னு நீங்க சொல்றீங்க.
0: இது நம்ம பற்றியதல்ல. இல்ல இது நம்ம பற்றியதல்ல, இது இன்னும் பெரியதும் இன்னும் சிறந்ததுமான ஒன்றை பற்றியதா?
1: நீங்க அதை விட வலிமையானவர் என்று நான் உண்மையிலே நினைச்சா.
0: ஹாட்டி, தயவு செய்வே
1: ஹாட்டி.
0: வீரே ஹாட்டி.

0: அதன் காரணமா தான் அப்படி நடந்ததா?
1: நீங்க எங்களுக்கு நேரம் ஒதுக்கலையா? அது காரணம் இல்ல.
0: அப்போ அது என்னன்னு நீங்க எனக்கு சொல்லலையா?
1: நேர்மையா சொன்னா எனக்கே தெரியுமா என நிச்சயம் இல்ல. ஏன் வேலை இல்ல எனில் வீட்டு கடன் ஏக்கலாம். சில சமயம் வாழ்க்கையில இவ்வளவு மூழ்கி போயிடுறோம், அப்புறம் ஒரு நாள் எழுந்து பார்த்தா நீங்க அதையெல்லாம் தவற விட்டுட்டீங்கன்னு புரியும். வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களை எல்லாம் தவற விட்டுட்டீங்க. நம்மிடம் இருந்தது காதல் தான். க்ளோய், உங்க அம்மா என்னையும் உங்களையும் நான் உணர்ந்ததை விட அதிக நேசிச்சாங்க. அவங்க தேவாலய விஷயங்களையும் வீட்டுக்கு வர்ற அந்த மக்களையும் எனக்கு பிடிக்கவே இல்ல. அதுக்காகத்தான் அவங்க மேல கோவப்பட்டேன். நான் புரியாததால இல்ல, அவங்க எனக்கு மேல வேற எதுவும் தேவைப்படக்கூடாதுன்னு நினைச்சதாலதான். என்னிடம் எல்லா பதில்களும் இருந்தது. அவங்க அந்த பதில்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளவே விரும்பினாங்க. நான் சொன்ன நகைச்சுவை, அவமதிப்பு, குளிர்ந்த நடத்தை எல்லாம் தாங்கி இருந்தாங்க. நம்ம உதவி ஜாக மாட்டோம். நான் சொல்றேன், இந்த எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி திரும்பி போக முடியும்னா நான் முடிஞ்சிருந்தா சும்மா நான் அந்த கடிகாரத்தை எடுத்துக்கிட்டு தினமும் சில நிமிடங்கள் பின் செல்ல முடிஞ்சா நிச்சயம் செய்வேன்.
0: அப்போ அவங்க இறந்துட்டாங்களா? இனி வரமாட்டாங்களா?
1: அவங்க திரும்ப வரமாட்டாங்க செல்லம். இங்க பார், உன்னுடைய அன்பு தாய் உண்மையிலேயே நம்மை தனியாக விட்டு விட்டு தான் போயிருக்கிறாங்க. இன்னும் ஏதோ ஒன்று இருக்கிறது என்று, அது ஒரு பெரிய அன்பு. அவங்க அதை கண்டுபிடிச்சாங்க. இப்ப அவங்க இங்க இருந்திருந்தா அதைத்தான் உனக்கு சொல்லியிருப்பாங்க.
0: இது உன் நண்பனுக்காக குற்ற வளர்ச்சி அடைஞ்சதால நீ இப்படி பேசுறதா?
1: இது குற்ற உணர்ச்சி பற்றி இல்ல. நான் முடியல, நம்பிக்கை இல்லாம இனிமே வர மாட்டேன், நான் வாழ
0: மாட்டேன். கடவுள் உன்னை நரகத்துக்கு அனுப்புவாரா? நீங்க நல்ல கடவுளா இருக்கீங்க. நீங்க பூமியிலேயே நரகத்தை அனுபவிக்கிறீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் நரகம்.
1: கவனிச்சல்லும், இது நரகத்தை பற்றியதல்ல. க்ளோயி, நமக்கு ஒரு வரம் கிடைச்சது, ஆனா அதை வீணடிச்சிட்டோம். அது அவங்க தவறு இல்ல. நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அடுத்ததாக வரப்போகும் விஷயத்திலிருந்து தப்பிக்க வாய்ப்பு கிடைக்குது.
0: அடுத்து என்ன வரப்போகுது?
1: இதை விட இன்னும் மோசமாக போகுது.
0: இதை விட மோசமானது என்ன இருக்க முடியும்?
2: ஏ பாக், இங்க நமக்கு ஏதோ கிடைச்சிருக்கே.
1: அது
2: 10 இடங்கள் அனைத்தும் ஐநா சார்ந்தவை.
3: இது ஆயுத நீக்கம் மற்றும் அமைதி முயற்சியின் ஒரு பகுதியாக ரொம்ப குழு இல்லையா?
4: அப்படின்னா அவங்க எல்லாம் ஐநாவுக்கே சொந்தம். அதனாலதான் நீங்க பெரிய சம்பளம் வாங்குறீங்க. இப்போ இதுக்கு ஸ்டோனகோலோட என்ன சம்பந்தம்?
3: இன்னும் இருக்கு, இசைல ஒரு தொழில் ஆராய்ச்சி அறக்கட்டள இருக்கு.
5: அனைத்தும் ஸ்டோனகோல் நிறுவனம் நிதி அளிக்கலாம்.
2: உங்க நண்பர்கள் ஸ்டோனகோலும் கோட்டலாம்.
4: ஏன் அப்படி? இந்த இருவரும் எப்போதும் நல்லவங்க மாதிரி ஏன் வர்றாங்க?
2: இருக்கலாம் ஆரோன்.
5: ஹலோ ஹேபக்.
4: ஆலன், நீ எங்க இருக்க?
5: சிக்காகோல இருந்து விமான நிலையம் போற?
4: சிக்காகோவா? ஆமா. இல்ல
5: என்ன?
4: இல்ல, அங்கே இரு, நான் இப்ப வரேன்.
5: சரி, நான்
4: லேன்ல இருந்து கூப்பிடா.
5: சரி.

0: இதோ கொஞ்சம் பழம், முழுக்க நினைப்பிரு.
1: அது போதும்.
2: உன்னை பார்க்க நல்லா இருக்கு.
1: எப்படி இருக்கீங்க நண்பா?
2: நிலையில பார்த்தா சரியாதான் இருக்க.
1: அப்படின்னா உங்ககிட்ட ஏதாவது கருதுகோள் இருக்கா?
2: அதிகாரபூர்வமா சொன்னா அது கதிரியக்கம். அதிகாரம் இல்லாம சொன்னா மேல இருந்து கீழே வரைக்கும் ஏஜென்சி பயந்து ஓடுது. பார் ட்ரிக்கின் வீட்ல நடந்த விஷயத்த பத்தி உன்னை சுட்டவங்க யாருன்னு நீ கண்டிப்பா பார்த்தே இல்லையா? அப்படின்னா ட்ரக்க கொன்றவனும் அவன் தான் நினைக்கணும்.
1: மச்சான், அவன் ரொம்ப கவனமா இருந்தா. நம்ம இருவரையும் விட அவன் நீண்ட நாள் வாழ்வான்னு நினைச்சேன்.
2: அட, நீங்க என்ன விஷயத்துல இருந்தீங்க?
1: அதுதான் நீங்க எனக்கு சொல்லுவீங்கன்னு நம்பிங்க.
2: ஆனா அவனிடம் இருந்து எனக்கு இதுதான் கிடைத்தது.
1: அப்படின்னா இதுல இஸ்ரேலில் நடந்த விமான தாக்குதல் பற்றி ஏதாவது இருக்கா?
2: இல்ல, இது நிதி விவகாரம். ஸ்டோனாகளும் கோத்திரனும் பல ஆண்டுகளாக ஐநாவுக்கு பில்லியன்கள் கடன் தந்துள்ளன. பல வருடங்களா இப்ப அந்த கடனை திரும்ப கேட்க போறாங்க.
1: கடன்களை திரும்ப கேட்க போறாங்க?
2: ஆமா. என்ன
1: அவங்க என்ன செய்ய போறாங்க? ஐநாவை திவாலாக்க போறாங்களா?
2: இது பைத்தியமா இல்ல அமைச்சா? நான் சொல்றேன், அவங்க என்ன கிடைக்க போறாங்க?
1: பத்து பயனில்லாத நிலப்பகுதியான்கா?
2: ஆமா.
1: ரோசன் சாகின் சூத்திரா அதுதான். அவங்க கார்பேத்தியாவ ஒரு பொல்மை போல பயன்படுத்திட்டாங்க.
2: நீ சொல்றது அது இதெல்லாம் பணத்துட்டாகதானா?
1: வா, இப்போ நீ போடணும். வா, போகலாம். ஒரு இரவுக்கு போதும், நீ ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ட. அதுதான் ட்ரிக் எவ்வளவு பைத்தியமா இருந்ததுக்கு காணலாம். அவங்க உலகம் முழுக்க உணவு வளங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாங்க. நான் ஹைமிடம் போனோம்.
2: அது நடக்க போறதில்ல நண்பா. பார், இத ஏஜென்சி பாத்துக்கிட்டோம். நான் இன்னும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அழைச்சு செல்றேன்.
1: கேளு, ஹை அங்கதான் கேப்பார்.
2: இல்ல பக்கு, நானும் உன்னை இழக்க விரும்பத. சரிதானே? நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக ரொம்ப நேரம் ஆகாது. சரி,
3: நீங்க மட்டும்தான்
1: என்னிடம் கொஞ்சம் சில்லறை இருக்கு.
3: ஆமா. ஓஹோ, நீங்கள் சொல்வதை பார்த்தால் இது உண்மையிலேயே மிகவும் கடினமான சவாலான விஷயமாக தான் எனக்கு தோன்றுகிறது.
1: இது மிகவும் அருமையாக இருக்கிறது.

0: இங்கு வர மன்னிக்கவும், ஆனா நீங்கள் தான் ஒரே நபர்கள்.
1: அவர்கள் தெரியாத நண்பர்கள் எல்லாம் இறந்து விட்டாண்டு.
2: உள்ளே வா.
3: நான் ஐநாவுக்கு போகல இன்னும். வான்ஹெய்ம்
4: அவர்கள் உலகின் உணவு வளங்களை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறாங்க.
5: அவருக்கு உதவி தேவைப்படுத.
2: சரி, அங்கேயே அழுத்திப்பிடி. நாம் நியூ ஹோப் தேவாலயத்துல ஒரு அவசர நிலையம் அமைக்கிறோம். அவர் அங்கே கொண்டுக்குமோ? அப்படி என்றால் இந்த மக்களின் காணாம போனதை பற்றி நீங்க ஆராய்ச்சி செய்யறீங்களா? நீங்கள் உண்மையில் அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டுபிடிக்க ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள். இத பாருங்க, இது உதவியா இருக்கலாம்.
6: நீங்கள் இந்த டேப்பை பாக்குறீங்க ஏனெனில் கோடிக்கணக்கான மக்கள் காணாம போயிருக்கிறாங்க. குழந்தைகள் மற்றும் பிள்ளைகள் கடவுளின் பார்வையில இன்னும் தூய்மையானவர்கள். அவர்கள் மறைந்து விட்டார்கள். பயப்பட வேண்டியவை நிறைய இருக்கின்றன, ஆனா காணாம போனவர்களுக்கு இல்ல. ஏனெனில் அவர்கள் தங்கள் ரட்சிப்புக்காக கிறிஸ்துவில் மட்டும் நம்பிக்கை வைத்திருந்ததா இயேசு அவர்களை சொந்தமாக சொர்க்கத்திற்கு அழைத்து செல்றார். முதல்ல தெசலோனிக்கேயருக்கு எழுதப்பட்ட கடிதம் சொல்கிறது, ஆண்டவர் தாமாகவே வானத்தில் இருந்து ஒரு கூச்சலுடன், பிரதான தூதரின் குரலுடன், கடவுளின் கம்பியுடன் இறங்குவார், மற்றும் கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள். பிறகு நாம் உயிருடன் இருந்து மீதமுள்ளவர்கள் அவர்களுடன் கூடிய மேகங்களில் ஆண்டவரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துச் செல்லப்படுவோம். அவ்வாறு நாம் என்றும் ஆண்டவருடன் இருப்போம்.
2: இளம் சில யாரோ ஒருவர் இந்த காணாம போனதற்கு பைபிளில் விளக்கம் இருக்கிறது நினைக்கிறார். இது உங்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாக இல்லையா? ஓ, தயவு செய்து, அந்த வேத வசனங்கள் மிகவும் தெளிவில்லாதவை. அவை எதையும் அர்த்தப்படுத்தலாம். நான் உங்களிடம் இன்னும் ஒன்று சொல்ல வேண்டும். ஃபாஸ்டர் பில்லிங்ஸ் மற்றவர்களுடன் சேர்ந்து காணாம போனார். 3 வருடங்களுக்கு முன் இந்த டேப்பை உருவாக்க அவருக்கு நான் உதவினேன்.
7: 3 வருடங்களுக்கு முன்னா? அது சாத்தியம் இல்ல. அவர் எப்படி தெரிந்து கொண்டா?
2: அது எல்லாம் இதுல இருக்கிறத. அதை உட்பட எசேக்கியேல் 38
7: அந்த குறியீடுகள், அவை பைபிள் வசனங்கள்.
2: எசேக்கியேலின் 38வது அதிகாரம், தேவன் இஸ்ரவேலை வடக்கு பகைவர்களால் முற்றிலும் அழுவதிலிருந்து காப்பாற்றுவதாக வாக்குறுதி அளித்தார்.
8: அற்புதமா?
2: அது எல்லாம் அதுலதான் இருக்காரு. நீங்க பார்த்தது போலவே.
7: இத பற்றி என்ன சொல்கிறேன்?
2: இந்த 10 நிலப்பகுதிகள் ஜொனத்தன் ஸ்டோன்காவுக்கு சொந்தமாக போகின்றன.
7: அதை பற்றி உங்கள் பைபிள் என்ன சொல்கிறது?
2: எழுச்சியின் தொடக்கத்தை குறிக்கிறது. அவன் 10 ராஜ்யங்களை கட்டுப்படுத்துவான், அவை உலகத்தையே கட்டுப்படுத்தும்.
5: ஆனா பயனற்ற 10 பெரிய நிலப்பகுதிகள் எனக்கு ஒரு ராஜ்யா மாதிரி தெரியல.
7: அவங்க இடம் சூத்திரம் வைத்திருந்தா மட்டும்தா
2: என்ன?
7: ஸ்டோன்கால், இது உலக உணவு வளங்களை பூட்டி வைக்க ஒரு திட்டம்.
2: இத 2 தெசலோனிக்கேயர் 2, எதிர்கிறிஸ்து தேவாலயத்தில் அமர்ந்து உலகம் எங்கும் தானே தேவன் என்று அறிவிப்பான்.
7: தேவாலயமா? நீ எருசலேமில் உள்ள சாலமோனின் ஆலயத்தை பத்தி தானே பேசுற?
2: ஆமா.
7: இந்த எதிர்கிறிஸ்து யாராக இருந்தாலும் இப்போதே இந்த ஆலயத்தை மீண்டும் கட்ட முயற்சிச்சா அவன் பெரிய போர் ஒன்றை சந்திக்க வேண்டியிருக்கும்.
2: நான் சொல்வத கவனமாக்கு. இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இது வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டுவான். நான் உத்தரவாதம் சொல்றேன். ஆனா
7: அரபர்கள் இதை அமைச்சு அமைதியா உட்கார்ந்து பாப்பாங்கன்னு நினைக்க முடியாது. அவங்க
2: இஸ்ரேலோடு சமாதானம் செய்வார்கள்.
7: மத்திய கிழக்குல சமாதானம் ஏற்படும்.
2: தானியேல் 9:27, அவன் பலருடன் 7 ஆண்டுகளுக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவான்.
7: சரி கேள், இந்த விஷயங்கள் ரொம்ப ஈர்க்கும் மாதிரி இருக்கு, சில சமயம் பயமுமா இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். நாம இங்க உட்காந்தே இருக்க முடியாது, சரியா? யாராவது ஏதாவது செய்யலன்னா எதுவும் மாறப்போறது இல்ல.
9: பக், 1 நிமிஷம் இரு. நீ என்ன?
10: இல்ல, முடியாது. சரியா, நான் ஐநாவுக்கு போய் ஐனுக்கு எச்சரிக்கை சொல்லணும்.
2: 1 நிமிஷம் இரு. நீ எப்படி அவனை எச்சரிக்கை போற? உனக்கு உண்மை தெரியவே தெரியாது. நீ தேவன்ல நம்பிக்கை வைக்கலனா ஏமாற்றப்படுவாய் என்று பைபிள் சொல்கிறது. நீங்க இருக்கிறது ஒரு விபத்துன்னு நினைக்கிறியா? நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும்.
7: நீ அவரை உணர முடியா? உன் மனச தேவன் இழுத்து கொண்டு வர்றத நீ உணர முடியும். அவரை புறக்கணிக்காத.
11: அனைவரும் கவனிக்கவும், தயவு செய்து உங்க கவனத்தை எனக்கு கொடுக்க முடியுமா? அனைவரும், இது அதிகாரப்பூர்வமானது. நிக்கோலி கார்பேரியா நம்முடைய புதிய பொதுச் செயலாளராக இருப்பார். சில நிமிடங்களில் உங்களை பிரதான அரங்கிற்கு அழைத்துச் செல்வோம். மிஸ்டர் கார்பேரியா அறிக்கை அளிப்பார். தொடர்ந்து சில நிமிடங்கள் கேள்விகள் கேட்கலாம். மிகவும் நன்றி.
12: நீங்க எங்களுக்கு இன்னும் எல்லாவற்றையும் சொல்ல முடியுமா?
13: மிஸ்டர் வில்லியம்ஸ், ஊடக அரங்கிந்தாய்
7: நான் ஹைம் ரோசன்பர்க் பாட்டு.
13: அவரை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது.
7: ஐயா,
14: மிஸ்டர் வில்லியம்ஸ் நான் நேரில் அழைத்து செய்திக. நான்
13: எனக்கு என் உத்தரவுகள் இருக்கின்றன ஐயா.
15: நான் மிஸ்டர் கார்பேதியாவின் சார்பாக செயல்படுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா?
13: நிச்சயமாத. மன்னிக்கவும் மிஸ்டர் வில்லியம்ஸ், மிஸ் தார்ஹாம்.
15: இதற்கெல்லாம் காரணம் நீனதா? நிக்கோலே உங்களுடைய பெரிய ரசிகர். உங்கள் பரிந்துரை கடிதத்தை அவர் பார்த்ததும் அவர் எனக்கு அவரது குழுவில் சேர அழைப்பு விடுத்தார். அவர் ஒரு சிறந்த மனிதர். இது சரியான இடம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இருவருக்கும்
16: ஆசா. பா, உங்களை இங்க பார்க்கும் ஆசை எனக்கு இருந்தது. இந்த வரலாற்று முக்கியத்துவமா இந்த அறிவிப்பை சொல்ல உங்களை விட சிறந்தவர் யாரும் இல்லைன்னு நினைக்க முடியல.
7: நீங்க ஒரு பெரிய தவறு செய்யாம இருக்க நான் இங்க வந்துருன. தயவு செய்து உட்காருங்க.
16: சரி, இந்த அறிவிப்பு உலகம் முழுவதும் செல்லும் வகையில் பார்த்துக் கொள்ளுங்கள். முழு ஊடகங்களிலும் ஒவ்வொரு 30 நிமிடத்துக்கும் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்ப வேண்டும்.
17: ஏற்கனவே செயல்பாட்டுல உணவு.
7: நீங்க பாக்குறீங்களா? ஸ்டோன்கார் மற்றும் கத்தரின் உங்களிடம் பொய் சொல்லி வந்துள்ள ஈடன் அவர்களின் திட்டத்தின் ஒரு பகுதியாகும்.
16: ஆனா என் சூத்திரத்தை ஐநா பிரதிநிதிகள் கூட்டமைப்பிடம் ஒப்படைக்க போகிறேன். இப்போது நமக்கு ஒரே நம்பிக்கை இதுதான்.
7: அது முக்கியம் இல்ல. அவர்கள் ஐநாவை முற்றிலும் நாசமாக்கிய பிறகு ஸ்டோன் கால் மற்றும் கத்தரின் அனைத்தையும் கைப்பற்றுவார்கள். நிலமும் சூத்திரமும். அவர்கள் உலகின் முழு உணவு வளங்களை கட்டுப்படுத்துவார்கள்.
13: நான் கார்பேதியாவிடம் சொல்ல வேண்டும். இது உண்மையா?
16: நீங்கள் எங்களுக்கு எதிராக கனவுகளை தொடங்கினால் நிகோல,
13: இது சிந்திக்க முடியாததாக தெரிகிறது.
7: இந்த கதை வெளியானதும் உலகம் முழுவதும் உண்மை தெரிஞ்சுவிடும்.
13: அது இவ்வளவு எளிவில்ல. இந்த ஆண்கள் என் வழிகாட்டினா, என் நண்பர்களும் இருந்தார்கள்.
7: ஐயா, அவர்கள் கொலகாதரதில்
13: நீங்க பொய் சொல்ல வேண்டிய எந்த காரணமும் இல்ல. திருமதி டன்ஹாங்,
18: இதை திரு வில்லியம்ஸ் அலுவலகத்திற்கு மின்மஞ்சல் அனுப்புங்க. என் சார்பாக சொல்லுங்க, மிக முக்கியமானது என்று. இந்த தகவல் உடனடியாக ஒளிபரப்பப்பட வேண்டும். நன்றி.
7: உங்களுக்கு திரு கார்பேதியா. செய்யுங்க.
13: அவ்வளவு பட வேண்டாம். இப்போது நீங்கள் என் பாதுகாப்பிலே இருக்கிறீர்கள்.

0: மன்னிக்கவும், அது என்ன?
1: ஆஹா, இது இஸ்ரவேல் முழுவதற்கும் ஒரு கனவு நனவாங்கியுள்ளது. நம்முடைய கோவிலை மீண்டும் கட்டும் திட்டங்கள்.
0: கோவில்? ஆனா முஸ்லிம்க அவர்கள் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். இல்ல
1: இல்ல இல்ல இல்ல, மூல கோவிலின் உண்மையான இடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது அவர்களது மசூதியின் பக்கத்தில் இருக்கும். சரியான ஒற்றுமா. இது ஒரு அருமையான சின்னம் அல்லவா? நீங்கள் நினைக்குவீர்கள், நாம் நிலத்தை தோண்ட தயாராக இருக்க போகிறோம்.
2: இவை எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு நாம் முன்னேறுகிறோம். உலகத்துடன் உணவை பகிர்ந்து கொள்வதை அறிவிக்கிறார். இந்த யூதர் கோவிலின் கட்டுமானம் ஒரு சின்னமாகும். யூதர்களுக்கே மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும், மனித குலம் முழுவதும் இருக்கும். இது நம் 7 ஆண்டுகள் அமைதியும் தொடக்கமாகும்.
0: இப்போது முடியாது.
1: இப்போது உங்கள் சந்தேகங்களை பொருட்படுத்தாம மார்க், இது ஒரு சிறந்த நாளா இருக்கும்.
3: மேற தயார் ஐயாக.
4: நாம் வரலாற்றை மாற்றுவோம்.
2: நீங்கள் செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி.
0: தானே இது கட்டப்பட வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா?
1: ஆம், நிச்சயமாக. இதுதான் நம் தலைவர்களுக்கு அமைதி ஒப்பந்தத்துல கையெழுத்திடும் ஊக்கமாகும். இதன் அர்த்தம் உனக்கு தெரியுமா?
0: தெரியும் தான் நினைச்ச. மன்னிக்கமோ.
1: நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
5: அன்பே, நீ நலமாக இருக்கிறாயா?
6: நான் உதவியற்றவனாக உணர்கிறேன். அவர் அவளை அழைப்பார் என எதிர்பார்க்கிறேன்.
5: நன்றாக அவர் உண்மையை தானாகவே கண்டுபிடிக்க வேணும்.
6: எனக்கு தெரியும், நான் ஏதாவது செய்ய முடியுமான்னு ஆசைப்படுறேன்.
5: அவருக்கு தன் பாதையை கண்டுபிடிக்க கடவுளிடம் உதவி கேட்கலாம்.

0: அது உண்மைதான். ஆமா அது உண்மைடா.
1: நான் ஆசைப்படுகிற மாதிரி எந்த காரியங்களும் ஒருபோதும் என் விருப்பப்படி நடப்பதே இல்லை. இவை எல்லாம் வெறும் என் கனவுகள்ல மட்டுமே சாத்தியமாகிறது. நான் என் இதயத்தை ஒருபோதும் விட்டு கொடுத்து விட தயாராகவே இருந்ததில்லை. அத்துடன் முழுமையான நம்பிக்கையுடன் இருக்கவும் இல்லை.
2: இந்த முறையில உனக்காக அதை சா புள்ளி கொடுக்கறேன்.
3: எனக்கு ஒளிய காணங்கடை.

எல்லாம் வல்ல இறைவனே, இதற்கு முன்னால் ஒருமுறை கூட நான் உம்மிடம் இப்படி வேண்டிக் கொண்டதே இல்லை. நான் என்ன சொல்ல வேண்டும்னு தெரியல. மிகவும் வருந்துகிறேன், தயவு செய்து என்ன மன்னிட்டோம். நான் உன்னை தேவைப்படுகிறேன் என்பதே எனக்கு தெரியும். நான் நம்புகிறேன். நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு காட்டவும்.

0: என்ன ஒரு நம்பிக்கையாளராக்க, என் வாழ்க்கையில ஒரு முறை இங்க இப்போது என்னை ஏதோ ஒரு விதத்துல தொடவும், ஏனெனில் நான் விரும்பதில்லை. நம்புவதற்காக யாராவது வேணும்.
1: மிஸ்டர் வில்லியம்ஸ், நீங்க இங்கதான் இருக்கிறீங்க, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
0: ஆமா,
1: வாருங்க. பெரிய பத்திரிகையாளர் சந்திப்புக்கு முன் இந்த கூட்டத்துக்குள் நாங்கள் செல்ல போகிறோம். ஸ்டோன்கால் மற்றும் கோத்ரனை எதிர்கொள்வதில் நீங்கள் அங்கே இருக்க வேண்டும். இன்று நீர் நீதிய காண்பீர்கள்.
2: கவலைப்பட வேண்டாம். குரல் மிஸ்டர் வில்லியம்ஸ் உடன் அழுகினிடு.
0: நன்றி ஐயாக்களே.
1: உங்களை பார்க்க நல்லடு. வருகைக்கு நன்றி. உங்களை பார்க்க நல்லவ. பெண்களும் ஆண்களும் தாமதத்திற்கு மன்னிக்கவும். தயவு செய்து அமருங்க.
2: தயவு செய்து மிஸ்டர் வில்லியம்ஸ், தயவு செய்து எங்களுடன் சேருங்கள்.
3: மிஸ்டர் கார்பாதினா, இந்த கூட்டத்துல ஊடகம் இருக்கக்கூடாது என்று நாங்கள் ஒப்புக்கொண்டோம்.
2: மிஸ்டர் வில்லியம்ஸ் எங்கள் குழுவின் ஊடக தொடர்பாளரா சேர உள்ளார்.
4: இந்த மாற்றங்கள் முன்பே விவாதிக்கப்பட வேண்டியவை. எங்கிருவன்
2: மிஸ்டர் வில்லியம்ஸ், பத்திரிகை துறையில அவருடைய சான்றுகள் எப்போதும் அவரை உண்மையில் மட்டுமே ஆர்வம் கொண்ட மனிதராக காட்டுகின்றன. அதேதான் நாங்கள் இங்கு ஆர்வம் கொண்டிருப்பதும். உண்மை, நீங்க எல்லாரும் ஒத்துக்கொள்கிறீரா? இந்த பூமிய சில வாரங்களுக்கு முன்பு கற்பனை கூட முடியாத ஒரு சொர்க்கமாக மாற்றப் போகிறோம். 10 ஓயாசிஸ் பகுதிகள், ஒவ்வொரு பிரதிநிதிக்கும் அவரவர் பகுதிக்கு முழுமையான கட்டுப்பாடு வழங்கப்படும்.
1: ஒரு உண்மையான உலக சமுதாயம், ஒரு உண்மையான அமைதியின் உலகம்.
2: இது எங்கள் 7 ஆண்டுகள் அமைதியின் தொடக்கத்தை குறிக்கிறது. 7 ஆண்டுது.
0: இது எதிர் கிறிஸ்துவின் எழுச்சியின் தொடக்கத்தை குறிக்கிறது. அவன் 10 ராஜ்யங்களை கட்டுப்படுத்துவான், அவை உலகையே கட்டுப்படுத்தும். எதிர் கிறிஸ்து தேவாலயத்துல அமர்வான், உலகம் எங்கும் தானே தேவன் அறிவிப்பான்.
2: உங்கள் புதிய பதவிகளுக்கு ஏற்ற சக்தி மற்றும் அதிகாரத்தை உங்களில் ஒவ்வொருவருக்கும் வழங்குகிறேன்.
5: இப்போது நீங்கள் உங்கள் சொந்த நிலங்களில் அரசர்களும் அரசியார்களும் உங்கள் மக்களுக்கு செழிப்பும் வளமும் கொண்டு வருகிறீர்கள்.
1: இவை அனைத்தும் என் பெயர்ல தான்.
3: நிக்கோலை, நீ என்ன சொல்ற? இதற்கு நாங்க ஒருபோது ஒப்புக்கொள்ளவ.
2: தோட்டத்துல ஏவாவை கவர்ந்த ஒரு பாம்பு இருந்தது, அதனால் மனிதன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டான்.
1: அந்த பாம்பு அப்போது முதல் நமக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில நின்றது.
4: இது என்ன விஷயம் கார்பாத்தியா?
2: இது என் தோட்டத்தில் உள்ள நீங்கள் 2 பாம்புகள் பற்றியது. ஒற்றுமையும் செழிப்பையும் உங்கள் சொந்த லாபத்துக்காக பயன்படுத்துறீங்க.
3: நிக்கோல, அது முற்றிலும் அபத்தம் என்று நீயும் அறிவாய்.
1: என்ன பொய் சொல்ல வேண்டாம்.
2: எவ்வளவு சிறியது, எவ்வளவு எளிதா வழிநடத்தப்படுகிறீர்கள்.
1: சொல் ஜமதன், இங்க யார் பொம்மை? நான் எங்க இருக்கிறேன்னு பாருங்க, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு பாருங்க.
3: உனக்கு ஏதும் புரிகிறதா? நீ யாரை எதிர்கொள்கிறாய் என்று உனக்கு தெரியுமா?
1: உனக்கு தெரியுமா?
2: இந்த பெரிய குழுவில சேர அனைவரையும் வரவேற்கிறேன்.
1: என் அழைப்பை ஏற்கிறீர்களா?
4: நாங்க உன்னை உருவாக்கினோம் நிக்கோல, நீங்கள் எங்கள் படைப்பு.
1: அப்படியா?
2: டொனால்டியம் அல்டலஸ்?
6: ஆமா ஐயா, அதுதான் நான்.
4: நியூயார்க், நியூ ஜெர்சி நகரத்தை சேர்ந்தவர்.
1: ஏ,
6: ஆமா ஐயா, நான்
1: உங்களை டான் நினைக்கலாமா?
2: டான், உன் அருகில் இருக்கும் அந்த பாய தயவு செய்து என்னிடம் கொடு. இப்போது தலைமைத்துவத்தை பற்றிய ஒரு முக்கியமான பாடம் இங்கே தொடங்க போகிறது.
3: நிக்கோலை, உன் புத்தி போய்விட்டதா? நீ என்ன செய்கிறாய்? நிகோலை
1: உட்கார.
4: பாருங்க நாமண்ணா, நாம எல்லாம் ஒரே விஷயத்த விரும்புறோம் இல்லையா?
1: நீங்கள் சொல்லுவது சரிதான் என்று நம்புகிறேன். திருடாகாம், தயவு செய்து ஒரு படி பின்னால் செல்ல முடியுமா? உங்களுடைய உடை அழுக்காக வேண்டாம் என்று நினைப்பிடுறேன். மண்டியை தூக்காருங்க ஜோர்க்க.
7: இல்ல, இப்படி நான் செய்ய மாட்டேன்.
8: யாராவது இதை நிறுத்தம் இல்லும்.
1: நான் ஒரே குழுவில் இருக்கணும், நான் செய்ய மாட்டேன். இந்த மக்கள் நான் யாரையும் பயப்படவில்லை என்று தெரிந்து கொள்வார்கள். நான் எதையும் பயப்படவில்லை. நான் என்ன நினைத்தாலும் சிறிதும் தயக்கம் இல்லாம அல்லது எதிர்ப்பு இல்லாம வெற்றி பெறுவேன். இன்று முதல் யாரும் எனக்கு எதிராக நிக்க முடியாது. அதுதான் நீ விரும்பிய அதிகாரம் ஜோனத்தன். அவ்வளவு போலத, இது முற்றிலும் வலி இல்லாம இருக்கும். இறுதியில நான் ஒரு ராட்சச இல்ல.
7: தயவு செய்து
1: திரு ஸ்டோன்கல் காவலரை தள்ளி துப்பாக்கியை பிடித்து தன் நெருங்கிய நண்பர் திரு காட்வின குருதி குளத்தில் கொன்றதை நான் பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். பிறகு அவர் துப்பாக்கியை தானே மீது திருப்பிக்க கொண்டதை பார்க்க அது நம்ப முடியாததா இருந்தது. ஆனா ஜொனத்தன் ஒரு குழப்பமான மனிதர், குற்ற உணர்ச்சி மற்றும் பயத்துல சிக்கியவர். திரு வில்லியம்ஸ் அவரை வெளிப்படுத்த போகிறார் என்று கேட்டதும் அது முடிந்துவிட்டது என்று அவர் அறிந்தார். அவரது அருவறுப்பான மற்றும் தீய திட்டம் வெளிவந்துவிடும் என்றும், அவரது வாழ்க்கை, அவரது பாரம்பரியம், அவர் நீண்ட நாட்கள் கடுமையாக உழைத்த அனைத்தும் அழிந்து விடும் என்றும் அவர் தெரிந்திருந்தார். நீ திருக்கு மற்றும் ஆளனுக்காக அதை செய்ய விரும்பினாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவரது கைகளில் ரத்தம் இருக்கும் போது என் புதிய மீடியலைஸை வைத்திருக்க முடியாது. உனக்காக எனக்கு பெரிய திட்டங்கள் இருக்கின்றன. நீ ஸ்டோன் கோலம் கவுத்ரோன் பற்றி ஜிஎன்னுக்கு அனுப்பிய அந்த கதை இப்போது இந்த நிமிடமே ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்க வேண்டும். உலகம் முழுவதும் எனக்கு இரக்கம் மற்றும் அன்பு உணர்ந்துவிடும். உன்னால் நான் எங்கு அழைத்து சென்றாலும் அவர்கள் என்னை பின்தொடர்வார்கள். அதனால் நன்றி தந்தை. நாம் எல்லோரும் ஒரே கருத்தில் இருக்கிறோம் நினைக்கிறேன். இரண்டு அப்பாவி உயிர்கள் துயரமான முறையில பரிதாபமாக பறிக்கப்பட்டு விட்டன. அது எல்லாம் பேராசையால். எவ்வளவு துயரமானது? மிகவும் துயரமானது.
9: மிகவும் துயரமானது.
7: மிகவும் துயரமானது.
8: மிகவும் துயரமானது.
1: மிகவும் துயரமானது. வரலாற்றை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது.
4: யாரும் அசை அதில்ல.
1: ஜொனத்தன், ஜொலுத்தன்.
10: ஓ இல்ல
1: இல்ல, ஜொனத்தன்.
4: அனைவரும் தயவு செய்து பின்னால் செல்லுங்க. இவர்கள் இருவரும் இறந்து விட்டார்கள். நாம் உடனே பிரதிநிதிகளை இங்கிருந்து வெளியே அழைத்து செல்ல வேண்டும். அனைவரும் தயவு செய்து இந்த அறையை இப்போது காலியாக்குங்க. இந்த வழியாக தயவு செய்க.
1: நீங்க நலமா இருக்கிறீங்களா?
4: உடனே பின்னால் செல்லுங்க.
8: நீ என்ன பார்த்தா?
7: நான் பார்த்தேன், திரு சோனிகள் பாதுகாப்பாளரின் பெல்ட்டில் இருந்து துப்பாக்கியை பிடித்து திரு கௌத்ரன சுடினார். அதற்கு பிறகு அவர் மன்னிப்புக்காக விரும்புகிறேன் என்று ஏதோ கூச்சலிட்டார். பிறகு துப்பாக்கியை அவரே தன்னிடம் திருக்கல.
10: மிகவும் கொடுமை. நீயும் பார்த்தாயா?
8: நான் நிக்கோலே. நிக்கோரே பக்லேண்ணா.
10: ஓ, அந்த ஏழமகிதா. அவர் மிகவும் ஏமாற்றப்பட்டார், அவர் மிகவும் மன உடைந்தார். அவரது நெருங்கிய நண்பர்களையே நினைச்சு பாருங்க.
9: நீ நலமாக இருக்கிறாயா?
8: ஹாதி, இது நம்ப முடியாத விஷயம்.
9: தெரியும், இது பயங்கரமானது, மிகவும் துயரமானது. ஏன்ஸ்டா அந்த துப்பாக்கிய பிடிக்கிறவா?
8: ஹாதி, ஹாதி,
2: நீ மிகவும்
9: தெரியும் சிறப்பான. நீங்க நான் நிக்கோலைக்கு உதவ என்னால் முடிந்ததை செய்ய திட்டமிட்டுள்ள. அவர் ஒரு சிறந்த மனிதர்.
8: நான் போக வேண்டும்.

0: நிக்கோலே கார்பேதியாவின் தைரியம் இந்த தீய திட்டத்தை வெளிப்படுத்தியதுல தெளிவா தெரியுது.
1: இருப்பினும் ஐநா தலைவர் தன் சொந்த பாதுகாப்பை கவனிக்காம தன் சொந்த அமைதி முயற்சிகளையும் ஆயுத நீக்கத்தையும் தொடர்ந்து முன்னெடுக்க உறுதியளித்துள்ளார்.
2: முன்னிலை வழிகாட்டல் இல்லாத உலகில கார்பேதிய தொலைந்தவர்களுக்கு நம்பிக்கையின் ஒளிக்கோபுரமாக திகழ்கிறார்.
3: பைபிள் முன்கூட்டியே கூறிய அனைத்தும் நடக்கிறது. இது உண்மை என்றால் மற்றும் எதிர்கிறிஸ்து அதிகாரத்திற்கு வந்துவிட்டார் என்றால் இது ஆரம்பமேதான். அடுத்த 7 ஆண்டுகள் மனித குலம் பார்த்திராத மிக மோசமான காலமா இருக்கும். நம்முடைய ஒரே நம்பிக்கை ஒன்றாய் இணைந்து கடவுளை நம்புவதுதான். என்னிடம் எல்லா பதில்களும் இல்லை, ஆனாலும் இப்போது நம்பிக்கை போதுமானது.

நீங்கள் அனைவராலும் மிகவும் மதிக்கப்படக்கூடிய மற்றும் பேரன்பிற்குரிய நண்பரான சாம் அவர்களே, உங்களை இந்த இனிய தருணத்தில் மனதார பாராட்டி மிகவும் அன்புடன் இங்கே வருக வருக என வரவேற்கிறேன்.

நீங்கள் என்ன பைத்தியமாக நினைக்கலாம், ஆனா சமீபத்துல எனக்கு ஒரு உணர்வு வருகிறது, ஏதோ ஒன்று உடைந்து போகும் முன் நாங்கள் ஓரத்தில் நிற்கிறோம் என்று. மேலும் மேலும் நான் அதை கேட்கிறேன். என் உள்ளத்தில் ஏதோ ஒன்று அந்த நாள் நம்மை நெருங்கி வருகிறது என்று சொல்கிறது. அந்த நாள் வானம் திறக்கப்படும், ஒவ்வொரு முழங்காலும் அடங்கும், வெளிப்படுத்தல் வரப்போகிறது. அதனால் இப்போது உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன், அது வந்தால் அது என் மனதிலிருந்து வெளிப்படும்.

அந்த தீப்புயல் உருவாகி கொண்டிருக்கிறது சபாஷ். அது என்ன செய்கிறது என்று பார்த்தால் அது உண்மையில் எப்போதும் ஆகிவிட்டது. இவை உலகத்தின் கடைசி மற்றும் இறுதி நாட்களாக இருக்கின்றன. அந்த பரிசுத்தமான நிமிடத்துல நம்முடைய ஆன்மாக்கள் இறைவனால் பிடிபட்டு மகிமையான பரலோகத்திற்கு அழைத்து செல்லப்படும் போது நாம் நிச்சயமாக முழுமையான மீட்பையும் பரிகாரத்தையும் பெற்றுக் கொள்வோம். நான் என் இதயத்தை தேடுகிறேன், பறந்திருக்கும் அந்த நீலவானத்தை ஆவலோடு தேடுகிறேன், அவருடைய அளவற்ற இரக்கத்தில் விழுகிறேன். எனக்கு உயரே பறக்க வேண்டும் என்று எனக்கு நன்றாக தெரியும். அந்த நேரம் வரும்போது என் மனதை நான் உறுதியாக தீர்மானித்து விட்டேன். நான் ஒருபோதும் இந்த பூமியில் பின்னால் கைவிடப்பட மாட்டேன் என்று எனக்கு தெளிவாக தெரியும். இப்போது என்னை சுற்றிலும் காலத்தின் அறிகுறிகள் எல்லாம் எனக்கு மிக தெளிவாக தெரிகின்றன.

0: உலகம் இதுவரை கண்ட மிகப்பெரிய பேரழிவுக்கு ஒரு வாரம் ஆகிவிட்டது. ஒரு வாரமா உலகம் முழுவதும் உள்ள மக்கள் யாரும் எச்சமின்றி பூமியிலிருந்து மறைந்து விட்டார்கள். எங்க பார்த்தாலும் மக்கள் நடந்ததை ஏற்றுக்கொள்ள இன்னும் போராடி கொண்டிருக்கிறாங்க. உண்மையான எண்ணிக்கை பல ஆண்டுகள் தெரியாம போகலாம், ஆனா ஆரம்ப கணிப்புகள் நூற்றுக்கணக்கான மில்லியன்களில் இருக்கின்றன. இதை விட நம்ப முடியாததும் பயங்கரமானதும் ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள ஒவ்வொரு குழந்தையும் காணாம போனவர்கள் இருப்பதுதான். நம்ம மீதமுள்ளவர்கள் குழப்பமோ கலவரமோ நிறைந்த ஒரு உலகில வாடுறோம். உடல் சேதம் பேரழிவாக உள்ளது மற்றும் சுத்தம் செய்யும் பணிகள் இப்போதுதான் தொடங்கியுள்ளன. ஓட்டுநர் இல்லாத கார்களில் இருந்து விழும் விமானங்கள் வரை உலகம் முழுவதும் அழிவை ஏற்படுத்தியதால் உயிரிழப்புகள் எண்ணிக்கையில் அளவிட முடியாத அளவுக்கு இருக்கும் என்பது உறுதி. ஆனா பேரழிவுக்கு பிறகு சுத்தம் செய்வது மட்டுமல்ல, அதிகமா சுமைப்பட்டுள்ள அரசுகளுக்கு இன்னும் பல பிரச்சனைகள் உள்ளன.
1: உலகம் முழுவதும் இதை பாருமேல்
2: எலம் உற்சாகம் நிறைந்தவர், நேர்மையானவர்.
0: அதிர்ச்சி, துயரம் மற்றும் பயம் ஆகியவை முக்கியமான உணர்வுகளாயிருக்க எண்ணற்றோர் தற்கொலை செய்ய தேர்வு செய்கிறாங்க.
1: மக்கள் அவரை நம்புகிறார்கள்.
2: நீங்க சொல்வது சரிதான் இல்லையா? செயலாளர் ஜெனரல் அவர்கள் நம்புகிறார்கள். நான் எத்தனை முறை சொன்னாலும் நிக்கோலை நன்றாக இருக்கிறார்.
0: இறுதியில
3: நாம் எல்லோரும் ஒரே அணியில இருக்கிறோம் இங்கே.
0: மேலும்
4: அவரும் நம்முடன் சேர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
0: நிலைமை இன்னும் தீவிரமாக உள்ளது. என் நண்பர்களே, இப்போது உங்கள் முன் அமர்ந்து இதை மட்டுமே சொல்ல முடியுது. என் வாழ்க்கையில முத முறையா என்ன சொல்லுவது, எங்க தொடங்குவது என உண்மையில எனக்கே தெரியவில்லை.
5: அவர் என்ன செய்கிறார்?
0: உங்களில் ஒவ்வொருவரையும் தைரியமா இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது பக் வில்லியம்ஸ், சிகாகோவில் இருந்து நேரலை செய்தி வழங்குகிறேன். இனி இரவு வாழ்த்துகள். கடவுள் ஆசீர்வதிப்பாராக.
6: அவர் நிச்சயமாக எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் போல. அவர் எப்படி அதை செய்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை.
7: அமைதி ரகசியம் அல்ல, அமைதியாய் தெரிவதே ரகசியம் என அவர் சொன்னார். அவர் உணர்வுகளை வெளிப்படுத்த அஞ்சவில்லை.

0: நீ சொன்னத கேட்டாயா? போற.
1: அவரை கவனிக்கவோ,
2: பின்புறம் கவனிக்கவோ, நீ என்னை இங்கே வைத்திருக்கிறாய். நிறுத்து, நகரு, நகரு, நகரு.
3: துப்பாக்கி எடுக்காதீர்கள், எல்லாம் சுத்தம்.
0: மச்சான், அவனை கொல்ல வேண்டிய அவசியமா?
4: ராக் பண்ணு, நீ எதற்காக இப்படி?
5: நீ இதுதான் தெரிந்தல?
3: ஆமா,
0: அவர்கள் எல்லாம் பசங்கடா.
5: ஒரு வேன் உடைக்க வந்திருந்தாங்க, ஒரு வாய்ப்பு கூடு. ஏய், அதுல என்ன வித்தியாசம்? சுட்டி பாரு, இங்க இருந்து போயிடல.
6: ஓ வாங்கல, அங்க ஒரு பெரிய ஆன்மீக வெற்றிடம் இருக்கு. மக்கள் தங்கள் மதத்தின் பழமையான சின்னங்களை நோக்கி பதில்கள் தேடி திரும்ப முயற்சிப்பது இயற்கையான விஷயம்தான். நீங்க பெயிலிங் வால கட்டாயமா மூட முடியாது.
7: ஆனா இது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக விவரிக்கப்படுகிறது. ஆமா ஆமா ஐனா, உலகின் மிகவும் புனிதமான இடங்களே ஒன்றை மூடி விட்டது. ஆனா பாரு என்ன நடந்துச்சு, 3 பேர் உயிரோட இருந்து போனாங்க. அவர்களுக்கு வேறு வழி இருந்ததா?
6: ஆனா உண்மையில என்ன நடந்தது? அவர்கள் எப்படி இருந்தாரு? மக்கள் நடுப்பகல்ல உயிரோட எரிந்து போக மாட்டாங்க. அப்புறம் ஏன் யாரும் கைது செய்யப்படல? ஐனா கூறியபடி

0: அது நடந்தது. இதை பற்றி நமக்கு தெரிய வேண்டாமா?
1: நிச்சயமா நாமோ இன்னும் அதிக தெரிஞ்சு கொள்வோம் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவர்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். இது நடந்து விடும். ஏய் பாரு, அங்க வேற யாராவது இருந்திருந்தா.
2: நிக்கோலே கிராசோ தவிர வேறு யாராவது இந்த நிகழ்வை நடத்தினா?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க ஜோ?
2: ஆமா, உங்க காத்திருக்கு ஒருத்தர் இருக்காங்க, ஒரு மிஸ்டர் ஸ்டீவ் பிளாங்க்.
1: மார்க் வில்லியம்ஸ். ஏய் ஸ்டீவ், நீங்க ஒரு பத்திரிகையாளர் என்றா உங்களை கண்டுபிடிக்க ரொம்ப கடினம்.
3: ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: கேள்பக்கு நிக்கோலா கார்பாரியா உங்களை பார்க்க விரும்புறார்.
3: உண்மையா? இல்ல
1: தெரியல, ஆனா அவர் நேரடியா உங்களை தேட சொல்ல. இப்போ நீங்க அவரை ஐநாவில தொடர்பு கொள்ளானா?
3: சரி, இந்த விஷயத்தை நான் இந்த மாலை கொஞ்சம் நேரம் கழிச்சு பாப்பேன்.
1: இத மேசையிலே விட்டுறாதீங்க, உடனே கூப்பிடுவீங்கன்னு அவருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். நான் கிளம்புறேன், அவருக்கு கால் பண்ணுங்க.
3: சரி.
1: சரி, இப்ப கொஞ்சம் வேறோட கோணத்துல பேசுறேன். ரபாய் பெஞ்சூரா ஊஸ் பத்தி உங்க கருத்து என்ன? உலகின் முன்னணி மத அறிஞர் வரலாற்றிலேயே மிகப்பெரிய செய்தி அறிவிக்க போறேன்னு சொல்றார்.
0: நான் திரும்பி வந்தேன்.
2: உங்களுக்காக லைன்ல இருக்கிற சாலைகளும் தொடர்ந்து நடக்குது.
4: இப்போ நீங்க பாதுகாப்பு கவுன்சிலின் 10 நிரந்தர உறுப்பினர்களில் ஒவ்வொருவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து பிரதிநிதிகளையும் கேட்டுவிட்டீர்கள்.
2: தெளிவா, இவர்களில் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கு எல்லாவற்றிலும் மேலாக தேவைப்படுவது ஒன்றுதான், அது தலைமைத்துவம் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். அவர்களும் நேரடியாக உங்களை இந்த பொறுப்பை ஏற்குமாறு கேட்டுள்ளனர் என்பதையும் நீங்கள் கேட்டீர்கள். ஆனா நீங்க முடிவெடுக்கும் முன் உலக நாணய நிதியத்தின் நம்முடைய பிரதிநிதி இறுதியாக ஒரு வேண்டுகோள் வைக்க அனுமதிக்கவும்.
5: ஐயா, உங்களுக்கு தெரியாமோ கிட்டத்தட்ட எல்லா நாணயங்களும் முற்றிலுமாக வீழ்ச்சி அடைஞ்சு விட்டன. முழு உலக சந்தையும் சில நாட்கள்ல முற்றிலும் சிதைவடையக்கூடும் என்பதுல சிறிதும் சந்தேகம் இல்லை. நான் குறைந்தது முக்கியமான நாணயங்களை ஒருங்கிணைக்க முடியாவிட்டால்.
2: ஆனா ஒரே ஒரு உலக நாணயத்தை யாரும் அனுமதிக்க போவதில்லை.
5: ஒருவர் அனுமதித்திருக்க மாட்டார்கள். ஆனா இப்போதான் இந்த எல்லாம் மாறிவிட்டது. உங்களை மட்டுமே முழு உலகமும் நிர்வகிக்க ஒப்புக்கொள்வார்கள்.
2: பொது இந்த நேரத்துல நாங்க தேடுவது சிதைந்த உலகை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தலைவரை தான். தயவு செய்து இந்த பூமியில் உள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அதினா அந்த தலைவரா நீங்க இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.

0: உங்கள் நம்பிக்கைக்கு முன்பணிகிறேன். வேறு வழி இல்லை என்றால் லாய் இருக்கிற. இப்போது அனைத்து நாணயங்களையும் கட்டுப்படுத்தும் நிலையில சமாதானம் செய்வதுதான் நம்முடைய ஒரே தேர்வாக உள்ளது. உடனடியா ஒவ்வொரு நாட்டையும் ஆயுதம் நிறைய வைக்கவும், அவர்களது இன, சமூக, அரசியல் மற்றும் அதைவிட ஆபத்தான மத வேறுபாடுகளை ஒதுக்கி வைக்கவும் அழைப்போம். இன்று இந்த உண்மையை நாம் ஏற்க வேண்டும். வானகமும் நரகமும் எதுவும் நான் மட்டுமே இருக்கலாம் இங்க. இப்போது நாம் நம்மை தவிர வேறு எதையும் பார்க்க வேண்டாம், நாம் நம்மையே பார்க்க வேண்டும்.
1: நாம் பயப்பட தேவையில்லை ஆசைக்கும் தீமைக்கும்.
0: ஏனெனில் இந்த ராஜ்யம் நமது, அதிகாரமும் மகிழ்வையும் என்றென்றும் எந்து. ஆமென். நன்றி நன்றி நன்றி. நீங்க அனைவரும் வந்ததற்கு நன்றி.

0: காலியாக உள்ளன.
1: கேப்டன் ஸ்டீல், தயவு செய்து உடனடியாக விமான இயக்க பலகைக்கு திரும்பவும்.
2: அவர்கள் இங்கேயே உட்கார்ந்திருந்தார்கள். உட்காருங்கள், கீழே இருங்க. நான் 37,000 அடி உயரத்துல இருக்கிறோம், யாரும் வெளியேற முடியாது.
1: கேப்டன் ஸ்டீல் அவர்களே,
3: எல்லா விளக்குகளும் உலோகமாக இருக்கட்டும்.

0: நீ என்ன செய்கிறாய்?
1: நான் என்ன செய்கிறேன் என்று உனக்கு என்ன தோன்றுகிறேனே?
0: நீ அவற்றை கீழே எடுக்க முடியாது. நான் இங்கேதான் வாய்கிற தெரியுமா? நீ என் மாற கேக்குறாயா? அவர்கள் என் அம்மா மற்றும் என் சகோதரர்.
2: லோயி, உனக்கு அவனை வேணுமென்றால் அவனை உன் அறைக்கு அழைச்சு செல்.
3: என்ன?
4: ஹலோ,
3: ஹாய் பூஸ்.
4: ஓ, நல்லது நல்லது.
5: நிச்சயமா நாங்க குறித்த நேரத்துக்கு அங்கே வந்து சேருவோம்.
6: வாழ்க்கை இன்னொரு செய்தியாளர் சந்திப்ப முடிச்சு விட்டாங்க. நிக்கோலை நேரத்தை வீணாக்காம செய்கிறார். அவர்கள் பேசும் விதம் பார்த்தா அவர் வெறும் ஐநா பொதுச் செயலாளர் மட்டும் இல்ல, அவரு முழு பூலியன் ஜனாதிபதி மாதிரி இருக்கிறாரு.
0: நாம் என்ன செய்ய போகிறோம்?
6: நாம் செய்யக்கூடிய ஒரே விஷயம் ஒண்ணுதான்.
2: உண்மையை கேட்க விரும்பும் யாரிடமோ அதை பகிர்ந்து ஒன்றா சேர்ந்து செயல்பட வேணும்.
7: அது பெரிய வேலைகா? உலகத்துல எல்லோரும் நிக்கோலைய ஏதோ ஒரு சூப்பர் ஹீரோவா நினைக்கிறாங்க. அவரை ஒரு கெட்டவனா நம்ப வைப்பது?
5: நான் அவரை எப்படி நிறுத்த போறோம்?
2: அவரை நிறுத்த முடியாது. பைபிள்ல சொல்லப்பட்ட நிகழ்வுகளை மாற்ற முடியாது. எதிர் கிறிஸ்து ஆட்சி செய்தார். நாம் செய்ய வேண்டியது அவருக்கு எதிராக போராடுவதுதான். நாம் எல்லோரும் ஒன்றாக நம்முடைய சொந்த துன்பகால படையை உருவாக்க வேண்டும் மற்றும் கடவுளின் வார்த்தையை பரப்ப வேணும்.
5: நிக்கோலாய்க்கு இந்த யோசனை பிடிக்காதுன்னு ஏன் எனக்கு தோன்றுகிறது?
2: பைபிள் அதை தெளிவா சொல்கிறது. எதிர்கிறிஸ்து அவன் காணும் ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் வேட்டையாடி கொள்ளுவான். துன்ப காலத்துல நீ கிறிஸ்தவராக இருப்பதை ஒப்புக்கொள்வது உன்னை மரணத்துக்கு குறிவைத்துக் கொள்வது போலதான்.
7: உனக்கு ஏதேனும் யோசனைகள் உள்ளதா?
2: இரு ஆண்கள் அழுகை சுவற்றில் தீயில் எரிக்கப்பட்ட செய்திகளை பாத்தியா?
3: ஆமா, ஐரா அதை மூடி விட்டார்கள்.
2: இந்த ஆட்களை பார்த்தாயா?
3: அவர்கள் யார்?
2: சாட்சியிட துன்ப காலத்துல இரண்டு ஆண்கள் தோன்றுவார்கள் என்று பைபிள் சொல்கிறது. அவர்கள் கடவுளின் வார்த்தையை பிரசங்கிப்பாங்க. அவர்கள் ஆயிரக்கணக்கானவர்களை ரட்சிப்புக்கு வழி நடத்துவார்கள். இது மிக முக்கியமான கடைசி நாட்கள் தீர்க்கதரிசி. பலர் அவர்கள் எருசலேமில் அழுகை சுவற்றில் தங்களது பணியை செய்வார்கள் என்று நம்புகிறார்கள்.
3: எனக்கு அந்த தொடர்பு புரியவில்லை.
2: இந்த ஆண்களுக்கு தங்களை பாதுகாக்க வானிலிருந்து தீய கொண்டு வர கடவுள் சக்தி அளிக்கிறார்.
7: ஒரு நிமிடம், நீங்கள் சாட்சிகள் இப்போது இங்கே இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களா?
2: அதைத்தான் நாம் கண்டுபிடிக்கிறங்க. ஏதோ ஒன்று ஐநாவை அந்த பகுதியை மூட வைக்க செய்யுது.
3: நீ சொல்வது சரிலாம், நான் அங்கே போக வேண்டும்.
8: நீ பைத்தியமா? நீ உன்னையே கொள்ளிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறங்க. வேற ஒருவர் ஏன் போக கூடாது?
3: ஏனென்றால் நம்முடைய பணி மீது வேறு யாரையும் நம்ப முடியாது.
7: நான் என்ன செய்யலாம்?
2: அமெரிக்க அரசு நிக்கோலாய்க்கு புதிதாக ஒரு விமானம் கொடுத்திருக்கிறது. அவருக்கு விமானிகள் தேவை.
7: அப்புறம்
2: நீ பலமுறை முக்கிய பிரமுகர்களை விமானத்தில் ஏற்றி சென்றிருக்கிறாய். உனக்கு ஏற்கனவே பாதுகாப்பு அனுமதிகள்
7: இருக்கின்றன. பேசுற அந்த எதிர கிறிஸ்து கோடிக்கணக்கானவரை கொல்ல போறான். நான் அதற்கு உடந்தையாக இருக்க மாட்டேன்.
3: என்ன கேளு, சரியா? இவை சாதாரண காலங்கள் இல்ல, ஆனா நாம் பழைய நிலைக்கு திரும்ப முடியாது.
7: நீ என்ன ஜாக்தரை பெற வீடு வீரா அழைச்சு போய் மக்கள் கொல்ல சொல்ற மாதிரி கேக்குற? நான் அதை செய்ய போவதில்ல.
3: இதில் எதுவும் சுலபம் இல்ல. ஆனா இப்ப நமக்கு ஒரு பணி இருக்கு. நாம எல்லாம் ஒன்றா இருக்கணும்.
7: நான் அந்த விமானத்தை நான் ஓட்ட போவதில்ல ப்ரோஸ். மந்திக்குவோ.
3: நீ செய்யாட்டி வேல்.
7: அவனை செய்ய விடுங்க.
3: காக்பிட்ல யார நீ விடுங்க? நிகோல ஒரு கடவுள்னு நம்புறவங்களா இல்ல நிஜத்தை தெரிஞ்சவங்களா? யார நீ விரும்புற? நமக்கு அந்த தகவல் தேவை. உயிர்களை காப்பாற்ற.
7: ப்ரோஸ் மன்னிச்சுகோர்.
9: நீ இத செய்ய போறேன்னு நம்ப முடியல.
3: ஏ க்ளாயி, எனக்கு எதுவும் நடக்க விட மாட்டான். நான் வாக்குறுதி செய்யறேன். நான் எப்படி முடியும்? நான் உன்னை மறுபடியும் பார்க்க முடியாம போயிடுவேன். நீ எனக்காக காத்திருப்பியா? எல்லாம் சரியா இருக்கா? ஆமா.
2: நீங்க எப்படி சென்று நிக்கோலை நாட்களை ஜெருசலேம்ல தாண்ட போறீங்க?
3: நான் உள்ள செல்ல திட்டமிட்டிருக்கேன். என் பழைய முதலாளி எனக்கு அழைத்தா நிக்கோலை என்ன சந்திக்க விரும்புறாருன்னு அவர் சொன்னார்.
2: நாம இங்க யாரு எதிர்கொள்றோம்னு மறந்துடாதீங்க.
3: நான் எப்படி மறக்க முடியும்?
2: நீ நிஜத்தை தெரிஞ்சிருக்கிறேன்னு நிக்கோலை சந்தேகிக்கிறாரா என்ன நினைக்கிறாயா?
3: அது சாத்தியமா? இது ஒரு வலைவீச்சாக இருக்க அல்லது ஏதோ ஒரு சோதரை. நான் அவரை யாருன்னு உண்மையிலேயே தெரிஞ்சிருக்கேன்னு
4: பாக்க. மன்னிக்கவும், கவலைப்படாதீங்க, இது முழுக்கவும் வழி இல்லாம இருக்கும். இங்க வா. ஆமா,
2: அந்த யாருக்கிட்டயாவது பேசுனியா?
3: ஆமா, அவர்கள் எல்லாரும் இது கொலத்தார் கொலைதான் என்ற சத்தியம் செய்யறாங்க.
2: நீ ஏற்கலைனா கடவுளே, நீயும் அதையே நம்பி இருப்ப.
3: ஆனா ப்ரூஸ் ஐலா சுவர ஐநா தான் குழுப்படுத்தல, நிகோலை தான் ஐநாவை கட்டுப்படுத்துறான். இந்த சாட்சிகளுக்கு நெருக்கமாக வர வாய்ப்பு வேண்டும் என்றால் நிகோலை என் பக்கம் இருக்கணும். நான் அவரை சந்திக்க வேண்டியது இப்போ இல்லைனா பிறகுற. நான் சந்திக்கலைனா அவர் சந்திக்க ஆரம்பிப்பார். அதுவும் விட நான் ஒரு பத்திரிகையாளர். உலகத்துல எந்த பத்திரிகையாளர் நிக்கோலை கார்பேத்தியாவை சந்திக்க ஒரு கை கொடுக்க தயங்குவார்?
10: இங்க காயமடைந்த தீயணைப்பு வீரர் உள்ளார். உதவி வேண்டும். மருத்துவமனைகள் நிரம்பி விட்டன. படுக்கை தேவை.
2: இங்க நம்மிடம் ஒரு படுக்கை இருக்கு.
11: அவரை உங்ககிட்ட விட்டு செல்லியா?
2: சரி, பரவாயில்ல பரவாயில்ல.
11: நீங்க ரொம்ப நல்லபடியே ஆரோக்கியமா இருக்கீங்க.
10: இங்க கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா?
12: அவரை இங்க வைங்க. என் எண்ணிக்கையில் 3 என்றதும் 1, 2, 3.
3: ஏய், எப்படி இருக்கீங்க?
11: நான் மிகவும் நலமா இருக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருக்கிறது?
3: ஏ ஐவி, நீ இங்க என்ன பண்ற?
11: என்ன தள்ள பாத்தீங்களா?
3: ஆமா, இல்ல இல்ல, இது அருமை.
11: நல்லது, உன்னை இங்க அனுப்புனாங்கன்னு கேட்டேன். அதனால நானும் முக்கியமானவங்கன்னு நினைச்சேன். அதனாலதான் இங்க வாங்க.
10: அப்படிமா, நாம இப்போ என்ன வேலை பாக்கணும்?
3: இங்கதான் இத பாலு, நான் வெயிலிங் வால்ல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
13: கோப்பையா
14: பொறுப்புல இருக்கேன். அதனால நியமங்களை சொல்லிக்கிறேன். நீங்க என் தனிப்பட்ட அனுமதி இல்லாம இந்த உபகரணங்களை தொடக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, வேற எந்த விதத்திலையும் பயன்படுத்தக்கூடாது. மேலும் நீங்க இங்க வேலை பண்ணும் போது எந்த சிறப்பு நிகழ்ச்சியையும் உருவாக்க, மேம்படுத்த, ஒளிபரப்பு செய்ய உங்களுக்கு அனுமதி கிடையாது. நம்ம இருவருக்கும் தெளிவா இருக்கா?
15: சிறப்பு நிகழ்ச்சிகள் நியூயார்க்கில் இருந்து ஒதுக்கப்படுகின்றன. இதில் முக்கியமா வேறொன்றும் இல்ல.
3: அதை விட்டு
15: சரியா?
3: அது முக்கியம் இல்ல.
15: உங்களுக்கு தெளிவா இருக்கா?
14: அத பாத்துக்கலாம்.
15: அத பற்றி நாம் பிறகு விரிவாக பார்த்துக் கொள்ளலாம்.
3: ஆருங்க, அது முக்கியம் இல்ல. நடந்ததுல உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். அந்த மறைவுகளோட உண்மை என்னன்னு எனக்கு தெரியும். சரியா? அந்த ஐநா நியூக்ளியர் கதிர்வீச்சு பற்றி சொன்னது இதோட சம்பந்தமே இல்ல. நாம பார்த்தது கடவுளோட செயல். இத பைபிள்
15: தீர்க்க தரிசனமா? பைத்தியம் பிடிச்சிருக்கா? கொஞ்சம் நிறுத்துறீங்களா?
3: அமைதியா இருக்க முடியுமா? பாருங்க, நம்ம ஏ வீட்டுல இருந்து வேலை பார்க்கலாம். முதல்ல நீ செய்ய வேண்டியது ஐநாவுக்கு போன் பண்ணு. நிக்கோலை கார்பாதியாவோட ஒரு சந்திப்பு எனக்கு ஏற்பாடு பண்ணு.
15: இது எல்லாமே வெறிச்சோள மாதிரி இருக்கு. நான் ஒரு மோட்டலுக்கு சென்றிருக்கா.
3: ஆறு, இந்த படுக்கை அறையில ஒரு மெத்தையும் இருக்கு. மறுமொரு அறையில ஒரு சோபாவும் இருக்கு. நீ விருப்பப்பட்டல தேர்ந்தெடுக்கா.
15: ரொம்ப நல்லா இருக்கு. பக்கி பக்கி பக்கி பக் வில்லியம்ஸ் ஹாஸ்பிடாலிட்டி. இத காதலிக்கணும். இந்த காட்சியை பாரு.
3: உன் நிச்சயதார்த்த ஆணவர் வந்தா அவரும் இங்க தங்கலாம்.
15: ஆமா, போன் நிம்மகி தேக்க. இது மிகவும் அருமையா இருக்கிறது. இது நான் தான்.
3: இந்த நம்பர் யானும் தெரியாது.
16: ஹே பக், நான் ஸ்டீவ் பிளாங்க் பேசுறேன். பாரு, நீ உன் உணர்வுக்கு வந்ததுக்கு சந்தோஷம். நிக்கோலைய இன்னொரு நாள் 2 நாள்ல சிக்காகோவுக்கு வரப்போகிறார். அவருடைய அட்டவணையை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு நேரம் கிடைக்கும் போது உன்னோட தொடர்பு கொள்றோம். சரியா? சரி சியாவோ. நம்பா,
3: நீ ஸ்டீவ் பிளாங்க்கு இந்த நம்பரை கொடுத்தியா?
13: இல்ல.
2: அவங்க என்னை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பாரு, நான் இல்லாத நேரம் யாரையும் உள்ள விடாம, சரியா? யாரையும் இல்ல.
15: சரி,
2: அவர் ஆரம்பிக்கிறானே.
7: இல்ல, நான் கிறிஸ காத்துக்கிறேன்.
2: சரி,
7: அவர் தான் வந்துட்டான். நண்பா, எப்படி இருக்கீங்க?
17: நல்லா இருக்க.
2: ஏ கிறிஸ்,
7: உன்னை மீண்டும் பார்க்க நல்லா இருக்கு.
2: உங்களையோ வாங்க
7: உள்ள போகிறா.
2: இந்த அறையில உள்ள ஒவ்வொருவரும் யாரையும் அவதை அழந்திருக்கிறாங்க. ஒரு அம்மா, ஒரு அண்ணன், மனைவி, நண்பரு. இந்த கேள்வியை உங்களுக்கே கேளுங்க. இந்த எல்லா மனிதர்களுக்கும் ஒன்றும் பொதுவா இருந்ததா? இரங்கு விஷயங்கள். அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்ற முடிவு செய்திருந்தார்கள், அல்லது அந்த முடிவை எடுக்க அவர்களது வாழ்க்கையில் இன்னும் சிறுவயதாக இருந்தார்கள். அதனால் இன்று இரவு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. நாம் நம்முடைய அன்புக்குரியவர்களை ராப்சர் காரணமா இழந்தோம். பைபிள் இது வரப்போகிறது என்று எங்களுக்கு தெரிவித்தது. ஆனா இயேசு கிறிஸ்துவ நம்பிய எல்லோரும் இப்போது கடவுளுடன் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. நமக்கு மீதம் உள்ளது இரண்டாவது வாய்ப்பு தான். நான் இங்கே நின்று எதிர்கால பாதை எளிதாக இருக்கும்னு உங்களிடம் சொல்ல போவதில்லை நண்பர்களே. எத்தனை பேருக்கு துன்ப காலம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறது? பைபிள் இஸ்ரவேலும் உலகின் மற்ற நாடுகளும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தும் என்று கணிக்கிறது. அந்த உடன்படிக்கையை ஒரு பெரிய தலைவர் நடத்தியிருப்பா. அந்த உடன்படிக்கையின் கையெழுத்து 7 வருட இருளின் தொடக்கத்தை குறிக்கும். நாம் துன்ப காலம் என்று சொல்வது இதைத்தான் குறிக்கிறது.
17: அப்போ என்ன நடக்க போகிறது?
2: என்ன நடக்க போகிறது? உலகம் தீர்ப்புகள், பயங்கரமான தீர்ப்புகள், அழிவான போர்கள், பசிகள், தொற்றுகள் ஆகியவற்றை அனுபவிக்கும். அந்த தீர்ப்புகள் தீர்க்க தரிசனத்தில் இவர்கள் மூலம் குறிக்கப்படுகின்றன. அப்போகலிப்ஸ் என்ற 4 குதிரை வீரர்கள் பேர் எத்தனை பேருக்கு கேள்விப்பட்டிருக்கிறது? நான் பார்த்தேன், ஒரு வெள்ளை குதிரை, அதில் அமர்ந்திருந்தவன் ஒரு வில்லும் ஒரு கிரீடமும் பெற்றிருந்தான். அவன் வெற்றி பெறவோ வெற்றி பெற செல்லவோ வெளியேறினான். வெளிப்படுத்தல் 6. இப்போ அந்த முதல் குதிரை வீரன் யாரு? நான் நம்புகிறேன் இவர் எதிர் கிறிஸ்துவை குறிக்கிறார். அவருடைய நோக்கம் வெற்றி பெற என்ற 2 வார்த்தைகளால் தெளிவாகிறது.
14: அவன் நம்ம எல்லாரையும் கொல்ல போகிறானா?
2: இல்ல இல்ல, வேறு பகுதிகள் தெளிவா சொல்கின்றன. அவன் வலிமையால் அல்ல, ஆனால் தூது வழி, சமாதானம், உலக ஒற்றுமையை வாக்குறுதி அடிக்கும் போலி சமாதானம் மூலம் வெற்றி பெறுவான். இது யாருக்காவது பழகிய மாதிரி இருக்கிறங்க.
17: அதத்தான் நிக்கோலை கார்பதி செய்ய முயற்சிக்கல. ஆனா நிக்கோலை சாத்தானாவே இருக்க முடியாது. அவர் பேசுவது எல்லாமே சமாதானம், ஒற்றுமை பற்றி தான். அவர் உங்களுக்கு பொய்யாளி மாதிரி தோன்றுகிறாரா?
2: உங்களுக்கு அவர் எப்படி தோன்றுகிறார்?
14: ஒரு ரட்சகர் போல.
2: ஒரு ரட்சகர் போல? உங்கள் பாவங்கள்ல இருந்து உங்களை காப்பாற்ற ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். ஒரே ஒரு மெசியா, அவர் இயேசு கிறிஸ்து.
17: நான் இங்கிருந்து போனேன்.
2: இவ ஆபத்தான காலங்கள், நாம் எல்லாம் பயப்படுறோம். ஆனா இந்த புத்துவம் நமக்கு 2 வாய்ப்பையும் தருகிறது.
17: நீ அந்த குப்பை பேச்ச உட்கார்ந்து கேட்க முடியாது.
7: என்ன?
17: ஆபத்திலிருந்து காப்பாற்றுவாரா நிக்கோலேஸ்? எதிர்கிறிஸ்துவா? வா சொல்ற, உங்களுக்கு என்ன பிரச்சனை? மக்கள் எல்லாம், நீங்க எல்லாரும் கெட்டவர்கள் என்று நினைக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல வந்தேன். உலகத்துல நிறைய நல்லவர்கள் இருக்கிறாங்க. நானும் அதில் ஒருவர்.
2: யாருடைய அளவுகோலுக்கு ஏற்ப? உன்னுடையதா, கடவுளுடையதா?
17: என்ன,
2: நீங்க தானே சொன்னீங்க நீங்க நல்லவங்கன்னு? நீங்க 10 கட்டளைகளையும் பின்பற்றினீங்கன்னு நினைக்கிறீங்களா?
17: ஆமா, பெரும்பாலும் பின்பற்றினேன். நான் பரிபூரணம் இல்ல, ஆனா நான் ஒருவரையும் கொலை செய்யல.
2: சரி, நீங்க பொய் சொன்னதுங்க.
17: ஆமா, யாரு பொய் சொல்லல?
2: அப்படின்னா அது உன்னை என்ன ஆக்குது?
17: மனிதா
2: நீங்க தெரிஞ்சுக்கணும், என்ன ரொம்ப பாதிச்சது இயேசு சொன்னது. யாராவது ஒரு பெண்ண ஆசையோட பார்த்தா அவன் ஏற்கனவே அவளோட மனசுலவே விபச்சாரம் பண்ணிட்டான் என்று இயேசு சொன்னார். நீ எப்பவாவது அப்படி பண்ணிருக்கியா?
17: ஆமா, குற்றவாளி தானா?
2: அப்படின்னா கிறிஸ் நீயே ஒப்புக்கிட்டதால நீ ஒரு பொய்ய திருட மனசுல விபச்சாரம் பண்ணன. இது 10 கட்டளைகள்ல 3 மட்டும்தான். அப்படின்னா கடவுள் இந்த அளவுகள்ல உன்னை நியாயம் பண்ணினா நீ நேர்மையா குற்றம் இல்லாதவனா இருப்பேன்னு உண்மையா நினைக்கிறியா?
17: நான் குற்றவாளிதான் ஆயிருப்பேன் போல.
2: கிறிஸ் அதுதான் முக்கியமான விஷயம்.
17: ஆனா நான் என்ன பண்ணணும்? மதம் பிடிக்கணுமா?
7: இல்ல, அதுதான் நாங்க உனக்கு சொல்ல வர்றது. இயேசு சிலுவையில மரணிக்கும் போது உன்னோட தண்டனையை எடுத்துக்கிட்டார். நீ நரகத்துக்கு போக வேண்டான்னு கடவுள் அப்படி பண்ணிடா, அவ்வளவுதான். அவர் உன்னை நேசிக்கார். நித்திய ஜீவம் ஒரு பரிசு.
13: நீங்கள் மதச்சடங்குகள் எதுவும் செய்ய தேவையில்லை. அதை நான் ஏற்க முடியாது. ஜான் கிறிஸ்டர்,
2: நாம் ராப்சரை தவற விட்டோம், நாம் அந்த வாய்ப்பையும் தவற விட்டோம். ஆனா அதனால் இது தாமதமாகி விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. கடவுள் எல்லா மனிதர்களையும் எங்கும் மனம் திரும்ப அழைக்கிறார். இப்போதே இங்கே வாருங்க, உங்கள் பாவங்களை விட்டு விலகுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நம்புங்க. கடவுளை புகழுங்க.

0: அவர் உங்களை முழுமையா நிரப்புவார். உங்களுக்கு கிடைக்கும் அந்த விடுதலை மிகுந்த சமாதானத்தை தரும். உண்மையான ஞானம் என்பது வெறும் காற்றை துரத்தி செல்வது போன்றது அல்ல. இனிமே நடக்க போகின்ற காரியங்கள் அனைத்தும் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்குது. நீங்கள் இரத்தம் அடிக்கும் போதும் கூட கடவுளின் கைகளில் நிற்பது போல.
1: நீங்களும் யாரையாவது இழந்தீர்களா?
2: ஆம்னா.
0: வேதனையும் வலியும் நிறைந்த ஒரு கடினமான பாதை ஒண்ணு இருக்கிறது. அதில் நிச்சயமா ஒரு உன்னதமான சுதந்திரமும் ஒளிந்திருக்கிறது.
2: அது அவர் தாங்கிக் கொள்கிறார். ஆமா, ஹாய் கிரேஸ், என்ன நடக்கிறது? எங்கள்
0: எல்லா நேரங்களிலும்
2: பயப்படுகிறீர்கள்.
0: என்றும் குறையாத மாறாத அன்பிற்கு பயப்படுகிறீர்கள். அது தினமும் கிடைக்கிறது. நம்பிக்கையின் மூலம்
2: பிளஸ், எனது அருமை நண்பா, இங்கே என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. கிறிஸ், இது நான் ரே.
3: வெளியே போ.
2: பார், உனக்கு அது தேவையில்லை. அது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். நான் என் மனைவியையும் மகனையும் இழங்க எல்லாவற்றையும் உனக்கு போனவே. அது வலிக்கிறது நண்பா, அது எனக்கு தெரியும். நான் இதுவரை உணர்ந்த எந்த வலியையும் விட இது அதிகம் வலிக்கிறது. நான் அவர்களை மிகவும் மிஸ் பண்றேன். நான் அழக்கூடும், மறைக்கக்கூடும், இல்லையெனில் என் வீட்டை முழுக்க சிதைக்கக்கூடும். ஆனாலும் அது எதையும் மாற்றப்போவதில்லை. அவர்கள் திரும்ப வரப்போவதில்லை. நான் தொடர்ந்து வாழ்கிறேன், ஏனெனில் அவர்கள் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். சொர்க்கா இருக்கிறது, அது உண்மையானது.
3: உண்மையா?
4: இந்த அறதான் உண்மை. இதுதான் உண்மையான யதார்த்தம் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும்.
2: கிரேஸ், அந்த துப்பாக்கி எனக்கு கொடுக்க முடியாத?
4: நீயும் இறக்க விரும்பவில்லை என்றால் கொடுக்காத.
2: நான் இறக்க விரும்பவில்லை கிறிஸ்.
5: நான் விரும்பினேன்னு நினைச்சாரு.
2: நான் அதற்கு தகுதியானவன் என்று நினைத்தேன். அதுதான் கடவுள் விரும்புவதில்லை.
4: கடவுளா? கடவுள் இறந்து விட்டா? நீ கேட்டாயே நிக்கோலே சொல்லுது, சொர்க்கமும் இல்ல நரகமும் இல்ல, நாம் மட்டுமே இருக்கிறோம்.
2: அவன் உனக்கு வாழ்க்கையை தொடர வேண்டிய காரணமே இல்லைன்னு நினைக்க வைக்க விரும்புகிறான். மேலும் நீ உன்னை தற்கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். இப்போதே அதுதான் அவன் விரும்புவதே. ஏனெனில் உனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏனெனில் கடவுள் உன்னையும் என்னையும் படைத்தார். எல்லாரும் நீ உன்னை சுத்தி பாலே, இது ஒரு விபத்து என்று நினைக்கிறையா? அந்த கடல்கள், அந்த சூரிய அஸ்தமனம், இவையெல்லாம் வெறும் வாய்ப்பால் நடந்து விட்டது என்று நினைக்கிறாயா?
4: நீ என்ன சொல்ற?
2: நான் சொல்வது கடவுள் இருக்கிறாரே என்பதுதான். இருக்கணும், அதுதான் ஒரே பொருத்தமான விஷயம்.
4: அப்படி என்ற கடவுளும் சொர்க்கமும் இருந்தா நான் இங்கே இருக்கிறோம். நாம் ஏன் சொர்க்கத்துல இல்லையா?
2: ஏனெனில் நாம் கடவுளுடன் சரியாண்டு இல்லை. கிறிஸ்து, நீ அந்த துப்பாக்கியை அழுத்திக்கலாம். நான் உன்னை தடுக்க முடியாது. ஆனா நீ அப்படி செய்தா உன் மனைவியை இனிமேல் ஒருபோதும் பார்க்க முடியாது. அதுதான் நீ விரும்புகிறதா? அவள் சொர்க்கத்துல இருக்கிறா, என் மனைவியும் என் மகனும் கூட இருக்கிறாங்க. அவ கடவுளிட அர்ப்பணித்தா, அதனால அவ சொர்க்கத்துல இருக்கிறா. அவள் இல்லை என்றால், அவர்கள் இல்லை என்றால் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? நீயே சொல்லு, அவர்கள் எங்கே இருக்கிறாரு? சொர்க்கம் இல்லை என்று நீ எனக்கு உறுதி சொல்ல முடியுமா? நீ அத 100 விழுக்காடு உறுதி சொல்ல முடியுமா? நீ தவறாக இருந்தா என்ன ஆகும்? நீ அவர்களுடன் இருக்க விரும்புகிறாய் இல்லையா? நான் நிச்சயமா அறிவேன் நீ விரும்புகிறாய். அவர்களும் நீ அவர்களுடன் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இப்போது நீ ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இது உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவு. என்ன நம்பு, உன் மனைவிய நம்பு கிரேஸ். அந்த துப்பாக்கியை கடவுளுக்காக மாற்ற வேண்டும். உன் நம்பிக்கையும் விசுவாசமும் கடவுள்ல வைக்க வேண்டும். அதையும் இப்போதே செய்ய வேண்டும். இப்போதே நீ என்ன சொல்ற? அந்த மாற்றத்தை செய்ய தயாரா?

0: அந்த கோட்டையில மக்கள் எரிந்த போது அங்க இரண்டு பேர் பிரசன்னம் செய்ததை நான் இப்போதுதான் உறுதிப்படுத்தினேன். புரூஸ், இது உண்மை என்று எனக்கு தோன்றுகிறது. அதுவும் இப்போதே நடக்கிறதுன்னு நினைக்கிறேன்.
1: நாம் எப்படி பகிர்வது?
0: அதை ஜிஎன்என் செய்தி அறிக்கையாக மாற்றுவதனோட அந்த புதிய உலக மதம் பற்றிய பேச்சுகளுடன் இதை இணைக்க முடியும். நான் அங்கே கேமராவுடன் சென்று செயற்கை கோளுக்கு இணைக்கிறேன்.
1: நேரடி தொலைக்காட்சி, உலகம் உண்மையின் நேரடி தொலைக்காட்சியில பாக்கலாம். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்.
2: ஐநா பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? பாதுகாப்பு எப்படி? சுவர் மூடப்பட்டிருக்கிறது.
0: நிக்கோலையோட எனக்கு ஒரு சந்திப்பு இருக்கிறது.
3: பிரஸ் இப்போதுதான் மீட்கப்பட்ட. அது அற்புதமா இருந்தது. அற்புதம்.
1: கடவுளை புகுவீங்க?
3: நான் இறுதியாக புரிஞ்சுவாங்க. கடவுளின் நோக்கம் என்னவென்று எனக்கு தெரியும். நான் நிக்கோலைக்காக அந்த விமானி வேலையை முயற்சிக்க போறேன்.
1: அருங்க, கடைசியாக நான் பேசினப்போ நீங்க என்ன நேரடியா சொன்னீங்க, இல்ல எதிர்கிறிஸ்துவுடன் பாதியில் நிற்க முடியாது. சரி, நீங்க 100% முழுமையா இருக்கலாம்.
3: ப்ரூஸ், நிக்கோலைய இஸ்ரவேலுடன் ஒப்பந்தம் கையெழுத்திட்டவுடன் துன்பகாலம் துவங்கும். நமக்கு அதிக நேரம் இல்ல. நீங்க
2: ரெண்டு பேரும் பைத்தியக்காரங்க. நீங்க எதிர்கிறிஸ்துவுக்காக வேலை செஞ்சு அவரோட மதிய உணவு சாப்பிட பாக்குறீங்களா? நீங்க அந்த வேலையை பெற போறீங்கன்னு என்ன நம்பிக்கை?
3: எனக்கு ஒரு தொடர்பு இருக்கு.
2: என்ன வேணுமானாலும் பண்ணேன்.

0: நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
1: ஒண்ணும் இல்ல.
0: அது உங்க குடும்பமா? இவ என்ன?
1: அவங்க எல்லா தேவாலய உறுப்பினர்கள்.
0: ஆறு, உங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு கவலை இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா நான்
1: என் குடும்பத்தை பத்தி பேச விரும்பல.
0: லூயி, நீ என்னையும் ஒரு விஷயம் சொல்லாம இருக்கிற மாதிரி தோணுது.
1: நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறேன், ஆனா இந்த சாத்தானோட சுற்றி வர்ற விஷயத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ நாளைக்கு உயிரோட இருப்பையா இல்லையான்னு எனக்கே தெரியல.
2: மாயிடு.
3: என்ன விஷயம்?
2: என்னாரு, நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல வந்த.
3: ஏமாத்தினதுக்காகவா? நான் விலகிட்டேன், நேரல்ல பிஸியா இருக்கேன். உனக்கு என்ன வேணும்?
2: உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்.
3: ஒரு கண் இமைப்புல எவ்வளவு விஷயங்கள் மாறிடும் பாரு.
2: ஆட்டி, இந்த பிளேன ஓட்டணும் எனக்கு.
3: நீயும் மற்ற எல்லா பைலட்டுகளும் அதுதான் ஆசை. முன்னாடி இந்த வேலைய வேணான்னு நீ எச்சரிச்ச, பைபிள் தூக்கி கிட்ட நீ ஏதோ பண்ணுன.
2: அப்ப எல்லாமே புதுசா நடந்துட்டு இருந்துச்சு. எனக்கு என் உலகமே தலைகீழாயிடுச்சு. என் குடும்பத்தை நான் எடுங்க, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல.
3: ஆனா என்னிடம் இல்லைங்க. மேலும் ரே, உன்னோட சின்ன பொய் எல்லாம் வதந்திகள் எல்லாம் எனக்கு தெரியும். என்ன விஷயம்? ஆமா, அந்த ஆன்டிகிறிஸ்ட். பைபிள் வாசிப்பவர்கள் சொல்வது இதுதானே? அப்படி இருக்க நீ எப்படி இங்க வந்து இந்த வேலையை கேக்குற?
2: ஹாட்டி, தயவு செய்ய, நான் ஒரு பைலட்டு, உண்மைகள் தான் எனக்கு முக்கியம். நாம ரொம்ப நாளா சேர்ந்து வேலை பார்த்தோம் இல்லையா? அந்த எல்லா காலத்திலயும் நான் யாரையாவது பற்றி வதந்தி அல்லது பொய் பரப்பினேன் என்று உனக்கு தெரியுமா? நான் நிறைய யோசிச்சுட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட எல்லாமே இழந்துட்டேன். ஆனா இன்னும் நான் பறக்க முடியும். நான் ஒரு நல்ல பைலட், நீயும் அதை தெரிஞ்சுக்க. நான் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு சிறந்த வழி நிக்கோலைக்காக வேலை செய்வதுதான் இந்த நம்புறேன்.
3: நீ உண்மையா சொல்றேன்னு எனக்கு நம்பிக்கை ஏற்ற.
2: நான் உண்மையா தான் சொல்றேன். ஆமா, உண்மையா தான்.
3: நீ அவனை சந்திக்கணும். நீ அவளை தெரிஞ்சுக்கிட்டா அது அற்புதமா இருக்கும். அவன் எப்போது பெரிய நன்மை, உலக அமைதி பற்றி பேசிக்கிட்டே இருப்பான். நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அவ ஒரு கிறிஸ்துவர் போல இருக்கா என்று எனக்கு தோணுது.
0: ஏ க்ளோயி, உள்ளவா. எல்லாம் சரியா இருக்க?
1: நான் உன்னிடம் ஒரு விஷயம் கேட்கணும்.
0: ஆமா, கேள். உட்காரு.
1: இப்ப மாதிரி நேரத்துல உறவுகள் பற்றி உனக்கு என்ன நினைக்கிறாய்?
0: உறவுகளா? என்ன அர்த்தம்?
1: அது காதல் உறவுகள். ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இடையிலானது.
0: நீ உட்கார வேண்டாம் என்று நிச்சயமா நினைக்கிறாயா? அந்த ஆளை பிரிஞ்சுக்கிறேன் போல இருக்கே.
1: விரைவில் போக போற ஒருவரை பத்தி
0: நான் நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்று உறவுகளிலும் கூட. ஒருவேளை கடவுள் உன்னிடம் ஒரு தியாகம் செய்ய சொல்லலாம் க்ளோய். ஒருவேளை கடவுள் உன்னிடம் பக்க விட சொல்லலாம்.
1: அவன் ஒருபோதும் திரும்பி வராமல் இருந்தானோ?
0: நீ அவனிடம் பேசணும்னு நினைக்கல.
4: நீ சொல்வது சரிதான் நண்பரே.

0: எந்த ஒரு விஷயமும் நம்ம விட்டு கைவிட்டு போய்விடக் கூடாதுன்னு நாம் மனதார நினைக்கிறோம்.
1: நான் பக் வில்லியம்ஸ் தேடி கொண்டிருக்கிறேன்.
0: என்ன
2: என்ன
1: பக் வில்லியம்ஸ் இங்குதான் இருக்கிறாங்க?
0: இல்ல இல்ல, அவர் இங்க இல்ல. பாரு, உனக்கு என்ன வேணும்? உனக்கு ஒரு கையொப்பம் வேண்டுமா அல்லது வேற ஏதாவது? அதுதான் உனக்கு வேண்டியது. பா சிக்கி, நான் உனக்கு ஒரு அறிவுரை சொல்றேன், சரியா? நீ அவனை வீட்டுக்கு பின்தொடர்ந்த முதப்பெண் இல்ல, அதனால நீ இப்பவே கிளம்பி கல்லூரி பையங்களோட போய் விளையாடு, சரியா? பை, நீ போயிட்டு வரியா?
3: அதை நீ எடுத்துக்க போறிய?
1: அவர்தான்.
3: அவர் யாரு?
1: பக்.
3: பக், இங்க என்ன நடக்குது?
1: ஒண்ணும் இல்ல.
3: அந்த ஒண்ணும் இல்லக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு க்ளோய்.
1: அவர் நிச்சயதார்த்தம் ஆயிட்டா? அது உனக்கு தெரியாதுன்ற நான் நம்புறேப்பா. அவர் உளுத்தருடன் வாழ்கிறார்.
3: மக்கள் நிச்சயதார்த்தம் ஆயில விரான்.
1: ஆமா, அவர் ஆகிட்டார்.
3: உனக்கு இந்த தகவல் எங்கிருந்து கிடைச்சது என தெரியல, ஆனா பக்கு நிச்சயதார்த்தமா இருந்தா அவர் நம்மளுக்கு சொல்லி இருப்பான். ஹலோ,
4: ஹேய்
3: பக், எப்படி இருக்கீங்க?
4: கொஞ்சம் விரக்தியோட இருக்கே. க்ளோயி அங்க இருக்கா? அந்த வார் நம்ம இடையே ஏதோ தவறான புரிதல் நடந்திருக்கு போல.
3: அது உண்மைதான் என்று நான் சொல்ல.
4: ஏ, அவர் அங்கே நிக்கிறாரா?
3: நிச்சயமா. நீ,
4: உனக்கு இந்த பிரச்சனை என்னன்னு ஏதாவது ஐடியா இருக்கா?
3: இல்ல, உண்மையிலே தெரியல.
4: நான் இதுக்கு முடிவை காண விரும்புவேன். இன்னைக்கு நைட் உங்க வீட்டுக்கு வரட்டுமா?
3: அது நல்ல யோசனை தான்.
4: சூப்பர், நான் இப்பவே வரமா? உங்களுக்கு பிரச்சனை இல்லையா?
3: அது ரொம்ப நல்ல யோசனை.
4: ஏற்கனவே வழியில இருக்கேன்.
3: சரி பேக், நாளைக்கு பேசுனே. இப்போ நான் குளிச்சுட்டு படுக்க போறேன். இனிய இரவு.

0: ஆஹா சார், வில்லியம்ஸ் இப்படி சந்திக்க நேர்ந்ததுக்கு மன்னிக்கணும். ஆனா இந்த காட்சியை நீங்க ரசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பண்ணே, உங்களை மீண்டும் பார்க்க நல்லா இருக்கு. நாம கடைசியாக சந்தித்தப்போ அது ரொம்ப மோசமான சூழ்நிலையில தான் நடந்தது.
1: ஆமா, அது நடந்தது ரொம்ப மோசமான விஷயம்.
0: அந்த நாளுக்கு பிறகு நீங்க என்னை தவிர்க்கிற மாதிரி எனக்கு தோணுது.
1: இல்ல, நான் ஏன் அப்படி செய்யலாம்? அது என்னவோ எல்லாமே ரொம்ப குழப்பமா இருக்கு. அதாவது எல்லாமே.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா. வெளி உலகமே பதில்கள் தேடி அலைக்கின. இப்போ இந்த உலகத்துக்கு சரியான பதில்கள் கிடைக்கிறது தான் முக்கியமான விஷயம் என்று நீங்களும் ஒத்துக்குவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் ஐநா உலகின் முக்கிய ஊடகங்களை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொள்ள முடிவு செய்திருக்குது. உங்களுக்கு இது பிடிக்கலன்னு தோணுது?
1: ஒரு சுதந்திர உலகத்துக்கு சுதந்திர ஊடகம் அடித்தளம் தான். பொறுப்பில்லாத தலைமைத்துவம் ரொம்ப ஈர்க்கு மாதிரி தெரியல.
0: இந்த உலகத்துக்கு நானும் நல்லதுக்கு தான் விரும்புறேன். இப்ப வரைக்கும் நீங்க கேட்டதுலயே அதை புரிஞ்சிருப்பீங்க. கடந்த வாரம் நான் ஒவ்வொரு நாடாக பயணம் செய்திருக்கிறேன். நான் நேரே சொல்றேன், நான் பார்த்தது எல்லாமே வேதனை மற்றும் துன்பம் தான். இந்த அளவுக்கு அதிகமான மன அழுத்தத்தை சமாளிக்க மனிதர்கள் உருவாக்கப்படலன்னு தோணுது. மக்களுக்கு ஒரே இயற்கையான எதிர்வினை தான் இதுக்கு இருக்கு. யாரையாவது குறை சொல்லி கண்டுபிடிக்கலாம். இது நம்ம கையில தான் ஸ்பார்க். மக்களுக்கு தேவைப்படும் பதில்கள் கிடைக்கலனா அவங்க தானே பதில்களை உருவாக்க ஆரம்பிப்பாங்க. இத பத்தி யோசிச்சுப்பாரு. யாரையாவது வெளுக்க சம்படி தேடி திரியும் உலகம் பதில்கள் தேடி வதந்திகளையும் சண்டையையும் தூண்டும் ஊடகத்தையும் நம்பி இருக்குது. உலக அமைதியும் ஒற்றுமையும் நம்ம கையில இருக்கக்கூடிய ரகசியமா இருக்கலாம்.
1: ஏன் நாடு?
0: ஏன்னா மக்கள் உங்களை நம்புறாங்க. இப்படி ஒரு நேரத்துல அவர்களுக்கு நீங்க தான் தேவை. ஒரு நியாயமான குரல். பயம் சந்தேகம் நிறைந்த உலகத்துல உங்க மாதிரி ஒரு குரல் அமைதிக்கான போராட்டத்துல மிக சக்தி வாய்ந்த ஆயுதம்.
1: நான் மறுத்தா?
0: நீங்க முடியாதுன்னு நினைக்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம்.
1: நான் இதை செய்ய போறேன்றா எனக்கு எந்த செய்தியும் முழுமையாக பதிவு செய்ய முழு சுதந்திரம் வேணும்.
0: நிச்சயமா.
1: மற்றும் எனக்கு முழு ஐநா பாதுகாப்பு அனுமதி வேண்டும். நான் உண்மையை தெரிவிக்க போறேன்றா அதற்கு எனக்கு அணுகல் இருக்க வேணும்.
0: திரு பக் வில்லியம்ஸ் அவர்களே, இந்த பொறுப்பை நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். நமக்கு ஒப்பந்தம் ஆகிறோட

0: ஏ பக், உனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். நாம இருவரும் இனிமேல் ஒன்றாக சேர்ந்து இணைந்து பணியாற்ற போகிறோம் கேள்விப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: ஏய் நிக்கோல, ஜிஎன்ஏவை கட்டுப்படுத்துறாருன்னு ஏன் எனக்கு சொல்ல?
0: அது தொடர்புடையது இல்ல. பாரு, இஸ்ரேலும் உனக்கு நான் தரையில இருக்கிற ஆளு. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்ன தொடர்பு கொள்ளும். நம்ம மாதிரி ஆளுகளுக்கு இது ரொம்ப நல்லதா இருக்கும் தெரியுமா? பத்திரிகை நேர்மையும் ஊடக சுதங்காங்க. நிக்கோல, நீ எப்போது ஆசைப்படும் முதலாளிதான் ஆறு.
1: சரி, ஆமா கேளு, நான் அமைதி ஒப்பந்தத்தை பதிவு செய்ய போறேன்.
0: இல்ல, பெண்ணியோட அறிவுக்கு அதுதான் நிகழ்ச்சி. சரிவானே, என்ன நம்பு, இது உன் வாழ்க்கையிலேயே பெரிய செய்தி ஆகும்.
1: இந்த உரை ஏன் இவ்வளவு முக்கியம்?
0: நீதான் பத்திரிகையாளு, நீயே கண்டுபிடிச்சுவோ, பிறகு பாக்கலாம்.

0: இப்போ நீங்க என்னதான் பண்ணிட்டு இருக்க?
1: லோயி, உன்னோட பேசணும்.
0: வேண்டாம், போயிடு.
1: லோயி, ஹே, நீ என்னோட பேசாம வரைக்கும் நான் போக மாட்டேன்.
0: சரி,

0: அப்பா சொல்லுங்க
1: அண்ணா.
0: பக்கு இங்க இருக்கான், அவன் போக மாட்டேன்னு சொல்றான்.
1: நீ என்ன செய்ய சொல்ல விரும்புற? நான் ஷவர் எடுக்கிறேன், சோப்பு கண்கள்ல போயிக்கு.
0: அவனை அனுப்பி வை.
1: நல்லா பாரு, அவன் என்ன பார்க்க வரல.
0: சரிங்கண்ணா.

0: உனக்கு இன்னும் சரியாக 9 நிமிடங்கள் மட்டும்தான் மீதம் இருக்கிறது.
1: நான் உள்ள போகலாங்க.
0: ஏமா
1: சரி, நாம் இங்க நிக்கிறோம், குளிர்ல உறைஞ்சிடும். குளோயி, தெளிவாகவே இங்க ஏதோ ஒரு தவறான புரிதல் இருக்கு.
2: நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க
3: குளோயி. எனக்கு புரியற, நாம இருவரும் நல்லா பழகிட்டோம்னு நினைச்சேன்.
4: அதாவது
3: நான் உங்களை ரொம்ப பிடிக்கல.
5: நான் மட்டும் இல்ல, வேற யாரும் இருக்காங்களே.
3: என்ன?
5: ஒண்ணும் இல்ல, உங்ககிட்ட கிட்ட 8 நிமிஷம் தான் இருக்கு, பேசிக்கிட்டே இருந்த.
3: நான் மட்டும் இல்ல, வேற யாரு என்ற என்ன அர்த்தம்?
2: லோயி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியல.
5: உங்களுக்கு தெரியும் இல்ல, மறந்துடுங்க. உங்க மனைவிக்காரி கவலைப்படுறதுக்கு முன்னாடியே உங்க கிட்ட போயிருக்கேன்.
2: இருங்க இருங்க. என்ன?
5: நான் உங்ககிட்ட இன்று உங்க அபார்ட்மெண்ட்லதான் சந்திச்சேன்.
2: யாரு?
5: கருப்பு மூடி மீசை துணி போட்டிருந்தாங்க. எரிய பிரகாசமான வைர மோதிரம், ஏதாவது ஞாபகம் வருதா?
2: ஐவியா?
5: மிஸ்ஸஸ் ஐவி வில்லியம்ஸ், நல்லா இருக்காங்க?
2: நான் ஐவியோ வேற யாரையோ நிச்சயதார்த்தம் பண்ணல. அவங்க என் வீட்டுல தங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்க என் உதவியாளர். இதோட முடிஞ்சிருச்சு.
5: அப்படி என்றா இல்லையா?

0: நான் ரொம்ப முட்டாளா இருக்கேன் போல.
1: அப்படி சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியும் இது என் தவறுதான். நான் சொல்லி இருக்க வேண்டும், ஆனா சொல்லவில்லை. ஏனென்றால்
0: மன்னிக்கணும்.
1: என் 8 நிமிஷம் எப்படி இருக்க?
0: உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு நேரம் எடுத்துட்டேன்.

0: எல்லாம் சரியா இருக்கு.
1: ஷவர அவங்க வர போறதுன்னு உங்களுக்கு தெரியும். நன்றி அப்பா.
0: இனிய இரவு செல்லம்.
2: அவங்க நேரா கோல்டன் கேட் வர ஒரு படையை அனுப்ப போறாங்கன்னு எனக்கு தெரியும். கவலைப்படாதீங்க, நான் நிகுனையாவை பேசினேன், அவர் எனக்கு முழு ஐயன்ன அனுமதி கொடுத்திருக்கான். இங்க ஒரு திருப்பம் இருக்கு, எதிர்கிறிஸ்து தன்னை உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செய்திய ஒப்புதல் அளிக்கிறார்.
0: அவருக்கு தெரியவில்லை என்றால் நீ சாட்சிகளை ஜிஎன்என்ல வைக்க திட்டமிட்டு இருக்கிற.
2: நான் செய்யும் எல்லாமும் உலக ஒற்றுமைக்காகத்தான் என்று அவரை நம்ப வைக்க போறேன்.
1: நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
0: நானும் உங்களுடன் தரையிட்டு உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டாலும் நான் அங்க இருக்க.
2: நன்றி. இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருக்கின்றன. ப்ரூஸ், நான் ஜெபித்து கொண்டிருக்கலே, இதுதான் செல்ல வேண்டிய பாதைன்னு எனக்கு தெரியும். நண்பர்களே, எதிர்கிறிஸ்துவுக்கு நாம் கூட புரிஞ்சு கொள்ள முடியாத சக்திகள் இருக்கலாம். நம் பார்வையால் அல்ல, நம்பிக்கையால் நடக்கும்.
3: வீலிங் சுவரில் நடக்கும் நிகழ்வுகள் எனக்கு கவலை அளிக்கின்றன. பிரிந்த மதங்கள் என்றா பிரிந்த உலகம் தான். இந்த ஆட்கள் தங்களை தாங்களே பிரசங்கிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள். அவர்கள் ஆபத்தானவர்கள்.
4: நீங்கள் ஏன் அவர்களை கைது செய்யவில்லை?
3: நான் அவர்களை சிறையில் போட விரும்பவில்லை. இது ஒரு அடக்குமுறை ஆட்சி அல்ல. வேறு யாரும் காயம் அடைய வேண்டாம் என்பதற்காகத்தான் நான் விரும்புக. சுவர்ல காவலர்களை அதிகரித்தமோ? நீங்க ஏதாவது எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா?
4: வீலிங் சுவர் ஒரு முக்கியமான சின்னம், ஆயிரக்கணக்கான மக்கள் அதற்காக கூடி வந்துள்ளன.
3: அப்படிதா? உலகம் அதிர்ச்சியில உள்ளது திரு பிளாங்க். மில்லியன் கணக்கானோர் மறைஞ்சுட்டால எந்த நியாயமான விளக்கமும் இல்ல. மக்கள் ஏதாவது காரணம் பிடிக்க முயற்சிக்கிறாங்க. அவர்களுக்கு நம்பிக்கை அளிப்பது நம்முடைய கடமை.
4: எப்படி நீ கொலை?
3: ஆவிக்குரிய ஒற்றுமையை உருவாக்குவதன் மூலம் நிச்சயமா. ஒரே உலகமகா, உரிமை, ஒற்றுமை மற்றும் அமைதி. இது எப்படி ஒற்றுமையை உருவாக்கும்?
4: ஆம் திரு ஜனாதிபதி.
3: ஓய்வட. அப்புறம் பக் வில்லியம்ஸ் அறிக்கை எனக்கு கொடு.
4: உடனே ஐயா.
3: மக்கள் இப்போது அதை ஏற்க தயாராக இருக்கிறார்கள் என்று எனக்கு நம்பிக்கை உள்ளது. ஒற்றுமையான உலகளாவிய சமூகம், உலகம் நம்ம பின்தொடர்ந்து அமைதிக்கு வரும். மேலும் இந்த மனிதர் அவர்களுக்கு வழிகாட்டுவார்.
2: சரி, இன்னும் ஒரு கை. சாரி, இது ஒரு வேடிக்கையானது.
1: இத இன்னொன்று நினைக்கிறேன். சரி
2: சரி,
1: நீங்க உங்களுக்கு குக்கி சாப்பிட ஆசையா இருக்கா?
2: ஆமா, ஏன் அப்படி தெரிகிறனா?
1: அது ரொம்ப மோசம்.
2: அணிந்து கொள். இதோ ஆரம்பிக்கிறோம், இதோ ஆரம்பிக்கிறோம்.
5: அட,
1: நான் பாக்குதோ, அது எனக்கு பிடிச்சிருக்கு.
2: தெரியுமா, எனக்கு வேற வழியே இல்ல.
4: நான் தெரியும் பார், நம்மிட இன்னும் நம்முடைய படங்கள் இருக்கின்றன இல்லையா?
2: ஆமா.
4: நான் உன்னை நினைச்சிருக்கேன். பரவாயில்ல
0: மெண்டி. அவர் நன்றாக இருப்பார்.
4: கவனமா இரு அம்மா.
5: நிச்சயமா நான் கவனமா இருப்பேன்.
4: கவனமா இருக்க அப்பா, நீங்க நிஜமாகவே எனக்கு பெறுவ. நான் உன்னை காதலிக்க
5: நானும் உன்னை காதலிக்கிறேன் ஏஞ்சல்.

0: வணக்கம், நீங்க இப்ப நல்லா இருக்கீங்களா?
1: வா, ஒரு காஃபி குடிக்கிறா?
0: நிச்சயமாக நான் ஒப்புக்கொள்கிறேன், நீங்க சொல்வது முற்றிலும் உண்மைதான். சரி
2: சரி, வாங்க, இதோ நம்ம வந்தாச்சு. நல்லதே,

0: என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?
1: நான் என்ன கிடைக்கும்னு பாப்பதற்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: கவனமா இரு.

0: அருமை, உன் பேச்சு நல்லா இருந்தது.
1: பென்யூடா அந்த மாற்றங்களை ரொம்ப விரும்பினார்.
2: அது கேட்டு எனக்கு சந்தோஷம்.

0: மைக்கு
1: கேப்டன் ஸ்டீன்,
2: நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா?
3: நான் ஹார்டிய தேடிட்டு இருந்தேன், நம்முடைய வருகை நேரத்தை அவளுக்கு சொல்லணும்னு நினைச்சேன்.
2: இந்த தர்கா உங்களை பத்தி ரொம்ப உயர்வா பேசுகிறார். அவ எனக்கு சொன்னாங்க நீங்க ஒரு காலத்துல சேர்ந்து வேலை பாத்தீங்களா?
3: ஆமாயா, அது சரிதா.
2: அந்த பழைய உறவு அது வேலை இடத்தை தாண்டி போனதா?
3: மன்னிக்கவோ,
2: உலகெங்கும் பல தகுதியான பைலட்டுகள் உள்ளனர். அவள் உங்களை சரியான காரணத்திற்காகவே தேர்வு செய்திருக்கிறாள் என நம்புகிறேன்.
3: நம்முடைய பழைய உறவை பற்றி கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல, அது வேலை இடத்தை தாண்டி போகவில்லை.
2: நல்லது. எல்லாரும் எங்க நிக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கணும்.
3: ஆமரியா,
2: கேப்டன், நீங்க அந்த
3: மன்னிக்கவோ,
2: நம்முடைய வருகை மேரம், நான் இப்போதே ஹெட்டிய பார்க்க போகிறேன்.
3: நிச்சயமா, மன்னிக்கவோ, நான் மறந்து விட்டேன்.
2: கேப்டன் ஸ்டீல், நீங்க நலமா?
3: நான் நலமா இருக்கிற.
2: நல்லது. இந்த விமானம், இது உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இருக்கிறதா?
3: ஆமா ஐயா, இது அற்புதமா இருக்கிறங்க.
2: மிக்க நன்றி கேப்டன். அப்புறம் இன்னொன்று கேப்டன், அப்புறம் இன்னொன்று கேப்டன். நீங்க எங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி.
3: நன்றி ஐயா, இங்கே இருப்பது நல்லது.

0: ஏ உள்ளே மாறுமார், எப்படி பண்ணதே, நீங்க கண்டுபிடிச்சீவா?
1: ஆமா, எனக்கு அப்படிதான் தோன்றுகிறது. இணைப்புகள் உங்களை பேச வைச்சோம்.
0: சரி சரி, இப்ப ஆரம்பிக்கிறா. மெசியாவை எதையும் உடைக்காம குத்தப்படுவா. மருத்துவ பதிவுகளை காட்டுகின்றன. நிக்கோலே 6 வயதில் இருந்த போது ஒரு விவசாய இயந்திரம் மூலம் அவ மார்பல குத்தப்பட்டது. ஆனா ஒரு எலும்பும் உடையவில்லை. மேசியா சிறுவயதுல எகிப்துக்கு பயணம் செய்வா. இதுதான் பெஞ்சூடாவின் பெரிய அறிவிப்பின் பொருள். அவர் நிக்கோலே தான் மேசியா என்று அறிவிக்க போகிறார். அதனால்தான் நிக்கோலா என்னை இங்க வர சொல்லார். இந்த உரையை பிரபலப்படுத்த என்னை பயன்படுத்துகிற
1: இல்ல, இங்க நாம் ஏதோ ஒன்று தவறு வித்தோம். இது பென் ஜூடாவின் உலை அப்படி என்றா நானே

0: அல்லது மறுபடியும் எழுதி அதற்காக. மேசியா எதையும் உடைக்காம குத்தப்படுவார். அது இயேசு கிறிஸ்துவே என்று நாம் எல்லாம் அறிமோ. அவர் சிலுவையில தொங்கும் போது அவரை குத்தினாருங்க.
1: பெண் ஜூடா இயேசு கிறிஸ்துவே மேசியா என்று அறிவிக்க போனார். அவர்கள் உரைய மாற்றி விட்டாடு. அவர்கள் பெண் ஜூடாவை அதை வாசிக்க எப்படி வைப்பாங்க?
0: நிகோலையின் கட்டுப்பாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் பெண் ஜூடாவை அடைய விழுவுள்.
1: அதுக்கப்புறம் என்ன? அவனுக்கு இவ்வளவு பேரும் அவன் கட்டுப்பாட்டிலோ அல்லது ஏதோ மாயையில இருக்கிறார்களோ, நீ என்ன பெயர் வைத்தாலும் பரவாயில்ல. இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. நீ என்ன செய்ய முடியும்?
0: நான் எதுவும் செய்ய முடியாது. ஆனா கடவுள் முடியும். அதை உடைக்க ஒரே சக்தி கடவுளின் சக்தி தான்.
1: ஆனா எப்படி?
0: நாம் பெஞ்சூடாவை கடவுளின் வார்த்தையுடன் நேரில சந்திக்க வைக்க வேண்டும்.
1: பக்கு,
0: நாம் அவனை சாட்சிகளிடம் கொண்டு போக வேண்டாம்.
2: நம்பி
1: பக், உன்னை பார்க்க நம்மது.
0: ஸ்டீவ், கேள், எனக்கு ஒரு உதவி. நான் அழுத சுவருக்கு போக வேணும். அந்த இரு ஆர்வல் சுவர்ல இருக்கிறான்ல கேல், அவர்கள் நிக்கோலாய்க்கு ஒரு பிரச்சனை என்று எனக்கு தெரியும். நான் அவர்களை மதிப்புளக்க செய்ய முடியும்னு நினைக்கிறேன். நான் அவர்களை அங்கிருந்து போக வைக்க முடியும்னு நினைக்கிறேன்.
1: சரி, எனக்கு இது பிடிக்குங்க. எனக்கு அது மிகவும் பிடித்திருக்கிறது. ஆனா நான் என்னால அதை செய்ய முடியாது. உனக்கு கூட இல்ல, அதற்குள் நுழைய அனுமதி இல்ல.
0: ஓ ஸ்டீவ், வாருங்க.
1: இல்ல இல்ல, பாருங்க, நிக்கோலாய் அனைவர் நலனையும் நாடுகிறார். அவர் அதை பிரிக்காம ஒன்றிணைக்க நினைக்கிறார். நீங்கள் அந்த ஆட்களுக்கு கவனம் கொடுக்க கொடுக்க அவர்கள் நிலைமையை இன்னும் மோசமாக்குவார்கள். இது அது இங்கேயே இருக்கிறது. சே, உலகம் இந்த திசையில தான் சென்று கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் ஒரே வதோ. ஓ சே, அதை பற்றி படிக்க கூட நினைக்காத.
3: நான் உங்களுக்கு படிக்கலாமா? உங்கள் மனம் கலங்க வேண்டாம்.
1: நீங்களும் கடவுளை உறுதியா நம்புகிறீர்கள், அதே போல் என் மீதும் நம்பிக்கை வையுங்கள்.
3: என் தந்தையின் வீட்டில் பல மாளிகைகள் உள்ளன. அது இல்லை என்றால் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பார். நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை தயார் செய்வேன். நான் போய் உங்களுக்காக இடம் தயார் செய்தால் மீண்டும் வருவேன்.
0: மணிகம்,
4: நான் உடனே திரும்பி வருக. பக் எனக்கு உங்களை எங்கே காணலாம்னு சொன்னா, ஆனா இப்போ உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிற மாதிரி தெரிகிறது. அதனால நான் சுருக்கமா சொல்றேன், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி என்றால் அதன் அர்த்தம் என்னவென்றால்,
3: நாம் இருவரும் தவறான முடிவுக்கு வந்துவிட்டோம் போல இருக்கிறது.
4: நான் யோய்,
1: மன்னிக்கவோ, மன்னிக்கவோ.
4: எனிவே, நான் மன்னிக்கவோ. நான்
3: பிரச்சனை இல்ல. நீங்க ரொம்ப வலுவான பாதுகாவலியாக இருக்கிறீர்கள். நம்ம எல்லாருக்கும் தனித்தனி திறமைகள் இருக்குது போல.
4: சரி சரி, இவங்க எல்லாத்தையும் நம்புறீங்களா?
5: ஆமா, அவ நம்புறேன்.
4: மாய சுத்திரமா?
3: இது மாயா இல்ல, நம்பிக்கலா.
4: நீங்க அந்த நம்பிக்கைய பைபிள் படிச்சுதான் பெறுவீங்களா?
3: படிப்பது மட்டும் இல்ல, நம்புறதும் முக்கியம். என் அம்மா சொன்ன மாதிரி, நம்பிக்கை என்பது ஒரு தேர்வு. அது மனசுல இருந்து வருது. அதனால் நம்பணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்புவீங்க, இல்லை என்றா இல்ல.
4: ஆமா, அது எனக்கு ஒருபோதும் பலமான விஷயமா இருக்கல. அதனால் ஆனா பாருங்க,
3: நன்னா அதிர்ஷ்டம் இருக்கட்டும்.
4: நன்றி.
3: அது பற்றி மன்னிக்கலாம். நான் போய் உங்களுக்கு இடம் தயார் செய்தால் திரும்ப வந்து உங்களை என்னிடம் சேர்த்துக் கொள்வேன். நான் இருக்கும் இடத்துல நீங்களும் அங்கே இருக்கலாம். அது

0: மன்னிக்கவும், ரபி பென் யூதா.
1: ஆமா,
0: வணக்கம். என் பேர்
1: பக் வில்லியம்ஸ். உங்களை உலகமே யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு.
0: நான் பேசலாமா என்று நினைக்கிறேன்.
1: உங்களுக்கு நான் என்ன செய்ய?
0: இது பற்றி, சுவர்ல இருந்த அந்த இரு ஆண்கள் பற்றி.
1: அவர்கள் ஆபத்தானவர்கள். அவர்கள் மதத்தின் மூலம் உலகத்தை பிரிக்க விரும்புகிறார்கள். இது சரியில்லை. வானம் இல்ல, நரகம் இல்ல, நான் தான் மட்டும் இருக்கிறான். மூட நம்பிக்கை உள்ள மத தீவிரவாதம் உலகத்தை இன்னும் பிரிக்க அனுமதிக்க கூடாது.
0: ஆனா இந்த ஆண்கள் மிகவும் முக்கியமானதை சொல்றாங்க என்று நம்பும் பலர் இருக்கிறாங்க. மேலும் நிக்கோலை ஏதோ ஒன்றை மறைத்திருக்க வேண்டும் என சொல்கிறாங்க.
1: அது முட்டாள்தனமானது. நிக்கோலை ஏன் அப்படி செய்வா?
0: ஆனா ரப்பாய், இந்த உலகத்துல அந்த மாதிரி ஒரு சிறிய வதந்தி காட்டு போல் பரவிவிடும். அதை எத்தனை பேர் நம்புவார்கள் என்று சொல்ல முடியாது. அதனாலதான் நீங்க சுவருக்கு வந்து அவர்களிடம் பேச வேணும் என்று விரும்புகிறேன். உங்கள் மத அறிவும் மரியாதையும் உலகிலேயே மிக உயர்ந்தது. இந்த ஆண்களை யாராவது மறுக்க முடிந்தா அது நீங்கள் தான். நீங்கள் அவர்களை கேள்வி கேட்கலாம். அவர்கள் பதில் சொல்ல முடியாம தடுமாறினா, அல்லது தங்களையே எதிர்க்கும் பதில்கள் சொன்னா, அந்த அனைத்தையும் நான் வீடியோல பதிவு செய்து உலகம் முழுவதும் GNN பார்வையாளர்கள் பார்க்கும் வகையில் காட்டுவேன். ரபாய், இத நிக்கோலைக்கு ஒரு பரிசாக நினைத்துக் கொள்ளுங்க. இப்போ நிக்கோலைக்கு கவலைப்பட வேண்டியவ இந்த சில தீவிரவாதிகளை விட இன்னும் முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. இந்த ஆண்கள் தங்களது நோக்கத்திற்கு விய தியாகிகள் ஆகும் முன் அவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்துவோம்.
1: நிக்கோலைக்கு உங்களை போன்ற ஒரு நண்பர் இருப்பது ஒரு அதிர்ஷ்டம்.
2: இவரை எனக்கு தெரியும், இவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. விமானங்கள் விழும் போதும் இஸ்ரேலில் இருந்து நேரலை செய்யும் நபர் இவரே.
3: அதனாலதான் அவர் நம்முடன் இருக்கிறார். மக்கள் அவரை விரும்புகிறார்கள். அவரது செய்தி வளங்கள் மக்கள் அமைதி செயல்முறையை புரிஞ்சு கொண்டு ஏற்க உதவும்.
2: அவர் இன்றே நிடம் வந்தார். அவர் விலாப்ஸ் வட்டிற்கு செல்ல அனுமதி வேண்டும் என விரும்புகிறார். அவர் சாட்சிகளை மதிப்பிழக்க செய்ய விரும்புக.
3: அவர் அதை செய்ய முடியும் என்று நான் நினைத்திருங்க. GNN ஒளிபரப்புகளுக்கு 24 மணி நேர கண்காணிப்பாளர்கள் வேணும். விலாப் சுவற்றில் இருந்து வரும் எந்த ஒரு காட்சிக்கும் உடனடி அறிவிப்பு வேண்டும். போல ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி கொடுக்க. விலாப் சுவற்றுக்கு எதிராக தீவிரவாதிகளின் மிரட்டல்கள் காரணமாக அங்கு அனுமதியின்றி நுழையும் யாரும் உடனடியாக சுடப்படுவார்கள்.
2: சரி, அது இருந்தா பக் வில்லியம்ஸும் அங்கு போக மாட்டார்.
0: மீதமுள்ள
2: பாதையையும் அவர்தான் நடத்துவா. நீ பென்யூதாவை அங்க கொண்டு போ, மீதத்தை நான் பாத்துக்கறேன்.
4: அதோடு நான் க்ளோயிடம் உங்களை கவனித்துக் கொள்வேன் என்று சொன்னேன்.
0: உண்மையா? நான் அவளிடம் உங்களை கவனித்துக் கொள்வேன்னு சொல்ல.
4: உண்மையா?
0: கேளுமே, உங்கள் மனைவியையும் மகனையும் இழந்த பிறகு நீங்கள் என்ன உணர்கிறீர்கள் என்று எனக்கு உண்மையில் தெரியவில்லை. ஆனா க்ளோயி உங்களை பத்தி மிகவும் கவலைப்படுகிறாள் என்று எனக்கு தெரியும்.
4: அது விடுவதை ஏற்கவே கடினமாக இருக்கிறது. நீங்களும் புரிந்து கொள்வீர்கள். ஆனா நான் சரியா இருக்க போகிறேன்.
0: வாங்க ஜெபிப்போம். கடவுளே, சில விஷயங்களை புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் மிகவும் கடினமாக இருக்கிறது. உங்கள் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மேலும் நீங்கள் விரும்பும் காரியங்களை செய்ய நம்பிக்கையும் பலமும் எங்களுக்கு அளியுங்க. அனைத்தையும் சிறப்பாக கட்டுப்படுத்துவதற்கு உங்களுக்கு நன்றி. உங்க மகனின் பெயரில் ஜெபிக்கிறோம். ஆமா
4: ஆமா.
5: ஹலோ,
6: நான் தான்.
5: ஹாய் பர்க், உன் குரலை கேட்கும் போது மிகவும் சந்தோஷமா இருக்கு. நீங்கள் எல்லாரும் நன்றாக இருக்கிறீங்களா?
6: ஆமா ஆமா ஆமா, நான் நன்றாக இருக்கோம். பாரு, இங்க இப்போதான் இருட்டு ஆரம்பிக்குது. நான் சொல்ல வருவது, நான் உன்னை மிஸ் பண்றேன். நீங்க இருக்கீங்களா?
5: ஆமா ஆமா, இன்னும் இங்கதான் இருக்கேன்.
6: சரி, நான் இன்னும் வேலிங் வாலுக்கு போக போறேன்.
5: நீ முடியாது, ஐனா யாராவது மெருங்கனா சுடப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
6: கோய், கவலைப்படாதா, நடவுல என்ன காப்பாச்சுடா. வேணும் பிரார்த்தனை போல.
5: நான் பண்ணிட்டேன், உன்னை வீட்டுக்கு அழைத்து வர சொல்லி அவரிடம் கேட்டேன். நான் உண்மையிலே உன்னை மிஸ் பண்றடா.
6: நானும் அதே மாதிரி. கவனமா இரு.

0: நீ வந்ததுக்கு சந்தோஷம். அதே
1: நாம் சீக்கிரம் போனோம்னா அவங்க பொய்ய சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரலாம்.
0: வாங்க போகலாம்.

0: தயவு செய்து நிற்கிற நான் திரும்பி வருவர நீங்க தயவு செய்து இதே இடத்திலேயே பொறுமையாக காத்திருக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: நிறுத்து, உன் அடையாளத்தை காட்டு.
0: நான் ஜிஎன்எல்ல இருக்கிற நான் நிக்கோலை கார்பேத்தியாவுக்காக வேலை பாக்குறேன்.
1: இல்ல, எங்களுக்கு கடுமையான உத்தரவு இருக்க, யாரும் உள்ள போக முடியாது.
2: எனக்கு பலங்கொடு கடவுரு.
3: நீங்க ஆண்டவரின் நம்பிக்கையில நடக்க வாழ்த்துக்கிறேன்.

0: என்ன போன்ற ஒரு பாவியையும் தேடி வந்து மீட்டெடுத்த அந்த மிகவும் அற்புதமான மற்றும் இனிமையான தெய்வீகமான திருவருள் ஒலியானது எவ்வளவு மகத்தானது என்பதை நான் உணர்கிறேன்.
1: முன்பு ஒரு காலத்துல, வெகு காலத்துக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன்னா,
2: வழி தவறி எங்கோ தொலைஞ்சு போனவன் நான். ஆனா இப்போது மீண்டும்
1: கண்டெடுக்கப்பட்டிருக்கிறேன்.
0: ஆழத்திலையும் என் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலையும் உண்மையான அன்பையும் நீதியையும் கற்றுக் கொடுத்தது இறைவனுடைய அளவற்ற கிருபைதான் என்று நான் ஆழமா உணர்ந்து பார்க்கிறேன். சாம், இந்த மேன்மையான கிருபையானது என் வாழ்க்கையின் கடினமான பாதைகளில் எனக்கு நல் வழிகாட்டியாக இருந்து என் மனதிற்கு தேவையான அமைதியையும் தெளிவையும் தந்து என்னை இன்று இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது என்பதை நான் இங்கே மிகவும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஒரு வீடு கட்ட என்னை தேர்ந்தெடுத்த
3: அவர் சொன்னார், இப்போது கவனமாக இரு, ஏனெனில் ஆண்டவர்
4: நான் தெரியும் அவர் ஆங்கிலத்தில் பேசுகிறார்.
3: நீங்க பொய்யான தீர்க்க தரிசிகள், கடவுளின் ராஜ்யத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்கிறோம் என்று கூறுகிறீர்கள்.
5: கடவுள் ஒவ்வொரு செயலையும் தீர்ப்புக்கு கொண்டு வருவார். யூதா, ஒவ்வொரு மறைஞ்சிருக்கும் விஷயத்தையும் அது நல்லதா கெட்டதா என்றாலும் அவர் தீர்ப்பார். நான் ஆண்டவர் இதயத்தை ஆராய்கிறேன், மனதை சோதிக்கிறேன், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் வழிகளின் படி அவன் செய்த செயல்களின் படி கொடுப்பேன். நான்
3: என் இளமையிலிருந்து கட்டளைகளை பின்பற்றியுள்ள
5: நியாயப்பிரமாணத்தின் செயல்களால் எந்த மனிதனும் அவருடைய பார்வையில நீதிமானாக இருக்க முடியாது. கருணையால் நீங்கள் விசுவாசத்தின் மூலம் ரட்சிக்கப்பட்டுள்ளீர்கள். இது உங்களுக்காக அல்ல, இது கடவுளின் பரிசு. செயல்களால் அல்ல, யாரும் பெருமைப்பட முடியாதபடி.
6: புரிஞ்சுவிட்டது. எனக்கு புரியவில்லை.
7: நாம் தூதர்களா இருக்கிறோம், கடவுள் தன் வேண்டுகோளை எங்களின் மூலம் வைக்கிறார்.
8: இது ஜிஎம்என். நாம் தொழில்நுட்ப சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறா. தயவு செய்து காத்துட்டோம்.
7: கடவுளுடன் ஒற்றுமை அடைங்க. பாவம் இல்லாதவரான அவரை நமக்காக பாவமாக்கினார். ஒஸ்த அவரில் நாம் கடவுளின் நீதிமான்களாக மாறுவோம்.
9: கடவுள் உலகத்தை இவ்வளவு நேசித்ததால் தன் ஒரே மகனை கொடுத்தார். அவரை நம்புகிறவர் எவரும் அழியாமல் நித்திய ஜீவன் பெறுவார்கள். உலகத்தை தண்டிக்க தம் மகனை கடவுள் உலகில் அனுப்பவில்லை. அவரின் மூலம் உலகம் ரட்சிக்கப்படவே அனுப்பினார். மகனில் நம்பிக்கை வைக்கும் ஒருவர் தண்டிக்கப்பட மாட்டார். ஆனால் நம்பாதவர் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டவராக இருக்கிறார். ஏனெனில் அவர் கடவுளின் ஒரே பிறந்த மகனின் நாமத்தில் நம்பவில்லை.
10: இறைவனுடைய குமாரனாகிய இயேசுவின் பரிசுத்த நாமத்தில்,
9: அவர் கிறிஸ்தே
11: இயேசு.

0: எப்படி நடந்தது?
1: அது பைத்தியமா இருந்தது. நான் சாட்சிகளை டிவியில பார்க்கும் போது எனக்கு எதுவோ உணரவில்லை.
2: என்ன?
0: நான் குளோயிடம் பேசுறேன். ஒளிபரப்பு துண்டிக்கப்பட்டது, யாரும் அதை பார்க்கவில்லை.
2: அது என்ன இருக்கோ?
0: ஆனாலும் குறைஞ்சபட்சம் பெண் உண்மையை கேட்டிருக்க வேண்டும் இல்லையா?
1: பேசும் முன் சென்றார்.
0: தெரியாதுண்ணா,
1: நான் அவரிடம் பேசுவதற்கு முன்பே அவர் போய்விட்டார்.
0: சரி, இப்ப அது கடவுளின் கையில் இருக்கிறதே.

0: ஏய், உன்னை திரும்ப வந்ததை பார்த்ததுல சந்தோஷம்.
1: நீ சாப்பாடு தேவைப்படுவாயே நினைக்கேன்.
2: நன்றி, நான் தயார்.
0: நான் பய கடவுளுத்தால.
1: அப்படி என்றால் அவரிடம் சொல்லு.
3: அன்புள்ள கடவுளே, உங்களுக்கு எதிராக பாவம் செய்ததற்கு மிகவும் வருந்துகிறேன்.
0: தயவு செய்து என்ன மன்னிங்க.
1: நான் சரியானதை செய்ய விரும்புகிறேன்.
4: இயேசுவே,
0: நன்றி.
1: எனக்காக இறந்ததுக்கு நன்றி.
0: என் வாழ்க்கைய உங்கள் கைகளில் வைக்கிறேன்.

0: நீங்கள் உண்மையிலேயே மிகவும் அருமையானவர். அது சொல்ல போனா
1: நல்லதாக இருந்தது.
0: அவரது கண்களை பார்த்தாயா? அவரது கண்கள்ல நிறைய அமைதி இருந்தது. அவர் கடவுளை கண்டுபிடிச்சார்.
1: ஆமா, நீ
2: ஜெய்னாய், இந்த நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட அறிவிப்பிற்கு நான் நேரில் இருக்க முடியாதத வருந்துகிறேன். நான் சமீபத்துல சந்தித்த ரபாய் பென்யூடா உலகின் முன்னணி ரபாய்கள் போதனைகள்ல நிபுணராக அறியப்படுகிறார். பழமையான வேதநூல் இல்ல. அவர் நேர்மையானவர், கவனமாக செயல்படுபவர், ஒவ்வொரு முடிவையும் நன்கு ஆராயப்பட்ட தகவல்களுடன் ஆதரிப்பவர் என்று அறியப்படுகிறார். அவர் சுமார் ஒரு மணி நேரத்துல உங்களுடன் சேருவார். துரதிருஷ்டவசமா அவசரமான வணிக வேலைகள் என்னை மீண்டும் நியூயார்க்கிற்கு அழைக்கின்றன. எனவே இப்போது உங்களை விட்டு பிரிகிறேன். உங்களுக்கு அமைதி கிடைக்க வாழ்த்துகிறான்.

0: வணக்கம்.
1: பக்,
0: நீ எங்க இருக்கிற?
1: நான் விமானத்துல இருக்கிற, நிக்கோலை போகிறேன். ஆமா, எனக்கு தெரியும்.
0: இப்பதான் கேட்ட. இங்க இருந்து நான் என்னால் முடிஞ்சதை எல்லாம் செய்ய போகிறேன்.
1: நீ ஒன்ன கவனிச்சுக்கோ.
0: நன்றி, கடவுள் ஆசீர்வதிப்பாராக.
2: நீங்க ஒயிலிங் வால்ல எனக்காக முயற்சி செய்தத நான் மதிக்கிறேன்.
3: நீ கவலைப்படாத, நீ இங்க இருப்பதற்கான உண்மையான காரணம் இதுதான்.
4: மிகவும் முக்கியமான இந்த அறிவிப்பை நீ முழுமையான கவனத்துடன் உற்று நோக்குவாய் என்று நான் மனதார நம்பிக்கொண்டிருக்கிறேன். உனது வாழ்வின் புதிய அத்தியாயமான 18 வயதை தைரியமா எதிர்கொள்.
1: சிறிது நேரத்துல திரும்பி வருகிறேன். நல்லா இருக்கியா?
0: ஆமா, கண்டிப்பா.
1: ஒளிபரப்புக்கு தயார் நடார்.
5: தயவு செய்து
1: இப்ப ஆரம்பிக்கலாம்.
6: பல ஆண்டுகளாக ஆய்வு செய்த பிறகு என் குழு எந்த சந்தேகமும் இல்லாம மெசியாவின் அடையாளத்தை கண்டுபிடிச்சு விட்டது என்று முடிவுக்கு வந்துள்ளது. பைக்

0: பைபிள் மனித இனத்துல ஒரே ஒருவரால் மட்டுமே நிறைவேற்றக்கூடிய தெளிவான தீர்க்க தரிசனங்களை பைபிள் வழங்கியுள்ளது. 456 மெசியா தொடர்பான வசனங்கள் மற்றும் மிகவும் பழமையான ரபீன்கள் எழுதிய 558 மேற்கோள்கள் அடிப்படையில் மெசியாவுக்காக 109 தனித்துவமான தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. அவை அனைத்தையும் நிறைவேற்றமேதோ இந்த இரவுல அந்த 109 தீர்க்க தரிசனங்களையும் விரிவாக விவரிக்க போவதில்லை என்பதை அறிந்து நீங்களும் ஓரளவு நிம்மதி அடைவீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த 100 தீர்க்க தரிசனங்கள்ல 20 தீர்க்க தரிசனங்கள் கூட ஒரே மனிதனில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு 100 மில்லியனில் 1க்கும் அதிகம் குறைவாக உள்ளது. தற்போது நடந்து வரும் உலக நிகழ்வுகளை பொறுத்தவரை மெசியா நம்மிடையே இன்று நடமாடுகிறார் என்ற பல்வேறு விதமான கருத்துக்களும் யூகங்களும் மக்களிடையே இன்று பரவலாக எழுந்துள்ளன. அப்படி என்றால் நாம் அந்த தீர்க்க தரிசனங்களை பார்ப்போம். அவற்றில் சில நம்மில் யாருக்கும் பொருந்தக்கூடியவை. உதாரணமா, மெசியாவுக்கு முன்பாக ஒரு முன்னோடி வருவார். அவர் மேலும் தீர்க்க தரிசனங்கள் ஒரு ஆணை குறிக்கின்றன, எலும்பு உடையாமல் குத்தப்படுவார். இப்போது இது சுருங்க தொடங்குகிறது. மெசியா மிகவும் அரிதான இரத்த வம்சத்தில் பிறக்க வேண்டும். அவர் சிறு வயதுல எகிப்துக்கு பயணம் செய்வார். அவர் தன் சொந்த மக்களாலா நிராகரிக்கப்படுவார். மெசியா பெத்லஹேம்ல பிறக்க வேண்டும். மெசியா துரோகிக்கப்படுவா. ஒரு நண்பனா 30 வெள்ளி நாணயங்களுக்கு துரோகிக்கப்படுவார். மற்றும் மிகவும் ஆச்சரியமாக மெசியாவுக்கு என்று முன்கூட்டியே கணிக்கப்பட்டது. நமக்கு ஒரு தொடர்பு இல்ல. சாக பணக்காரர்களுடன் அடக்கம் செய்யப்பட.
1: செல்போன் ஈடு
0: எல்லாவற்றிலும் மீண்டும் உயிர் தழகணும். இந்த எல்லா தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றும் ஒரே ஒருவரே வரலாற்றில் இருக்கிறார். அவருடைய பெயர் அவர் இயேசு கிறிஸ்து.
2: அருள்
0: என்னால் இதை நம்ப முடியல. நான் கடவுளின் சாட்சிகளை நேரடியாக கண்டிருக்கிறேன். உண்மையை மிக தெளிவாக கேட்டிருக்கிறேன். நாங்க உங்களை எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறோம், உங்கள் கண்களை திறந்து உண்மையை பார்க்கவும் கடவுளின் நம்பிக்கையை நோக்கி திரும்பவும்.
1: தயவு செய்து என்னை மன்னிக்கவும்.
0: அவர் நமக்காக ஒரு இரட்சகரை அனுப்பி வைத்திருக்கிறார்.
2: நீங்க எனக்கு தேவா.
0: இயேசு கிறிஸ்து. சந்தேகப்பட்டதற்கு என்னை மன்னிக்கவும்.
3: புரிஞ்சு விட்டது. இப்போ புரிஞ்சு விட்டது.
4: இபிஎம்என்
5: நாங்க தொழில்நுட்ப சிக்கல்களை எதிர்கொண்டு வருகிறோம்.
6: தயவு செய்து காத்திருக்கவும்.
4: என்னுடன் ஜெபியுங்க.
7: இயேசுவே, உங்களை என் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறேன்.
1: உங்களை ஏற்றுக்கொள்கிறேன் இயேசுவே. என் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில,
7: என் இதயத்துல,
1: என் இதயத்துல
7: நீங்கள் என்று என்னுடன் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் என்று என்னுடன் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
4: ஆமென், ஆமென். நீங்கள் அனைவரும் இந்த இடத்துல முழுமையான பாதுகாப்புடன் இருப்பீர்களா என்பது குறித்து எனக்கு துல்லியமாக தெரியவில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் இங்கே மிகவும் நன்றாகவே இருப்பேன் என்று உறுதியாக நம்புகிறேன்.
1: நன்றி பக்கு. உங்களால் கோடிக்கணக்கானோர் உண்மையை கேட்டுள்ளனர். கடவுளுக்கு நன்றி.
4: நீங்க ஓய்வெடுக்க விரும்புகிறீர்களா?
1: ஆமா.
4: நன்றி கடவுளே.

0: நிக்கோலே, உங்களுக்கு ஏதும் வேண்டுமா?
1: லிம்,
0: நிக்கோலே,
2: தயவு செய்து இப்போது என்னை சற்று தனியாக இருக்க விடுங்க. எனக்கு இப்போது யாரிடமும் பேசுவதற்கு விருப்பம் இல்லை. அதனால் என்னை அமைதியாக இருக்க விடுமாறு உங்களை மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
3: இது முடிவல்ல, இது என் பொன்னான தருணம். என் ஆசைகளும் லட்சியங்களும் நிச்சயமா நிறைவேறும்.
2: என் தேவனே, நான் உம்மை துதிப்ப. ஓ என் ஆண்டவரே, என் தேவாதி தேவனே, நான் மிகவும் ஆச்சரியமான மற்றும் பிரம்மிக்கத்தக்க அதிசயத்தில் ஆழ்ந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தமான கரங்களினால் உருவாக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து படைப்புகளையும் நான் எண்ணி பார்க்கிறேன். வானத்தில் பிரகாசமாக மின்னும் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை நான் அண்ணாந்து பார்க்கிறேன். வானத்தையே அதிரச் செய்யும் உருண்டு வரும் இடியின் சத்தத்தை கேட்கிறேன். பிரபஞ்சம் முழுவதும் உம்முடைய வல்லமையும் அன்பும் நிறைந்த இதயம் வெளிப்படுகிறது.
3: இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சம் விரிந்து வெளிப்படும் போது என் ஆத்துமா மகிழ்ச்சியோட உயர்ந்து பாடுகிறது. என் இரட்சகராகிய இறைவனே, உமக்கு மகிமை உண்டாவதாக.
4: எவ்வளவு மகத்துவமக்கு, எவ்வளவு மகத்துவமக்கு, அப்போது என் ஆன்மா பாடுகிறது. என் இரட்சகர் கடவுளே, உமக்கு எவ்வளவு மகத்துவமக்கு.
3: ஆண்டவரே, உமது மகத்துவம் எவ்வளவு பெரியது மற்றும் எவ்வளவு உன்னதமானது.
5: அப்போது யான்மா துதித்து பாடுகின்றது, என் இரட்சகராகிய தேவனே, உமக்கு எவ்வளவு மகிமையும் மகத்துவமும் நிறைந்திருக்கிறது. எவ்வளவு மகத்துவம் உமக்கு.
3: உமது மகத்துவம் எவ்வளவு பெரியது மற்றும் உன்னதமானது. என் ஆத்துமா உமை புகழ்ந்து பாடுகிறது. என் இரட்சகராகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம்.
4: எவ்வளவு மகத்துவம் உமக்கு, எவ்வளவு மகத்துவம் உமக்கு இறைவா.

0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறது உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாறிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
1: என்னால ஆண்டவரே, நான் செவிக்காமட்டிருக்கேன், நான் துதிக்காமட்டிருக்கேன் ஆண்டவரே, என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம கர்த்தரை சொல்லணும். ரோமர்கள் 12:1
2: அப்படி இருக்க சகோதரரே,
1: நீங்கள் உங்கள் சரீரங்களை
2: பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான
1: ஜீவ பலியாக
2: ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு
1: உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்ப நம்ம என்ன செய்யணும், சரீரத்தை எப்படி ஒப்புக் கொடுக்கணும், சரீரத்தை பரிசுத்தமான பலியாக நம்ம ஒப்புக் கொடுக்கணும். ஆண்டவரே, என் சரீரத்தை பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவரே, என் சரீரத்தில் ஒரு சின்ன குறை கூட வந்துடக்கூடாது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இங்க பரிசுத்த பவுல் எழுதுறாரு, ஆவி ஆத்ம சரீரம் குற்றமற்றதை காக்கப்படும் சொல்வாங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:23
2: சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக
1: உங்கள் ஆவி
2: ஆத்மா
1: சரீரம் முழுவதும் பாத்தீங்களா, சரீரம் ஒரு இடத்துல இல்ல, எல்லாம் ஆவி ஆத்மன்னு சொல்லிட்டு இங்க என்ன சொல்ற, சரீரம் முழுவதும்
2: நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக.
1: என்ன செய்யணும், சரீரத்தை குற்றமற்றதா கத்துக்கொள்ளணும். நம்ம சரீரத்தை முழுமையா ஆண்டவரே, என் சரீரம் ரொம்ப கற்பனைக்கிற ஆண்டவரே சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ரோமர்கள் 12:1 வாசிப்பார்.
2: அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்,
1: நம்ம சரீரத்தை எப்படி ஒப்பு கொடுக்கணுமா, கத்துட்ட பரிசுத்தமும்
2: தேவனுக்கு பிரியமுமான
1: அந்த சரீரம், நம்ம சரீரம் எப்படி இருக்கணும், தேவன் பரிசுத்தமா இருக்கணும், ரெண்டாவது தேவனுக்கு பிரியமான
2: ஜீவ பலி.
1: இந்த சரீரம் வேற ஒண்ணுக்கு இல்ல, உங்களுக்கு தான் ஜீவ பலி. நம்மளத்துல ஒப்பு கொடுக்கிற நீர்தான் நீ ஜீவ பலிய ஏற்றுக்கொள்ள, ஜீவ பலியாக
2: ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு
1: உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
2: இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
1: இதுதான் நீங்க செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை. பரிசுத்த பவுல் எழுதுறாரு, நம்ம சரீரத்தை பரிசுத்தமா கத்துட்டு ஒப்புக் கொடுப்போமா, அதுதான் நம்ம ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். ரெண்டாவது நம்ம என்ன பலியிட முடியும், சங்கீத புஸ்தகம் 5:23
2: ஸ்தோத்திர பலியிடுகிறவன்
1: என்னை
2: மகிமைப்படுத்துகிறான்
1: அப்ப நம்ம ஸ்தோத்திர பலியிடும் போது யார மகிமைப்படுத்துறோம், கர்த்தர மகிமைப்படுத்துறோம். முதல் சரீரத்தை நம்ம பரிசுத்தம் ஒப்பு கொடுக்கணும், சீ பலியை ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்ன மகிமைப்படுத்துகிறான். ஓசியன் புஸ்தகம் 14:2
2: வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள்.
3: அவரை நோக்கி தேவரீர்
2: எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளோம்.
3: அப்பொழுது
2: நாங்கள் எங்கள் உதடுகளின் காலைகளை செலுத்துவோம்.
3: உதடு காலை என்னது? அதை நம்ம உதட்டில் நம்ம ஸ்தோத்திரப்படியே செலுத்தணும். அதங்க சொல்றாரு எபிரேயர் புஸ்தகம் 13:15.
2: ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும்
3: உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை
2: அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
3: கர்த்தர் மூலமா தேவனுக்கு எப்போதும் ஸ்தோத்திர பலி செலுத்திக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு சின்ன கருத்து கூட நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டோம். அவர் சின்ன நன்மை செய்தா கூட அவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். எப்போது அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்த வேண்டும். மொத்தம் கொள்ளையினை போனால் என்ன செய்யணும்? நம்ம ஜெபம் பண்ணணும், நம்ம தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? கொள்ளை நோய் போகணும்னா நம்ம சரீரத்தை சீவ பள்ளியை ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? அவருக்கு ஸ்தோத்திர பள்ளி நம்ம செலுத்திட்டே இருக்கணும். தாபீத் அதைத்தான் செஞ்சார். அங்கே கொள்ளை நோயே நிறுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. மூன்றாவது என்ன செய்யணும் பாருங்க, எண்ணாகம் புஸ்தகம் 14:11-12.
2: கர்த்தர் மோசேயை நோக்கி
3: எதுவரைக்கும்
2: இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும்
3: எதுவரைக்கும்
2: என்னை விசுவாசியாதிருப்பார்கள், நான் அவர்களை கொள்ளை நோயினால் பாதித்து.
3: பாத்தீங்களா என்ன எதுக்காக நம்ம முதல் என்ன செய்யறோம்? நம்ம கர்த்தரை என்ன செய்யறோம்? கோபமூட்டுறோம். முதல் என்ன செய்யறோம்? கர்த்தரை கோபமூட்டுறோம். அதுக்கடுத்து என்ன செய்யறோம்? கர்த்தர் செய்த நன்மை எத்தனையோ நன்மைகளை வாழ்க்கையில செய்திருக்கிறாரு. எத்தனையோ நன்மைகள், சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு கர்த்தர் போது நமக்கு சின்ன சின்ன ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தர் நம்ம செவத்தை கேட்கலன்னா உடனே என்ன பண்ணிடுறோம்? கர்த்தரை மொறுமொறுக்க ஆரம்பிச்சிடறோம். விசுவாசம் இல்லாம போயிடுது. எத்தனையோ அற்புதங்களை சனங்களுக்கு செய்து கூட இவங்க என்ன என்ன செஞ்சாங்க? விசுவாசம் இல்லாம இருக்காங்கன்னு தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? அந்த இடத்துல கொள்ளையின வருது. அப்ப எது கர்த்தர் கோபமுற்ற காரியம் என்ன காரியம்? குலவசியம் புஸ்தகம் 3:6.
2: இவைகளின் பொருட்டு
3: கீழ்ப்படியாமையிலும்
2: கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும்.
3: யார் மேல கோபாக்கினை வரும்? கீழ்ப்படியாத பிள்ளைகளை. கர்த்தர் எத்தனையோ வசனத்தை, எவ்வளவு வசனத்தை கேட்கிறோம், எவ்வளவு காரியங்களை கேட்கிறோம், இன்னமும் நம்ம கீழ்ப்படியாம நம்மை அன்பு இல்லாம இன்னும் பரிசுத்தம் இல்லாம வாழ்வுமானால் தேவ கோபாக்கினை வரும். நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் போது கர்த்தர் கோபம் நம்மளை விட்டு நீங்கிரும். கீழ்ப்படியாம நம்ம வாழும்போது கர்த்தர் கோபாக்கி நம்ம மேல வரும். இப்ப நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே மேல கீழ்ப்படி, நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிக்கூடிய இருதயத்தை எனக்கு தாருமையா, வசனத்தை கை கொண்டு நடக்கணும் ஆண்டவரே, வசனத்தின்படி நடக்க என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கர்த்தர் ஒப்பு கொடுக்க வேண்டும். கீழ்ப்படியாம எது எதுக்கெல்லாம் போயிருக்கோமோ நம்ம உள்ள தலைசி பார்த்து கர்த்தர் நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். கீழ்ப்படியாத மக்கள் மேல என்ன செய்யுமா? கோபாக்கினை வரும். ரெண்டாவது என்ன? என்ன மக்களுக்கு என்ன இல்லை? இஸ்ரேல் மக்களுக்கு இன்னொரு வாசிப்பா, எல்லாம் தயசை பைபிள் எடுத்து நீங்க வாசிங்க, வாசாதான் உங்களுக்கு புரியும்.
2: கர்த்தர் மோசேயை நோக்கி எதுவரைக்கும்
3: இந்த ஜனங்கள்
2: எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள் தங்களுக்குள்ளே
3: நான் காட்டின சகல அடையாளங்களையும்
2: அவர்கள் கண்டும்
3: எதுவரைக்கும்
2: என்னை விசுவாசியாது இருப்பார்கள் நான் அவர்களை கொள்ளை நோயினால் பாதித்து
3: எப்ப வருது? பாத்தீங்களா எப்ப வருது? அவர் கோபமூட்டும் போது. ரெண்டாவது எப்ப வருது? அவர் இடத்துல விசுவாசம் இல்லாத போது. நம்ம செபிக்கிறோம், செபத்தை கர்த்தர் கட்டாயம் கேட்பாரு. நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும். அப்படி விசுவாசம் இருந்தா தான் நம்ம கர்த்தர் நம்ம மேல என்ன செய்வாரு? இந்த கொள்ளைன்னு வராம காப்பாற்றுவாரு. முதல் அவர் கீழ்படியாம போகும்போது நம்ம தேவனுடைய கோபாக்கி நம்ம மேல வருது. ரெண்டாவது நம்ம விசுவாசியாம போனாலும் தேவனுடைய கொள்ளைன்னு நம்ம மேல வருது. அப்ப ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே இதுவரைக்கும் நான் கீழ்படியாம வாழ்ந்தப்பா என்னை மன்னியும், நான் கீழ்படியாம வாழ்ந்த மன்னிச்சிருங்கன்னு சொல்லி கேட்கணும். அதான் எப்ரேல வாசிக்கிறோம் 11:6 வாசிங்க.
2: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம்.
3: என்ன செஞ்ச என்னதான் நம்ம செஞ்சாலும் விசுவாசம் இல்லாத தேவனுக்கு பிரியமா இருக்க நம்மளால கூடாத காரியம். எல்லாம் காணிக்கை செலுத்துறோம், எல்லாம் பண்றோம், எல்லாம் ஊழியம் செய்யறோம், எல்லாமே செய்யறோம். ஆனா நமக்குள்ள விசுவாசம் இல்லாட்ட தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தை நம்ம கேட்கணும், ஆண்டவரே என் விசுவாச தாங்கப்பா, நான் விசுவாசம் இல்லாம இருக்கிறப்பா, எனக்குள்ள இருக்க அவிசுவாசம் நீக்கிருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். விசுவாசம் வேணும் ஆண்டவர் கேட்பேன். விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியம இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே, விசுவாசத்தை தாங்க ஏசப்பா, என் விசுவாசனால என்னை நிரப்புன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. மார்க்கின் சுவிசேஷம் 5:36
2: அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி
3: பயப்படாதே,
2: விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி.
3: என்ன சொல்றாரு? விசுவாசம் உள்ளவனாய் இரு. விசுவாசம் எவ்வளவு பெரியதா இருக்கு பாத்தீங்களா? நம்ம விசுவாசம் ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரின் விசுவாசம் நீங்க தான் தரணும்ப்பா, என்ன அவிசுவாசத்தை நீக்கிப்படுங்க, விசுவாசம் தாங்கன்னு கேட்கணும். நமக்கு தேவன் கீழ்ப்படிந்து விசுவாசிக்கும் போது நமக்கு நம்ம உள்ளத்தில் பட்ட நமக்கு கொள்ளைன் வந்துச்சுன்னா கத்துறது என்ன செஞ்சிருவாரு? என்ன செய்வாரு? நீக்கி போடுவாரு. அல்லேலூயா. நம்ம கத்தர் கீழ்ப்படிந்து விசுவாசிக்கும் போது கொள்ளை நம்ம தேசத்தை விட்டு என்ன செஞ்சிருவாரு? நீக்கி போடுவார். அப்ப நம்ம கேட்கணும், ஆண்டவரே நம்மளோட வார்த்தைக்கு எது வரைக்கும் கீழ்ப்படியாம போயிட்டப்பா, விசுவாசம் இல்லாம இருந்தப்பா, என்ன மன்னிங்க, உங்களுக்கு வார்த்தை கீழ்ப்படியாம போட என் மன்னிங்கப்பா, விசுவாசங்களவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். அதனால ஆதி அப்போஸ்தலர் கேட்டாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு கேட்டாங்க. வாசிங்க லூக்கான் சுவிசேஷம் 17:5
2: அப்பொழுது அப்போஸ்தலர்
3: கர்த்தரை நோக்கி
2: எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்.
3: எங்கள் விசுவாசத்துக்கு என்ன செய்யுங்க? வர்த்திக்க பண்ணுங்கன்னு கேட்டாங்க. நம்ம ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஏன்னா கத்தடி வேதம் சொல்லு, விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆண்டவரே என் விசுவாசத்தை தாரும். நம்ம வார்த்தை கீழ்ப்படியணுமாப்பா. 66 எழுதி வச்சிருக்கீங்களப்பா, அதை வாசித்து நம்ம கீழ்படி எனக்கு உதவி செய்யுங்க. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியணும். ரெண்டாவது விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது நமக்கு என்ன செய்ய கொள்ளை நம்மால வராம தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. அவர் ஒன்னை வேட வேண்டிய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி ஒன்ன தப்பு வைப்பார். எப்போ நம்ம நினைச்சு இந்த சங்கீதத்தை சொல்லிட்டே இருந்தா மாத்திர போகுதுன்னு நினைச்சுக்கிறோம். இல்ல அருமையானவர்களே, சங்கீதத்தையும் சொல்லணும். நம்ம வாழ்க்கையில் இருந்தது போதும் என்ன செய்யணும்? செபிக்கிறவங்களா மாறணும். அல்லேலூயா. எப்படி செபிக்கணும்? எப்பொழுதுமே சோர்ந்து போகும் எப்போதும் செபிக்கணும். இவங்களுக்கெல்லாம் நீங்க தப்புணும்னா என்ன செய்யணும்? செபமண்ணி விழித்திருக்கணும். அல்லேலூயா. தாழ்மையோடு செவம், மிகுந்த மனத்தாழ்மையோடு செவம் பண்ணணும். நான் செவிச்சிட்டேன்னு சொல்லி நம்ம பெருமையா இருக்கக்கூடாது. நமக்குள்ள தாழ்மை வேணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது கொள்ளை நோய் போன என்ன செய்யணும்? நம்ம சரீரத்தை சிவப்பலிய உப்பு கொடுக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரப்பலி எப்பவும் கத்துட்டு நம்ம உள்ளத்துல ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அடஞ்சொல்ல அதுக்கு கொலாசியில சொல்றாரு, இடபடாம செவம் பண்ணுங்க, ஸ்தோத்திரத்தோட செபத்துல விழித்திருங்க. கொலாசி 4:2
2: இடைவிடாமல்
3: நம்ம எப்படி செவம் பண்ணணுமா? இடைவிடாமல் செவம் பண்ணுங்க,
2: ஸ்தோத்திரத்துடன் செபத்தில் விழித்திருங்கள்.
3: ஸ்தோத்திரத்தோட என்ன செஞ்சிடணும்? செபத்துல விழித்திருக்கணும். விழித்திருக்க தெளிந்த புத்தி, நம்ம உள்ளத்துல குழம்பிட்டு இருக்க கூடாது. குழப்பரமா நம்ம என்ன செய்யறோம்? ஏன் தெளிந்த புத்தியோட என்ன சொல்றாருன்னு சொன்னா, நம்ம குழப்பரமா நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அதான் ஸ்தோத்திரத்தோட செபத்தில் விழித்திருங்கன்னு சொல்றாரு. மூன்றாவது என்ன சொல்றாரு? தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அப்புறம் என்ன நமக்குள்ள வேணும்? விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் வேணும் அப்பா, அவன் கீழ்ப்படுத்திருக்கு கேட்கணும். கடைசியாக பிள்ளைன ஒரு முறை என்ன செய்யணும் பாருங்க. ஆமோஸ் நமக்கு வாசிக்க கேட்ட புத்தகம் 4:10
2: எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை
3: உங்களுக்குள்
2: அனுப்பினேன்
3: அதுல மூணு நாலு இடத்துல சொன்னாரு. அப்ப இத்தனை வந்து கூட இன்னும் திரும்பாமல் போனார்கள். அந்த வசனத்தை வாசிக்கும் போது கவனிச்சீங்களா என்னமோ, அது சொல்றாரு இன்னும் திரும்பாமல் போன என்ன வந்தாலுமே இன்னும் திரும்பலையே அன்று ஏக்கும் தாகம் எல்லாம் என்ன கேக்குறாரு, இன்னும் திரும்பாமல் கொள்ளை வந்தாலும் திரும்ப மாட்டேன்றாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் திரும்ப மாட்டேன். மழை ஒரு வயல மழை பெய்ய இன்னொரு வயல மழை பெய்யாது. ஒரு தண்ணி குடிக்கிறதுக்காக மூணு நாலு பட்டணம் அலைவார்கள்னு சொல்லியிருக்காரு. அப்படி கூட என்ன சொல்ற, இன்னும் திருமாமல் போனார்ல, இன்னும் திருமாமல் போனார் தான் கத்துட்டு வேதம் வேதனையோடு சொன்னாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், கொள்ளை நோய் எகித்துக்கு உண்டான ஒரு கொள்ளை நோய் உங்களுக்குள்ள அனுப்பேன்னு சொன்னாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும், கொள்ளை நோய் அனுப்பும் போது நம்ம என்ன செய்யணும், வாசிங்க எஸ்ஐக்கியல் புஸ்தகம் 18:28.
2: அவன் எச்சரிப்படைந்து
3: தான்
2: செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு
3: திரும்புகிறபடியாது எச்சரிப்பு அடைந்தபடினால எல்லா மீறுதல் விட்டு திரும்பி
2: அவன் பிழைக்கவே பிழைப்பான்.
3: அப்ப மீறுதல் நம்ம செய்யற பாவங்கள் திரும்ப திரும்ப திரும்ப அதைவே நம்ம செய்யாம நம்ம மீறுதல் விட்டு திரும்பும் போது என்ன செய்வான், நம்ம அவன் என்ன செய்வானா,
2: பிழைக்கவே பிழைப்பான்.
3: அவங்க என்ன செய்யறதில்ல, சாவறதில்ல. கொள்ளை வந்தாலும் சரி சாவறதில்ல, நம்ம மீறுதல் விட்டு திரும்பணும். கர்த்தர் பிரியமானவர்களே, கர்த்தர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம செபிக்க போறோம். எங்கள் அன்பாடியை சித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி உடுமை துதி கிருமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சம்மானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, உன்னதாவில் நிரப்புங்க, உன்னதக்கில் நிரப்புங்க, உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. அன்றவரே வேண்டிக் கொள்வதற்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிற எங்கள் பரம தகப்பனே, ஒரு வாழ்க்கையிலும் அதிசயங்களை ஆசீர்வதித்து நீர் கட்டளட முடியாது செபிக்கிறோம். ஐயாமை துதிக்கிறோம். இந்த மழையினால பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும் ஐயா. அக்கினி மலாந்து காத்துக்கொள்ளணும் ஐயா. தேவ பிரசனத்தால் மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் அப்பா. பரலோகத்தின் ராஜாவே, உமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே. எத்தனை குடும்பங்கள் அப்பா வீடு இல்லாம தவிக்கிறாங்க இசப்பா, அவங்களுக்கெல்லாம் நல்ல வீடை தந்து அவங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கத்தாவே. நீர்தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. ஒருவரையும் ஆட்டி தேற்றி ஆறுதல் படுத்துங்க. கத்தர் வீடை கட்டாவிட்டால் கற்றவங்கள் பிரயாசங்கள் விருதாயின்னு சொன்னீரே. அப்ப வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க முடியாது கெஞ்சி செபிக்கிறோம், கெஞ்சி செபிக்கிறோம் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம். அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க ஐயாமை துதிக்கிறோம். வேலையில உயிரை தாறு, வேலையில ப்ரமோஷன் கிடைக்காத மக்கள் வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும், வேலையில உயிர் இல்லாத மக்கள் வேலை உயிரை தாறு ரச்சா. நன்மையான காரியத்தை செய்ய அப்பாமை ஸ்தோத்திரம். நன்மையான இந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியின் பிதாளத்தை இறங்கி வருகிறது. மாறுதல்கள் வேற்றுமணி எந்த நிழலிலும் சொன்னீரே. அப்படியாக நீர் ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கத்துடைய கரங்களை தாங்க வேண்டும் ஐயா. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே, விடுதலை வேணும் ஆண்டவரே. அப்பா குமாரம் விடுதலையாக்கலாம், மெய்யாகவே விடலாம்னு சொன்னீரே. விடுதலை தரமே நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க, அப்போ எத்தனையோ பேர் கேட்டிருக்காங்களே சப்பா, அவங்களுக்கெல்லாம் குழந்தை கொடுங்க சப்பா, குழந்தை கொடுங்க ஆண்டவரே. ஐயா எஸ் யாசப்பா இறங்குங்க, இறங்குங்க எஸ் ஐயா இறங்குங்க ஐயா. மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்க. கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுதந்திரம் சொன்னீங்க தானேப்பா. குழந்தை இல்லாத ஒவ்வொருவருக்கும் குழந்தை பகையத்தை தாரும் அப்பா. கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுதந்திரம்னு சொல்லியிருக்கீங்க. குழந்தை பாக்கியத்தை தாங்கப்பா, குழந்தை பாய் தாங்க. கடன் அடைக்க உதவிச்சிங்க. நீயோ கடன் வாங்க அநேக சாதியில் கடன் கொடுப்பாயின்னு சொன்னீரப்பா. கடன் கொடுக்கத்தக்கதாக உதவிச்சிங்க. அவங்க கடன் கஷ்டங்கள் மாற்றுமப்பா, கண்ணீரை துடைங்கப்பா. நேசுடைய கரன் தாங்கட்டும், அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக இருந்து வழி நடத்துங்க. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா, தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பேசல இருக்க மக்களுக்கு விடுதலை தாங்கப்பா. அந்த கொரோனால சீக்கிரமாய் குணமாக்கி அன்று சீக்கிரமாய் எங்களுக்கு அப்பா நம்ம துடிக்கிறோம். சர்ச்செல்லாம் திறக்கணும் அப்பா, இறக்க செய்யுங்கப்பா. வியாபாரம் செய்யற மக்களுக்கும் வியாபாரத்தை திரும்பவும் செய்யத்தக்கதாக ஒரு வழி நல்லா உருவாக்கி தாங்கப்பா. சீக்கிரமா அந்த கொரோனா துரத்திடுங்கப்பா. கொரோனா அழிந்து போட்டு மேசப்பா. தகப்பனே இறக்க செய்யுங்க, இறக்க செய்யுங்கப்பா. கொரோனா கொள்ளையினங்க தேசத்து விட்டு அழிந்து போட்டு மையா. பெரிய காரியத்தை செய்யுங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. அந்த கொரோனா இல்லாத தேசமா நீங்க மாற்றுங்காண்டவரே, மாற்றுங்காண்டவரே, மாற்றுங்க. அவங்க நாம மாத்திரம் வங்கிப்பா கூப்பிடுட்டு எசப்பா எசப்பா எசப்பா வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பாமே நோக்கி நாங்கள் கெஞ்சுறோம், எல்லாருக்கும் சொந்த வீடு தாங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க, எல்லாரையும் இப்படி வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா, படிக்கிற பிள்ளைகளையும் ஞானத்திலையும் ஞாபகத்தை தாரு, தேவனை அண்டிக்கொள்ளக்கூடிய பெரிய பாக்கியத்தை தாங்க, எல்லா துதி கனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், எங்கள் அன்பு ரச்சர் யேசுவா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
3: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானால் வாதை உன் அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
3: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
4: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் அதை தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
0: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1-49-0100-00-00-22-22-9 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி ஏசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

இயேசுவின் நாமத்தில் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி கால சம்பவங்களை குறிக்கிறது. நம்மை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறது, நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறது, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய கிருபை செய்கிறது. நிச்சயமாகவே இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதுவரையிலும்

குறித்து நாம் தியானித்தோம். எபேசு சபையை குறித்து, அதற்கு பிறகு சிமிர்னா சபையை குறித்து, இன்றைக்கு பெர்கமோ சபையை குறித்தும் தியத்திரா சபையை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 2:12 நான் வாசிக்கிறேன். பெர்கமோ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்திலும் உண்டு. அப்படியே நிக்கலோய் மதஸ்தாருடைய போதகத்தையும் கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களை யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெருகினவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. ஆண்டவர் சபைகளோடு இடைப்படுகிறார். சபைகள் என்பது ஏதோ ஒரு காலத்திலே இருந்துவிட்ட சபைகள் என்று எண்ணிவிட முடியாது. நாமே ஆண்டவருடைய சபையாயிருக்கிறோம், நாமே ஆண்டவருடைய மனவாட்டியாயிருக்கிறோம். இந்த 7 சபைகளில் உள்ள குறைவுகள், இந்த 7 சபைகளில் உள்ள நிறைவுகள் இன்றைக்கும் நம்முடைய மத்தியிலே நமக்குள்ளே இருக்கிறது. ஆகவே இந்த சபைகளை குறித்து ஆவியானவர் சொல்லும் போது, எனக்காகவே ஆவியானவர் சொல்லுகிறார், என்னுடையவே ஆவியானவர் பேசுகிறார். காரணம், இந்த காலத்தில் மணவாட்டியை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். மணவாட்டியை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எகிப்தில் இஸ்ரவேலர் இருந்தபோது அடிமைகளாயிருந்தார். அவர்களை உருவாக்க வேண்டியதிருந்தது. பெரிய வீரர்களாய் உருவாக்க வேண்டியதிருந்தது. ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் உருவாக்க வேண்டியதிருந்தது. பாலும் தேனும் ஓடுகிற கானானை சுதந்திரிக்கிறவர்களாய் அவர்களை உருவாக்க வேண்டியதிருந்தது. ஒரு காலத்தில் நாம் பாவத்துக்கு அடிமையாயிருந்தோம். நம்மை ஆண்டவர் விடுவித்தது மட்டுமல்ல, நம்மை உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்தார். தம்முடைய இரத்தத்தை சிந்தி உருவாக்குகிறார். தன்னுடைய சரீரத்தை நமக்கு தந்து உருவாக்குகிறார். அவருடைய வார்த்தைகளை, வேத வசனத்தை போதித்து நம்மை உருவாக்குகிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நமக்குள்ளே தந்து அவருடைய மாசற்ற மணவாட்டியாக அவர் உருவாக்குகிறார். அருமையான ஐக்கியத்தை தருகிறார், வெளிப்பாடுகளை தருகிறார், விசுவாசத்தை தருகிறார், வல்லமையை தருகிறார், ஆவியின் வரங்களை கனிகளை தருகிறார். நம்மை ஒரு மணவாட்டியாக தமக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் என்று அவர் சித்தம் கொள்ளுகிறார். அதே நேரத்தில் சாத்தான் நம்மை கெடுக்கும்படியாக என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ, நாம் ஒரு மணவாட்டியாய் உருவாக முடியாதபடி உலக நேசங்களை, உலக சிநேகிதங்களை, உலக சிற்றின்பங்களை நமக்கு முன்பாக காண்பிக்கிறான். அசுத்தமான வாழ்க்கையில் உள்ள சிற்றின்பத்தை நாடும்படி செய்கிறான். ஒரு பயங்கர டக் ஆஃப் வார், ஒரு கயிறு இருள் இழுக்கிற போட்டியில் ஒரு கூட்டம் அந்த பக்கத்தில் எழுப்பார்கள், மறுபக்கம் அடுத்த பக்கத்தில் எழுப்பார்கள்.

0: கர்த்தர் தேவதூதர்கள் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லாம் பரலோகத்தை நோக்கி இழுக்கிறார்கள். சாத்தான் சினிமா நடிகைகள் நடிகைகள் விபச்சாரிகள் எல்லாம் பாதாளத்துக்கு நேராக இழுக்கிறார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நம்மை பரலோகத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிற ஒரு வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை. அதை எண்ணிக்கொண்டுதான் நாம் இந்த சபைகளை தியானிக்க வேண்டும். அப்போதான் அதனுடைய முழு பலனையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு சபைக்கும் எழுதும் போது முதலாவது ஆண்டவர் தன்னை பற்றி எழுதுகிறார். தான் எப்படிப்பட்டவர் என்பதை எழுதுகிறார். தன்னுடைய நாமத்தை அவர் எழுதுகிறார். நான் சபைக்கு என்ன செய்யக்கூடும் என்பதையும் அவர் எழுதுகிறார். ஆகவே முதலாவது இந்த சபைகளை வாசிக்கும் போது நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் அதை நாம் புரிந்து கொள்ளணும். ஏசாயா ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு போனால் அவருடைய உள்ளத்தில் பாரம் இருந்தது. உசியா ராஜா மரித்து விட்டார், இனி எந்த ராஜா எழும்ப போகிறார், எந்த ராஜாவை எழுப்ப போகிறீர், எந்த ராஜாவை எழுப்ப போகிறீர். ஆண்டவர் உலக பிராரமாய் எழுதப் போகிற ராஜாவை காண்பிக்கும் முன்பாக தன்னையே அவர் காண்பிக்க சித்தம் கொண்டார். உயரம் உன்னமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்று இருக்கிறதை முதலாவது காண்பித்தார். உலக சிங்காசனத்தை பற்றி நீ நினைக்கிறதுக்கு முன்பாக பரலோக சிங்காசனத்தை பார், என்னை நோக்கி பார், என்னை நோக்கி பார். அதைத்தான் ஆண்டவர் காண்பிக்க சித்தமானார். கிரேக்க சாஸ்திரிகள் எல்லாம் தத்துவ ஞானிகள் எல்லாம் உன்னை நீ அறிந்து கொள், நோ யுவர் செல்ஃப், உன்னிலிருந்து ஆரம்பமாகட்டும், என்ன ஆராய்ச்சி செய்தாலும் உன்னிலிருந்து ஆரம்பமாகட்டும். உனக்குள்ளே ஒரு வல்லமை கிடக்கிறது, உனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறது. விவேகானந்தர் சொன்னாரே, உனக்குள்ளே ஒரு குண்டிலியம், அது உறங்கி கிடக்கிற, அதை தட்டி எழுப்பு. ஆனால் கிறிஸ்துவ மார்க்கத்தில் அது அல்ல. கர்த்தரிலிருந்து ஆரம்பி, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அவரிலிருந்து ஆரம்பி. இந்த பெர்குமோவுக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பெர்குமோ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். அதுதான் முதல்ல தேவனை பற்றிய ஒரு வெளிப்பாடு இங்கே கொடுக்கிறது. பெர்குமோ என்ற பட்டணம் சின்ன ஆசியாவிலே ஒரு தலைநகர் பட்டணம், சரித்திரத்தில் புகழ்பெற்ற ஒரு ஒரு பட்டணமாக இருந்தது. மகா அலெக்சாண்டர் அந்த பட்டணத்தை பிடித்தார், அவருடைய ஆட்சி அங்கே இருந்தது. அந்த மகா அலெக்சாண்டருக்கு பிறகு ஒரே பட்டயங்கள், ஒரே ரத்தம் சிந்துதல், ஒரே யுத்தங்கள், ஒரே வன்முறைகள். ஆகவே பெர்குமோ என்று சொல்லும் போதே பட்டயத்தால் இரத்தம் சிந்தின ஒரு ஒரு பட்டணம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயத்தை கையில் வைத்திருக்கிறார். இது உலகத்தாருக்கு சாத்தானுக்கு ஒரு நியாய தீர்ப்பின் பட்டணை அப்பட்டணமாக இருக்கக்கூடும். ஆனால் நமக்கு அந்த பட்டயம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பட்டயம். உலகத்தாருக்கு பட்டயம் என்றாலே யுத்தம், பாடு, கஷ்டம், நோய்கள், வியாதிகள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த பட்டயம் தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது. அது வசனம் என்கிற ஆவியின் பட்டயம் என்று எபேசியர் 6:17 வாசிக்கிறோம். இந்த வேத வசனம் சாத்தானுக்கு வெட்டுகிற ஒரு பட்டயமா இருந்தாலும் நமக்கு வாக்கு தத்தங்கள் நிறைந்த ஆவிக்குரிய பட்டயமா இருக்கிறது. இன்னொரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் அக்கினி என்ற வார்த்தை உபயோகப்படுத்துகிறது. உலகத்தாருக்கு அது குடிசைகளை எரித்து சாம்பலாக்கி, பட்டு புடவைகள்னாலும் எதுனாலும் சாம்பலாக்கி போகக்கூடிய ஒரு வல்லமை. ஆனால் நமக்கு அந்த அக்கினி என்று வரும்போது அது பரிசுத்தாவின் அக்கினி, நமக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு அக்கினி. அந்த அக்கினி பரலோகத்திலிருந்து வரும்போது உலக அக்கினிகள் செயல்பட முடியாமல் போய்விடும். உலக பாடுகள் மேற்கொள்ள முடியாமல் போய்விடும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகுவை உலக பிரகாரமான அக்கினியிலே போட்டார்கள். ஆனால் பரலோக அக்கினி அங்கே இறங்கி வந்தபோது உலக அக்கினி சேதப்படுத்த முடியவில்லை. அது கட்டுகளை மாத்திரம் எரித்ததை தவிர அவருடைய வஸ்திரத்தை சேதப்படுத்த முடியலை. காரணம் அது பரலோக அக்கினி. அந்த அக்கினியிலே ஆண்டவருடைய பட்டயமும் இருக்கிறது. என்ன பட்டயம்? ஆவியின் பட்டயம். ஆவியின் பட்டயம் என்ன? வசனம் என்கிற பட்டயம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவனுடைய கட்டுகளை அறுக்கிறது, ஆனால் அவர்களை விடுதலை உள்ளவர்களாக மாற்றுகிறது. வசனம் என்ற வாக்குத்தத்த பட்டயம் என்ன செய்கிறது? நீ அக்னியில நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலையில உன் பேரில் பற்றாது. அந்த வாக்குத்தத்தம் அந்த இடத்துல நிறைவேறுகிறது. உலக அக்னியை போல அல்ல. ஆண்டவர் ஒரு முட்செடி அக்னியிலே எழுந்தருளினார். அந்த முட்செடிக்கு ஒரு தயவு. அந்த அக்னி அந்த அந்த முட்செடியை சேதப்படுத்தவில்லை. இந்த முட்செடியை எரித்து சாம்பலாக்கி விடவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் எபிரேயர் 4:12 சொல்லுகிறது, அது எண்ணங்களை நினைவுகளை ஊடுருவி அறுக்கத்தக்க ஆவியின் பட்டயம். கர்த்தருடைய வசனம் ஆவியும் ஜீவனுமான இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அதை 1 நம்ம வாசித்தோம். அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அது என்ன? அதுதான் தேவருடைய வசனம். சாத்தானை ஆண்டவர் ஏற்று நிற்கும் போது அவருடைய வாயிலிருந்து பட்டணம் புறப்பட்டது. வேத வசனங்களை அவர் மேற்கோள் காட்டி எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறது. அதை சொல்லித்தான் சாத்தானை அவர் வென்றார். அவர் சாத்தானை, சீ நாய பேய போ, அப்பாலை போ, கெட்ட வார்த்தை சொல்லி சிலர் பேயை துரத்துவாங்க. ஆண்டவர் அப்படி துரத்தில்லை. தடி எடுத்து அவன் மண்டல அடிக்கல. உலக பிரகாரமான பட்டயத்தை உருவி சருன்னு பேதுரு காதை வெட்டின மாதிரி வெட்டலை. அவர் என்ன செய்தார்? எழுதியிருக்கிறதே, அந்த ஆவியின் பட்டயம் போய் ஒரு வெட்டு. அடுத்த சொன்ன எழுதியிருக்கிறதே, மனுஷன் 54 மாத்திரமல்ல, ஒரு வெட்டு. தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், அதை எப்போதும் ஆண்டவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லுகிறார். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்றால், நீங்க மற்றவங்களுக்கு விரோதமாய் அந்த வாக்கு தத்துவத்தை உபயோகிக்கும் போது அதே வாக்கு தத்துவம் உங்களையும் தொடக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நான் மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிறேன், வேத வசனத்தை பிரசங்கிக்கிறேன், அதே வேத வசனம் என்னையும் நியாயம் தீர்க்கக்கூடியது. ஆகவே 1 9:1 எழுதுகிறார், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, ஆகாதவனாய் போய்விடாத படிக்கு. இந்த வார்த்தைகள் உங்களையும் நியாயம் தீர்க்கும், பிரசங்கம் பண்ணுகிற என்னையும் நியாயம் தீர்க்கும். ஆனால பிரசங்கம் எல்லாம் மற்றவங்களுக்கு தான், பிரசங்கியாருக்கு இல்லை என்று அர்த்தம் அல்ல. பிரசங்கியாருக்கும் அது பட்டயமாயிருக்கும். ஆகவே பெர்கமு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர். அதற்கு பின்பாக சொல்லுகிறார், உன்னை நான் அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கும் இடத்தில் நீ குடியிருக்கிறதை அறிந்திருக்கிறேன், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன், சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையான சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பின்பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததை அறிந்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம்முடைய உள்ளும் புறம்பும் அவர் அறிந்திருக்கிறார். ஒரு பார்வையில் நீங்கள் பிறந்தது முதல் இதுவரையிலும் என்னென்ன உங்களுக்கு சம்பவித்தது, எப்படி எப்படி வாழ்ந்தீர்கள், ஒரு வினாடி நேரத்தில் அறிந்து கொள்ளுகிறவர். 7 கண்களை உடையவரா, 7 ஞானத்தின் அக்கினி தீபங்களை உடையவர். நம்மை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னெல்லாம் அறிந்திருக்கிறாராம்? உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் செயல்களை அறிந்திருக்கிறேன். உன்னுடைய நாவிலே சொல் பிரபாவதற்கு முன்பே அதையெல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். உன் உட்கார்தலையும் உன் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறேன். மோசியோடு ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன். ஆளோட்டிகளின் கைகளில சிக்கி அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். கிரியைகள் மிகவும் முக்கியமானது. வெளிப்படுத்தல் 22 ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் அவனுடைய கிரியைகளின்படி நான் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது என்று வெளிப்படுத்தல் 22:12 வாசிக்கிறோம். அவன் அவனுடைய கிரியைகளின்படி. ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார். அன்பினால் ஏவப்பட்டு செய்யப்படுகிற கிரியைகளா அல்லது சுயநலமான கிரியைகளா, இயேசுவுக்காக செய்யப்படுகிற செயல்களா அல்லது வெறும் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் செய்கிற கிரியைகளா? நம்முடைய கிரியைகள் நம்முடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய கிரியைகள் நம்முடைய உள்ளத்தின் ஆழம் எதை சிந்திக்கிறது அதை வெளிப்படுத்துகிறது. எப்படி நம்முடைய நினைவுகளை நம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறதோ அதுபோல நம்முடைய நோக்கங்களை நம்முடைய செய்கைகள் வெளிப்படுத்துகின்றன. அதற்கு பின்பாக அவர் சொல்லுகிறார், உன்னுடைய கிரியைகளை அறிந்திருக்கிறேன், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறதையும். இங்கே சொல்லுகிறார், நீ எந்த இடத்துல குடியிருக்கிற தெரியுமா? நீ பெர்குமோ சபை. ஆனால் இந்த பெர்குமோவில் ஒரு பயங்கரமான கோயில், அந்த கோயில் சர்ப்பத்துக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த மலை மேலே இருக்கிறது. அங்க ஒரு விக்கிரகத்தின் ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த சியஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பாம்பை இந்த பெர்குமோ சபையார், பெர்குமோ என்ற இடத்தில் உள்ள புரஜாதி மக்கள் வணங்கி வந்தார்கள். ஆகையே அங்கு விக்கிரகங்களின் ஆவிகளின் செயல்பாடுகள் இருந்தன, பிசாசின் கிரியைகள் இருந்தன. அந்த பிசாசுகளை வைத்து குறி சொல்லுகிற ஆவிகள் நிறைய இருந்தன. அந்த பிசாசின் ஆவிகளை வைத்து சூனியங்கள் செய்வினை செய்கிற மக்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்திலே பெர்குமோ சபையும் ஸ்தாபிக்கப்பட்டு இருந்தது. இன்றைக்கும் கூட அந்த அந்த சர்ப்பத்துக்கு எதுவான பிசாசின் கிரியைகளை பார்க்கிறோம். நம்முடைய தேசத்தில் நாகராஜன் என்று சொல்வார்கள், 5 தலை நாகம் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு சிவபெருமான் சிலைக்கு பின்னாலும் தலைக்கு மேலே அந்த பாம்பு நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். விஷ்ணு அந்த பாம்பின் மேலேயே படுக்கை வைத்து கொண்டு அவர் தலைக்கு மேலே அது இருக்கும். எந்த ஒரு விக்கிரகத்தை பார்த்தாலும், புத்தருடைய சிலையை பார்த்தாலும் அவருடைய தலைக்கு மேலே அந்த பாம்பு நின்று கொண்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்முடைய தலைக்கு மேலாய் அவன் ஏறுவதை ஆண்டவர் ஒப்புக்கொள்ளுகிறதில்லை. ஆதாம் தான் விட்டு கொடுத்து சாத்தானுடைய தலைக்கு மேலே ஏறும்படி தன்னுடைய தலையை தாழ்த்தி கொடுத்து விட்டான். தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுகையும் அந்த சர்ப்பத்துக்கு விட்டு போட்டான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆதாமுக்கு தலைக்கு மேலே ஏறி இருந்த அந்த பாம்பு ஓ மேலே ஏறக்கூடாது. ஆகவே அந்த பாம்பை பிடித்தார், இழுத்தார், காலின் கீழே போட்டார், தலையை நசுக்கினார். நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த பாம்பை நசுக்குகிற அதிகாரம் உனக்கு கொடுக்கிறேன், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறேன், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுகிற அதிகாரத்தை உனக்கு தருகிறேன். ஒரு நாளும் அவன் தலைக்கு மேலே ஏற விடவே விடாது. ஆதாம் அப்படி இடம் கொடுத்து விட்டான். ஆதாம் விலக்கப்பட்ட கனியை புசித்து அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து விட்டான். ஆனால் அவனை ஒருபோது உனக்கு மேலே இருக்கிறதாக எண்ணாதே, உன் காலுக்கு கீழ் இருப்பதாக. ஏற்கனவே தலை நசுக்கப்பட்டவனாக, தோற்கடிக்கப்பட்டவனாக உன்னுடைய பாதத்தின் கீழே அவனை பார்த்துக்கொள் என்கிற. இன்னைக்கு உலகம் முழுவதிலும் நிறைய சாத்தானுடைய சபைகள் வந்துவிட்டன. சாத்தானுடைய வேதம் என்று நிறைய வந்துட்டு, வெளிநாட்டில் நிறைய கார்கள் பின்னால போனால் சாத்தானுடைய அடையாளம், தலைகளான சிலுவையுடைய அடையாளம், எப்படி சாத்தான் சபை மெம்பர்கள் என்பதை காண்பிப்பதற்கு நிறைய கார்களில் அந்த சிம்பலை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர்களெல்லாம் விச்சஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள், மந்திர கிழவிகள். சாத்தானுக்கு என்று வேதம் தயாரித்து இருக்கிறார்கள். எப்படி நாம் கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதோ அதுபோல அவர்கள் அந்த வேதத்தில் சாத்தான் எனக்கு மேய்ப்பனாயிருக்கிறான். அதுபோல அவர்கள் நிறைய சிடி பாப் மியூசிக் எல்லாம் வைக்கிறார்கள். அது பார்க்கறதுக்கு மியூசிக்காக வருகிறது, ஆனால் அதை திரும்பி ரீவைண்டு போட்டு திருப்பி பாத்தில் வைத்தா சாத்தானை புகழ் பாடி ஆண்டவரை தூஷிக்கிற சீடிகளாய் அமைந்திருக்கும். அதுபோல சாத்தானுடைய ஆலயங்கள் நிறைய பெருகிவிட்டது வெளிநாடுகளில். அவங்க எல்லாம் கருப்பு உடவிட்டு அவங்களுக்கு பிரதான ஆச்சாரியம் சின்ன குழந்தைகளை கொண்டு, நான் முதல் குழந்தை பெற்றால் நான் சாத்தானுக்கு பலி கொடுப்பேன், அந்த ஆலயங்கள் வந்து பலி செலுத்துகிறார். சாதாரண நேரங்களில் பன்றிகளை பலி செலுத்துவது உண்டு. இன்றைக்கும் அந்த ஆராதனை அமெரிக்காவின் பெரும் பகுதிகளில் நடந்து வருகிறது. இந்த பெர்க்மோ சபை அப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனை உள்ள, சாத்தானி ஆராதனை உள்ள அவனுடைய சிங்காசனம் என்று சொல்லுகிறார்கள். அவன் ஒரு காலத்தில் பரலோகத்தில் சிங்காசனம் விட்டு அமர்ந்திருந்தவன், அவன் உன்னதமான தேவனுக்கு ஒப்பாவேன் என்று சொல்லி பெருமை அடைந்ததுனால ஆண்டவர் அங்கிருந்து அவனை பந்தாடினார். அவன் மத்திய ஆகாயத்தில் விழுந்தான். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவி சேனை அங்கதான் அவனுடைய ஹெட் குவார்டர்ஸ். ஆகாயத்து அதிகார பிரபு என்று அவன் அழைக்கப்படுகிறான். இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்று அவன் அழைக்கப்படுகிறான். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லாம் பார்ப்பதற்கு கருப்பா ஒரு வவ்வால் தோற்றத்துல இந்த வான மண்டலங்களை கருப்பாக்கி கொண்டு உட்கார்ந்திருக்கிறது. மாரி செருலோ என்ற ஒரு தேவ பக்தன் இந்தியாவுக்கு முதல் முறை வந்தபோது இந்த விமானம் கீழே இறங்குகிறதை பார்த்தார். அந்த ஆகாய மண்டலம் முழுவதும் கருத்த வவ்வால் போல, ஆயிரக்கணக்கான வவ்வால்கள் அங்கே ஒன்றை ஒன்று பின்னி கொண்டு நின்று கொண்டிருக்கிறது. சாத்தான் சிங்காசனம் இட்டு அமருகிறார். அவர் ஒவ்வொரு தேவதைகளையாய் தெய்வம் என்று பேர்படுகிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் பெயரை சொல்லி கொடுக்கிறார். இந்தியாவில் உள்ள தெய்வம் பேர் அவருக்கு தெரியாது, ஆனால் ஆவியானவர் சொல்ல சொல்ல ஒவ்வொரு விக்கிரத்தையும் பேராய் அவர் சொல்லி சொல்லி கட்டிக்கொண்டே வந்தாராம். வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகள், ஆனால் மனுஷர் அதை வரவேற்கும் போது அங்கே வந்து அவன் சிங்காசனம் எடுக்கிறான். மனுஷர் அவனுக்கு ஆலயத்தை கட்டும் போது, மனுஷர் விக்கிரகாராதனை செய்யும் போது அவன் அங்கே வருகிறான், தன்னுடைய சிங்காசனத்தை வைக்கிறான். நீங்கள் கல்கத்தா போனால் போகும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு அந்தகார வல்லமை, காளி என்று சொல்லப்படுகிற ஒரு பொல்லாத ஆவி இன்றைக்கு அங்கே சிங்காசனமிட்டு அமர்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். இப்படி இந்தியாவில் பல இடங்களில் எந்தெந்த இடங்களில் விக்கிரகாராதனை நடக்கிறதோ அங்கே அவன் பலன் கொண்டு தன்னை ஆராதிக்க அவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தோடு சிங்காசனமிட்டு அவன் அமர்ந்து கொண்டே இருக்கிறான். அதை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். நீ இடத்துல, நீ இருக்கிற இடத்துல சுவிசேஷ வேலை செய்வது கடினமாயிருந்தாலும் நீ ஆண்டவருக்காக அந்த சத்துருடைய வல்லமை எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறாய். சாத்தானுடைய சிங்காசனத்துக்கு நீ எதிர்த்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறாய். ஆகவே ஆண்டவர் அதை குறித்து சொல்லுகிறார், அதை சொல்லி பாராட்டுகிறார். இந்த இடத்துல யாராலும் தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு இடத்துல கூட ஆண்டவர் ஒன்று வைத்திருக்கிறார். நீ ஜெயங்கொண்டவனாய் விளங்கும்படி பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. எவ்வளவுதான் சிங்காசனம் இட்டு அமர்ந்திருந்தாலும் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னார், பாதாள இந்த கல்லின் மேலே என்னுடைய சபையை கட்டுவேன். எவ்வளவுதான் பாதாளத்தின் வாசல்கள் இந்த சபைக்கு விரதமாய் கர்த்தருடைய மனவாட்டியாய் உருவாகிற உனக்கு விரதமாய் எழுமினாலும் ஒரு நாளும் உன்னை மேற்கொள்ளவே முடியாது. ஆண்டவருடைய வாக்கு தத்தம் அது. வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மட்டும் 22 முறை சிங்காசனம் என்கிற வார்த்தை வருகிறது. தேவனுடைய சிங்காசனத்தை வெளிப்படுத்தல் 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பரலோக சபைகளுக்கு பிறகு பரலோக சிங்காசன காட்சி தான் முதல்ல வருகிறது. ஏழு சபைகளையும் குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதிவிட்டு நான்காம் அதிகாரத்தை சொல்லும் போது, இவைகளுக்கு பின்பு வானத்தில் திறக்கப்பட்ட வாசலை கண்டேன், தேவனுடைய சிங்காசனத்தை கண்டேன், அங்கே வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லும் பதும ராகத்துக்கு ஒப்பாய் இறந்தார். இவைகளுக்கு பின்பு என்று ஆரம்பிக்கிறது. இவைகளுக்கு பின்பு, இந்த ஏழு சபையின் காலத்துக்கு பின்பு, இவைகளுக்கு பின்பு ரகசிய வருகை ஏற்பட்ட காலத்துக்கு பின்பு. அப்போதான் ஒரு சத்தம் கேட்கிறது, இங்கே ஏறிவா பரிசுத்தவான்களே, பூமியில சபையில விசுவாசிகளா இருந்தவர்களே ஏறிவா. அப்பொழுதுதான் சபை இமைப்பொழுதுல மர்வமடைந்து மகிமையின் மேல் மகிமையடைந்து கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படும். நாலாம் அதிகாரத்தில் தேவனுடைய சிங்காசனத்தை, அவருடைய ராஜ தர்பார் அறையை, அண்ட சராசரங்கரை அவர் ஆளுகிற இடத்தை நாலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். அது ராஜ தர்பார் அறை. கீழே பூமி இருக்கிறது, அதற்கு கீழே பாதாளம் இருக்கிறது, விண்வெளிகள் இருக்கிறது. அந்த சிங்காசனத்திலிருந்து தான் சகலவற்றையும் அவர் ஆளுகை செய்கிறார். அவர் ஆளுகை செய்கிறது மட்டுமல்ல, பரிசுத்தவான்களுடைய சிங்காசனங்களை பார்க்கிறோம். 24 மூப்பர்களும் அந்த சிங்காசனத்தை சூழ வீற்றிருந்தார்கள். அவருடைய சிங்காசனம் அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. குமாரனுடைய சிங்காசனத்தை பார்க்கிறோம். அவர் பிதாவினுடைய சிங்காசனத்தின் வலது பக்கத்தில் அவர் உட்கார்ந்தார். பரிசுத்தவான்களின் சிங்காசனத்தை பார்க்கிறோம். அவர்கள் இயேசுவோடு பூமி 1000 வருஷம் சிங்காசனத்தை வீற்றிருந்து அரசாட்சி செய்வார் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய சிங்காசனத்தை நோக்கி பாருங்கள். மத்தேயு 25 அதிகாரம் 31 வசனத்தில் அவர் மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருந்த போது, ரெண்டு பக்கம் வெள்ளாடுகள் செம்மாறியார்கள், பூமியில வாழ்ந்த அத்தனை பேரும் அந்த மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருந்தார்களா. அவருடைய சிங்காசனம் முழுக்க முழுக்க மகிமையாய் இருந்தது மட்டுமல்ல, அந்த சிங்காசனம் கிருபை உள்ளதாகவும் இருந்ததுனால அந்த சிங்காசனத்துக்கு இன்னொரு பெயர் கிருபாசனம் என்று எபிரேயர் 4:16 வாசிக்கிறோம். அவருடைய சிங்காசனம் வெள்ளை சிங்காசனம் என்று பார்க்கிறோம். பரிசுத்தமுள்ள சிங்காசனம், வெள்ளை சிங்காசனத்தில் வீற்றிருந்துதான் அவர் கடைசி நியாய தீர்ப்பை செய்வார் என்பதை வெளிப்படுத்தல் 20:11 வாசிக்கிறோம். அவருடைய சிங்காசனம் நியாய தீர்ப்பின் சிங்காசனம், அவருடைய சிங்காசனம் நீதியை வெளிப்படுத்துகிற சிங்காசனம் என்று சங்கீதம் 97:2-3 வாசிக்கிறோம். அதே நேரம் தானியேல் ஆண்டவருடைய சிங்காசனத்தை நோக்கி பார்த்தார். அவர் அக்கினி மயமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை அவர் கண்டார். தானியேல் 7:9-10 அந்த சிங்காசனத்தின் மத்தியிலிருந்து அக்னி மயமான நதி ஓடி வந்தது. அந்த அக்னி மயமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சிங்காசனத்தை பற்றி ஏராளமான இடங்களை வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 20:4 நாம் உட்கார போகிற சிங்காசனத்தை குறித்தும், 1000 வருஷ அரசாட்சியில் நாம் இயேசுவோடு எப்படி சிங்காசனத்தில் இருப்போம், கோடி கோடி கோடி வருஷங்கள் பிதாவுடைய அதே சிங்காசனத்தில் குமாரன் வீற்றிருக்கும் போது அவர் பக்கத்தில் நம்ம அதே சிங்காசனத்தில் வீற்றிருப்போம் என்று வெளிப்படுத்தல் 3:21 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். சிலுவையிலே நாம் ஆரம்பிக்கிறோம். சிலுவையிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறோம். சிலுவையண்டை வந்து அவருடைய ரத்தம் பா என கழுவட்ட ஆண்டவரே நம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும். சிலுவைக்கு அடுத்ததாக நம்முடைய கண்கள் சிங்காசனத்தை நோக்கி இருக்கும். சிலுவையோடு எல்லாம் முடிந்து விடுவதில்லை, ஆனால் நமக்காக செய்த மீட்பின் கிரியைகள் சிலுவையில் முடிந்து விட்டாலும் நம்முடைய நித்தியம் அந்த சிங்காசனத்தில் முடிவடையணும். ஆகவேதான் கொலோசியர் 3:1 அப்போஸ்தலன் பவுல் எழுந்தார், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளை நாடுங்க. உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது, அந்த இடத்தின் மேல உங்க கண் இருக்கட்டும். உங்களை கிறிஸ்துவுடனே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். உங்களுடைய பாதத்து கீழாக துறைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய பாதப்படிக்கு கீழாக்கி அவரோடு அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய கண்கள் அதன் மேல்தான் நோக்கமாயிருக்கணும். சரி, தொடர்ந்து வாசிக்கிறேன். உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையுள்ள சாட்சியாகிய அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும். அந்திப்பா என்ற ஒரு விசுவாசி, அவர் இந்த பெர்க்மோ சபையில இருந்தார். இந்த பெர்க்மோ சபை பாடுகளுக்குள்ளாய் போன போது சீசர் தான் தெய்வம் என்று சொல்ல மறுத்த இந்த அந்திப்பா என்ற விசுவாசி, அபிஷேகம் பெற்ற தேவன், அந்த தேவனுடைய பிள்ளைய கொல்லப்படும் போது ஒரு பயங்கரமான உபத்திரம் வந்தது. அவரை எப்படி கொண்டாங்களா, இந்த சபைக்கு முன்பாக ஒரு வெண்கலத்தில் செய்த காளை, முழுக்க முழுக்க வெண்கலம். இயேசுவை மறுதளிப்பாதையா, மாட்டேன். சீசர் தான் உண்மையான தெய்வம் சொல்லுவாயா, மாட்டேன். அவன் அப்படியே தூக்குனாங்க, கை கால கட்டினாங்க. அந்த காளை வெண்கலத்தில் செய்தது ரெண்டாக திறந்தது, அதுக்குள்ளே அவனை வைத்தார்கள். அப்படியே மூடினார்கள், அந்த லாக்கை போட்டார்கள், கீழே தீ வைத்து எரித்தார்கள். சீக்கிரமாக கொன்றக்கூடாது, மெதுவாக தீ போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த வெண்கலம் சிகப்பேறி அந்த தீ அவனை அப்படியே கொன்றது. இதனால கிறிஸ்தவர்களுக்குள்ள ஒரு பயங்கரமான உபத்திரவ காலம். சிலர் அறகுறையான விசுவாசிகள் மறுதளிக்க தங்களை ஒப்பு கொடுத்தார். ஆகவே தான் ஆண்டவர் அதை பற்றி எழுதுகிறார், எனக்கு உண்மையான சாட்சியாக இருந்தான். அவன் என்னை மறுதளிக்கவில்லை, உயிர் போகிற நேரத்திலும் எனக்கு நேராய் பரலோகத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்த அவன் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்ட அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் 100 வருவதற்கு முன்பாக பரலோகத்தில் புத்தளான ஜனங்கள் பரலோகத்தில் ஆண்டவரை ஆராதித்து துதிக்கிறதை அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டார். முதல் 100 எத்தனையோ லட்சக்கணக்கான இரத்த சாட்சிகள் வெண்ணை அங்கி தரித்து பரலோகத்தில் போயிட்டாங்க. அதுக்கு வரைக்கும் பரலோகத்துக்கு ஏறினவர் ஒருவனும் இல்லை. ஆனால் இயேசு சிலுவையின் வாசலை திறந்து வைத்து, பரலோக வாசலை திறந்து வைத்து அங்கே இடத்த ஆயத்தம் பண்ணின பிறகு ஒவ்வொரு 7 ஒவ்வொரு உண்மையான பக்தர்கள் இரத்த சாட்சியாக மறிப்பதை ஒரு பாக்கியமாக எண்ணி அவர்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போய் சேர்ந்தார். ஆகவே ஆண்டவர் அதை இந்த இடத்துல நினைவு கூறுகிறார். மாத்திரமல்ல, ஒன்றை அவர்கள் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தை பற்றும். மீண்டும் வாசிக்கிறேன், உன் கிரியைகளையும் சாத்தான் சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும் என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும். அத்தனை பாடுகள் வரும்போதும் அவர்கள் பற்றி கொண்டிருந்தது என்ன, ஆண்டவருடைய நாமம், ஆண்டவருடைய நாமம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமம் நமக்கு தர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவர் ஆண்டவர். அவருடைய நாமத்தில் முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அவரே கர்த்தர் என்று அறிக்கை பண்ணும். நீதிமொழிகளை வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சோமாயிருப்பான். யோவான் 14:14 சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு நான் செய்வேன். என் நாமத்தினாலே இதுவரை நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி. சாத்தான் தன்னுடைய நாமத்தை நம்முடைய நெற்றியிலே தரிக்க 666 என்கிற அவனுடைய நாமத்தை, அந்த மிருகத்தின் நாமத்தை தரிக்க முற்படுவான். சாத்தான் அந்த மிருகத்துக்கு வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 13:1 தூஷணமான ஒரு நாமம் அவனுடைய நெற்றியில தரித்திருந்ததா. மிருகம் என்பது அவனுடைய நாமம், அந்திகிருஷ்ணு என்பது அவனுடைய நாமம், வலு சர்ப்பம் என்பது அவனுடைய நாமம், கள்ள தீர்க்கதர்சி என்பது அவனுடைய நாமம். ஆனால் நமக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, எல்லா நாமத்தையும் மேற்கொள்ளுகிற நாம். வியாதிகளுக்கு பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம், கேன்சர், எய்ட்ஸ், ஆனால் இயேசுங்கிற நாமம் எல்லா நாமத்தையும், வியாதிகளின் நாமத்தையும் மேற்கொள்ளுகிற நாமம், சாத்தானுடைய நாமத்தையும் மேற்கொள்ளுகிற ஒரு நாமம். இயேசு என்கிற நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்குகிற நாம். என் நாமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமம். ஆகவே என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். எதை அவர்கள் மறுதலிக்கவில்லையாம், ஆண்டவர் பேரில் வைத்த விசுவாசம். விசுவாசம் என்பது ஒரு தெய்வீக வல்லமை உள்ளது. நீ விசுவாசித்தால் உனக்கு ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசத்தோட மலையை பேர்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனா அப்படியே ஆகும். காட்டத்தி மரத்தை கடல நடப்படுவாயாக, அப்படியாகும். அந்த விசுவாசத்தை மறுதலிக்காம உன்னை நீ பாதுகாத்துக்கொள். மறுதலிக்கிறது என்ற உடனே நமக்கு பேதுரு ஞாபகம் வரக்கூடும். ஆண்டவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு ஒரு சீஷன் யூதாஸ் காரியத்தை உதவி செய்தார். அவர் பிடிபட்ட போது சீஷர்கள் எல்லாரும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். பேதுரு அவரை மறுதலித்தார். ஆனால் இந்த சபையார், இந்த பெர்கமோ சபையார், ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசத்தை மறுதலிக்காமல் ஆண்டவருக்காக நின்றார். விசுவாசத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் எபிரேயர் 11:1 வீட்டுக்கு போய் வாசிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என்று அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. அங்கே ஏனக்கூடிய விசுவாசத்தை பார்க்கிறோம். ஆபேல், ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான விசுவாசங்கள். ஆபேலுடைய விசுவாசம் வேறு, ஏனக்குடைய விசுவாசம் வேறு. அதே போல நோவாவுடைய விசுவாசம் வேறு, ஆபிரகாமுடைய விசுவாசம் வேறு. ஒவ்வொருடைய விசுவாச வீரர்களும் கர்த்தரே எப்படி ஆண்டவருக்காக உறுதியாக நின்றார்கள் அதை நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. 14 விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலயாம். எண்ணாகமம் 21 அந்த பீலயாமை குறித்து வாசிக்கிறோம். இவன் ஒரு தீர்க்கதரிசி, அவன் புரஜாதியா இருந்தாலும் ஆண்டவர் அவனுக்கு ஒரு விசேஷ தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்திருந்தார். அவன் சொல்லுகிறதெல்லாம் நடக்கிறது என்று அந்த ராஜா, அந்த மோவாபிய ராஜா, அவனுடைய பேர் பாலாக், நிறைய வெகுமதி பொருட்கள்லாம் கொடுத்து இஸ்ரவேலரை சபிக்கும்படி அவனை அழைத்து கொண்டு வந்தார். இந்த பீலயாம் எவ்வளவோ சபித்து அவன் அந்த பணத்தெல்லாம் தன்னை காக்கணும்னு நினைத்தான். ஆனால் ஆண்டவரை விடலை. என் ஜனத்தை ஆசீர்வதிக்கணும், சபித்தாயானால் தொலைந்தாய். அப்படியே அவன் என்ன செய்தான், கழுதை கூட்டி கொண்டு அவன் போனான். ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு எதிர் நின்றார். அவனால் சபிக்கவே முடியல. ராஜா சொன்னான், உன்னை நான் செல்வந்தனா மாற்றணும்னு நினைச்சேன், நிறைய பொண்ணு வெள்ளி தரணும்னு நினைச்சேன், நீ இப்படி சபிக்கலையே. அவன் கடைசியில் என்ன செய்தான், சபிக்க ஆண்டவர் விடல. ஆனா இந்த ஜனங்கள் சாபத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி வேற ஒரு வழிய உனக்கு சொல்லித்தார். என்னப்பா சொல்லு, என்னால டைரக்டா அவங்களை சபிக்க முடியாது. ஆகவே நீ ஒண்ணு செய், இந்த மோவாபிய பெண்களை எல்லாம் இஸ்ரவேல் பாளையத்துக்குள்ள அனுப்பு. எல்லாம் வனாந்தரத்துல 40 காஞ்சி போய் நடந்துட்டு வராங்க. எங்க விக்கிற ஆராமைக்கு அவங்கள அழ, அந்த திருவிருந்துக்கு அழ, அங்கே உள்ள அந்த திருவிழாவுக்கு அழ, அங்கே வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களோடு வேசித்தனம் பண்ணும்படி ஜனங்களுக்கு நீ சொல்லு, அவங்க அந்த விக்கிரங்களை பணிந்து கொள்ளட்டும். ஆகவே இவன் கள்ளத்தனமா ரகசியமா இந்த ராஜாவுக்கு ஒரு போதனை கொடுத்தான். விக்கிரான போதனை, தேசித்தன போதனை. இதனால இஸ்ரவேல்ல 20,000 மேற்பட்டவர்கள் இந்த வாதையினால செத்தார்கள், வாதையினால செத்தார்கள். இதே போல கள்ளத்தனமா ஆலோசனை சொல்லுகிற சில பிள்ளையாமங்கள் இருப்பாங்க. எப்படி ஆலோசனை சொல்லுவாங்க? நீங்க போய் கேட்குறீங்க, பக்கத்து வீட்டில் எனக்கு வயிற்றுவலியா இருக்கு, வயிறு கடுக்குது. அப்படியா? ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, நீங்கள் சாப்பிட்ட உடனே கொஞ்சம் சோறு எடுத்து இந்த அடுப்பை நான் இருக்கு அப்படி கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் குழம்பு எடுத்து அந்த அடுப்பில் ஊற்றுங்க, இந்த அடுப்பு தானே உங்களுக்கு சமைச்சு தருது, ஊற்றி பாருங்க, உங்கள் 3வது நாளே வயிற்றுவலி நின்றும். எனக்கும் இப்படி தான் இருந்துச்சுங்க, நான் கொஞ்சம் அப்படி எடுத்து அடுப்பில் போட்டேன். நீங்கள் போய் கேட்பீங்க, எனக்கு கடன் பிரச்சனை நிறையா இருக்கு. அதுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, இந்த செல்வ கணபதின்னு இருக்கார், அந்த கோயிலில் போய் ஒரு நேச்சை செய்யுங்க, அதில் ஒரு சின்ன பொடிசாக ஒரு கால் சவரனில் ஒரு கோல்டு செய்து அதை கொடுத்துருங்க. இதுதான் இந்த பாலாக்கினுடைய உபதேசம். இப்படி தான் நிறைய கிறிஸ்தவ விழுந்து போகிறது. புறஜாதியார்கிட்ட போய் ஆலோசனை கேட்கறது, புறஜாதியார் சொல்கிற ஆலோசனை கேட்டு அதுபடி நடந்து பிறகு சாபத்தின் மேலே சாபம். என்னைக்கொண்டு போட்டியோ செல்வ கணபதி கூட இருக்க 1000 அசுத்த ஆவிகள் வந்து பிடிச்சிக்கிடும். நீ போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகி 10 எலும்பு உடஞ்சி ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கும்போது, ஏன் ஆண்டவர் என்ன கைவிட்டார், என் தேவனே ஏன் கைவிட்டாரா? நீ புறஜாதியிட்ட போய் ஆலோசனை கேட்டால உனக்கு இது வேணும். இன்றைக்கு அநேகம் பேர் இந்த அறியாமையினால பீலையாம ஆலோசனை சொல்றதுக்கு இருக்கிறான். அவன் சொல்ற ஆலோசனையை பாருங்க, காஞ்சி போய் வந்திருக்கான் 40 வருஷம், உனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை, நீ ஒரு டான்ஸ் பார்த்ததில்லை, கொஞ்சம் அங்கே வந்து பாரு, எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், என்ன ரெக்கா டான்ஸு, அந்த டான்ஸ் இந்த டான்ஸு. கடைசியில் பார்த்தா பயங்கரமான சாபத்துக்குள்ளாயிரு. இஸ்ரவேல் ஜனங்கள் 1000 மறிக்க வேண்டியதாயிற்று. எத்தனை ஒரு பரிதாபமான காரியம். புறஜாதியாட்ட போய் ஒரு நாள் ஆலோசனை கேட்காது. தேவனுடைய பிள்ளைகளத்தில் வாருங்க, போதட்ட வாருங்க, கத்தருடைய ஆலோசனை கேளுங்க, வேதத்தில் உள்ள ஆலோசனைபடி நடங்க, கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இது அடுத்ததாக இந்த ஆலயத்தில் என்ன ஒன்று சொல்லுகிறார், நிக்கலோய் என்ற ஒரு மதம். மீண்டும் வாசிக்கிறேன், அப்படியே 15வது வசனம், பீலையாமுடைய போதகத்தை குறித்து சொல்லிவிட்டு, அப்படியே நிக்கலோய் என்ற மதஸ்தருடைய போதகத்தையும் நீ கை கொள்ளுகிறாய், உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன், அதை நான் வெறுக்கிறேன். சில மதங்கள் பார்ப்பதற்கு வெளியே ஒன்று போல தெரியும், வெளியே ஒன்று போல தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ள தவறா நடக்கும். நிக்கலோய் என்கிற மதம் எல்லா மதத்தையும் சமரசப்படுத்துகிற ஒரு மதம். எல்லாம் ஒரே தெய்வத்துக்கிட்ட தான் போகுது, எல்லா ஆறுகளும் ஒரே கடலுக்கு தான் போகுது, நம்ம எந்த கொள்கையில் போனாலும் இறைவன் அடையலாம். நாங்கள் கிருஷ்ணான்னு சொல்கிறோம், நீங்கள் கிறிஸ்துன்னு சொல்கிறீங்க, நாங்கள் மாரியாத்தான்னு சொல்கிறோங்க, நீ மேரியம்மான்னு சொல்கிறீங்க, எல்லாம் ஒன்று தாங்க. அப்படி ஒரு கூட்டம் வரும். இந்த நிக்கலோய் மதங்கிறது சமரசமாக உலகத்தோடு ஒப்புரவாகி உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகி இப்படி இருக்கலாம் பரவாயில்ல, அப்படி இருக்கலாம், ரொம்ப ஓவராக பைபிள் பைபிள் பைபிள்னு போகக்கூடாதுங்க. உலகத்தையும் அனுபவிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கும் வந்துடணும், கொஞ்சம் தண்ணி அடித்தா பரவாயில்ல, எப்போவாது ஒரு கதை தானே ஃப்ரெண்ட்ஸோட, அதெல்லாம் தப்பு இல்லை. இந்த உலகத்தோடு இணைக்கிற ஒரு மார்க்கம் தான் நிக்கலோய் மார்க்கம். அந்த மார்க்கத்தில் அவங்க 800 ஸ்டெப்பு போயிட்டாங்களாம். ஆண்டவருடைய தொழுகை ஆராதனையில் விபச்சாரமும் ஒரு ஆராதனை தான், அதான் பயங்கரமான ஒரு அவங்களுடைய கொள்கை என்று அந்த சரித்திர ஆசிரியர்கள் எழுதுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை வெறுக்கிறேன், ஒத்துப்போகாதே. உலகத்தால் சொல்லலாம், திருவள்ளுவர் கூட எழுதலாம், உலகத்தோடு ஒட்ட ஒழுகன் பலகற்றும் கல்லாதார் அறிவில்லாதார். உலகத்தோடு எசைஞ்சு போயிருப்பா, மற்றவங்க இப்போ மற்றவங்க ஒன்று தப்பாக நினைக்கூடாது. ஆயுத பூஜை வருதா, சும்மா கொஞ்சம் பொறி வாங்கி சாப்பிட்டுக்க, பொறி வாங்கி சாப்பிடலாம் தப்பு இல்லை, அதில் ஒரு 5 ரூபா போடு அது தப்பு இல்லை, அந்த தீபத்தை கொண்டாடுவாங்க அப்படி தொட்டு கும்பிட்டுக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆஃபீஸில் பெரியவங்கெல்லாம் பார்க்குறாங்களே, அவங்க பார்க்கலாம், உனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன்லாம் தரலாம், பரலோகம் உன்னை புறக்கணிச்சு போடான்னு நரகத்தில் தள்ளும் போது அப்போதான் வேதனையாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன பெனிஃபிட்டுக்காக இந்த பரலோக மேன்மையை ஆண்டவரோடு உள்ள அன்பை, அந்த ஐக்கியத்தை நம்ம ஒருபோதும் இழந்து விடவே கூடாது. ஹாலேலூயா, ஹாலேலூயா. அவன் புரஜாதியார் மத்தியில் தான் இருக்கிறோம். நானும் கவர்மெண்ட்டில் 16 வருஷம் வேலை செய்தேன். ஆயுத பூஜை வந்தால் ஏன் அவனுடைய பீரோவிலையும் கொண்டு போய் அங்கே சந்தனம் தெளித்து திருநீர் போட வருவாங்க. நான் சொல்லிடுறது, பீரவை தொட்டா பேதி ஆகி சாவா. எல்லாம் பீரோ காடி, ஏன் பீரோ? இதில் இயேசுடைய ரத்தம் தெளிச்சிருக்கு, வேற ஒன்றும் அங்கே கிட்ட வரக்கூடாது. நம்ம கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்றா ஆண்டவர் நம்ம விட அதிக வைராக்கியமாக நமக்காக நிற்பார். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நிக்கோலஸ் மதத்தினர் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் காம்ப்ரமைஸ் பண்ணி உலகத்தோடு சேர்ந்து வாழ், இதெல்லாம் ஒரு நாளும் அதுக்கு ஒத்துப்போகக்கூடாது. ஆமே, ஹல்லேலூயா. கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன், நீ மனம் திரும்பி இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தினால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஆரம்பத்திலே ஆண்டவர் சொன்னார், ஆரம்பத்திலே பர்க்குமோ சபைக்கு எழுதும்போது சொன்னார், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. இங்கு கடைசியாக சொல்லுகிறார், நீ மனம் திரும்பு. ஆண்டவருடைய போதனை ஆரம்பத்திலிருந்து யோவான் ஸ்நானத்தில் இருந்து மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாயிற்று. இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாயிற்று. அங்கே எருசலேம் தொடங்கி கல்ல எல்லா இடங்களிலும் மனம் திரும்புதலை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். 7 சபைகளுக்கும் ஆண்டவர் மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, அதைத்தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கிறார். இதில் நீங்கள் ஊமையிலும் பார்க்கலாம், ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லிட்டு காது உள்ளவன் கேட்க கடவர். ஒவ்வொரு ஓமையை சொல்லுவார், காது உள்ளவன் கேட்க கடவர். ஏனென்றால் மத்தேயு 13:16 அவர் கண்கள் இருந்தும் காணாதவர்களா இருந்தோம், செவிகள் இருந்தும் கேட்க முடியாதவர்களா, செவிட்டு விரியன்களை போல இருந்தார்கள். ஓமையில சொல்லும்போது வெறும் காது உள்ளவன் கேட்க கடவன் என்பதை மட்டும் ஆண்டவர் சொல்லுவார், ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லும்போது ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், சுவிசேஷங்களை கிறிஸ்து சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஆனால் இந்த நிருபத்தில் ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். இன்னொன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன், 17 அதோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டும் பட்டதும் அதை பெறுகிறவனுமாகிய ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. ஆண்டவர் ஒரு வெகுமதியை நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஒவ்வொரு சபைகளிலும் முதல் ஆண்டவர் யார், ரெண்டாவது உன்னுடைய கிரியை அறிந்திருக்கிறேன், பாராட்டுகள், அதற்கு பிறகு குறைபாடுகள், அந்த குறைபாடுகளை நீக்காவிட்டால் வருகிற தண்டனைகள், நீ ஜெயங்கொண்டவனாய் விளங்கும் போது என்னென்ன ஆசீர்வாதம். இதில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். மன்னா எல்லாருக்கும் தெரியும், ஆனால் மறைவான மன்னா யாருக்கும் தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொத்தமல்லி போல ஒரு ஒரு வெண்மையான பொருள் வானத்திலிருந்து விழுந்தது, அது தேனிட்ட பலாரம் போல இருந்தது. சிவந்த சமுத்திரத்தை கடந்த நாளிலிருந்து 40 வருஷம் அவர்களுக்கு அந்த மன்னா பொழிந்தது. இது இஸ்ரவேலர் அதை சாப்பிட்டார்கள். சங்கீதக்காரன் அதற்கு ஒரு விளக்கத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொடுத்தார். 78:24-25 அது வானத்தின் தானியம், அது தேவ தூதர்களுடைய ஆகாரம் உணர்வு. அந்த வானத்தின் தானியம், பூமியில் நெல் கோதுமை பார்லி கம்பு கேழ்வரகு, ஆனால் பரலோக தானியம் அது மன்னாவை பொழிவிக்கிறது. தேவ தூதர்கள் அதை உண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. பசிக்காக உண்கிறது இல்லை, சந்தோஷத்துக்காக உண்கிறார்கள். அதை தான் ஆண்டவர் பொருளின் அருளினார். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது மறைவான மன்னா, அது என்ன? அதுதான் இயேசுனுடைய சரீரம். நமக்கு தருகிற பானம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்து ஜீவ தண்ணீரை கண்மலையிலிருந்து பிளக்கப்பட்ட ஞான பானத்தை கொடுத்தார். ஆனால் நமக்கு தம்முடைய சரீரத்தையே கொடுக்கிறார், தம்முடைய இரத்தத்தையே பானம் பண்ணுகிறார். இந்த மன்னாவுக்கு ஆண்டவர் ஒரு பெயரை சொன்னார், இந்த ஜீவ அப்பம் நானே. இந்த மறைவான மன்னா என்றால் ஜீவ அப்பம். இந்த மறைவான மன்னா என்றால் நமக்காக பிற்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம். வெண்மையான குறிக்கல் உனக்கு நான் தருவேன். வெண்மை என்பது பரிசுத்தம். பழைய காலத்தில் உள்ள யூத ரபிகள் மன்னாவோடு சேர்ந்து பரலோகத்திலிருந்து வெண்மையான கற்களும் விழுந்தன. அது பரலோகத்தில் இந்த மன்னா என்பதற்கு ஒரு அடையாளமாக இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேவனுடைய சரீரமாகிய அப்பாவை அப்பத்தை நீ புசிக்கும் போது உன்னுடைய உள்ளான மனிதன் வெண்மையாய் மாறுவான், வெண்மையான குறிக்கல்லாய் மாறுவான். அவனுக்கு நான் ஒரு புதிய நாமத்தை கொடுப்பேன், புதிய எருசலேம் நாமத்தை அவனுக்கு தரிப்பிப்பேன். அந்த நாமம் யாருக்கும் அறியாத பரலோகத்து போகும்போது உங்களுக்கென்று வைத்திருக்கிற நாமத்தை ஆண்டவர் தரிப்பார். நேரம் முடிந்தது, இதோடு நான் முடித்து கொள்ளுகிறேன். எப்படியாவது ரெண்டு சபைகள் எடுக்கணும்னு நினைத்தேன், என்னால் முடியலை. இதுக்கு இதோட சுருக்கமாக சொல்லவும் எனக்கு மனம் இல்லை. ஆகவே நான் கொஞ்சம் மெதுவாக போனாலும் ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ளுகிற விதத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம
1: எல்லாமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சோதனையா, தோல்வியா, வியாதியா, மனபாரமா, எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். உங்கள் பிரச்சனைகளுக்காக சகோதரர் சாம் ஜபதுரை அவர்கள் ஊக்கமாக ஜெபித்து ஆலோசனை வழங்குவார்கள். எங்கள் அலுவலக ஊழியர்கள் தொடர் சங்கிலி ஜபம் மூலம் உங்கள் தேவைகளுக்காக கர்த்தரின் பாதத்தில் கண்ணீருடன் ஜெபிப்பார்கள்.
2: மட்டுமல்ல, உங்கள் அவசர ஜெப தேவைகளுக்கு ஜெபித்து மன்றாட எங்கள் ஜெப வீரர்கள் காத்து கொண்டு இருக்கின்றனர்.
1: இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, 16 ஆண்டுகளாய் வருமான வரி இலாக்காவில் பணியாற்றிக் கொண்டிருந்த சகோதரர் சாம் ஜபதுரை அவர்கள் தேவனுடைய உன்னதமான அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து தனது வேலையை ராஜினாமா செய்து கர்த்தருடைய முழுநேர ஊழியத்திற்காக 1985 ஆண்டு தன்னை ஒப்புக் கொடுத்தார்.
2: கர்த்தரின் விசேஷித்த கிருபையால் வல்லமையான எழுத்துக்களின் மூலம் 700 மேற்பட்ட புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார்கள். கர்த்தர் தந்த பாரத்தின் வெளிப்பாடான அன்றொன்றுள்ள அப்பம் என்ற தின தியான நூல் இன்று இந்தியாவில் மட்டுமின்றி உலகமெங்கும் பல்லாயிரக்கணக்கான குடும்ப ஜபங்களில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது.
1: சகோதரர் சாம் ஜபதுரை அவர்கள் எழுதிய நூல்கள், செய்தி ஒலி மற்றும் ஒளி நாடாக்கள் அடங்கிய அட்டவணையை இலவசமாக பெற்றுக்கொள்ள இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். உங்கள் வாழ்வில் மேலும் மாறுதல்கள் ஏற்பட, இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் எங்கள் அலுவலகத்தில் மாலை 6 நடைபெறும் கூட்டங்களில் பங்கு பெறுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை அழைக்கிறோம்.

0: கர்த்தருக்கு தந்த வசனம் ஏசாயின் புத்தகம் 60:1-2.
1: எழும்பி பிரகாசி,
0: எழும்பி பிரகாசி,
1: உன் ஒளி வந்தது,
0: உன் ஒளி வந்தது,
1: கர்த்தருடைய மகிமை,
0: கர்த்தருடைய மகிமை
1: உன் மேல் உதித்தது,
0: உன் மேல் உதித்தது.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இதோ இருள் பூமியையும்,
1: காரிருள் ஜனங்களையும் மூடும்,
0: காரிருள் ஜனங்களையும் மூடும்.
1: ஆனாலும்,
0: ஆனாலும்
1: உன்மேல் கர்த்தர் உதிப்பார்,
0: ஆனால் கர்த்தர் உன்மேல் உதிப்பார்,
1: அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்,
0: கர்த்தருடைய மகிமை உன்மேல காணப்படும். பாத்தீங்களா, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தருக்காய் என்ன செடி மேலே எழும்பக்கூடிய நாட்கள் வந்துருச்சு. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லி, எழும்பி பிரகாசின் ஒளி வந்தது. கர்த்தருக்காக நம்ம எழும்ப வேண்டும். நம்ம எப்படி எப்படியா வாழ்ந்தோம் இதுவரைக்கும், நம்ம என்னவெல்லாம் வாழ்ந்தோம் இல்லாருமையானவர்களே, கர்த்தர் வருக சமயமாயிருச்சு. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டு வருகிறது. இப்ப அதான் கர்த்தர் சொல்ற எழும்பி பிரகாசின் ஒளி வந்தது. சனங்களை என்ன செய்யுமா, சனங்களை காரியில் மூடும்.
1: இதோ இருள் பூமியையும்,
0: இருள் பூமி மூடும், காரியில் சனங்களை மூடும்.
1: ஆனால்
0: உண்மையில கர்த்தர் உதிப்பார், மகிமன் மேல காணப்படும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும். கர்த்தருக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி உள்ளத்துல ஒரு தீர்மானம் இருக்கிற மக்கள் மத்தியில தேவனாய் கர்த்தர் என்ன, அவர் மகிமை உங்களுக்கு, அவர் ஒளி உங்க மேல வரும். நான் கர்த்தருக்காக தான் வாழப்போற, முற்றிலுமா ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி யாரால நினைக்கிறோமோ அதை எழும்பி பிரகாசி எழும்பா. இதுவரைக்கும் நினைச்சிட்டோம், ஒரு வேலைக்கு உட்கார்ந்து இருந்திருப்போம், கர்த்தருக்காக நான் எழும்பாம இருந்திருப்போம், கர்த்தருக்காக கர்த்தரை விட்டு நம்ம தூரம் வந்திருப்போம். அதான் எழும்பு, கர்த்தருக்காக எழும்பி பிரகாசம் ஒளி வந்தது. யாரால எழும்பாம இருக்கும், நமக்கு தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். இப்ப நம்ம ஆண்டு ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரே

0: இதுவரைக்கும் எப்படியோ உட்கார்ந்துருந்துட்டேன், எப்படியோ தூங்கிட்டேன், ஆவிக்குரிய காரியத்தை தூக்கமா இருந்துச்சு, எப்படியோ இருந்துட்டேன், இன்னைக்கு நீ எழும்ப ஒப்பு கொடுக்குறான் சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் சரி, எழும்பி பிரகாசம் உண்மையில என்ன வந்துச்சு, கத்திரிட ஒளி வந்தது. யாரெல்லாம் கத்திருக்காக எழும்போன்னு சொல்லி உள்ளத்துல ஒரு தீர்மானம் எடுக்கிறோமோ அவங்க மேல கத்திரடைய ஒளி நம்மள வரும். இருள் பூமியை மூடப்போது, காரியில் சனங்களை மூடப்போகுது, ஆனாலும் உண்மையில என்ன செய்வது, கத்த உதிப்பார், மகிமன் மேல காணப்படும், கத்தோடைய மகிமை மேல காணப்படுமா, கத்திர உங்களை உதிக்கணுமா. நம்ம உரிய நிச்சயம் எழும்பணும். நம்ம எழும்பணும், எதை விட்டு எழும்பணும், என்னென்ன எந்தெந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், கத்திரி பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள என்ன இருக்குது, பாத்திரம் என்னச்சு அதுலேருந்து எழும்பணும், கத்திரி சோர்விலிருந்து எழும்பணும், குழப்பத்திலிருந்து எழும்பணும். நமக்குள்ள என்னென்னமோ கலப்பங்கள் இருக்கும், சோர்வு இருக்கும், இதெல்லாம் விட்டு என்ன செஞ்சிடணும், எழும்பணும். வழிக்கு நமக்குள்ள நம்ம என்ன இவ்வளவு செபிச்சு என்ன இருக்குது, நம்ம உழித்துக்கெல்லாம் போய் என்ன இருக்குது, நம்ம கஷ்டப்பட்டு என்ன இருக்குது, இப்படித்தானே கஷ்டப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லாருமையான கத்திர உங்களை நிச்சயமா உங்க வாழ்க்கையில என்ன செய்வாரு, ஒளி கத்திர ஒளி உங்க மேல வரும், கத்தடி மகிமங்க மேல எழும்பும், கத்தடி மகிமங்களை உதிக்கும். தவளைப்படாதீங்க, கத்திரக்காக எழும்பேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுங்க. நீங்க ஒரு வேலைக்கு நினைக்கலாம், கத்திர வருகிறா வருகிறான்னு சொல்றாரு, எங்க வாரான்னு நினைக்கலாம். கத்திர சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறிக்கிட்டு, ரெண்டு தீமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்னாவசனத்திலிருந்து அஞ்சாவது வசனம் வரைக்கும் வீட்டில் வாசித்து பாருங்க. அது மாத்திர மத்தியலு சுவிசேஷம் 24 வாசித்து பாருங்க, 24 ஃபுல்லாவே வாசித்து பாருங்க. லூக்காலு சுவிசேஷம் 17 வாசித்து பாருங்க, 21 வாசித்து பாருங்க, மார்க்கு 13 வாசித்து பாருங்க. நமக்கு நிறைய பேர் தெரியறது இல்லை, அந்த கத்திர சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. ஹலேலூயா. கத்திற்காக நம்ம என்ன செய்யணும், எழும்பணும், எழுமி பிரகாசி உன் ஒளி வந்துடும். எழும்புற போது அவர் நம்மளை பிரகாசிப்பிப்பார், அவர் ஒளி நம்ம மேல வரும். ஹலேலூயா. நம்ம குழம்பு வேண்டாம், கவலையெல்லாம் சோர்ந்து சோர்வெல்லாம் எடுத்து கத்திரிக்காரத்துல ஒப்படைச்சிட்டு அதான் சொல்றோம், பாரத்தை கத்திர மேல வச்சிரு. நம்ம பாரத்தை தூக்கிட்டு எழும்ப முடியாது, எல்லா கவலைகள் சோர்வுகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு நம்ம செபிச்சு ஆண்டோட ஒப்பு கொடுத்துட்டு நம்ம கத்திற்காக எழும்பி நல்லா துதிக்கணும், அன்னி பாசல இறஞ்சி ஆண்டரோடு இருக்கணும். அப்பதான் கத்திர ஒளி நம்ம மேல வரும், அவர் நம்மள நம்ம அவர் மகிமை நம்மள காணப்படும். ஹலேலூயா. நமது உலகத்துல பாருங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்காங்கன்னு சொன்னா பாருங்க, இவங்க என் கூட தாங்க இருப்பாங்க எப்போதும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு மேன்மை பாராட்டுறாங்க. ஆண்டவரை ஏசுகிறது சொல்றாரு, அவன் உன்னிட்டு விலகுவதும் இல்ல, ஒன்ன கைவிடுவதும் இல்ல. அப்ப கத்தராகிய தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு மகிமை உங்க மேல காணப்படும் போது, அவர் ஒளி உங்க மேல காணப்படுவது, நீங்க எத்தனை பாக்கியம் பெற்றவங்க. ஏன்னா இந்த உலகத்துல வாழ்ந்த 70 இல்லாட்டா 80 வருஷம் அதுக்கு தான் ஜனங்களை ஓடி ஓடி ஓடி ஓடி எங்கேயோ ஓடிட்டு இருக்கிறாங்க. நம்ம கத்தராக ஏசுகிறதுக்காக எழும்புமானா, யூக யுகமா ஆண்டவரோடு இருக்க போறோம். ஹல்லேலூயா. அதற்காக தான் நம்ம பாடுபட வேண்டும். யோவான் சுவிசேஷம் 1:4-5
1: அவருக்குள் ஜீவன் இருந்தது,
0: அவருக்குள் ஜீவன் இருந்தது,
1: அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது,
0: கத்தருடைய ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது,
1: அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது,
0: அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது,
1: இருளானது அதை பற்றிக் கொள்வதில்லை,
0: இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. பாத்தீங்களா அருமையானவர்களே, கத்தர் ஒளி நமக்குள்ள இருந்துச்சுன்னா இருள் என்னது நம்மள பற்ற முடியாது. பாமன் இருளா இருந்தாலும் சரி, இல்ல பிசாசின் இருளா இருந்தாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, பற்றி கொள்ளவே முடியாது. எந்த மந்திரம் செய்யட்டுமே, உலகம் முழுவதுமே நம்ம மந்திரம் செய்தால் நம்மளால என்ன செய்யுது, பற்றவே முடியாது. ஆண்டவரை இயேசுக்கு வந்துட்டார், இருள் என்ன செஞ்சிடும், நம்மளை விட்டு ஓடி போயிரு. எந்த மந்திரமா இருந்தாலும் நம்மளை தொட முடியாது, எந்த செய்வனையும் நம்மளை தொட முடியாது, எந்த பிசாசை நம்மள தொடவே முடியாது. நம்ம நினைக்கலாம் என்ன பிரகாசிப்பிப்பாரா அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தர் வேதம் சொல்லி எந்த மனிதரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 1:9
1: உலகத்திலே வந்து
0: எந்த மனுஷனையும்
1: பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி,
0: அவர்தான் மெய்யான ஒளி. எந்த மனுஷரையும் யாரா இருந்தாலும் சரி ஆண்டவர் பிரகாசிப்பிக்க முடியும். ஒரு வேளைக்கு நினைக்கலாம், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி நினைக்கலாம். கர்த்தருடைய வேதம் சொல்லி எந்த மனுஷரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் நம்ம என்ன செய்வார், பிரகாசிப்பிப்பார். நம்ம ஒண்ணும் கலங்கவே வேண்டாம். என்னவே ஆண்டவர் பிரகாசிக்க வச்சு அவர் ஊழியத்தை செய்ய வச்சிருக்காரு, அவங்களை விட்டுருவாரா? நிச்சயம் விடவே மாட்டார். நமக்குள்ள அந்த விசுவாசம், ஆண்டவர் என்னையும் பிரகாசிப்பிப்பார், என்னைக்குள்ள எந்த இருள் வர முடியாதுன்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். கர்த்தர் வேதம் சொல்லி சங்கீத புஸ்தகம் 91:5
1: இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும்,
0: இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும்,
1: பகலில் பறக்கும் அம்புக்கும்,
0: பகலில் பறக்கும் அம்புக்கும்,
1: இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும்,
0: இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும்,
1: மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும்

0: பாலாக்கும் சங்கரத்துக்கும்
1: பயப்படாத இருப்பான்.
0: பயப்படாத பாத்தீங்களா, கர்த்தர் நமக்குள்ள இருந்தா இறுதி நடமாடு கொள்ளை நோய் மத்தியிருந்து பாலாக்கு சங்காரம் எந்த இதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம், என்ன செய்ய வேண்டாம், பயப்படவே வேண்டாம். காரணம் நமக்குள்ள இன்னும் இருக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து நமக்குள்ள ஒளியா இருக்கிறார். நம்மள என்ன செய்ய இருள் என்ன செய்ய முடியாது, பற்ற முடியாது. அல்லேலூயா. இரவில் உண்டாம் பயங்கத்திற்கும் பகல்ல பிறகு அம்புக்கும் இல்லை நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நம்ம என்ன செய்ய, எந்த கொள்ளை நோய் நம்மள தொட முடியாது. இல்லை நடமாடு கொள்ளை நோய்க்கு மத்தியானத்துல பாலாக்கும் சங்காரத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அதான் சொல்றாரு, அவர் ஒளியா இருக்கிறாரு. இருள் ஒளி வந்து இருளை பற்றி இருள் என்ன செய்யுது, ஒளி வரும்போது ஓடி போயிரும். அல்லேலூயா. எந்த வியாதி வராது, கொள்ளை நோய் வராது. கொள்ளை நோய் இப்ப நம்ம அது நினைக்கிற வியாதி வருது அப்படின்னு சொல்லி வியாதி வந்தாலும் நம்ம கத்தர் இழைச்சிவாரு. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தாங்குவார், கரை நீட்டி நம்ம தாங்குவார். எத்தனை பலவீனம் வந்தாலும் நம்ம இந்த பலவீனத்துல அவர் பலன் பூர்ணமா வழங்கி நமக்கு விடுதலை தருவார். அல்லேலூயா. கத்த நமக்குள்ள இருந்தானே எதுவுமே நம்மளை வியாதி மேற்கொள்ளவே முடியாது. எத்தனை வியாதி வந்தாலும் அது நம்மளுக்கு நமக்கு சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. கைப்படையே பயப்படாதீங்க. ஆனா கத்திற்காக எழும்புவேன்னு சொல்லி ஒரு உள்ளத்துல ஒரு தீர்மானம் நமக்கு வரணும். யோவான் சுவிசேஷம் 1:5 ஒரு தேர்வாசி மஞ்சி
1: அவருக்குள் ஜீவன் இருந்தது.
0: கர்த்தருக்குள்ள என்ன இருக்குது, ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் நமக்குள்ள வந்துருது. அது கர்த்தருக்குள்ள ஜீவன் நமக்குள்ள வந்துருது. கர்த்தருடைய ஜீவன் நமக்குள்ள வந்துருது. அதுக்குள்ள ஜீவன் இருந்தது.
1: அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது.
0: அந்த ஜீவன் தான் மனிதருக்கு எப்படியா இருக்குது, ஒளியாய் இருந்தது.
1: அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது.
0: அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது.
1: இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை.
0: அந்த இருளாத என்ன செய்யாது, நம்மள பற்ற ஒரு காலம் முடியவே முடியாது. அல்லேலூயா. பெரிய காரியத்தை தேவன் செய்வார். நமக்குள்ள கத்தர் இருந்தனால பெரிய காரியத்தை செய்ய வாழ்க்கையில் அவ்வளவு நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் தேவன் பெரிய காரியத்தை செய்தார். அங்க அநேக மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அந்த பெரிய டாக்டரே சொன்னாங்க, உதவி செய்ய பாக்கியத்தை எனக்கு கடவுள் கொடுத்திருக்காரு அப்படி அந்த மாதிரி சொன்னாங்க. அதனால நமக்கு என்ன, நமக்கு எதை செய்தாலும் கத்தர் என்ன செய்வார், நன்மைக்கு தான். பிசாசு தீமையா கொண்டு கத்தர் என்ன செய்வார், நமக்கு நன்மையா மாறப்படும். பிசாசு நம்ம ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. எப்ப முடியாது, ஆண்டவர் நம்மள அதை எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்து எழும்பணும். கத்திற்காக நம்ம எழும்பணும். எல்லா கருத்திலையும் கத்திற்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவருக்காக எழும்ப வேண்டும். ஏசர் போதுன்னு சொல்லி எழும்புனீங்கன்னா கத்திரவங்க நிச்சயமா அவர் ஒளி நம்ம மேல வருவார். ஹலேலூயா. உலகத்துல எவ்வளவு நாள் வாழ போறோம், 70 இல்லாட்டி 80 இந்த உலகத்துக்காக வாழ்வோமானால் ஒரு நாள் ஆண்டவர் வரும்போது என்ன செய்யும் யோசித்து பாருங்க. அவரோட தான் என்ன எவ்வளவு கால் எவ்வளவு நாள் வாழ போறோம், யுக யுகமா அவரோட தான் வாழ போறோம். நம்ம நோக்கமெல்லாம் இயேசுதான் நம்ம நோக்கமா இருக்க வேண்டும். சரி, ஆண்டவர் யாரெல்லாம் பிரகாசிப்பார், எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதலாவது பார்க்கிறோம் யோவான் சுவிசேஷம் 8:12.
1: மறுபடியும் இயேசு
0: ஜனங்களை
1: நோக்கி
0: நான்
1: உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன்,
0: என்னை
1: பின்பற்றுகிறவன்
0: இருளிலே நடவாமல்
1: ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்.
0: ஜீவ ஒளி அடைந்திருப்பான். கர்த்தர் என்ன செய்ய ஒவ்வொரு நாளும் பின்பற்றி போக வேண்டும். கர்த்தர் என்ன பாதையில சென்றாரோ அந்த பாதையில நமக்கு செல்ல வேண்டும். கத்திர சென்ற பாதையில நம்ம செல்லமானா நினைச்சு ஜீவ ஒளியாக இயேசு கிறிஸ்த அடைந்து கொள்ள முடியும். அதான் சொல்றது, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்க என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாம ஜீவொளி அடைந்திருப்பான். ஜீவொளி நீங்கள் தானே அடைந்து கொள்ள வேண்டுமா, கத்திர சென்ற பாதையில தான் போகணும். அவர் எதெல்லாம் செஞ்சாரோ அதை போய் நம்ம செஞ்சோம்னா தான் அவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். அவரை நம்ம ஒவ்வொரு நாளும் பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு நாள் நம்ம பின்பற்றி நடக்க வேண்டும். அவர் எதெல்லாம் செஞ்சார், நம்ம அதே போல அவர் அன்பா இருந்தாரு, அவர் பரிசுத்தமா இருந்தாரு, அவர் வந்து என்ன செஞ்சார், மன உருக்கமா இருந்தாரு, மற்றவங்களை பார்த்து மனது உருகினார். மற்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், நமக்காகவே வாழக்கூடாது, இயேசு கிறிஸ்துக்காக நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. அவர் தனக்காக வாழ யாருக்க வாழ்ந்தாரு, நம்ம ஒவ்வொருவருக்காக தான் அவர் வாழ்ந்தாரு. அதே போலதான் நம்ம வாழ வேண்டும். அதான் சொல்றாரு, என்னை பின்பற்றுகிற இருளில் அடவாம ஜீவொளிய அடைந்திருப்பார். நம்ம அவரை போல வாழ வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 16:24.
1: அப்பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி
0: ஒருவன்
1: என்னை பின்பற்றி வர விரும்பினான் அவன் தன்னைத்தான் வெறுத்து
0: தன் சிலுவை எடுத்துக்கொண்டு
1: என்னை பின்பற்ற கடவன்.
0: பாத்தீங்களா, நம்ம சிலுவை எடுத்து ஆண்டு பின்பற்ற சிலுவை கஷ்டங்கள் பாடு சிலுவைங்க எது சிலுவை எதை குறிக்குது, கொஞ்சம் கஷ்டங்கள் பாடுகள் எல்லாருக்கும். ஆனா கஷ்டத்திலேயே விட்டுற மாட்டாரு. கஷ்டங்கள் பாடுகள் இருக்காத ஒருவன் பின்பற்றி வர விரும்பினா என்ன செய்யணும், தன் சிலுவை எடுத்து என்ன பின்பற்ற கடவுன்னு சொல்லிட்டு. அப்ப பாடுகள் சிலுவையிலேயே விட்டுற மாட்டாரு, வெயில் வருது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன வந்துச்சு, மழை வந்துச்சு, அப்புறம் வெயில் வருது, அப்புறம் அப்புறம் என்ன ஒரு மழை வருது, குளிர் வருது, அதே போல கொஞ்சம் பாடுகள் வரும். வந்தாலும் ஆண்டவரை இயேசுக்கு கரை நம்ம மேல இருக்கும், நமக்கு அதெல்லாம் என்ன செய்யும், நன்மையா மாத்திடுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கூட இப்ப சிக்கா இருக்கப்ப நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, கட்டாயம் இனிமேல் அவங்க எந்திரிக்க மாட்டாங்க, இனிமே அவ்வளவுதான் நினைச்சாங்க. ஆனா ஆண்டோடைய என்ன செய்யல, விடவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்ய மாட்டேன், கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவரை பின்பற்றி போகும்போது நிச்சயமா நம்ம ஆசீர்வதிக்க ஒரு வல்லவராக இருக்கார். ஒரு குறைவான வாழ்க்கையில வராது. பாருங்க, உலக பிரகாரமான அரசாங்கத்திலேயே வேலை செய்யறவங்களுக்கு என்ன குறை வச்சிருக்காங்களா, யோசிச்சு பாருங்க. உலக பிரகாரமான அரசாங்க வேலை செய்யறவங்களுக்கு அரசாங்கத்திலிருந்து என்ன செய்யறாங்க, சம்பளம் கரெக்டான கொடுக்கறாங்க. அப்ப நம்ம நம்ம அரசாங்கம் எந்த அரசாங்கம், எந்த அரசாங்கம், பரலோக அரசாங்கம். அப்ப நம்ம விட்டுருவாரா, விடுவாரா, விடவே மாட்டாரு. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு வானத்தை படைச்சவர், பூமியை படைச்சவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர், செடி கொடி நீர் ஊற்று சகலத்தை உருவாக்கி நம்மளை கைவிட்டுருவாரா, அந்த விசுவாசம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வர வேண்டும். ஹலேலூயா. அது சொல்லி என்னை பின்பற்றுகிறேன், இல்லை நடவாம சீபொழிய அடைந்திருப்பாங்க. தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவை எடுத்து என்ன செய்ய, என்ன பின்பற்றிவாங்கன்னு சொன்னார். நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பின்பற்றி போக வேண்டும். நம்ம உலக நம்ம மனம் போல நம்ம வாழ முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்குன்னு நினைச்சா நம்ம எப்படியும் கர்த்தரை பின்பற்றி கர்த்தருக்காக தான் நம்ம வாழ முடியும். அதான் சொல்றாரு, என் ராஜ்ய வேறு, கர்த்தருடைய ராஜ்யது வேறு. நம்ம அதுக்கு தான் நம்ம பாடுபடுறோம். நிச்சயமா பரலோகத்துல பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வச்சிருக்கிறாரு. இந்த பூலோகத்தில் நம்ம பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு, கைவிடவே மாட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். யோவான் சுவிசேஷம் 21:21-22.
1: அவனை கண்டு
0: பேதுரு
1: இயேசுவை நோக்கி
0: ஆண்டவரே
1: இவன் காரியம் என்ன என்றான்.
0: அதற்கு இயேசு,
1: நான் வருமளவும்
0: இவன் இருக்க
1: எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன நீ என்னை பின்பற்றி வா என்றார்.
0: என்னை நீ பின்பற்ற, நம்ம மற்றவங்க பார்க்கவே கூடாது. நம்ம என்ன செய்யணும், கர்த்தர ஒவ்வொரு நாளும் பின்பற்றி வரணும். அவங்க இப்படி இருக்காங்களே, நம்ம இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன ஆயிரும், ஒரு பயங்கரமான சோறு வரும். பாரு, அவங்களே இப்படி இருக்கிறாங்க, நம்ம இப்படி இருக்கமே, கர்த்தரை பின்பற்றி நமக்கு என்ன கிடைக்கல அப்படின்னு யோசிக்கவே கூடாது. அதான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மாத்திரம் நம்ம பின்பற்றி போனோம்னா இந்த உலகத்திலையும் தேவன் ஆசீர்வாதம், பரலோகத்திலையும் யுக யுகமா அவரை நம்ம அவரோடு கூட இருப்போம். மற்றவங்களை பார்க்க கூடாது. மற்றவங்களை பார்த்தோம் நமக்கு சோறு தான் வரும், என்னடா அவங்க நல்லா இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு நமக்குள்ள என்ன வரக்கூடாது, சோர்வுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. அவரை மட்டும் நம்ம பின்பற்றி போக வேண்டும். அவர் போல மனது உருக்கும், அவர் போல பரிசுத்தம், அவர் போல அன்பு, அவர் போல கண்ணீரோடு செவிக்கணும், மற்ற மக்களுக்காக போராடணும், எல்லாமே நான் அவரை போல செய்யணும். அதுதான் என்னை பின்பற்றி வாயின்னு சொன்னார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாளும் கைவிட மாட்டோம். மற்றவங்களை நம்ம பார்க்க கூடாது. மற்றவங்க பாருங்க, அவங்க இப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் இப்படி இருக்கிறேன் நினைக்கவே கூடாது. நம்ம கண்ணு அவரை மாத்திரம் தான் நோக்கி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிஷம் அவரவே நம்ம நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே, உங்களை பின்பற்றலாம், சரியான பழுது நடக்கிறான் ஆண்டவரே, என்னை கரம் பிடித்து நடத்துன்னு சொல்லி அவரவே நம்ம பின்பற்ற வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவதாக பாருங்க, கர்த்தர் நிச்சயமா இப்ப நம்ம பின்பற்றின ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டான்னு சொல்லுனே கட்டாயம் ஆசீர்வதிப்பாரு. ரெண்டாவதாக சங்கீத புஸ்தகம் 112:4.
1: செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும்
0: நீதி உள்ளவன் பாத்தீங்களா. செம்மையானவர்களுக்கு என்ன செய்யும், இருளில வெளிச்சம் உதிக்கும். அவங்க எப்படி நீ இறக்கம் மனது உருக்கம் நீதி உள்ளவனா இருக்க வேண்டும். அவர் நம்ம என்ன செய்யும், நமக்கு கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்கும். செம்மையில இருந்து கட்டாயம் நம்மளை ஆசீர்வதிப்பார், கட்டாயம் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட்டுவாரா, நிச்சயமா கைவிடவே மாட்டார். கர்த்தர் ஒளி உங்க மேல இருந்தா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பாரானா, எந்த குறை வராது, எந்த பிசாசு நம்ம தொட முடியாது, எந்த காரியம் நம்ம மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அவரை பின்பற்றி நம்ம போக முடியும். அவர் ஒவ்வொரு நாளும் பின்பற்றி போக வேண்டும். வாசித்து பாருங்க, ஏசாயின் புஸ்தகம் 58:10.
1: பசி உள்ளவர்களிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து
0: சிறுமைப்பட்ட ஆத்துமாவை
1: திருப்தி ஆக்கினால்
0: அப்பொழுது
1: இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல் ஆகும்.
0: உன் அந்தகாரம் எப்படி ஆயிரும், மத்தியானதை போல மாறும். மற்றவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். பிசினியர்களும் பாருங்க, நம்ம ஊருக்கு வந்தாங்க, எல்லாருக்கும் உதவி செஞ்சாங்க, படிக்க வச்சாங்க, கல்வி கொடுத்தாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாங்க. அதோட என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்துவை பத்தி சொன்னாங்க. அப்படித்தானே? பசி உள்ளவர்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யணுமா?
1: பசி உள்ளவர்களிடத்தில்
0: உன் ஆத்துமாவை சாய்த்து
1: சிறுமைப்பட்ட ஆத்மாவை
0: திருப்தியாக்கினார்.
1: அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல
0: ஆகும். கஷ்டப்படுறவங்களுக்கு பார்த்து அவங்களுக்காக என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்ம ஆகாரத்தை கொடுக்கணும். ஆகாரம் கொடுக்கறவங்களை ஆகாரம் கொடுக்கணும், துணிமணி கொடுக்கணும். ஏதோ பழசு கிழிஞ்சதை வச்சு கொடுத்துட்டு அதை நம்ம கொடுத்துட்டேன்னு சொல்லக்கூடாது. நல்லதான் நம்ம கொடுக்கணும். நம்ம எப்படி நல்லதை கொடுத்தணும்னு நினைக்கிறோம், நல்லது சாப்பிடணும்னு நினைக்கிறோம், அதே மாதிரி கொடுக்க வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் உங்க வெளிச்சம் என்ன செய்யும், உங்களுக்கு வெளிச்சம் உதிக்கும், உங்க அந்தகாரம் மத்தியாளத்தை போல காணப்படும். நம்ம கொடுக்கறது நம்ம கையை குறுக கூடாது. நீங்க யாரு கொடுத்தாலும் கத்திரி கொடுத்து பாருங்க. இந்த சிறுமைப்பட்ட ஆத்மாக்களை உதவி செய்து பாருங்க. நம்ம பழைய சோறோ, நம்ம அந்த பழைய சோறு சாப்பிடுமா அப்படி யோசித்து பார்க்கணும். பழைய குழம்பு கொடுத்தா நம்ம பழைய குழம்பு நம்ம சாப்பிடுவோமா யோசித்து பாருங்க. நிறைய பேர் அப்படிதான் நம்ம செய்யறோம். அப்படி இராதபடிக்கு அவங்க நம்ம எப்படி சாப்பிட்றோமோ, நம்ம எப்படி உடுத்துறோமோ அதே பள்ளிங்க அவங்களுக்கு செய்யும் போது உங்களுக்கு என்ன செய்யும், இருள உங்க வெளிச்சம் உதிக்கும், அவங்க அந்தகாரம் மத்தியானத்தை போல மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளோட வேதனைப்படுறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், கட்டாயம் நம்ம அவங்களுக்கு நம்ம பசி ஆத்திரம் திருப்தியாக்குற வரைக்கும் நம்ம செய்யணும். அது மாத்திர அதை சாப்பாடு கொடுத்த மாத்திர இயேசு கிறிஸ்து பத்தி நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 11:41
1: உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும்.
0: எனக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் என்ன சொல்றாரு, உள்ளவைகளை உனக்கு என்ன இருக்குது அதை என்ன செய்யுங்க, பிச்சை கொடுங்க. அப்ப உங்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும். உங்களுக்கு இருக்கிற வச்சுட்டு கொடுக்க மனசு இல்லாம இருந்தா கர்த்தர் நமக்கு எப்படி கொடுப்பாரு, யோசித்து பாருங்க. மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்க மனசு இல்லாம இருந்தா கர்த்தர் நமக்கு எப்படி கொடுப்பார். உள்ளவைகளை என்ன செய்யணும், பிச்சை கொடுக்கணும். நமக்கு உள்ளத பெரிய நிறைய வசதியானவங்க நிறைய கொடுத்தாலும் நமக்கிட்ட என்ன இருக்குது அதை நம்ம பிச்சை கொடுக்க வேண்டும். கொடுத்தாதான் கர்த்தர் நமக்கு சகலத்தை நம்மள சுத்தமாக்குவார். நம்ம கொடுக்க மனசுலாட்ட கர்த்தர் நமக்கு எப்படி கொடுப்பா, யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கும் கொடுக்கணும், ஏழை எலிகளுக்கும் நம்ம என்ன செய்யணும், கொடுக்கணும். நம்மளோட ஏழைங்களா இருக்காங்கல்ல, பணக்காரங்களுக்கு கொடுத்தா அவங்க நம்ம சொன்னவங்க நம்ம திருப்பி கொடுப்பாங்க, அவ்வளவுதான். ஏழை எளிய மக்களுக்கு சாப்பாடுன்னு வருவாங்க, துணின்னு வருவாங்க, அவங்களுக்கு நம்ம கட்டாயம் கொடுக்கணும். யாருக்கெல்லாம் கொடுக்கணும்னு மனசுல பேசுவார் ஆண்டவர், அப்ப அவங்களுக்கு நம்ம கட்டாயம் கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 12:33
1: உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்க.
0: பாத்தீங்களா, விற்று கூட என்ன செய்யணும், பிச்சை கொடுக்கணும். உங்களுக்கு காசு இல்லையா, ஏதாச்சும் இருந்தா வித்துட்டு கூட பிச்சை கொடுக்கணுமா. இங்க சம்பாதிச்சு வச்சா திருட கொள்ளடிச்சிட்டு போயிடுறான், எத்தனை பேர் டெய்லி நியூஸ் பார்த்தா அங்க கொள்ள இங்க கொள்ளன்றவங்க. நம்ம என்ன செய்யணும், பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். அங்க திருட அணுகுதே இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு உள்ளது எதிர்க்கோ உள்ளது நமக்கு என்ன செய்யணும், நமக்கு இருக்கிற ஆகாரத்தை நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் சாப்பிடலாம். அதுக்குன்னு சொல்லி நேத்து சாப்பாடு புளிச்சு போன சாப்பாடுலாம் கொடுக்க கூடாது. அதான் உள்ளத உங்களுக்கு என்ன உள்ளது, உங்க உள்ளத்துல என்ன, உங்க குடும்பத்துல என்ன இருக்கோ, உங்க வீட்டுல என்ன இருக்கோ அதை என்ன செய்யணும், நம்ம மற்றவங்களுக்கு பிச்சை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி கொடுக்கறமா யோசித்து பாருங்க. இல்லைன்னா நீ காண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணு, ஆண்டவர் எனக்கு அப்படி கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரின்னு சொல்லி கேட்போம். எப்ரேயின் புஸ்தகம் 13:16
1: அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும்
0: மறவாதிருங்கள்.
1: இப்படிப்பட்ட பழிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார்.
0: பார்த்தீங்களா, நன்மை செய்யவும் தான தர்மம் செய்ய என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பழிகள் யார் பிரியமா இருக்கா, கர்த்தர் தேவன் பிரியமா இருக்கிறார். அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு கட்டாயம் செய்யணும். அதனால மற்றவங்களுக்கு வந்து நமக்கு பிடிக்காத காரியத்தை அவங்களுக்கு கொடுக்க கூடாது. பழசு பட்டு ஏதாவது கெட்டு போனதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதை ஆண்டு உங்களை பார்த்து துக்கப்படுவார். ஹல்லேலூயா. ஏழைகள் வந்தாங்க, நம்ம சாப்பிட்றவன் நம்மளுக்குள்ளதான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிற நாங்களே ஏழை எங்களா என்ன செய்ய முடியும்னு சொன்னா உங்களுக்கு என்ன இருக்கோ அதை கொடுங்க. ஹல்லேலூயா. கத்த நிச்சயம் உங்க மேல தேவனுடைய ஒளி உதிக்கும். அதான் நம்ம வேதத்தில் வாசிக்கும், செம்மையானவங்களுக்கு இருள்ள வெளிச்சம் உதிக்கும். முத பார்த்தோம் யாருக்கு மேல, முதல்ல யாருக்கு? என்னை உலகத்துக்கு ஒளியா இருக்கேன், பின்பற்றுகிற இருள் நடமாம சீவொளிய அடைந்துக்கலாம். ரெண்டாவது செம்மையானவனுக்கு என்ன இருக்குதா? இருள் உதிக்கும். அவங்க எப்படி இருப்பாங்க? இறக்கும் மனு உருக்கும்ல இருப்பாங்க. அப்படி குடுக்கும் போது உங்க மேல இருள் இருள் விலகி வெளிச்சம் உதிக்கும். மூன்றாவதாக 97:11
1: நீதிமானுக்காக வெளிச்சமும்,
0: நீதிமானுக்காக வெளிச்சம். நீதிமான இருந்தா மேல என்ன இருக்கு? கர்த்தருடைய வெளிச்சம் இருக்கும். நம்ம நீதிமான இருந்தா மேல கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம மேல இருக்கும். அல்லேலூயா. எப்படி நம்ம நீதிமான ஆகுறது? ரோமர்கள் நிருபம் 5:20 5:1
1: இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால
0: நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடியா? நீதிமான மாற்ற முடியும். என்னோட ரத்தத்தை சிந்திருக்க, எனக்காக மரண துருசி பார்த்தாரு. நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர் நீதிமான மாத்துறாரு. மூன்றாவதாக எப்ப நீதிமான மாத்துறார் பாருங்க, தீட்டின் புஸ்தகம் 3:6
1: தமது கிருபையினாலே,
0: கிருபையினாலே
1: நாம் நீதிமானாக்கப்பட்டு.
0: ஆண்டவரே, ஒரு நாள் கேள், ஆண்டவரே கிருபை செய்யப்பா, நீதிமானா மாத்துங்கப்பா. என்னிடத்துல ஒண்ணு இல்லப்பா, நீங்க எப்படியாவது நீதிமானா மாத்துங்க, இறங்கி எனக்கு கிருபையா இல்ல நீதிமானா மாத்துன்னு கேட்கும் போது தேவன் கிருபையா நம்மள என்ன செய்யறாரு? நீதிமானா மாத்துற. நீதிமான் மாத்த நமக்கு என்ன கிடைக்குது? அவருடைய வெளிச்சம் நம்ம மேல உதிக்குது. ஹல்லேலூயா. நீதிமான் மேல நம்ம நீதிமான இருந்தா கர்த்தருடைய வெளிச்சம் நம்ம மேல இருக்குது. அதுக்குத்தான் நம்ம நீதிமானம் வர வேண்டும். நான்காவதாக பாருங்க, எப்ப நீதிமானம் மாறுமா? லூக்கான் சுவிசேஷம் 18:13-14
1: ஆயக்காரன் தூரத்திலே நின்று,
0: ஆயக்காரன் தூரத்திலே நின்று
1: தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல்,
0: தன் கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல்,
1: தன் மார்பிலே அடித்துக் கொண்டு,
0: தன் மார்பிலே அடித்துக் கொண்டு,
1: தேவனே
0: தேவனே
1: பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான்.
0: பாருங்க, பாவியாகி என் மேல கிருபியாயிரும்.
1: அவன் அல்ல,
0: அவன் அல்ல,
1: இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய்,
0: இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய்
1: தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: தாழ்த்தும் போது நம்ம தாழ்த்தணும், ஒண்ணுமே இல்ல. நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் வெனச்சறோம், நீதிமானா மாற்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டு ரத்தத்தினாலையும் பரிசுத்தாவின் கழுவப்படும் போது நம்மள நீதிமானாய் மாற்றாரு. 1 Corinthians 6:11
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்,
0: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்,
1: ஆயினும்
0: ஆகிலும்
1: கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலும்,
0: கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலும்,
1: நமது தேவனுடைய ஆவியினாலும்,
0: நம்முடைய தேவை ஆவியினாலும்
1: கழுவப்பட்டீர்கள்,
0: கழுவப்பட்டீர்கள்,
1: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
1: நீதிமானாக்கப்பட்டீர்கள்.
0: பாத்தீங்களா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவி நம்ம ஒவ்வொரு நாள் கழுவப்படும் போது நம்ம கழுவுறாரு, பரிசுத்தமாக்குறாரு, நம்ம என்ன செஞ்சாரு? நீதிமானா மாற்றாரு. இங்கு வாசித்தோம், நீதிமான் மேல கர்த்தர் வெளிச்சம் இருக்கு. 97:11
1: நீதிமானுக்காக வெளிச்சமும்,
0: நீதிமானுக்காக என்ன இருக்கு? வெளிச்சம் இருக்குது. அது மாத்திர நீதிமானுக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்காரு? இன்னொரு ஆசீர்வாதம், மத்தியன சுவிசேஷம் 13:43
1: அப்பொழுது நீதிமான்கள்,
0: நீதிமான்கள்
1: தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே,
0: தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே
1: சூரியனை போல பிரகாசிப்பார்கள்.
0: பாத்தீங்களா, நீதிமான் என்ன கிடைக்குது நமக்கு? பிதாவின் ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்க நீதிமான்கள்? சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அதுதான் பிரியமானவர்களே, நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம ஆண்டு ரத்தத்தினால கழுவப்படணும், விசுவாசிக்கணும். எனக்கா ஆண்டு மறித்திருக்கார்னு விசுவாசிக்கணும், அவர் கிருபைக்காக கெஞ்சணும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவி நம்ம கழுவப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் கர்த்தருச்சு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்து கர்த்தருக்காய் எழும்பும் போது நம்ம உலகத்திலையும் கர்த்தருக்குள்ளயும் பாதி கர்த்தருக்குள்ள பாதி உலகத்துல இருந்தா முடியாது. அதான் கர்த்தருச்சு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தர் ஒளி நம்ம மேல வரணுமா? நம்ம எல்லாம் இருக்கிற இடத்த விட்டு எழும்ப வேண்டும். எந்தெந்த காரியங்கள் கர்த்தர் பிரியமில்லாம இருக்கிறோமோ அந்த காரியத்தை விட்டு நம்ம எழும்ப வேண்டும். நமக்கு தெரியும் எதெல்லாம் கர்த்தர் பிரியமில்லாத காரியம், எந்தெந்த காரியத்தை நம்ம இருக்கிறோம் அது வந்து கர்த்தர் விட்டு, அந்த கர்த்தர் பிரியமில்லாத காரியம் விட்டு எழும்பும் போது கர்த்தர் பிரகாசிக்கிறார். முத என்னை கர்த்தரை பின்பற்றவர்களின் சீவொழிய அடைந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. செம்மையார்கள் கர்த்தர் வெளிச்சம் நம்ம மேல குதிக்கும். நீதிமானா இருக்கும் போது அந்த வெளிச்சம் இருக்கும். அது மாத்திர தேவனுடைய ராஜ்யத்துல எப்படி இருப்போம்? சூரியனை போல பிரகாசிப்போம். அல்லேலூயா. நான்காவதாக பரிசுத்தன் அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது தேவனுடைய வெளிச்சம் நம்ம மேல இருக்கும். தானியேல் புஸ்தகம் 5:14
1: உனக்குள்ளே
0: உனக்குள்ளே
1: தேவர்களின் ஆவி உண்டென்றும்
0: தேவனுடைய ஆவி உண்டென்றும்
1: வெளிச்சமும்
0: வெளிச்சமும்
1: புத்தியும்
0: புத்தியும்
1: விசேஷித்த ஞானமும்
0: விசேஷ ஞானமும்
1: உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும்
0: உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும்
1: உன்னை குறித்து கேள்விப்பட்டேன்.
0: உன்னை குறித்து கேள்வி. புரட்சாதி ராஜா சொல்றாரு, பரிசுத்தேவன் உனக்குள்ள இருக்கிறாரு, வெளிச்சமும் வேகமும் ஞானமும் புத்தியும் உனக்குள்ள இருக்குன்னு சொல்லி என்ன சொல்லி கேள்விப்பட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள பரிசுத்தேவன் இருந்தார், என்ன இருக்கும்? நமக்குள்ள வெளிச்சம் ஞானம் வேகம் நமக்குள்ள இருக்கும்.
1: உனக்குள்ளே
0: உனக்குள்ளே
1: தேவர்களின் ஆவி உண்டென்றும்
0: தேவனுடைய ஆவி உண்டென்றும்
1: வெளிச்சமும்
0: வெளிச்சமும்
1: புத்தியும்
0: புத்தியும்
1: விசேஷித்த ஞானமும்
0: விசேஷ ஞானமும்
1: உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும்
0: உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும்
1: உன்னை குறித்து கேள்விப்பட்ட
0: உன்னை குறித்து தானியில பார்த்து ஒரு புரட்சாதி ராஜா சொல்றாரு, நம்ம மேல பரிசுத்தேவன் நமக்கும் விசேஷ ஞானம் புத்தி வேகம் நமக்கு தருவாரு. அதுக்குத்தான் நம்ம ஒருவாளும் பரிசுத்தேவன் அபிஷேகத்தை நம்ம ஒருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுட்டு இங்கே விட்டு இங்கே விட்டுறக்கூடாது. பரிசுத்தேவன் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் நிறைஞ்சி நிறைஞ்சி நிறைஞ்சி செபிக்கும் போது கர்த்தர் நமக்கு விசேஷ ஞானத்தை நமக்கு தருவார், வேக தருவார், புத்தி தருவார். அவர் விழிச்சு நம்மால தங்கியிருக்கும். மற்றவங்க பார்க்கும்போது இவங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்லி மற்றவங்க அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்குள்ள அந்த ஞானத்தை எனக்கு பரிசுத்தேவன் அபிஷேகம் சம்பூர்ணமா கொடுங்க. தானியில பார்த்து சொன்னாங்களப்பா, எனக்குள்ள இப்படி ஆவி வேணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். எதை பெற்றுட்டு இங்கே விட்டுறக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தல் நிறைஞ்சி நிறைஞ்சி நம்ம செவிக்க வேண்டும். தானியேல் புஸ்தகம் 5:11
1: ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான்.
0: ஒரு புருஷன் இருக்கிறார்.
1: அவனுக்குள்
0: அவனுக்குள்
1: பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்கிறது.
0: பரிசுத்த தேவருடைய ஆவி இருக்கிறது.
1: உம்முடைய பிதாவின் நாட்களில்
0: உம்முடைய பிதாவின் நாட்களில்
1: வெளிச்சமும்
0: வெளிச்சமும்
1: விவேகமும்
0: விவேகமும்
1: தேவர்களின் ஞானத்திற்கு ஒத்த ஞானமும்
0: தேவனுடைய ஞானத்துக்கு ஒத்த ஞானமும்
1: அவனிடத்தில் காணப்பட்டது.
0: பாத்தீங்களா, அந்த ஒரு ஸ்திரீ அப்படி சொல்றாங்க கணவர்கிட்ட, தேவனுக்கு ஒத்த ஞான இடத்துல காணப்படுது. பரிசுத்தேவன் இருக்கிற வெளிச்ச வேக இருக்குன்னு சொல்றாரு சொல்றாங்க. நம்மக்குள்ள பரிசுத்தேவன் நமக்குள்ள இருந்திருந்தாரானா நமக்குள்ள இந்த வெளிச்சம் வேகம் நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் உண்மையாக ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் பரிசுத்தேவன் நிறைய பேர் பெற்றுட்டு இங்கே விட்டுட்டு போயிடுறோம். ஒவ்வொரு நிமிஷம் பரிசுத்தேவன் நிறைஞ்சி நிறைஞ்சி அவரோடு வாழ்வோமானால் அவ நமக்கும் அந்த ஆண்டவர் வேகத்தை தருவார், ஞானத்தை தருவார், புத்தி தருவார், எல்லாமே தருவார். நமக்குள்ள பரிசுத்தேவன் இருக்கிறத மற்ற மக்களை பார்க்க முடியும். நமக்குள்ள தேவாதி தேவன் ஒளியும் மற்றவங்க பார்க்க முடியும். நம்ம நம்மளை பார்த்து இவங்க கடவுளுடைய பிள்ளைகளே நம்மளை சொல்ல முடியும். அல்லேலூயா. தானியேலுக்குள்ள பரிசுத்தர் இருந்தாரா இல்லையா? இருந்தார். எஸ். தானியேல் புஸ்தகம் 6:3
1: தானியேலுக்குள்
0: தானியேலுக்குள்
1: விசேஷித்த ஆவி இருந்தமையால்
0: தானியேலுக்கு என்ன இருந்தது? விசேஷ ஆவியானவர் இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு தேற்றரவாளர், அவர் துணையாளர், அவர் ஒரு ஆழ்த்தத்துமுடையவர். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே எனக்குள்ளே பரிசுத்தானே இருக்கிறாரா? யோசித்து பாருங்க. தானியில பத்தி யாரு புரட்சாதி ராஜா சொல்றாரு, புரட்சி ராஜாவுடைய மனைவி சொல்றாங்க, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளையும் பரிசுத்தானே இருக்கிறா. யாராவது நம்மளை பார்த்து சொன்னாங்களா, உங்களுக்குள்ள நீங்க கிறிஸ்தவங்க, உங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கு நான் பாக்குறேன்னு சொல்றாங்களா? இல்லைன்னு சொல்ல நீ பரிசுத்தவனை அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. பரிசுத்தவன் நமக்குள்ள வர வேண்டும். ஆதியாகமம் புஸ்தகம் 1:2-3
1: ஆழத்தின் மேல் இருள் இருந்தது.
0: ஆழத்தின் மேல் இருள் இருந்தது.
1: தேவ ஆவியானவர்
0: தேவ ஆவியானவர்
1: ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்.
0: தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்.
1: தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார்.
0: ஆதியில தேவர் என்ன செஞ்சாரு? ஜலத்து மேல அசைவாடி கொடுத்து என்ன சொன்னாரு? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார்.
1: வெளிச்சம் உண்டாயிற்று.
0: வெளிச்சம் உண்டாயிற்று. பரிசுத்தர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளையும் அசைவாடி கொண்டு போய் உங்க உள்ளத்திலும் என் உள்ளத்திலும் ஒவ்வொருத்தருக்குள்ள இருப்பாரா? அவர் என்ன சொல்லாரு? வெளிச்சம் உண்டா கடவுன்னு சொல்லுவாரு. அப்ப நமக்குள்ள என்ன வராது? இருள் நம்மள வரவே வராது. பரிசுத்தேவன் நமக்குள்ள உங்களுக்குள்ள எனக்குள்ள இருப்பாருன்னா வெளிச்சு உண்டா கடவு சொல்லுவாரு. நமக்குள்ள எந்த இருளும் எந்த பிசாசு எந்த பாவம் நமக்குள்ள வரவே முடியாது. அல்லேலூயா. பரிசுத்தேவன் கேப்பு, ஆண்டவரே முடியும் அபிஷேகத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே முடிய அக்கியம் மேல ஊற்றும் ஐயா. தேவ அக்கியம் மேல ஊற்றும். பரிசுத்தேவன் அபிஷேகம் வேணும். தானியலுக்குள்ள விசேஷாவே இருந்தாரப்பா, எனக்குள்ள வரணும். ஆண்டவரே எனக்குள்ளே வரணும். தாவின் தானியல் கொடுத்த அந்த விசேஷ தாவி எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்போம். ஹலேலூயா. தானியல் பார்த்து தானியல் பார்த்து புரஜாதி ராஜா சொல்றார், இவருக்குள்ள தேவருடைய ஆவி இருக்குதுன்னு சொல்லி. பரிசுத்தாவி எப்படிப்பட்ட விசேஷாவி தானியலுக்கே கொடுத்திருந்தார். நம்மளும் கேட்போம், ஆண்டவரே விசேஷாவி எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்போம். ஹலேலூயா. பெற்றுக்கொள்ளும் பரிசுத்தவன் அபிஷேகத்தை கேட்போம். அன்றைச்சன் மாம்சமணி யாவதுமே ஆவிய ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. தானியல் கொடுத்த பரிசுத்த நமக்கும் கட்டாயம் தருவார். ஹலேலூயா. கத்துட்டு எழுந்துச்சு உப்பு கொடுப்போமா. பரலோக இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் விசேஷ ஆவியானவர் எல்லாருக்கும் இறங்குங்க இறங்குங்க. விசேஷ ஆவியானவரே எனக்குள்ள எங்களுக்குள்ள இறங்குங்கய்யா இறங்குங்கய்யா. கெஞ்சி கேட்கறோம் கெஞ்சி கேட்கறோம் கெஞ்சி கேட்கறோம். ஆண்டவரே நீ ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நீர் கொண்டு வந்த மக்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க. உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க. அச்சில மூடிக்கொள்ளுங்க ஐயா. கர்த்தர் அப்பா நீ அப்பா நீ இஸ்ரேல் ஆசீர்வதிப்பதே கர்த்தர் பிரியமனிச்சனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக பலப்படுத்துவீராக உன்னதாவில் நிரப்பீராக உன்னத அக்கில் நிரப்பீராக பரலோக அக்கினி மூடுவதாக ஆண்டவரே. அப்பா ரட்சிக்கப்படாத சனங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்தன் அபிஷேகம் அளவுலாம் அளவுலாம் அளவுலாம் அளவுலாம் ஊற்றி கொண்டிருப்பதாய் ஸ்தோத்திரம். தேவ கிருபை சூழ்ந்து கொண்டிருப்பதாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேண்டிக் கொள்வதற்கு நினைப்பதற்கு அதிகமாய் கிரியை செய்து கொண்டிருப்பதாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் தேவ பிரசனம் ஓடிக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அக்கினி அக்கினி அக்கினி ஆண்டவரே. அப்பா அம்மை துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கத்திரி பயப்படுறவர்கள் நீதி சுரியர் உதிக்க வேண்டி சொன்னீரு. கத்திரி பயப்படுறவர்கள் நீதி சுரியர் உதிக்க வேண்டி சொன்னீரு. நீதி சுரியனாகி இயேசுக்கு ஒவ்வொரு மாதிரி இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். ஆண்டவரே பலவீனமெல்லாம் மாற்றுங்க, வியாதி நீக்குங்க, அந்த கரிசத்தில் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா வியாதிகளை குணமாக்கும் ஆண்டவரே. என்ன பலவீனம் குணமாக்க சுகரை குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா பலவீனம் நீங்கி போட்டும் கர்த்தாவே. குணமாக்க குணமாக்குங்க அப்பா. மந்திர கட்டி சேவனை கட்டி விடுதலை செய்யுங்க. வயிறுவலியை குணமாக்க பலவீனத்தை குணமாக்குங்க ஆண்டவரே. கால்வழியை குணமாக்க புண்ணிருக்க மக்களை குணமாக்க தோல்ல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க. மந்திரம் சேவனிகள் எல்லாம் பாழாக்கி போடுங்க. இயேசுக்கு நம்மளை அதமாக்கி போடுகிறோம் ஆண்டவரே. மகிமை மூடட்டு அக்கிரி மூடட்டும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க. அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதி நோயிலிருந்து விளக்குன்னு சொன்னீரே ஆண்டவரே. யாரெல்லாம் வியாதியில கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு தேவண்ட வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா. நீங்க குணமாக்குற ஆண்டவரே. நான் குணமாக்குறேன் அறியாம போனாலும் சொன்னீரு. குணமாக்குங்க ஏசப்பா குணமாக்குங்க குணமாக்குங்க. உடைய வல்லமை அக்கிரி பிரசனம் மூடிக்கொள்ளட்டும். மகிமை எண்ணிப்பரே துதிக்கிறோம் உமை போற்றுகிறோம். வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். வியாதியை குணமாக்க நோயை குணமாக்க மந்திர சேவனைகளை உடைந்து போட்டு ஆண்டவரே. கட்டிகள் நீங்கி போட்டும் கவலைகள் நீங்கி போட்டு. எத்தனை சனங்கள் கவலையோடு சோர்வோடு உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு தொட்டி எழுப்புங்க ஆண்டவரே. கவலைகள் சோர்வுகள் துக்கங்கள் பாரங்கள் எல்லாத்தையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. நம்முடைய வல்லமில் ரத்த எல்லாருமே தெளிக்க முடியாச்சு பிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்யுங்க. வேலை இல்லாத குடும்பங்களை வேலை தாரும். திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லா சகோதரி குழந்தை பாக்கத்தை தரணும் ஆண்டவரே. மீ துதிக்கிற பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டும் ஐயா. அற்புதங்கள் அதிசயங்களை செய்ய வேண்டும் ஆண்டவரே. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்ய வேண்டும் ஆண்டவரே. அருமை பிதாவே மீ ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே மீ துதிக்கிறோம். தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்க ஆண்டவரே. குடியை பார்க்கும் போது வெறுப்பாய் மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா மீ ஸ்தோத்திர சிறு பிள்ளையில தொடுங்க. சிறு பிள்ளைகள் மேல கரத்தை வைங்க ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் மேல கயிறை வைப்பேன்னு சொல்லி சகரிய 13 7 சொன்னீங்களே. சிறு பிள்ளைகள் மேல கரத்தை வைக்க முடியாது. கெஞ்சி செவிக்கிறோம் கெஞ்சி செவிக்கிறோம். எங்க வாலிப சகோதர சில ரச்சிங்கப்பா ரச்சித்து பரிசுத்தம் நிரப்புங்க. உமக்கென்று எழும்பட்டும் எழும்பட்டும் எழும்பி பிரகாசி ஒளி வந்து சொன்னீரே. எழும்பட்டுமே நாங்கள் உமை பிரியமில்லாத இடத்தை விட்டு எழும்பி வர உதவி செய்யுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. பொறுப்படுத்துக்கோங்க அன்றைய ஒவ்வொரு பேரையும் நீங்க வைத்து சீப் போஸ்டர் எழுதுங்க. பண கஷ்டத்தை மாத்துங்க. கடன் பிரச்சனை மாத்துங்க. மனசுல உள்ள கஷ்டத்தை மாத்துங்க. மனதுல சோர்வு பலவீனங்களை கொண்டு வர சாத்தானை முறியடித்து போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் மக்காக எழும்பட்டும் எழும்ப கிருவை செய்யுங்க. பலத்த அற்புதங்களை அடையாளம் ஒவ்வொரு வாழ்க்கையில செய்திருப்பே நாங்கள் விசுவாசித்தமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நிறைய வியாதியை குணமாக்கி விசுவாசிக்கிறோம் ஐயா. பலத்த காரியத்தை செய்தமைக்காய் கோடான கொடி நன்றி. எல்லா துதிகனமாக்கி செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சிரும் பரமபிதாவே. ஆமே.
2: அருமையான ஒரு ரட்சிப்பின் செய்தியை நாம் எல்லாருமாய் கேட்டோம். ஆண்டவருடைய பிரசன்னம் தானே நம் மத்தியில நிரம்பி இருக்கிறது. அவருடைய மகிமை விளங்கும்படியாக இன்றைக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திற்குள்ளாக இந்த கூட்டங்களை நாம் கர்த்தர் மகிமடையும்படியாக, அவருடைய பரிசுத்த கரம் நம்மத்தியில இறங்கி வரும்படியாக நம்ம எல்லாருமாய் இதோ இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள போகிறோம். ஆவியானவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. 1 பேதுரு 1:16 நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. நான் பரிசுத்தர் ஆதலால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். கண்களை மூடுவோம். மீண்டும் ஒரு விசை நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் பரிசுத்தராயிருக்கிறது போல் உம்மை ஆராதிக்கிற, உம்மை விசுவாசிக்கிற, உம்மை ஊழியம் செய்கிற நாங்களும் பரிசுத்தர்களாயிருக்க எங்களுக்கு பலன் தாரும். உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும். எல்லாரும் கேட்போம், கண்களை மூடி நம்ம எல்லாருமாய் கேட்போம். அன்பின் நேசப்பிதாவே, வானத்தை பூமி உண்டாக்கிய கர்த்தாதி கர்த்தாவே, உமது சாயலின்படி மனித குலத்தை உண்டாக்கினவரே, அந்த மனித குலத்தை மீட்க, ரட்சிக்க, உயர்த்த, பரிசுத்தப்படுத்த உமது ஒரே பேரான குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினீரே, உம்மை நன்றியோடு வணங்குகிறோம். பாவமும் அக்கிரமும் தாறுமாறும் உபச்சாரமும் வேசித்தனமும் பொய் பக்திகளும் நிரம்பியிருக்கிற இந்த உலகத்துல மகா சிருஷ்டிப்பின் தேவன், சர்வலோகத்தை உண்டாக்கிய பிதா குமாரன் பரிசுத்தாவியனும் தேவன், நான் பரிசுத்தராய் இருப்பது போல் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அழைத்தீர, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர், என்னை மறைத்து நீர் பேசுவீராக. இந்த எலும்பி பிரகாசி ஊழியத்தில் வந்திருக்கிற அத்தனை பேரும் பரிசுத்தத்தினால் நிரம்பும்படி, பரிசுத்த சிந்தையால் நிரம்பும்படி, பரிசுத்த பாத்திரங்களாய் மாறும்படி, பரிசுத்த ஆவியானவர் எல்லாரையுமாய் நிரப்பும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளே, வானத்தை பூமி உண்டாக்கிய தேவன் பரிசுத்தர், உங்களை நம்மை சிருஷ்டித்த பிதா குமாரன் பரிசுத்தாவியனும் தேவன் பரிசுத்தர், இந்த பைபிள் போதிக்கிற தேவன் பரிசுத்தர், இந்த உலகத்தில் இந்த பரிசுத்த வேதம் ஜாதி மத இன பேதமின்றி உலகம் முழுவதும் இல்ல எல்லா மக்களுக்கும் சொல்லிக் கொண்டு வருகிற சத்தியமும் கூட பரிசுத்தந்தான். நான் பரிசுத்தர் ஆதலால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று கர்த்தர் உங்களையும் நம்மையும் அவர் அழைக்கிறார். கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தம் நீங்கள் பரிசுத்தமாய் மாறுவதற்கு, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என் உடலை வாங்கி சாப்பிடுங்கள் என்று தன்னை கையளித்தாரே, நாம் பரிசுத்தமாய் மாறுவதற்கு தேவனுடைய வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டதின் விளைவு நாம் பரிசுத்தர்களாய் மாறுவதற்கு, பாவமும் உபச்சாரமும் வேசித்தனமும் அக்கிரமும் அநியாயமும் தாறுமாறும் எங்கு பார்த்தாலும் கொலைகளும் கொள்ளைகளும் அக்கிரமங்களும் மகா பயங்கரமான சம்பவங்களும் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல இந்த பரிசுத்த வேதம் சர்வலோகத்தை உண்டாக்கிய பிதா குமாரன் பரிசுத்தாவியான தேவன் இந்த உலகத்துக்கு கொடுக்கிற செய்தி இதுதான், நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள் என்று கர்த்தராகி தேவன் உங்களையும் நம்மையும் அழைக்கிறார். இந்த உலகத்திலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே பரலோகத்துக்கு வந்து சேராது. பைபிள் சொல்லுகிறது, உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, உலகத்திலிருந்து ஒன்றையும் கொண்டு போவதும் இல்லை. இந்த பூமியில மனிதன் எதையெல்லாம் சாதித்தாலும் எதிலுமே ஒன்றையும் கூட மனிதன் மரணத்துக்கு பிறகு கொண்டு போவதில்லை. ஒன்றே ஒன்று மாத்திரம்தான் உங்களை பரலோகத்துக்குள்ளே நுழைய வைக்கும், அதுதான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து கொடுத்த பரிசுத்தம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த காலத்தில் கிறிஸ்தவ விசுவாசிகள் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தேவனிடத்தில் நாம் கேட்போம், கேட்டுக்கொண்டே இருப்போம். உலகத்தை சார்ந்த எல்லாவற்றையும் நாம் கேட்கிறோம். ஆனால் என் அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் என்றைக்காகலும் தேவனிடத்தில் கர்த்தாவே நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நானும் பரிசுத்தவானாய் பரிசுத்தவதியாக இருக்கும்படிக்கு உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும். உங்களில் எத்தனை பேர் அதை கேட்டிருப்பீர்கள்? உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும். யார் அதை வாஞ்சித்திருப்பீர்கள்? யார் அதை கேட்டிருப்பீர்கள்? உலகத்திலிருந்து கொண்டு போக முடியாத எல்லாவற்றையும் நாம் கேட்கிறோம். ஆனால் உலகத்திலிருந்து நாம் கொண்டு போகிற ஒன்று உண்டு, அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தம். லேவியர் 20:26 வாசித்து பாருங்கள். கர்த்தராகிய தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு சொன்ன மாபெரும் சத்தியம். லேவியர் 20:26, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். ஹல்லேலூயா. ஆம், இந்த பைபிள் போதிக்கும் தேவன் பரிசுத்தர். இந்த வேதம் உலகம் முழுவதும் அறிவிக்கிற தேவன் பரிசுத்தர். இவர் மாத்திரம்தான் பரிசுத்தர். இவரால தான் எந்த ஜாதியானும் எந்த இனத்தானும் எந்த தேசத்தானும் பரிசுத்தமாக முடியும். ஆகவே கடந்த 2000 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் ஆண்டவராக இயேசுவை விசுவாசியுங்கள் என்று போதிப்பதின் விளைவு எதற்காக தெரியுமா? நீங்கள் பரிசுத்தர்களாய் மாறுவதற்காகவே. ஆகவே தேவன் சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவன் நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களிடத்திலிருந்து நான் பிரித்து எடுத்தேன். ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் உங்களை சாபத்திலிருந்தும் கண்ணீரிலிருந்தும் துக்கத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் அந்நியாயத்திலிருந்தும் பாதாள பிடியிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் உங்களையும் நம்மையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரித்து எடுத்தார். ஆகவேதான் இயேசு இப்படி சொன்னார். லூக்கா 12:51 பாருங்கள். நான் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கின்றீர்களோ? அல்ல, நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொன்னார். நான் கலகம் செய்ய வந்தேன் என்று இயேசு சொல்லவில்லை. கலகம் என்பது வேறு, பிரிவினை என்பது வேறு. கலகம் என்பது கணவன் மனைவியை ஜென்ம விரோதிகளாக மாற்றிவிடும். கலகம் என்பது அண்ணன் தம்பியை விரோதிகளாக மாற்றிவிடும். கலகம் என்பது ஒரு சமுதாயத்தை சத்துருக்களாக மாற்றிவிடும். கலகம் என்பது ஒரு ஊருக்கு ஊர் விரோதிகளாக கொலை வெறியர்களாக கலகம் மாற்றிவிடும். நேற்று வரைக்கும் ஒரே தட்டில் சாப்பிட்டவர்கள் யாரோ ஒருவர் கலகம் செய்ததனால இன்றைக்கு ஒருவர் ஒருவர் கொள்ளுகிற அளவுக்கு அவர்கள் விரோதிகளாக சத்துருக்களாக மாறுவார்கள். இதுதான் கலகம் என்பது. கலகம் என்பது அது சாத்தானுடைய கிரியை. இந்தியாவில் பிறந்திருக்கிற ஜனங்களுக்கு கலகத்தை பற்றி யாரும் தனியாக ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க வேண்டியதே இல்லை. இந்தியாவில் பிறந்திருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கலகம் செய்ய தெரியும். என்றால் கலகம் அவர் இரத்தத்தோடவே கலந்து வளர்ந்திருக்கிறது. சபையிலே கலகம் செய்து விடுவார்கள், ஜபக்கூட்டத்திலே கலகம் செய்து விடுவார்கள், கல்யாண வீட்டிலே கலகம் செய்து விடுவார்கள், சமுதாயத்திலே கலகம் செய்து விடுவார்கள், ஜாதிக்கு ஜாதி கலகம் செய்து விடுவார்கள், தெருவுக்கு தெருவு கலகம் செய்து விடுவார்கள், மதங்களுக்கு மதங்கள் கலகம் செய்து விடுவார்கள். ஆமென். அன்பானவர்களே, இதுதான் கலகம். கலகம் சாத்தானுடைய கிரியை. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்று சொன்னார். பாவத்திலிருந்து பிரித்தெடுக்க, அக்கிரமத்திலிருந்து பிரித்தெடுக்க, சாபத்திலிருந்து பிரித்தெடுக்க, அசுத்தத்திலிருந்து பிரித்தெடுக்க, பாதாள படுகொடியிலிருந்து பிரித்தெடுக்க, ஊதாரி கூட்டத்திலிருந்து பிரித்தெடுக்க, இருளான பக்தியிலிருந்து நம்மை பிரித்தெடுக்க, பாதாள வழிகளிலிருந்து நம்மை பிரித்தெடுக்க, தாறுமாறு இடத்திலிருந்து நம்மை பிரித்தெடுக்க, குடி வெறியிலிருந்து நம்மை பிரித்தெடுக்க, இதோ கோணலான வழியிலிருந்து நம்மை பிரித்தெடுக்க கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆண்டவராகிய இயேசுவினுடைய பிரசங்கம் எங்கெல்லாம் நடக்குமோ அங்கெல்லாம் பிரிவினை ஆரம்பமாகும். ஆண்டவராக இயேசுவை எந்த வீடு ஆராதிக்குமோ அந்த வீட்டுக்குள்ள பிரிவினை ஆரம்பமாகும். உண்மைக்கும் பொய்யுக்கும் பிரிவினை ஆரம்பமாகும். சத்தியத்துக்கும் அசுத்தத்துக்கும் பிரிவினை ஆரம்பமாகும். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் பிரிவினை ஆரம்பமாய்விடும். உயர்வுக்கும் தாழ்வுக்கும் பிரிவினை ஆரம்பமாய்விடும். ஆமென் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நம்மையும் இருளிலிருந்தும் தாறுமாறிலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் அநியாயத்திலிருந்தும் வேசித்தனத்திலிருந்தும் இதோ பாதாள பக்திகளில் இருந்தும் சாத்தானுடைய பிடியில் இருந்தும் நம்மையெல்லாம் அவர் பிரித்தெடுத்தார். கடந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை எங்கே இருந்தது, யாரோடு இருந்தது, எப்படி இருந்தது என்று யோசித்து பாருங்கள். அங்கிருந்தான் தேவன் அவருடைய ரத்தத்தால் அவருடைய வசனத்தால் அவருடைய ஆவியால் உங்களையும் நம்மையும் அவர் பிரித்தெடுத்தார். இந்த பிரிவினை என்றைக்கு ஆரம்பமானது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அந்த நாளிலே ஆரம்பமானது. அப்போஸ்தலர் 2:40-41 வசனத்தை பாருங்கள். ஆவியால் நிரம்பிய பேதுரு, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், வா வெளியில என்று அவர்கள் பிரசங்கித்தார்கள். மாறுபாடுகளை விட்டு வா வெளியில, தாறுமாறுகளை விட்டு வா வெளியில, கோணலான வழிகளை விட்டு வா வெளியில, பொய் பக்திகளை விட்டு வெளியில வாருங்கள், சாத்தானுடைய வழிகளை விட்டு வெளியில வாருங்கள், மாறுபாடுகளை விட்டு வெளியில வாருங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் ஏவுதலால் அவர்கள் பிரசங்கித்தார்கள். அந்த பிரசங்கத்தை கேட்டு பைபிள் சொல்லுகிறது 3000 பேர் அவர்கள் பிரிந்து வந்தார்கள். ஆண்டவராக இயேசுவே கர்த்தர் என்று அவர்கள் அறிக்கையிட்டார்கள். கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமென் அன்பானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிரிவினை, பாவத்திலிருந்து பிரித்தெடுத்த அந்த பிரிவினை, இந்த 2000 ஆண்டுகளாக தேசங்கள் எல்லாம் இயேசுவின் பக்கம் ஜனங்கள் பிரிந்து வந்தார்கள். இதோ கிறிஸ்து இயேசுவின் பக்கம் ஊர்கள் பிரிந்து வந்தது, கிராமங்கள் பிரிந்து வந்தது, பட்டணங்கள் பிரிந்து வந்தது, கோடி கோடியான ஆண்கள் பெண்கள் பிரிந்து வந்தார்கள். பாவத்தை விட்டுவிட்டு, அக்கிரமத்தை விட்டுவிட்டு, தாறுமாறுகளை விட்டுவிட்டு, விபச்சாரத்தை விட்டுவிட்டு, வேசித்தனத்தை விட்டுவிட்டு, கள்ளத்தனங்களை விட்டுவிட்டு, அசுத்தங்களை விட்டுவிட்டு, பாதாள வழிகளை விட்டுவிட்டு, வானமும் பூமியும் உண்டாக்கிய தேவாதி தேவனை கர்த்தாதி கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களாக எழும்புவதற்காக இன்றைய வரைக்கும் ஜனங்கள் பிரிந்து வந்தார்கள். உலகம் முழுவதும் எங்கெல்லாம் ஆண்டவராக இயேசுவை பற்றிய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் பிரிவினை ஆரம்பமாய்விடும். எல்லா தெருக்களிலும் எல்லா வீதிகளிலும் எல்லா ஊர்களிலும் எல்லா வீடுகளிலும் எல்லா மலை பிரதேசங்களிலும் இன்றைக்கும் தேவன் இதைத்தான் செய்து கொண்டு வருகிறார். இந்த உலகம் முடியும் நாள் மட்டும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வருகிற அந்த கடைசி நாள் மட்டும் பரிசுத்த ஆவியான தேவன் ஜனங்களை பாதாள இருளில் இருந்தும் பாவ தாறுமாறுகள் இருந்தும் அக்கிரம அநியாயங்கள் இருந்தும் எல்லா விதமான கேடுகளில் இருந்தும் இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் பிரித்து கொண்டே இருப்பார். எதற்காக பிரித்தெடுக்கப்பட்டார்கள்? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருப்பதற்காக. என் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் உன்னை அற்புதம் செய்வது, உன்னை விடுவிப்பது, உன்னை சுகமாக்குவது, உன்னை ஆசீர்வதிப்பது, உனக்கு ஆண்டவர் எண்ணுவதற்கு நினைப்பதற்கு மேலான நன்மைகளை உனக்கு செய்வது எதற்காக தெரியுமா? அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல் நீங்களும் நாமும் இந்த சீரழிந்த உலகத்தில் பரிசுத்தவான்களும் பரிசுத்துவதிகளுமாய் இருப்பதற்காக. ரோமருக்கு நிருபம் 2 வசனத்தை பாருங்கள். கொரிந்தருக்கு நிருபம் 2 வசனத்தை பாருங்கள். கலாத்தியர்கள் நிருபம், எபேசியர்கள் நிருபம், பிலிப்பியர்கள் நிருபம், இதில் எல்லாம் 2 வசனத்தை பாருங்கள். பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எழுதுகிறார், ரோமாவில் உள்ளவர்களே பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களே, கொரிந்துவில் உள்ளவர்களே பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களே, கலாத்தியா பட்டணத்தில் வாழ்கிறவர்களே பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களே, எபேச பட்டணத்தில் வாழ்கிறவர்களே பிலிப்பி பட்டணத்தில் வாழ்கிறவர்களே பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களே. பார்த்தீர்களா, ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் பரிசுத்தாவின் ஏவுதலால் நிருபங்கள் வேத வசனங்கள் எழுதப்பட்ட போது, இதோ பரிசுத்தவான்கள் ஆகும்படியே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்றுதான் எழுதப்பட்டது. இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் எல்லாவற்றையும் நாம் விரும்புகிறோம். ஆனால் உங்கள் மனசாட்சியை தொட்டு கேட்டு பாருங்கள், என்றைக்காக தேவனிடத்தில் உம்முடைய பரிசுத்தம் எனக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பினது உண்டா? என்றைக்காக நீங்கள் விரும்பினது உண்டா? தேவனே எல்லாம் எனக்கு கொடுத்துட்டீங்க, நினைப்பதற்கு எண்ணுவதற்கு மேலா எனக்கு அற்புதம் செஞ்சிட்டீங்க, என்ன ஆசீர்வதிச்சிட்டீங்க, ஆனா இப்போ உங்க பரிசுத்தம் எனக்கு வேண்டும். எத்தனை பேர் கேட்டிருப்போம், எத்தனை பேர் பரிசுத்தத்தை வாஞ்சித்திருப்போம். என் அன்பான சகோதரனே சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீ இந்த உலகத்தில் ஒன்றை சாதித்து காட்ட முடியும் என்றால் அது என்ன தெரியுமா? அவர் பரிசுத்தரா இருந்தது போல நீங்கள் பரிசுத்தருமாய் வாழ்வதுதான். உங்களை காண்கிறவன் என்னை காண்கிறான் என்றார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்றார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பார்த்தீர்களா, உங்களை காணும்போது நம்மை காணும்போது அடுத்தவர்கள் நம்மிடத்தில் பரிசுத்தத்தை கண்டுகொள்கிறார்களா? நம்மிடத்தில் பழகிறவர்கள் எல்லோரும் நம்மிடத்தில் பரிசுத்த அடையாளங்களை கண்டுபிடிக்கிறார்களா? பரிசுத்த குணங்களை கண்டுபிடிக்கிறார்களா? பரிசுத்த சாபங்களை கண்டுபிடிக்கிறார்களா? ஏன் உங்களோடு ரொம்ப வருஷம் குடும்பம் நடத்துறாரு உங்க புருஷன், உங்க மனைவி, அவங்க யாராவது உங்ககிட்ட பரிசுத்தத்தை கண்டுபிடிச்சாங்களா? ஏன் உங்க பிள்ளைங்க யாராவது உங்ககிட்ட பரிசுத்தத்தை கண்டுபிடிச்சாங்களா? உங்க உயிர் நண்பர்கள் உயிர் தோழிகள் யாராவது உங்ககிட்ட தானே பரிசுத்தத்தையே நான் தெரிஞ்சுக்கினேன் உங்களிடத்துல சொன்னதுண்டா? உணர்ந்து பாருங்க, நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. என் அன்பான விசுவாசிகளே ஏமாந்து போக வேண்டாம். கர்த்தர் பரிசுத்தரா இருக்கிறது போல அவருக்கேற்ற பரிசுத்தவான்களும் அவருக்கேற்ற பரிசுத்துவதிகளுமாக நாம் இருக்க வேண்டும். நல்லது. எங்கே பரிசுத்தமாயிருப்பது, எப்படி பரிசுத்தமாயிருப்பது, இதை பற்றி பரிசுத்தாவின் ஏவுதலால் பவுல் பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 1:15. உங்கள் அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். பார்த்தீர்களா, உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகில ரெண்டு இடத்துல மாத்திரம்தான் ஜனங்க பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவதிகளாய் காட்டிக்கொள்கிறார்கள். 1, சபையில. 2, இது போன்ற எழுப்புதல் நற்செய்தி கூட்டங்கள் நடக்கிற மைதானங்களில ஹாலுங்களில தான். இந்த ரெண்டு இடத்துல தாங்க நம்மளாம் ரொம்ப குயட்டா அமைதியா அடக்கமா ஒடுக்கமா ரொம்ப மெல்லமா எழுறது, மெல்லமா உட்கார்றது, மெல்லமா நடந்து போறது, மெல்லமா நடந்துன்னு வர்றது, ஒருத்தரை பார்த்து அப்படியே புண்ணு கேட்கறது வழங்குதா? இந்த ரெண்டு இடத்துல தான், இந்த ரெண்டு இடத்துல தான், சபையில ஆராதனைகள் மீட்டிங் நடக்கிற இடங்கள்ல மாத்திரம்தான், இந்த ரெண்டு இடத்துல தான். ஆனால் பைபிள் என்ன சொல்கிறது தெரியுமா? உங்கள் அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும். நீ வேலை செய்யற இடத்துல கூட, நீ படிக்கிற இடத்துல கூட, நீ தொழில் பார்க்கிற இடத்துல கூட, நீ பழகிற இடத்துல கூட, நீ பக்கத்து வீட்டில் போய் பேசுறீங்களா அங்க கூட, அடுத்தவங்களோடு நீங்க குழாவுகிறீங்களா அங்க கூட, உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் கூட, அங்கெல்லாம் கூட, எல்லா இடத்திலும் கூட நீங்கள் பரிசுத்தர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களையும் நம்மையும் அழைக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் நாலாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:3 நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து பாத்தீங்களா. எப்படி நீ பரிசுத்தமாய் மாற முடியும்? எப்படி நீ பரிசுத்தமா சிந்திக்க முடியும்? எப்படி நீங்க பரிசுத்தமா வாழ முடியும்? நீ நேசிக்கிற இச்சைகளை வெறுக்கும் போது, உனக்குள் இருக்கிற அக்கிரமங்களை நீ வெறுக்கும் போதுதான் உங்களுக்குள்ள தேவன் பரிசுத்தத்தை ஆரம்பிப்பார். நீ பாவத்தை வெறுக்கும் போது, கேடுகளை வெறுக்கும் போது, பொருளாசை வெறுக்கும் போது, ஆணாசை பெண்ணாசை வெறுக்கும் போது, உலக இச்சைகளை நீங்கள் என்றைக்கு வெறுக்கின்றீர்கள் அப்பொழுது, சுயத்தை எப்போது வெறுப்பீர்கள் அப்பொழுது, உங்களை நீங்கள் எப்பொழுது சாகடிப்பீர்களோ சிலுவையில, உங்கள் பாவங்கள் எப்போது நீங்கள் வெறுப்பீர்களோ சாகடிப்பீர்களோ அப்பொழுது கர்த்தர் உங்களுக்குள்ள பரிசுத்தத்தை அவர் ஆரம்பிக்கிறார். நீ பாவ சிந்தையில் இருக்க மாட்டோம், பரிசுத்தம் உனக்கு ஒரு கேலி பொருளா இருக்கும். இன்றைய கிறிஸ்தவத்தில் தெய்வ பயம் என்பது கிடையாது. இன்றைய கிறிஸ்தவத்தில் பரிசுத்தம் என்பது கிடையாது. இது ரெண்ட தவிர மற்ற எல்லாவற்றையும் நாம கற்றுக்கொண்டிருக்கிறோம். இது ரெண்ட தவிர மற்ற எல்லாவற்றையும் நாம விரும்புகிறோம். இந்த ரெண்ட தவிர மற்ற எல்லாவற்றையும் நாம் நேசிக்கிறோம். இந்த ரெண்ட தவிர மற்ற எல்லாவற்றையும் தேவனிடத்துல நாம கேட்கிறோம். ஆனால் கர்த்தாவே, உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும், உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும். இதை நாம் ஒருபோதும் விரும்பினதே கிடையாது, இதை கேட்டதே கிடையாது. இந்த பரிசுத்தம் என்பது இன்னைக்கு பைத்தியக்காரத்தனங்களில் ஒன்றாக அது கருதப்பட்டது. இந்த காலத்துல போய் என்னமோ பரிசுத்தம், அந்த சுத்தம், இந்த சுத்தம்னு, வீட்டு சுத்தமே இல்லை, உடம்பு சுத்தமே இல்லை, மனசு சுத்தமே இல்லை, கை சுத்தமே இல்லை, கால் சுத்தமே இல்லை, இதுல என்னையா பரிசுத்தம் இல்லையா? இப்படித்தான் வேதாந்தம் பேசக்கூடிய ஆட்களை சமுதாயத்தில் நாம் பார்த்திருக்கலாம். என் அன்பானவர்களே, பரிசுத்தம் உன் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் சுத்திகரிக்கும் ஆரம்பமாகும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நம்ம எல்லாருமாய் நன்றி செலுத்த வேண்டும். பாவத்தை நீங்கள் வெறுக்கும் போது கர்த்தர் உங்களுக்குள்ளே பரிசுத்தத்தை ஆரம்பிக்கிறார். ஆதியாகமம் 39:9 யோசேப்பு அடிமை வேலைக்காரனாக, வீட்டு வேலைக்காரனாக, தோட்ட வேலைக்காரனாக, ஒட்டகங்களை மாடுகளை கழுவி துடைக்கிற ஒரு வேலைக்காரனாக போத்திப்பார் என்று சொல்லும் ஒரு போர்வனுடைய அதிகாரியினுடைய வீட்டில அவன் வேலைக்காரனாக அவன் இருந்தான். தேவன் அவனுக்கென்று ஒரு ஆசீர்வாதமான தரிசனத்தை எகிப்து தேசத்தில் வைத்திருந்தார். கர்த்தராகிய இயேசு அவர் ஆராதிக்கிற எந்த மகனுக்கும் மகளுக்கும் ஒரு ஆசீர்வாதமான எதிர்கால திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆனால் பிசாசு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் குறுக்கிடுகிறான். யோசேப்பின் வாழ்க்கையில கூட அவன் ஆசீர்வாதத்தை அவன் போய் கண்டுபிடிக்காதபடிக்கு அவனுடைய புத்தியை கெடுக்க, அவன் வாழ்க்கையை கெடுக்க, அவன் சிந்தையை கெடுக்க பிசாசு திட்டமிட்டான். அதற்காக பிசாசு என்ன செய்தான் தெரியுமா? வேசித்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போத்திப்பாருடைய மனைவியை ஒரு கருவியாக எடுத்து பிசாசு பயன்படுத்தினான். ஆமென் அன்பானவர்களே, பாவ சிந்தை உள்ளவர்களைத்தான் சத்துரு தன் கருவியா இன்றைக்கும் எடுத்து பயன்படுத்துவான். பரிசுத்த சிந்தை உள்ளவர்களை பிசாசு நெருங்க முடியாது. ஒரு விளக்கு எரிகிறது, எரிகிற விளக்குக்குள்ள எந்த பூச்சும் நுழைய முடியாது. அந்த நெருப்பு அந்த பூச்சை எரித்துவிடும். பரிசுத்தம் உனக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தால் எந்த இச்சை என்கிற பூச்சோ, எந்த உலகம் என்கிற பூச்சோ, எந்த அசுத்தம் என்கிற பூச்சோ, எந்த சுயநலம் என்கிற பூச்சோ உனக்குள்ளே நெருங்க முடியாது. ஆவியானவர் எல்லாவற்றையும் எரித்து விடுவார். ஆனால் தாறுமாறான சிந்தனை கொண்ட ஆண்களை பெண்களை பிசாசு தன் கருவியாய் எடுத்து பயன்படுத்துவான். அப்படித்தான் போத்திபாருடைய மனைவி. அவளை வைத்து யோசேப்பின் எதிர்காலத்தை அவன் பாதாளத்துக்கு வழிநடத்த திட்டமிட்டான். பைபிள் சொல்லுகிறது, யோசேப்பின் வாழ்க்கையிலே போத்திபாருடைய மனைவி குறுக்கிட ஆரம்பித்தாள். அவனை பாவம் செய்யும்படி அவள் தூண்டினாள், அவளை அவனை வற்புறுத்தினாள், பாவம் செய்யும்படி அவள் வற்புறுத்தினாள். என் அன்பான சகோதரனே சகோதரிகளே, நீ வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, நீ பழகிற இடத்துல, நீ எந்த வீட்டில் உட்கார்ந்து மணிக்கணக்கா பேசின்னு இருக்கிறியோ, அந்த வீட்டில் இருக்கிற ஆண்களை வைத்து, அந்த வீட்டில் இருக்கிற பெண்களை வைத்து, அந்த யாரிடத்துல நீங்க டெலிபோன்ல மணிக்கணக்கா பேச விரும்புறீங்க, அந்த ஆண்களை வைத்து, அந்த பெண்களை வைத்து, அந்த வாலிபனை வைத்து, அந்த வாலிப பெண்ணை வைத்து, பிசாசு இன்றைக்கும் அநேகருடைய எதிர்காலத்தை நாசப்படுத்த அவன் திட்டம் வைத்திருக்கிறான். ஆனா நடந்தது என்ன? யோசேப்பு என்ன சொன்னான்? ஆதியாகமம் 39 அதிகாரம் 9 வசனத்தின் கடைசி பகுதி, என் தேவனுக்கு

இல்லை. பாத்தீங்களா, சாத்தானே சம்முட்டியில தலையில் அடிச்சது போல அடிச்சான் யோசேப்பு. யோசேப்பு ஒரு போதகர் அல்ல, யோசேப்பு ஒரு பிரசங்கியார் அல்ல, யோசேப்பு நம்மை போல பைபிளை பக்கம் பக்கமா படிச்ச ஒரு மனுஷன் இல்ல. யோசேப்பு காலத்துல இதோ இந்த வேதம் அவர்கள் கைக்கு கிடைக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. அவன் ஒரு வேலைக்காரன், அடிமை வேலைக்காரன் யோசேப்பு. ஆனால் அவன் என்ன சொன்னான் பாருங்க, என் தேவனுக்கு குரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? இதான் நீங்கள் பரிசுத்தத்தை நேசிக்கின்றீர்கள் என்பதன் அர்த்தம். உன்னை பாவம் எந்த இடத்துல அழைக்கலாம், ஆனால் நீங்கள் பரிசுத்தத்தை நேசிப்பீர்கள் என்றால் அந்த பாவத்தை நீங்கள் எதிர்த்து நிற்பீர்கள். நடந்தது என்ன? பிசாசு இன்னொரு முறை அவனை இழுக்கலாம் என்று ஆதியாக 39:12 பாருங்கள். போத்திபாருடைய மனைவி அவன் ஆடையை பிடித்து இழுக்க ஆரம்பித்து விட்டாள். பைபிள் சொல்லுகிறது அவள் ஆடை அவள் கையில விட்டுவிட்டு யோசேப்பு அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டான். காரணம் என்ன தெரியுமா? என்னை அழைத்த தேவன், எனக்கு தரிசனங்களை கொடுத்த கர்த்தர், என்னை வழிநடத்துகிற தேவன் பரிசுத்தரா இருக்கிறது போல நானும் பரிசுத்தவானா இருப்பேன் என்று அவன் உறுதியாய் தீர்மானித்ததன் விளைவு பாவத்தில் தூண்டுகிற இடங்களை விட்டு அவன் ஓடிவிட்டான். ஆமென் அன்பானவர்களே. பாவத்துக்கு ஒரு வாலிபன் எதிர்த்து நின்றான், ஒரு வேலைக்காரர் எதிர்த்து நின்றான். கர்த்தராகிய தேவனை, இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிற ஒரு வாலிபன் பாவத்துக்கு எதிர்த்து நின்றான். அதன் விளைவு கர்த்தர் அவனை தன் கையில் எடுத்தார். எந்த தேசத்தில் அடிமை வேலைக்காரனாக யோசேப்பு இருந்தானோ அதே தேசத்தில் பிரதம மந்திரி சிங்காசனத்தில் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நாம் எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆம், பரிசுத்தம் தேவனுடைய சிங்காசனத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வரும். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, விசுவாசிகளே, தேவ ஜனங்களே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஊழியக்காரர்களே, ஊழியக்காரிகளே, பரிசுத்தம் கர்த்தருடைய சிங்காசனத்தை உன் வாழ்க்கையிலே கொண்டு வரும். எங்கே நீ வெட்கப்பட்டாயோ அங்கே உன்னை தேவன் உயர்த்துவார். எங்கே நீ விழுந்தாயோ அங்கே உன்னை கர்த்தர் உயர்த்துவார். யாருக்கு மத்தியில் ஒரு காலத்தில் கேவலமா எண்ணப்பட்டாயோ அங்கே உங்களை கர்த்தர் சிங்காசனத்தில் உட்கார வைப்பார். அதான் யோசேப்பின் வாழ்க்கையில தேவன் செய்தது. 30 வயதுல இந்த செய்தியை கேட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு 30 வயசு இருக்குது? வயசுலதான் யோசேப்பு எகிப்து தேசத்தின் பிரதம மந்திரியாக கர்த்தராகிய தேவனால் அவன் உயர்த்தப்பட்டான். அதோடு மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுவதும் பஞ்சம் வந்த போது தேவன் எடுத்து பயன்படுத்திய இந்த யோசேப்பு என்கிற அந்த வாலிபனை கொண்டு தான் கர்த்தராகிய தேவன் இந்த முழு உலகத்துக்கும் அவர் சாப்பாடு போட்டார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென் அன்பானவர்களே. பார்த்தீர்களா, தேவனுடைய கரத்தில் வரும் ஒரு பரிசுத்த பாத்திரமாக யோசேப்பு மாறினான். தேவனுடைய செய்தி உங்களுக்கு பிரசங்கப்படுவது எதற்காக? நீங்கள் பரிசுத்தவான்களும் பரிசுத்தவதிகளுமாய் மாறுவதற்காகத்தான். நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக என்றார் கர்த்தராகிய தேவன். நல்லது. பரிசுத்தத்தால் உங்களுக்கு வரக்கூடிய நன்மை என்ன? பரிசுத்தம் உங்களுக்கு எதை கொண்டு வரும்? 2 காரியங்களை கொண்டு வரும். 1, எபிரேயர் 12:14 பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. விசுவாசிக்கிறவங்க கைகளை வைத்து அல்லேலூயா என்று சொல்லுவோம். பார்த்தீங்களா, பரிசுத்தம் தேவனை நீங்கள் தரிசிக்கும்படியாது செய்யும். இதயத்தில் சுத்தமல்லவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8 கர்த்தராகிய இயேசு சொன்னார் அல்லவா, பார்த்தீர்களா, பரிசுத்தம் தேவனை நீங்கள்

0: தரிசிப்பீர்கள், கிறிஸ்து இயேசுவை நீங்கள் தரிசிப்பீர்கள், ஆவியான தேவனை நீங்கள் தரிசிப்பீர்கள், கர்த்தரை முகமுகமாய் நீங்கள் காணும்படி செய்துவிடும் பரிசுத்தம். என் அருமையான சகோதரனே சகோதரிகளே, பரிசுத்தம் தேவ பிரசன்னத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறது, தேவ தரிசனத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறது. தேவனை நீங்கள் தரிசிப்பீர்கள். இதற்காக தான் நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்க ஆயுச காலங்களெல்லாம் ஏன் கூட்டி வச்சிருக்கிறார் ஆண்டவர் தெரியுமா? உன் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு முறை கர்த்தரை நீங்க தரிசிக்கணும். உங்களுக்கு ஏன் அற்புதம் செய்யறாரு, உங்களை வாழ வைக்கிறார், உங்களை உயர்த்துறாரு தெரியுமா? இனி தேவனை தரிசிக்கிற ஒரு வாழ்க்கைக்காக நீங்கள் வாழ்வதற்காக கர்த்தரை நீங்கள் தரிசிக்கணும். பரிசுத்தம் தேவனை நீங்கள் தரிசிக்கும்படி இது செய்துவிடும். இரண்டாவதாக பரிசுத்தம் உங்களுக்கு என்ன செய்யும் தெரியுமா? யோசுவா 3:5 யோசுவா 3:5 யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தப்படிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.
1: ஹல்லேலூயா. உங்க வீட்டு வாசல்ல பிச்சைக்கார வந்து, அம்மா தாயே பழைய சாம்பாரை போடுமான்னு கேக்குறான். யாரும் இன்னைக்கு இப்ப வச்சு சாம்பாரை கொண்டுவோமான்னு கேட்டதே இல்ல. பழைய சாம்பாரை போடுமா, பழைய சாப்பாடு இருந்தா கொண்டு வந்து போடுமான்றான். நீங்க பழைய சாம்பாரையும் பழைய சாப்பாட்டையும் அவனுக்கு போடுறது கொண்டு வரீங்க. உடனே நீங்க திடுக்கிட்டு நிற்கின்றீர்கள். காரணம் என்ன? அவன் வச்சிருக்கிற தட்டுல சாணம் கரைச்சிருக்கிறான், போடுவீங்களா? சொல்லுங்க. அவன் தட்டுல சாணம் கரைச்சிருக்கிறான், சாணியை கரைச்சி ஊத்தி இருக்கிறாங்க. அந்த தட்டை கொண்டு வந்து சாம்பார் கேக்குறான், குடுப்பியா? நீ கொடுக்க போறதே பழைய சாம்பார் தான், நீ கொடுக்க போறதே பழைய சோறு தான். ஆனா அவன் தட்டு அசுத்தமா இருக்கும் பட்சத்துல, அந்த அசுத்தமான தட்டுல நீங்க அந்த பழைய சாப்பாட்டை போடுவீங்களா? இந்த பழைய சாம்பாரை போடுவீங்களா? அப்படி என்றால் உன்னுடைய வாழ்க்கை அசுத்தமா இருக்கும் பட்சத்துல, உன் இருதயம் அசுத்தமா இருக்கும் பட்சத்துல, உன் சிந்தை அசுத்தமா இருக்கும் பட்சத்துல, உன் நினைவு அசுத்தமா இருக்கும் பட்சத்துல, நீ நடந்த வழிகள் எல்லாம் அசுத்தமா இருக்கும் பட்சத்துல, தேவனிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை கேட்க உங்களுக்கு எப்படி தைரியம் வருகிறது? எப்படி தைரியம் வருகிறது? பழைய சாம்பாரை நீங்க போட தயாரா இல்ல, பழைய சோறை நீங்க கொட்ட தயாரா இல்ல? அவன் தட்டை சுத்தம் பண்ணணும். நீங்க அவனுக்கு நீங்க போதிக்கிறீங்க, சுத்தம் பண்றதுக்கு தண்ணியை ஊத்துறீங்க, இல்லனா சொல்லு உனக்கு வேற தட்டை நான் கொடுக்கறேன்னு சொல்றீங்க. பிறகுதான் அந்த பழைய சாப்பாட்டை, அந்த பழைய சாம்பாரை ஊத்துறீங்க. இதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு நமக்கு அவர் செய்கிறார். இங்க என்ன சொல்லப்பட்டது? உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வருவார். என் அன்பான சகோதர சகோதரிமார்களே, இன்றைய கிறிஸ்தவ உலகம் தன்னை மாத்திக்க தயாராயில்ல. ஆனா தேவனிடத்திலிருந்து எனக்கு அது வேண்டும், எனக்கு இது வேண்டும், எனக்கு அப்படி வேண்டும், எனக்கு இப்படி வேண்டும், எனக்கு வரங்கள் வேண்டும், எனக்கு வல்லமைகள் வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். பின்பு வேதம் ஏன் கொடுக்கப்பட்டது? எதுக்காக பரிசுத்த ஆவியானுடைய போதனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டது? இங்க என்ன சொல்லப்படுகிறது கவனிங்க. உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருவார். உன்னை கழுவி சுத்தப்படுத்து, நீ தேடும் அடையாளம் உனக்கு வரும். உங்கள் வாழ்க்கையை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நீ எதிர்பார்க்கிற வல்லமை உனக்கு கொடுக்கப்படும். உன்னை சுத்தப்படுத்து, உன்னை கழுவு, நியாயத்தமாக அப்பொழுதுதான் நீ எழும்பி பிரகாசிக்கும்படி தேவன் செய்வார். உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருவார். கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நாம் எல்லாருமாய் நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, பாவத்தில் பிறந்து, பாவத்தில் வாழ்ந்து, பாவத்தில் இருந்து, பாவத்தில் வழிகள் நடத்தின நான் எப்படியா பரிசுத்தமாக முடியும்? மனிதன் பரிசுத்தமாவதற்கு ஏதாவது பொருட்கள் விற்கப்படுகிறதா? உடம்பு மெலியறதுக்கு பொருள் விற்கிறான், உடம்பு பருமன் ஆகிறதுக்கு பொருள் விற்கிறான், இந்த பாட்டில் இருக்கிறத வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைங்களுக்கு புத்தி வரணும்னு பொருள் விற்கிறான். ஆனா பரிசுத்தம் ஆகிறதுக்கு ஏதாவது பொருள் விற்கிறாங்களா? இல்ல, இந்த மலையில் இருக்கிற இந்த இலையை வாங்கி சாப்பிட்டா பரிசுத்தமாக முடியும் என்று ஏதாவது மலை இருக்குதா? இல்ல, இந்த இடத்துல போய் ஒரு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஆபரேஷன் பண்ணா உங்களுக்கு பரிசுத்தத்தை ஆபரேஷன்ல படி கொடுத்துற டாக்டர் எல்லாம் இருக்கிறாங்க, ஏதாவது இருக்குதா? சூரிய கிரகத்துக்கு ராக்கெட் விடுறான், வேழ கிரகத்துக்கு ராக்கெட் விடுறான் விஞ்ஞானத்துல. ஆனா நீங்க பரிசுத்தமாவதுக்கு ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறாங்களா? நீங்க பரிசுத்தமாவதுக்கு ஏதாவது பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டி இருக்குதா? உங்களை பரிசுத்தப்படுத்துறதுக்கு எதனா காலேஜ் இருக்குதா? உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஏதாவது மாத்திரை இருக்கிறதா, ஏதாவது மருந்து இருக்கிறதா? உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காகவே கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. 1 யோவான் 1:7 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பார்த்தீர்களா, இலவசமான ஒரு ஈவு, இலவசமான ஒரு ஈவு இந்த உலகத்திற்கு, மனித குலத்திற்கு இலவசமான ஒரு ஈவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தார். எந்த இனத்தானும், எந்த தேசத்தானும், எப்பேற்பட்ட பாவியும், அது யாராயிருந்தாலும் சரி, சர்வ சிருஷ்டியின் தேவனிடத்தில் அவன் வரும்போது, அவன் மனம் திரும்பி தன் அக்கிரமங்களை விட்டுவிட்டு அவன் மனம் திரும்பும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் அவர்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அது சகல பாவங்களை கழுவி ஒரு பரிசுத்தமான, சுத்தமான ஒரு பாத்திரமாக இந்த சமுதாயத்தில் மாற்றுகிறது. என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, உங்கள் சரீரத்தை கழுவி சுத்திகரிக்கிறது. உங்களுக்குள்ள பரிசுத்த நெருப்பு பற்ற ஆரம்பிக்கிறது. 2வதாக யோவான் 17:17 பாருங்கள். யோவான் 17:17 கர்த்தராகிய இயேசு தன் பரிசுத்த வாய் மலர்ந்து இதை சொன்னார். உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். பார்த்தீங்களா, கர்த்தர் கொடுத்த இந்த வேதம் வாசிக்க வாசிக்க, அதை விசுவாசிக்க விசுவாசிக்க, இந்த வசனத்தை சுவாசிக்க சுவாசிக்க, பரிசுத்தம், பரிசுத்த சிந்தை, பரிசுத்த எண்ணம், பரிசுத்த பார்வை, பரிசுத்த நடத்தை, பரிசுத்த நினைவுகள், பரிசுத்த எண்ணங்கள், பரிசுத்த கனவுகள், பரிசுத்த தரிசனங்கள், பரிசுத்த நோக்கங்கள். உம்முடைய வசனமே பரிசுத்தம். கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் உங்களை பாவங்களை கழுவி பரிசுத்தமாக்குறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, சத்திய வசனம் உங்களை பரிசுத்தமாக்குறது. 3வதாக தேவன் உங்களுக்கு, நமக்கு கொடுத்த ஆவியானவர் உங்களை தொடும்போது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று பலனடைந்து, அது என்ன தெரியுமா, அதான் பரிசுத்தம். பரிசுத்தாவியை பெற்று பலனடையும் போது அந்த பலன்தான் பரிசுத்தம். கைகளை பலமாய் தட்டுவோம். எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். சகோதரிகளே, தம்பி தங்கச்சி, விலையேற பெற்ற ஒன்று தேவனிடத்திலிருந்து நாம் அடைகிற மகிமையான ஒன்று, கர்த்தாதி கர்த்தரிடத்திலிருந்து நாம் காண்கிற மகத்துவமான ஒன்று அவருடைய பரிசுத்தம். இன்றைக்கு கேட்போமா, தேவனே என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும், என் அநியாயங்களை மன்னியும், உமது பரிசுத்தத்தை எனக்கு தா. என் ஜீவனுள்ள மட்டம் உமக்காக நான் இந்த பூமியிலே ஒன்றை செய்வேன் என்றால், நீர் பரிசுத்தரா இருக்கிறது போல் நான் பரிசுத்தவானாய் பரிசுத்துவதியாய் இருப்பதுதான். கேட்போமா, அழிந்து போகிறவைகளே நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம், அழியாத ஒன்றை தேவனிடத்தில் கேட்போம்.

0: பாவங்களை மன்னியும், என் அக்கிரமங்களை மன்னியும்.
1: மன்னியும்
0: ஆண்டவராக இயேசுவே, என் குற்றம் குறைகளை தயவாய் மன்னியும்.
1: மன்னியும்
0: என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே,
1: என்னை பரிசுத்தம்.
0: கேளுங்க, வாய் தரங்க, வாய் தரங்க, வாய் தரங்க. எல்லாரும் வாய் தரங்க சொல்லுங்க. வாய் தரங்க, வாய் தரங்க. பேசுங்க, ஆண்டவர் இடத்துல பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. உங்க பரிசுத்தத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, உங்க பரிசுத்தம் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. பரிசுத்தம் உங்களை தரிசிக்க வைக்கும், பரிசுத்தம் தேவனை தரிசிக்க வைக்கும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதே கிடையாது. பரிசுத்தம் தேவனை தரிசிக்க வைக்கும், பரிசுத்தம் தேவன் உன்னுடைய வரம்படி செய்யும், பரிசுத்தம் தேவ பிரசன்னத்தை உனக்கு கொண்டு வரும், பரிசுத்தம் அற்புதங்களை உனக்கு கொண்டு வரும். நீ பரிசுத்தமாக பரிசுத்தமாக தேவ அற்புதம் உன்னை தேடி வரும். நீ பரிசுத்தமாக பரிசுத்தமாக அடையாளங்கள் உன்னை தேடி வரும். கைகள் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் வல்லமைகளை கொண்டு வரும், பரிசுத்தம் அடையாளங்களை கொண்டு வரும், பரிசுத்தம் அபிஷேகத்தை கொண்டு வரும், பரிசுத்தம் தேவனுடைய மகத்துவங்களை கொண்டு வரும், பரிசுத்தம் தேவனையே கொண்டு வரும். அன்பின் நேசரே, எலும்பு பிரகாசி ஊழியத்தில் சாத்தூர் பகுதி வாழ விசுவாசிகள் மத்தியில் நான் பரிசுத்தரா இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். எனக்கேற்ற பரிசுத்தவான்களாக நீங்கள் இருப்பீர்களாக என்ற உறுதியான சத்தியத்தை கொடுக்க செய்துகிறேன். உமக்கு கோடி ஸ்தோத்திரம். பாவம் நிறைந்த சமுதாயத்தில், அக்கிரமம் நிறைந்த சமுதாயத்தில், உபச்சாரம், கொலைகள், கொள்ளைகள் உள்ள இந்த சமுதாயத்தில் பரிசுத்தவான்கள், பரிசுத்தவதிகள் தேவை, பரிசுத்த சபைகள் தேவை, பரிசுத்த சந்ததிகள் தேவை, பரிசுத்த தலைமுறைகள் தேவை. தேவனே, உம்மை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை பரிசுத்தம் தான் நிரூபிக்கும் ஆண்டவரே. அப்படியான பரிசுத்தத்தால் எங்கள் எல்லோரையும் கர்த்தர் மூடிக்கொள்வீராக. பரிசுத்தம் தேவனே உம்மை தரிசிக்க வைக்கிறது, பரிசுத்தம் தேவனே உமது குரலை கேட்க வைக்கிறது, பரிசுத்தம் தேவனே உமது அற்புதங்களை கொண்டு வருகிறது, உமது ரத்தமே எங்களை பரிசுத்தமாக்குறது, உமது வசனம் எங்களை பரிசுத்தமாக்குறது, உமது ஆவியானவர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறீர். அப்படியே செய்வீராக. துதி, கன, மகிமை, மாட்சிமை எல்லாம் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பலமாய் கைகளை தட்டி

0: உங்களை வரவேற்கிறேன். வாங்க உள்ள வாங்க. தண்ணி கொண்டு வா, விருந்தினர்களுக்கு உணவு தயார் செய்.
1: ஆகட்டும் எஜமானரே.

0: தொலைதூர பயணமா?
1: ஆமா, நீண்ட பயணம். இப்ராஹிம், உன் மனைவி எங்க?
0: உள்ள இருக்கா?
2: அடுத்த ஆண்டு சாராவுக்கு ஒரு மகன் பிறப்பான். நீ ஏன் சிரிச்ச?
3: நான் ஒன்னும் சிரிக்கல.
2: சிரிச்ச? உனக்கு மகன் பிறக்கும் போது அவனுக்கு சூட்ட வேண்டிய பெயர் ஐசாக். அதுக்கு அர்த்தம் நகைப்பு.
1: உன்னோட விருந்த உங்களுக்கு நன்றி. நாங்க கிளம்புறோம்.
0: உங்களுக்கு துணை வரணுமா? எங்க போறீங்க?
1: சோடும் என் விதியை நிர்ணயிக்க.
0: என் சகோதரி மகன் லார்ட் அங்கதான் இருக்கா? அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கு.
1: சோடம் நெறியின்மையின் மையம் ஆயிடுச்ச. அதன் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது.
0: அது நீங்க அழிக்க போறீங்களா? மொத்த நகரத்தையுமா? நீங்க நியாய உணர்வு கொண்ட கடவுள். நல்லவர்களை உங்களால அழிக்க முடியுமா? தீயவர்களோடு சேர்ந்து அவங்களும் அழியணுமா?
4: உதவி செய்யுங்க. வாங்க.
0: நல்ல இதயம் கொண்ட 50 மக்கள் சோடம்ல இருந்தாங்கன்னா நெறியற்றவர்கள் கதி அவங்களுக்கும் ஏற்படுமா?
4: தயவு செஞ்சு எங்களுக்கு உதவுங்க.
1: அவங்களை சோதிப்போம். என் தூதர்களால சோடோம்ல 50 நல்ல உள்ளங்களை கண்டறிய முடிஞ்சா சோடோம் நகரத்தையே
4: மன்னிக்கிறேன்.
0: நல்லவங்க 30 பேர், 20 பேர் இருந்தா அப்பவும் அவங்களை அழிக்காம மன்னிப்பீங்களா?
1: தயங்காதீங்க.
4: அவங்களை பிடிச்சு கொண்டு வாங்க.
1: உதவி செய்யுங்க.
0: ஒருவேளை சோடோம்ல நல்ல உள்ளங்கள் 10 பேர் இருந்தா அவங்க காப்பாற்றப்பட வேண்டாமா?
3: லார்ட், நீங்க என்ன செய்றீங்க? இவங்க யாரு?
5: இவங்களுக்கு நம்ம உதவி தேவை. என்னால முடிஞ்சது செய்ற.
1: 10 நல்ல உள்ளங்களே இருந்தாலும் நகரத்தையே மன்னிக்கிற.
5: அவங்க ஏன் வீட்டுக்கு வந்து விருந்தினார்கள்? அவங்கள அவங்க வழியில போக விடுங்க.
4: நான் விட மாட்டேன்.
1: விலகினில்லை.
4: வேண்டாம், சொன்ன கேளுங்க.

0: നമുക്ക്.
1: இப்ராஹிம்காக தேவன் உங்களுக்கு பத்திராரு.

0: இனிமே ஆபத்து. இங்க இருந்து கிளம்பிடுங்க, இந்த நகரம் தண்டிக்கப்படுது.
1: காரணம் கொண்டு அந்த பவ நகரத்தை திரும்பி பார்க்காதீங்க,
0: திரும்பி ஒன்றும் பார்த்துடாதீங்க. தேவனே,

தேவனின் கட்டளையை மீறினதுனால லாட்டின் மனைவி உப்பு சிலையா மாறிட்டாங்க. மலையை நோக்கி தப்பி ஓடிய லாட்டும் அவர் மகள்களும் அதன் பிறகு ஏப்ரஹாமை சந்திக்கவே இல்லை.

வெளிப்படுத்தின விசேஷத்தின் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் அதுதான். இது முன்னுரையாக குறிக்கப்பட்டிருக்கிறது. சில காரியங்களை முதலாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து 26 முதல் 30 கிழமைகள் உங்களுக்கு பாடமாக எடுக்க விரும்புகிறேன். பெரும்பாலும் திங்கட்கிழமைகளிலே இந்த கூட்டங்கள் நடைபெறும். ஒருவேளை திங்கட்கிழமை நான் வெளி ஊர்களுக்கு செல்ல வேண்டியது இருப்பதா இருந்தால் செவ்வாய்க்கிழமைகளிலே இந்த கூட்டம் நடைபெறும். அதை குறித்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் முன்னதாக நான் அறிவித்து விடுவேன். திங்கட்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை, பெரும்பாலும் திங்கட்கிழமையில் இருப்பதையே நான் விரும்புகிறேன். இது ஒரு பிரசங்கம் போல இருப்பதில்லை. நிறுத்தி நிதானித்து நீங்கள் விளங்கிக் கொள்கிற அளவு உதாரணங்களை சொல்லி ஒரு பாடத்திட்டம் போல நான் நடத்தி செல்ல விரும்புகிறேன். வேதத்துள்ள 66 புத்தகங்களில் மிகுந்த மறைபொருள் உள்ள புத்தகங்கள் என்று அழைக்கப்படுவது 2 புத்தகங்கள். ஒன்று தானியேலின் புத்தகம், அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம். தானியேல் பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்கதரிசி, அவர் அதை எழுதினார். யோவான் இயேசுவுக்கு மிகவும் அருமையான, மிகவும் அன்பான சீஷன். இயேசு கிறிஸ்துவுடைய மார்பிலே சார்ந்திருந்தவர். இந்த 2 புத்தகங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மறை பொருட்கள் நிறைந்த வருங்காலத்தை பற்றிய பேசுகிற புத்தகங்கள். அதை எழுதின 2 பேருமே தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசி என்றால் தேவனோடு நடந்து அவருடைய மறை பொருட்களை அறிகிறவன் தான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்றால் தேவனுடைய வாயானவன், பின் வருகிறதை முன்னறிவிப்பவன், தேவனுக்கும் ஜனங்களுக்கும் மத்தியில் நின்று ஜனங்களுக்கு தேவனுடைய ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிறவன், ஞான திருஷ்டி அடைகிறவன், ஞான திருஷ்டிக்காரன் என்று பெயர் பெறுகிறவன், தேவனுடைய பாரத்தை தன்மேலே சுமக்கிறவன், அவன்தான் தீர்க்கதரிசி. இந்த 2 பேருமே தேவனுடைய தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். 2 பேருமே மறை பொருட்களை வெளிப்படுத்தினார்கள். தமிழிலே 2 பதங்கள் உண்டு. ஒன்று கண்டுபிடிப்பு. இனி வரவைகள் என்ன? அதை கண்டுபிடிப்பது. கண்டுபிடிப்பதிலே 2 பகுதிகள் இருக்குது. ஏற்கனவே இருக்கிற ஒன்றை, மறைத்து வைக்கப்பட்ட ஒன்றை கண்டுபிடிப்பது. அமெரிக்கா ஏற்கனவே இருந்தது, ஒருவரும் காணக்கூடாததாய் இருந்தது. கொலம்பஸ் என்ற ஒரு மாலுமி அப்படி ஒரு தேசம் இருக்கிறதை கண்டுபிடித்து உலகத்துக்கு அறிவித்தார். இது இருந்தது, வெளியே தெரியாமல் இருந்தது. அந்த மறைப்பொருளை அவர் வெளிப்படுத்தினார். இன்னொரு கண்டுபிடிப்பு இருக்கிறது, இதுவரை இல்லாததை கண்டுபிடிப்பது. மின்சாரம், அதை கண்டுபிடித்தார்கள். அணு ஆயுதங்களை கண்டுபிடித்தார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வெளிப்பாடு என்பது வித்தியாசமான. வேதத்திலுள்ள மறை பொருட்களை, வேதத்தில் உள்ள ஆழங்களை
பூர்வ காலமாய் மறைக்கப்பட்டிருந்த வேத ரகசியங்களை அதை வெளிப்படுத்தி காண்பிப்பதுதான் வெளிப்படுத்துதல். சாதாரணமாய் வாசித்தால் புரிவதில்லை. தேவனுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அதை வெளிப்படுத்துகிறார்கள். அல்லது விசுவாசிகள் ஆவியானவருடைய துணையோடு இருந்து எனக்கு சொல்லித்தாரும், எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்கும் போது ஆண்டவர் அந்த மறை பொருட்களை வெளிப்படுத்துகிறார். பழங்காலத்தில் வேதத்தை விசுவாசிகள் வாசிப்பது பல சபைகளிலே மறுக்கப்பட்டிருந்தது. ஊழியக்காரர் சொன்னார்கள், நீங்கள் வாசிக்க கூடாது, வாசித்தால் புரிந்து கொள்ள மாட்டீர்கள், புரிந்து கொண்டால் தப்பாய் புரிந்து கொள்வீர்கள், நாங்கள்

0: கொடுப்பது போல நாங்கள் தேவ சமூகத்திலிருந்து அறிந்து உங்களுக்கு வெளிப்படுத்துவோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இந்த கடைசி காலம் அப்படிப்பட்ட காலம் அல்ல. ஆண்டவர் தாகத்தோடு வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் தாமே நேரடியாக அதை கற்றுக் கொடுக்கிறவர். மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறவர். வெளிப்படுத்தின விசேஷம் என்றால், சாதாரணமாக பழங்காலத்திலெல்லாம் ஒரு நாடகம் நடக்கும்போது இடைவேளையிலே திரை போட்டு விடுவார்கள். திரைக்கு பின்பாக நடிகர்கள் எல்லாம் அவசர அவசரமா ஒழுங்கு பண்ணுவாங்க. மேஜை இருக்கிற மாதிரி ஒரு நாற்காலியை தூக்கி போட்டு அதுல ஒருத்தர் மீசை வச்சுட்டு அப்படியே கம்பீரமா உட்கார்ந்து இருக்க மாதிரி அங்கெல்லாம் ரெடி ஆன உடனே ஒரு விசில் அடிப்பாங்க. அந்த திரை அப்படியே மேலே போகும், அல்லது ரெண்டாய் பார்த்தா அந்த நடிகர்கள் வெளிப்படுவார்கள். அதுவரை திரை மறைத்து கொண்டிருந்தது. குறிப்பிட்ட வேளை வரும்போது அந்த திரையை திறந்து கொடுத்த போது பின்னாலே, திரைக்கு பின்னாலே இருக்கிற நடிகர்களை பார்க்க முடியும். அதுபோல வருங்காலங்கள் திரையிடப்பட்டது. கடந்த காலம் இருந்தது, அது சரித்திரம். நிகழ்காலம் இருக்கிறது, தினந்தோறும் நிகழ்கிற நிகழ்வுகள். வருங்காலம், அது மறைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் அதை சாத்தானுக்கு மறைக்க வேண்டும் என்று நினைத்தார். சாத்தான் தானும் மறைப்பொருட்களை சொல்லுவது போல பாசாங்கு செய்வான். அவனிடத்தில் தீர்க்க தரிசன அபிஷேகம் இல்லை, ஆனா குறி சொல்லுகிற ஆவே சாத்தானிடத்தில் இருக்கிறது. நமக்கு தீர்க்க தரிசன ஆவியின் மூலமாய் வெளிப்படுத்துகிறவர். சாத்தானுக்கு அவனுடைய குறி சொல்லுகிற ஆவிகள் இதை தெரியக்கூடாது என்பதற்காக அதை மறைத்து வைத்தார். எந்த பிசாசின் ஆவியும் வருங்காலத்தை பற்றி சொல்லவே சொல்லாது. யூகித்து குருட்டாம்போக்கில் அடிக்கணும்னா அடிக்கமே தவிர, பொய்யானதை சொல்லுமே தவிர, வருங்காலத்தை அவைகளால் சொல்லவே முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம். சில வேளைகளிலே ஒரு அரசியல்வாதிகள் ஒரு சிலையை செய்திருப்பார்கள். குறிப்பிட்ட நாள் வரும் ஏற்கனவே செய்து வைத்தத சாக்கினால துணினால மூடி சுத்தி வச்சிருப்பாங்க. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை திறப்பதில்லை. ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது ஜனாதிபதி அல்லது மந்திரி வந்து அதற்கு ஒரு பெரிய விழா எடுத்து அதை திறந்து வைப்பார்கள். அதுவரைக்கும் அது மூடப்பட்ட ஒரு காரியமாகவே இருக்கும். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை ஆண்டவர் எழுதும்போது சொன்னார், இதை குறிப்பிட்ட காலம் வரையிலும் இதை முத்திரை போடு, இது மறைப்பொருளாயிருக்கட்டும். அது ஒரு மறைப்பொருளாய் குறிப்பிட்ட காலம் வருவரையிலும். கடைசி காலத்திலே ஜனங்கள் அங்கும் இங்கும் ஓடி போய் ஆராய்வார்கள். தானியேல் 12:3 நாம் அதை வாசிக்கிறோம். 4 சாரே.
1: தானியேல் ஆகிய நீயோ என்றால், முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான்.
0: கடைசி காலத்திலே ஜனங்கள் ஆழங்களை அறிய பிரியப்படுவார். பரிசுத்தாவியானவர் ஊற்றப்படும் போது தேவ ரகசியங்களை அறிந்து கொள்ள முற்படுவார்கள். ஆனால் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானுக்கு வெளிப்படுத்தின போது, இந்த புத்தகத்தை நீ முத்திரை போட வேண்டாம், காலங்கள் சமீபித்து வந்துவிட்டன. தானியேலுக்கு முத்திரை போட சொன்னவர் யோவானுக்கு முத்திரை போட வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். முத்திரையை போடுகிறவரும் அவர்தான், முத்திரையை உடைக்கிறவரும் அவர்தான்.

0: வெளிப்படுத்தல் 7:3 12 கோத்திரத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை முத்திரை போடு என்று சொன்னார். ஆனால் வெளிப்படுத்தல் 6 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்ட புஸ்தத்தை சுருளை ஆண்டவர் தாமே அந்த முத்திரையை உடைத்து வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். நம்ம எல்லாம் அவருடைய இரத்தத்தினாலே முத்திரையிடுகிறார். எபேசியர் 1:13 சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டீர்கள் என்று சொல்லுகிறார். எபேசியர் 4:30 நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவி என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளை அவர் முத்திரையிட்டு என்னுடையவன் என்று பாதுகாக்கிறார். முத்திரையிட்டு உலக மக்களிலிருந்து உங்களை வேறு பிரித்து காண்பிக்கிறார். முத்திரையிட்டு உங்களை வேலையடைத்து சாத்தான் உங்களை நெருங்காதபடி பாதுகாக்கிறார். 2 முத்திரையிடப்பட்டதும் முத்திரை உடைக்கப்பட்டதுமான புத்தகம். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள் வரும்போது நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறீர்கள் என்கிற எண்ணத்தோடு உள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லாரும் வரக்கூடிய வெளிப்பிரகாரம் உண்டு. சங்கீத புஸ்தகம், நீதிமொழி எல்லாராலும் புரிந்து கொள்ளப்படுகிற புஸ்தகங்கள், பரிசுத்த ஸ்தலம் போன்ற புஸ்தகங்களும் உண்டு. உன்னத பாட்டு பரிசுத்த ஸ்தலம் போல உள்ள ஒரு ஆழமான பாடு. மாம்சீக மனிதர்கள் அந்த உன்னத பாட்டின் ஆழத்தை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏதோ ஒரு காதல் காவியம், ஏதோ ரோமியோ ஜூலியட் போல, ஏதோ கீதாஞ்சலி போல உன்னத ஒப்பற்ற காதல் காவியம் என்று எண்ணி போய் விடுவார். ஆனால் அது அப்படிப்பட்டதல்ல. சபை ஒரு மணவாட்டியை போலவும், கிறிஸ்து மணவாளனை போலவும், அவர் நம்முடைய ஆத்ம நேசரை போலவும், அவருடைய மார்பிலே சார்ந்து கொள்ளக்கூடிய அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிரியம் ரூபவதி, அவளை போலவும் இருக்கிற அந்த உன்னத பாட்டுக்குள் பிரவேசிக்கும் போது, நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்று யாத்திராம 3:5 மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, இந்த உன்னத பாட்டானாலும் சரி, தானியல் வெளிப்படுத்தின விசேஷமானாலும் சரி, மாம்சீக எண்ணங்களை களைந்து விட்டு ஆவியானவரோடு கரம் பிடித்து நுழைந்து செல்கிற புஸ்தங்களாகவே அவைகள் விளங்குகின்றன. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு விளக்கம் அளித்த அநேகருடைய புத்தகங்கள்ல சிலர் பச்சை கண்ணாடி போட்டு எல்லாத்தையும் பச்சையா பார்க்கறது போல, சிவப்பு கண்ணாடி போட்டவன் எல்லாவற்றையும் சிவப்பா பார்க்கறது போல, மஞ்சள் காமாலை வியாதி உள்ளவன் எல்லாவற்றையும் மஞ்சளாய் பார்க்கிறது போல, தங்களுடைய சபையை, சபையினுடைய கொள்கைகளை, உபதேசங்களை உறுதிப்படுத்தும்படி அவர்களுக்கு ஏற்றபடி மாற்றிக்கொள்கிறவங்க அவங்க தான். 144,000 பேர் இருந்தா செவன்த் டே அட்வென்டிஸ்ட் உடனே சொல்லுவாங்க, நாங்க தான் இந்த 144,000. ஜெகோவா விட்னஸ் சொல்றாங்க, இல்லை இல்லை இல்லை இல்லை, நாங்க தான் இந்த 144,000. இலங்கை பெந்தகோஸ்த சபை, நாங்க தான் அந்த 144,000. அதுக்கு மேல ஒரு ஆள் கூட அங்க மேல வர மாட்டாங்க. இந்த சபைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. ஆதி அப்போஸ்தலன் நாட்கள் எவ்வளோ பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. இவங்க சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க பரலோகத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ஆகவே வெளிப்படுத்தல வாசிக்கும் போது திறந்த மனதோடு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை நம்ம கேட்டு கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருந்தா ஆண்டவர் அதை நமக்கு போதிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களா இருப்பார். இந்த சபை கண்ணாடி போட்டு பார்க்க கூடாது, அவங்களுக்குரிய உபதேச கண்ணாடியை போட்டு பார்க்க கூடாது. ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்தும், நான் திறந்த மனதுள்ளவனாய் இதில் பிரவேசித்து உடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு ஆழமான விலையேற பெற்ற முத்தை தேடி செல்லுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மத்தேயு 13 அதிகாரம் 44 வசனத்தில் இவ்விதமாய் சொன்னார், பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அந்த பொக்கிஷம் வெளியே தெரியவில்லை, ஆனால் அது மறைக்கப்பட்டிருக்கிறது. அதை அவன் வெளி கொண்டு வந்து பார்க்கும்போது அந்த பொக்கிஷம் எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை அவன் அறிவான். அந்த பொக்கிஷத்தை பெறுவதற்காக என்ன தியாகமும் செய்து தன்னுடைய வீடு நில போலான் எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்திலே புதைந்திருக்கிற அந்த பொக்கிஷத்தை அவன் சுதந்தரித்துக் கொள்ளுவான். கிறிஸ்து அந்த பொக்கிஷம், பரலோக ராஜ்யம் அந்த பொக்கிஷம், நித்திய மகிழ்ச்சி அந்த பொக்கிஷம், கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற கிரீடங்கள் எல்லாம் அந்த பொக்கிஷம். திரும்பவும் ஆண்டவர் பரலோக ராஜ்யம் என்பது கடலில் இருக்கிற ஒரு விலையேறப்பட்ட முத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இதையெல்லாம் ஏன் ஆண்டவர் சொல்லுகிறார்? இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஆழங்கள் உங்களுக்கு நித்திய ஜீவ காலமாய் விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷமாக விளங்கும். ஆகவே அந்த பொக்கிஷத்தை நீங்கள் எடுப்பதற்கு பயன்படுத்துவதற்கு எந்த தியாகமும் செய்ய நீங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர். அந்த பொக்கிஷங்களின் விலை மதிப்பை பற்றி அவர் பேசுகிறார். இந்த பொக்கிஷம் எப்போதிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறதாம், எப்போது முதல் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது? 1 கொரிந்தியர் 2:7 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை நாங்கள் பேசுகிறோம். இந்த ரகசியம் உலக தோற்றம் முதலே மறைக்கப்பட்டிருந்தது. வேதத்தில் உலக தோற்றம் என்பது ஏறக்குறைய 20 இடங்களுக்கு முன்பாகவே மேலாக வருகிறது. ஆண்டவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டார். இயேசு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானார் என்று வெளிப்படுத்தல் 13:8 நாம் வாசிக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டது, அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே என்று எபேசியர் 2:4 வாசிக்கிறோம். மத்தேயு 25 உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்கென்று ஒரு நகரத்தை வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் அருளி செய்து மறைத்து வைத்திருக்கிறார். என்ன மறைத்து வைத்திருக்கிறார்? 2வது வருகை எப்பொழுது இருக்கும்? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அதை மறைத்து வைத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு கூட அது தெரியவில்லையா? பிதாவை தவிர அது வேறு ஒருவருக்கும் தெரியாது. உலக தோற்றத்துக்கு முன்னால ரகசியம், அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி அது ஒரு பெரிய ரகசியம், கர்த்தருடைய வருகையில மகிமையின் மேல் மகிமை அடைவது அது ஒரு பெரிய ரகசியம், மத்திய ஆகாயத்தில் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து அது ஒரு பெரிய ரகசியம், இயேசு பகிரங்கமாய் தேவதூரோடு வருவது 1000 வருஷம் இந்த பூமி அரசாளுவது, கடைசி யுத்தத்தில் இந்த உலகம் எல்லாம் சுருட்டப்பட்டு அழிக்கப்பட போவது, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு தொடங்குவது, பரலோகத்தின் பல பகுதிகள் நித்தியம் வெளிப்படுத்தப்படுவது, பாதாளத்தின் பல பகுதிகள் வெளிப்படுத்தப்படுவது, இவைகளெல்லாம் தேவனுடைய பெரிய ரகசியங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அழைத்த போது இந்த தேவ ரகசியங்களை அறிய வேண்டும் என்பதற்காக எருசலேமை விட்டு தனியாக அரபு தேசங்களுக்கு போய்விட்டாராம். 3 வருடங்கள், 3.5 வருடங்கள் இன்றைக்கு இருக்கிற சவுதி அரேபியா, அங்கே போய் தேவ சமூகத்தில் தனிமையாய் உட்கார்ந்து வேத ரகசியங்களை, ஆதி முதல் மறைக்கப்பட்ட ரகசியங்களை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும். காரணம், அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு இறந்த நாட்களில் அவருடைய சீஷனாக அப்போஸ்தலனாக இருந்ததில்லை. இயேசு மலை பிரசங்கத்திலே சீஷர்கள் அவர்களோடு வந்து உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் என்ன அடையாளம் என்று கேட்டபோது அந்த ரகசியங்களை எல்லாம் பவுல் நேரடியாய் கேட்கவில்லை. அந்த நேரம் அவர் கிறிஸ்தவர்களுக்கு விரோதியாகத்தான் இருந்தார். பிறகு அவர் தமஸ்கு வீதியில் பிடிபட்ட போது யாரிடத்திலும் போய் அந்த ரகசியங்களை அவர் கேட்க பிரியப்படாமல் தனியாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அந்த மறைப்பொருட்களை அறிய வேண்டும் என்று பிரியப்பட்டார். ஆகவே ஆண்டவர் வேதத்தில் 24 பெரிய ரகசியங்களை அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். சில ரகசியங்களை அவர் எழுதும்போது இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய மனவாட்டி சபையை பற்றியும் எழுதுகிறேன், அவர் தன்னை தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானத்துவக்காரன் என்று அழைத்தார். அந்த ரகசியங்களை ஆண்டவர் என்னை பொறுப்படுத்து என் கையில் அந்த ரகசியங்களை ஒப்பு வைத்திருக்கிறார், இந்த ரகசியங்களுக்கு நான் தான் மேனேஜர், உக்கிரானக்காரன் என்று சொல்லி தன்னை குறித்து அப்படி சொன்னார். உண்மையிலே வேதத்தின் ரகசியங்களை அறியணும்னு உங்களுடைய மனதை திருப்பும் போது தானியேலுக்கு தேவதூதன் சொன்னார், என்றைக்கு உன்னுடைய இருதயத்தை மறை பொருட்களை அறிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருப்பினாயோ அந்த நாள் முதற் கொண்டு உன்னுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டது. தேவனுடைய மறை பொருளை அறிய வேண்டும்ங்கிற ஒரு தாகம், அதற்காக நேரங்களை செலவழிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சி, அதற்காக உன்னுடைய மனதை திருப்பின நாள் முதற்கொண்டு. தானியேலுக்கு அவ்வளவு மறை பொருட்களை ஆண்டவர் அதன் மூலமாகத்தான் வெளிப்படுத்தி கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, சில புறஜாதி ஜனங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்து தேவ ரகசியத்தை அறியணும்னு பிரியப்படும் போது அவர்களுக்கும் கூட ஆண்டவர் கிருபையாய் இரக்கங்களாய் அவர் வெளிப்படுத்தி கொடுப்பார் என்றால், தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எவ்வளவு அதிகமாய் அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். நேபுகாத்நேச்சா ஒரு புறஜாதி ராஜாதான். ஒரு நாள் இரவு படுக்க போகிறதற்கு முன்பாக இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற எண்ணத்தோடு அவர் படுக்க சென்றாராம். தானியேல் 2:29 அதை வாசிக்கிறோம்.
1: ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிச்சு. அப்பொழுது மறை பொருள்களை வெளிப்படுத்துகிறவன் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார்.
0: பழைய ஏற்பாட்டிலே சொப்பனத்தின் மூலமாக பாதி அளவுதான் அவருக்கு தெரிவித்தார். சொப்பனத்துக்கு அர்த்தத்தை அவர் தெரிவிக்கவில்லை. பார்வோனுடைய நாட்களில் 7 வருஷம் கொடிய பஞ்சமாய் இருக்கும் என்பதை கேவலமான பசுக்கள் அந்த சொப்பனத்தின் மூலமாய் அவருக்கு அரைகுறையாய் சொன்னார். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை சொல்லவில்லை. புறஜாதி மக்களுக்கு கூட சில வேளைகளில் ஆண்டவர் மறைப்பொருள்